வேண்டும் என்று அநேகமானவர்கள். அதன்படி நான் இன்று 41வது பாட்டும் மன்னிக்க வேண்டும் பாட்டு சவாரியை சந்திப்போமா? பாட்டு சவாரி என்றால் சிறு விளக்கத்தை முதல் கொடுக்க வேண்டித்தான் இருக்கின்றது. பாட்டு சவாரியை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் 15 நிமிடம் போன்று நடத்திவிட்டு அதன் பின்பு உங்களுக்கான நிகழ்வை தருகின்றேன். நேர்நேரத்துக்கான பாடல்களை நீங்கள் பாட்டு சவாரியில் வந்து வாக்களிக்க வரும் பொழுதே நீங்கள் நேர்நேரத்து பாடலையும் தந்து செல்லலாம். இந்த பாட்டு சவாரியின் தேர்வு முடிந்து வெற்றி எந்த பாடல் வெற்றி பெறுகிறது என்று அறிந்து அதன் பின்பு நாங்கள் நேயர் நேரத்தை தருகின்றேன். நேரம் நான் அம்மாவிடம் அனுமதி பெற்று வந்திருக்கின்றேன், நீட்டிக்கொள்வதில் நட்டமில்லை. அந்த வகையில் இன்று பாட்டு சவாரி என்று உங்களுக்காக 7 பாடல்கள், வழக்கம் போல் 7 ஸ்வரங்கள், அதற்காக இலக்கம் 7 தயார் செய்து 7 பாடல்களை நாங்கள் தெரிவு செய்து கொண்டு வந்து காற்றலை ஒளிபரப்பி அந்த பாடலை கேட்டு அதனுள்ளே உங்கள் மனதுக்கு பிடித்த வகையான பாடல்களுக்கு நீங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7 என்று வரிசைப்படுத்தலாம். 7 வாக்குகள் உங்களுக்கு இருக்குது, பொன்னான வாக்குகள். இந்த வாக்குத்தான் உலகமெல்லாம் வாக்களித்து உலகமெல்லாம் ஓடி அசைந்து ஆடி நன்மை தீமைகளை பெற்று நிர்வாகத்தை பெறுவதற்கு வாக்குத்தான் முக்கியம். உலகத்தில் படைத்த இறைவன் எங்களுக்கு ஒரு ஆயுதத்தையும் கொடுத்திருக்கின்றார், அதுதான் வாக்கு என்ற ஆயுதம். அதை நேர்மையான முறையில் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். சுவாரஸ்யமாக எங்களுடைய வாக்களிப்பு நடைபெற்று கொண்டிருக்கும். இன்று 7 பாடல்களை கொண்டு வந்து தர இருக்கின்றேன். அந்த பாடல்களை நான் எந்த பாடல்கள் என்ன பாடத்தில் என்று கூற இருக்கின்றேன். 40வது பாட்டு சவாரி கண்ட எங்களுக்கு 41வது பாட்டு சவாரியில் கால் வைக்கின்றோம். இந்த பாடல்களை கேட்டிருக்கின்றீர்கள், கேளாமலும் இருக்கலாம். அடிக்கடி எங்கள் வானொலியில் ஒலித்த பாடலாக இருக்கலாம், ஒலிக்காத பாடல்களாக இருக்கின்றன. ஆனால் எல்லா ஊடகங்களிலும் இந்த பாடல்களை தருவார்கள். அதைவிட வெள்ளித்திரைக்கு வந்த திரைப்படத்தில் அந்த பாடல் இருக்கின்றது. திரைப்படத்து பாடலே இன்று நான் செறிவெடுத்து கொண்டு வந்த பாடல் பனி. நாங்கள் இப்பொழுது குளிரிலே இருக்கின்றோம். பானா 2 சுழி நீ, நான் அதை நீ என்ற பனி என்ற பதத்தில் ஆரம்பிக்கும் 7 பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த 7 பாடல்களிலும் பல்லவி சிறு சரணம் தருவேன். அந்த பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். கேட்டுக்கொண்டு உங்களுக்கு இந்த பாடல்களில் எந்த பாடல் சரியாக திறமாக இனிமையாக சுவாரஸ்யமாக இருக்கின்றோ அதை தெரிவு செய்யுங்கள். ஆனால் இரகசிய முறையில் வாக்கெடுப்பு நடைபெறும் வழமை போல. இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது. பாடகர்களுடைய குரல் உங்களுக்கு விரும்பி இருக்கலாம், அல்லது அந்த பாடலே வரும் பாடல் கவிதை வரிகள் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கலாம், அல்லது அந்த பாடல் வரிகளுக்கு நடித்த நடிகர்களை உங்களுக்கு பிடித்ததாக இருக்கலாம், அன்றி அந்த பாடல் வந்த திரைப்படத்தை நீ முழுமையாக பார்த்து உங்களுக்கு பிடித்திருக்கலாம், அல்லது அந்த பாடல்களின் இசை அமைப்பாளரை அந்த கவிஞரை பிடித்திருக்கலாம். இப்படி பல விதமான காரணங்களை கொண்டு உங்களுக்கு பிடிக்கும். அடுத்தது அந்த பாடலோடும் போது உங்கள் மனோநிலை எப்படி இருக்கின்றது, உங்கள் மனதை தொடும் வரிகள் எங்கே இருக்கின்றது என்று பார்த்து உங்களுக்கு போதிய அளவு நேரம் கொடுக்கப்படும். பாடலை உணர்ந்து ஒவ்வொருதராக வந்து அழைத்து உங்கள் வாக்கினை கொடுக்க வேண்டும். உங்கள் வாக்குகள் இரகசியமாக பதியப்படும், அதன் பின்பு முடிவு தெரியப்படும். இந்த வாரம் மொன்றியல் தமிழ் வானொலியில் இந்த 7 பாடல்களும் எந்த பாடல் 1வது பாடலாக, 2வது பாடலாக, 3வது பாடலாக தெரிவு செய்யப்படுகின்றது என்ற புள்ளி விவரத்தை பெற்றுக்கொண்டு வெற்றியான பாடலையும் அறிவிப்போம். அந்த வேளை வெற்றியான பாடல்களை தந்த வாக்களித்த உறவுகளின் இலக்கங்களும் தரப்படும், இந்த பெயர்களும் கூறப்படும். இது பாட்டு சவாரி இன்று நடைபெறும் 41 விவரங்கள். மேலும் விவரம் வேண்டுமென்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், உங்களுக்கு அநேகமாக தெரியும். அடுத்ததாக இந்த பாட்டு சவாரியை முடித்து அதன் பின்பு நேயர் நேரம் தொடரும். நேயர் நேரத்திலும் நீங்கள் வந்து அழைத்து பாடலை கேட்கலாம், அல்லது பாட்டு சவாரிக்கு வரும் பொழுதே உங்கள் பாடலையும் கூறி செல்லலாம். இங்கு இன்றைய பனி என்ற பதத்தை தாங்கி வரும் 7 பாடல்களின் தலைப்பையும் கூறுகின்றேன். 1வது, 2வது, 3வது, 4வது, 5வது, 6, 7 பாடல்களை நான் தெரிவு செய்திருக்கேன். அன்றைய நாள் 41வது பாட்டும் பதமும் நாங்கள் செய்த 3ஆம் தேதி 1ஆம் மாதம் 2022 காலநிலை 0 கீழே 18 பாகை என்று இங்கே பதிவு கூறுகின்றது எனக்கு என்னுடைய பதிவிலே. எல்லாவற்றுக்கும் ஆவணம் இருக்கின்றது, அந்த ஆவணம் கூறுகின்றது. அந்த 18 பாகை செல்சியஸ் குளிரிலே வந்திருந்து உங்களோடு நாங்கள் இணைந்து பாட்டு சவாரியை நடத்தினோம்.
பாட்டு சவாரி. ஒரு குதிரையில் ஏறி அந்த குதிரையை ஓட்டிக்கொண்டு செல்லும் பொழுது அந்த குதிரை சிறந்ததா சிறப்பில்லையா என்று தெரியும். ஒரு 7 குதிரைகளை ஒன்றாக பூட்டிவிட்டு சவாரி செய்து பார்த்தால் எந்த குதிரை முந்தியோடுகின்றது என்பதை அறிந்து கொள்ளலாம் பல காரணங்களை கொண்டு. அதேபோன்று இந்த 7 பாடலையும் கேட்டு பார்த்து அந்த இசை சவாரியை மனதுக்குள்ளே செய்து சிறந்த பாடல் எது, உங்களை கவர்ந்த பாடல் எது என்ற வாக்கினை அன்போடு தாருங்கள். வயது எல்லை இல்லை, சிறுவர் முதல் முதியோர் வரையும் வந்து பங்கு பெறலாம். எந்த நாட்டிலிருந்தும் நீங்கள் அழைத்து வாக்குகளை தந்து கொள்ளலாம். 6748746415 என்றும் பழமையான தொலைபேசி இலக்கம், கட்டணம் அறப்பிடப்படாத தொலைபேசி இலக்கம். அழையுங்கள், உங்கள் இணைப்பை தாருங்கள், உங்கள் பொன்னான வாக்கை கொடுங்கள். கூறியிருந்தேன் பனி என்ற பதம் தாங்கி வரும் 7 பாடல்கள். அதிலே இங்கே முதலாவது வரிசையிலே தனக்கு முதலாவது இலக்கத்தை கழுத்திலே கட்டிக்கொண்டு நிற்கின்ற அந்த குதிரை பனி இல்லாத மார்கழியா என்ற பாடல் ஆனந்த ஜோதி என்ற திரைப்படத்தில் இசை அரசரும் இசை அரசியும் பாடிய பாடல் நிற்கின்றது. இது தெரிவல்ல, வரிசை. நீங்கள் தான் தெரிவு செய்ய போகிறீர்கள் இதில் எந்த பாடல் முதல், இந்த பாடல் இரண்டாவது என்று. இரண்டாவது இலக்கத்தோடு நிற்கும் பாடல் பனிமலை மேகங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்ற திரைப்படத்திலே மறைந்த பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் பாடிய பாடல். மூன்றாவது இலக்கத்தோடு வரும் பாடல் பனி விழும் இரவு என்ற பதத்தோடு வரும் பாடல் மௌனராகம் திரைப்படத்து பாடல். பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசை அரசி இசைக்குயில் ஜானகி அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள். நான்காவது இலக்கத்தோடு இருக்கும் பாடல் பனி விழும் மலர்வனம் என்ற நினைவெல்லாம் நித்யா என்ற திரைப்படத்து பாடல். பாடகர் கார்த்திக் கிகி என்பவர்கள் பாடிய பாடல் அந்த பாடல் பனி விழும் மலர்வனம், நான்காவது இலக்கம். ஐந்தாவது இலக்கத்தில் இருக்கும் பாடல் பனி விழும் பூநிலவில் என்ற திரைப்படம் என்ற பாடல். பனி விழும் பூநிலவில் என்ற பாடல் தைப்பொங்கல் என்ற திரைப்படத்திலிருந்து மறைந்த மலேசிய வாசுதேவன் இசை அரசர் அவர்கள் அவர்களோடு எஸ்பி சைலஜா அம்மாவும் இணைந்து பாடியிருக்கின்றார்கள். மீண்டும் கூறுகின்றேன், ஐந்தாவது இலக்கத்தில் இருக்கும் பாடல் பனி விழும் பூ நிலவில் என்ற பாடல். ஆறாவது இலக்கத்தை தாங்கி நிற்கும் பாடல் பனியும் நானே மலரும் நீயே என்ற பாடல். பனி மலர் என்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு ஜென்சி அம்மாவும் பாடிய பாடல். ஏழாவது இலக்கத்தோடு இறுதியாக ஓடிவந்து வரிசையிலே நிற்கின்றது பனித்துளி பனித்துளி என்று ஆரம்பிக்கும் பாடல் கண்ட நாள் முதல் என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாடல் பாடியவர் கே அவர்களோடு சோர்யா கோஷால் அவர்களும் டாபி ஷா என்பவரும் இணைந்து பாடிய பாடலாக வருகின்றது பனித்துளி பனித்துளி என்ற பாடல். இப்படி 7 பாடல்களும் பனி என்ற பதத்தை முதல் பதமாக தாங்கி வந்திருந்த பாடல்கள். மீண்டும் கூறுகின்றேன், பனி இல்லாத மார்கழியா ஆனந்த ஜோதி திரைப்படத்து பாடல், பனிமலை மேகங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்ற திரைப்படத்து பாடல், பனி விழும் இரவு என்று ஆரம்பிக்கும் மௌனராகம் திரைப்படத்து பாடல், நான்காவது இலக்கத்தோடு இருப்பது பனி விழும் மலர்வனம் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்து பாடல், ஐந்தாவது பாடலாக பனி விழும் பூ நிலவில் என்ற தைப்பொங்கல் திரைப்படத்து பாடல், ஆறாவது இலக்கத்தோடு இருக்கும் பாடல் பனியும் நானே மலரும் நானே இனிமை பனிமலர் என்ற திரைப்படத்து பாடல், ஏழாவது பாடலாக பனித்துளி பனித்துளி என்ற பாடல். இந்த பாடல்கள் 7 இப்பொழுது காற்றலையில் சரணங்களை தர இருக்கின்றது. முதல் சரணங்களை கேட்டு பார்ப்போம். நீங்கள் அதை கேட்டு பார்ப்பதற்கு உங்களுக்கு போதிய அளவு நேரம் தருகின்றேன். அந்த பாடலை கேட்டுவிட்டு மனதிலே தீர்மானியுங்கள். அதன் பின்பு காற்றலையில் வந்து உங்கள் வாக்கை தாருங்கள். எங்கே அந்த 7 பாடல்களையும் தெரிந்து கொண்டீர்கள். நான் கூறியபடி பாடகர்கள் பலவிதமான வித்தியாசமான பாடகர்கள், வித்தியாசமான இசையமைப்பாளர்கள், வித்தியாசமான திரைப்படம், வித்தியாசமான நடிப்பு. ஆனால் இசை என்பது ஒன்று. அந்த இசையை கொன்று இந்த 7 பாடல்களும் 7 திசையில் பாடுகின்றது. அந்த 7 திசையிலும் எந்த திசையில் செல்லும் பாடல் முதலாவது பாடலாக வரப்போகின்றது என்றது உங்கள் கரங்களில் உண்டு. உங்கள் பொன்னான வாக்குகள் 7 வாக்குகள். அழையுங்கள், உங்களை நான் அமைதியாக வாக்குச்சாவடிக்கு கொண்டு சென்று வாக்களிக்க வைத்து முடிவு தருகின்றேன். எங்கே பாடல்களை தருகின்றேன் கேளுங்கள்.

இனிமையான அந்த பாடல்கள் காற்றலையில் ஒலிக்கும் வேளையிலே நீங்கள் கேட்டுக்கொண்டு இப்பொழுது உங்கள் நீதியை மனதில் வகுத்து கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். உங்களுக்கு உதவியாக பாடல் வரிகளை நான் காற்றலையில் புல்லனத்தில் எழுதியிருக்கின்றேன் வரிசையாக. அதிலே நான்காவது பாடலும் ஐந்தாவது பாடலும் ஒரு பாடலாக வந்திருக்கின்றதை குறிப்பிட்டிருந்தார் அன்பு ஜெகபர்சாதிக் அவர்கள். அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அதை மீண்டும் தந்திருக்கின்றேன் திருத்தி. அதை நீங்கள் படித்து பார்க்கலாம். முதலாவது பாடல் ஒமனிக்க வேண்டும் பனிபுலம் மலர்வனம் அல்ல, பனிபுலம் பூ நிலவில் என்று வரும் ஐந்தாவது பாடல். ஐந்தாவது பாடல் பனிபுலம் பூ நிலவில் என்று வரும். முதலாவது நான்காவது பாடல் பனிபுலம் மலர்வனம், ஐந்தாவது பாடல் பனிபுலம் பூ நிலவில் என்று வரும். இனிமையான அந்த பாடல். ஆகவே ஏழு பாடல்களும் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் சிறிது சிறிதாக. உங்கள் மனதிலே இப்பொழுது நீதியை வகுத்து கொள்ளுங்கள். பனி விழும் பூ நிலவில் என்று ஐந்தாவது பாடல் கூறுகின்றது உங்களுக்கு. திருத்தி கொள்ளுங்கள், நான் திருத்தி தருகின்றேன். காரியமில்லை, பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். பாடலில் பிழை இருந்தால் அதை பொறுத்து கொண்டு பாடலை சரி செய்ய வேண்டும். நான்காவது பாடல் பனி விழும் மலர்வனம், ஐந்தாவது பாடல் பனி விழும் பூ நிலவில். சரியா, திருத்திக் கொள்ளுங்கள். நன்றி ஜெகபர்சாதிக் அவர்களே. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இன்று ஆரம்பித்திருக்கும் மீண்டும் ஆரம்பித்திருக்கும் பாட்டு சவாரி 41. பாட்டு சவாரி 41 நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே உங்களுக்கு சரியாக திருத்தி அமைத்து மீண்டும் நான் தந்திருக்கின்றேன், கேட்டு மகிழ்வீர்கள். முதலாவது பாடல் பனி இல்லாத மார்கழியா, இரண்டாவது பாடல் பனிமலை மேகங்கள், மூன்றாவது பாடல் பனி விழும் இரவு, நான்காவது பாடல் பனி விழும் மலர்வனம், ஐந்தாவது பாடல் பனி விழும் நிலவில், ஆறாவது பாடல் பனியும் நானே மலையும் நீயே, ஏழாவது பாடல் பனித்துளி பனித்துளி. புரிந்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். எங்கே நீங்கள் இப்பொழுது தீர்மானித்துக் கொண்டிருப்பீர்கள், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கின்றது, இதில் தெரிவித்தது கடினமாக இருக்கின்றது என்று கூறலாம். இதுதான் உங்களுடைய ரசனைக்கு உரிய பரீட்சை. கேட்டுக்கொண்டு வாருங்கள், யார் முதலில் வருகின்ற வெற்றியாளர் அந்த அதிர்ஷ்டசாலி என்பதை பார்த்து கொள்வோம். கேட்போம் பாடலை மீண்டும். பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கும், நீங்கள் அழைக்கலாம். 647-8746-4515 அன்பு உறவுகள், அவதானமாக இருக்கின்றீர்கள் என்பதை எடுத்து கூறும்போது எனக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கின்றது. நன்றிகள் அன்பு உறவுகளே. உங்களுக்கு இப்பொழுது ஏழு பாடல்களும் உங்கள் கையில் இருக்கின்றது புலனத்தில், அதையும் பார்க்கலாம். இப்பொழுது பாடலையும் கேளுங்கள்.

0: ஃபாரூக் அவர்கள் வாக்களிப்பதற்காக அழைத்திருந்தார். வர வேண்டும் ஃபாரூக் அவர்களே என்று பாட்டு சவாரியை கேட்டு மகிழ்வதற்கு அன்போடு வரவேற்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும் அழகான படங்களையும் வரைந்து அனுப்பியிருக்கிற வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையில் இப்பொழுது கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் வாக்களிப்பதற்கு. வணக்கம் வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களே.
1: வணக்கம் ஐயா,
0: நலமா? நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? பாட்டு சவாரி நிகழ்வு நீங்கள் முன்பு கேட்டிருக்கவில்லை என்று எண்ணுகின்றேன்.
1: ஒரு வாட்டி கேட்டிருக்கேன்.
0: சரி, அப்பொழுது உங்களுக்கு பாட்டு சவாரியை பற்றி புரியும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் பாட்டு சவாரி வருவதையிட்டு?
1: நன்றாக இருக்கு. ஒரு மூணு பாடல் தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது, டவுட்டாக இருந்தது.
0: இல்லை, மீண்டும் மீண்டும் கேளுங்கள், கேட்டு தீர்மானங்கள். சரி, தீர்மானித்து விட்டீர்கள் தானே? முதலில் சரி, அப்போ பாட்டு சவாரி நாங்கள் வாக்கு சாவடிக்கு செல்வோம். முதலில் உங்கள் வாக்குகளை அங்கே தரலாம், இப்பொழுது கூற வேண்டாம், நான் அமைதியாக எடுத்துக்கொள்ளுகின்றேன்.
1: சரி
0: சரி, இப்பொழுது வாருங்கள். நாங்கள் பாட்டு நான்

0: ஐயா அவர்கள் முதல் முதலாக வந்து இணைந்து தன்னுடைய வாக்குகள் பொன்னான வாக்குகளை கொடுத்திருக்காங்க. வாக்குச்சாவடியில் உங்களுக்கு ஏதாவது இடையூறு இருந்ததா ஐயா?
1: அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க.
0: ஆனா அங்கே அவர்கள் உங்களுக்கு வாக்குச்சாவடி அடையாள அட்டை கேட்டார்களா அல்லது ஆதார் அட்டை கேட்டார்களா? அங்க இருப்பவர்கள் பொல்லாதவர்கள், ஒன்றுமில்லை, நீங்க நல்லவர் என்று அவர்களுக்கு தெரிந்து விட்டது. இப்பொழுதெல்லாம் கணனியிலே கணிக்கின்றார்கள் நல்லவரா கெட்டவரா. இங்க எல்லாம் அடையாள அட்டைகளை கொண்டு வந்து விடுவாங்க. எங்கள் உறவுகளில் வருவார்கள், குளப்படி சிங்கங்கள் எல்லாம் பெறும். அங்கே பெண் அதிகாரிகள் இருந்தால் சேட்டை விடுவார்கள். இப்படி எல்லாம் வாக்குச்சாவடியில் செய்திருக்கின்றார்கள். சரி, நல்லது, நீங்கள் வாக்களித்து விட்டீர்கள். இந்த இன்றைய வாக்களித்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
1: இது முதலாவது
0: நபராக வந்திருக்கின்றீர்கள் அல்லவா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்று உங்களுக்கு நேர் நேரத்துக்கான பாடல், அதுதானே எங்களுடைய நிகழ்வு காலையில நேர் நேரத்துக்காக ஓடி வந்து பாடல்கள் கேட்பீர்கள். என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் என்று?
1: இன்னைக்கு காவேரி படம்.
0: காவேரியில் என்ன பாடலா இருக்கும் ஐயா?
1: மஞ்சள் வெயில் மாலையிலே வண்ண பூங்காவிலே பஞ்சவர்ண கிளிகள் பேசும் பரவசமாய்.
0: மாலையிலே இனிமையான ஒரு பாடல், பழைய நினைவுகளை கொண்டு வருகின்றீர்கள். உங்களுக்காக அந்த பாடலை காற்றலை தருகிறேன்.

கிருஷ்ணன் ஐயா, நீங்கள் அழைப்பை துண்டிக்க வேண்டும் ஐயா. ஆ, நல்லது நல்லது. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் பாட்டு சவாரி 41 இருக்கின்றோம். பாட்டு சவாரி 41.

0: வேண்டும்.
1: வணக்கம் வணக்கம் ஃபாரூக் அவர்களே.
2: அனைவருக்கும் அன்பு வணக்கம்.
1: பாடல் பின்னால் ஓடுகிறது. நன்றி. வாழ்த்துக்கள் இல்ல, நீங்கள் பேசலாம். வாழ்த்துக்கள், வரவேற்கின்றேன். நலம் அறிந்து கொண்டேன் என்றீர்கள். மகிழ்ச்சி. நலம் அறிந்து கொண்டோம், அதுவும் மகிழ்ச்சி. பாட்டு சவாரி 41 மீண்டும் உங்கள் முன் வந்திருக்கின்றது. சவாரி செய்வோமா?
2: கண்டிப்பா பாபா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு மீண்டும். பாட்டு சவாரி.
1: நன்றி மகனே,
2: ரொம்ப வாழ்த்துக்கள்.
1: அந்த தெம்பை கொடுத்தது என் அன்பு உறவுகள் ஐய நீங்கள் தான். எங்கே நாங்கள் முதலில்
2: இடைவெளிக்கு பிறகு பாட்டு சவாரிக்கு.
1: ஆமாம், ஒரு வருடம் சரியாக நான் கூறியிருந்தேன். 3/1/2022 40வது சவாரி ஓடியது. இன்று 16 இல்லையா? 16 ஆகவே ஒரு வருடம் 3 நாட்கள் சென்று இன்று 41வது சவாரி காற்றலைக்கு வருகின்றது. அதை கொண்டு வந்து நிகழ்த்த உங்களோடு என்னை இணைத்து எனக்கு அந்த தெம்பை கொடுத்த உங்களுக்கு, அந்த ஆர்வத்தை கொடுத்த உங்களுக்கு என் நன்றிகள். சரி, முதலில் பாட்டு சவாரி நாங்கள் வாக்களிக்க செல்வோம். வாக்குச்சாவடிக்கு போவோமா? இரகசியமாக
2: போகலாம்பா.
1: வாருங்கள் வாருங்கள்.
2: ரகசியமா
1: வேண்டாம், ஓபனாவே போ. இல்ல இல்ல, அதெல்லாம் இது வாக்கு இல்லவா? பாருங்க.

0: sim.
1: ஃபாரூக் அவர்களே, கேட்கின்றதா நான் பேசுவது? வந்து அற்புதமான பதிவினை தந்தீர்கள். அங்கே குளப்படி செய்து கொண்டீர்கள். குளப்படி அங்கே ஒரு அந்த ஆறாவது இலக்கத்தில் இருக்கின்ற நில ஆறாவது இலக்க வாக்குச்சாவடியில் இருக்கிறது ஒரு பெண் அதிகாரி. நீங்கள் என்ன கேட்டீர்கள் அவரிடம்? உங்களுக்கு பிடித்ததா பாட்டு வேண்டு கேட்டீர்களாமே? உங்க கையை பிடித்து அதுக்கு மை பூசும் பொழுது நீங்க எழுத்துறீங்க கையை, அவந்த கையை. காவலாளிகள் காவல்துறை எல்லாம் கவனமா இருக்கின்றார்கள். கணினி எல்லாம் அங்க எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். காவல் அதாவது அந்த பாதுகாப்பு கேமராவிலே கவனமா இருக்கு.

0: உங்களுடைய ஆதார் அட்டையெல்லாம் திருப்பி எடுத்தீர்களா? மீண்டும் நீங்கள் என்னை அர்ப்பணித்து வந்ததுக்கு நன்றி சொன்னீர்கள். என்ன பாடல் கேட்க விரும்புகிறீர்கள்?
1: பாடல் ரெமோ படத்திலிருந்து வாடியன் தமிழ் செல்வி.
0: ஓ, வாடியன் தமிழ் செல்வி. ஐயோ, தமிழ் செல்வி அப்படி பாட்டு அப்படி கூறலாமா? வாடியன் தமிழ் செல்வி. சரி, உங்களுக்கு அந்த பாடல் பிடிக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும். இணைந்து சிறப்பித்தமைக்கும், உங்கள் பாட்டு சவாரியை வரவேற்றமைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். விரைவில் நாங்கள் பெறுபவரை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த உறவா எங்கள் ராபிக், நீங்கள் அழைத்தீர்கள், ஓடி வாருங்கள், அழைப்புக்கு வர வேண்டும். அந்த பாடல் அழைப்பை தந்து உங்கள் பாடலை தந்து மற்ற உறவுகளும் அழைத்திருக்கின்றீர்கள், வர வேண்டும் விரைவாக. நாங்கள் பாட்டு சவாரியை விரைவாக கொண்டு செலுத்தலாம் என்றுதான் எண்ணுகிறேன். என்றால் அதை தொடர்ந்து நேர் நிறம் இருக்கின்றபடியால் நீங்கள் வருவீர்கள் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். ஓடி வாருங்கள்.

0: உறவுகள் வருபவர்கள் விரைவாக வர வேண்டும். தேவா வந்திருக்கின்றார். வணக்கம் தேவா. தேவா வணக்கம்.
1: ஏ வணக்கம் ஐயா,
0: எப்படி இருக்கீங்க தேவா?
1: நலமோட இருக்கேன். இங்க விளையாண்டுகிட்டு இருந்தாங்கயா, நீங்க போன் பண்ணிட்டு எல்லாரும் போன் பண்ணாங்க, அதனால பேச முடியல.
0: ஆமா ஆமா, பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் வந்து கொண்டீர்கள், நாங்கள் வாக்களிக்க வேண்டும்.
1: தமிழ்ல பேசுவோம், தமிழ்ல.
0: அது பழைய நிகழ்வு ஐயா, அது இப்போ அந்த நிகழ்வு. நீங்கள் அதை இப்போ ஒரு இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களி பாட்டு சவாரி அல்ல போகின்றது. ஏழு பாடல்கள் பாடினது
1: ஐயா. அந்த ஒரு நீங்க ரகசியமா போடுங்க, பாட்டை போடுங்க எல்லாருக்கும். அந்த சமயத்துல கட்
0: ஆயிடுச்சு. அப்படியே அப்படித்தான் விட்டு விட்டுத்தான் பாரு கேட்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடி செல்வோமா தேவா? வாருங்கள்
1: வாக்குச்சாவடி போடுங்க.
0: பாருங்கள்
1: பணிவிலும்

0: ஜாலியா இருக்கியா?
1: அப்படியே இருங்கள், ஜாலியாக இருக்க வேண்டும் என்று தான் பாட்டு சவாரி கொண்டு வந்தோம். உங்களுக்கு நான் என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் என்று?
0: ஐயா, இந்த பாபு படத்துல இருந்து.
1: அங்க எழுதி இருந்தீர்கள், இதோ என்ன தெய்வம்
0: இன்னுமே தினமும் கேப்பேன். உங்களுக்கு
1: அது கிடைத்தது எனக்கு இன்றுதான் அது ஒலிபரப்பா.
0: அதே மாதிரி சொல்லுவையா? அதுதான்
1: இன்றைக்கும் வைத்து விடுங்கள், இன்றைக்கும் ஒலியில வைத்து விடுவோம் உங்களுக்கு தருகின்றேன் இந்த பாடலை. சரியா, இந்த பாடல் உங்களுக்கு இன்று கிடைக்கும், இந்த நிகழ்வு முடிந்தவுடன் தருகின்ற இந்த பாடல். நன்றி, நன்றி தேவா, இணைந்து சிறப்பின் சமைக்க நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றியா,
1: வாழ்த்துக்கள். அடுத்ததாக எங்கள் அன்பு ராபிக் அவர்கள் வந்துவிட்டார் வாக்களிப்பவர். வணக்கம், வணக்கம் ராபிக், அவனோடு எதிர்பார்த்தீர்கள் பாட்டு சவாரி வந்துவிட்டது.
0: வாழ்த்து சவாரி, உங்களை பிடிக்க முடியல பேசுறதுக்கு.
1: என்ன சவாரி இல்லவா, சவாரி ஓடிக்கொண்டு
0: பாட்டு
1: நல்ல பாடல்களா உங்களுக்கு பாடல்கள் பிடிச்சதா?
0: நல்லா பாடல பிடிச்சது எனக்கு.
1: சரி, அப்ப வாக்கு சாவடி, வாக்கு சாவடி, வாக்கு சாவடிக்கு போவோமா?
0: போலாமய்யா, போலாமய்யா,
1: பாருங்கள் போவோம்.

0: வந்துவிட்டோம். வணக்கம் ராபிக், நீங்கள் வந்து இணைந்து சிறப்பித்திருந்தீர்கள், அவளோடு எதிர்பார்த்தீர்கள், பதில் எழுதியிருந்தீர்கள், பொழுது வரும் என்றெல்லாம் கேட்டிருந்தீர்கள். அது வந்துவிட்டது. நாற்பத்தி தொடர்ந்து நிறைய ஆண்டவன் அருள் தரட்டும்.
1: ரொம்ப நாளாச்சு, ரொம்ப நாளாச்சு இந்த பாட்டுச்சவரி போட்டு.
0: ஒரு
1: வருடம், ஒரு வருஷம்,
0: ஒரு வருடம், மூன்று
1: வருஷம். ஆமா, போன வருஷம்
0: மூன்றாம் தேதி. ஆமா ஆமா, கெட்டிக்கார ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கேன். சரி, இன்று என்ன பாடலை கேட்டோம், என்ன பாடலை கேட்டு மகள்?
1: எனக்கு வந்து இன்னைக்கு வந்து மாட்டுப்பொங்கல். அன்புகளுக்கும் அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்,
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். என்ன பாடல்?
1: அதுல வந்து அண்ணாமலை படத்துல வந்து வந்தேன்டா பால்கார மாட்டு பத்தி பாட போறேன் அந்த பாடல்.
0: எங்கப்பா பால்காரன் பட்டி பொங்கலுக்கு மாட்டு பொங்கலுக்கு பால்காரன், பால்காரன் இனிமையான பாடல், இனிமையான பாடலை தந்திருக்குங்க, கேட்டு மகிழ்ந்துருவோம். வாழ்த்துக்கள் மகனே, மீண்டும் சந்திப்போம்.
1: வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம் ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

இனிமையான இந்த பாடல்களை கேட்டு இன்றைய பாட்டு சவாரி வருகின்றது என்று வருகின்றதா என்று கேட்டவருக்கும் வரும் என்று கூறிய நானும் வருகின்றது என்ற செய்தியை அனுப்பிய வேளை வடலூரிலிருந்து ஆனந்தன், அன்பு மகள் ஷியாமலா, அன்பு குண்டு பேத்தி ஜெயா, முகமது ராஃபிக் அவர்கள், ஜெகபிரசாதிக் ஐயா அழகான ஒரு படமும் வரைந்து அனுப்பியிருந்தார், சிவலவை சந்தன்ராஜ் ஐயா அவர்கள் மீண்டும் மீண்டும் இதை வருக வருக கொண்டு வரவேற்பு கொண்டிருந்த வேளையிலே நீங்களும் பெற வேண்டும், வந்து உங்கள் வாக்குகளை தர வேண்டும், விரைவில் நாங்கள் இதை முடித்து அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்கின்றது பாட்டு சவாரி. ஓடிக்கொண்டிருக்கும் பாடல்கள்

விரைவாக வர வேண்டும். அன்பு உறவுகளை, உங்கள் வாக்குகளை தர வேண்டும். விரைவாக நாங்கள் இந்த வாக்குச்சாவடியை மூடுவார்கள். அதற்கிடையில் ஓடி வந்து உங்கள் வாக்குகளை தர வேண்டும். நாலு பேர் தான் வந்திருக்கின்றீர்கள் வாக்களிக்க, மீதி பேரை காணவில்லை. ஓடி வாருங்கள்.

0: இனிமையான பாடல்களாக இருக்கின்றது எல்லாமே. எந்த பாடலை முதலில் இரண்டில் மூன்றில் என்று தெரிவு செய்த ஒன்று குழப்பத்தில் இருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. மீண்டும் மீண்டும் பாடலை தந்து கொண்டு இருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. காற்றலையில் கேட்டு நீங்கள் தெரிவு செய்து கொண்டு நீங்கள் தான் நீதிபதி. நீங்களே காலம் முழுவதும் கேட்கும் பாடல்கள் தான் இந்த பாடல்களை எல்லோரும் கேட்டிருக்கின்றீர்கள். எதை தெரிவு செய்வதென்று தெரியாமல் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கலாம். இருப்பினும் ஒரு நிலைக்கு வர வேண்டும், ஓடி வர வேண்டும். வருவதை விரைவில் வந்து காற்றலையில் பதிந்து செல்லுங்கள் உங்களுடைய வாக்குகளை என்று கூறிக்கொள்ளுகின்றேன். திரு சந்தன்ராஜ் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம், வணக்கம், வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
1: இனி இரவு நேரம் வணக்கம் ஐயா உங்களுக்கு. பகல்
0: இரண்டு வணக்கத்தை தந்த சந்தன்ராஜ் அவர்களுக்கு இரண்டு வணக்கத்தை நானும் தந்து ஐக்கியமாகின்றோம். பாட்டு சவாரி 41 சந்தோஷமா இருக்கின்றதா?
1: நிச்சயமாக ஐயா. நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் காற்றலையில்
0: ஒரு வருடம் 3 பின் மீண்டும் ஒரு வருடம் 3 ஆகிவிட்டது. 40 பாட்டு சவாரிக்கு 41 இடைவெளி. அந்த இடைவெளியில் ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் நீங்கி 2023 சிறப்பாக வந்திருக்கின்றோம். இங்கே முதலில் நாங்கள் சவாரி பாட்டு சவாரி வாக்குச்சாவடிக்கு செல்வோம். இல்லையா
1: வாக்குச்சாவடி போடுவோம்
0: போவோம்.

0: இனிமையான பாடல்கள். ஏழு பாடல்களுக்கும் இந்த பாடலில் எந்த குதிரை எது முதல்வதாக வரப்போகுன்றது தெரியாமல் ஓட்டுகிறார்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அன்பு சந்தன்ராஜ் அவர்களும் வந்து தன்னுடைய தனக்கு விருப்பமான முதலாவது பாடலை தந்திருக்கின்றனர். பழைய இடைக்கால புதுப்பாடல்களாகத்தான் தெரிவு செய்து வரப்பட்டிருந்தது. அந்த பதமும் வந்து சிறப்பான பதம் என்று கூறுகிறார். அப்படித்தானே சந்தன்ராஜ் அவர்களே?
1: ஆமாங்கய்யா. எந்த பாடல் விடுறதுன்னே தெரியலங்கய்யா. எல்லா பாடல்களும் அருமையான பாடல்கள். அதாவது வயசுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கீங்க அந்த பாடல்களை. வயசுக்கு தகுந்த மாதிரி பாடல்களை முதலிடத்துக்கு எடுத்துக்கலாம்.
0: என்னுடைய எல்லோரையும் நான் கணித்து தானே கொண்டு வர வேண்டும். அது பாடல்கள் பல வந்த விண்ணப்பத்திலே அதை எல்லாம் நிராகரித்து அனுமதி வழங்கப்பட்டது. இந்த ஏழு பாடல்கள் தான் இலக்கம் பொறிக்கப்பட்டு அனுப்பியிருக்கின்றோம். ஓடி பார்த்து
1: மார்கழி மாதத்துல பனி உள்ள காலத்துல இந்த மாதிரியான ஒரு பொருத்தமான தொகுப்பு
0: எடுத்திருக்கீங்க. இது கடந்த வாரமே நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு காற்றலையில் விண்ணப்பித்த பொழுது அன்பு நாகப்பன் அவர்கள் திங்கட்கிழமையில தான் படிச்ச வாரி போறது என்று விட்டார். சரி, திங்கட்கிழமையில விடும். அவர் நேற்றைய தினம் மகள் ஞாபகப்படுத்தினார் உங்களோட பாடிச்ச வாரி எப்படி இருக்கின்றது என்று. இருக்கின்றது இருக்கின்றது, நாளைக்கு தொடர்வோம் என்று. இந்த தைப்பொங்கல் நேரத்திலே மகள் சர்க்கரை பொங்கல் அமுது செய்திருந்தார். அது இந்த நேரத்தில் எனக்கு ஒவ்வாததுதான். இருப்பினும் பண்டிகை உணவல்லவா சாப்பிட வேண்டும். அது இன்று வழக்கத்துக்கு மாறான காலை உணவை உண்டு ஒரு மணி நேரம் நான் கொஞ்சம் தியானித்து தான் வந்தேன். ஏனென்றால் சர்க்கரை அல்லவா இனிப்பு கொஞ்சம்
1: காட்டி விட்டு உண்ட மயக்கம்
0: தொண்டருக்கு அதுலேயே அமுது உண்ட மயக்கம் இனிப்பு அப்படி இருக்கும். அப்படியே வந்துவிட்டு சிறப்பான என்ன பாடலை கேட்போம் காற்றலையில்.
1: இந்த இடத்துல நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.
0: அப்படியே திரைப்படம் இருக்கா? நான் பாடலை எழுத பார்க்கின்றேன். நீ சிரித்தால் நான் சிரிப்பேன், சிங்கார கண்ணி என்று. நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் என்ற திரைப்படம் என்ன பாடல் ஐயா?
1: உன்னை படைத்ததும் பிரம்மன் ஒரு கணம் என்ன
0: படைத்து விட்டு சிந்தித்து இருக்கிறார் இல்லையா? உன்னை படைத்ததும் இவ்வளவு அழகா வந்திருக்குது என்று அவரே நாடியில கை வைத்து விட்டார். எப்படியெல்லாம் கவியில பொறுத்துறாங்க ஐயா. உன்னை படைத்ததும் பிரம்மன், நல்ல பாடல், இனிமையான பாடல்.
1: படைத்ததும் அதான், உன்னை படைத்ததும் பிரம்மன் ஒரு கணம்,
0: ஒரு கணம்
1: இனிமையான பாடல்.
0: ஒரு கணம் சிந்திச்சு விட்டார், இப்படி படைத்து விட்டேனே அழகு ரூபத்தை. குடும்ப சமேதராக வந்தீர்களா? கருத்துக்களை வழங்கி வாக்கினை அளித்து பாடலை தந்து சென்ற நன்றி ஐயா. மீண்டும் சந்திப்போம். வளரட்டும் பாட்டு
1: செல்வாமையா.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: இது மொபைல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் அருமையா அற்புதமாக வந்து ஒவ்வொருத்தர் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அடுத்த உறவாக ஒருவர் அழைக்கின்றார். அவர் வாக்களித்து விட்டார். மீண்டும் வேறு யார் அழைக்கின்றார்களோ தெரியவில்லை. வணக்கம். வணக்கம் தேவா. தேவா வாழ்த்து கூறுவதற்கு அழைத்திருக்கின்றார் போல் இருக்கின்றது. சரி சரி, நல்லது. அடுத்த உறவாக யார்

நீங்கள் தந்து விட்டு சென்று விட்டீர்கள் ஐயா. நன்றி, நீங்கள் மூன்றாவது நபராக வந்து வாக்களித்தீர்கள். நன்றி தேவா.

0: நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும். வணக்கம் குண்டு குண்டு பேத்தி, என்னுடைய அன்பு ஜெயா, அம்மையப்பிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். நலமா இருக்கின்றீர்களா?
1: வணக்கம் தாத்தா, நலமா இருக்கிறேன் தாத்தா.
0: அங்கே பேராண்டி வேட்டி எல்லாம் வேஷ்டி எல்லாம் கட்டி அழகா இருந்தாரு, ஒரு திரைப்பட புகைப்படம் பார்த்தேன். வாழ்த்துக்கள், சிறப்புகள். எல்லோரும் நலமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் முடியவில்லை தானே பொங்கல் பண்டிகை? இன்று நாளையோட நிறைவடைகிறது, பூரணப்படட்டும். பக்கம் இன்று எங்களுக்கு நல்லது, பக்காவான எப்படி பக்காவான வெயிலாக இருக்கின்றது, ஆனா சூடு இல்லை. சரி, இப்பொழுது நாங்கள் காத்தலையை விட்டு வாக்குச்சாவடிக்கு செல்ல போறோம். நீங்க முன்பு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு
1: பெற்றிருக்கீங்களா?
0: சரி, நாங்கள் இப்பொழுது வாக்குச்சாவடிக்கு செல்வோம். பேச்சு வாருங்கள், உங்களை அழைச்சு அப்படியே இருங்கள்.

0: இனிமையாக தெரிவு செய்து வந்து ஏழு பாடல்களையும் வரிசைப்படுத்தி கூறிவிட்டால் என் அன்பு பேச்சு ஜெயா அவர்கள். வாழ்த்துக்கள் அம்மா. பழைய புதிய பாடல்களாக இருந்தாலும் தன்னுடைய ரசனையை காட்டியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இன்றைய தினம் உங்களுக்கு நேயர் நேரத்துக்காக என்ன பாடலை தர வேண்டும்? நான்
1: நேயர் நேரத்திற்காக தாத்தா
0: மீண்டும் அழைப்பீர்களா ஜெயா?
1: நேரத்துல எனக்கு அந்த முதலாவது பாட்டே போடுங்க தாத்தா.
0: அது போட முடியாது. சவாரி ஒரு குதிரை எப்படி நான் உங்களுக்கு தந்து விடுறது? சவாரி தர முடியாது. அதான் ஓடிக்கிட்டு இருக்கேன், சவாரி களைத்து விடுங்க. இல்லாமா உடனே ஓடி ஓடன்னு ஓடி உங்க சவாரியில் செல்லும் பாடல்கள் தவிர்த்த உங்களுக்கு விருப்பமான பாடலை கேளுங்கள். பாவம் இல்லவா அப்ப அந்த குதிரை? அப்ப சிந்தித்து மீண்டும் நீங்கள் அழைக்கலாம். பெற்றி சந்தர்ப்பம் தருகிறேன், நீங்கள் சிந்தித்து கூறுங்கள் என்ன பாடல் வேண்டும் என்று நான் தருகின்றேன். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்களோடு மீண்டும் பொங்கல் மகள்வோடு இருங்கள், மங்களமாக அமையட்டும் அத்தனையும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது முருகல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் என் அன்பு குண்டு குண்டு பேத்தி வந்து அங்கே வரவேற்று வாழ்த்து அனுப்பியதோடு இப்பொழுது வந்து வாக்கு அளித்து பாட்டு பாடல் கேட்கவில்லை, மீண்டும் வந்து கேட்பார் நினைக்கிறேன். இது முருகல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 41 கேட்டுக்கொண்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் தெரிவு செய்து வந்து வாழ்க்கையை தெரிவிக்கின்றீர்கள். ஏழு பாடல்களையும் ஒன்றோடொன்று எதை முதலில் இது கடைசியில் என்று தெரிவு செய்தது கடினமாக இருக்கின்றது. இந்த பாடல்களிலே இளையவர்களும் முதியவர்களும் விரும்பும் பாடல்களும் இருக்கின்றது, இளையவர்கள் மட்டும் விரும்பும் பாடல்கள் இருக்கின்றது, நடுத்தர வர்க்கத்தினர் விரும்பும் பாடல்களும் இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு பாடல்களில் வருகின்ற வித்தியாசங்கள் பல உண்டு. அவற்றை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து கொண்டு வந்து வாக்களித்து செல்கின்றீர்கள். இன்னும் சில நம்முடைய நேரங்களில் எங்களுடைய வாக்குச்சாவடியின் முடிவுக்கு வந்துவிடும். விரைவில் வாருங்கள், வந்து வாக்களியுங்கள். வாக்காளர் பட்டியல் குறைவாக இருக்கின்றது, விரைவாக பெற வேண்டும். இங்கே வரவேற்று எழுதியவர்கள் கூட பெறவில்லை. இன்னும் ஒரு சிலர் வந்து வாக்கினை தாருங்கள், விரைவில் நிறைவுக்கு வர இருக்கின்றது. வந்த பின்புதான் தெரியும் எந்த பாடல் முதலில் எந்த பாடல் இரண்டாவது என்று தெரிய இருக்கின்றது. ஓடி வாருங்கள், பாடலை தாருங்கள். ஒலிக்கின்றது பாடல், மீண்டும் கேளுங்கள்.

0: இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஓடு ராஜா என்று கூடிக்கொண்டு குதிரையில் ஓடி வருகின்றார்கள். அந்த பாடலை கேட்டு நீங்களும் சவாரியில் ஓடி வந்து கலந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் வந்துவிட்டார் எங்களுடைய வடலூர் ஆனந்தன் அவர்கள். அவரை அழைத்து விடுவோம் காற்றலை. வணக்கம் வணக்கம் ஆனந்தமான ஆனந்தன் அவர்களே.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு விருப்பமான சந்தோஷம் தரும் சவாரி ஓடுகின்றது. மீண்டும் சந்தித்து விட்டோம். வாட்டு சவாரி
1: 41
0: விரைவாக நான் இதை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு நிகழ்வையும் கொண்டு வர வேண்டும். அதற்கு பலத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டும் பொழுது நீங்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு உற்சாகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மறு ஒலிப்பிலே ஒரு ஒலிபரப்பை நான் கேட்கும் பொழுது எழுந்து ஓட வேண்டும் போல இருக்கின்றது. எனக்கு உங்களோடு வந்து கலந்துரை வாழ வேண்டும் போல் இருக்கு. அது இந்த தைப்பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்ற பண்டிகையோடு பொங்கி வருகின்றது காற்றலையில். அதற்காக நாங்கள் வாழ்த்து கூறுவோம். நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
1: நலமையா.
0: பொங்கல் பண்டிகை எப்படி செல்கின்றது?
1: அது போ சிறப்பா கொண்டாடியாச்சு. இன்னைக்கு மாட்டுப்பொங்கல், நேத்து தைப்பொங்கல்,
0: வீட்டு பொங்கல், தைப்பொங்கல், வீட்டு பொங்கல், நாளைய தினம் காணும் பொங்கல் என்று வந்து கொண்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகை ஒன்றுதான், ரெண்டு மூன்று நாட்கள் 5 நாட்கள் கொண்டாடும் பண்டிகை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த குளிர் நேரம் பனி எப்பொழுதும் பனி பனி என்று கதை பேசிக் கொண்டிருந்தோம் நேரத்தில் இன்றைக்கு பனியே சவாரிக்கு வந்து விட்டது. சரியா? தினமும் வந்து பனி பனி பனி என்று கூறினோம். அது இன்று பனியாகவே வந்து சவாரியில நிற்கின்றது. சரி, நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
1: செல்லலாம்.
0: அப்படியே இருங்கள், நான் அழைக்கின்றேன் உங்களை வாக்குச்சாவடிக்கு.

0: வாழ்த்துக்கள். நீங்கள் கொடுத்து விட்டீர்கள், குடும்ப சமேதராக வந்திருக்கிறீர்கள் போல் தெரிகின்றது. வாக்களிப்பதற்கு முதலில் உங்களுக்கு நாளை உங்களுக்கு நேர் நேரத்துக்காக என்ன பாடல் தர வேண்டும் அதை தாருங்கள்.
1: மனிதன் படத்துல இருந்து காலை காலை முரட்டு காலை பாடல் பற்றிங்க.
0: ஓ, இப்ப காலை காலை முரட்டு காலை, இது இந்த மாட்டு சபா அந்த வீர விளையாட்டு பார்த்தீர்களா?
1: அதெல்லாம் ரொம்ப குறைவா தான் இருக்கு, ரொம்ப பார்க்க முடியல.
0: முழுமையாக எனக்கும் தெரியவில்லை. சரி, சுகுணா அம்மா உங்களோடு இருக்கின்றார்களா? வந்து இணைந்து சிறப்பித்து வைக்க நன்றி. பாட்டு சவாரியை வரவேற்பு நீங்கள் பதிவிடப்பட்டதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். எங்க அம்மாவோட பேசுவோம். சுகுணா வணக்கம். வணக்கம் மகளே சுகுணா.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகளே. பொங்கல் பண்டிகை மங்களமான நாளில் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்க வந்திருக்கின்றீர்கள், பாடல்களை கேட்டீர்கள். உங்கள் மன விருப்பத்துக்கேற்ப பாடலை பதிவு செய்யலாம். நான் உங்களை இப்பொழுது வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்கின்றேன். வாருங்கள், என்னோடு வாக்களிப்பதற்கு வாருங்கள்.

0: அவர்கள் வந்து அற்புதமாக தன்னுடைய வாக்கை அளித்திருக்கின்றார். இன்று முதல் தடவையாக அவர் வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கின்றார். ஆனந்தன் முன்பே வந்தவர், அவருக்கு தெரியும். அவர்கள் பாடல்களையும் தெரிவு செய்து தெரிந்தெடுத்து கொண்டு வர வேண்டும் அல்லவா? வாழ்த்துக்கள், சிறப்புகள் சுகுணா உங்களுக்கு. உங்களுக்கு என்ன பாடல் நேயர் நேரத்துக்கான பாடலாக தர வேண்டும்?
1: மின்னலை படத்துல இருந்து வசீகரா உன் நெஞ்சு நிக்க, அந்த பாட்டுங்க ஐயா.
0: இனிமையான ஒரு பாடல் ஐயா. யாரம்மா அந்த வசீகரர்? என் நெஞ்சினுக்கு வந்து ஆனந்தமாக வந்திருப்பார் இல்லையா? ஆமா, வந்துட்டார். நெஞ்சினுக்கு வந்து விட்டார். இனிமையான பாடல் வசீகரா பாடல் உங்களுக்காக தருகின்றேன். விடுமுறை விருப்பத்தில், நேயர் விருப்பத்திலே. சுகுணா, நன்றி அம்மா, நன்றி. நீங்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. இந்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கின்றதா? வாரம் நாங்கள் இந்த பாட்டு சவாரி ஓடினோம். இன்று 41வது சவாரியாக இன்று வந்திருக்கின்றது. இந்த நிலைக்கு வருவதற்கு உங்கள் அன்பும், எல்லோருடைய அன்பும் ஆதரவும், இறைவனுடைய கருணையும் தான். இல்லையென்றால் நான் நினைக்கவில்லை இந்த நிகழ்ச்சியை நான் கொண்டு வர. விரைவில் பாட்டுக்கு பதில் பாட்டும் கொண்டு வர இருக்கின்றேன். முடிவு செய்வோம். இறைவன் வழிவிடட்டும். இந்த மங்களமான பொங்கல் வந்து புது வருடம் எங்களுக்கு எல்லாம் சிறப்பாக பொங்கி அமையட்டும். உங்களுக்கும் இந்த வாழ்த்துக்களை தருகிறேனம்மா. மங்களமாக இருங்கள். வாழ்த்துக்கள் மகளே.
1: வாழ்த்துக்கள் ஐயா. பொங்கல் வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள் மகளே. நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. காற்றலையில் வந்து எங்களோடு ஆனந்தமாக உறவாடி வாக்களித்து இந்த நிகழ்ச்சியை வரவேற்று எழுதி எல்லோருக்கும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கு உலகத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னில் தமிழ் வானொலியில் நாங்கள் கேட்ட பாடல்கள் எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது. பாட்டு சவாரியில் ஒரு விடயம் என்னவென்றால், காலம் காலமாக நாங்கள் எல்லா ஊடகங்களிலும் பாடலை கேட்கின்றோம். கைத்தலை இணைத்த நேரம் இணைத்த பாடலை கேட்கின்றோம். ஆனால் அந்த பாடலின் ரசனை எப்படி, அந்த பாடல் எப்படி எங்கள் உள்ளத்தில் படுகிறது, எப்படி இந்த பாடல் தரம் பெறுகிறது என்பதை அறிவதற்கு முக்கியமான ஒரு நிகழ்வு வேணும். அதுதான் பாட்டு சவாரி. வந்துவிட்டால் என் அன்பு மகள் ஷியாமலா அவர்கள். மகளே ஷியாமலா, வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
0: வணக்கம் மகளே. பாட்டு சவாரியை வரவேற்று எழுதியிருந்தீர்கள். நன்றிகள் உங்களுக்கு. எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்கேன்ப்பா.
0: பொங்கல் எப்படி போகிறது மகளே?
2: நல்லா போச்சுப்பா.
0: நல்லா போக வேண்டும். எங்களுக்கு பொங்கல் கோலாகலமாக செய்ய முடியவில்லை. காரணம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தானே, அம்மாவினுடைய கூடி பிறந்த உறவினரை இழந்திருந்தோம் அக்டோபர் மாதத்திலே. அந்த அண்மையை அந்த நேரத்திலே தான் என்னுடைய கூடி பிறந்த என்னுடைய அக்காவினுடைய மகள் நோர்வேயிலே தவறியிருந்தார். அந்த சோக சம்பவங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் மங்கள காரியங்கள் செய்வதில்லை தானே. ஆனாலும் எங்கள் கலையகத்துக்குள்ளே மங்களமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மகள் தன்னால் முடிந்தவரை செய்திருந்தார். அதை நாங்கள் அனுபவித்தோம். ஆனால் அது கோலாகலமாக எங்களுக்கு கொண்டாட முடியாது, உறவினர்களுக்கும் எங்களுக்கும். அதனால் சற்று கலகலப்பு குறைவாக இருந்திருக்கலாம். சரி, நீங்கள் எப்படி, குழந்தைகள் எல்லாம் எல்லோரும் நலமா இருக்கின்றார்களா? எல்லோரும் சந்தோஷமாக பொங்கல் பண்டிகையை செய்தீர்களா? பொங்கலோ பொங்கல் என்று போனதா? வாழ்த்துக்கள். வாங்க, பாடல்கள் எல்லாம் நேர் நேரத்தில் எழுதி கொண்டிருக்கீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். வாழ்த்துக்கள். இன்று வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு வருடத்தின் பின்பு செல்கின்றோம் இல்லையா? கடந்த வருடம் 2022 ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 40வது பாட்டு 40வது பாட்டு சவாரி சென்றது. இன்று ஜனவரி மாதம் 16ஆம் நாள், ஒரு வருடம் 3 நாட்களின் பின்பு இந்த பாட்டு சவாரி இன்று நிகழ்கின்றது. அதற்காக இறைவனுக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி அனைவருக்கும். சரி, நாங்கள் இப்ப வாக்குச்சாவடிக்கு செல்வோம் மகளே. 7 பாடல்கள் தெரிவித்தது, நீங்கள் கொண்டு வாருங்கள்.

0: நல்லது சியாமளா அன்பு மகளே, நீங்கள் வந்து காற்றலையில் இணைந்து பாடலை தந்தமைக்கு, அந்த வாக்கினை தந்தமைக்கு. இப்பொழுது நான் உங்களுக்கு நேய நேரத்துக்காக இந்த பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும்.
1: அள்ளி பெற்ற பிள்ளை படத்திலிருந்து பா, எஜமான் பெற்ற என் சின்ன எஜமான்.
0: நல்ல பாடல் அந்த பாடல் இல்ல. சீமான் பெற்ற என் செல்வமே என்ற பாடல் நம்ம.
1: எஜமான் பெற்ற என் செல்வம்.
0: ஓ,
1: எஜமான் பெற்ற செல்வமே என் சின்ன எஜமானி. அப்படி வருப்பா.
0: ஓ, இது என்ன திரைப்படம் சொன்னீர்கள்?
1: அள்ளி பெற்ற பிள்ளைப்பா.
0: அள்ளி பெற்ற பிள்ளை, எல்லாம் கன்ஃபியூஸ். அப்போ தாத்தா அப்பாவுக்கு வயது போயிட்டு தானே. ஆனால் இறைவனுக்கு நன்றி, உங்கள் அன்புக்கு நன்றி. இந்தளவு தூரம் நான் மீண்டும் வந்து காற்றலையில் அந்த துணியோடு செய்வதற்கு அள்ளி பெற்ற பிள்ளை, அதுக்கு அம்மா தான் உறுதுணையாக. அம்மா தான் அதுக்கு உறுதுணையாக இருந்தால் என்னுடைய மகள். இருப்பினும் ஆண்டவனுடைய கருணை, உங்களுடைய அன்பு, எல்லோருடைய ஆதரவும் எனக்கு இருந்தது. அன்பு பெரிய அந்த இது உங்களோடு நான் இணைய வேண்டும், உங்களோடு கலந்து இப்படி செய்ய வேண்டும் நினைந்திருக்கிறது. நன்றி அம்மா. உங்கள் பாடல் காற்றலைக்கு வரும். அதே நேரத்தில் இப்போ இன்னும் ஒரு 10-15 நிமிடங்களுக்குள்ளே நான் இதை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று கொண்டு பாடல்களை கேட்டு கேட்டு மகிழ்வோம். சரியா? நன்றி அம்மா.
1: நன்றி நன்றி
0: நன்றி மகளே. நன்றி நன்றி நன்றி.
2: இளங்குயில் இரண்டு இசைக்கின்ற பொழுது.
0: இனிமையான பாடல்களை இதமாக தாங்கள் தெரிவு செய்து, இந்த பாடல்கள் எந்த பாடல் நல்லதென்று தெரிவெடுப்பதற்கு கடினமாக இருக்கும் இந்த வேளையில் வந்திருக்கின்றதே, எந்த பாடலை கேட்போம் என்று தீர்மானித்து நிதானித்து வந்து வாக்களிக்கின்றீர்கள். உங்கள் சிந்தையில் உதித்த அந்த நீதியை, இசை என்பதை நீங்கள் நாளாந்தம் கேட்கின்றீர்கள். ஏன் ஒவ்வொரு நிமிடமும் கேட்டுக்கொண்டு எங்கு திரும்பினாலும் இசை வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த இசையை இசையாக்கி குரல் கொடுத்து பாடலாக்கி அதை திரைப்படத்திலே புகுத்தி அதை கொண்டு வந்து கதையும் அதற்கு சேர்த்து எங்கள் நெஞ்சை கவர்ந்து கொண்டு சென்ற பாடல்கள் பல உண்டு, கோடிக்கணக்கான பாடல்கள். அவற்றோடு குறிப்பாக சில பாடல்களை நினைக்க வேண்டும். சில பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து உங்களோடு கலந்து உங்கள் சிந்தைக்கும் கொடுத்து ஒவ்வொருவருடைய ரசனையும் வித்தியாசப்படுகின்றது. இங்கே பார்க்க தெரிகின்றது இந்த பாட்டு சவாரியிலே. ஒவ்வொரு பாடலை கேட்கும் பொழுது எந்த பாடல் அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப பிடிக்கின்றதோ, எந்த பாடல் கருத்தோடு வந்திருக்கோ, எந்த கவிஞர் நல்ல வரிகளை புகுத்தி இருக்கின்றாரோ, எந்த இசையமைப்பாளர் நல்ல இசையை புகுத்தி இருக்காரோ, பாடல்கள் பிடிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அதிலே எங்கள் இதயம் எதை கவருகின்றதோ அதைத்தான் நீங்கள் கொண்டு வந்து இங்கே பிரதிபலிக்கின்றீர்கள். அதைத்தான் நாங்கள் பதிவு செய்து தேர்வு செய்து பார்க்கின்றோம். விரைவாக வர வேண்டும். இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் நாங்கள் பாட்டு சவாரியை ஓடிக்கொண்டு செல்லலாம். அடுத்த உறவு யார் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். வர வேண்டும், வந்து பாடலை பதிவு செய்து செல்லுங்கள். பதிவு செய்த பாடல்களும் ஓடி வரலாம். ஜெயா, வர வேண்டும் பேட்டி. நீங்கள் பாடல் தர வேண்டும் எனக்கு. உங்களுடைய பாடலும் வரவில்லை, மீண்டும் பெறலாம். இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் பார்வையில் பார்த்து நாங்கள் இன்றைய பாட்டு சவாரி கன்னி, இன்று முதல் முதலாக ஒரு வருடத்தின் பின்பு இந்த பாட்டு சவாரியை கொண்டு வந்திருக்கின்றோம். அன்பாக வந்து பங்களித்திருக்கீர்கள். போக போக ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கூடுதலாக வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு, இதில் ஏதும் மாற்றம் செய்வதென்றாலும் நாங்கள் செய்து கொள்ள முன்பு தனிய அந்த நேரத்திலே கதம்ப நிகழ்விலே கொண்டு வருவதுண்டு. வித்தியாசமான நேரத்திலே அந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு கலந்து கொள்ள வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் என்றும், இங்கே 18 உறவுகள் எல்லோரும் வந்து விட்டார்கள் என்றால் இல்லை, அவர்கள் வர வேண்டும், தர வேண்டும் தங்களுடைய பதிவினை என்று எண்ணிக்கொண்டு அடுத்து வரும் உறவுக்காக இடம் கொடுத்து இந்த பாடலின் மீதியை கேட்போம்.

0: ராஜா.
1: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா என்ற பாடலில் எவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் தங்கி இருக்கின்றது. இந்த வாக்கு என்பது நேர்மை, நேர்மைக்கு பொருத்தமானது. நேர்மையோடு நாங்கள் வாழ வேண்டும், நிதானமாக வாழ வேண்டும், உரிமையோடு வாழ வேண்டும் என்றால் எங்கள் வாக்குரிமையை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதற்கு எங்கள் மனம்தான் காரணம். எடுத்து ஆராய்ந்து எது சரி என்று எண்ணித்தான் அந்த வாக்கை கொடுக்க வேண்டும். இனிமையான வேளையிலே வந்து விட்டாரே அன்பு கொண்டு பேத்தி தன்னுடைய பாடலை தருவதற்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம் பேத்தி. ஜெயா வணக்கம். அம்மா வந்து விட்டீங்களா? சரி, என்ன பாடலை தரப்போகிறீர்கள்?
2: பாச பறவைலந்து தாத்தா தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, அந்த பாட்டு தாத்தா.
1: இனிமையான பாடல் தென்பாண்டி தமிழே என்ற பாடல் உங்களுக்கு தருகின்றேன். அந்த நேர் நேர பாடல்களாக உங்களுடன் வேற யாராவது பாட்டு சவாரிக்கு வாக்களிக்க இருக்கின்றார்களா? இல்லைத்தானே?
2: இல்ல இல்ல தாத்தா, இல்ல.
1: ஒரு வாக்கு தான். கள்ள வாக்கு எல்லாம் அழிக்கிறது இல்லையா? வாக்களித்து விட்டீர்கள். அன்பாக இன்றைய நிகழ்வு சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களில் நான் நிறைவுக்கு கொண்டு வந்து எந்த பாடல் முதல் பா. இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி, இன்று முதலாவது பாடலை தெரிவு செய்யும் நேயர்களுக்கு அவர்களுக்கு விருப்ப பாடல் இன்னும் ஒன்று கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு இப்ப நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு நீங்கள் ஒரு பாடல் கேட்டிருக்க, இந்த பாடலை தரும்போது தற்செயலாக இன்று முதலாவது இடத்தை தெரிவு செய்யும் பாடலுக்கு நீங்கள் வாக்களித்திருந்தால் உங்கள் பெயர் கூறப்பட்டு உங்களுக்கு இன்னொரு பாடல் கிடைக்கும். இன்றைய பாடல் தெரிவிலே பாட்டு சவரியில முதலாவது பாடலை தெரிவு செய்யும் நேயர்களுக்கு ஒவ்வொரு பாடல் பிரத்யேகமாக கிடைக்கும். நன்றி அம்மா. நன்றி, வாழ்த்துக்கள். காத்திருங்கள் காத்திருங்கள். இது பாட்டு சவாரி 41. பாட்டு சவாரி சந்தோஷம் தரும் சவாரி போவோமா? போவோம்.

0: செலோ செலோ. இனிமையான அந்த பாடல் ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்றும் உங்கள் பாட்டு சவாரிக்கு ஓடிக்கொண்டிருப்பதற்கு உற்சாகம் தந்து கொண்டிருக்கும் பாடல். கடந்த முறை பாட்டு சவாரியில் கூட இந்த பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. இப்பொழுதும் அது ஓடுகின்றது, இன்னும் ஓடிக்கொண்டிருக்கும் என்பது என்னுடைய திண்ணம். ஏனென்றால் பழமை என்றும் இனிமையானது என்று கூறிக்கொள்வார்கள். பாட்டு சவாரி இரண்டு எங்களுடைய 2023 ஜனவரி மாதம் 13ஆம் தேதி, அதாவது 2023 முதலாம் மாதம் 16ஆம் நாள் திங்கட்கிழமை ஒலித்த 41வது பாட்டு சவாரிக்கு இன்று மொத்தம் 9 உறவுகள் வாக்களித்திருக்கின்றார்கள். மேலும் வருபவர்களுக்கு நேரம் கிடைக்காமல் இருக்கலாம், அவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கலாம், அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எண்ணி இப்பொழுது பாட்டு சவாரி 41 நிறைவுக்கு வருகின்றது. நிறைவுக்கு வந்தவளை அன்பு உறவு ஒருவர் அழைக்கின்றார் போல் தெரிகிற வர வந்துட்டான் என்னுடைய அன்பு சிங்கக்குட்டி கண்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் கண்ணா. பாக்கச்சாவடி மூணு நேரத்தில் ஓடி வந்தீர்கள் கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள். நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன்ப்பா. நீ நலமா இருக்க?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றேன், நலமாக இருக்கின்றேன். பாட்டு சவாரிக்கு வந்து விட்டோம். பொங்கல் பண்டிகையெல்லாம் எப்படி சென்றது?
1: அருமையா போச்சுங்க.
0: எல்லோரோட உறவினர்கள் நண்பர்களோடு கலந்து உறவாடி அன்பாக மகிழ்வாக இனிப்பான பொங்கல் சாதம் சாப்பிட்டு மகிழ்வாக இருக்கின்றீர்கள்.
1: ஆமாங்க.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். இப்பொழுது நாங்கள் பாட்டு சவாரி கேட்டிருப்பீர்கள், பாடல்கள் 7 பாடல்களும் கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். தெளிவெடுத்து வைத்திருப்பீர்கள். வாக்குச்சாவடிக்கு செல்வோமா வாக்களிப்பதற்கு?
1: செல்வோம்.
0: ஓ, வாக்குச்சாவடிக்கு

0: ஜலதோஷம் இருக்குன்னதா?
1: இல்லப்பா, அது அப்பா இருக்கும்.
0: இனிமையான பாடல்கள், நான் ஏழு பாடல்களும் நீங்கள் உங்களுக்கு உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. அதே நேரத்தில் இந்த பாடல்கள் அத்தனையும் காட்டலையில் வந்த பாடல்கள், கேட்காத பாடல்கள் என்று இல்லை. ஆனால் அதிகமாக காட்டலை
1: அதிகமாக
0: வராத பாடல்கள்,
1: ஆனால் கேட்டதில்ல.
0: அவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை அந்த பாடல் கேட்பதற்கு, இல்லையா? இருப்பினும் இன்று ஏழு பாடல்களும் ஒலித்திருந்தேன். அந்த இசையை, அந்த கருத்தை பார்த்திருப்பீர்கள்.
1: பல்லவிதான்
0: உங்களோட தெரிவு, நல்ல தெரிவு. இணைந்து இறுதி நேரத்தில் வந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு காற்றலையில் நான் என்ன பாடலை தர வேண்டும்?
1: அப்பா, நாயகன் பாட்டில் இருந்து
0: பொங்கல் புது வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள, மங்களமாக பொங்கலோ பொங்கல் என்று இனிமையாக இந்த வருடம் செல்ல வேண்டும், அடுத்த வருடம் செல்ல வேண்டும், தொடர்ந்து வரும் வருடங்களும் செல்ல வேண்டும். குடும்பம் மகிழ்வாக பொங்கி பொங்கி வரும் மங்களத்தோடு வாழுங்கள் என்று கூறி விடைபெறுவோம். நன்றி.
1: அன்பு உறவுகளுக்கும் நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும்.
0: வாழ்த்துக்களை அன்பு மகனே, மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது இந்த இந்த பாட்டு சவாரி பதில் கிடைத்தவுடன் அதிலே முதலாவது பாடலை தெரிவு செய்தவர்களும் அந்த பாடலை கேட்க முழுமையான பாடலை நேர நேரமாக தர இருக்கின்றேன்.
1: சரிங்கப்பா, என்னோட பாட்டு வரும் நினைக்கிறேன்.
0: நிச்சயமாக நான் நினைக்கிறேன். உங்களை பாட்டு நீங்கள் தந்து விட்டீர்கள் வரும் காற்றலைக்கு, சரியா? உங்கள் பாடல் வரும், உங்கள் பாடல் வரும், பயப்படாதீர்கள். சிறப்பு வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. இறுதியாக நண்பு மகன் கண்ணன் வந்து தன்னுடைய

இனிமையான அந்த ஏழு பாடல்களும் எங்கள் அன்பு உள்ளங்கள் உறவுகளின் உள்ளத்திலே பதிந்து தங்களுக்குரிய இடத்தை பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் இன்று மொத்தமாக 10 உறவுகள் வந்திருந்தார்கள். 10 உறவுகளும் தந்த வாக்குகள் பகிரப்பட்டு அவரவருக்கு விருப்பமான பாடல்களுக்கு தங்கள் பொன்னான வாக்கை பதிந்து சென்ற இடத்திலே இங்கே 1, 2, 3 என்ற இடத்தை பிடித்த பாடலை கூற இருக்கின்றேன். இதில் ஒன்று கவனிக்க வேண்டியது, இன்று முதலாவதாக ஒரு பாடல் வரும், அதில் பலர் விரும்பியிருக்கலாம். இறுதியாக ஒரு பாடல் வரும், அதை ஒரு சிலர் விரும்பியிருக்கலாம். ஆனால் எல்லா பாடல்களும் சிறப்பான பாடல்கள். அந்த பாடலை தனியே நாங்கள் கேட்டுக்கொண்டு போனால் எங்களுக்கு அலாதி ஆனந்தமாக இருக்கும். பாடல்கள் பாடல்கள் தான், இசையமைப்பாளர்கள் தங்கள் அந்த பாடல் அந்த திரைப்பட கதை அதற்கேற்ப அந்த வரிகளுக்கேற்பவாறு இசையை அமைத்து பாடல்களை தந்திருக்கின்றார்கள். இதில் அந்த பாடல்கள் ஒரு தடவைதான் திரைப்படத்திலே திரை அரங்கிலே ஒலித்திருக்கும், பல தடவைகள் ஏனைய ஊடகங்கள் மூலம் எங்கள் செவியூரம் வந்து சேர்ந்திருக்கும், இதயத்திலே நிறைந்திருக்கும். கேட்ட காலந்துவக்கம் இன்று வரைக்கும் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் போல் பல பாடல்கள் இருக்கின்றன. இந்த 7 பாடல்களும் அவை இருந்தனவா என்று எண்ணும் வகையிலே உங்களுடைய ரசிகத்தன்மையை நாங்கள் பாராட்டுகின்றோம். ஒவ்வொருவரும் வந்து தங்களுக்கு விருப்பமான தெரிவை தந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த பாடல்தான் அதிசிறந்தது, இந்த பாடல் சிறந்தது இல்லை என்று எங்களால் விட்டு செல்ல முடியாது. எல்லா பாடலும் சிறந்த பாடல்கள் தான். எல்லோரும் நல்ல தரவை தந்திருக்கிறோம், உங்களுடைய ரசிப்பை தந்திருக்கின்றனர். இதிலே ஒரு பாடல் 5 பேர் விரும்பி இருக்கின்றார்கள், 10 பேரில் பாதி பேர் விரும்பி இருக்கின்றார்கள், 5 பேர் விரும்பி இருக்கின்றார்கள், 5 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. 2வது இடத்தை பெற்ற பாடல் 3 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. 3வது இடத்துக்கு 2 பாடல்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு புள்ளிகளை பெற்று. ஆனால் 3வது இடத்துக்கு வந்துவிட்டதே, இது 1வது இடத்துக்கு வந்து இந்த பாடல்கள் அதுதான் சிறந்தது அல்ல. இந்த 10 ரசிகர்களை பொறுத்தவரையிலும் இந்த 10 இசை சுவையாளர்களை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு பிடித்த பாடலை தந்தார்கள். அப்படி பார்க்கும் பொழுது 3வது இடமான 2 பாடல்கள் 3வது இடத்தை பெற்றிருக்கின்றன ஒவ்வொரு புள்ளிகள் பெற்று. அதிலே 6வது இலக்கத்தை பெற்ற பனியும் நானே மழையும் நீயே என்ற பாடல், பனி விழும் பூ நிலவில் என்ற பாடல், என்ற பாடல், 2 பாடல்களும் ஒவ்வொரு புள்ளிகளை பெற்று 3வது இடத்தில் நிற்கின்றது. இங்கே புள்ளிகள் 1வது, 2வது, 3வது இடத்தை பெறாத பாடல்களும் இருக்கின்றன. அது எவையாக இருக்குன்னு நாங்கள் எல்லாவற்றையும் கேட்டால் தெரியும். அப்படியானால் 2வது இடத்தை எந்த பாடல் பெற்றிருக்கலாம்? 3 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது, 3 விரும்பி இருக்கின்றார்கள். பனி விழும் மலர் வனம் என்ற பாடல் 3 புள்ளிகளை பெற்று தன்னுடைய 2வது இடத்தை அடைந்திருக்கின்றது. அப்படியானால் 1வது எது என்று நான் கூற

அமலே தெரிய வேண்டும். முதலாவது இடத்தை முதலாவது பாடலாக வந்த பனி இல்லாத மார்கழியா என்ற அற்புதமான பாடல் பெற்றிருக்கின்றது. அந்த பனி இல்லாத மார்கழியா திரைப்படம் வந்து இத்தனை வருடம் ஆகிவிட்டது. அங்கே அந்த பாடல் ஒரு சிறப்பான பாடல். அந்த பாடல் கதாநாயகன், அந்த பாடலை பாடிய பாடகர், அந்த பாடலை எழுதிய எழுத்தாளர், அந்த இயக்குனர் என்று பலவிதமான அம்சங்கள் அதுக்குள் அடங்கி இருக்கின்றது. உங்களுடைய கணிப்பு சிறப்பாக ஆனால் இந்த ஐவருக்கும் அந்த பாடல் முதலாவது பாடலாக இருக்கின்றது. ஆனால் அடுத்த பாடலை அவர்கள் விடுகிறார்களோ இல்லை, அவற்றையும் கேட்டுத்தான் இருக்கின்றார்கள். ஆதலால் இன்று இந்த வார சிறந்த பாடலாக மொன்றியல் தமிழ் வானொலியில் 2023 ஜனவரி 16 தெரிவு செய்யப்பட்டிருக்கும் 7 பாடல்களுள் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பாடலாக பனி இல்லாத மார்கழியா என்ற பாடல் வெற்றி பெற்றிருக்கின்றது, முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றது. அந்த பாடலை கேட்டவர்கள் K.S. கிருஷ்ணன் ஐயா அவர்கள், தேவா அவர்கள், அன்புபேதி ஜெயா அவர்கள், அடுத்து ஷியாமலா அவர்கள், கண்ணன் அவர்கள் ஐவரும் அதற்கு வாக்களித்திருக்கின்றீர்கள். இப்பொழுது உங்கள் ஐவரும் வந்து மீண்டும் நீங்கள் ஐவரும் பாடல்கள் கேட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு இன்னும் ஒவ்வொரு பாடல் இந்த பாட்டு சவாரியின் வெற்றி பெற்ற பாடலை வெற்றி பெற வைத்தமைக்காக உங்களுக்கு தரப்படுகின்றது. அழையுங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். இந்த பாட்டு சவாரி 41 சிறந்த பாடலாக தெரிவு செய்த பனி இல்லாத மார்கழியா என்ற பாடலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த தயாரிப்பாளர், அந்த இயக்குனர், அந்த நடிகர், அந்த கதா பாடல் ஆசிரியர், அந்த பாடகர்கள், இவர்களுக்கு எங்களால் எல்லோரும் சார்பிலும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஆனால் அந்த பாடல் இசையரசர், இசையரசி அவர்களுக்கு இசையரசன், இசையரசி என்று கொடுத்ததில் என்ன பிழை இருக்கின்றது என்று இப்பொழுது எண்ணி பார்க்கலாம். அது மட்டுமில்லை, அந்த பாடலை எழுதியவர், அந்த பாடலை படமாக்கியவர், எல்லாம் அங்கே அமைந்திருக்கின்றது. இனிமையான பாடல், அற்புதமான பாடல் என்று மீண்டும் கூறுகின்றேன். பனி இல்லாத மார்கழியா என்ற பாடல் அற்புதமான கருத்தை கொண்ட பாடலும் அந்த பாடல். முதலாவது இடத்தை ஐவரால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள் அந்த ஐவருக்கும். வாழ்த்துக்களை கூறி வந்து இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வரவேற்று நன்றி நன்றி என்று கூறிக்கொண்டு அங்கே ஒரு பாடல் வந்திருந்தது, பனியும் நானே மழையும் நான் நீயே என்ற பாடல், பனிவிடும் பூ நிலவில் என்ற ஒரு பாடல். அற்புதமான பாடல்கள், அந்த பாடல்களும் சிறந்த பாடல்கள் தான். அடுத்து பனிவிடும் மலர், எல்லா பாடல்களும் சிறந்த. எந்த பாடல் சிறந்தன்னு சொல்லவும் ஆனால் ஒவ்வொருத்தருடைய மனோநிலையை பொறுத்து நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த தெருவுக்கு அடுத்த பாட்டுச்சவாரியில் சந்திக்கும் வரை இன்று உங்களுக்கு பாட்டுச்சவாரி விடை கொடுத்து செல்கின்றது. நன்றி நன்றி நன்றி. இதில் ஏதாவது கருத்துக்கள் கூற விரும்புபவர்கள் வந்து கூறி செல்லலாம். 2 ஒதுக்கப்படுகின்றது, அதன் பின்பு பாடல்கள் தரப்படும், நீங்கள் கேட்ட பாடல்கள். நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

இனிமையான அந்த ஏழு பாடல்களும் இப்போ சவாரியில் சென்று வெற்றி பெற்ற வேளையிலே, வெற்றி பெற்ற பாடல் வெற்றியாக ஒரு பாடலை தெரிவு செய்த அந்த ஐவருக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே இன்று கலந்து கொண்ட அன்பு உறவுகள் வந்து நேயர் நேரம் என்று எண்ணி இருந்திருப்பார்கள் ஒரு சிலர். நேயர் நேரத்தில் நாங்கள் கேட்க வேண்டிய வந்து கேட்க வேண்டிய பாடல்களை இப்பொழுது கேட்டுச் சென்ற வேளையிலே நேயர் நேரமாக எண்ணிக்கொண்டு இப்பொழுது மூலம் அந்த பாடல்களை காற்றிலக்கி தருகிறேன். பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் வேளையிலே இந்த ஐந்து உறவுகள் முதலாவது இடத்தை பெற்றவர்கள் விரும்பினால் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் என்று இன்னொரு பாடல் தரப்படுகிறது, வந்து கேளுங்கள். அலையுங்கள் காற்றலையில் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்துக்கே அலையுங்கள். உங்கள் பாடல் நான் உங்களிடம் இருந்து பேசி உங்கள் பாடலை எடுத்து தருவேன். இப்பொழுது நேயர் நேரத்துக்காக முதலாவது பாடலை எங்களுக்கு தந்திருக்கின்றார் காவேரி என்ற திரைப்படத்திலிருந்து அன்பு உறவு கே எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் பாடல் வருகின்றது. கேட்போமா அந்த பாடலை? மஞ்சள் வெயில் மாலையிலே என்ற பாடல்.

அரை நூற்றாண்டுகளை தாண்டிவிட்டாலும் அந்த இசையும் வரியும் குரலும் எங்களை ஆட்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றது. அற்புதமான ஒரு பாடல், எங்களை பழைய நிலைக்கு கொண்டு சென்று இசையென்றால் என்னவென்று உணர வைத்த அற்புதமான ஒரு ராகத்தோடு வந்த சி எஸ் ஜெயராமன் ஐயா அவர்கள் இசை சித்தர் அல்லவா, இசையமைப்பாளர், இசையிலே கை தேர்ந்தவர், சிதம்பரத்தைச் சேர்ந்தவர். அவருடைய குரலையும் நாங்கள் இணைந்து பாடிய பாடகியினுடைய குரலோடு கேட்டு முன்னே சரியான தரவு எனக்கு கிடைக்கவில்லை. இருப்பினும் அற்புதமான அந்த பாடல், கருத்தூரம், காதல், ஊடல் நிறைந்த ஒரு பாடல். அந்த வாத்தியங்கள், அந்த பாடலின் வரிகள் வரும்பொழுது நாங்கள் எவ்வளவு தூரம் அதை உட்கொள்ளக்கூடியதாக அந்த வாத்தியங்கள் ஒத்துழைத்து இசைத்து கொடுத்தது. இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது பாட்டு சவாரி 41. இங்கே சவாரியோடும் குதிரை படம் கூட என்னுடைய அன்பு பேத்தி போட்டிருக்கின்றார். பாட்டு சவாரிக்கு குதிரை சவாரி ஓடுகின்றது போன்று. அற்புதம், அற்புதம், அற்புதம். அடுத்த பாடலாக யார் தந்த பாடலாக இருக்கும் என் குளப்பட சிங்கம் ஃபாரூக் அவர்கள் தந்திருக்கின்றார் ஒரு பாடல். அந்த பாடலை இப்பொழுது ரிமோட் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. வாடி என் தமிழ்ச்செல்வி என்று கூறும் பாடல் கேட்போமா? இரண்டாவது பாடலை

இனிமையான அந்த பாடல் ரெமோ திரைப்படுத்து பாடல். அன்பு உறவு எங்களுடைய பாட்டு சவாரியில் வந்து கலந்து சவுதி அரேபியாவிலிருந்து வாக்களித்து விட்டு சென்றவர் அவர் கேட்ட பாடலாக ஒலித்தது நேயர் விருப்பமாக. அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் அந்த பாடலை தருகின்றார் எங்களுடைய நாச்சியார் கோயில் தேவா அவர்கள். அவர்கள் வந்து கேட்ட பாடல் பாபு என்ற திரைப்படுத்து பாடலை தந்திருந்தார். அவருக்காக அந்த பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது. இதோ எந்தெந்த

0: இனிமையான அந்த பாடலை தேவா அவர்கள் குரலே கேட்ட வகையிலே அந்த பாடல் ஒலிபரப்பாகும் வேளையில் முதலாவது பாடலுக்கு வாக்களித்தவர்களுள் கிருஷ்ணன் ஐயா அவர்கள், கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அழைப்பு வணக்கம். வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே.
1: வணக்கம் ஐயா.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முதலாவது பாடலை முதலாவது நேராக முதல் தடவையாக இன்று வந்து வாக்களித்து வெற்றியும் பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். நீங்கள் வாக்களித்த பாடல் முதலிடத்தை பெற்றிருக்கின்றது. வாழ்த்துக்கள். பழையவை என்றும் இனியவைதான் இல்லையா?
1: உண்மைதான்.
0: ஏனென்றால் இளைய தலைமுறைகளும் அதுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அல்லவா?
1: இந்த பாடல் மறக்க முடியாது.
0: அருமையான பாடல்.
1: பாடல்கள் நீ வருவது போவதில்லை.
0: நான் தேர்வுக்கு செல்லும் சென்ற வேளையிலே வந்த பாடல்களும் முதலாவதா வந்ததும் அந்த பாடல் தான். முதல் அந்த பாடல் தான் எனக்கு வெளிவா தெளிவாக வந்தது. எல்லா பாடல்களும் நல்ல, எல்லா பாடலும் நல்லதுதான், சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இன்று உங்கள் மனைவி அவவும் வந்திருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய ரசனையும் வித்தியாசம் தானே?
1: எங்களுடைய
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை உண்டு. அதனாக மறக்க, அது இசை. யாருக்கு எந்த இசை பிடிக்கின்றது என்பதுதான். அதில் எந்த கருத்து, அவருடைய மனோநிலைக்கு ஏற்ப கருத்துகள் வருது. அடுத்த பாட்டு சவாரிக்கு அவவும் வந்து பங்கு பெறலாம். எந்த பாடல் விருப்பமான பாடல், எந்த பாடலை தான் விரும்புவதாக கூறுவது தானே. இருப்பினும் இன்று பத்து உறவுகள் நீங்கள் பத்து உறவினர்கள் வந்து சிறப்பித்திருக்கின்றீர்கள். நன்றி. சரி, இன்று முதலாவது இடத்தை பெற்ற பாடலை தெரிவு செய்த உறவுகளும் நீங்களும் ஒருவர். உங்களுக்கு என்ன பாடல் மீண்டும் ஒரு பாடல் என்ன பாடல் வேண்டும்?
1: காசிக்கு போனால் கரு உண்டாகும் என்று காலம் மாறி போச்சு, அந்த பாடல்.
0: அந்த பாடல் உங்கள் பாடல் கேட்டுதான். மஞ்சள் மெயில் மாலை இது
1: கேட்டேன்.
0: எப்பொழுதும் வேட்டையாடு விளையாடு என்ற திரைப்படத்திலும் ஒரு பாடல் இருக்குது. மஞ்சள் வெள்ள மெயில்
1: மஞ்சள் முகமே வருக.
0: இல்ல, மஞ்சள் முகமே அது வந்து வேட்டைக்காரன் திரைப்படம் இல்லை. இவருடைய வேட்டையாடு விளையாடு என்ற கமலஹாசன் அவருடைய திரைப்படம் ஒன்றிலே, மஞ்சள் வெயில் மாலையிலே என்று ஜோதிகாவும் அவரும் நியூயோர்க் சிட்டிகளால் பாடிக்கொண்டு வருவார்கள். இசைகள் பல உண்டு, வரிகள் பல உண்டு. ஆனால் எந்த பாடல் வரி, எந்த இசை எங்களை கவர்ந்தது என்றுதான் கேள்வி. இனிமை உங்களுக்காக அந்த பாடல் காட்டுதலில் தருகின்றேன். இந்த இரண்டாவது பாடலை நான் தருகின்றேன். நீர் நீரமாக இதை நான் நீடித்து தந்து மகிழ்ந்து கொள்வோம். நன்றி கிருஷ்ணன் ஐயா. வேற ஏதாவது கூற போகின்றீர்களா அங்க நிகழ்ச்சியை பற்றி?
1: அருமையா இருந்தது நிகழ்ச்சி எல்லாம். இதெல்லாம் கேட்காம இருந்தது இத்தனை வருஷம் எங்க ஒர்க் பண்ண.
0: நன்றி நன்றி.
1: இதுல பங்கு பெறாம போயிட்டோமேனு வருத்தப்பட்டோம்.
0: இல்ல, இப்பொழுது பந்து விட்டது, இனிமேல் பங்கு பெறலாம். இதற்கு முக்கியமாக என்னுடைய உறவுகள் இருந்தாலும் மகள் வந்து எனக்கு இடம் தந்தது. மீண்டும் இதற்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு நேரம் வர நேரம் ஒன்று வேண்டும் அல்லவா? நேரம் ஒதுக்கி கொடுப்பது கடினம். அவருக்கு
1: அதிர்ஷ்டம் இருக்கு.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி ஐயா. நன்றி
1: நன்றி.
0: அடுத்து என் குண்டு பேத்தி வந்து விட்டார். வணக்கம வணக்கம வணக்கம். ஷியாமலா வந்திருக்கா? வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம்.
0: வணக்கம் மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு பாடலுக்கு வாக்களித்து வெற்றி பெற்றுமைக்கு. இனிய பாடல்கள். நன்றி நன்றி நன்றி. சரி, என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்? உங்களுக்கு முன்பு
2: கணவன் படத்துல,
0: காவேரியின் கணவன் என்ற திரைப்படத்துல என்ன பாடலா இருக்கும்?
2: சின்ன சின்ன நடை நடந்து செம்ப வழ வாய்த்து,
0: சின்ன சின்ன நடை நடந்து
2: நடை நடந்து
0: அங்கே எங்க பாடுங்க.

0: பொழியுதடா.
1: காணம் பொழியுதடா, இனிமையான பாடல். அந்த பாடல் உங்களுக்காக காற்றலை தரும்.
0: நன்றி.
1: எங்களுடைய வெற்றி பாடலாக ஒரு பாடல். நன்றி அம்மா. அடுத்தது கொண்டு பேத்தி வந்திருக்கிற அழைக்கின்றேன். நன்றி மகளே. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் என் பேத்தி. ஜெயா நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கேன் தத்தா, சந்தோஷமா இருக்கேன் தத்தா.
1: என்ன உங்களோட பாட்டு வெற்றி பெற்று? நான் சொன்னேன் பழைய தலைமுறை இளைய தலைமுறைகள் எல்லாம் விரும்புகின்ற பாடல் என்று. வாழ்த்துக்கள் கூட தெரியுது. சிறப்பு சிறப்பு நலம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இந்த வெற்றி பாடலாக உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
0: எனக்கு தாத்தா இந்த வெற்றி பாடலாக எங்க அம்மாவின் விருப்பமாக என்னன்னு படத்துல இருந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. உனக்கு ஒன்று
1: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு வேண்டும்.
0: மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன் மங்கை அந்த பாட்டு வேணுமா தாத்தா?
1: சரி, உங்களுக்கு யார் மலர் கொடுத்தது?
0: எனக்கு என்ற வீட்டுக்காரர் தான்
1: வீட்டுக்காரர் கொடுத்தாரு. கொத்தோடு கொடுத்திருப்பாரு இல்லையா? மலர் கொடுத்தேன் அப்படி தந்தோடு பாடினாரா? சரி அம்மா, நல்ல பாடல் அன்பு பேத்தி. உங்களுக்கு அந்த பாடல் காற்றலை சிறம் பேத்தி பாடலாக கேட்டு மகிழ்வோம். சிறப்பு சிறப்பு நிகழ்ச்சியை சிறப்பிக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். நன்றி அம்மா.
0: நன்றி
1: நன்றி என் அன்பு பேத்தி. அடுத்த பாடலாக ஒரு பாடல் ஒலிக்கி இருக்கின்றது. அந்த பாடலை தருகின்றேன். அந்த பாடலை எங்களுடைய முகமது ராஃபிக் அவர்கள் தந்திருந்தார். பாட்டு சவாரி எப்பொழுது வரும், மீண்டும் வர வேண்டும் என்று ஆதங்கத்தோடு இருந்தவர் என்று வந்து பங்கு பற்றி சிறப்பித்து பாடல் தந்திருக்கின்றார். மாட்டு பொங்கல் அல்லவா, அதை வச்சு வந்தேண்டா பால்காரன் என்ற ஒரு திரைப்படத்து ஒரு பாடலை தந்திருக்கார். அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து வந்தேண்டா பால்காரன், அந்த பாடலை கேட்பவன் ராபிக், உங்கள் பாடல்.

0: இனிமையான அந்த பாடல் அண்ணாமலை திரைப்படுத்த பாடல். அன்பு ராஃபிக், நீங்கள் கேட்ட பாடலாக நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த வேளையிலே அன்பு உறவு கண்ணன் அவர்கள் வெற்றி பாடலாக ஒரு பாடல் வேண்டும் என்று வந்து கேட்க வந்திருக்கின்றார். அவரோடு பேசிவிடுவோம். வணக்கம் கண்ணா சிங்கக்குட்டி.
1: வணக்கம் அப்பா. வணக்கம் வணக்கம். வெற்றி பெற்று விட்டேன்.
0: வாழ்த்து. சிங்கக்குட்டி போல் துள்ளிக்கொண்டு அப்படி வீர நட போட்டுக்கு ஒன்று பேசணும். நல்லா பொங்கல் சாதம் சாப்பிட்டு சூப்பரா இருக்கு. கண்ணை தேக்குன்றது கொண்டு போய் இல்லையா? நேற்று இன்று நாளையெல்லாம் பொங்கல் பொங்கல் வடை பாயாசம் என்று ஒரே சந்தோஷமா இருக்கும். ஒரே தியக்கம், அதை தேய்க்க வைக்குவோம், திகட்டுகின்றது எங்களுக்கு. எப்படி இருக்கின்றீர்கள்? நிலமா இருக்கின்றீர்கள் தானே? பாட்டு சவாரியை பற்றி நீங்கள் இளைய தலைமுறைகள் இடைக்காலத்தில் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த பாடல் உங்களுக்கு முந்தி வந்த பாடல் இல்லையா?
1: ஆமா, எங்க அப்பா
0: எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள திரைப்படம் அல்லவா? இனிமையான பாடல் அது, இனிமையான பாடல், இனிமையான பாடல். தெரிவிக்கு நன்றி. வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். அப்ப வெற்றி பாடலாக என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: பாசமலர்.
0: பாசமலர் என்ற திரைப்படம் அது. நீங்க புறக்கக்கு முந்தி வந்திருக்கும் நினைக்கின்றேன்.
1: ஆமா.
0: என்ன பாடல்?
1: அந்த வந்து மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல,
0: மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்ற ஒரு அற்புதமான பாடல், இனிமையான பாசம் உள்ள பாடல் என்றும் பாசமலர்களை கூறுவார்கள். உதாரணத்துக்கு சகோதர பாசத்துக்கு அந்த திரைப்படம் கூறுவார்கள். அது அந்த அதை பற்றி ஊடகங்களிலே கூட பழைய கலைஞர்கள் அதை பற்றி கூறிக்கொண்டிருப்பார்கள். கேட்க கேட்க ரசனையாக இருக்கு. எப்படி எடுக்கப்பட்டது இந்த காட்சி, எப்படி அமைக்கப்பட்டது இந்த காட்சியிலே, சுவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய முகம் எப்படி அமைந்திருந்தார், அவர் என்ன நிலையில இருந்தார், படப்பு ஷூட்டிங் ஆரம்பிப்பதற்கு முன்பு என்ன மூடில் இருப்பார் என்றெல்லாம் இல்லை அழகாக எடுத்துரைப்பார்கள். இப்பொழுது அப்படி இல்லை தானே? எங்கேயோ வச்சு எப்படியோ இதனோடு தொடுத்து கட் பண்ணி ஒட்டி போட்டு பாடம் பண்ணி விட்டு விடுவார்கள். உங்கள் பாடல் காற்றலகி தருகிறேன். இன்று பாட்டு சவாரி மீண்டும் 41வது மேடையாக வந்ததை நீங்கள் என்ன குறிப்பு கூறுகிறீர்கள்?
1: அடுத்த 42வது வாரத்திலே நான் கலந்து
0: தொடர்ந்து எங்கள் பாட்டு சவாரி வளர வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் இல்லையா? நன்றி, நன்றி கண்ணன். உங்கள் பங்களிப்புக்கு நன்றி. வெற்றி பாடலை பெற்றதுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் பாடலும் காற்றலகி தருகின்றேன். நன்றி ஐயா.
1: நன்றிங்கப்பா. நன்றி, நன்றி.
0: நன்றி மகனே. வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் இன்று பங்கு பற்றி கொண்டிருக்கின்றோம் பாட்டு சவாரி 41 நிகழ்விலே. 41வது பாட்டு சவாரியிலே வெற்றி பாடலை கேட்டவர்கள் கூட வந்து பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் பங்களித்து அந்த பாடல்களுக்கு பதில் கொடுத்து தெரிவுகளுக்கு ஆதரவு அளித்து நிகழ்ச்சியை எங்களுக்கு செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் உறவுகளுள் எங்கள் சந்தன் ராஜ் அவர்களும் ஒருவர். அவர்களுடைய உற்சாகம் தரும் பேச்சு எங்களை ஊக்கப்படுத்துவது. ஒரு சின்ன பிள்ளை இருந்தாலும் ஒரு தவறு நடந்தாலும் உடனே சுட்டி காட்டுவார். அடுத்த வானொலியின் ஒலி கேட்கவில்லை என்றால் கூட உடனே அடித்து கூறுவதற்கு பல உறவுகள் இருக்கின்றீர்கள். அந்த வகையில் அவர் ஒரு பாடல் தந்திருந்தார் என்று, உன்னை படைத்ததும் பிரம்மன் ஒரு கணம் திகைத்து விட்டானோ என்று எண்ணக்கூடியதாக இருக்கின்றது. நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இப்பொழுது சந்தன்ராஜ் உங்களுக்காக வருகின்றது. வாக்களித்து சிறப்பித்தமைக்கு நன்றியை கூறிக்கொண்டு.

இனிமையான அந்த பாடல் 1979 வெள்ளித்திரைக்கு வந்தது என்று அறிய கிடக்கின்றது. அன்பு உறவுகளே, பிரபல இசை அமைப்பாளர் ஷியாம் அவர்கள் இசை அமைத்துவிட மறைந்த எங்கள் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் குரல் கொடுத்திருந்தார். இனிமையான பாடல், அற்புதமான வரிகள். இந்த பாடல் அதிகம் காற்றலைக்கு வரவில்லை, வந்திருக்கின்றது அதிகம் வரவில்லை. அப்படியான பாடல்களை தான் சந்தன்ராஜ் அவர்கள் தருவார். நான் சிரித்தால் நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் என்ற திரைப்படுத்த பாடல். இனிமையான அந்த பாடலை இன்று பாட்டு சவாரியில் வந்து பங்கு பற்றி விட்டு அந்த சந்தோஷத்தில் கேட்ட பாட்டாக நாங்களும் கேட்டு மகிழ்ந்து விடுவோம். நேரம் சரியாக 12:54, ஒரு மணியை பிடிப்பதற்கு இன்னும் 6 நிமிடங்கள் இருக்கின்றன. உங்களுக்கும் 11:24 காட்டுகின்றது. இன்று இந்த நேரம் வழக்கமாக நேரம் நீடிப்பதில்லை, 2 மணி நேரம் தான் எனக்கு ஒதுக்கப்பட்டது. இன்று பாட்டு சவாரியும் நேரம் 2 இணைந்து வந்திருக்கின்றது. இது ஒரு அற்புதமான நிகழ்வாக இந்த வருடம் நாங்கள் புதுமையாக கொண்டு வந்திருக்கிறோம். வழக்கமாக பாட்டு சவாரி முடிந்தவுடன் அதில் வருகிற வெற்றியாளர்களுடைய பாடல்களோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவது வழக்கம். என்று இப்படி வந்திருக்கின்றது. அடுத்த வாரம் எப்படி அமைய போகின்றதோ, ஆனாலும் பாட்டு சவாரி நிச்சயமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடலை தந்தவர் அன்பு குண்டு குண்டு பேத்தி ஜெய ஜெயா அவர்கள் நேயர் நிருப்ப பாடலாளர் ஒரு பாடலாக வந்து கேட்கின்றார். பாசப்பறவை திரைப்படத்திலிருந்து இசை ஞானியின் இசையிலே வரும் பாடலாக தென் பாண்டி தமிழே கூறுகின்றது காற்றலை. கேட்போம் அந்த பாடலை.

பாசப்பறவை பாசப்பறவைகள் திரைப்படத்திற்காக இனிமையான ஒரு பாடல். பாடலை உற்று கேட்கும் பொழுதுதான் இந்த வரிகளுடைய தாக்கம் எங்களுக்கு புரிகின்றது. இனிமையாக அந்த குரலை தந்திருந்தார் டாக்டர் கேஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு சின்னக்குயில் கே எஸ் சித்ரா அம்மா அவர்களும். இந்த பாடலை இனிமையாக நாங்கள் கூர்ந்து கேட்பதற்கு கூட இசைஞானி அவர்கள் இசை கொடுத்திருக்கின்றார்கள். அற்புதமான ஒரு பாடல், இனிமையாக கேட்டு மகிழ்ந்தோம். அன்பு கொண்டு பேத்தி அவர்கள் கேட்ட பாடலாக நேரத்திலே. முன்னிலை தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 41 நிகழ்வு பெற்று இப்பொழுது நேரத்துக்கான பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கும் வேளையிலே வடலூரிலிருந்து வந்தார் எங்களோட ஆனந்தமான ஆனந்தன். ஆனந்தமாக வந்து அற்புதமாக வாக்களித்து பாடலை தந்துவிட்டு அவர் இனிமையாக எங்களோடு ஒரு பாடலையும் தந்து சென்றார் நீயர் நிற பாடலாக. அந்த பாடல் இப்பொழுது ஜல்லிக்கட்டு நேரம் அல்லவா, காளை காளை முரட்டு காளை என்ற ஒரு பாடல் தந்திருக்கின்றார். அந்த பாடல் மனிதன் திரைப்படுத்த பாடல், சந்திரபோஷ் அவர்கள் இசை அமைத்து கொடுத்த பாடல் போல் தெரிகின்றது. கேட்போம் முதலில் பாடலை. ஆனந்தன், உங்கள் பாடல்.

இனிமையான அந்த பாடல் கவிஞர் தாமரை அவர்கள் எழுதிய பாடல் என்று அந்த பாடல் சந்திரபோஸ் அவர்களுடைய இசையிலே ஒலித்தது. இப்பொழுது இனிமையான அந்த பாடல் முரட்டு காலை என்று கூறி சென்ற வேளையில் அடுத்து வரும் பாடலை அன்பு மகள் சுகுணா ஆனந்தன் அவர்கள் இணைந்து வந்து வாக்களித்து சிறப்பித்து விட்டார். குடும்பத்தோடு வந்திருந்தார்கள். வாக்களித்து பாட்டு சவாரியை அலங்கரித்துவிட்டு அவர் ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். தன்னை வசீகரித்தவனை மனதில் வைத்துக் கொண்டு கேட்கின்றார். வசீகரா என்று மின்னலையை திரைப்படுத்த பாடலை எங்கே அந்த பாடலையும் கேட்போமா?

ஷியாமலா, நீங்கள் கேட்ட பாடலாக வருகிறதம்மா. அல்லி பெற்ற பிள்ளை திரைப்படத்திலிருந்து, சீமான் பெற்ற செல்வமி. எஜமான் பெற்ற செல்வம், மன்னிக்க வேண்டும், எஜமான் பெற்ற செல்வமி என்ற பாடல்.

அமரர் மருதகாசி அவர்களுடைய இசையிலே இந்த பாடல் ஒலித்தது என்பது உறவோடு வரியிலே வந்தது அந்த பாடல். திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை கொடுத்திருந்தார். அந்த உணர்வை உருக்கமாக வெளியே கொண்டு வந்து தரும் ரசமாக இனிமையான பாடல்கள். பழைய பாடல்களை நாங்கள் கேட்கும் பொழுது உண்மையிலே இசையினுடைய வலிமை எங்களுக்கு தெரிகின்றது, இசையினுடைய பெருமை எங்களுக்கு தெரிகின்றது, இசையினுடைய பெருமதி எங்களுக்கு தெரியும், இசை என்றால் என்ன என்று நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் இன்னும் ஒரு பாடல், அந்த பாடலை என் அன்பு மகன் கண்ணன் தந்து சென்றார். அந்த பாடல் வருகின்றது நாயகன் திரைப்படத்திலிருந்து, தென்பாண்டி சீமையிலே என்று ஆரம்பிக்கும் பாடல். அந்த பாடலையும் கேட்போமா? கண்ணன், உங்கள் பாடல்.

எளிமையான அந்த பாடல் நாயகன் திரைப்படுத்த பாடல். இரண்டு மூன்று விதமாக இசை ஞானி இளையராஜா அவர்கள் அந்த பாடலை ஆக்கியிருந்ததை கண்ணன் கேட்டு மகிழ வேண்டும் என்று கேட்ட வேளையில் அந்த பாடல் நேர் நேரத்தில் ஒலித்தது என்பது உறவுகளை. இது முன்னேற் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. கனடாவில் இப்பொழுது நேரம் நண்பகலை தாண்டி 1:17 என்று காட்டும் வேளையிலே உங்களுக்கு 11:47 என்று காட்டுகின்றது இரவு நேரத்தை. பாரத நாட்டிலும் ஈழத்திரு நாட்டிலும் அந்த நேரம் என்று காட்டும் வேளையிலே ஏனைய நாடுகளில் அந்தந்த சீதோஷ்ண நிலைக்கேற்ப பருவ காலத்துக்கேற்ப அவர்களுடைய நேரத்துக்கேற்ப நேரங்களை காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொன்றாக கூறிக்கொண்டிருக்க முடியாது. இருப்பினும் காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், வானமும் பூமியும் ஒன்றுதான். நேரங்கள் மாறலாம், பருவங்கள் மாறலாம், ஆனால் பூமியும் வானமும் ஒன்றுதான். அதில் வாழ்வது உயிரினங்களுள் மக்கள் இனமும் ஒன்றுதான். மக்களுக்கு இருக்க நவரச உணர்வுகளும் ஒன்றுதான். அந்த உணர்வின்படி இசையாலே வழிகாட்டும் பாடல்களுள் அடுத்து ஒரு பாடல் வெற்றி பாடலாக வந்து எங்களுடைய இன்றைய முதலாவது இடத்தை பெற்ற பாடல். அந்த பாடலுக்கு வெற்றிக்கு வாக்களித்தவராக முதலில் வந்து முதல் பாட்டு சவாரியிலே கலந்து கொண்ட NS கிருஷ்ணன் எங்களுடைய KS கிருஷ்ணன் ஐயா அவர்கள், NS கிருஷ்ணன் அவர்களோடு TA மதுரம் அவர்களும் பாடிய ஒரு பழைய திரைப்படுத்து பாடல், ஆண்டுகள் பல கடந்து நான் நினைக்கிறேன் 3/4 நூற்றாண்டை எட்டி பிடித்திருக்கும் அந்த பாடல், டாக்டர் சாவித்ரி என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். காசிக்கு போன கரு உண்டாகும் என்ற கருத்தோடு பெற நகைச்சுவையோடு தந்த தத்துவ பாடலாக ஒலிக்கின்றது. கிருஷ்ணன், உங்களுடைய பாடல் வருகிறது ஐயா.

எளிமையான அந்த பாடல் விஞ்ஞான வளர்ச்சிக்கும் பகுத்தறிவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பேதமே எடுத்து கூறுகின்றது. அங்கே அரச மரத்தின் அணித்தரமான நம்பிக்கை, விசுவாசமான நம்பிக்கை அதுதான் கைகூடும் என்பதை விஞ்ஞானம் எப்படி வந்தாலும் மறைக்க முடியாது, மறைக்கவும் முடியாது என்பதை ஆணித்தரமாக கூறியது. அது மட்டுமல்ல, முட்டையை வைத்து ஒரு கருத்தை கூறியிருந்தார்கள். அற்புதமான கருத்து. விஞ்ஞான வளர்ச்சி, விஞ்ஞான அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பகிர்ந்து கொள்ளும் பாடலாக கேட்டு மகிழ்ந்தோம். கிருஷ்ணன், உங்களுக்கு நன்றி கூறும். இந்த வேளையிலே அடுத்த வெற்றி பாடலாக வந்து திருவாரூர் ஷியாமலா நீங்கள் கேட்டீர்களாம்மா ஒரு பாடல். அந்த பாடல் காவேரியின் கணவன் என்ற திரைப்படம், 1959 வெள்ளித்திரைக்கு வந்தது. இசை அரசி பி சுசீலா அம்மாவின் குரலே கே வி மகாதவன், திரை இசை திலகம் அவர்கள் இசை அமைத்துவிட்ட பாடல். அந்த பாடல் எழுதியவர் பி கே முத்துசாமி என்ற கவிஞர். எங்கே அந்த பாடல் எப்படி இருக்கின்றது, அந்த பாடலின் ரசனை என்னவென்று கேட்போம்.

0: அம்மா என்ற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை எதுவுமே இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றதுதான் உண்மையான கருத்து. அந்த அம்மா என்ற அந்த மூன்று எழுத்தில் இருக்கும் சக்தி, மூன்று எழுத்தில் உள்ள பாசம், மூன்று எழுத்தில் உள்ள விசுவாசம், மூன்று எழுத்தில் உள்ள கடமை உணர்வுகள் எத்தனை இருக்கின்றது. நாங்கள் எண்ணி எண்ணி பார்த்தால் அதற்கு ஈடாக வேறு ஒரு சொல்லுக்கோ ஒரு பொருளையோ ஒரு சொல்லியோ காட்ட முடியாது என்ற வகையில் இருக்கின்றார் எங்களுடைய அம்மா என்றது ஆணித்தரமான உண்மை. இந்த வேளையிலே அடுத்த பாடலை என்னுடைய அன்பு குண்டு பேத்தி அம்மை அப்பனிலிருந்து வந்து வெற்றி பாடலையும் தந்துவிட்டு வெற்றியையும் தந்துவிட்டு வெற்றி பாடலை தெரிவு செய்துவிட்டு வெற்றி பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் வருகின்றது இப்பொழுது. மலர் கொடுத்தேன் கைகுலுங்க வளையலிட்டேன் என்ற ஒரு அற்புதமான பாடல், இனிமையான அந்த பாடல் இப்பொழுது காற்றாலையில் வருகின்றது. திரிசூலம் திரைப்படத்திலிருந்து மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ஐயா, விஸ்வநாதன் ஐயா இசை கொடுத்து விட இசை அரசர் TM சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் குரல் கொடுத்திருக்கின்றார்கள். இனிமையான அந்த குதூகலமான பாடலை கேட்டு மகிழ்வோமா? ஜெயா, உங்கள் பாடல் வருகிறது என் அன்பு பேத்தி.
1: மலர் கொடுத்தேன் கைகுலுங்க,
0: சத்தத்தை காணவில்லையே.
2: சாரேகாமா கார்வாம் டிஜிட்டல் ஆடியோ.

இனிமையான அந்த பாடல் குடும்பத்தின் அந்நியோன்யமான கணவன் மனைவியின் உறவை வெளிக்காட்டும் பாடலாக ஒலித்த வேளையில், இசை என்பது எங்களுடைய உள்ள கிடக்கை வெளியே கொண்டு வரும் விடயமாகத்தான் இருக்கின்றது. இசையினால் எங்கள் உள்ளத்தின் மனக்கிடக்கை வெளிக்கொண்டு வரலாம். அது சகல ஜீவராசிகளுக்கும் பொருந்தும், மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மரம் செடிகளுக்கு கூட இருக்கின்றது. அவதானித்து பாருங்கள், தெரியும். அந்த இசை என்பது கோலாகலமாக செழித்து நிற்கும் மரம் காற்று அடிக்கும்பொழுது எவ்வளவு கலகலப்பாக ஒலி எழுப்பும். அதே மரம் வாடி சூழ்ந்து இருக்கும்போது அங்கே புயல் அடித்தாலும் அங்கே சத்தமே வராது, எல்லாம் உதிர்ந்து விழுந்துவிடும். பல விடயங்களை நாங்கள் அவதானிக்கலாம். அதே போன்று உண்மையான அன்பு, நேசம், பாசம் எல்லாம் மனதிலே இருந்து வெளிப்படும் உணர்வுகளை தருவதற்கு இசை ஒரு முக்கியமானது. என்னுடைய மனம் என்ன நிலையில் இருக்கின்றது என்பதை அறிந்து வரும் பாடல்களை தெரிவு செய்து கேட்கலாம். நாங்கள் ஒரு காலத்தில் வானொலிகளில் பாடலை கேட்டு எழுதும்போது, அப்பொழுது எழுதித்தான் கேட்க வேண்டும், எழுதும்போது எங்கள் மனோநிலை எப்படி இருக்கிறோ அந்த பாடலை எழுதி விடுவோம். ஆனால் அந்த பாடல் ஒலிபரப்பும் வேளை எங்கள் மனோநிலை மாறியும் இருக்கும். செய்தி பகிர்வதாக எழுதுவோம், என்னுடைய அன்பு அன்பர்களுக்கு, நான் நினைப்பவர்களுக்கு, வேண்டியவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனோநிலையை எப்படி இருக்கின்றது என்பதை செய்தியாக அனுப்புவதற்கும் இந்த வானொலியை உபயோகிப்பார்கள் பலர். நான் ஒருத்தரை விரும்புகிறேன் என்றால் அந்த விருப்பத்துக்குரிய பாடலை என் மனநிலை இதுதான் என்று எழுதி காட்டுவோம். என்னை ஒருவர் வெறுத்து விட்டார்னா என் மனம் எப்படி சோறுகின்றது என்பதை எண்ணுவதற்கு ஏற்ற பாடல்கள் கூட இருக்கின்றது. எனக்கு விருப்பம் இல்லாதவர்களோடு நான் முழிக்க, அவரோடு உறவாட விருப்பம் இல்லை என்றால் அவர்களை எப்படி எடுத்து எறிவது, எப்படி பிரித்து விடுவது, எப்படி எங்களிருந்து விடுவிப்பது என்பதை கேட்பதற்கு கூட பாடல்கள் இருக்கின்றது. பொருளாதாரத்தை பற்றி, வறுமையை பற்றி, தாய்மையை பற்றி எத்தனை விதமான பாடல்கள். அத்தனைக்கும் இசைதான் காரணம். அந்த வகையில் என் அன்பு உறவுகள் வந்து இன்றைய பாடல்களை பாடல் தெரிவு செய்து தந்து வெற்றி பாடலை தெரிந்துவிட்டு, வெற்றி பாடல்களை கேட்ட வகையில் இறுதியாக ஒரு பாடலை என் அன்பு மகன் கண்ணன் வந்து கேட்கின்றார். அவருடைய மனோநிலையில் இந்த நேரத்தில் அவர் கேட்ட பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார். மலர்ந்தும் மலராத பாதி மலர் ஒரு அண்ணன் தங்கை உறவை பாலத்தை வைக்கிற ஒரு பாடல். அந்த பாடலை கேட்டு பார்ப்போம். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்ற பாடல். அந்த பாடல் எடுத்து வைத்தேன், ஓடிவிட்டது, எங்கு சென்றதோ தெரியவில்லை, வந்துவிட்டது அந்த பாடல். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்ற பாசமலர் திரைப்படத்து பாடலை இப்பொழுது கண்ணா உங்களுக்காக முன்றியல் தமிழ் வானொலியின் இறுதி பாடலாக வருகின்றது. இப்பொழுது நேரம் சரியாக 1:33 நிமிடங்கள். இங்கே எங்கே பாடலை கேட்போமா?

ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த உடன் பிறப்புகளான அண்ணனும் தங்கையும் இறுதியிலே காலம் செய்த கோலத்தினால் பிரிவு கொண்ட வேளையிலே அந்த உறவை எண்ணி வருந்தும் வகையில் வரும் பாடல். இப்பொழுது கூட கூறுவார்கள், அண்ணன் தங்கை உறவை பற்றி இவர்கள் பெரிய பாசம் மலர் அக்காவும் அண்ணனும் தங்கையும் என்று எடுத்துக்காட்டாக கூறும் அளவுக்கு எங்கள் உள்ளத்தில் பதிந்த ஒரு திரைப்படம். இரட்டையர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயாவும் ராமமூர்த்தி ஐயாவும் இணைந்து இசையமைத்த அந்த பாடல். கவிஞர் கண்ணதாசன் என்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சக்கரவர்த்தி, கவி சக்கரவர்த்தி என்றுதான் கூற வேண்டும். கவி சக்கரவர்த்தியாக இருந்த கம்பன் அவருக்கு அடுத்தது எங்கள் கண்ணதாசன் ஐயா அவர்கள்தான். அவருடைய வரிகளுக்கு எத்தனை விதமாக, எத்தனை பக்கத்தால், எத்தனை கோணத்தில் பார்த்தாலும் கருத்து புரளாது. அப்படியானவர் அவர் புனைந்த அந்த பாடல் இசையரசரும் இசை அரசியும் குரல் கொடுத்து எங்களுக்கு இன்றும் எங்கள் இதயத்தில் நிலைக்க வைத்திருக்கின்றார்கள். இனிமையான ஒரு பாடல், அற்புதமான அந்த பாடலை கேட்டது என்று முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து சென்ற பாட்டு சவாரியின் வெற்றி பாடல்களை கேட்டவர்கள் ஒருவரான கண்ணன் நீங்கள் கேட்ட பாடலை தந்து இறுதியாக அந்த பாடலோடு காற்றலைந்து விடைபெற எண்ணுகின்றோம். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நேரம் இப்பொழுது சரியாக நண்பகல் தாண்டி 1:40 என்று நல்ல பகை பளிச்சென்று தெரிகின்ற வெளிச்சமான வெயிலும் அழகான நீல வானமும் துல்லியமாக தெரியும் இந்த காலநிலை நேரத்திலே குளிர்தான். இருப்பினும் அந்த காலநிலையை கூட பொருட்படுத்தால் நாங்கள் வீட்டின் உள்ளே இருக்கணும், எங்களை அது ஒன்றும் செய்யாது என்ற துணிவோடு காற்றலையில் உங்களோடு கலந்து உறவாட வைத்த இறைவனுக்கும் எனக்கு இந்த ஆற்றலை தந்து காற்றலையில் உங்களோடு கலந்து போகச் செய்ய முழு வகையிலும் உதவியாக இருந்த என் அன்பு மகள் வானொலி அதிபர் வானரசி மீரா அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க பாட்டு சவாரியை கொண்டு வாருங்கள் என்று எனக்கு உற்சாகமூட்டிய அன்பு உறவுகளாகிய உங்களுக்கும் பாட்டு சவாரியில் கலந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வது என்னுடைய கடமையாகும் இந்த வேளையிலே. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நிறைவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். எல்லாம் வல்ல இறைவா, இப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்துவிட்ட இறைவா, மென்மேலும் எங்களுக்கு நல்ல ஆற்றலையும் உத்பவத்தையும் தர வேண்டும். நோயற்ற வாழ்வு நாங்கள் பெற வேண்டும். பஞ்சம் பசி இல்லாத வாழ்வை காண வேண்டும். கொலை களவு காமம் என்ற இந்த பஞ்சமா பாதகத்திலிருந்து விடுபட வேண்டும். உயிர் பலி இல்லாதிருக்க வேண்டும். இரத்தக்கலரை காணக்கூடாது என்று பல விடயங்கள் இந்த அறவழிகளில் நாங்கள் வாழ்வதற்கு வழிகோலி எங்களை செம்மைப்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும். அறவழியில் நாங்கள் எல்லோரும் செல்ல வேண்டும் என்ற அன்பான எண்ணத்தோடு காற்றலையிலிருந்து உங்களுக்கு அன்பும் நன்றியும் வணக்கமும் கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. இன்று 41வது பாட்டு சவாரி வெற்றிகரமாக நிறைவேறி நேயர் நேரத்தையும் இணைத்து பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது. மீண்டும் நாளை காலை எங்கள் காலை உங்கள் மாலையில் நேயர் நேரத்தில் சந்திக்கின்றேன் என்று காற்றலையிலிருந்து விடவேற்றிச் செல்லும் நான் உங்கள் அன்பின் என்றும் உங்கள் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் அன்பு உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் என் அன்பு செல்வங்களே, இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை சிறுவர் பூங்கா ஆரம்பிக்கின்றது. அன்பு உறவுகள் அனைவரும் அதை கேட்டு பிள்ளைகளை தயார் நிலைக்கு வைத்து காற்றாலைக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அன்பு செல்வங்களே, தாத்தா உங்களுக்காக காற்றாலையில் காத்துக் கொண்டிருக்கின்றேன். 6478746415 உங்கள் தாத்தா உங்களை தேடி வந்துவிட்டு நீங்கள் தாத்தாவை தேடி ஓடிவர வேண்டும். முன்னியல் தமிழ் வானொலி சிறுவர் பூங்கா.

0: செல்வம் ஒருவர் வருகின்றார், அழைத்து விடுவோமா? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம் செல்லக்குட்டி, பேரை சொல்லி வாருங்கள்.
1: ஸ்ரீநிதி பேசுகிறேன் தாத்தா.
0: ஸ்ரீநிதி வந்திருக்கிறார். அன்பு ஸ்ரீநிதி, நலமாக இருக்கின்றீர்களா ஸ்ரீநிதி?
1: நலமாக இருக்கிறேன் தாத்தா.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். நீங்கள் நலமாக இருந்தால் நாங்களும் நலமாக இருப்போம். சரிதானே?
1: சரிதான் தாத்தா.
0: சரிதான் தாத்தா. சரி, இன்று காத்தலை அலங்கரிக்க சிறுவர் பூங்காவில் நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள்?
1: இன்னைக்கு நான் வந்து நற்பூதனார் பாடிய பாடலை கொண்டு வந்திருக்கிறேன் தாத்தா.
0: நற்பூதனார் பாடிய பாடலா? வாழ்த்துக்கள். எங்கே பாடுங்கள் கேட்போம்.
1: சீறு தாம்பு கொடுத்த பசலை கன்றி உறுதியர் அலராமல் நோக்கி ஆய்மகள் நடுங்கி சுவல் அசைத்த கையால் கையை கொடுங்கோ கோவலர் பின்னின்றி உயர்த்தர இன்னா வகுவார் தாயர் என்போர் நன்னார் நன்மொழி கேட்டனம் நப்பூதனார். முல்லை பாட்டு.
0: வாழ்த்துக்கள். அதனுடைய பொருள் புரிகின்றதா உங்களுக்கு? என்னவென்று எங்களுக்கு கூற முடியுமா? அந்த பொருளை என்ன கூறியிருக்கின்றார் பாடலிலே?
1: கூறுகிறேன் தாத்தா. பொருள்
0: கூறுங்கள்.
1: அகற்ற உலகத்தை வளைத்து பெருமை பொழிகிறது, வளர்ந்து சிறங்கு கூறிய வடிவம் கொண்டு மாவழி மன்னன் நீர் வார்த்து தரும்பொழுது மண்ணுக்குள் மின்னுமாக தரும்போது எப்போது உயர்ந்து நிற்கும் போது பொன்னின்று வருவதை மலைமேகம். அம்மேகம் ஒளிக்கும் கடலின் உயர்நிலை பருவ பெருந்தோற்றம் கொண்டு வாழ்மாய் எழுத்து மலையை குளித்து வரைந்த வேகத்தின் மெருமை பொழிகிறது.
0: சரியா குறிப்பிட்டீர்கள். பார்த்து படிக்கிறீர்கள், அழகாக வாசிக்கிறீர்கள். அதனுடைய பொருள் புரிகிறதா? எங்களுக்கு புரியவில்லை. என்ன கூறியிருக்கிறார் அவர் அதிலே? இந்த பாடலிலே என்ன கூறப்பட்டிருக்கின்றது? இந்த பாடலை அழகாக நீங்கள் பார்த்து அழகாக வாசித்திருக்கின்றீர்கள். அந்த பாடலின் பொருள் என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா? எங்களுக்கு புரியவில்லை. என்ன கூறியிருக்கிறார் அதில்? என்ன திட்டம், எதை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது? அந்த பாடலை நீங்கள் புத்தகத்தை பார்த்து படிக்கின்றீர்கள், நல்லது. சிறப்பாக தமிழிலே வாசிக்கிறீர்கள். அதில் என்ன கூறியிருக்கின்றது என்பதை, அவர் என்ன சொல்லியிருக்கின்றார், எதை பற்றி சொல்லியிருக்கின்றார் என்ற கருத்தை எங்களுக்கு கூற வேண்டும். தனியே பாடலை பார்த்து அதை உள்ளத்தை பார்த்து வாசிப்பதல்ல செல்ல கண்ணா, அதுல என்ன கூறப்பட்டிருக்கன்னு தெரிந்து கூற வேண்டும் ஐயா. கூறுங்கள்.
1: கூறுகிறேன்.
0: கொண்டு வாருங்கள் செல்லம்.

0: பேசுகிறது கேட்கிறதா?
1: நன்றாக நீ எதுவும் பேசவில்லை. இப்பொழுது இதோ கொண்டு வருகிறேன் என்பது மட்டும் எனக்கு கேட்டது. அதற்கு பின்பு ஒன்றுமே கேட்கவில்லை. எதை பார்த்து படிக்கிறீர்கள்?
0: புத்தகத்தை பார்த்து தாத்தா.
1: நீங்கள் அதை வானொலிக்கு என்று இது நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றால் அதை முன்கூட்டியோ அதை படித்து நன்றாக தெரிந்து அதில் என்ன கூறியிருக்கின்றார்கள், என்னத்தை பற்றி அந்த கவிஞர் கூறியிருக்க அந்த கருத்தையும் புரிந்துதான் நீ சொல்ல வேண்டும் ஐயா. இதிலே வந்து வானொலியில வந்து மட்டும் புத்தகத்தை திறந்து வைத்து படிப்பதோ அல்லது அதன் கருத்தை தேடி படிப்பதோ அல்ல. சரியா? மறுமுறை நீங்கள் வரும்பொழுது அடுத்த வாரம் என்ன செய்ய போறேன் என்று தீர்மானித்து அதை நன்றாக மனனம் செய்து அதில் என்ன கருத்துக்கள் இருக்கின்றது என்பதை உங்களுக்கு கூற வேண்டும். சரியா? என்ன வகுப்பு படிக்கிறீர்கள் ஸ்ரீநிதி? ஸ்ரீநிதி, ஓ, ஸ்ரீநிதி சென்று விட்டார். பாடல் ஓடி வந்து வாசிக்க வேண்டும் என்று பார்த்து படிப்பது ஒன்றுமில்லை. உங்களுக்கு புரிய வேண்டும் மகனே. பேராண்டி தங்கை, அடுத்தவர் யார் வருகின்றார்? அவருடைய தொலைபேசி தொலைபேசி ஆகிவிட்டது. தங்கை மீண்டும் வாருங்கள் ஸ்ரீநிதி. அடுத்த செல்லக்குட்டி வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் கௌஷிகா செல்லம், வணக்கம். வணக்கம் கௌஷிகா. கௌஷிகா
0: வணக்கம் தாத்தா.
1: வணக்கம் கௌஷிகா செல்லம், நலமாக இருக்கின்றீர்களா?
0: நலமாக இருக்கிறேன் தாத்தா.
1: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். சாப்பிட்டாச்சா?
0: இல்ல தாத்தா. சாப்பிட்டீங்களா?
1: நான் இன்னும் சாப்பிடவில்லை. செல்வங்கள் வந்து செல்வங்களோட எல்லாம் பேசி மகிழ்ந்து விட்டுதான் சாப்பிடுவேன். ஆனா காபி குடித்து விட்டேன். சரியா? நானும் உசாராக இருக்கிறேன், உற்சாகமாக இருக்கின்றேன். அங்கே எப்படி இருக்கிறது உங்களுடைய காலநிலை? மழை வருகிறதா, வெயிலாக இருக்கின்றதா, குளிராக இருக்கின்றதா, வெப்பமாக இருக்கின்றதா, எப்படி இருக்கின்றது? வெப்பமா தான் இருக்கா செல்லம்? கொஞ்சம் கடினம் தான் இது. காலம் கோடை காலம் தானே, அப்படித்தான் இருக்கும் பேர்த்தி. நல்லது, வணக்கம் கூறினோம், இணைந்து கொண்டோம், நலம் விசாரித்தோம், காலநிலை விசாரித்தோம். இந்த காட்டலையில் நீங்கள் என்ன தரப்போகின்றீர்கள் எங்களுக்கு?
0: ஒரு திருக்குறள் சொல்றேன் தாத்தா.
1: அது கட்டி காரை அதை சொல்லி பொருளும் சொல்லுவாள் என்னுடைய பேத்தி. எங்களை கொண்டு வாருங்கள் செல்லம்.
0: ஒருமை திருக்குறள். ஒருமை கண் தான் கற்ற கல்வி, ஒருவர் எழுமையினும் ஏமா புடைத்து. பொருள், ஒரு தலைமுறையில் பெறும் கல்வி அறிவானது ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும்.
1: சிறப்பான கருத்து. ஒருவர் கல்வி கற்று அவரோட கல்வி அறிந்து அறிவாளியாக வந்தால் அந்த சந்ததி ஏழு தலைமுறைக்கு நிற்கும் என்று கூறப்படுறது உண்மை. சரி, பொருளும் கூறிவிட்டீர்கள். அழகான ஒரு குரல், சிறப்பான கருத்து, நாங்கள் புரிந்து கொண்டோம். வேறு என்ன? இரண்டாவது உங்களுடைய என்ன படைப்பு?
0: திருச்சிற்றம்பலம்
1: சொல்றேன். சொல்லுங்கள் கண்ணா, கேட்போம்.
0: திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய் கருமம், கை கூட்டும் செஞ்சொல். பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானொரும் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவதற்கு கூப்புவதன் வர்த்தம் கை திருச்சிற்றம்பலம்.
1: ஆம், அந்த எல்லோரும் உயும் வண்ணம் எங்களுக்கு அருள்பாலிக்கும் அந்த ஆனை முகத்தான் தும்பி கையான் ஐந்து கரத்தானை நாங்கள் கரம் கூப்பி வணங்குதலால் ஆர் வணங்குகிறோமோ அவர்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும் என்று விநாயகர் புராணம் கிடைத்திருக்கின்றது இல்லையா? ஆகவன் வாழ்த்துக்கள், சிறப்பு. நான் அனுப்பியதை கவனமாக கேட்டு சரியாக படித்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் விநாயகரின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இவற்றை நீங்கள் வானொலியில் வந்து கூறிய வாழ்த்துக்கள் அத்தோடு உங்கள் மனதில் பதித்து நீங்கள் காலை மாலையிலே கடவுளை அங்கே சுவாமி அறையிலே நீங்கள் கும்பிடும் பொழுது வணங்கும் பொழுது இந்த தேவார திருவாசகங்களை கூறிக்கொள்ளலாம். சரியாமா? கெட்டிக்காரை சிறப்பான தமிழில் அழகாக நல்ல இலகுவாக படித்தீர்கள். எங்களுக்கு இன்னும் ஒரு தடவை கேட்போமா? அதை உங்களுக்கு வாயாளுங்க. இன்னும் ஒரு தடவை படியுங்க.
0: செய்தத்தா. திருச்சிற்றம்பலம் திருவாக்கும் செய் கருமம் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தன் கை. திருச்சிற்றம்பலம்.
1: அதனாலேதான் அனைவரும் காதலால் அன்போடு கை கூப்புவர் என்று சொல்லப்படுகிறது. என் திருவாக்கு தரும் செல்வாக்கு தரும் செல்வாக்கு தரும் புணிகள் நூல்களை எல்லாம் அகற்றும் தன்னை வாழ்ந்த அந்த கருணை வள்ளல் எங்களுடைய ஆணை முகத்தான் விநாயகரை எல்லோரும் காதலால் கைகூப்பி தொழுவார். அந்த காதலால் அன்போடு கைகூப்பி அவரை தொழுந்தால் விருப்பத்தோடு மகிழ்வோடு அன்போடு நாங்கள் தொழுதால் இந்த வினைகள் எல்லாம் அறுத்து எங்களுக்கு நல்ல அறிவையும் புகழையும் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாவற்றையும் தருவாராம் அந்த ஆணை முகத்தான். சரியா? ஆதலால் நாங்களும் காலை மாலை சுவாமி வணங்கும் பொழுது அவரையும் முதல் வணங்கிக் கொள்வோம். வாழ்த்துக்கள் சிறப்பாக தந்தீர்கள். அவர் உங்களோடு இருக்கின்றார். இப்பொழுதும் உங்களுக்கு அருள் புரிந்தோடு இருக்கின்றார். செல்லம், அடுத்த படைப்பை கொண்டு வாருங்கள்.
0: தாத்தா, ஒலிம்பிக் தங்க பதக்கத்தின் மதிப்பு சொல்றேன் தாத்தா.
1: சிறப்பு கூறுங்கள்.
0: ஒலிம்பிக் போட்டியில் வழங்கப்படும் தங்க பதக்கத்தின் எடை 556 கிராம், அதாவது 69.1 பவுன். அந்த தங்க பதக்கத்தை விற்றால் சுமார் 32 லட்சம் கிடைக்க வேண்டும். ஆனால் தற்போது கிடைக்கும் தொகை 66,000 ரூபாய் மட்டும்தான். அதற்கு காரணம் இருக்கிறது. 2020 ஒலிம்பிக் போட்டிகளுக்கான தங்கம் வெள்ளி வெண்கலம் பதக்கங்களை செய்யும் போது சுற்றுச்சூழல் அதிகம் மாசுபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஜப்பான் முடிவு செய்தது. வீணாகி போன பொருள்களிலிருந்து மறுசுழற்சி முறையில் தயாரிக்கப்படும் உலோகத்தில் பதக்கங்களை ஜப்பான் தயாரித்துள்ளது. இந்த மறுசுழற்சியில் பயன்படுத்தப்பட்டவை 62 லட்சம் பயன்படுத்தப்பட்ட பழைய செல்போன்கள். இந்த செல்போன்கள் பொடியாக்கி அதிலிருந்து எடுக்கப்பட்ட 32 கிலோ தங்கத்தில் ஒலிம்பிக் தங்க பதக்கங்களை தயாரிக்கப்பட்டுள்ளன. தங்க பதக்கத்தின் எடை 556 கிராம். 550 கிராம் எடையை கொண்டிருப்பது வெள்ளி பதக்கம். வெண்கல பதக்கத்தின் எடையோ 450 கிராம். தங்க பதக்கத்தின் எடை 556 கிராம் என்றால் அதற்கு மதிப்பு சுமார் ₹32 லட்சம் தானே இருக்க வேண்டும். ஆனால் விற்றால் கிடைக்கும் தொகை 66,000 தாண்டாது. ஏனென்றால் தங்க பதக்கம் அசல் அல்லது மாற்று குறைந்த தங்கத்தில் செய்யப்படுவதில்லை. ஒலிம்பிக் போட்டியில் முதலாவதாக வருபவர்களுக்கு வழங்கப்படும் தங்க பதக்கம் தங்க முலாம் பூசப்பட்டது. வெள்ளி பதக்கத்தில் தங்க முலாம் பூசி தங்க பதக்கம் என்று வழங்குகிறார்கள். 550 கிராம் எடையுள்ள வெள்ளி பதக்கத்தின் மேல் 6 கிராம் தங்க மூலமாக பூசப்பட்டு 550 கிராமாக தங்க பதக்கம் தயாராகிறது. தங்க பதக்கத்தை விற்கும் போது 550 கிராம் வெள்ளிக்கான விலையும் 6 கிராம் தங்கத்திற்கான விலையும் சேர்த்து சுமார் 66,000 மட்டுமே கிடைக்கும். அதனால் தங்க பதக்கம் பெற்றால் பெருமைதான், சாதனைதான். அவ்வளவுதான் தத்தம்.
1: கெட்டுக்கார, இவ்வளவு தகவல்கள் எங்களுக்கு தெரியாத இந்த தகவல்களை நீங்கள் எவ்வளவு அழகாக அற்புதமாக சரியாக தெரிவு செய்து கொண்டு வந்து அதை ஆய்வு செய்து எங்களுக்கு தந்து எங்களுக்கு சில விடயங்களை புரிய வைத்தமைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரோஜாவனத்தில் இருக்கின்ற அன்பு உறவுகளும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஏனென்றால் தங்கப்பதக்கம் என்று நாங்கள் எண்ணி வருவோம், வெள்ளி பதக்கம் மங்கள பதக்கம் என்றுதான் தெரியுமே தவிர அதில் உள்ள சூழ்ச்சி நீங்கள் எங்களுக்கு தெரியாது. இப்பொழுது நீங்கள் அதை பகிரங்கமாக அழகாக சிறப்பாக தெளிவாக கூறிய உங்களுக்கு என் வாழ்த்துக்களும் எங்கள் உறவுகளின் வாழ்த்துக்களும் உரித்தாக. நன்றி செல்லக்குட்டி. வேற என்ன செல்லக்குட்டி கொண்டு வந்தீங்க? கடந்த வாரம் என்ன விவகாரம் சொன்னீர்கள்? கடந்த வாரம் என்ன திருச்சி தம்பளம் கூறினீர்கள்? திருச்சி தம்பளம் கூறினீர்களா? இல்ல
0: மானின் நேர்விழி
1: மாதரால் வழுதிக்கு மா பெரும் தேவிகள். அது உங்களுக்கு திருப்பி கூறுகிறேன் என்று கூறியிருந்தேன். அந்த அதை மீண்டும் ஒரு தடவை அதை தாருங்கள். அதுக்கு பொருள் கூறுகிறேன். பொருள் தெரியுமா? என்னவென்றால், திருஞான சம்பந்தர் 3 வயது பாலகன், இறைவனுடைய அருள் பெற்று எல்லா ஞானங்களும் சித்திகளும் பெற்று வாழ்வியல் தத்துவங்களும் பெற்று சைவ நெறியிலே தலை சிறந்து விளங்கினவர். அவரை ஒரு தடவை ஒரு காலத்திலே இந்த சமய புரட்சிகள் இருந்தது. ஒரு சமயத்துக்கு ஒரு சமயம் நான் தான் பெரிது, நீ தான் பெரிது என்று கூறுவார்கள். அப்பொழுது பாண்டிய மன்னனின் சபையில இருந்த சமணர்கள் திருநாவுக்கரசர் சைவ சமயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அவர்கள் வந்து திருஞான சம்பந்தரும் போட்டிக்கு வரும்படி கூறினார்கள். எங்கள் சமயமா உங்கள் சமயமா இங்கே பார்ப்போம் என்று அவரும் அங்கே சென்று காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் பாண்டிய மன்னன் சமண சமயத்துக்கு கொஞ்சம் ஆதரவாக இருந்தவர். ஆனா பாண்டி மாதவி அவ வந்து அவரை அப்படி அவர் சுத்த சைவம், சைவ சமயத்தை தான் அவர் விரும்பி இருந்தார். சிவபெருமானத்தான் முதல் கடவுளாக வணங்கிக் கொண்டிருந்தவர். அப்ப அங்கே போட்டிக்கு வந்தபோது சைவம் தலைக்குமா வெல்லுமா சமணம் வெல்லுமா என்ற எண்ணத்தோடு இயங்கிக் கொண்டிருந்தா பாண்டி மாதேவி. அந்த பாண்டி மாதேவி அப்ப அங்கே போட்டி ஆயத்தம் ஆரம்பத்தில் போய் இருந்தபோது சின்ன பையன், மற்றவர்கள் எல்லாம் வேடனம் செய்கிறார்கள், இவர் சின்ன பையன் எப்படி போட்டிக்கு வரது, சமய போட்டிக்கு இவரால் முடியுமா என்று. அதே நேரம் அந்த பாண்டி மாதேவி பாண்டியன் அம்மாவுக்கும் பாண்டியனுடைய மனைவி அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு கவலை, ஐயோ இது சின்ன பையன் பாலனா இருக்கிறாரே, இவர் எப்படி இந்த வாதாட்டத்தில் வெல்லப் போகின்றார் என்ற பொழுதுதான் அதை அவர் ஞானத்தால் உணர்ந்து விட்டு ஞான சம்பந்தர் அவவை பார்த்து, மானின் நேர் வெளி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள் என்று கூறுவார். அதாவது வந்து மானின் உடைய நேர்த்தியான அழகான மருண்ட விழுகளை கொண்ட பாண்டிய மன்னனின் மனைவியே பாண்டி மாதவி அம்மா கேள், மானினியர் வெளி மாதராய், மாதர்ன்றது பெண்கள், மானினியர் விழி, மானின் விழியை போன்ற நேரான அழகான நேர்த்தியான விழி அதாவது கண்ணினை கொண்ட அம்மா மாதரே பாண்டி மாதேவியே, மானினியர் விழி மாதராய் வழுதிக்கு மா பெரும் தேவிகள், வழுதி என்பது அந்த மன்னனுடைய பெயர், வழுதி மன்னனுக்கு மனைவியாகிய அம்மையே கேள், இவன் ஒரு பாலன் என்று நீ பரிவெய்திட வேண்டாம், நான் ஒரு பாலன் என்று நீ பரிவோ அல்லது கவலையோ கொள்ள வேண்டாம். ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல நல்லல் சேர், பல துன்பங்கள் சேர்ந்த வேளையிலும் அந்த எங்களுடைய பெருமான் நின்று துணை புரிவார் அல்லவா, அங்கெல்லாம் நின்று எல்லோருடைய துன்பத்தையும் போக்கும் அந்த சிவபெருமான் எனக்கு அருள் புரிவார், பயப்படாதே அம்மா என்று கூறும் பாடல் இந்த பாடல். மானினீர் ஒளி மாதராய் வழுதிக்கு மா பெரும் தேவிகள், காணல் வாயொரு பாலன் இங்கு இவன் என்று அல்லல் உறவடங்கே, மீண்டும் அதை கூறுங்கள் அந்த தேவாரத்தை.
0: திருச்சிற்றம்பலம், மானின் நேர்விழி மாதராய் வழுதிக்கு மா பெரும் தேவி, கேள் பால் பால் நல்வாய் ஒரு பாலன் இங்கு இவன் என்று நீ பதிவு எய்திடு. ஆனை மாமலை ஆதி ஆய இடங்களில் பல அல்லல் சேர், ஈனர் கற்கு எளியேன் அலேன் திரு ஆளவாய் அரண் நிற்கவே.
1: பால்மணம் பாராத பச்சளம் குழந்தைகள் நீங்கள் நினைக்க வேண்டும். ஆனை மாமலை ஆதி ஆய இடங்களில் பிற அல்லல் எல்லாம் சேரும் பொழுதெல்லாம் ஏக்கமடைவை போல நானும் அவர்களை போன்றவர்களெல்லாம் நான் இந்த ஆலவாயரன், ஆலம் அந்த அந்த கண்டத்திலே நீல நிறமான ஆலம் என்பது விஷம், அந்த விஷத்தையே தாங்கி நிற்கிற அந்த இறைவன் எங்களுக்கு அருள் புரிவார், அவருடைய துணை அந்த அரணுடைய துணை எனக்கு இருக்கின்றது, கவலைப்படாதே அம்மா என்று அவருக்கு மன தைரியத்தை ஊட்டக்கூடிய இந்த 3 வயது சிறுவன் பாடிய தேவாரம் தான் அது. சரியா, இப்பொழுது புரிந்து கொண்டதா? கழுத்து கட்சியில் சொன்னதை கேட்டு அப்படியே படுத்துக்காரு வாழ்த்துக்காக. இது திருவாரத்துக்குள் வருகின்றது. நீங்கள் போய் வணங்கும் வேளையிலே சிவபெருமானை எண்ணி வணங்கும் போது இவர் பாடிய திருவாரத்தை நாங்களும் பாடினோம். எங்களுக்கும் இந்த அல்லல் சேரும் நேரங்களெல்லாம் இந்த அரணுடைய துணை கிடைக்கும். திருச்சி தம்பலம் சிறப்பு சிறப்பு அம்மா. சரி, தொடர்ந்து பாருங்கள், வேற என்ன கொண்டு வரப்போங்கள், தொடர்ந்து பாருங்கள்.
0: நன்றி தாத்தா.
1: நன்றி தேவை, நன்றி சொல்ல தேவையில்லை தாத்தாவுக்கா. எங்க வேற என்ன கொண்டு வந்தீர்கள்?
0: அவ்வளவுதான் தாத்தா, அடுத்த வாரம் கொண்டு.
1: அடுத்த வாரம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு பொருளை ஒரு விடயத்தை ஆய்வு செய்து வந்து கூறுங்கள் தாத்தா. இன்னும் ஒருத்த வாரம் அனுப்பி வைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் தமிழோடு சைவத்தையும் கடைபிடிக்க வேண்டும், இவ்வளவு வேண்டும். இந்த இறைவனுடைய அவன்றி அணுவும் அசையாது. அந்த இறைவனுடைய அருள் அல்லாமல் எங்களுக்கு எந்த விஷயமும் நடைபெறாது. சரியா பேத்தி? அழகாக சிறப்பாக நல்ல தமிழிலே தெளிவாக வந்த உருவ செல்வம் உங்களோடு அன்னை கலைவாணி என்றும் அருள் கிடைக்கும். எங்களுடைய இறைவன் விநாயகர் அனைவருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்களும். விடைபெற்றுக் கொண்டு செல்வோம். எப்படி விடைபெறுவோம்?
0: மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்காவில் சந்திப்போம். நன்றி அன்பு உறவுகளே. நன்றி அன்பு தாத்தா.
1: நன்றி என் செல்ல கண்ணே. எங்களுடைய உறவுகளும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அனுப்புகிறார். சென்று வாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காற்றலையில் தாத்தா காத்துக் கொண்டிருப்பேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி செல்ல.
0: நன்றி தாத்தா.
1: நன்றி செல்ல கண்ணா. இங்க அடுத்த செல்லம் வந்திருக்கின்றார். ஓடி வர பண்ணுவீங்க. மீண்டும் ஸ்ரீநிதி அழைக்க இருக்கின்றார். அவருடைய இணைப்பு முதல் துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்ப என்ன கொண்டு வருகிறார் என்று கேட்போம். இங்கே இப்பொழுது சஞ்சனா ஸ்ரீ ஜஸ்வந்த் வந்திருக்கார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன சுணக்கம்? நீங்கள் காற்றலைக்கு இணைந்து விட்டீர்கள். வணக்கம் ஜஸ்வந்த். வணக்கம்
0: ஜஸ்வந்த்.
1: நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய தொலைபேசி சரியில்லையா ஜஸ்வந்த்? ஜஸ்வந்த் ராமன் மணவையில் இருந்து வந்திருக்கிறீர்கள். அங்கே வணக்கம்.
0: வணக்கம் தாத்தா.
1: வணக்கம் செல்ல பேராண்டி ஜஸ்வந்த். ஓ நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா
0: இருக்கீங்களா?
1: கொட்டுக்காரன் வாழ்த்துக்கள். சாப்பிட்டீங்களா? ஜஸ்வந்த் என்ன உன்னோட தொலைபேசி இணைப்பில் என்ன சிக்கல்? நீங்கள் சாப்பிட்டு
0: விட்டீங்க.
1: அம்மா கிள்ளிட்டாங்களா? அம்மா தானே கிள்ளினா? கொஞ்சம் பொருளான கிள்ளி. கொஞ்சமா கிள்ளினாங்களா பெருசா கிள்ளினாங்களா? அம்மாவுக்கு தம்பியில விருப்பம், மகன்லயே அதனால கிள்ளிருக்க. சரி, என்ன பாட்டு கொண்டு வந்தீர்கள்?
0: என்னவா கதை?
1: ஓ கதையா? தாத்தாக்கு நல்ல விருப்பம். இங்கே கொண்டு வாங்க, கதையை கேட்போம். எல்லோரும் அவளோடு இருக்கிற ஜஸ்வந்தின் குரலை கேட்டு கதையை. ஓ சிங்கம் கதையா? கட்டிக்காரன். கொண்டு வாங்க கொண்டு வாங்க ஜஸ்வந்த்.
0: ராஜா வந்து முட்டாள் வாங்க போனாங்க. நரி வந்து வெளியில வந்துச்சான். வெளியில வந்தனி பார்த்துச்சான். ராஜாவ பார்த்தோன்னு துரத்து நிச்சான். துரத்தோடே அதே
1: ஓடிச்சான்.
0: அதுக்கப்புறம் என்னம்மா? அதுக்கப்புறம் என்னம்மா? தண்ணி குச்சாங்கண்ணா ராஜா.
1: அங்கே பேசுவது கேட்கு, யார சொல்லி கொடுக்கறது கேட்கு. யார சொல்லி கொடுக்கறாங்களா? சரி, அடுத்து
0: அம்மா சொல்ற.
1: அம்மாக்கு ஒன்னும் தெரியாது. தம்பிக்கு தான் தெரியும் எது முதல் சொல்லணும் எது அடுத்து சொல்லணும்னு. தம்பிக்கு தெரியுங்க. இப்ப சரி, அப்ப திருக்குறளை சொல்லுங்கள் கேட்போம். அம்மா குழப்பறாங்க தம்பிய கிள்ளிப்பு. அம்மா சின்ன பிள்ளை தானே, நீங்கள் அதை மாதிரி சமாளிச்சு கொண்டு வாங்க. பெரிய பிள்ளையா? அப்ப பெரிய பிள்ளை சொல்றதை நாங்கள் கேட்கத்தான் வேண்டும். இங்கே அந்த திருக்குறளை கொண்டு வா. என்ன திருக்குறள் சொல்லும்படி கூறுகிறார்? உங்களுக்கு தெரியுமா திருக்குறள்? ஓ கெட்டிக்காரன், அகர முதல எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்று. அப்ப என்ன என்ன? சரி, அதை விடுவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகம் முதற்றே உலகம்
0: என்று
1: சிறப்பான திருக்குறளை கூறுகிறீர்கள். ஜஸ்வந்த் இப்போ வளர்ந்து வந்து விட்டார். அங்கே வேற என்ன கொண்டு வருகிறீர்கள்? குழப்புகிறார்கள். இன்று குறைவாக வந்தது. எல்லாரும் குழப்புகிறார்கள். என்ன? சரி, நீங்கள் எப்படி அடுத்த வாரம் சந்திப்போம் எப்படி சொல்லுவது?
0: அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சுரோபாய்
1: கட்டிக்காரன் விடை பெறுவதால் என்ன அங்க விடையூறு இருக்கின்றது, அதை சொல்லி இதை சொல்லு என்று நாம் அவரை திணிக்கின்றார்கள். கட்டிக்காரன் சிறப்பாக வந்து சென்ற ஜஸ்வந்த், உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காற்றில் சந்திப்போம். இரண்டாவது வாரத்தை பூர்த்தி செய்திருக்கிறீர்கள் கட்டிக்காரன். கட்டிக்காரன் எங்கே அடுத்து யார் வரப்போகின்றீர்கள்? இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் சிறுவர் பூங்காவில் உலா வருகின்றோம். அடுத்து வருகின்ற நம்ப மகள் தி சஞ்சனாஸ்ரீயா இருக்கலாம். வணக்கம் சஞ்சனாஸ்ரீ.
0: வணக்கம் தாத்தா.
1: வணக்கம் சஞ்சனாஸ்ரீ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாருங்கள் காற்றலைக்கு. நலமாக இருக்கின்றீர்களா சஞ்சனா?
0: நலமாக இருக்கிறோம் தாத்தா. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்று சொல்ல பேட்டி. எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். உங்களுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். சரியா கட்டிக்காரன்? எங்கே உங்களுடைய நேரம் ஆரம்பித்து விட்டது. கொண்டு வாருங்கள் உங்கள் சிறப்பான விடயங்களை எல்லாம்.
0: திருச்சி கம்பளம் திருவாக்கும் ஸ்ரீகருமம் கைகூட்டும் செஞ்சும் திருவாக்கும் பீடு பெருக்கும் உருவாக்கும் ஆதனாள் வானோர்க்கும் ஆணை முகத்தானை காதல் காதலால் கூட்டுவர் தம் கை. திருச்சிற்றம்பலம்
1: கட்டிக்கார் இது விநாயகரை பற்றி இப்பொழுது கௌசிகாவுக்கும் உங்களுக்கு அனுப்பியிருந்த இருவரும் சிறப்பாக கொண்டு வந்து ஒப்படைத்திருக்கின்றீர்கள். அந்த கருத்து அவர்களுக்கு கூறியது நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பீர்கள். எல்லாம் தருகின்ற அந்த விநாயக பெருவானை நாங்கள் காதலால் அதாவது அன்போடு கைகூப்பி வந்து வணங்கினால் எங்களுக்கு எல்லாம் செல்வாக்கு செல்வாக்கு பொருள் வளம் உடல் நலம் எல்லாம் கிடைக்குமா இல்லையாமா? வாழ்த்துக்கள்.

வளிமங்கள் பெருமளவில் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு நகரும் நிலைக்கு குறிக்கும். புவியை பொறுத்தவரை வளிமண்டலத்தில் வளிமம் பெருமளவில் நகரும் போது காற்று எனப்படுகிறது. காற்று எவ்வாறு உருவாகுகிறது? பல்வேறு வகையான பல்வேறு மட்டங்களில் உருவாகுகிறது. சூரிய ஆற்றலை உறிஞ்சும் நிலப்பகுதிகளில் அதிகப்படியான காற்று உருவாகுகிறது. நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகப்படியான காற்று உருவாக்கமும் துருவ பகுதியில் குறைவான காற்று உருவாக்கமும் ஏற்படுகிறது. பூமி சுழல்வதன் காரணமாக காற்று உருவாகிறது. காற்று வீசுவதற்கான காரணம், காற்று நிலையற்றது. சூரிய வெப்பத்தின் காரணமாக காற்று சுருங்கி மேல் நோக்கி செல்கிறது. நிலப்பகுதியின் இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கடல் பகுதியிலோ என்றோ இருந்தோ தரைப்பகுதியில் இருந்தோ வீசுகிறது. இதுவே காற்று வீசுவதற்கான காரணமாகும். காற்றின் வகைகள். வன்காற்று, காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில் வீசும் காற்று இது. குறுகிய நேரம் மட்டும் நிலப்பகுதியில் இருக்கும், நிலைந்திருக்கும். பாய்புயல் காற்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அளவுக்கு அதிகமாக வீசும் காற்று. பாய்புயல் காற்று நீண்ட நேரத்திற்கு பலமாக வீசும் காற்று. புயல் காற்று என்றும் சூறாவளி என்றும் அழைக்கப்படுகிறது. பண்டைய காலத்தில் திசையின் அடிப்படையில் காற்றுக்கு பெயர் இட்டனர். வாடை காற்று வடக்கிலிருந்து வீசும் காற்று. சோழகம் காற்று இது தெற்கிலிருந்து வீசும் காற்று. கொண்டல் காற்று இது கிழக்கிலிருந்து வீசும் காற்று. பச்சான் காற்று இது மேற்கிலிருந்து வீசும் காற்று. காற்றின் பயன்கள். காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. காற்றாலைகள் தமிழ்நாட்டில் அரண்வாய் மொழி, பல்லடம், உடுமலைப்பேட்டை, கைத்தாறு போன்ற இடங்களில் உள்ளன. காற்றலை மூலம் மின் உற்பத்தி செய்வதில் இந்தியாவின் முதலிடம் வகிப்பது தமிழ்நாடு. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் வடகிழக்கு தென்கிழக்கு பருவக்காற்று மூலம் மழை உருவாகிறது. காற்றின் தீமைகள். காற்று பெரிய பாலைவன பகுதியில் இருந்து பூசுகளை இருக்கும் இடத்திலிருந்து நீண்ட தொலைவு எடுத்து செல்கின்றது. காற்றினால் காட்டு தீ விரைவாக பரவும் நிலையும் ஏற்படுகிறது.

0: காற்று புவியில் இருந்து 1320 கிலோமீட்டர் வரை பரவி உள்ளது.
1: கட்டிக்காரையே சஞ்சனாசிரியர் சிறப்பான ஒரு செய்தியை கொண்டு வந்தார். காற்று என்பதை பற்றி அது எப்படி உற்பத்தி ஆகின்றது, காற்றினுடைய மரபியர் வழி என்றும் கூறியிருந்தீர்கள். அது எந்தெந்த திசையில் இருந்து வரும், 4 பெரும் திசைகளில் இருந்து வரும் காற்றுகளின் பெயர்களை கூறினீர்கள். வாடை, சோளகம், குண்டல், கச்சான் போன்ற காற்றுகள், அதைவிட பருவப்பெய்ச்சி காற்றுகளினால் மழை வருவதும், இந்த காற்றினால் உள்ள நன்மைகளும் தீமைகளையும் அழகாக சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். இந்த மறு ஒலிபரப்பை இப்ப நீங்கள் கேட்பீர்கள். நாளைய தினம் இந்த இன்றைய நிகழ்வு மறு ஒலிபரப்பாக ஒலிபரப்பப்படும் பொழுது நீங்கள் கேட்பீர்கள் வானொலியில். அப்பொழுது உங்களுக்கு தெரியும் எங்கே நான் தடுவை தடக்கப்படுகிறேன், எங்கே நான் தடை தடையாக வருகிறேன். ஏனென்றால் 2-3 தடவைகள் படிக்க வேண்டும். படித்தாத்தான் அந்த சொற்கள் ஒழுங்காக உங்களுக்கு ஆரம்பத்திலே சிறப்பாக வந்து பிற்பகுதியில் கொஞ்சம் தடுமாறுகிறது. அந்த சொற்கள் கொஞ்சம் கடுமையாக இருந்தபடியா அதை மீண்டும் மீண்டும் நீங்கள் பார்த்துக் கொண்டால் மேலும் சிறப்பாக இருக்கும். ஆனால் சிறப்பான ஒரு பதிவை ஆய்வு செய்து கொண்டு வந்து காற்றை பற்றி முழு செய்தியை உங்களுக்கு எப்படி இந்த காற்று வீசுகின்றது, எப்படி அசைகின்றது என்பதை எல்லாம், ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு எப்படி செல்கின்றது என்றெல்லாம் அழகாக அழுத்தம், தாழ் அழுத்தம், உயர் அழுத்தங்கள் அங்கே இருக்கின்றதனால் காற்று வீசுகின்றது என்றும், காற்றினால் ஏற்படும் நன்மையை விட தீமைகளையும் எடுத்துக்கூறும் அழகாக சொன்ன உங்களுக்கு முன்னோர் தமிழ் வானொலி தாத்தாவும் உறவுகளும் உங்களை வாழ்த்துகிறார்கள். சிறப்பாக இருந்த சில குட்டிகளுடைய ஆய்வு சரியா கெட்டிக்காரி. சரி, வேற என்ன
0: தாத்தா? மாதா பிதா குரு தெய்வம் பாட்டு தாத்தா.
1: காங்கே கொண்டு வாருங்கள். 2வது வாரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள்.

அவர் மலரடி தினம் தினம் பணம் கூட.

0: சிறப்பாக தெளிவாக ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் கவனித்து அற்புதமாக பாடியிருக்கின்றீர்கள். என் அன்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்ல கண்ணுக்கு சிறப்பாக கட்டிக்கார். வேறு என்ன கொண்டு வர இருக்கின்றீர்கள்? இந்த இடத்திலே இன்னொரு விடயம் கூறுகின்றேன். அகத்தியர் என்ற ஒரு திரைப்படத்திலே தாய் சிறந்தரு கோவிலும் இல்லை தந்த செல்மிக்க மந்திரம் இல்லை என்ற ஒரு சின்ன பாடல் இருக்கின்றது, கேட்டிருப்பீர்கள். நான் அடுத்த வாரம் அந்த பாடலை தாத்தாவுக்கு சிறுவர் பூங்காவிலே நீங்கள் சமர்ப்பிக்கலாம். சரியா? சரி, இப்போ வேற என்ன கொண்டு வந்தீர்கள்? கெட்டிக்காரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு, என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சும்மா வாழ்த்துக்கள், அன்பான வாழ்த்துக்கள். கெட்டிக்காரு என்று கூறி வாழ்த்துக்கிறேன். சிறப்பாக உங்களுடைய படைப்புகள் ஒவ்வொருவரும் வந்து வளர்ச்சி எனக்கு தெரிகின்றது. இது இரண்டாவது வாரத்தை அலங்கரித்தீர்கள், உங்களுக்கு என் நன்றிகள். அத்தோடு இங்கு சிறுவர் பூங்கா நிகழ்ச்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் உங்கள் பெயர்களை குறித்து, ஒவ்வொரு குழந்தைகளின் பெயரையும் குறித்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். ஆனால் அந்த பாடலோடு நான் வாரம் ஒன்று அனுப்பி வைப்பேன் குழந்தைக்கு, அதையும் படிக்கலாம். சரியா? நன்றி செல்லக்குட்டி.
1: தாத்தா, எனது சகோதரி புவனேஸ்வரிக்கு இன்னைக்கு பர்த்டே தாத்தா, பிறந்த நாள்.
0: ஓ, அது இன்றுதான் சொல்லுவதா? எங்களுக்கு முன்பே கூறியிருந்தால் நாங்கள் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து எல்லாம் செய்வோம். இருப்பினும் அன்பு செல்லக்குட்டி புவனேஸ்வரி, எங்களுடைய சிறுவர் பூங்கா உறவு, அதை விட காத்தலின் பாடல் எல்லாம் நன்றாக பாடிக்கொள்ளும் புவனேஸ்வரி, உங்களுடைய பிறந்த நாளை ஒட்டி எங்களுடைய மின்னல் தமிழ் வானொலி சிறுவர் பூங்கா உறவுகளும் ஏனைய உறவுகளும் எங்கள் அதிபரும் நானும் உங்களுக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சகல சௌபாகியங்களுடனும் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வங்களும் பெற்று நல்லதோர் தமிழ் பெண்மணியாக நீங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்தி ஆசை வழங்குகிறோம். உங்கள் தங்கை வந்து எங்களுக்கு கூறியால் அவருடனும் உங்களுடைய உறவுடன் சென்று நாங்கள் இந்த வாழ்த்தை தெரிவிக்கின்றோம். சரிதானே செஞ்சினாச்சிரே? நன்றி, மிக்க உங்களையும் சேர்த்து வாழ்க. நன்றி, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காற்றுவதை சந்திப்போம். இங்கே கூறுங்கள்,
1: மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்காவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளுக்கும் நன்றி, அன்பு தாத்தாவிற்கும் நன்றி.
0: நன்றி, நாங்களும் நன்றி கூறி விடை கொடுக்கின்றோம். இங்கே ஜஸ்வந்த் வந்து இந்த வாரம் போர் சட்டை போட்டு அழகாக இருக்கின்ற தாத்தா வடிவா பாக்குறேன் என்று வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும்.
1: பிஸியா இருக்கான் தாத்தா?
0: பிஸியா இருக்கிறாரா அவர்? பெரிய ஆள் தான், இனி வளர்ந்து வந்துவிட்டு எல்லாம் அவர் திருக்கோளம் சொல்ல விளக்கிவிட்டார். நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
1: அடுத்த வாரம் எனக்கு என்ன தாத்தா வீட்டுப்பாடம்?
0: வீட்டுப்பாடம் அந்த பாடல் ஒன்று. அதை விட நீங்க திசைகள் பற்றி கூற வேண்டும். திசை, வடக்கு திசை, தெற்கு திசை, மேற்கு திசை, ஒவ்வொன்றுக்கும் என்ன கருத்துக்கள் கூறவும், அதை அப்படி என்றால் என்ன, அதை விட இன்னும் இருக்கின்றது வடமேற்கு, வடகிழக்கு, அப்படி எல்லாம் திசைகளை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டு வாருங்கள். உங்களை சுற்றி எந்தெந்த திசைகள் இருக்கின்றது என்பதையும் அழகாக கூறிக்கொள்ளுங்கள். சரிதானே? ஆனால் இரண்டு மூன்று பேரம் படித்து சொற்பொழை விடாமல் அழகாக நீங்கள் செய்வது வழக்கம் போல சொல்ல வேண்டும் சிறப்பாக. ஓகேம்மா? வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. அங்கே அன்பு ஸ்ரீநிதி மீண்டும் அழைத்திருந்தார். அவருடைய பாதையிலே நின்றுவிட்டது என்று தெரிந்து மீண்டும் அழைத்துக் கொண்டார். வரலாம் மீண்டும். அதை விட இன்னும் வர இருக்கின்றீர்கள். இது 12 வாரங்களில் முதலாவது வாரத்தில் வந்தவர்கள் இரண்டாவது வாரம் தொடர்ந்து வந்திருக்கிறார்கள். இங்கே அடுத்தவர் யார் வரப்போகின்றோ ஓடி வர வேண்டும் காற்றலை. இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் பூங்கா. மூன்றியல் தமிழ் வானொலியின் கனடா கலையகத்திலிருந்து அன்பு செல்வங்கள் வந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.

0: எங்கே மீண்டும் அவர் அழைத்துவிட்டு நிற்கின்றாரே, எங்கே அழைத்துக் கொண்டிருக்க வேண்டும், அழையுங்கள். வணக்கம்
1: தாத்தா. தாத்தா
0: ஸ்ரீநிதி, கேட்கின்றதா? நான் பேசுவது ஸ்ரீநிதி.
1: தாத்தா, நீங்க பேசுவது எனக்கு தெளிவாக கேட்கவில்லை.
0: உங்கள் வானொலியை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். நான் சரியாக வானொலியில் பேசுகிறேன், மற்றவர்கள் பேசியதெல்லாம் கேட்டது, நீங்கள் பேசுவது எனக்கு கேட்கின்றது. உங்களுடைய அழைப்பை சரியாக பிடித்துக் கொள்ளுங்கள்.
1: சரி தாத்தா.
0: நான் பேசுவது கேட்கின்றதா?
1: கேட்கிறது.
0: சரி, இப்ப வாருங்கள். என்ன பாதியில விட்டீர்கள், என்ன கூட போகின்றீர்கள், ஓடி வாருங்கள்.
1: எனக்கு இணைப்பு சரியில்லாத காரணத்தால் நான் சொல்ல முடியவில்லை.
0: இப்ப வேற என்ன கூட போகிறீங்க, இப்ப என்ன கூட போகின்றீர்கள்?
1: பொருள் சொல்லவா தாத்தா?
0: பொருள் நீங்கள் இந்த பொருள் தான் சொல்ல வேண்டுமே தவிர அந்த பாடலை திருப்பி மீதுவாக பாடுவது எனக்கு கூறுங்கள்.
1: சரி தாத்தா, திருப்பி பாடுகிறேன்.
0: இல்லை இல்லை, அதனுடைய பொருளைத்தான் எங்களுக்கு தேவை. இல்லாதவிட்டால் அடுத்த வாரம் நீங்கள் அழகாக அந்த பொருளை உங்கள் தமிழில் கூறலாம். இப்ப வேறு ஏதாவது கூறுங்கள்.
1: தாத்தா, திருக்குறள் சொல்லவா?
0: கூறுங்கள், என்ன கேட்கணும் நீங்கள் கூறுங்கள் ஐயா, கூறுங்கள் ராசா.
1: கூறுகிறேன் தாத்தா. முயற்சி திருவினை ஆக்கும் முயன்றன்மை இன்மை குகித்து விடும். பொருள் சொல்றேன் தாத்தா,
0: கூறுங்கள்.
1: முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெறும், முயற்சி செய்யாவிட்டால் அவருக்கு வறுமை வந்து சேரும். திருக்குறள் சொல்லவா தாத்தா?
0: இருங்கள் இருங்கள் இருங்கள் இருங்கள் இருங்கள். அந்த முயற்சி என்பது வந்து தனியே செல்வத்துக்கு மட்டும் அல்ல ஸ்ரீநிதி. அழைத்தீர்கள், அழைப்பு சரிவரவில்லை என்று நின்று விடாமல் முயற்சி செய்து மீண்டும் வந்தீர்கள். அது ஒரு வெற்றி. அதனால் தான் முயற்சி திருவினையாக்கும். முயற்சி தான் உங்களை முழுமை பெற வைக்கும். தனியா செல்வம் மட்டுமில்லை, உங்களுக்கு கல்வி செல்வம் மட்டும் எல்லாம் எது எது செய்தாலும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை எடுத்து கூறப்பட்டிருக்கின்றது அந்த குரல்ல. நல்லது. எங்கே அடுத்ததுக்கு செல்லுங்கள்.
1: ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்.
0: பொருள்
1: ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேன்மதாக பேணி காக்க வேண்டும்.
0: ஒழுக்கம் என்றால் என்ன?
1: ஒழுக்கம் என்றால்
0: நற்பண்புகள், சரியா? பண்புகள், பண்பாடுகள், நட்பிரஜையாக வாழ்வதற்கு நட்பண்புகள் அத்தனையும் ஒழுக்கம் என்று கூறப்படுது. அப்ப ஒழுக்கம் விழுப்பம் ஒழுக்கம் தான் எங்களுக்கு மேன்மையை தருவதால் அது உயிரை விட பெரிதாக கருதப்படுகின்றது என்று ஐயன் வள்ளுவனார் தாத்தா கூறியிருக்கின்றார். சரியா?
1: சரி தாத்தா. அக்கா பிறந்தனை வாழ்த்துவதற்காக அக்கா நன்றி தெரிவித்துள்ளார்.
0: அப்படியா? அவர் காத்தலைக்கு வரவில்லை. நான் கடந்த வாரம் எதிர்பார்த்தேன் அன்பு செல்லத்தை. நான் அவருக்கு மீண்டும் வாழ்த்திக் கொள்ளுகணும். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இந்த இரண்டாவது வாரத்தையும் நீங்கள் வெற்றிகரமாக முடித்திருக்கீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காத்தலை சந்திப்போம். செல்லக்கண்ணா, எங்கே நீங்கள் கூறுங்கள்.
1: அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்காவில் சந்திப்போம். என் அன்பு உறவுகளே பட்டும் தாத்தா.
0: தாத்தாவுக்கு வணக்கம் என்று கூறும். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: மீண்டும் எங்கள் குழந்தை, எனக்கு குழந்தை, எங்களுடைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சிக்கு வந்து அலங்கரித்து, மற்ற நிகழ்ச்சியில அலங்கரித்த புவனேஸ்வரிக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களோடு சேர்ந்து வாழ்த்துக்கிறேன். சரிதானே? நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: அம்மா பேசுகிறார்.
0: இப்ப அம்மா குழந்தை இல்லை, இது சிறுவர் பூங்கா நிகழ்வு. மீண்டும் அடுத்த வாரம் அல்ல வேறு நிகழ்வுல சந்திப்போம். என்ன கூட போற அம்மா? எங்க அம்மா? அதை தெரிவித்துக் கொள்ள வேண்டாம். அம்மாவும் நன்றி சொல்வீர்கள் என்று தெரியும். வாழ்த்துக்கள், சிறப்புகள். நன்றி, நன்றி, நன்றி. எங்கே அடுத்த உறவு எங்களுடைய பிரச்சித் அழைத்துக் கொண்டிருக்கின்றார். வாழ்த்து. வணக்கம் பிரச்சித், வர வேண்டும் பிரச்சித். வணக்கம், வணக்கம், வணக்கம் பிரஜித். இது மூன்றாம் தமிழ் வானொலி துணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். சிறுவர் பூங்காவை இரண்டாவது வாரமாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கே வந்து விட்டார் பிரஜித். வணக்கம் வணக்கம் பிரஜித்.
1: ஹலோ தாத்தா.
0: தாத்தா இருக்கின்றேன். வணக்கம் தாத்தா. வணக்கம் பிரஜித். நிலமாக இருக்கின்றீர்களா பேராண்டி? அன்பு பேராண்டிக்கு நான் பேசு கேட்கிறதா நான் பேசுவது
1: தாத்தா?
0: நான் பேசுவது கேட்கிறதா கண்ணா? பிரஜித் வானது உங்களுடைய தொலைபேசி சற்று தடுமாற்றமா இருக்கிறது. விட்டு விட்டு வருகிறதா? ஹலோ பிரஜித். செல்வம் மந்தார், அவருடைய இணைப்பு சரியாக இணையப்படுவதில்லை எங்களோடு. இணைப்பிலே இருக்கின்றீர்கள் பேராண்டி, கொண்டு வாருங்கள். நீங்கள் பேசுவது இப்பொழுது நன்றாக கேட்கின்றது எனக்கு. நான் பேசுவது உங்களுக்கு கேட்கின்றதா செல்லக்குட்டி? செல்லக்கண்ணா, நீங்கள் பேசுவது தடைப்பட்டு தடைப்பட்டு வருகிறது. மீண்டும் ஹெட்போன் ஒன்றும் பாதிக்காதீர்கள்.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் நான் உங்களோட சில அழகு குறிப்புகளை பகிர்ந்துக்க போகிறேன். நான் சென்னை திருநின்றூர் ரேவதி. வீட்டிலேயே நாம் உபயோகிக்கும் சில பொருட்களை வைத்து, எலுமிச்சம்பழம் பிழிந்துவிட்டு தூக்கி போடும் எலுமிச்சை மூடியை உடலில் கை பக்கம் கருப்பாகவும் கழுத்து பின் கழுத்துக்களில் கருப்பாகவும் உள்ள இடங்களில் தடவி 10-15 நிமிடம் கழித்து தண்ணீரில் கழுவினால் கருமை நிறம் மெதுவாக மறையும். எலுமிச்சம்பழம் பிழிந்துவிட்டு தூக்கி போடும் எலுமிச்சை மூடியை உடலில் கருப்பாக உள்ள பின் கழுத்து கையின் முட்டி பகுதியில் தடவி வர கருமை மறையும். படம் சிநேகிதி பாடல். அழகின் காலடியில் அமைதி காண வந்தேன்.

நிம்மதி தோன்றும், நிம்மதி தோன்றும். எந்தெந்த இடத்தில் என்னென்ன சுகமோ, எந்தெந்த

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த ஒரு அழகு குறிப்பு. பப்பாளி பழ துண்டுகள் இரண்டு எடுத்து நன்றாக கைகளால் மசித்து முகத்தில் தடவி ஊறி 20 நிமிடங்களுக்கு பின் தண்ணீரில் கழுவினால் முகம் பொலிவாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். பப்பாளி பழ துண்டுகள் இரண்டு எடுத்து நன்றாக கைகளால் மசித்து முகத்தில் தடவி ஊறி 20 நிமிடங்களுக்கு பின் தண்ணீரில் கழுவினால் முகம் பொலிவாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். படம் ராஜபார்வை, பாடல் ஆ

24 மணி நேரமும் உங்களை மகிழ்விக்கும் வானொலி எம்டிஆர் எஃப்எம். அடுத்த குறிப்பு: வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை, மருதாணி இலை, கருவேப்பிலை ஆகியவற்றை 2 கைப்பிடி அளவு எடுத்து நன்றாக அலசி பின் மிக்சியில் அரைத்து, அம்மி இருந்தால் அம்மியிலும் அரைத்து வடை மாதிரி தட்டி நிழலில் காய வைத்து காய்ந்ததும் தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வைத்து எண்ணெயை தடவி வர தலைமுடி கருமை நிறமாகவும் நன்கு அடர்த்தியாகவும் வளரும். வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை, மருதாணி இலை, கருவேப்பிலை ஆகியவற்றை 2 கைப்பிடி அளவு எடுத்து நன்றாக அலசி பின் மிக்சியிலோ இல்லை அம்மியிலோ அரைத்து வடை மாதிரி தட்டி நிழலில் காய வைத்து காய்ந்ததும் தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வைத்து எண்ணெயை தடவி வர தலைமுடி கருமை நிறமாகவும் நன்கு அடர்த்தியாகவும் வளரும். படம் பேசும் தெய்வம். பாடல்: அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ,

0: கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. அடுத்த அழகு குறிப்பு: மஞ்சளை இழைத்து பாலை அதனுடன் சேர்த்து முகத்தில் தடவி 20 நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான நீரில் முகம் கழுவி வர முகத்தில் உள்ள கருப்பு திட்டுகளும் மற்றும் முக சுருக்கம் மறையும். மஞ்சளை இழைத்து பாலை அதனுடன் சேர்த்து முகத்தில் தடவி 20 நிமிடம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் முகம் கழுவி வர முகத்தில் உள்ள கருப்பு திட்டுகளும் மற்றும் முகச் சுருக்கம் மறையும். படம் இருவர் உள்ளம். பாடல்: அழகு சிரிக்கிறது.
1: உங்கள் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ள முடியாம உங்கள் மனதை எவ்வளவு புண்படுத்திவிட்டு.
2: புண்படுத்தவில்லை சாந்தா, புண்படுத்தவில்லை. என்னை நீ பண்படுத்திவிட்டாய்.
1: என்ன இருந்தாலும் நான் நடந்து கொண்டது தவறுதான்.
2: உன் நடவடிக்கைகளால் நான் கற்றுக்கொண்டது ஏராளம் ஏராளம். குடும்ப பண்பாடு, வாழ்க்கை பண்பாடு, அறிவு பண்பாடு. எங்கே நீ ஒரு ஆனந்த பண்பாடு பண்பாடு கிடையே.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில சில அழகு குறிப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான அழகு குறிப்பு, நல்ல தூய்மையான சந்தனம் அல்லது சந்தன கட்டையில் தேய்த்து எடுத்த சந்தனத்துடன் பாதாம் எண்ணெய் ஆகிய இரண்டையும் குடைத்து தடவி வர, காய்ந்ததும் நீரில் முகத்தை கழுவ முகம் சிவப்பாகும், நல்ல பொலிவாகும். நல்ல தூய்மையான சந்தனம் அல்லது சந்தன கட்டையில் தேய்த்து எடுத்த சந்தனத்துடன் பாதாம் எண்ணெய் இரண்டையும் குழைத்து தடவி வர, காய்ந்ததும் நீரில் முகத்தை கழுவ முகம் பொலிவாகும் சிவப்பாகும். படம் அன்னமிட்ட கை. பாடல், அழகுக்கு மறுபெயர் பெண்ணா

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களை, அடுத்த குறிப்பு. சிறிதளவு இளநீரை முகம் கழுத்து பகுதியில் பூசினால் தோல் நிறம் மாறும். சிறிதளவு இளநீரை முகம் கழுத்து பகுதிகளில் பூசினால் தோல் நிறம் மாறும். படம் பொற்சிலை பாடல். அழகை பாட வந்தேன், தமிழில் வார்த்தை இல்லை.

0: கேட்க ரசிக்க மகிழ எம்டிஆர் எஃப்எம். அடுத்த குறிப்பு: அன்னாசி பழம், தர்பூசணி பழம், பப்பாளி ஆகியவற்றை சம அளவு எடுத்து குழைத்து முகம் உடம்பில் பூசி குளித்தால் முகம் பொலிவாகும். அன்னாசி பழம், தர்பூசணி பழம், பப்பாளி ஆகியவற்றை சம அளவு எடுத்து குழைத்து முகம் உடம்பில் பூசி குளித்தால் பொலிவாகும். படம் கற்பூரம். பாடல்: அழகு ரதம் பொறுக்கும், அது அசஞ்சி அசஞ்சி நடக்கும்.
1: அழகு ரதம் பொறுக்கும், அது அசஞ்சி அசஞ்சி நடக்கும். அழகு ரதம் பொறுக்கும், அது அசஞ்சி அசஞ்சி நடக்கும்.

இரண்டு கையை சேர்த்து வைத்து தொட்டிலாக்குவேன், இரண்டு கையை சேர்த்து வைத்து தொட்டிலாக்குவேன், தெய்வம் எங்கே என்று கேட்கும்போது உன்னை காக்குவேன், தெய்வம் எங்கே.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த குறிப்பு. முட்டையில் உள்ள வெள்ளை கருவை வாரம் இருமுறை முகத்தில் பூசி பின் 15 நிமிடம் முகத்தை கழுவினால் முகம் பொலிவாகும். முட்டையில் வெள்ளை கருவை வாரம் இருமுறை முகத்தில் பூசி பின் 15 நிமிடம் காய வைத்து பிறகு முகத்தை கழுவி வர முகம் பொலிவாகும். படம் புதிய முகம். பாடல் கண்ணு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM முன்றியல் தமிழ் வானொலி. அடுத்த குறிப்பு, தக்காளியை எடுத்து பிசைந்து அதில் எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் பூசி வர வேண்டும். உலர்ந்ததும் முகம் கழுவிட்டு தண்ணீரில் கழுவினாலும் சிவப்பாகி பொலிவாகும். பாலை முகத்தில் தடவி முகம் கழுவினாலும் முகம் பொலிவாகும். தக்காளியை எடுத்து பிசைந்து அதில் எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் பூசி வர வேண்டும். உலர்ந்ததும் முகம் கழுவி விட வேண்டும். அதேபோல் பாலை முகத்தில் தடவி முகம் கழுவினாலும் சிவப்பாகி பொலிவுறும். படம் மேகம் கரித்திருக்கு. பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FTRFM மொன்றியல் தமிழ் வானொலி. புதினா இலைகளை மட்டும் அரைத்து சாறு எடுத்து அதனுடன் எலுமிச்சை சாறு கலந்து பூசி உலர்ந்த பின் முகம் கழுவி வந்தால் தோல் நிறம் சிவப்பாகவும் மிருதுவாகவும் மாறும். புதினா இலைகளை அரைத்து சாறு எடுத்து அத்துடன் எலுமிச்சை சாறு கலந்து பூசி உலர்ந்த பின் முகம் கழுவி வந்தால் தோல் நிறம் சிவப்பாகவும் மிருதுவாகவும் மாறும். படம் அனுபவம்.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, நம் உடலில் தேங்காய் எண்ணெய் கை கால்கள்லாம் நல்லா தடவி வந்தோம்னா சருமத்தில் சுருக்கம் இல்லாமல் மிருதுவாக இருக்கும். கை கால்களில் தேங்காய் எண்ணெயை தடவி வர சருமம் சுருக்கம் இல்லாமல் மிருதுவாக இருக்கும். படம் அன்பே ஓடிவா, பாடல் அழ

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, நான் வந்து இன்றைய முத்துச்சிதறலில் சில அழகு குறிப்புகளை பற்றி சொன்னேன். அடுத்ததாக நான் வந்து சொல்லப்படுது, நாம் நேர்மறை எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் மனதை வைத்து கொண்டால் கவலை இல்லாமல் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற எண்ணத்துடன் இருந்தால் நாம் என்றுமே இளமையோடும் மன வலிமையுடன் வளமுடன் வாழலாம் என்ற சிந்தனையோடு முடிக்கிறேன். அடுத்த பாடல் பாஷா பாடல் நீ நடந்தால் நடையழகு. இன்றைய முத்துச்சிதழல் பகுதியில் எனக்கு வாய்ப்பளித்த மீரா அம்மாவுக்கும் கேட்டு ரசித்த எம்டிஆர் நேயர் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். சென்னை திருநீண்டவூர் ரேவதி, நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள். நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நீங்கள் கேட்டவை என்ற படத்திலிருந்து ஓ வசந்த ராஜா தேன் சுமந்த ரோஜா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டுக்கு ஒரு தலைவன் என்ற படத்திலிருந்து அழகிய நதி என அதில் வரும் அலை என என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தீர்த்த கரையினிலே என்ற படத்திலிருந்து கொட்டி கிடக்குது செல்வங்கள் பூமியிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தவசி என்ற படத்திலிருந்து தந்தன தந்தன தை மாசம் அது தந்தது தந்தது உன்னைத்தான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜெயசுதாஸ், சாதனா சர்க்கம்.

இசைமலை நிகழ்ச்சியில் நடந்ததாக அமராவதி என்ற படத்தில் இருந்து தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தங்கத்தின் தங்கம் என்ற படத்திலிருந்து செவ்வந்திப்பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடி சிட்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக டார்லிங் டார்லிங் டார்லிங் என்ற படத்திலிருந்து அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜியராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டு வாத்தியார் என்ற படத்திலிருந்து நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் சுர்ணலதா, கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதிய தென்றல் என்ற படத்திலிருந்து தென்றலிலே மிதந்து வந்த தேவ மங்கை வாழ்க என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏழை ஜாதி என்ற படத்திலிருந்து அதோ அந்த நதியோரம் இளம் காதலர் பாடும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக சொக்க தங்கம் என்ற படத்திலிருந்து என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், சாதனா சர்க்கம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபசாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வணக்கம். மூன்றுகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. வணக்கம் கூறி இணைகின்றேன். மூன்றுகள் தமிழ் வானொலியின் காற்றலையின் கலையகத்தில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். கலையகத்திலிருந்து வணக்கம் கூறியதோடு அல்லாமல் அன்பு உறவுகளை, நீங்களும் நலமாக இருக்கின்றீர்களா, நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை தந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ்வோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருண்மோகன் அவர்கள் அனுப்பி வைத்த பாடலை கேட்க இருக்கின்றோம். ஆடாமல் ஜெயிச்சோமடா என்ற திரைப்படத்து பாடல் தண்ணீரிலே மிதக்கும் என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான பாடல் உறவுகள் தொடர்கதை அவள் அப்படித்தான் என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை அன்புடன் தருகின்றார் டிராஞ்சி ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து.

புன்னகை மன்னன் திரைப்படத்தில் ஒரு பாடல் என்ன சத்தம் இந்த நேரம் என்று கேட்டு பாடியது. அந்த பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்வோம் என்று விஜய ராணி ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் மியாவ் மியாவ் என்று பாடும் ஏய் என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். கேட்போமே.

உறவுகளே, அடுத்து வரும் பாடல் அல்பர்டா மாநிலம் கனடாவில் இருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடலாக இருக்கின்றது. உறவுகளை நாங்கள் சதுரங்கம் என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம். அந்த பாடல் விழியும் விழியும் என்ற முதல் வரியோடு ஆரம்பித்து பாடுகின்றது.

அந்த வகையிலே அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், மதுரையில் பறந்த மீன் கொடியை என்று ஆரம்பிக்கும் வரி பூவா தலையா திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை சிங்கப்பூர் சிங்கார பூமி என்று நான் அழைத்துக் கொள்வேன். அங்கிருந்து அன்பு மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடலை கேட்க இருக்கின்றோம்.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். தினமும் வந்து எங்களோடு இணைந்து பாடலை கேட்டு மகளும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் இன்று முத்து முத்து சிலை என்று ஆரம்பிக்கும் வரியை சிவகாமி திரைப்படத்திலிருந்து கேட்டு மகள விரும்புகிறார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து அடுத்த பாடலும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து ரமணி தந்த பாடலாக இருக்கின்றது. ஓட்டுக்கோட்டு ரோட்டில் வந்த என்ற பாடல் ஸ்ரீமன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். எங்கே கேட்போம் அந்த பாடலை.

நேயர்களோடு தான் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து அன்பு கேதீஷ் நீண்ட கால உறவு எங்களோடு இசை பயணம் செய்பவர். நினைவாலே சிலை செய்து என்ற வரி கொண்ட பாடலை அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

சுவிட்சர்லாந்து நாடு ஐரோப்பா கண்டம் உறவினர்களின் பாடல்களை கேட்போம். முதலில் ஜெனீவா நகர் நிரேஷன் அழகோ அழகு என்று பாடும் சமர் என்ற திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். எங்கே ஒலிக்க கேட்போம்.

ஐரோப்பிய மன்னன்தான் எங்களுடைய என்னவர்கள் ஒரு பாடலை தராமல் இருக்க மாட்டார். அவர் இன்று சுமதி என் சுந்தரி என்ற திரைப்படத்து பாடல் ஒன்றை தந்துவிட்டு இளமணி திருநாட்டில் ஓய்வில் இருக்கும் வேளை கேட்டு மகளை இருக்கின்றார். பாடுகின்றது அந்த பாடல் ஆலயம் ஆகும் என்று வரி எடுத்து

அந்த வரிகொண்ட பாடலை முழுமையாக கேட்ட எங்களுக்கு அடுத்து ஒரு பாடல், அதுவும் சுமதி என் சுந்தரியில் தான் தெளிவெடுத்து தந்து என்னுடைய நிகழ்ச்சியையும் நிறைவுக்கு கொண்டு வரும் பாடலாக தருகின்றார். பொட்டு வைத்த முகமோ என்று பாட வைத்துக் கொண்டு அந்த பாடலை கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் எங்கள் வளர்ச்சியிலே அக்கறை கொண்ட அன்பு உறவு தந்த பாடலாக கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். தித்திக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயம் நிரப்பி செல்கின்றன. அந்த வகையிலே அந்த பாடலை எழுதி அனுப்பியவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் உலகளாக இருக்கும் அன்புநேய நெஞ்சங்களை உங்களோடு நான் இணைந்து மகிழ்ந்து நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கிறேன் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேனே என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறத்தை அலங்கரித்து முதலில் ஒலுக்கி இருக்கும் பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் வளமை போல இன்றும் தருகின்றார். ஞானசேகரன், நீங்கள் மட்டும் அல்லாமல் உங்களோடு தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வில்லாண்டி, வலசல் இருந்து துரைபாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து வந்து கேட்கின்றீர்கள் உன்னைத்தான் நான் அறிவேன் என்ற வாழ்க்கை படகு திரைப்படுத்து பாடலை. ஒலிக்க கேட்போமா?

ஆவாரம் பூவு ஆறேழு நாளாய் என்ற வரி முதல் வரியை கொண்ட அந்த பாடல் அச்சமில்லை அச்சமில்லை என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்தன. ஒலித்த பாடல்களுள் இனிமையான இந்த பாடலை இன்று நான் கேட்க விரும்புகின்றேன் என்று தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசார மதுசூரி மற்றும் சிவசங்கரன் நட்பவி நரமுகியாள் தமிழ் இனியாள் இவர்களை மணித்து கேட்கின்றீர்கள். நாங்கள் முனைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கின்ற பாடலோடு இன்னும் ஒரு பாடல். நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா ரிபாகா, இம்ரான் ஷாகில் இவர்களையும் உலகத்தமிழர்களோடு இணைத்து கேட்கின்றார். இனிமையான ஒரு பாடல். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கும் அந்த பாடல் அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம் என்ற பாடல்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே ரகசிய போலீஸ் 115 என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். இன்றைய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வளமை போல் இணைந்திருக்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாவி அவர்கள். அவர் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகிய உறவுகளையும் நண்பர்களையும் இணைத்துக் கொண்டு இந்த பாடலை அனைவரும் செவிமடுக்கும் வண்ணம் நாங்களும் ஒலிக்க வைக்கின்றோம். சந்தனம் குங்குமம் கொண்ட தாமரைப்பூ என்ற பாடலை

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே ஒலித்துக் கொண்டிருக்கும் நேயர் நேரத்துக்கான தித்திக்கும் தேனான பாடல்களை.

நீர் நிறத்தில் எங்களை அசத்த வைக்கும் இனிமையான பாடல்களை தந்து கொண்டு தித்திக்கும் தீனான பாடல்களாக இனிக்க செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து வளமை போல என்றும் திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் ஒரு பாடல். அந்த பாடலை அவர் மட்டுமல்லாமல் அவருடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்களும் நண்பர்களும் கேட்கின்றார்கள் என்றும் எழுதி வந்த வேளையிலே இசை அரசி பி சுசீலா அம்மா பாடிய பாடல் ஒன்று 1966 ஆண்டு ராமு என்ற திரைப்படத்தில் வந்திருந்தது. அந்த பாடலை இன்று கேட்கின்றார். பாடுகின்றது அந்த பாடல், பச்சை மரம் ஒன்று, இச்சைக்கிளி இரண்டு, பாட்டு சொல்லி தூங்க வைப்பேன் என்ற பாடலை கேட்க இருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: அந்த வேளையிலே அடுத்த பாடலாக ராமு என்ற திரைப்படத்தில் தான் பி சுசீலா அம்மா இசை அரசியுடன் பிரபல பின்னணி பாடகர் இசை மாமணி மறைந்த பி பி ஸ்ரீனிவாஸ் ஐயாவின் குரல் இணைந்து ஒலிக்கும் பச்சை மரம் ஒன்று இச்சை கிளி இரண்டு என்ற பாடலைத்தான் எனது விருப்பமாக தாருங்கள். நான் உறவு தமிழர் கூட கேட்க விரும்புகிறேன் என்று தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: பச்சை மரம் ஒன்று இச்சை கிளி ரெண்டு.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலேதான் அன்புடன் உறவுகள் ஒரு உறவாக வந்து எங்களுடைய விஜய ராகவன் அவர்கள் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து தட்டி பார்த்தேன் கொட்டாங்கச்சி என்ற பாடலை தங்கைக்கோர் கீதம் திரைப்படத்திலும் பாட வைத்திருக்கின்றார்.

மேலும் ஒலிக்க இருக்கும் பாடல்களில் நேற்றை வரையில் என்ற அந்தஸ்து திரைப்படுத்த பாடலாக இருக்கின்றது ஒரு பாடல். அந்த பாடலை வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து வளமையாக எங்களோட பாடல்களை கேட்டு மகிழும் ஜோர்ஜ் நீண்டகால உறவு கேட்கின்றார். மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் வேளையிலே அவருடைய பாட்டு சுவை மங்காமல் கேட்டு மகள அனுப்பிய பாடல்களை கேட்டு மகள வேண்டும் என்று ஒலிக்கின்றது பாடல்.

நேற்று எவரையில் 16 இன்று முதல் நான்

பாடல் பாலக்காடு கேரள மாநிலம் ரதீஷ் தந்த பாடல். அகம் புறம் என்ற திரைப்படத்திலிருந்து கண்கள் மோதி என்ற முதல் வரியை கொண்டு பாடி எங்களை மகள வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் பாட்டு சவாரி நேயர் விருப்பத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழ்வோம். வளமை போல ஒன்றியல் தமிழ் வானொலியில் இன்று ஒலித்த பாட்டு சவாரி 156 அலங்கரித்து சிறப்பித்த நேயர்கள் கேட்டு மகளும் வண்ணம் சுவாரஸ்யமாக அந்த தேர்தலை நடத்தி முடித்து வெற்றி பாடல்களை கண்டுபிடித்து அவர்களை தெரிவு செய்து பதிவு செய்த உறவினர்களாக இன்று உறவோடு உறவுகளாக வாழ்ந்து எங்களுக்கு விருப்பமான பாடல்களை தந்து நேயர்களாக இணைந்து சிறப்பித்து சென்றவர்களின் பாடல்கள் வரிசையிலே முதலில் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. குலமகள் ராதை திரைப்படத்தில் இருந்து இரவுக்கு 1000 கண்கள் என்ற முதல் வரியை கொண்ட அந்த பாடல் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் ஐயா அவர்களுக்காக ஒலிக்கின்றது.

ஆயிரம் என்ற பொருள் தாங்கி சொல்லை தாங்கி ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிளியே என்ற பாவை விளக்கு திரைப்படத்தை கேட்டிருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பேருந்தில் பயணம் செய்து கொண்டும் போட்டியில் கலந்து சிறப்பித்துவிட்டு இந்த பாடலை கேட்டவளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தேர்தல் களத்தில் கொதித்து கலையபரமாக இருந்த வேளையிலே ஆரம்பத்திலிருந்து அழைத்து இறுதியில் மூன்றாவது நேயராக இணைந்து சிறப்பித்திருந்தார் லண்டன் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து கஸ்தூரி. கஸ்தூரி, நீங்கள் இணைந்தது மட்டுமல்லாமல் இசையோடு சம்பந்தப்பட்ட பல கருத்துக்களையும் தந்துவிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை மிக மிக ராகங்கள் கூடிய 13 ராகங்கள் அமைந்த ஒரு பாடல் அகத்தியர் திரைப்படத்தில் உண்டு, அதை தாருங்கள் கேட்போம் என்று எங்களோடு இணைந்து கேட்டு மகள வைத்த உங்களுக்காக வென்றிடுவேன் உன்னை வென்றிடுவேன் என்ற அற்புதமான பாடல் இப்பொழுது காற்றலையில்

மகிழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அன்பு மகள் ஷியாமலா இஞ்சிக்குடியில் இருந்து வெளியேறி மலையை கண்டு மகள்வோடு சென்ற வேளை பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்தும் எங்களோடு இணைந்து சிறப்பித்துவிட்டு சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்தை தருகின்றார். இன்று போய் நாளை வா என்று அது பாடுகின்றது. நாங்களும் அவரை இன்று போய் நாளை வாருங்கள், ஒழுங்காக மகிழ்வாக சிறப்பாக ஆரோக்கியமாக என்று கூறி அந்த பாடலை இப்பொழுது பாட வைக்கின்றோம். சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்து பாடல் இன்று போய் நாளை வா என்று பாடுகின்றது.

வான்மலை தந்த மகிழ்ச்சியிலே மகிழ்ந்து கொண்டிருக்கும் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் மல்லியத்திலிருந்து வந்து எங்களையும் மகள வைத்து தானும் மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு மகிழ்ச்சியான பாடலை தர வேண்டும், கேட்க வேண்டும் என்று தாயை காத்த தனையன் திரைப்படுத்து பாடல் சிரித்து சிரித்து என்னை சுரையிலிட்டாய் என்ற பாடலை கேட்ட வேளை அந்த பாடலையும் ஒன்றியல் தமிழ் வானொலி ஒலிக்க வைக்கின்றது. இன்றைய பாட்டு சவாரி நேயர் விருப்பமாக

மீண்டும் இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலியகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டு சவாரி நேயர் விருப்பம். இனிமையான பாடல்களை இதமாக நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்று தங்கள் விருப்ப பாடலை தந்தவேளை அவர்கள் இன்று போட்டியில் நின்ற முதலுக்குள் முதல் பாடல் எதுவென்று தெரிவு செய்வதற்கு வாக்களித்து கண்ணியமாக அந்த தேர்தலை நடத்தி முடித்து வெற்றியை காண வைத்தவர்களுள் நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்களும் ஒருவர் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டோம். அது மட்டுமல்லாமல் மழை பற்றி எல்லாம் பேசிவிட்டு உங்களுக்கு மழையை பற்றிய வியாக்கியானத்தை தரும் வேளையில் கடல்கள் சங்கமிக்கும் நதிகள் சங்கமிக்கும் இடமாக ஒன்று எங்கள் கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்றது என்று கூறிவிட்டு இந்த நதிகள் எல்லாம் வற்றாத ஜீவ நதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடலை அகத்தியர் திரைப்படத்திலிருந்து நடந்தாய் வாளி காவேரி என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். இதோ காவேரியாக நதி ஊற்றெடுத்து இசை மலையாக உங்கள் காதோரம் ஒலிக்கின்றது.

முழங்கவும் செவியில் செந்தமிழ் தேன் வழங்கவும் இன்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ் தேன் வழங்கவும் அசைந்து வளைந்து நெளிந்து தொழில்

அடுத்த பாடலுக்காக அன்பு உறவு, புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறை அன்பு விஜயராகவன் அவர்களே, நாட்கணக்காக மழையில்லாமல் காத்துக்கொண்டிருந்த உங்களுக்கு வானம் பொத்து கொட்டி கொண்டிருப்பது போல மழை பொழிந்து கொண்டே இருக்கின்றது என்ற குளிர்மையோடும் மகிழ்வோடும், பாயும் புலி என்ற ஒரு திரைப்படத்தில் பாய்ந்து ஓடுகின்றது மழை என்பதை உள்மனதில் கொண்டு கேட்டிருக்கின்றீர்கள். பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானம் என்ற பாடலை தாருங்கள் என்று. இதோ பொத்துக்கிட்டு ஊத்துதது இசை மழை உங்கள் காதூரம், வான்மழையோடு இந்த மழையும் கேட்டு மகிழுங்கள். ஒலிக்கின்றது பாடல்.

விரைந்தோடி வந்து விரைவாக தங்களுடைய தேர்தலில் கலந்து வாக்களிப்பார் எப்பொழுதும் எங்கள் அன்பு ஜோர்ஜ். வளைகுடா மண் குவைத் நாட்டில் நீண்ட காலமாக பணிபுரிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் வானொலியோடு நீண்ட கால உறவாக இருந்து எப்பொழுதும் ஒன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்து தமிழையும் மணக்க வைத்துக் கொண்டிருப்பவர் அன்பு மகன் ஜோர்ஜ். அங்கு இங்கு மழை என்றால் அங்கு காத்தடிக்கின்றது, முதலில் பயங்கரமான காத்து, இப்பொருளவு புயல் காற்றுகள் வீசுகின்றது என்று எங்கள் தமிழ்நாட்டை எண்ணிக்கொண்டு ஆடி மாசம் காத்தடிக்க என்ற பாடலை பாயும்புலி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார். ஆடி காத்து வந்து அம்மியையே தூக்கிச் செல்லும் அளவுக்கு விசையாக இருக்கும், அதேபோல் தங்களுக்கும் உண்டு என்பதை நினைந்து கொண்டு அந்த பாடலை கேட்டவளை, இதோ காற்றோடு காற்றாக உங்கள் காதோரம் ஒலிக்கின்றது, ஆடி மாசம் காத்தடிக்க வாடி மண்ணே சேர்த்தணைக்க என்ற பாடல்.

இறுதியாக வந்து இணைந்து சிறப்பித்த நேயர் தர்மபுரி சாந்தி மகளே, சாந்தி நாட்கணக்காக மலைகளை காணவில்லை, வறண்டு போய் இருக்கின்றது, ஜீவ நதிகளெல்லாம் வத்தப் போகின்றதோ என்று எண்ணி மயங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே வசந்தமாக வீசி அந்த உலர்வினை தணித்து உல்லாசத்தை தர வேண்டும், குளிர்ந்த காற்று வேண்டும், குளிர்ந்த மழை வேண்டும், அதனால் வசந்தம் வீசும் என்று எண்ணிக்கொண்டு வசந்த மாளிகை திரைப்படுத்த பாடலை மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன என்ற பாடலை கேட்டு எங்களையும் மயக்க வைத்து நீங்களும் மயங்கும் பாடலாக ஒலித்து இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. பாட்டு சவாரி 156 நேயர் விருப்பம். சாந்தி, உங்கள் பாடலை கேட்போமா?

அன்று உறுப்புகளை நாங்கள் வான்மலையை எதிர்பார்த்து இசைமலையையும் பெற்றுக் கொண்டோம் என்ற பாட்டு சவாரி 156 நேயர் விருப்ப பாடல்களாக இனிமையான பாடல்களை இணைந்து தந்து நிகழ்ச்சியை நிகழ்த்த வைத்து வல்லமையாக சேர்த்து தெரிவு செய்து நல்ல சிறந்த பாடல் என்று பதிவு செய்து வைக்கும் அளவுக்கு இணைந்த ஒத்துழைப்பு தந்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு உலகளாவை இருந்து கேட்டுக் கொண்டிருக்கும் உறவுகளை உங்களுக்கும் இசை மலையில் நினைந்தோம் என்ற நல்ல எண்ணத்தோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்று கூறி காற்றலையிலிருந்து விடைபெற்று செல்லுகின்ற இந்நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR F

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்தே காற்றோடு காற்றாக கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகர்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் சர்வதேச விடுமுறை விருப்பம் என்றும் நிகழ்கின்றது. சர்வதேச நேயர் விருப்பமாக விடுமுறை விருப்பத்து பாடல்கள் முதல் பாடல் ரீணக்கொண்டா என்ற திரைப்படத்து பாடல். மழை பெய்யும் நேரம் என்ற முதல் வரியோடு பல்லவி சரணம் அத்தனையும் ஒலிக்கின்றது ஆங்கிலேய நாடான அருள்மோகன் உங்களின் விருப்பமாக.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து அன்புடன் டிராஞ்சி நீங்கள் அனுப்பிய பாடல். நீங்கள் அனுப்பியிருக்கின்றீர்கள் இதமான ஒரு பாடல், காதல் காயங்களே என்ற வரி தாங்கி ஆண்களை நம்பாதே என்ற திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் இளமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயவாணி அனுப்பிவிட்ட பாடல். சிறந்த அந்த பாடல் என் மகன் என்ற திரைப்படத்திலிருந்து பொண்ணுக்கென்ன அழகு என்று வரியெடுத்து பாடுகின்றது.

மோன்றியால் கனடா தனுஷனின் பாடலை கேட்போமா? உன் பேர் சொல்ல ஆசைதான் என்று மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னமோர் பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி தந்த ஒரு அருமையான பாடல். அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்தில் இருந்து பாடுகின்றது ஓடுகிற தண்ணியிலே உரசிவிட்டேன் சந்தனத்தை. இனிமையான வரியல்லவா, கேட்போம் அந்த பாடலை.

அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடல் இன்றைய சர்வதேச விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் இனிமையான பாடலாக அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ என்ற அற்புதமான காவிய பாடல் பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து சிங்கார பூமியம் சிங்கப்பூரிலிருந்து அன்பு மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல்.

இந்த வேளையிலே தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா அத்திப்பழம் சிவப்பா என்று கேட்கும் பாடலை ராஜபாண்டி திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கின்ற அடுத்த பாடலும் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து நீண்ட கால உறவு, எங்களோடு இசை பயணம் தொடர்ந்து பயணிப்பும் கேதீஸ் ராஜ பார்வை என்ற திரைப்படத்திலிருந்து அழகே அழகு என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார்.

இவர்கள் தந்த பாடலோடுதான் அடுத்து வரும் பாடலை தருகின்றார். சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து நீண்ட நாள் உறவு ரமணி, நிலா அது வானத்து மேலே என்ற நாயகன் திரைப்படுத்து பாடலை.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. விடுமுறை நாட்களில் மலரும் சர்வதேச விடுமுறை நேர் விருப்பத்திற்கான தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை மகிழச் செய்கின்றன. சர்வதேச விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிறேசன் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். தாய்ப்பாசம் கொண்ட பாடலாக தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திலிருந்து கேட்போம். நானாக நான் இல்லை தாயே என்று வரியெடுத்து உயிரோட்டமாக பாடுகின்றது.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் இருப்பாள்? என்னவள் என்று தன்னுடைய சொந்த நாடான ஈழமணி திருநாட்டுக்கு சென்றாலும் சுகமான ராகங்களே என்று முன்றியல் தமிழ் வானொலியை கேட்டு தனக்கு இந்த பாடலை தாருங்கள் என்ற வகையிலே மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது என்னவள் உங்களுக்காக.

திதிக்கும் தேனான பாடல்களை திசையெங்கும் பரப்பி வரும் வேளையிலே ஊரெங்கும் தேடி மும்பியால் தமிழ் வானொலியை நாடி ஓடி வந்து கூடி மகிழ்ந்துடுவோம் என்று கேட்ட பாடல்கள் உங்களை நாடி ஓடி வருகின்றது உங்கள் செவியோரம் இறுதி பாடலாக கனடா நாட்டின் நீண்ட கால உறவு அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் தரும் பாடல் மௌனமான நேரம் என்று வரியெடுத்து சலங்கை ஒலி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் உங்களால் தெரிவு செய்யப்பட்டு எங்களால் கேட்க வைக்கப்பட்ட தித்திக்கும் தீனான பாடல்கள் எங்கள் இதயத்தை மகிழ வைத்து சென்ற நன்றியோடு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி இன்று இந்த நிகழ்ச்சியை காற்றலையிலிருந்து விடைபெற்று நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் மேகம் கருக்குது மழை வர பார்க்குது என்ற ஆனந்த ராகம் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று முதலில் ஒலிக்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். ஞானசேகரன் மட்டுமல்லாமல் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

0: காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

ஓடுகிற தண்ணியிலே உரசி விட்டேன் சந்தனத்தை இனிமையான பாடல் அல்லவா? அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திலிருந்து திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு இஞ்சிக்குடை சியாமலா பிரபா அவர்களும் ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுசூரி சிவசங்கரன் நற்பவி அவர்களோடு நறுமுகையாள் தமிழ் இனியாள் கேட்கின்றார்கள் அற்புதமான இந்த பாடலை.

மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் வாரம் ஒரு நாள் வாரத்தில் வரும் விடுமுறை நாட்களை அரங்கரித்து பாடும் இனிமையான பாடல்களை கேட்கும் வேளையிலே பூஜைக்கு வந்த மலர் திரைப்படுத்து பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. மையேந்தும் விளையாட மலரேந்தும் குழலாட என்ற பல்லவி தொடர்ந்து சரணத்தை இணைத்து விட்டிருக்கின்றார். நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் வளமை போல அவர்களோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

0: தொண்டியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தும் இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து வேளையிலே அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் புருஷ லட்சணம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. ஒரு தாலிவரம் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடலை வழமை போல இன்றைய நாள் வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாதன் பாலகுமார் ஜனனி ஆகியோர்
1: ராஜகாளியம்மா பாளைய தாயம்மா பங்காரு மாயம்மா முத்துமாரியம்மா பத்ரகாளியம்மா முண்டக்கண்ணியம்மா எங்க சென்னியம்மா.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான இந்த பாடலை தந்து கொண்டிருக்கின்றார்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கேட்டு மகள வேண்டும் என்று அன்பு உறவுகளாக விடுமுறை விருப்பத்திலே.

காற்றலையில் கலந்து எங்கள் காதோரம் இனிக்கு பெறும் பாடலாக 1975 ஆண்டு திரைக்கு வந்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்து பாடல். இசை அரசர் TM சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே ஒலித்த பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த என்ற ஒரு பாடல். அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் நண்பர்கள் உறவினர்களோடு கேட்க ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் ஒரு பாடல் மீண்டும் நினைத்ததை முடிப்பவன் என்ற திரைப்படத்திலிருந்துதான் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை மீண்டும் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் குறுகிய பாடலாக பாடியிருக்கின்றார், தாருங்கள் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடும் உலகத் தமிழர்களோடும் கேட்கின்றார்கள். அந்த பாடலும் பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த என்று வரியெடுத்து பாடுகின்றது.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகளும் இந்த பாடல்களை தந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார் அன்புடன். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ்ஏபு விஜயராகவன் அவர்கள். விஜயராகவன் அவர்களே, நீங்கள் தந்த பாடல்களுள் நாங்கள் கேட்கும் பாடல்கள் உங்கள் பாடலும் ஜெயிலர் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. வா நூ காவலா என்ற வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், துள்ளி துள்ளி விளையாட என்ற பல்லவி கொண்ட பாடல். இந்த பாடல் மோட்டார் சுந்தரம்பிள்ளை திரைப்படத்தில் தாருங்கள் என்று எழுதியிருப்பவர் நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் அவர்கள். யாமிருக்க பயமேன் சரவணன், உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்களும் நாங்களும் இணைகின்றோம்.

அடுத்து வரும் பாடல் கேரள மாநிலம் பாலக்காடு. ரதீஷ், நீங்கள் தந்த பாடல். குறையொன்றும் இல்லை என்ற வரியை 2 என்ற திரைப்படத்திலிருந்து கேட்போமா என்று அனுப்பியவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருபவர் வளமை போல வளைகுடாமன் குவைத் நாட்டு ஜோர்ஜ் நீண்ட கால உறவு. சம்பவக்காரி சம்பவக்காரி என்று வரிகளை தாங்கி வரும் ஒரு பாடல் காட்டா குஸ்தி 2 என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது அவருக்காக.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குடும்பம் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழை உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: கதம்பம் நிகழ்வில் இணைந்திருக்கின்றோம் அன்பு உறவுகளை. இப்போது முதல் கதம்பம் காற்றலையில் வருகின்றது. கனடா கலையத்திலிருந்து நேரம் 10:42 முற்பகலாக இருக்கின்றது. நல்ல வெளிச்சமாக இருந்தாலும் பனிமூட்டம் இருக்கின்றது. பனிமூட்டம் கொட்டாது விட்டாலும் கொட்டிய பனியே ஒளி விழுந்து எங்கள் கண்ணை பறிக்கின்றது. ஆனால் சூரியனின் ஒளி வரவில்லை. இல்லாது விட்டாலும் இந்த வெள்ளிப்பனிமலை மினுங்கிக் கொண்டிருக்கின்றது எங்கள் முன்னால். உங்களுக்கு இரவு நேரத்தை தொட்டு 10:09 பாரத நாட்டில் காட்டும் வேளையிலே ஈழத்திரு நாட்டிலும் காட்டிக் கொண்டிருக்கின்றது. கலம்பத்தில் வந்த இணையின் முதல் நேயர் வருகின்றார். அவரை இழைத்து விடுவோம். வளமை போல லெனின் வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் லெனின்.
2: வணக்கம்
1: வணக்கம். எங்கள் காலை வணக்கத்தை தந்த உங்களுக்கு மாலை வணக்கம், இரவு வணக்கத்தை தருகிறேன். நலமாக இருக்கின்றீர்களா லெனின்?
2: நலமாக உள்ளேனுப்பா, மகிழ்வாக உள்ளேனுப்பா. நீங்க நலமா இருக்கீங்களாப்பா?
1: நலமாக மகிழ்வாக நீங்கள் இருந்தால் நாங்களும் மகிழ்வாக நலமாக இருப்போம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உங்களுக்கு கூறிக்கொள்ளுகின்றேன். மாலை நேரத்து நேரத்தில் உங்களை எதிர்பார்த்தேன். என்ன நடந்தது? தனியா?
2: ஆமாங்கப்பா, ஒரு நாள் வந்துருவாங்கப்பா.
1: பனியா? பனிக்கு சென்றீர்களான்னு கேட்டேன். நல்லதுதானே. எத்தனை உங்களுக்கு என்ன கூறலாம் என்று பழமொழி உங்களுக்கு தெரியல. பழமொழி இருக்கின்றதா? பழமொழி போய் இல்லை. இன்று என்னவென்றால், முதலில் உங்கள் பாடலை தாருங்கள், பின்பு
2: எனக்கு புதியவன் திரைப்படங்கப்பா.
1: புதியவன் திரைப்படமா? சரி,
2: இல்லைங்கப்பா, பழைய திரைப்படம் தான்.
1: சரி, புதியவன் திரைப்படத்துல என்ன பாடல்?
2: நானோ கண் பார்த்தேன் அப்படி ஒரு பாடல்.
1: நானோ கண் பார்த்தேன் அப்படி வருகின்றதா? சரி, நானோ கண் பார்த்தேன் என்ற பாடல் உங்களுக்கு புதியவன் திரைப்படத்திலிருந்து கிடைக்க இருக்கின்றது. கலம்பத்துக்கு வந்தபடியா முதலில் அந்த பாடலை உங்களுக்கு இன்று ஒளிபரப்புது. நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும்? உங்களுக்கு ரெண்டு பாடல், அதாவது இன்றைய தினம் இந்த பாடல் நீங்கள் முதலில் வந்தபடியால் ஒலிக்கும் உங்களுக்காக. அதேவேளை நாளைய கதம்பம் நேர் நேரத்தில் என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? கதம்பம் நேர் விருப்பத்துக்கு
2: வண்ண நிலவே என்ன பாடலுக்கு வேண்டாம்.
1: வண்ண நிலவே அந்த பாடலா?
2: வைகை நதி அந்த
1: பாடல். வண்ண நிலவே வைகை நதி என்ன பாடல்? வண்ண நிலவே. சரி, இன்று நாங்கள் பேச இருக்கின்றோம் என்னவென்றால், ஒரு இரண்டு விடயத்தை எடுப்போம். என்னவென்றால், இந்த உங்களை பொய் பேச தெரியுமா?
2: தெரியுமா?
1: சரி, பொய் பேச தெரியும். அப்ப புழுகு தெரியுமா? புழுகு
2: மனுக்குவாப்பா?
1: இல்ல, புழுகு புழுகுறது என்று சொல்லுவாங்க.
2: ஆமாங்கப்பா, ஆமாங்கப்பா, அதுவும் பொய் மனிதனப்பா.
1: அப்படியா? சரி, பார்ப்போம். அப்ப நீங்க பொய் என்று எதை கூறுகிறீர்கள்? புழுகு என்று எதை கூறுகிறீர்கள்? புழுகுதல்
2: நடக்காத சொல்றதுதான் பொய்.
1: அப்படியா? நல்லது. அப்ப
2: புழுகு மிகப்படுத்தி சொல்றது நினைக்கணுங்களா?
1: அப்படி மிகப்படுத்தி கூறுங்களா?
2: பொய்யே மிகப்படுத்தி கூறுறதுன்னு நினைக்கிறாங்களா?
1: அப்படியா? சரி, ஒரு புழுகு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் அறிந்த ஒரு புழுகு.
2: ரெண்டு மாதிரிங்களா? புழுகுறவரும் புயலுங்களா?
1: அப்ப பொய் என்று சொல்லுங்க பார்ப்போம்.
2: பொய் நடக்காத சொல்றதாங்க, செய்யாதத சொல்றதாங்க.
1: பொய் சொல்லுங்களேன் பார்ப்போம், கேட்போம்.
2: என்ன பொய்? சொல்றது
1: நீங்கள் சொல்வது பொய்தானு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கும் இல்ல
3: அப்படின்னு பொய் போடுறேன்.
1: பொய் பேச தெரியாதா? தெளிமனு கூறுவீர்களே முதல் பொய்
2: பேசுவேன் சூழ்நிலை சொல்லலாம்.
1: எப்பொழுது ஒரு பொய் சொல்லுங்களே, என்ன பொய் சொல்ல போகுது? உங்களுக்கு தெரிந்த ஒரு பொய்யை சொல்லுவாங்கள். நீங்கள் ஒரு பொய்யாக ஏதாவது சொல்லலாம் தானே? இப்ப உங்களிடம் ஒரு பொய் கேட்டிருக்கேன், ஒரு பொய் சொல்லுங்கள்.
2: நான் ஒரு வானொலி ஆரம்பிச்சிருக்கேன்.
1: அது ஒரு பொய் இல்லாத ஒன்றை நீங்கள் கூறுகின்றீர்கள் அதானே? இதை கூறுவது பொய் என்று. அதாவது பொய் என்றால் இல்லாததை உள்ளதென்றும் உள்ளதை இல்லாததென்றும் கூறுவதுதான் பொய். அப்ப உண்மை உள்ளதை உள்ளபடி கூறுதல் உண்மை, சரியா? உண்மையை உண்மையாக உரைப்பது
2: உண்மை,
1: அப்படியே நடந்த விடயத்தை அப்படியே கூறுவது உண்மை. நிலையான விடயத்தை கடல் நீல நிறம் என்றால் அது உண்மை. கடல் சிவப்பு நிறம் என்றா அது பொய் இல்லையா?
2: பொய்.
1: சரி, அப்ப புழுகுதல் என்பதற்கு நீ சொல்ல மிகப்படுத்திக்கிறோம். நீ ஏதாவது ஒன்றை புழுகுங்கள் பார்ப்போம். புழுகு
2: கனடா போயிட்டு மீராமா பார்த்து
1: வந்து இதெல்லாம் புழுகி அடிக்கிறது மற்ற இல்லாத நடவாத ஒன்றை நடந்ததாக மகள்வோடு சொல்லி காட்டுதல் நம்பக்கூடிய வகையிலே அதை புழுகி விடுகிறது இல்லையா? சரி, அப்படி புழுகி எப்படி இருக்கின்றார்கள் மீராமா அப்படி இருக்கின்றார்கள் என்னோட அப்படி புழுகிற என்னக்கு பெருந்தன்மையாக பெருந்தன்மையாக எடுத்து மிகைப்படக்கூடுதல் புழுகு. ஆனா அதனாலே ஆபத்துக்கள் இல்லை. அதனாலே ஆபத்து இருக்கா? இல்லை.
2: ஆபத்து
1: எப்படி என்ன ஆபத்து வரும்?
2: இல்லப்பா, அது அந்த நம்ம எதை பத்தி சொல்றோங்கிறது ஒரு இதுப்பா, விளையாட்டா சொல்றது வந்து வேற.
1: புழுகுவதால என்ன ஆபத்து வரும்? எப்படிப்பட்ட புழுகுனால் ஆபத்து வரும் நீங்க நினைக்கின்ற?
2: இல்லப்பா, புழுகிறதுனால ஆபத்து வராது, பொய் சொல்றதுல வந்து ஆபத்து இருக்கு.
1: பொய் பேசுவதில் ஆபத்து இருக்கின்றது. புழுகுவதால் தன்னை பற்றியும் மற்றவர்களுக்கு மிகப்படுத்தி ஒன்றை ரெண்டாக்கி அமையப்படுத்தி பார்த்து ஒரு மாடு நடந்து போனது மூன்று காலில் நடந்து எப்படி புகுதப்பா என்று கூறலாம். அந்த மாட்டுக்கு அஞ்சு கால் இருந்ததப்பா நான் கண்ணால கண்டேன் என்பது என்னது? அது போய் அது போய் தானே ஐந்து காலோட மாடல். அப்படி அதனாலே அங்கே பார்த்து அப்படி பொய் பேசுவதால் சில வேளைகளிலே ஆபத்துக்கள் ஏற்படலாம், மற்றவர்கள் தீங்கு விளையலாம் பொய் பேசுதலால். ஆனால் ஒரு ஒரு நோயாளி வைத்தியசாலையிலே இருக்கின்ற கடுமையான வயது வருத்தம், அவர் இறந்து விட்டார், அவருடைய உறவினர் உங்களை எதிர்பார்க்கும் போது நீங்கள் அவர் நல்லா இருக்கிறார் அப்படின்னு பிழைத்து விடுவார் என்று சொன்னால் அது போய் தானே? அப்ப அவரும் வந்து தாமதமாக ஆறுதலாக அங்கே சென்று பார்த்தபோது அது மரண அது இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடனே அவருக்கு தாக்கம் ஏற்படும் இல்லையா? இப்பதான் நல்ல அதை அது ஒன்று. அதை வந்து மிகப்படுத்தி கூறுவதென்றால் வேறு மாதிரி கூறும். அவர் இப்படி இருந்தார் சரியான வருதன், நான் உடனே டாக்டரை போய் சந்திச்சு டாக்டரிடம் எல்லாம் கேட்டு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இப்ப அவர் மூச்சு விட்டு நல்லா இருக்கின்றார். இது புழுகு இல்லையா? நோயாளியை பார்த்து விட்டு வந்து அவர் இறந்து விட்டாருன்னு தெரிஞ்சு இங்கே வந்து அவர் நல்லா இருக்கிறார் அவர் பிழைத்து விடுவார் யோசிக்காத இங்கோ அப்படி என்ற ஒரு பொய் சொல்லுவது அது ஒரு ஆபத்தான விடயத்தை நாங்கள் மறைத்து கூறும் ஒன்றும் இல்லாமல். அவர் நல்லா கொஞ்சம் சுவாசித்துக் கொண்டு நல்லா இருக்கின்றார், நான் வந்து கூறுகின்றேன். அந்த நான் போகும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருந்தேன், நான் உடனே டாக்டரை சந்தித்தேன், நர்ஸை சந்தித்தேன், உடனே வைத்தியத்தை ஆரம்பிங்கள் அது இது, நான் இவ்வளவு பணம் இருக்கா இல்லாமட்டி அவர் எனக்கு தெரிந்த டாக்டர் தான் அவர் நல்ல மாதிரி வைத்தியம் அவர் இப்ப மூச்சு போட்டு சுவாசித்துக் கொண்டு நல்லா இருக்கின்றாரு. இது போய் புழுவாது புழுகுவாது ஒரு பொய்யான விடயத்தை புழுகி கூறுவது மேப்படுத்தி கூறுவது சரிங்க. நான் கேட்டிக்காரன் கேட்டிக்காரன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து திறப்பித்தவங்க. வேற நீங்கள் எங்க எப்போ அதாவது புழுகி இருக்கின்றாரா மற்றவர்கள் இல்லாத ஒன்றை மிகப்படுத்தி ஒரு நிலம் இல்லையா? மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது புழுகிறேன். இப்ப உங்களோட மகனுக்கு சின்ன வயதிலே நீங்கள் அந்த நிலாவை பிடித்து தருகிறேன் என்று கூறியிருப்பீர்கள் இல்லையா?
2: இல்லங்க, அந்த மாதிரி சொன்னது இல்ல.
1: அப்படி செய்யவே இல்லையா? எங்களுக்கு எங்க தாயார் அவர்கள் உணவு ஊட்டும் பொழுது அந்த அந்த நிலாவை பிடித்து தருகிறேன், இந்த நிலாவுக்கு போவோம் எல்லாம் கைவீசியை கொண்டு போவோம் எல்லாம் கூடுவார்கள். அது என்னவா இருக்கு? அது கொஞ்சம் புழுகும்.
2: அது பொய் தான்.
1: நடக்க முடியாத ஒன்றை செய்யலாம் கூறிக்கொள்வது இல்லையா? குழந்தைகளை, அதே குழந்தைகளை ஏமாத்துவதற்காக கூறுவது பொய் தானே? அங்கே கதை கூறுவார்கள் எத்தனையோ பொய். இப்ப நான் ஒரு புழுகு புழுகட்டுமா? அந்த புழுகிலே ஒன்று, என்னுடைய நண்பர் வந்து என்னை தேடுகிறார். நான் வீட்டிலே இருந்து கொண்டு கூறுகிறேன், என்னை இல்லை என்று கூறுங்கள் என்று. சரியா? அது போய் அப்படியும் அவர் சென்று திரும்பி வருகின்றார். அப்படியா, நான் அப்புறம் வருகின்றேன் என்று நண்பர் சென்று விட்டார். இன்று ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் தாமதித்து வந்து மீண்டும் அழைக்கின்றார். நான் இருக்கின்றேன். உடனே கேட்கின்ற, என்ன சிந்தனைச்சேன், நான் உங்களை தேடி வந்தேன், காணவில்லை, எங்க வெளியே போனேன். ஆமாம், சரியா, நான் ஒரு அவசரமான அளவலா போய்விட்டேன் என்று நான் கூறுவேன். அப்படி என்ன அவசரம்? உங்களுக்கு தெரியாத வானத்திலே பெரிய ஓட்டை விழுந்து விட்டது, அங்கிருந்து மழை கொட்டு கொட்டு கொட்டிச்சுது. உடனே நான் சென்று காட்டுக்குள்ளே தேடி திரிந்து ஒரு சின்ன விரும்பை பிடித்து அதனுடைய தோலை உரித்து கொண்டு போய் அடைத்து விட்டு வருவதற்கு நாளிகை ஆகிவிட்டது என்று கூறுவேன். எப்படி இருக்கும் பொழுது எறும்பின் தோலை உரித்து வானத்தில் ஓட்டை அடைப்பது என்பது பெரும் புழுவு தானே? அது நடைபெறாது. எனக்கு அங்கே விருது கிடைத்தது, இங்கே பணம் போட்டு கிடந்த இடத்துல அங்கே அதை கிடைத்தது. பெரிய வேலை, நான் பெரிய வேலை பார்க்க, அந்த வேலையில என்ன அப்படி மதிக்கிறார்கள் எல்லாம் புழுவு வர்றது உண்டு.
2: கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சேன்னு சொல்றதுப்பா,
1: அதெல்லாம் புழுவு தானே? அது அண்டத்தை கட்டி புழுகிறது. இப்படி புழுவு என்பது பலவிதம் இருக்கின்றது. இப்பொழுது காட்டலில் சிறப்பித்த உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நீங்கள் கேட்ட பாடல் வருகின்றது, கேட்டு மகிழ்ந்துடுவோம். சரியா?
2: நன்றி,
1: நன்றி, நன்றி. லெனின் வாழ்த்துக்கள்.
2: நன்றி.

0: முக்கியமான அந்த பாடல் 1984 ஆண்டு வெள்ளி திரைக்கு வந்த புதிய வன் திரைப்படத்திலிருந்து டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலில் ஒலித்தது. இங்கு களம்பத்தை முதலில் வந்து அலங்கரித்த கும்பகோணம் லெனின் உங்களுக்கான அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் உங்களோடு நாங்களும். இந்த வேளையில் அன்பு நெஞ்சமங்களுடைய பவுனம்மாள் 2-3 முறை அழைத்திருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது இணைப்புக்கு வரலாம். அவர்கள் சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது. இணைப்பில் வந்து அழைப்பில் வந்து அழைத்து பார்த்துவிட்டு வானொலி இணைப்பில் இருக்கின்றது என்று தெரிந்து வானொலி நாகரிகத்துடன் திரும்பி அமைதியாக இருக்கும் பவுனம்மாள், நீங்கள் இப்பொழுது காற்றலைக்கு வரலாம். உங்களை இணைத்துக் கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நான் லெனின் அவர்களோடு பேசும்பொழுது நாங்கள் பொய் புழுகு இரண்டை பற்றியும் பேசி பார்த்தோம். பொய்யும் புழுகும் ஒன்று அல்ல. நாங்கள் கூறுவோம், நீ பொய் புழுகிறாய் என்று கூறுவோம். அந்த பொய் என்பது ஆபத்தான விடயம், மறைத்தல், திருட்டு செய்துவிட்டு பொய் சொல்வது நான் திருடவில்லை என்று, உணவு அருந்து விட்டு சொல்வது நான் உணவு அருந்தவில்லை. ஆனால் உணவை பற்றி மிகைப்படுத்தி கூறுவதுதான் புழுகு. ஒன்றை பற்றி மிகைப்படுத்தி கூறுவது புழுகு என்று கூறுகிறோம். இங்கே பவுனம்மாள் வருகின்ற அழைக்கிறோம். வணக்கம். வணக்கம் பவுனம்மாள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். நீங்கள் 2-3 முறை அழைத்தீர்கள். உங்களுக்கு புரிந்து விட்டது நாங்கள் இணைப்பில் இருக்கின்றோம் என்று மீண்டும் வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, அந்த புரிந்துணர்வுக்கு வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நன்றி. நலமா இருக்கும் ஐயா.
0: நன்றி நன்றி. நல்லது.
1: நீங்க மீராம்மா எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
0: நலமாக சிறப்பாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள் வந்துவிட்டால் மேலும் மகிழ்ச்சி, உறவுகள் வரும் பொழுது மேலும் மகிழ்ச்சியாக இருப்போம் நாங்கள். இப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சி என்று கூறுவதை கேட்க மேலும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கூறுங்கள்.
1: நாங்க மகிழ்ச்சியா இருப்போம். நீங்க உங்க குரலை கேட்ட உடனே எங்களுக்கு மேலும் பெரிய பெரிய மகிழ்ச்சியா உண்டாகும்.
0: அப்படியா? வாழ்த்துக்கள், நன்றிகள், நன்றிகள். அப்படி மகிழ்வு உடைய எங்களுக்கு கிடைக்கும் மகிழ்வு நீண்ட நேரம் கிடைப்பதில்லை. வாழ்க்கையில் மகிழ்வு குறைவு துன்பம் கூட, சரியா? அப்ப கிடைக்கும் மகிழ்வை நாங்கள் உடனடியாக இந்த மகிழ்வை அனுபவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க தண்டிக்க வேண்டும். இந்த மெல்லிய இதயம், சின்ன இதயம் ஏன் துன்ப சுமைகளை தாங்க வேண்டும்? நல்ல நினைவுகளை புகுத்தி, நல்ல விடயங்களை நினைந்து, நல்ல விடயங்களை பார்த்து, நல்ல விடயங்களை பேசி, நல்லவர்களோடு பேசி, நாகரிகமாக பேசி மகிழ்வாக இருக்க வேண்டும் இல்லையா?
1: நீங்க சொல்றீங்க. ஆனா நம்மளுக்கு வந்து இயற்கை வந்து அது போல நமக்கு அந்த நம்ம நினைக்கிறது போல ஒத்துழைப்பு தர்றது இல்லையில.
0: அப்படியா? இது பொய்யா புழுகா? நீங்க இப்ப கூறியது உங்களை பொய் பேச தெரியல. பொய் புழுகு இரண்டை பற்றியும் பேச போகின்றோம். முதலில் என்ன பாடல் என்று கூறுங்கள், அதன் பின்பு பேசுவோம். என்ன பாடலை கேட்க வேண்டும்?
1: எனக்கு வந்து வானம்பாடி திரைப்படத்திலிருந்து யாரடி வந்தார் என்னடி சொன்னார் அப்படின்ற எல்லாரும் சிரமப்பட்டேன்.
0: வானம்பாடி திரைப்படத்திலேயாவது, சரி, யாரடி வந்தார் என்னடி சொன்னார். சரி, இப்ப உங்களுக்கு ஒரு பாட்டு பாடுங்கள் என்று கேட்டால் என்ன பாடலை பாடுவீர்கள்?
1: ஏதாவது ஒண்ணு பாடுங்க ஐயா. நீங்க அதாவது எங்களுடைய இதயத்துல வந்து அப்படியே அங்கங்க ஒட்டிட்டு இருக்க சின்ன சின்ன திறமைகளை நீங்க வந்து மத்தவங்க முன்னாடி அப்படி வெளிக்காட்டி கொண்டு வர்றீங்க. அதுக்கு நாங்கதான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஐயா.
0: சின்ன சின்ன திறமைகள் இன்று காலையில் வந்தவை அம்பிகா, இன்றும் வருவாவா? இப்ப கதம்பத்துக்கும் வருவாரா?
1: வரமாட்டாங்க ஐயா, வாய்ப்பு இல்ல. அவங்க வெளியூர்ல இருக்காங்க.
0: காரியம் இல்லை. ஆனா கேட்டுக்கொண்டிருப்பாரா வானொலியை?
1: கேட்கவும் வாய்ப்பு இல்லைங்க ஐயா.
0: என்ன காரணம்?
1: அவங்கள்ட்ட இது போல கருவி இல்ல.
0: அப்படியா?
1: போன் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல.
0: அது இருக்கிறத அந்த தொலைபேசியில வாட்ஸ்அப் எடுக்க முடியாதா?
1: முடியாதுங்க ஐயா. சாதாரண
0: செல் தான் வச்சிருக்காரு. அப்ப உங்களிடம் வரும்பொழுதுதான் அவர் கேட்பார். ஆனா நன்றாக பாடியிருந்தார் அவர். தங்கள் இசை குடும்ப நல்லா பாடியிருந்தார். அந்த பாடல பார்த்தேன், ஒரு வரி இரு வரி பாடின போது நன்றா பாடு. சரி, இப்பொழுது நீங்கள் என்ன பாடலை பாட சொன்னால் என்ன பாடல் பாடுவீர்கள்?

0: அந்த பாடல் என்னுடைய மகள் ஒரு பாட்டு போட்டு பாடி எனக்கு முன்னாலேதான் அந்த பரிசும் இருக்கின்றது.
1: என்னை
0: அவார்ட் கிடைச்சது அதிலே, சூப்பர் சிங்கர் 2017 இங்க கனடாவில் நடந்தது. அதுவே என் மகள் பாடல் இதே பாடல் பாடியிருந்தார், காதோடுதான் நான் பேசுங்க. நீங்களும் காதோடு பேசுங்க, நீங்க காதோடு மட்டும் பேசுதல், நீங்க பேசுறது உலகம் அவ கேட்க போகுது. இப்போ
1: அம்மா வந்து பாடி பருப்பு வாங்கிட்டாங்க, அத்தளவுக்கு அங்கு பாட முடியாது. இருந்தாலும் ஒரு சின்ன
0: இல்லை, அப்படி என்று இல்லை நான் கூறுவது. அவ்வளோ அந்த நேரம் பாடி காட்டினா அதுக்கு கிடைத்தது. நீங்கள் பாடி நீங்களும் பெறலாம் தானே அம்மா, இது என்ன இது?
1: முன்னாடி பாடி கேட்டேன், நீங்க எனக்கு ஒரு பரிசு கொடுத்துருங்க.
0: சரி அப்ப பாடுங்கள்.
1: காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன்.

இல்லைதான் நான் அறிந்தாலும் அது போல நீ சொல்லித்தான் உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா.

படும் பாட்டை ஒரு பிள்ளை ரசிக்கின்றது, பானூட்ட ஒரு பிள்ளை அழைக்கின்றது. நாம் படும் பாட்டை ஒரு பிள்ளை ரசிக்கின்றது, எனக்காக இரு நெஞ்சம் துடிக்கின்றது, எனக்காக இரு நெஞ்சம் துடிக்கின்றது. கேட்டு என் பாட்டை முடிக்கின்றது காதோடுதான்.

0: சிறப்பான பாடல். நீங்களாக பாடி இருக்கின்றீர்கள். இப்ப இதுல ஒரு குறையும் இல்லை, அதனால உங்களுக்கு கட்டிக்காரை என்று குறையும் கட்டிக்காரு சிறப்பாக பாடியிருக்க, முழுமையா பாடியிருக்கீங்களா? நல்ல பாடல் இந்த பாடல். இது சுசீலா பாடியதா இல்ல ஈஸ்வரி பாடியதா?
1: ஈஸ்வரி அம்மா பாடினா
0: எல்லாரையும் சொல்லி வெள்ளி விழா திரைப்படத்திலே பாடியிருந்தார்.
1: அந்த
0: பாடல் காதோடுதான் நான்
1: பேசினதான்
0: அப்படிதான் நான் பெற வேண்டும். நீங்கள் பாடுவேன் என்று கூறியிருந்தீர்கள், ஆனால் சில இடத்திலே பாடுவேன் எழுதி இருக்கின்றார்கள். பாடல் வந்து காதோடுதான் நான் பேசுவேன் என்று பெறும் அந்த பாடல் என்று நினைக்கின்றேன். நன்றாக பாடியிருக்கின்றார்கள். என்றாலும் நான் இதே போன்று தனிப்பாடலாகத்தான் என் மகளும் பாடியிருந்தார், பக்க வாத்தியங்கள் இல்லாமல். அங்கு வந்தவர்கள்
1: அம்மா குரலுக்கு நல்லா வருமையா? அம்மா குரல் ஷார்ப்பா நல்லா அப்படியே லீனா நல்லா அழகா தூக்கி பாடுறாங்க அம்மா குரல். ஏன்னா எங்க குரலுக்கு எல்லாம் அது வரவே மாட்டேங்குது.
0: உங்கள் குரலுக்கு ஏற்ற பாடலை தெரிவு செய்து பாடுவதுதான். இப்ப நாங்கள் இந்த பாடலை தான் பாடன்று கேட்கவில்லை, ஏதாவது ஒரு பாடல் தானே கேட்டேன்.
1: நீங்க
0: பயிற்சி பண்ணி கொள்ளுங்கள், பயிற்சி பண்ணி கொண்டு வந்தா உங்களுக்கு நன்றாக இருக்கும். உங்களுக்கு சரி, நாங்கள் கதம்பத்திலே என்ன கலந்துரையாடுகிறோம் என்றால், ஆமா அது இது ஒரு புறம் இருக்க மகன் வந்து விட்டாரா கடலில் இருந்து, பேரன் சென்று விட்டாரா வந்து
1: நாளைக்கு
0: கடலிலே தான் இருக்கின்றார் இல்லையா? ஓ, காவல் தெய்வங்கள் காக்க வேண்டும். நல்லது. நாங்கள் இப்ப விண்ணில் எடுத்துக்கொண்ட பொய் புழுகு, இந்த பொய்யுக்கும் புழுகுவுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சா? புழுகுதல் என்று பொய் புழுகுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல பொய் ஒன்று ஒன்று இருக்கின்றது, புழுகு ஒன்று இரண்டு விதம் இருக்கின்றது. அதை பிரித்தெடுக்க தெரியுமா உங்களுக்கு? எது பொய் எது புழுகு?
1: பொய் பொய்யின்றது புழுகின்றது எல்லாம் ஒரு வகை சேரும். ஆனாலும் பொய் வந்து மேக்கப் போடாதது, புழுகு வந்து மேக்கப் போட்டுறது.
0: அப்படின்னு சொல்லி கொண்டு போறது மிகைப்படுத்தி லெனின் கூறுகிறார். மிகைப்படுத்தி ஒரு பொய்யை மிகைப்படுத்தி கூறுவார், ஆனா அது நகைச்சுவையாக, அதனால ஆபத்துக்கள் இருக்காது. பொய்யிலே நிறைய ஆபத்துக்கள் உண்டு. பொய் வந்து அப்பட்டமாக இல்லாததை உள்ளதென்றும் உள்ளதை இல்லை என்றும் கூறுவதுதான் பொய். சரி, அதான் அதுக்கு வரவிலக்கணும் அம்மா. பொய் எனப்படுவது எது என்றால், இல்லதை உள்ளதென்றும் உள்ளதை இல்லதென்றும் கூறுவதுதான் பொய். சரியா? மறுபடியும் இருக்கின்றது, அதை இல்லை என்று மறக்கிற பொருள் பொய் கூறுவது, அதுதான் பொய். நான் ஒருவருக்கு அடித்து விட்டு காவலர்கள் இல்லை நான் அடிக்கவில்லை என்று கூறுவது அது பொய். ஒரு பொருளை திருடி விட்டு நான் திருடவில்லை என்பது பொய், அது பொய்.
1: செய்துட்டு செய்யலன்னு சொல்றது பொய்.
0: உள்ளதை இல்லாமல் உண்மையா ஒருபடியை நடத்தி விட்டு அதை இல்லை என்று மறுத்து கொண்டு அதை மறுத்து அதை மறுதளித்து கூறுவது பொய். அந்த பொய்யின் அதே சாட்சிகள் சென்று எல்லாம் கூறுகிறார்கள். பொய் சாட்சி அவர்களுக்கு, அவர்களுடைய மனச்சாட்சியை அவர்களை உறுத்தும், தெய்வ நீதி அவர்களை தண்டிக்கும். பொய் சாட்சி சொல்பவர்களுக்கு அறம் அவர்களை கொல்லும், அவர்களை நிர்பந்திக்கும். பொய் சாட்சி கூறிய ஆனால் புழுவது வந்து மிகைப்படுத்தி கூறிவிட்டு போவது, எழுச்சியாக பெருமையாக தன்னை பற்றி பெருமையாக எழுச்சியாக கூறுவதால் மற்றவர்களுக்கு தீங்கு இல்லை புழுகுதல். அப்ப நீங்க உங்களுக்கு பொய் பேச வருமா?
1: பேசுங்கய்யா,
0: எங்க ஒரு பொய் பேசுங்கள் பார்ப்போம், கேட்போம்.
1: நான் ரொம்ப அழகா இருப்பேன்.
0: அப்படி என்ன பொய்யா? நீங்கள் அழகு இல்லையா? இல்லம்மா, இல்லை. அழகு இப்ப அழகு இல்லை என்று யாரையும் கூற முடியாது, அது ஒரு அழகு. அங்க எந்த பெண்ணிலும் இல்லாத அழகு என்று ஒரு பாடல் இருக்கின்றது அல்லவா? ஏதோ ஒன்று இருக்கத்தான் செய்யும், இல்லாமல் ஒரு காலம் போவார். அது அழகில் என்று உடலை வைத்தும் கூறுவார்கள், உள்ளத்தையும் கூறுவார்கள். உடல் அழகாக இருந்து உள்ளம் பொய்யாக இருக்கும், வஞ்சனையாக இருக்கும் சில பேருக்கு. இப்ப நான் பெரிய அழகானவன் அல்ல, ஆனால் உள்ளம் சிறப்பானது என்று நான் கருதுகிறேன். உள்ளத்தைத்தான் சிறப்பாக வைத்திருக்க நான் முயற்சிப்பேன். உடல் அழகை நான் பெரிய, என்னை விட இத்தனை பேரழகர்கள் இருக்கின்றார்கள். அழகு என்பதற்கு எல்லை இல்லை அம்மா. சரியா? அழகு இல்லை என்று சொல்லாது, அது அது ஒரு புழுவு என்று எடுத்துக்கொள்வோம். வேற ஒரு பொய் சொல்லுங்கள். இன்னும் ஒரு பொய்,
1: நான் வந்து நான் வந்து பட்டப்படிப்பே படித்திருக்கிறேன்
0: என்பது ஒரு பொய். இது பொய் அல்ல, இது புழுகு. உங்களை பற்றி மேலோங்கி கேட்டிருக்கிறது. அதனால யாருக்கும் இந்த நீங்க சொன்ன அப்புறம் உங்களுக்கு ஒரு படைப்பு பட்டப்படிப்பிலே உள்ள ஒரு உத்தியோகத்தை யாரும் கொடுக்க போறதில்லை. நான் பட்டப்படிப்பு படித்தேன், நான் கனடாவுக்கு போயிருக்கேன், அமெரிக்காவுக்கு போயிருக்கேன், நான் ஏரோப்ளைன்ல போயிருக்கேன், ட்ரெயின்ல, இதெல்லாம் புழுகுதல். இது சும்மா இதனால மற்றவர்களுக்கு ஒரு தீங்கும் இல்லை. ஆனால் உண்மையாக நீங்கள் வந்து ஒரு பயணம் உள்ள ஒரு பயணத்தை செய்து விட்டு எப்படி வந்தீர்கள், பொடி நடையிலே வந்திருப்பீர்கள், நான் ட்ரெயின்லே தான் வந்தேன் என்பது போய் அது போய்க்கு அப்போ மிகைப்படுத்தி நீங்க குழந்தைகளை மேக்கப் போடுகிறது, அதுதான் நீங்கள் சொல்லாம அங்கே புயல் மழை அடிக்கும் இங்க மழை இல்லையே என்றால் அது போய். பொய்யுக்கும் புழுவுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. பொய் புழுகுதல், அந்த பொய்யை புழுகாக சொல்லுவதுதான் பட்டப்படிப்பு படித்திருக்கின்றேன் என்பது அதாவது பொய்தான். ஆனால் அதை நீங்கள் மேலதிகமாக உயர்த்தி அதுக்கு முடிக்கிறது அப்படியே நான் அங்க படித்தேன் இங்க படித்தேன் அது பொய்யா இருக்கலாம். அதை அதை புழுகுதல், நான் அங்கே செய்த சென்றேன் இங்கே சென்றேன் என்ன என்ன கூட்டம் அங்கே அதெல்லாம் கூறுவதெல்லாம் பொய் அல்ல, புழுகு. ஒரு திருமணம் செய்யும் பொழுது பொய் சொல்லுவதும் இருக்கின்றது, புழுகுவதும் இருக்கின்றது. ஒரு திருமணம் ஒரு காதலன் காதலியிடம் பொய் சொல்ல மாட்டான், புழுகுவான். சரி அப்படி தெரிஞ்ச கோடி சொன்னா
1: புழுகிறது
0: சொல்லுவது புழுகிறது. பொய்யக்கும் புழுகு, அப்ப பொய்
1: பேசுவோம்.
0: பொய் பேசுங்கள் பஞ்சமா பாதகங்கள் ஒன்று, ஐந்து பாதகங்கள் என்று நாங்கள் எங்களை படைத்த இறைவன் இந்த பண்பாடோடு வளர்வதற்கு ஐம்புலன்களை படைத்தது போல் ஐந்து பூதங்களை படைத்திருக்கின்றார். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த ஐந்தும் ஐம்பெரும் பூதங்கள், ஐந்து பூதங்கள் என்று கூறப்படுகின்றது. அதே போன்று எங்களுக்கும் இந்த பூதங்களுக்குள்ளே கலந்து வாழச் சொல்லி ஐம்புலன்களை படைத்திருக்கின்றார். ஐம்புலன், ஐந்து புலன்கள், மெய் உடம்பு, மெய் என்பது உடம்பு, வாய், மூக்கு, கண், காது, ஐந்து புலன்கள். காதால் கேட்கிறோம், மூக்கால் நுகர்கிறோம், கண்ணால் பார்க்கிறோம், வாயால் உண்கிறோம், பேசுகிறோம், உடம்பால் ஸ்பரிசிக்கிறோம், உணர்கின்றோம். இவன் இந்த ஐம்புலன்கள் என்றது இன்ப துன்பங்கள், இனிப்பு புளிப்பு கசப்பு அத்தனை நன்மை தீமைகளை உணர்ந்து கொள்வது, பேசிக் கொள்வது, இது ஐம்புலன்கள் என்றது, ஐந்து புலன்கள். அதே போன்று பஞ்ச மா பாதகங்கள் என்று கூறப்படுது, ஐந்து பெரும் பாவங்கள்,
1: பெரும் பாதகம்.
0: அதுக்குள்ளே வருகின்றது பொய் முதலாவது வருகின்றது, திருட்டு, கொலை, கயல் அதாவது மது, காமம், இவர்களெல்லாம் ஐம்பெரும் பாவங்கள், பழிகள், குற்றம், பாதகங்கள். அதுக்குள்ளே பொய் முதலாவதா வருகிறது, அங்கே புழுகு வரவில்லை. ஐம்பெரும் பாதங்கள், பாதகங்களை இந்த உலகத்தில் இந்த ஐம்பெரும் பூதங்களிலே வந்து வாழ வந்த நாங்கள், ஐந்து புலன்களோடு வாழும் நாங்கள் இந்த பஞ்ச மா பாதகங்களை செய்யாதிருக்க வேண்டும். பொய், கல், காமம், கொலை, குறுங்கள்.
1: அதாவது நீங்க இப்ப சொன்னது பஞ்ச பூதங்கள் நமக்கு ஐந்து புலன்கள் இருந்தெல்லாம் கூட எங்களுக்கு கொஞ்சம் அர்த்தம் தெரிஞ்சிருந்தது ஐயா. ஆனா இப்ப சொன்னீங்க பாருங்க, பஞ்சமா பூதம், பஞ்சமா பாதகம். அப்போ அந்த பஞ்சமா பாதகம்ன்றது இப்பதான் ஐயா எனக்கு அர்த்தமே புரியுது. பஞ்சன்றது அஞ்சு,
0: அஞ்சு மா என்றால் பெரியது,
1: மான்றது பெரிய. ஆமாங்க ஐயா, இப்பதான் ஐயா எனக்கு அந்த அதுக்கு அர்த்தமே இப்ப நீங்க சொல்லிதாங்க எனக்கு புரியுது. மா என்றால் பெரிய பெரியசு, பஞ்சன்றா அஞ்சு பாதகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க பாரு. அதுக்கு ஒவ்வொரு பொருளும் சொன்னீங்க பாருங்க, பஞ்ச அப்படின்றது அதுக்கு அர்த்தம்லாம் இப்பதாயே இந்த வயசுக்கு பிறகு இப்பதாயே உங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: வாழ்க்கையில் பெறும் அனுபவம், என் தந்தையார் கூறுவார், புத்தக படிப்பை விட அனுபவ படிப்பு தான், உலக படிப்பு தான் பெரிது மகனை என்று கூறுவார். உண்மை. இப்பொழுது நீங்கள் புத்தகத்திலே படிக்கவில்லை, மற்ற அனுபவத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். இது அனுபவம் என்பது பேசி பழகிற மற்றவருடைய அனுபவத்தை பங்கு. அப்ப பொய், களவு, கொலை, கள், காமம்,
1: பஞ்சம்,
0: இந்த ஐந்தை எவனொருவன் செய்யவில்லையோ அவன் நல்லவன். இத்தனைக்கும் காரணம் எங்களுடைய பஞ்ச புலன்கள். பொய் சொல்ல செய்வது, களவெடுக்க வைப்பது, கொலை செய்ய சொல்வது, கள் மது வருந்த செய்வது, காமம் கொள்வது, இதெல்லாம் எங்கள் புலநிலை தான் வருகின்றது. புலனடக்கம் புலன் வாயில் ஐந்து அவித்தான் என்று திருவள்ளுவர் கூறியிருக்கார். இந்த ஐந்து அவித்தான் என்ற ஐந்தையும் இல்லாமல் செய்தது எவனொருவன் அவன் தான் நிலம் இசைமீடு வாழ்வான். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வோம்னா இந்த ஐந்து விடயங்கள் வந்து நாங்கள் விலகி செல்ல வேண்டும். இந்த ஐந்து விடயங்களை பின்பற்றக்கூடாது. பொய் சொல்லுதல் கூடாது, களவெடுத்தல் கூடாது, கொலை செய்வது கூடாது, மது வருந்துதல் கூடாது, காமம். காமம் என்றால் உங்களுக்கு தெரியும், விபச்சாரங்கள், கற்பழிப்பது, பிரம்மனைவியை தீண்டுவது, பாதகங்கள், அவர்கள் பாதகங்களுக்கு. அப்ப ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பல பிரிவுகள் வருகின்றது. ஒவ்வொன்றும் இந்த ஐந்துக்குள்ளேயே அடங்குகின்றது. அம்மா, இந்த ஐந்தையும் புரிவதற்கு எங்கள் ஐந்து புலன்களும் தான் காரணம். எவனொருவன் புலன்களுக்கும் தான் ஆமை போன்று பாருங்கள். இதுக்கு உதாரணமாக ஆமையை கூறுகின்றார்கள். அந்த ஆமைக்கு ஓட்டால் மூடி இருக்கும், கீழே ஓடி இருக்கும், அதனுடைய உள்ளம், உடம்பு, கால் எல்லாம் உள்ளே, நான்கு காலும் ஒரு தலையும் தான் வெளியே வரும். ஐந்து அது ஏதும் அரவம் கேட்டுவிட்டால் அப்படியே உள்ளுக்கெழுத்து அடக்கமாக இருந்துவிடும். ஆமை என்பதை பார்த்து உதாரணமாக கூறுகின்றார்கள். ஆமைதான் நாம் அடக்கத்துக்கு பெருமை வாய்ந்தது. அடங்கிவிடும் உடனே. அதை போட்டு அடித்தாலும், உதைத்தாலும், உருட்டினாலும், பிரட்டினாலும், தூக்கி வீசினாலும் எதுவும் நடக்காது. உருமாறு பெரும் இல்லாம செய்யும். அடுத்தது ஆயிரம் முட்டைகளை இடும் அந்த ஆமை. அடக்கமான நிலத்தில் வந்து நிலத்தின் உள்ளே வந்து அதுக்குள்ளே முட்டை விட்டு விட்டு விட்டு சென்று விடும். அது
1: அனைவரும்
0: ஆத்தம் முடிந்த, ஆனால் அது சரியாக பொறிக்கிற நேரத்தில் வந்து அவற்றை கூட்டி சென்று தண்ணீருக்கே விட்டுவிடும், காட்டி விட்டுவிடும். அடுத்த ஆயிரம் முட்டைகளை விட்டு விட்டு அமைதியாக யாருக்கும் தெரியாமல் போய்விடும். ஆனா இந்த கோழி இருக்கு அல்லவா, ஒரு முட்டையை விட்டு விட்டு இந்த ஊர் முழுக்க கொக்கரக்கோ கொக்கரக்கோ நான் முட்டை போட்டு கோழி கொண்டே தெரியுமா? சரியா? ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் விடும். வீட்டு போட்டு குக்கருக்கோ குக்கருக்கோ இந்த ஊர் முழுக்க தூங்கவும் கூடாமல் காத்திக்கொண்டே தெரியுமா? ஆயிரம் ஆயிரம் முட்டைகளை இட்ட ஆமை அமைதியாக செல்லுமா? தன்னடக்கத்துக்கு ஆமையை உதாரணம் கூறுவார்கள். இது நாங்கள் ஒரு சின்ன விடயத்தை பெற்றுவிட்டு அப்பப்பா தம்பட்ட படிச்சு கொண்டு உலகம் எல்லாம் சொல்லிக்கொண்டு நான் அது பண்ணி விட்டேன், இது பண்ணி விட்டேன், எனக்கு அது வந்து விட்டேன், இது வந்துட்டு ஆளாளுக்கு அடிச்சு கூறு வில்லங்கமாக கூறிக்கொண்டு செல்வார்கள். அதே போன்றது அந்த கோழியும் கோழிய பொண்ணும் இருக்கின்றார்கள்.
1: சரியான உதாரணம் சொன்னீங்க. சில மனிதர்களுடைய வாழ்க்கை நடைமுறைக்கு நல்ல சரியான ஆமையை வச்சு சரியான ஒரு உதாரணம்
0: சொன்னீங்க. இதே வாழ்க்கை எங்கள் அனுபவத்தால் இவை பொய்யும் அல்ல, புழுகும் அல்ல. உண்மையை உண்மைபடி சொல்லி அதற்குரிய விளக்கத்தை சொல்வது புழுகும் அல்ல, பொய்யும் அல்ல. நிதர்சனமானது உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறதா? சரியாமா? அப்ப நாங்கள் கோழியை போல் வாழ வேண்டுமா, ஆமையை போல் வாழ வேண்டுமா?
1: நாம வந்து ஆமையை போல வாழ்ந்தால் தான் நமக்கு பாதிப்பு இல்லாம நம்ம வந்து வாழலாம்.
0: அடக்கமாக இல்லையா? அந்த ஆமை வந்து முட்டை அடைகார்ப்பதும் இல்லை. சரியா? மண்ணுக்குள்ள வைத்து விடாது, சென்றுபடும். சரியான நேரம் வந்து குஞ்சு பொறிக்கிற நேரம் தெரிந்து அந்த தாய் ஆமை ஓடி வந்து அதை எல்லாம் வெளியேற்றி கொண்டு போகுமா? அம்மா,
1: கடலுக்கு கொண்டு போயிடும். நாங்க பாத்திருக்கோம் ஐயா, பக்கம் நிறைய ஆமைகள் வந்து அது மாதிரி முட்டை விட்டு தன்னோட குஞ்செல்லாம் சின்ன சின்னதா இருக்கும், கடலுக்கு நிறைய இழுத்துட்டு போகும்.
0: அப்படி ஏன் அழைச்சிருந்தாலும் எல்லாம் பின்னால தவண்டு தவண்டு ஓடுவோம். அந்த ரெண்டு காலாகவும் ரெக்கையாகவும் பாவிக்கும். அடுத்து இன்னும் மறுபடியும் அது தன்னுடைய கொள்கையில இருந்து விடுபட்டு போகாது. அதுக்கும் கூறுகின்ற தந்தையார் அடிக்கடி கூறுவார் எனக்கு. அது எங்கே தூங்கும்? எங்கேயாவது செத்த பத்த சருகு போன்ற இடத்துலதான் தூங்கும் இல்லையா? அமைதியாக அதை பள்ளம் படுத்து அந்த மண்ணுக்குள்ளே அப்படியே தூங்கிவிடும். நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், அடைய ஊத்த மண்ணுக்குள்ளே படுத்திருக்கு பாவம் என்று சொல்லி அந்த ஆமையை கொண்டு வந்து நல்லா நல்ல நீரில் போட்டு கழுவி சோப்பெல்லாம் போட்டு செண்ட பவுடர் எல்லாம் போட்டு செண்டெல்லாம் அடிச்சு அந்த முத்தையிலே கொண்டு போய் வைத்து மூச்சு விட்டால் என்ன செய்யும்? அது
1: மீண்டும் அது தங்க சருகு உள்ள புதர் உள்ள பக்கம் தான் போகுமா?
0: செத்தையிலே இருக்கின்ற ஆமையை மெத்தையிலே கொண்டு போய் வைத்தாலும் அது செத்தையத்தான் நாடுமா. தந்த கொள்கையிலிருந்து விடுபட்டு போகாதம்மா. ஆனா இந்த மனித இனம் எங்கேயோ ஏழ்மை நிலையிலே பிறந்தாலும் ஒருபடி சோத்து வழியில்லாமல் துவண்டாலும் அவர்கள் வந்து கொஞ்சம் இடம் கண்டு வளம் கண்டு நலம் கண்டு கையிலேனால பணம் கண்டவுடன் பழையதையும் மறந்து விடுவார். அந்த பக்கம் திரும்பி போக மாட்டார், பார்க்க மாட்டார்கள். சரியா, தாய் தந்தைகளை நாட மாட்டார்கள். தந்தை தாயை கொண்டு முதியோர் இல்லத்தில் சேர்க்கின்றார்கள். இப்பொழுது அவர் கொள்கையிலிருந்து மாறிவிட்டார். அவர் ஒரு தடவை ஒரு எங்கள் ஆசிய நாட்டிலிருந்து ஒரு வெறுபடி நாட்டுக்கு வந்துவிட்டு திரும்பி வந்தால் அவரை பார்க்க வேணும். பந்தாவை எப்படி எப்படி எல்லாம் காட்டுவார் இல்லையா?
1: இங்கேயும் அப்படிதான், சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டா இந்திய நாட்டுக்கு வந்தோம்னா ஒரு சில மனுஷர்கள் அப்படிதான் காமிப்பாங்க.
0: அவர்களுக்கு உயர் பதவி கிடைத்து விட்டால் சிலர் என்ன செய்வார்கள்? ஐயோ, அதை தூக்கி தோளிலே அதுதான் பெரிய அதிகாரம் சட்டம் தனக்குத்தான் எல்லாம் கிடைத்தவன் தம்பட்டம் கொட்டுவார்கள், தலைகளாக நடப்பார்கள். அந்த ஆமை ஐந்து அறிவு இல்லை அதற்கு. எப்படி அடக்கமாக இருக்கின்ற தன் இடத்தை விட்டு தன் கொள்கையை விட்டு தன் கோட்பாட்டை விட்டு செல்லாது. செத்தையிலே கிடந்தாலும் அதை கொண்டு வந்து மெத்தையிலே போட்டாலும் அது செத்தைக்குள் தான் திரும்பவும் போய் அதுதான் சொகுசு, அதுதான் சுலபம், அங்கேதான் அது வாழும். மற்றது விடாமுயற்சி உள்ளது ஆமை. விடாமுயற்சி அம்மா, அதுக்குத்தான் பஞ்சதந்திர கதையிலே ஆமையும் முயலும் ஓடிய கதை கொண்டிருக்கின்றது. தெரியும் தானே, சோம்பல் இல்லாமல்
1: தன்னுடைய இருந்தாலும் நீங்க சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. எத்தனையோ பேர் தெரியாம இருப்பாங்க, தெரியாது, நீங்க சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம்.
0: இல்ல, இந்த ஆமையும் முயலும் ஓட்ட போட்டியிலே பங்கு பற்றி ஓடியது கதை. அது சின்ன வயதிலிருந்து நாங்கள் பஞ்சதந்திரத்திலே அது முயல் தான் வீரன் பட்டு கட்டிக்காரன் ஆமையை விட வேகமாக ஓடுவேன் என்று சொல்லி முந்தி சென்று இடையிலே உள்ள ஒரு பத்திரிகைகளே படுத்து தூங்கிவிட்டு பின்பு எழுந்து ஓடுவோம், இவர் எங்கே வரப்போறார் ஆமை போட்டியிலே என்று சொல்லி இருக்கும்போது ஆமை விடாமல் இறக்கி இறக்கி இறக்கி இறக்கி தொடர்ந்து ஓடி போய் வெட்டி கம்பத்தை தொட்டு விட்ட பின்புதான் இவர் விழித்தெழும்பு பார்த்தார், ஐயோ ஆமை முந்தி விட்டது என்று. நம்பக்கூடிய விதம் ஆமை முயலை முந்தியது என்றால் நம்பக்கூடிய விதமா? அதுக்கு அது என்ன பொருளை தருகின்றால் விடாமுயற்சி.
1: அது மட்டுமல்ல, அது இன்னொன்னு இருக்கு ஐயா, மத்தவங்களுடைய மத்தவங்களை பத்தி நம்ம ரொம்பவும் ஒரு பலகீனமாவும் ஒரு கேவலமாவும் எடை போட்டுற கூடாது. அவங்களுக்குள்ள ஒரு திறமைகள் இருக்கும்
0: நிச்சயமாக. எங்கள் தமிழ் பரம்பரைகள் தமிழர்கள் எங்கெங்கு வாழ்ந்தார்கள் என்பதற்கு வழிகாட்டி கொடுத்திருக்கின்றது ஆமை. ஆச்சரியமா இருக்கின்றதா? இந்த ஆயுதங்களை நடத்தியவர்கள் எல்லாம் கடலுக்குள்ளாலே பயணம் செய்து சென்று எந்தெந்த ஊருக்கு சென்றவர்கள் என்பதை அறிவதற்கு ஆமைகள் சென்ற வழி என்ற ஒன்று இருக்கின்றது கடலிலே. அந்த வழி நடத்தலின்படி சென்று தமிழன் எங்கெங்கு வாழ்ந்திருக்கின்றான் என்று ஆய்வுகள் செய்திருக்கின்றார்கள். சிறந்த வழிகாட்டி ஆமை. அடுத்தது அது நீண்ட ஆயுளம், ஆயிரம் வருடங்கள் வாழக்கூடிய ஒரு உயிரினம். இப்படியான சிறப்பு அதனால் தான் அரசாங்கங்கள் ஆமையை கொல்லக்கூடாது என்ற சட்டம் வகுத்திருக்கின்றார்கள். அந்த இனம் அழிந்து போகக்கூடாது என்று. எங்கள் நாட்டிலே எங்கள் தலைவர், நாட்டின் தலைவர், தேசிய தலைவர் மேன்மிதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஐயா அவர்கள் வன்னியராட்சியத்தை தனியாட்சியாக வைத்து ஆண்டு 30 வருடம் இருந்த காலத்திலே, போராட்ட காலத்திலே, அந்த காட்டுப்பணி கஞ்சி பகுதியில் ஆமைகள் நிறைய உண்டு, யாரும் ஆமையை தொடக்கூடாது, பிடிக்கக்கூடாது, பிடித்தால் பெரிய தண்டனை. ஆனால் இங்க ஒருவர் புலி இருக்கின்றார், பொய் கூறியிருக்கிறார், அவரிடம் சென்று ஆமை கறி சாப்பிட்டேன் என்று இந்த வலைத்தளங்களில் பொறுத்தானே சொல்லுவார்கள். பொய் சொல்லுது என்றாலும் பொருந்தக்கூடியதா சொல்லுவாங்க, சில பொருத்தப்பாடுலாம் கூறுவார்கள். நல்லது என்று மகளே
1: ரொம்ப நன்றிங்கய்யா. அதாவது மனித வாழ்க்கைக்கு தேவையான பல உதாரணங்களை எல்லாம் சொல்லிருக்கீங்க, அதை கடைபிடிச்சு நாங்க வாழணும் முயற்சி பண்ணணும்.
0: அவரையாகவே கூறினேன், நேரத்தையும் பொன்னாது, நேரம் பொன்னாது, இந்த நேரம் இனி வராது. அப்ப இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்வாக எங்கள் சிந்தனையை நல்ல தூய வழியிலே செல்வதற்கு இறைவன் தந்த நேரத்தை பயன்படுத்தியிருக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அடுத்த உங்களுடன் செல்கின்றேன் மகளே. நன்றி. நல்ல ஒரு பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி
1: நன்றி.
0: இது மண்ணில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பொய் புழுகு என்பதை பற்றியும் அந்த வகையிலே ஆமையை பற்றிய ஒரு சில குறிப்பும் சொல்ல வேண்டியிருந்ததால் கதம்பத்திலே அதை கூறியிருந்தோம். நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, அதாவது நெருங்கிக் கொண்டல்ல நகர்ந்து கொண்டிருக்கின்றது நேரம். அந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். தேவா இணைப்புக்கு வந்தீர்கள், வர வேண்டும் அழைப்புக்கு. பல தடவைகள் அழைத்தீர்கள், இப்பொழுது நேரம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது, வர வேண்டும். தேவா மட்டுமல்ல யார் வருவதாலும் வரலாம், வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோரும் நலமாக வாழ வேண்டும். பல விடயங்கள் எனக்குத்தான் தெரியும், பலரிடமிருந்து கற்றுக்கொள்வது. நான் ஒரு விடயத்தை கூற வருவது உங்களிடமிருந்தும் உங்களுடைய அறிவையும் நான் பெற்றுக் கொள்வதற்காகத்தான். தேவா வர வேண்டும் நீங்கள் காற்றழகி. இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் கதம்பம் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றோம். இரண்டு உறவுகள் வந்து பாடல்களையும் கேட்டு பல விடயங்களையும் பேசிச் சென்றார்கள். அந்த வகையிலே இப்பொழுது விஜயராகவன் அவர்கள் வருகின்றார். சேப்பு விஜயராகவன், வணக்கம். சேப்பு விஜயராகவன், காரைக்காலிலிருந்து வருகின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா? நிலம் எப்படி இருக்கிறது? காத்த மனதெல்லாம் நின்று விட்டதாம் ஐயா? அமைதியாக இருப்பது வாழ்த்துக்கள். அமைதியாக இருப்பது புயல் வருவதற்கும் ஒரு காரணம் தான். ஆனால் புயல் வராது, இனிமேல் யோசிக்காது. இது வந்து புயலுக்கு பின்னே வந்த அமைதி. நல்லது. சரி, என்ன பாடல், என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள் என்று? ஓ, நீங்களும் வானம்பாடியில தான் ஒரு பாடலை கேட்கிறீங்களா? சரி, என்ன பவுனம்மாட்டிருந்தார் வானம்பாடியில் இருந்து. யாரடி நீ, யாரடி வந்தார், என்னடி சொன்னார் என்ற பாடல் நீங்கள் கேட்கணும். கங்கை கரை தோட்டம் என்ற பாடலை, அற்புதமான ஒரு பாடல் ஐயா அந்த பாடல். கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள்
1: தோட்டம்.
0: கங்கை கரை தோட்டம், கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் தோட்டம், கண்ணன் நடுவினிலே. மகளுக்கு விருப்பமான பாடல் இந்த பாடல். பாடசாலை, நான் மாணவனாக இருக்கிற காலத்திலே இந்த பாடல் என்னால சிறப்பாக பாடக்கூடியவர்கள் இருந்தார்கள். நானும் அவர்களோடு இணைந்து பாடியிருக்கின்றேன் இந்த பாடல். நல்லதோர்
2: பாடல்.
0: சார், என்று பாடுங்கள் பார்ப்போம். ஒரு வரியை கேட்போம் உங்களோட. எங்க என்று ஒரு ஒரு வரியை பாடுங்களேன், கேட்போம்.
2: கங்கை தோட்டம், கண்ணி பெண்கள் கூட்டம்,
0: கண்ணன் நடுவில். வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள்.
0: கண்ணன் நடுவே இருக்கின்றார். வாழ்த்துக்கள் உங்கள். இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம் விஜயராகவன். பொய் என்பது எது, புழுகு என்பது எது, இரண்டும் ஒன்றா அல்லது வேறுபட்டதா உங்கள் கருத்தின்படி?
2: வேறுபட்டதா? ரெண்டுமே.
0: எப்பொழுது முதல் அப்படி? ஆமா, இது முன்பே உங்களுக்கு புரியுமா அல்லது இன்றுதான் நீங்கள் அதை பிரித்து? சரி, அப்ப நீங்கள் ஒரு புழுவு ஒன்று கூறுங்கள் பார்ப்போம். அண்ட புழுவு, ஆகாச புழுவு
2: ஒன்று.
0: நீங்கள் ஒரு புழுவு ஒன்று கூறுங்களேன், கேட்டு பார்ப்போம்.
2: நான் ரொம்ப கருப்பா இருப்பேன்.
0: நீங்கள் ரொம்ப
2: கருமையா இருப்பேன்.
0: அது பொய். நீங்கள் பேசுவது பொய். உள்ளதை இல்லதென்று கூறுவதுதான் பொய், இல்லாததை உள்ளதென்று கூறுவதுதான் பொய். அதை நீங்கள் பொய்யாக கூறுகிறீர்கள். அதாவது இல்ல, புழுகு. புழுகு என்றால் என்ன? மிகைப்படுத்தி கூறுதல். புழுகுகள் இருக்கின்றது. நான் காலையிலே கூறினேனே, வானத்தில் ஓட்டை விழுந்து தண்ணீர் கொட்டியது. நான் காட்டுக்கு சென்று சின்ன எறும்பை பிடித்து அதன் தோலை உரித்து கொண்டு போய் அடைத்து விட்டு வந்தேன். இது எப்படி இருக்கும் புழுகு? நகைச்சுவையோடு புழுகு என்பது. நீங்கள் ஒரு புழுகு கூறுங்கள் பார்ப்போம். வெட்டும் போது ரத்தம் பாய்ந்தது அதுல இருந்து. எப்படி அதை
2: கழுவினீர்கள்?
0: கருவாட்டுல ரத்தம் கொட்டினாலேயா? நாங்கள் உடனே நல்ல சவர்க்காரம் போட்டு கழுவ வேண்டும் அந்த கருவாட்டை. அப்புறம் சோப்பு போட்டு கழுவி விட்டேன். சேப்பா வந்துவிட்டேன், அந்த ஆய் வந்துவிட்டு. இதெல்லாம் புழுகு என்பது. இதுவே புழுகு என்பது. சரியா? பொய் சொல்லுவதால் ஆபத்து உண்டு, புழுகுவதால் ஆபத்து இல்லை. ஒரு காதலன் காதலியை முதல் முதல் அவரிடம் எதுவுமே இல்லை, ஆனால் அங்க இருந்து வருஷ கணக்கா அடுக்கு முடியலே பித்தாட்டுவார் இருந்தவன், அது பெரிய புழுகு புழுகி கொண்டிருப்பாரு இல்லையா. காதலி ஆவண்டு பிடித்து கேட்டுவிட்டு அவள் அதுல மறந்து போனால் சரி, இல்லையா ஓஹோ இவர் நன்றாக விடுகிறார் கதை என்று சொல்லிட்டு விட்டு போயிருவாள். பொய் என்பது ஒன்றை செய்துவிட்டு செய்யவில்லை என்று கூறுவது, உள்ளதை இல்லை என்று கூறுவதெல்லாம் பொய். அது பஞ்சம பாதகத்துக்குள்ளே அடங்குகிறது. புழுவு என்பது மிகப்பெரிய, நீங்கள் கூறுவோம், நான் அடிக்கடி நான் விமானத்தில் தான் சென்று வருவேன், அதற்கு போனோம், அதை பத்தி ஒன்றுமில்லை. ஒரு பையன் கூறு, நான் பாடசாலைக்கு வரும்போது நீ எப்படி வருகின்றாய் என்றால், என்னை என் தந்தையார் வந்து தன்னுடைய மிதி வண்டியில் கொண்டு வந்து இறக்கி விட்டு போகின்றார், நான் நடக்கவில்லை, நன்றாகத்தான் நான் வந்துவிட்டேன், சுகமாக இருக்கின்ற அவன் சொல்லுகின்றான். அது புழுவு அல்ல, உண்மையை சொல்லுகின்றான். அதை கேட்டுவிட்டு பக்கத்திலே இருக்க மாணவன் என்னடா உங்களோட அப்பா ஒரு சைக்கிள்லயா கொண்டு வந்து விட்டார், நான் தினமும் வந்து 100,000 ரூபாய் பெறுமதியான வாகனத்தில் தான் என் அப்பா என்னை கொண்டு வந்து இறக்குவார் என்று சொன்னார். அது என்னடா 100,000 ரூபாய்க்கு அந்த நாளே என்னால் அவர் ஒரு பேரு வந்து சாரதி அவனுடைய தகப்பன் பஸ்ஸிலே கொண்டு இறக்கி விட்டு போன அவர். இதிலே புழுகு இருக்கின்றது, பொய் இல்லை புழுகு, மிகைப்படுத்தி கூறுவது. நல்லது விஜயராகவன், நன்றாக விளையாடி சென்றீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுடைய கருவாட்டில இருந்து நீங்கள் ரத்தம் எடுத்ததை பெரிய ஒரு சிறந்த ஒரு புழுகாக எடுத்துக்கொள்ளலாம். அதை நல்ல புழுகுதானே அது இல்லையா. என்னிடம் தங்க நாணயங்கள் இருக்கின்றது என்று கூறினால், அவரோட நாணயம் இருக்கின்றது அது தங்க நாணயம் என்று கூறுகிறார். என்ன நல்ல பளபளப்பா இருக்கின்றபடியே தங்கம் என்று கூறுகிறார். வெள்ளி நாணயம் என்று பளபளப்பா இருப்பதற்காக கூறுகிறார். ஆனா அந்த புழுவிலே நகைச்சுவை இருக்கும் மற்றவர்களை அது அதை தாக்காது. அந்த பொய்யர் மற்றவர்களுக்கு பாதகம் இருக்காது புழுக்குவதால். நான் அம்புவித்தை ஆமையை பற்றி அத்தனையும் நன்றாக இருந்தது, நல்லது. உண்மையைத்தானே கூறும், அது உண்மையை கூறும், அதுல இந்த புழுகும் இல்லை.
2: உண்மை
0: நல்லது. இப்படியான அனுபவங்களை பெற்றுக் கொள்ள வேண்டிய கதம்பத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இறைவன் தந்த நேரம், இந்த நேரம் நாளை மீண்டும் திரும்ப பெற மாட்டாது. இப்பொழுது நேரம் 11:34 முற்பகல் கனடாவில். இந்த 11:34 இன்னும் ஒரு வினாடி போனாலும் திரும்ப கிடையாது, எங்களுக்கு ஒரு வினாடி எழுந்தாலும் திரும்ப கிடையாது. ஆகவே அந்தந்த நேரத்தில் செய்வனவற்றை சிறம்பட சிறப்பாக திருத்தமாக செய்ய வேண்டும், மகிழ்வாக இருக்க வேண்டும். நன்றி.
2: பள்ளிவரத்தை படிக்கும் போது நிறைய பழி சொல்லி அடிவாகிருக்கும். எப்படிட்டா டெய்லி ஏதாவது விடுமுறை லீவ் எடுத்துட்டு தாத்தா இருந்தாங்க, பாட்டியா இருந்தாங்க, மாமா இருந்தாங்க, ஏதாவது பொய் சொல்லுவாங்க.
0: அது போய்
2: அது வாத்தியார் கூட அடிப்பாரு. ஆமா, அதான் உண்மையான பொய்.
0: அது போய்
2: இதுல போன வாரம் தாத்தா இருந்தாலும் இந்த வாரம் தாத்தா வந்து கேட்பாங்க டீச்சர் வாத்தியார்.
0: அது அம்மாவோட தாத்தா,
2: அதெல்லாம்
0: மறக்க முடியாது. பொய் என்பது
2: அடிவாங்க மறக்க முடியாது, மறக்க முடியாம. போன வாரம் கட்டப்பட்டாங்க, இந்த வாரம்
0: பாட்டிருக்காங்க,
2: வேற யாருக்கிட்ட பாட்டியாவது போய் சொல்லிட்டு அதுக்கு அடிவாங்க.
0: தப்பு காட்சி. ஆனால் பொதுமையும்
2: தெரியாது.
0: அதே இடத்துல விஜயராகவன் அவர்களே, எங்கள் ஐயன் திருவள்ளுவர் ஐயா கூறியிருக்கின்ற பொய்மையும் வாய்மை பயக்கும் என்று ஒரு வரிய ஒரு குரல் கூறியிருக்கின்றார். ஆரம்ப குரல் பொய்மையும் வாய்மை, பொய்யும் உண்மையாகுமாம் சில இடத்திலே, அதற்கு சில சந்தர்ப்பங்கள், சில இடத்திலே பாதுகாப்பு, அது நன்மை பயக்கக்கூடியதாயிருந்தால் அந்த பொய்யை கூறலாம். எங்கள் நாட்டிலே நடந்த அனர்த்தத்துக்குள்ளே எத்தனையோ குமர் பெண்கள், அதாவது பருவமடையாத பெண்கள் கூட, குழந்தைகளை கூட இந்த ராணுவத்தினர் என்று பாதுகாப்பதற்காக அவர்கள் பரிசோதனை என்று வந்து பேராபத்துகளை விளைவித்து போட்டு அநியாயங்கள் அட்டூழியங்கள் செய்துவிட்டு செல்வார்கள் அந்த ராணுவத்தினர், சிங்கள ராணுவத்தினர். ஏன் எங்கள் இந்தியாவில் இருந்து வந்த ராணுவத்தினரும் கூட இன்று அநாதைகளாக, அகதிகளாக, தாய் தந்த பேர் தெரியாமல் எத்தனையோ பிறவிகள் இருக்கின்றது எங்கள் நாட்டிலே, இவர்கள் செய்த அட்டூழியத்தால். அப்ப சில பெற்றோர் என்ன செய்கிறது, பருவமடையாத பெண் பிள்ளைகளுக்கு கூட தாவணியை போட்டு விடுவார்கள், குங்குமத்தை சேலையை உடுத்திவிட்டு நெத்தியிலே போட்டு வைத்து கழுத்திலே தாலியை கொடுத்திருப்பார்கள். அது எவ்வளவு பொய்யான அபத்தமான, ஆனால் அந்த பெண்ணை கற்றிலிருந்து காப்பாற்றி அந்த காமோகனிலிருந்து காப்பாற்றுவதற்காக செய்கின்றார்கள். திருமணமாகிவிடும், ஆம் திருமணமாகிவிடும், எங்க உங்களுடைய கணவன் போருக்கு சென்று விட்டானா, இல்லையே அவர் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார் என்று பொய் பேச வைத்திருக்கிறார். அந்த இடத்துல இந்த பொய்மை வாய்மை பயக்கின்றது, அவர்களை காப்பாற்றுகின்றது. திரைப்படங்களிலே பார்த்திருக்கோம், அனாதையாக ஒரு பெண் வருகின்றாள், அவளை கண்டு காமுகர்கள் விரட்டுகின்றார்கள். அந்த இடத்திலே ஒருவன் வந்து காப்பாற்றுவன், நீ யாரடா என்று அந்த காமுகர்கள் கேட்டுக்கொள் போவது, அவன் அவளுடைய கரத்தை பிடித்துக்கின்றான், அவன் கணவன் என்று கூறுகின்றான். அது பொய், ஆனால் அந்த இடத்திலே அவளை காக்க வேண்டும், எங்கள் பெண்குலத்தின் மானத்தை காக்க வேண்டும் என்று ஆண் குலத்திலே உள்ள காடியர்கள் வருகின்றார்கள். அது ஒரு நல்லவன் காப்பாற்றுகிறான், அந்த இடத்திலே பொய் பேசுகின்றான். எங்கள் வீட்டில் உணவு இல்லை, உணவு இல்லை, உண்ண முடியாது, உணவு இல்லை, ஒரு சோறு பருக்க கூட எங்களுக்கு இல்லை சமைத்து உண்பதற்கு. ஒருவர் வந்து கேட்கின்றார், சாப்பிட்டு விட்டீர்களா? ஆம், நாங்கள் வயிறார சாப்பிட்டு உண்டு விட்டோம். பொய்தானே அவர்கள் கூறுகின்றார்கள், ஆனா அந்த இடத்திலே அவர்களுக்கு அது நன்மை பயக்கும் என்றபடியால் அதை அவர்கள் செய்கின்றார்கள். ஒரு கொஞ்ச சோறு தான் இருக்கின்றது, ஒருவர் விருந்துக்கு வருகின்றார், அவருக்கு படைக்கும் பொழுது அவருக்கு நீங்கள் எல்லாம் அறிந்து விட்டீர்கள், நாங்கள் வயிறார உண்டு விட்டோம், நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி கொடுக்கின்றார்கள். அங்கேயும் பொய் தானே வருகின்றது, ஆனால் அந்த பொய், அந்த பொய்மை வாய்மை பயக்கின்றது, நன்மைக்காக
2: செய்யாது.
0: அப்படி அந்த இடத்திலே கூறும், அதை விட்டு போட்டு ஒருவருடைய பொருளை திருடி விட்டு ஒருவருக்கு எதிராக வந்து பொய் சாட்சியை சொல்லுவது, இல்லாததை உள்ளது என்று சொல்லி பொய் சொல்லுவது, அவன் அவளோடு பேசிவிட்டு சென்றவுடன் அவன் அவள் அவனை அவளோட தப்பாக நடந்தாள் என்றெல்லாம் கூறும் பொய் கூறுவார்கள். அதுகள் பாதகங்களான செயல்கள். நல்லது விஜயராகவன் அவர்களே, நாங்கள் அற்புதமாக பேசியிருந்தோம். பொய் என்றால் என்ன, புழுவு என்றால் என்ன என்பது சில உதாரணங்கள் எங்களுக்கு தெரிந்த வரையில் அளவலாவினோம். நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் நாங்கள் சந்திக்கலாம். அடுத்த உறவு அழைத்துக் கொண்டிருந்தார், அவர் வருவாரோ
2: தெரியும்.
0: நாளைய தினம் உங்களுக்கு பணி இருக்கின்றது இல்லையா? காலை பணி இருக்கின்றது, செல்ல வேண்டும். நல்லது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள், சென்று வாருங்கள்.
2: நன்றி.
0: மகிழ்ச்சி. இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கதம்பம் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கதம்பம் இன்றைக்கு 12 மணி வரை நீடிக்கும். அதற்குள்ளே வந்து ஒவ்வொரு தரம் வந்து நேற்றைய தினம் போல அலங்கரித்து கதம்பத்தை சிறப்பித்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவா நீங்கள் வர வேண்டும், மீண்டும் மீண்டும் அழைக்கின்றீர்கள், எனக்கு தெரியும். நீங்கள் வாழ்த்து செய்து நன்றி என்று கூறுவதற்கு நீங்கள் சைகை சிக்னல் தருவதற்கும் அழைப்பீர்கள் என்று நீங்கள் வர வேண்டும் தானே, இன்றைய கதம்பத்துக்கு வந்து பங்கு பெற்றுத்தானே வேண்டும், வாருங்கள், ஓடி வாருங்கள் என்று கேட்டுக்கொள்வது. ஏனைய உறவுகளும் உங்கள் நேரத்தை சந்தர்ப்பத்தை பொறுத்து வாருங்கள், வந்து கலந்து சிறப்பியுங்கள். நேரம் இப்பொழுது உங்களுக்கு 10:09, பணி இருக்காது, வீட்டிலே இருப்பீர்கள், குழந்தைகள் தூங்கி இருப்பார்கள், குடும்பத்தினர்கள் அளவலாகி மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள், அல்லது நாளைய தினத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள், அல்லது ஏனைய விடயங்களை பற்றி கலந்துரையாடி கொண்டெல்லாம் இருப்பீர்கள். இந்த வேளையிலே நீங்கள் காற்றலைக்கும் வந்து கதம்பத்தோடு இணைந்து உங்கள் கருத்துக்களை பரிமாறி, சில பாரங்கள் இருந்தால் அதை குறைத்து, சில கருத்துக்களை பெற வேண்டியிருந்தால் பெற்று, உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை எங்களுக்கு கூறுங்கள், எங்களோடு கலந்துரையாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு நேரம் இப்பொழுது இரவு நேரம் 10:10 ஈழத்திரு நாட்டிலும் உங்களுக்கும். ஈழத்திரு நாட்டில் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அருள் அவர்கள், எனக்கு தெரியும், அருள் வர வேண்டும் காற்றலைக்கு, நீங்களும் வாருங்கள், வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று கூறி, ஏனைய உறவுகளுக்கும் வரவேற்பு கூறி வாருங்கள் என்று அழைப்பு விட்டு காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கின்றேன். எங்களுக்கு 11:40, இன்னும் 20 எங்களுடைய 12 எட்டிப்பிடிப்போம். 2021 7ஆம் தேதி ஜனவரி மாதம், அதாவது தை மாதம், எங்களுக்கு தை இன்னும் வரவில்லை, எங்களுடைய மார்கழி தான், ஆனால் ஆங்கில தேதி 1ஆம் தேதி வியாழக்கிழமை உங்களோடு இணைந்து கொண்டு காற்றலையில் பேசுகின்றேன். இந்த நேரம் மீண்டும் பெறாது என்பது எனக்கு நல்லாக தெரியும். அதனால் தான் சொன்னார்கள், நேரம் பொன்னானது என்று, பொன்னை விட பெரியது என்று, விலை மதிப்பற்றது இந்த நேரம். நீங்கள் வங்கியிலே சென்று லட்சக்கணக்கான ரூபாய்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம், அவர்கள் கடனாகவும் கொடுப்பார்கள், நீங்களுடைய வாய்ப்பிலே எண்ணமெடுத்து கொடுப்பார்கள். அவர்களிடம் சென்று ஒரு அரை மணி நேரம் கடன் தாருங்கள் என்று கேட்டு பாருங்கள், எடுக்க முடியுமா? உங்களோட வட்டியோடு திருப்பி தருகிறேன். கொடுக்க முடியுமா? அந்த நேரத்தை கொடுக்க முடியாது, எடுக்க முடியாது. கிடைக்க முடியாதது நான் காலம், நேரம். அதான் பருவத்திலே பயசை, காலத்திலே காற்றுள்ள போது தூற்றிக்கொள் என்று நாங்கள் என்ன செய்யறோம்? நல்ல நேரம் உள்ள நேரம் காற்றலை உள்ள போது தூற்றுகிறோம் மற்றவர்களை. தூற்றுதலுக்கு இரண்டு விதமான பதம் இருக்கின்றது, கருத்து இருக்கின்றது. ஒன்று தூற்றுதல், ஒருவரை பற்றி இல்லாதது பொருளாத சொல்லி தூற்றி விட்டு செல்வது. அடுத்தது தூற்றுதல் என்றால் கூடாதவற்றை கழித்து நல்லவற்றை பெற்றுக் கொள்வது. அது இந்த தூற்றுதல். இந்த தூற்றுதல் என்பது வந்து எங்கே வருகின்றது என்றால், எங்களுடைய விவசாயத்திலே களத்திலே அந்த நெல் கதிர்களை அறுத்து கொண்டு வந்து அது ஒரு களத்திலே வைத்து அதை அடித்து சூடு அடித்தல், அதிலே நெற்களை புறம்பாக பதர்களை புறம்பாக எடுக்கும் பொழுது அந்த நெல்லோடு சேர்ந்து பதர்களும் சேர்ந்து வரும். அதை அங்கேதான் அந்த சுழவு என்பதற்கு குல்லம் என்ற ஒரு சொல்லை பாவிப்பார்கள். குல்லம் அங்கே சுழகு என்று சொல்ல மாட்டார்கள். அந்த களத்திலே பொலிக்களம் என்று கூறுவது. அது பொலி என்றது பொலிந்து வருவது. அந்த பொலிக்களத்திலே உபயோகிக்கப்படுவது சுழகு. அந்த சுழகை கையிலே பிடித்துக்கொண்டு வீசுவார்கள். வீசும் பொழுது காற்று அங்கே ஊதப்பட்டு அந்த பதர்கள் பறக்கும். அதற்கும் பறக்காதது என்னவெறும் அந்த குல்லத்துக்குள்ளே அள்ளி போட்டு மேலே தூக்கி பிடித்துக் கொண்டு கொட்டுவார்கள் கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப அந்த காற்றோட்டம் காற்றிலே கலந்து வந்து அந்த பதர்களை தள்ளிக்கொண்டு நல்ல நல்ல புதிர் நெல்லுகளாக அங்கே கொடுக்கும். அங்கேதான் இந்த குல்லம் என்ற சொற் பாவிக்கப்படுகின்றது. அந்த சுழகுக்கு வீட்டிலே சுழகு என்று கூறுவோம். பிடைத்தலுக்கு பாவிப்பது. அம்மா எல்லாம் வீட்டிலே பிடைப்பார்கள். அரிசிக்குள்ளே இருக்கிற நெல், அரிசிக்குள்ளே இருக்கிற கல், அரிசிக்குள்ள உள்ள பதர் ஒரு பக்கம் வரும் அந்த பிடைக்கும் பொழுது. அங்கே அதற்கு பெயர் சுழகு. விரலாலே தட்டி தட்டி செய்வார்கள். அழகாக இருக்கும் பெண்கள் அதை செய்யும் பொழுது அதை சுழகு பிடைத்தல் என்று. ஆனால் பொலிக்களத்திலே குள்ளம் தூற்றி கொடுக்கும். தூற்றுதல், தூக்கி நெல்லை மெல்ல மேலே இருந்து தூற்று கொட்டும் பொழுது தூற்று விடணும். அதுல உள்ள எல்லாம் தூர் அந்த தூர்கள் அந்த பதர்கள் எல்லாம் கழிந்துவிடும். தூற்றுதல் என்று அங்கே இருக்கிறது. இங்கே மக்கள் மத்தியிலே அந்த தூற்றுதல் என்றது போற்றுதலுக்கு பதிலாக தூற்றுதல். ஒருவரை பற்றி போற்றி பேசுவதும் உண்டு, தூற்றி பேசுவதும் உண்டு. தூற்றல், தூற்றுதல். அதனால் நல்ல நல்ல பதங்களை நாங்கள் அந்தந்த நேரத்தில் கற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்ப உறவுகளை இது முன்னில் தமிழ் வானொலி இன்று பொய் புழுகு என்று ஆரம்பித்து இதிலே பல விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கும் பொழுது அன்பு உறவுகள் வர வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும். தேவா நீங்கள் அழைத்து அழைத்து செல்கிறீர்கள், வர வேண்டும். பால்ராஜ் நீங்கள் காலையிலே அழைத்தீர்கள், வர முடியாமல் இருந்தீர்கள், இப்பொழுது முடிந்தால் வரலாம். கார்த்தி நீங்களும் வரலாம். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் ஒரு பாடலை கேட்போமா? தொடர்ந்து நான் பேசிக்கொண்டே இருக்கின்றேனே. தேவா வருகின்ற அழைப்பு. வணக்கம், வணக்கம் தேவா.
3: வணக்கம் ஐயாவுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள், நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். உங்கள் திருவடிக்கு உங்க திருவடியே தேவா சரணம் தாம கதை. அதே மாதிரியா அந்த பவுனம்மாள் உங்கள்கிட்ட உண்மையை வாங்கினது. எவ்வளவு கதையை கேட்டு அப்படி ஆனந்தானுங்க. ஆமைக்கு வச்சு சொல்லாம போடுவீங்களோன்னு அடிச்சுக்கிட்டே கட்டிக்கிட்டே இருந்தோம். அதான் ஆமைக்கு எத்தனை வருஷம் ஐயா?
0: 1000
3: அதுலதான் மூச்சு போயிச்சு. அது பெரிய பெரிய சித்தர்கள் நம்பிக்கிட்டாங்க.
0: சாதாரண ஆமை என்று ஆமையில எவ்வளவு அடக்காத அடக்கம் உள்ளது ஆமை என்று கூறுவார். அதற்கு எவ்வளவு இருக்கின்ற நானும் கற்று தேர்வதற்கு எவ்வளவு இருக்கின்றது ஆமையை பற்றி.
3: அந்த பௌர்ணம்மாள் உங்ககிட்ட உண்மையை வாங்கினதுக்கு பௌர்ணம்மாளுக்கு ஒரு பெரிய மனமான நன்றி.
0: அதான்
3: திருவடி.
0: அதனால் தான் அவ கடிக்காரி என்று ஒரு பட்டம் கொடுத்திருக்கோம்ல, கடிக்காரி
3: அங்கெல்லாம் பேசல வச்சிருக்கீங்க, டக்கு டக்குன்னு வச்சிருக்கீங்க. பவுனம்மாள் பேசுறது கட்டிக்கிட்டே இருந்தப்ப நான் இது பண்ணிக்கிட்டே இருந்தேன். சூப்பரா இது இந்த வயசை மட்டும் சொல்லாம விட்டுருவீங்களோன்னு தான் எனக்கு பெரிய பயம் இருந்துச்சு.
0: ஆமையா
3: நல்லதையா மூச்சு
0: மூச்சு பயிற்சி.
3: ஆமை
0: அதை கொண்டு அது கடல் ஓடுறது ஐயா. கடல் ஓடுறது, கடலிலே ஓடுவதற்கு அதை போன்றது இல்லை. வேற ஒன்றும் இல்லை. கடல் ஓடுவது கடற்பாதை கடல் பயணங்கள் செய்திருக்கின்றது. நீண்ட கடல் பயணம் செய்த ஒரு பிராணி என்றால் உயிரென்றால் அது ஆமைதான்.
3: அதே மாதிரி ஐயாவையை நோண்டி எடுப்பதும் ஐயாவையை உண்மையை வரவழைப்பதும் நம்ம பவுனம்மாளுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றியா. ஐயா திருவடிகள் சரணம். இந்த ஆமையை பத்தி சொன்ன கதை
0: அழுகிறானே பால் குடிக்கும் தேவா. அவளுக்கு அந்த ஆர்வம் இருக்கின்றது. ஆர்வத்தோடு கேட்கும் பொழுது அவ கொடுக்கும் பொழுது இவ்வளவு அமைதியாக கேட்டதை உள்வாங்கிக் கொண்டார். சரியா
3: அருமையா போய் சொல்லி பெரிய இதெல்லாம் பெரிய பெரிய நிகழ்ச்சி எல்லாம் இது பண்ணி பெரிய பெரிய இந்த டிவி நிகழ்ச்சி இதெல்லாம் பண்ண மாதிரியே உங்கள்கிட்ட நேரடியா அந்த இதெல்லாம் கேட்டு உண்மைய வாங்கினாங்க பாருங்க. ஐயா கிட்ட பல ஆயிரம் கோடி பொக்கிஷம் இருக்கு, அதை வாங்கறதுக்கு எங்களால முடியலையே.
0: வாங்கிட்டான்
3: வாங்கிட்டான்
0: என்ன பாடலை கேட்போம் தேவா?
3: அது பாடல் பக்தி பாடல் போடுங்கய்யா.
0: என்ன
3: அம்மா கலைஞ்சத்திலிருந்து போடுங்க.
0: அது எல்லா கலைஞ்சத்திலிருந்து எந்த திரைப்படம்
3: அம்மா அம்மா திருமால் பெருமையில இருந்தியா?
0: திருமால் பெருமையில ஒரு பாடல் வேண்டுமா உங்களுக்கு? சரி, அந்த பாடல் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் இப்ப இன்றைய மடியம் வந்து பொய் புழுகு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும்? உங்களுக்கு பொய் பேச தெரியுமா? எப்போ அது பொய் பேசி இருக்கின்றீர்களா?
3: உலகமே பொய் சொல்லி யாரும்
0: என்ன
3: பத்தி சொல்ல சொல்றேன். ஒரு பொருளை தயார்
0: பண்றேன்,
3: ஒரு பொருளுக்கு வந்து 550 ரூபா தான் விலை. நல்லா கேட்டுங்க ஐயா. ரைட், 550 ரூபா ஒரு கிலோ, 550 ரூபா. ஒரு மண்டபத்துல வண்டி வச்சு ஜோடிச்சு அழகுப்படுத்தி அதை பண்ணி வச்சுட்டு 1500 ரூபாங்க. சேரு, நாற்காலி, லைட், ஜோடிப்பு, அப்படி பாத்தீங்கன்னு ஜொலிக்கும். ஆனா எங்கள்கிட்ட உழைக்கிறவங்கள்ட்ட 550 ரூபா கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஆனா அந்த குடும்பத்தோட போய் அந்த கடையில உட்காந்து அந்த சோடா கலர் அங்க ஆள் வச்சிருப்பாங்க, அவங்களும் யாருக்கு சம்பளம் கொடுப்பாங்க? நாங்க உழைக்கிறவங்கள்ட்ட எங்கள்கிட்ட கேட்டா விவசாயி விவசாயிகள்னு சொல்றோம். எதுவுமே இல்ல, குறிப்பிட்டு சொல்லையா நீ சொன்னா அம்மா கட்டிட்டே இருப்பாங்க, என்ன திட்டுவாங்க, யாரும் பேர் சொல்ல
0: கூடாது,
3: அம்மா கட்டிட்டே இருப்பாங்க எனக்கு தெரியும். அந்த ஆடம்பரம் இந்த பெரிய பெரிய இது புகழ் அதுதான் உலகத்தை ஜெயிக்குது. ஆனா நடந்து போனாதான் நல்லது, நல்ல எதுவும் உண்மையா நடந்தாதான் நல்லதுன்னு.
0: இப்ப தேவா
3: அது ஒரு ஆடம்பரம் இல்லையா? நான் நடந்து போனா என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க. ராமர் நடந்து போனா நடக்க மாட்டாங்க, ஆனா கார்ல போனா வாங்க வாங்க அம்மாங்க. அது ஒரு ஆடம்பரம்
0: இல்ல. இப்ப நான் கேட்பது அது இல்லையே தேவா, பொய் என்றால் என்ன? நீங்கள் இப்போ அது பொய் பேசி இருக்கின்றீர்களா? பொய் சொல்லி இருக்கின்றீர்கள்.
3: அதான் சொல்றான், உலகமே பொய் சொன்னாலும் வாழ முடியும்.
0: இல்ல எப்படி?
3: அதான் சொல்றேன், வியாபாரத்துல பொய் சொல்லணும்.
0: யார் சொல்லணும் பொய்? நீங்களா அல்லது போற மக்கள் சொல்லணுமா, விக்கிரவர் சொல்லணுமா? நீங்க அது விக்கிரவர்
3: சொல்லுவார்.
0: அவர் 550 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கும் பொழுது அது 1500 ரூபாய் என்றால் அவர் 550 ரூபாய்க்கு எப்படி அதை வாங்கி விற்க முடியும்? கொள்விலைக்கு ஆரம்பிக்க மாட்டார். அது விற்பனை வியாபாரத்திலே இருக்கின்றது. பொய்
3: பொய் எங்க இருந்து ஆரம்பிக்குதுயா? ஆடம்பரம் இதுலதான் பொய்.
0: நான்கு நீங்கள் பொய்
3: சொல்ல
0: நீங்கள் பொய் சொல்லி இருக்கிறீர்களா? எப்ப
3: நான் வந்து பொய் நிறைய சொல்லிருக்கேயா?
0: நிறைய என்ன? எதற்காக?
3: என் மனைவிட்ட கேளுங்க, என் மனைவிட்ட, என் அம்மா கிட்ட, என் மனைவிட்ட வந்து நான் பொய் சொல்லிருக்கேன். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வச்சுங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா செலவு இருக்கு, அந்த இதெல்லாம் செலவு இருக்கு, இவ்வளவு சம்பளம் சொல்லி பொய் சொல்லிருக்கேன்.
0: அப்படி அது நன்மைக்காக சொன்னீர்களா அல்லது அதை சமாளிப்பதற்காக சொன்னீர்களா? அது ஒரு
3: இல்லையா, நம்ம அவங்க எந்த கெட்ட உழவும் கிடையாது, பெண்களுக்கு எந்த கெட்ட உழவும் கிடையாது.
0: அது சரி, உங்கள்கிட்ட இருக்கு
3: ஆண்களுக்கு, ஆண்களுக்கு 1000 பழக்கம் இருக்கும், 1000 இது இருக்கும், செலவு எல்லாம் உண்மைய வருமானத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன பொறுத்தளவு ஐயா, அது வேற அம்மா மீரம்மா கேட்டுட்டு ஐயோ. என்ன பொறுத்தளவு இப்ப நான் 1500 சம்பாதிக்கிறேன்னு வச்சுங்க, 1000 தான் கணக்கு சொல்ல முடியும், 500 சொல்ல முடியாது. நம்ம உலகத்துல ஆனா அவங்க 200 சம்பாதிச்சாங்கன்னா 2000
0: திரும்ப விடயத்துக்கு வரணும். நீங்கள் பொய் சொல்லிருக்கீங்க, நீங்க ஒத்துக்கொள்ளும், நீங்கள் பொய் சொல்லிருக்க நன்மை சில சில சந்தர்ப்பத்திலே சொல்லி சில நன்மைக்காக சொல்ல சொன்னாங்க. ஆனா பொய் என்பது வந்து நீ அது ஒரு பஞ்சமா பாதகத்துள் ஒன்று பொய், அதை நீங்கள் வேறு விதமாக
3: அந்த பொய்ய அந்த பொய்க்கே நான் வரல, அந்த பொய் எனக்கு வேணும் வேணாம், அந்த அந்த பாவமும் எனக்கு வேணாம். கண்ணன் அல்லாலும் ராதாயம்மா ஐயா இல்லாலும் எனக்கு அந்த பொய்யெல்லாம் சொல்லி நான் பேமஸா இருக்க வேண்டிய அந்த பொய்யெல்லாம் சொல்லிய வேண்டிய தேவையில்லையா. ஒருத்தவங்கள கடன் வேணா கரெக்டா அந்த மாதிரி கடனை கொடுத்துருவோம், அந்த இந்த பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நாமை பொய் சொல்லாம மனைவி மக்கள் எல்லாரும் சுற்ற உறவினர்கள்ட்ட கடன் வாங்கிட்டு கருவமா ஒரு தேவைக்கு போனா உள்ள கடன் வாங்கிட்டு தான் வச்சுருவோம், என்ன என்ன இருந்துச்சா இல்ல அப்படின்னு கேப்பாங்க. தேவை உனக்கு செய்யணும்னு சொல்லிருந்தா போய்
0: சொல்லியிருக்கேன். வாழ்க்கையை சமாதானப்படுத்த வேண்டும், அவர்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக நீங்கள் சொல்ற. நான் இப்ப ஒரு பாரதூரமான பொய் சொல்லியிருப்பீர்களா, மற்றவர்கள் தீங்கு வரக்கூடிய வகையில ஏதாவது பொய் சொல்லியிருப்பீர்களா?
3: கிடையவே கிடையாது,
0: கிடையாது. வாழ்த்துக்கள்.
3: அப்படி நிச்சயமா என் வாழ்க்கையில அந்த ஐயா மேல ஐயா திருவடி மேல ஆணையும் கண்ண பெருமான ஆணையும் அந்த பொய் சொல்ல
0: மாட்டான்.
3: அழிச்சிருக்கும் பரம்பரையை அழிச்சிடும், குடும்பத்தையும் அழிச்சிடும்,
0: நிச்சயமா சந்ததி சந்ததியாக வரும். அதே நேரத்தில் இந்த புழுவு என்பது என்ன? புழுகிறது விஜயராகவன் வந்து சொன்னார் ஒரு புழு என்ன என்றால் கருவாட்டிலே ரத்தம் தேவைத்தாராம். முடியுமா? நகைச்சுவை, நகைச்சுவையாகத்தான் புழுகுதல் என்பது நகைச்சுவை என்று கூறுவார். சரியா?
3: சொன்னீங்க பாரு இந்த ஆமைய பத்தி, அது உண்மையான கதையா? அது உண்மையான வாழ்க்கை. எல்லா மனிதர்களும் எல்லா உங்க
0: கோழியினுடைய குணம் பெரிதா
3: முடியலையா? சந்தோஷத்துல சிரிச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சரி என்ன பண்றது ஏது பண்றது, நானும் இது பண்ணிட்டு சும்மா அதாவது உணர்ச்சி வசப்பட்டா அப்படி நடப்பேன். இந்த கிரிக்கெட் இதெல்லாம் பாக்குறப்ப இந்த அப்படி ஓடுவேன், அப்படி ஓடுவாரு அந்த நடப்பேன், அப்படி இந்த ஊர்ல வருவான் அப்படியே சத்தனாலே அப்படி இருக்கும்.
0: அது புழுகு என்று மகிழ்ச்சியில
3: சந்தோஷத்துல அதாவது உட்கார முடியாது என்னால, டக்குன்னு நடப்பேன். அப்புறம் அங்க தூக்கிட்டு போவோம், இங்க தூக்கிட்டு போவோம், எல்லாம் என்ன பார்த்தா என்ன ஏற்க செல்ல வச்சுக்கிட்டு.
0: சின்ன வயதுல நடந்து போகும்போது ஒரு அண்ணா பணத்தை கண்டு எடுத்து விட்டீர்கள், நீளத்திலே இருந்தது, அது யாருடையதும் இல்லை, அறத்த போட்டார்கள், அது யாரும் எடுக்கவில்லை, நீங்கள் கண்டிப்பாக எடுத்து விட்டீர்கள். அது
3: வாழ்க்கை,
0: நான் சொல்லுகிறேன், அது வாழ்க்கை முழுக்க ஞாபகத்தில் இருந்து பேசும்போது நான் முந்தைய எப்படி செய்வேன், அது ஒரு அணாவே பத்து அணா எடுத்தேன் புழுகுறோம், இதுதான் சொல்லுவது புழுகுதல். ஒருபடியே நடந்திருக்கும், அதை வைத்து மெருகு ஊட்டி கதைப்பதுதான் புழுகுதல்.
3: ஐயா அதே மாதிரி 500 பணம் கிலோ கிடைக்க எடுக்கிறதுக்கு பயந்துட்டு தொடர் அடிக்கிறாங்க தெரியுங்க, பணம் கிடைக்கு ஆனா எடுக்கிறதுக்கு பயமா இருக்கு.
0: யாருடைய
3: எடுத்துருங்க பக்கத்துல என் ஃப்ரெண்டு சொன்னான், தொடர் அடிக்கல அப்படின்னா ஐயோ பயமா இருக்கு. அது அதுதான் எனக்கு என்ன என்னையே நானே இது பண்ற மாதிரி இருக்கும். யாராவது இது பண்ணா சரி எடுத்து எதா கொடுக்கணும் மீச்சிட்டு போறாங்க.
0: கவனிக்காமலும் மிதிச்சுட்டு போறாங்க. நீங்கள் கவனித்து விட்டீர்கள், எடுக்க பயப்படுகிறீர்கள். உங்களோட
3: மனசு மத்தது ரெண்டு பேரும் கிடைக்குதா அப்படின்ட்டு என்ன சொன்ன கேள்வியா என் ஃப்ரெண்டு தான் தொடரடிங்க அப்படின்ட்டு அவன் எடுத்துட்டு நான் வந்துருங்க வீட்டுல வந்து தூங்கவே முடியல. அது ஒரு பயம், அது அது இன்னமத்தில் எனக்கு
0: கண்டுபிடி தேடி வருகிறார் பயம் எங்களுடையது அல்ல. அதற்காக சாமியார் மேல விட்டுட்டு போறதுக்கு நாங்கள் இல்லையா
3: அதான் ஆமைக்கு வயசு சொல்லாம விட்டுங்கன்ட்டு நான் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன பண்றதுன்ட்டு பயந்துகிட்டே இருந்தேன். சரி பவுனம்மாள் நோண்டி கேட்போம் அப்படின்ட்டு பவுனம்மாள் சமத்தை அடிச்சு எல்லாம் கேட்டுக்கிட்டு வருங்க எல்லாரும் உனக்கு கேட்டோம் அன்பு உறவுகள் அனைத்தும் நைட்டு முழு கேப்பையா. ஆனா இந்த இது அனுப்புவோம் இந்த சும்மா ஒரு
0: அதெல்லாம் ஒரு புழுவு தானே.
3: நன்றியா நன்றியா
0: அதெல்லாம்
3: நன்றியா.
0: ஒரு புழுவு என்பது மகிழ்ச்சி.
3: அது மாதிரியா
0: உங்களுடைய
3: நீங்க பேச வச்சு உங்களை பேச வச்சு பார்த்து எல்லாரும் அந்த அதே மாதிரி இந்த இதுக்கெல்லாம் சும்மா இது அறிவு கூப்பிட்டே இருக்காங்க எல்லாரும் என்ன வைக்கிறாங்க எல்லாரும் என்ன ஐயா கூப்பிட்டுட்டே இருக்காங்கன்ட்டு காலு எல்லாருக்கும் உண்டுயா எல்லாருக்கும் தெரியும். சும்மா வச்சுட்டு அடிச்சுக்கிட்டு இது பண்றாங்க. அது நான் மீராமாட்ட பேசணும் நிறைய பேச வேண்டிய இருக்கியா மீராமா ஒன்னாம் தேதி நைட்டு முழுக்க அனுப்பிச்சதுல இருந்து வரல
0: இல்லையா வந்திருந்தாரு. அதன் பின்பு வந்து
3: மீராமட்ட சொன்னோம்னா நம்பர் அவங்க கரெக்டா அது கரெக்டா எல்லாருக்கும் அந்த இது அனுப்பிடுவாங்க. மீராமட்ட தான் இருக்கு ஐயா நீங்க வந்து எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் என்ன ஐயா அந்த ஐயா இந்த மாதிரி செய்யறாங்க செய்யறாங்கன்ட்டு என்னோட தனிப்பட்ட கருத்தியா எல்லாரு பேரும் பாருங்கள் வருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சுட்டு
0: தான்
3: இருப்பாங்க.
0: அழைப்பவர்களைத்தான் அழைப்பது உண்டு. இப்ப நீங்கள் வந்து அழைப்பது நான் நினைப்பில இருக்குன்னு உங்களால் வர முடியவில்லை.
3: எல்லாரும் ஐயா ஐயா இந்த மாதிரி எல்லாம் பராபரிங்க
0: வாழ்த்துக்கள் நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு
3: நன்றி நன்றி நன்றி.

ஒரு பாடல், இந்த வரிகள் அத்தனையும் பொய் புழுகிய வரிகள் என்றுதான் கூற வேண்டும். இலக்கியத்திலே பொய் இல்லாமல் இலக்கியம் வளரவில்லை. இதிலேயும் அப்படி இருந்து இப்ப அப்படியேனும் அந்த பெண் வரவில்லை, ஆனால் அழகாக அந்த காட்சி கமையை இருவரும் நல்லா சோடித்து எல்லாம் பூசிக்கொண்டு வந்த மெருகூட்டி வந்தார்கள். அதைத்தான் புழுகுதல் என்பது. இது அரும்பாகவில் முட்டாய் வந்த சாதாரண விடயம். அதற்கு பொடி போட்டு மூடி அடுத்து இசை போட்டு எல்லாம் கொண்டு இதை புழுகு என்று மகிழ்வாக வருவது. மற்றவர்கள் மகிழ்விக்கும் வண்ணம் பூசி மெழுகி கொண்டு வந்து ஒரு புதிய கருத்தை உருவாக்கி கொண்டு வருவது. உறவுகள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் தினமும் மலரும் கதம்பம் நிகழ்வில் எதற்காக நீங்கள் வந்து பங்களிப்பது குறைவாக இருக்கின்றது என்று தெரியவில்லை.

விருப்பம் இல்லை என்றால் நல்லபடியும் விருப்பம் இல்லை. உங்களை நாங்கள் பலாத்காரமாக யாரையும் அழைக்க கூடாது தானே. உங்களுக்கு எத்தனை உறவுகள் வருபவர்கள், எத்தனை உறவுகளும் வருவதில்லை என்றால் அதுக்கு காரணம் ஒன்று, உங்களுக்கு நேரம் இல்லை அல்லது விருப்பம் இல்லை அல்லது என்னுடைய ஒலிபரப்பு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். இவர்கள் சும்மா பேசிக்கொண்டே இருப்பார், போனா கேள்விகள் கேட்பார் நினைக்கலாம். எல்லா விதமான வந்து சிறுத்து மகிழ்ந்தார்கள் தானே. சிறுத்து மகளக்கூடிய சிந்தனைக்குரியபடிகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இது கதம்பம். கதம்பம் என்பது பரிசுவை நிகழ்வாக சென்று கொண்டிருக்கும். துக்கம், மகிழ்வு, நகைச்சுவை, சிந்தனை, கற்பனை எல்லாம் வரும். இந்த இடத்துல யாராவது கவிதை கூறுபவர்கள், நீங்கள் கவிதை கூறலாம், பாடி காட்டலாம், பேசி காட்டலாம், நாடக நடிகர் நடித்து காட்டலாம். உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது. கதம்பம் என்றால் அதுதான். உங்களுடைய கருத்துக்களை வந்து நன்றாக உங்களுக்கு தெரிஞ்ச சிந்தனைகளை உங்களோடு கலந்து கொள்ளலாம். இப்பொழுது ஒரு சிந்தனைக்குரிய பாடம், வேதாளம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா, யாராவது வேதாளத்தை பார்த்திருக்கின்றீர்களா? வேதாளம் என்ற ஒரு அது மிருகமா பிராணியா? அம்புலி மாமா புத்தகத்திலே விக்ரமாதித்தன் கதையிலே கூறுவார்கள், மீண்டும் விக்ரமன் தன் முயற்சியில் சற்று மனம் தளராது அங்கே தொங்கியிருக்கும் வேதாளத்தை வெட்டி வீழ்த்தி தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு செல்லும் பொழுது அந்த வேதாளம் கதை கூறுகிறது என்றெல்லாம் வரும் அந்த பதிவுகளில். தன் முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமன் மீண்டும் அங்கே தொங்கும் என்று தொங்கும் அந்த கதை. அதில் வேதாளம் என்று குறிப்பிடப்படும். அந்த வேதாளம் என்றால் எது? அதை ஒரு திரைப்படமாக்கி இருக்கின்றார்கள் இப்பொழுது. அந்த வேதாளம் என்றால் என்ன? ஒரு அருவறுப்பான உருவம், ஒரு வித்தியாசமான உருவம், அது வித்தியாசமான கதை கூறும், வித்தியாசமான விடயங்களை செய்யும், கடைசி வரைக்கும் திருத்த முடியாததை மீண்டும் திரும்பி வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிவிடும் போய் மீண்டும் அந்த முருங்கை மரத்தில் ஏறி முருங்கை மரத்திலே தானே இருக்கும் அந்த வேதாளம் தூங்கிக் கொண்டு இருக்குமா என்றெல்லாம் கற்பனை கதைகள் இருக்கின்றது. அப்ப வேதாளம் என்பது ஒன்று உண்மையானது அல்ல. மற்ற வேதாளம் செய்வது எல்லாம் ஒரு திருவிதாளமாகத்தான் இருக்கும், நிலையான உருப்படியானதா இருக்காது. அதை வைத்து ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறார்கள், வேதாளம் என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலே ஒரு பாடல் ஒன்று வருகிறது, அதை கேட்டுவிட்டு அது வேத எப்படி இருக்கு என்று கேட்டு பார்ப்போம். மிகவும் உற்சாகமான ஒரு பாடல் கேட்போமா? அதுல என்ன மொழி, அதுல என்ன கருத்து கூறப்படுகின்றது என்று கேட்போம்.

இந்த வார்த்தைகளுக்கு கருத்து புரிந்தால் தயவு செய்து வந்து கட்டளையில் தாருங்கள். அந்த கருத்து என்ன, ஆளுமா டோலுமா தாளக்கடி ஏதோ ஒன்று பேசுகிறார்கள், அது புரிகிறதா, அது என்ன கருத்து என்று கூறுங்கள்.

0: எந்த நாட்டு மொழி, எந்த பிராந்திய மொழி, இதில் எத்தனை மொழி கலந்திருக்கின்றது, என்ன கருத்தை கூறி செல்கின்றது? துள்ளல் பாடல் கலகலப்பாக இருக்கின்ற மகிழ்வான பாடல் என்று தெரிகின்றது. வேறு ஒன்றும் எனக்கு புரியவில்லை. அதனால் தான் வேதாளம் என்று கூறுகிறார்களோ. இந்த இசை அமைப்பு, அதிலே வந்த வார்த்தியங்கள், அதிலே வந்த வார்த்தைகள், அங்க பாடியோ ஏதாவது எங்க காதுக்கு புரிந்ததா? எப்படி இது மகிழ்வான ஒரு பாடல் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. இது பொய்யா புழுகா இது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனா இதைத்தான் இன்றைய எளிய தலைமுறைகள் மூளை செலவை இந்த இசைக்கு செலுத்தப்பட்டு, இந்த மொழிக்கு செலுத்தப்பட்டு இதைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். குழந்தை செல்வங்களை நான் கூறவில்லை, பெரியவர்களும் கூறுகின்றார்கள். இது வளர்ந்த 25 வயதுக்கு மேற்பட்ட வாலிபர்கள், 30 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், 40 வயதுக்கும் மேற்ற குடும்பத்தவர்கள் கூட வீட்டிலே இந்த வார்த்தைகளை, இந்த சொற்களை பிரயோகிக்கின்றார்கள். அதுக்கு என்ன கருத்து என்று தெரியாமல் கவலையாக இருக்கின்றது. என்ன என்னத்தை கூறப்பட்டு ஒரு இந்த அளவு நேரத்தை நாங்கள் வினைக்கடுத்தி இவ்வளவு செலவை அவர்கள் செலவழித்து ஒரு பாடலை படமாக்கி கொண்டு வந்து திரையரங்கிலே தந்து எங்களுக்கு என்ன கருத்தை கூறியிருக்கின்றார்கள்? இது என்ன சீர்திருத்த கருத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டது? என்ன வாழ்வியல் தத்துவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளோம்னு தெரியவில்லை. உள்ளம் மகிழ்கின்ற வேளையிலே வருகின்ற பாடல். உள்ளத்தின் மகிழ்வு வருவது எப்படிப்பட்ட மகிழ்வு வரும்? அந்த மகிழ்ச்சியான ஒரு உள்ளம் சில பாடல்களை பாடியிருக்கின்றது எங்களுடைய தென்னகத்து திரைப்படத்துறையிலேதான். எத்தனை ஜாம்பவான்கள் சேர்ந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அந்த திரைப்படங்கள் எங்களால் கேட்கக்கூடிய. சரி, ஒரு மனம் வந்து துள்ளாமல் துள்ளுகின்றது. ஒரு பெண்ணின் மனம் தன்னுடைய மனத்திலே தான் நினைத்து நிறைவேற வேண்டும் என்று ஒரு பாடலை தர இருக்கின்ற அந்த பாடலையும் கேட்போம். இப்பொழுது அன்பு உறவு வருகின்ற அழைத்து விடும். வணக்கம் வணக்கம் வணக்கம் சௌத. சவுதியிலிருந்து நலமாக நலமாக இருக்கின்றோம். அங்கே உங்கள் பணியகத்தில் தலையகத்தில் அனைவரும் நலம். உங்கள் பணியகத்தில் அனைவரும் நலமா?
1: பணியகத்தில்
0: நல்லது நல்லது. நீங்கள் அங்கே
1: தனிமையும் நலம் பெரிதாக மிதமான மழை.
0: ஓ, மிதமான
1: மிதமான மழை,
0: மிதமான மழை பெய்கின்றது சவுதி அரேபியாவில். நீங்கள் உங்கள் விடுதியிலே நீங்கள் மட்டும்தான் இருக்கின்றீர்களா, வேறு நண்பர்களும் இருக்கின்றார்களா?
1: நண்பர்களோடுதான் இருக்கிறேன். உணவுகள் ஆறு பேர் இருந்தோம். இப்ப லாக்டவுனுக்கு அப்புறம்
0: இடைத்தூரத்துக்காக 4 பேர் ஆக்கப்பட்டிருக்கு. கவனமாக, 4 பேரும் ஒரே பணியகத்தில் வேலை பார்க்கின்றீர்களா, வேறு வேறு பணியகத்திலா?
1: வேற வேறு, 2 பேர் வேற இடத்துல, 2 பேர் வேற வேற.
0: ஆனால் வேலை பணி முடிந்ததும் எல்லோரும் வந்து ஒன்று கூடி விடுவீர்கள். அவர்கள் பகல் பகல் பணியா?
1: மற்றவர்கள்
0: அதெல்லாம் நீங்கள் ஒருவர் ஒருவர் சந்திப்பது குறைவாக இருக்கும் இல்லையா? பகல்ல உங்களை உறங்குவதற்கு நல்ல நேரம் கிடைக்கும். வேறு இடைமுறை இருக்காது. நண்பர்கள்
1: அழைத்தால் எனக்கு
0: பகலையும் கேட்கலாம், விரைவிலும் கேட்கலாம். அவர்களும் அவர்களும் உங்களை போன்ற இஸ்லாமியர்களா, தமிழகத்தை சேர்ந்தவர்களா?
1: எல்லாரும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள்.
0: எல்லோரும் இஸ்லாமிய. அதனால நல்ல கூற்றுவா ஒரு தொழுகைகள் எல்லாம் சிறப்பாக செய்வதற்கு. நீங்கள் பணியகத்திலே என்ன உற்பத்தியில் இருக்கின்றது உங்களோட பணியகம்? என்ன உற்பத்தி செய்கிறீர்கள்? கடினமானதா அந்த தொழில் உங்களுக்கு? உடல் வறுத்தி செய்ய வேண்டும்.
1: எல்லாமே மிஷினரியை
0: செய்யலாம். அந்த கம்பெனி இத்தாலியருக்குரிய கம்பெனியா அல்லது சவுதி அரேபியர்களுக்கு உள்ள கம்பெனியா?
1: சவுதி அரேபியாவுக்கு உள்ள கம்பெனி. மிஷினரி எல்லாமே
0: இத்தாலி மிஷினரி வைத்து ஏற்றுமதி செய்வதா அங்கிருந்து நீங்கள் ஏற்றுமதி?
1: உலகம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. நீங்கள் என்ன பாடலை கதம்பத்திலே தரப்ப கொண்டீர்கள்?
1: இது அந்த சம்பிரதாயத்தை பிறக்கும் போதும் மலையும் தான் இறக்கும் போது கவலை மறந்து ஒரு நாள்
0: கவலை இல்லாத மனிதன் திரைப்படத்தில பிறக்கும் போதும் அழுகின்றாய் அந்த பாடல் நல்ல ஒரு கருத்துள்ள பாடல் இல்லையா அந்த பாடல்
1: என்ன
0: நல்லது. நாங்கள் வந்து பேசிக்கொள்கிறோம் ஃபாரூக் கதம்பத்திலே வந்து பொய் அடுத்தது புழுகு. இந்த பொய் என்றால் என்ன, புழுகு என்றால் என்ன, புழுகுதல் பொய் பேசுதல் புழுகுதல் கூறுங்கள் அதுக்குரிய விளக்கத்தை தாருங்கள். பொய் என்றால் என்ன, புழுகு என்றால் என்ன?
1: இப்ப தற்போதுதான் கேட்டேன்யா நீங்கள் பேசிக் கொண்டிருந்தது. இதுவரை எனக்கு புழுகு என்றால் அர்த்தம் தெரியாமல் இருந்தே எனக்கு அறிவு
0: வாழ்த்துக்கள். எங்களுக்கு புழுகு வானங்கள் விடுவார்கள், நாங்கள் திருட்டு விட்டு போவோம், அதில் உண்மை இருக்காது.
1: அது தெரியல, இது பொய்யா புழு இது எல்லா அர்த்தமும் தெரியாது. இந்த
0: ஒன்று புழுகுதல் என்பது இல்லாத ஒன்றை கட்டிட வேண்டி மற்றவர்கள் நகைச்சுவையாக அதான் புழுகு.
1: இப்பதான் தெரியல, இப்பதான் தெரியல. அவன் சும்மா நான் அடிக்க விட்டு போறான் அடிக்க விட்டு போறான் புழுகு தான்
0: அதான் புழுகு. ஆனால் பொய் என்பது ஆபத்தானது, பொய் பேசுதல் கூடாது, வாய்மை பேசுவது. எல்லா மதத்தினரும் எல்லா இனத்தவர்களும் அந்த பொய் என்பதை வெறுக்கிறார்கள், பொய் பேசக்கூடாது என்றுதான் எல்லா மதங்களும் கூறுகின்றது. குறிப்பாக இஸ்லாமிய மதத்தில் கூறப்படுகிறது பொய்யை பற்றி, பொய் பேசுதல் பாவம் என்று கூறப்படுகின்றது. பொய்
1: அடுத்ததான்
0: அதான் பொய், இல்லாததை உள்ளதென்று அடித்து கூறுவது பொய், உள்ளதை இல்லை என்று மறுத்து கூறுவது பொய், செய்துவிட்டு செய்யவில்லை என்று மறுத்து கூறுவது பொய், ஒரு கொலை செய்துவிட்டு நான் செய்யவில்லை என்று மறுப்பது பொய், மது அருந்துவிட்டு நான் மது அருந்தவில்லை என்றது பொய், இந்த பஞ்சமா பாதகங்களை செய்துவிட்டு மறந்தது பொய். அதனால் ஆபத்து கலந்து அவருக்கு மேன்மை கிடையாது. பொய் சொன்ன பொய் சொன்ன வாய்க்கு பொறியும் கிடையாது என்று கூறுகிறார்கள். பொய் சொன்ன வாய்க்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. ஆனா புழுகுதல் வந்து யாரையும் யாரையும் ஏமாற்றுவதும் இல்லை, யாரையும் நகைச்சுவையாக ஒரு கதையை அடிச்சு விடு, நீங்க சொன்னவரை அடிச்சு விட்டு போறாங்க.
1: நடந்து
0: கொண்டு புழுகு என்பது அப்படியானதுதான். நீங்கள் பணி செய்யும் போது காதலே குச்சி இந்த எங்களுடைய வானொலியை கேட்டுக்கொண்டு காதலில் இயர்போனை போட்டு கேட்டுக்கொண்டு நீங்கள் இருக்கின்றீர்கள்.
1: வேலையில்
0: கவனமாக இருப்பது நல்லது. நல்லபடியும் நீங்கள் வேறு என்ன, நீங்கள் எப்போ அது போய் கூறியதுண்டா?
1: பொய் சொல்லி இருக்கா சொல்லிட்டு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கேன். திரும்பி நான் சொல்லு பொய் திருப்பி சொல்லி சொல்லக்கூடாது என்ற எண்ணம் இருக்குறாது என்ற எண்ணம் முயற்சி பண்ணி பொய் சொல்ல கூடாதுன்ற நம்பிக்கை மனசுல இருக்கு.
0: சின்ன வயது
1: கூட நடக்கிறேன்,
0: நடிச்சிருக்கேன். பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லல் ஆகாது பாப்பா என்று பாரதியாருடைய பாடலே பொய் வந்து பேசும் பொழுது அடுத்தவர்களுக்கு துன்பம் விளைவிக்கிறது என்னவோ எங்களுடைய மனத்துக்கு துன்பமாக இருக்கு. மனச்சாட்சி
1: அழுக்காருடைய
0: சில சமயத்திலே நாங்கள் பொய் பேச வேண்டி இருக்கின்றது, ஆனால் அதை பேசிவிட்டு நாங்கள் அந்த இடத்தை விட்டு விலகி செல்லும் பொழுது மனம் துன்புறுத்தி கொண்டிருக்கும். ஐயோ நான் இப்படி சொல்லிவிட்டேனே, இப்படி போய் சொல்லிவிட்டேனே என்று துன்புறுத்தி கொண்டிருக்கும். எங்களுடைய தமிழ்நாட்டிலே மகாத்மா காந்தி என்று ஒருவர் இருந்தார். அவர்தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்பதற்கு பல தியாகங்களை செய்து யுத்தம் இல்லாத ஒரு போராட்டத்தை போராடி ஒன்றெடுத்தார்கள். சரித்திரம் நாங்கள் படித்தோம். அவர் சின்ன வயதிலே அந்த தெருக்கூத்து நாடகத்தை பார்த்திருக்கின்றார். அரிச்சந்திர புராணம் நாடகம் அவர் சின்ன வயதில் இருந்து பார்த்து கொண்டிருந்திருக்கின்றார். அதிலே பொய் சொல்லாமல் ஹரிச்சந்திரன் பொய் சொல்ல மாட்டான். அதனால் அவன் இவ்வளவு இன்னல்படுகின்றான், துன்பப்படுகின்றான். அதை காட்சியிலே பாடி அடித்து காட்டிக் கொண்டிருந்த பொழுது இவருக்கு அந்த நாடகத்தை கவர்ந்து விட்டார். ஏனென்றால் பொய் சொல்லாமல் வாழ்வதனால் அவ்வளவு இன்பம் உண்டு என்பதை அவர் கண்டு அன்றும் அவர் பொய் சொல்லுவதை நிறுத்தினார் என்று அவருடைய சுயசரிதை அவருடைய அவர் அப்படிப்பட்ட அவர் மகானாக வந்தார். பொய் பேசுதல் பொல்லாதல் பழகிக்கொள்ளவனும் பொய் சொல்லாமல் இந்த உலகம் பொய்யான உலகமாக இப்பொழுது மக்கள் ஜன்ன நடமாட்டம் எங்களை சுற்றி இருந்தாலும் நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இல்லாமல் இருக்கின்றோம். பொய் சொல்லாமல் இருப்பதெல்லாம் எவ்வளவு பாவங்கள் ஏற்படுகின்ற, எவ்வளவு ஆபத்துக்கள், எவ்வளவு துன்பங்கள் எங்களுக்கு வந்தாலும் நாங்கள் பொய் சொல்லக்கூடாது. நேற்றைய தினம் ஒரு திரைப்படம், மீண்டும் இரண்டாம் முறை பார்த்த பழைய திரைப்படம் பந்த பாசம் என்ற திரைப்படம். அதிலே உண்மைக்கு புறம்பான கற்பனைகள் அங்கே வளர்ந்து அண்ணனை தம்பி சந்தேகிக்கின்ற இடம் கூட வருகின்றது. எவ்வளவு இக்கட்டான வரும்போது அவன் நல்ல விடயத்துக்காக தன் வீட்டிலே ஒரு அண்ணன் பொய் சொல்லுகிறான். தன் தந்தை பார்த்து அந்த இடத்துலயே அந்த பொய் நன்மை பயக்கணும், அவனுக்கு துன்பம் கொடுக்கின்றது. துன்பம் கொடுத்தாலும் இறுதி வரையும் அவன் சொல்லாமல் இருந்து இறுதியிலே தான் அவன் சொல்ல. பொய் சொல்லாமல் இருப்பது கடினம், கடினம் எங்களுக்கு. ஆனால் அதை நாங்கள் தாங்கிக் கொண்டு பொய்யை சொல்லாமல் கடைபிடித்து வருவோமாக இருந்தால் நிச்சயமாக தர்மம் அறம் உங்களை வாழ வைக்கும். பொய் சொல்லாமல் இருப்பது அறம். பொய் பேசுறது அறம் இல்லை, மரம். பொய் சொல்லக்கூடாது. அந்த பொய்யினால் எத்தனை விபத்துக்கள், விபரீதங்கள், ஆபத்துக்கள் ஏற்படுகின்றது. இன்றைக்கு ஈழத்திரு நாட்டிலே லட்சோப லட்சம் மக்கள் சிங்கள இராணுவத்தினால் கொலை செய்யப்பட்டார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையிலே அவர்கள் சென்று அப்படி எதுவும் நடக்கவில்லை. அதற்கு ஒரு முழு பூசணிக்காயை சோற்றுக்குள்ளே மறைப்பது, ஒரு பெரிய பூசணிக்காய் எடுத்து சோற்றுக்குள்ளே மறைக்கலாம், மறைத்தல். அது கூட பாரதூரமானதுதான். உண்மையை, ஆனால் உண்மையை சொல்லி வாழ்ந்தவர்கள் இல்லை என்றார். ஆனால் உண்மையை சொல்லி வாழ்ந்தவர் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள் என்றும் வாழ்க்கையிலே. வாழ்க்கை மலர்ந்திருக்கின்றது, துன்பப்படுகின்றார்கள், ஆனால் மலர்ந்திருக்கின்றது உள்ளம். எங்களுக்கு தெரிய வெளியிலே உள்ள செல்வம் அல்ல, உள்ளத்துக்குள்ளே மகனும் செல்வம்.
1: இறைவன் பார்த்துக்கல, அந்த மாதிரி முழு பூசணிக்காய் சேர்த்து மறைக்கிற அவங்க வந்து இறைவன் பார்த்து கண்டிப்பா கொடுப்பாங்க.
0: நிச்சயமாக இறைவன் அவன் அன்றி அனுபவம் அது பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அங்க தண்டனைகள் குறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். அதனால் தான் மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கு. மனச்சாட்சி நான் பொய் சொல்லிவிட்டால் எங்களை போட்டு உறுத்தும், அது பெரிய தண்டனை, அதுதான் நரக வேதனை. இந்த உயிரோடு இருந்து அப்படி மன உறுத்தி மன உளைச்சல் பட்டு கொண்டிருப்பது நரக லோகத்துக்கு சரி. நரகம் அங்கே சென்றது இங்கே
1: ஆமாம்.
0: இங்கே பொய் சொன்னால் அங்கே கணக்கு
1: ரொம்ப நன்றி.
0: நீங்களும் இணைந்து எங்களோடு பேசி மகிழ்ந்ததற்கு, உங்களோட கருத்துக்களை தெரிவித்ததற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் இணைந்து சிறப்பு.
1: நன்றி
0: ஐயா,
1: நன்றி.
0: தமிழ் வானொலி அவரோட உடமேற்றுக் கொண்ட நல்லபடியே எங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பவர்களே, இது எங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கும் வேளையிலே உள்ள மகிழ்வாக இருக்கும் ஒரு பெண்ணின் நிலை ஒரு பாடல் வருகின்றது. கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து கேட்போமா அந்த பாடலை?

0: உறவுகள் மகிழ்ந்து கொண்டிருப்பதும் ஒன்றிய தமிழ் வானொலியின் கதம்பம். ஒரு உள்ளம் மகிழ்ச்சி அடைந்து இருக்கும் பொழுது எப்படி அது தன்னுடைய மகிழ்ச்சியை அமைதியான முறையிலே உள்ளத்தில் எப்படியான எண்ணங்கள் ஏற்படுகின்றது, மகிழ்வு வந்தால் எப்படி இருக்கும், எந்த நேரத்தில் மகிழ்வு வரும் என்பதை எல்லாம் காட்டிக்கொள்வது. காய்ந்த கொடி மழையை கண்டால் மகிழ்கின்றதாம், சோர்ந்த பயிர் தாவி படர்வதற்கு ஒரு அந்த கொடி படர்வதற்கு ஒரு ஒரு கொடி அந்த தறியை கண்டால் மகிழ்கின்றது, சோர்ந்த பயிர் மழையை கண்டால் மகிழ். அதே போன்று உள்ளம் மகிழும் பொழுது அற்புதமான வார்த்தைகளை உதாரணமாக குறி கேட்டு மகிழ்ந்தோம் என்ற உறவுகளே. மகிழ்ச்சிக்கான பல பாடல்கள் இருக்கின்றது. அந்த பாடல்கள் ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது எங்கள் உள்ளத்திலே பல உணர்வுகளை ஏற்படுத்தி செல்கின்றது. அந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது இதே போன்று நாங்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை எங்களுக்கு தூண்டுகின்றது. உண்மை பேசுவதால் வருகின்றதா, பொய் பேச வேண்டதால் வருகின்றதா, திருட்டு செய்வதால் வருகின்றதா, பஞ்சமா பாதகங்களை புரிந்தால் இக்காரணம் கொண்டும் மனதில் மகிழ்வு ஏற்படாது. அதனால் தான் ஆண்டவன் இறைவன் இயற்கை வளத்திலே இப்படியான நியதியான குறிப்புகளை தந்திருக்கின்றார்கள். பால்ராஜ், நீங்கள் அழைத்திருந்தீர்கள், வரவில்லை, வரலாம், இப்பொழுது வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, ஓடி வர வேண்டும். நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள், அழைத்த பொழுது உங்களை நான் எடுக்க முடியவில்லை என்ற இன்னொரு உறவு சவுதியிலிருந்து வந்த ஃபாரூக் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தோம். அவரை அழைத்துத்தான் உங்களை நான் நினைக்க முடியும். அவரை அழைத்து உங்களை இணைக்கும் வேளையில் நீங்கள் சென்றுபட்டீர்கள், மீண்டும் பெற வேண்டும் என்பதே பாடல் ஒன்றியல் தமிழ் வானொலி பாடல்களை தருகின்றது. அது ஒன்றியல் தமிழ் வானொலியின் பாடல்கள் வரும் பொழுது நீங்கள் இடையூர் அறுத்து வரலாம், பாடலை கேட்டுக்கொண்டே வரலாம். ஆனால் ஒரு அன்பு உறவின் பாடல், ஒரு நேயருடைய பாடல் ஒலிபரப்பாகும் பொழுதுதான் நாங்கள் வர முடியாது. இப்பொழுது வெற்றிகரமான இந்த 11 மணியை தொட்டு விட்டீர்கள் நீங்கள். நாங்கள் 12 மணியை கடந்து 30 நிமிடத்தை தொட்டு விட்டோம். இப்ப ஜோர்ஜ் வருகின்றார், அவரை இணைத்து விடும். வணக்கம், வணக்கம், வணக்கம் ஜோர்ஜ்.
1: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா.
0: நலமா இருக்கிறீர்களா?
1: நலமாக, வளமாக, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. உங்க ஆசீர்வாதத்தை
0: வாழ்த்துக்கள். வளமாக மகிழ்வாக இருப்பது என்றால் அது மிக சிறப்பாக இருப்பது சாதாரண விடயம் இல்லை. உள்ளம் சிறப்பாக இருந்தால், உள்ளம் தூய்மையாக இருந்தால் இவை எல்லாம் வரும் இல்லையா?
1: கண்டிப்பா ஐயா.
0: அங்கே மழை பொழிகின்றதா? அங்கே சவுதி அரேபியாவில் சாதாரணமான மழை பொழிகின்றதா?
1: நான் கேட்டேன், அவர் ஃபாரூக் சொன்னது கேட்டேன். எங்க இல்ல ஐயா,
0: இங்க இல்ல. உங்களுக்கும் ஃபாரூக் அவருக்கு சவுதி அரேபியாவும் உங்களும் பக்கத்து நாடா? இல்ல இல்லையா?
1: பக்கத்து நாடுன்னா இங்க இருந்து பார்டர் இருக்கு ஐயா, அந்த வப்ராவில் பார்டர் இருக்கு.
0: நான் கேட்டது இப்ப உங்களோட குவைத் நாட்டை சுற்றி எந்தெந்த நாடு எல்லைகளாக இருக்கின்றது?
1: சவுதி இருக்கு, ஈரான் இருக்கு, அப்புறமா
0: ஒரு பக்கம் சவுதி, ஒரு பக்கம் ஈரான். ஓகே, அடுத்தது
1: இதுதான் ஏன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கு அப்புறம் தெரியல எது இருக்கு.
0: அப்படியா?
1: இதுதான் சொன்னதை கேள்விப்பட்டிருக்கோம்.
0: இப்ப நீங்கள் பேசும்பொழுது பால்ராஜ் வருகின்றார். பால்ராஜ் உங்களால் இணைக்க முடியுமா?
1: இல்ல ஐயா, நான் வேணா போயிட்டு
0: வரேன். நீங்கள் பேசுங்கள், நீங்கள் பேசுங்கள். சரி, நாங்கள் இப்ப பேசிக் கொண்டிருந்த எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கீங்கள். என்ன பாடலை கேட்க? கதம்பத்துக்கு என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
1: ஜில்லுன்னு ஒரு காதல் ஐயா.
0: ஜில்லுன்னு ஒரு காதலா? அதாவது வந்து இந்த நாட்டில் குயத்தில் என்ன ஜில்லுன்ற ஒரு காதல் வருகிறது உங்களுக்கு. அப்படி இது கவனிக்கப்பட வேண்டிய இருக்கின்றது. கிளிகளை முறையில் தான் இருக்கு. நாங்கள் மகளோடு பேச வேண்டும் கொஞ்சம். வீட்டை நினைக்கும் பொழுது ஜில் இல்லாமல் இருக்கு, குவைத்த நினைக்கும் பொழுது ஒட்டாய் இருக்குது பிள்ளைக்கு. என்ன பாடல் ஜில்லுன்றதால என்ன பாடலா இருக்கும்?
1: அன்பேவா அன்பேவா அன்பேவா என் அன்பேவா அன்பேவா, அந்த பாடலை
0: அன்பேவா என் அன்பேவா என்று அழைக்கின்றீர்கள். ஜில் ஜில்லுன்ற ஒரு காதலுடன், அப்படித்தானே? அது யாரும் அன்பே இருக்கும் குயத்துல இருக்குன்றதா? அப்படி இல்லையா?
1: இல்ல ஐயா, ஒரு நாள் ஊருக்கு காமிச்சேன், சாவக்குமாருக்கு காமிச்ச
0: வீடு
1: கிச்சன் எல்லாம்
0: அது படத்துல தானே என்ன பின்னால மறைவில் இருக்குந்தானே. இருந்தாலும் உங்களுக்கு சேட்டலைட் போட்டு இருக்கோம் நாங்கள் அங்க வீட்டுக்கு பாண்டிச்சேரிக்கும் உங்களுக்கும் சேட்டலைட் தொடர்பு இருக்கின்றது, கவர்னா இருக்கின்றது.
1: சில டைம்ல கேட்டு இருக்கிறாங்க ஐயா, கேக்குறாங்க நான் ரேடியோல பேச போறாங்கும்போது அவங்க கேட்டு இருக்கிறாங்க.
0: இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, கவனமாக பேசி அதனால்தான் சேட்டலைட் போட்டி இருக்குன்னு கூறவுண்டு. நல்லது மகனே, நாங்கள் வந்து பொய் நாங்களும் இரண்டாவது புழுகு என்பதை பற்றி பேசினோம். நீங்க கேட்டுக்கொண்டு வந்திருப்பீங்க பொய்யை, நீங்கள் எப்படி பொய் என்றால் என்ன அதை நீங்கள் செய்திருக்கீங்க.
1: பொய் நானும் சொல்லிருக்கிறேன் ஐயா, சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் அப்படி ரொம்ப தலை போற காரியமா இருந்தா தான் நான் பேசணும். சின்ன சின்ன விஷயத்துக்குன்னு பொய் சொல்ல மாட்டேன் ஐயா. தப்பு பண்ணா தப்பு பண்ணிடுவேன்.
0: ஒரு
1: பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், இன்னொரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் மேல பொய் சொல்லி தப்பா தப்பு.
0: அற்புதமான ஒரு கருத்தை கொண்டு வந்துரு. பொய், ஒரு பொய் சொன்னால் அந்த பொய்யை மறைப்பதற்கு மேலும் ஒரு பொய் சொல்ல வேண்டும். பின் அந்த பொய்யை மறைக்க இன்னும் ஒரு பொய் சொல்லும். பொய் மேலே பொய் சொல்லிக் கொண்டு போய் உறுதியிலே கையா கையும் களவுமா பிடிபடும் பொழுது எப்படி இருக்கும் உங்களோட மனநிலை? அடேங்க அப்பா, ஆயிரம் வோல்டேஜ் என்று பாய்ந்தது போல மின்சாரம் தாக்கியது போல இருக்கும், உறுத்தலாக இருக்கும் இல்லையா? அருவறுப்பாக எங்களுக்கு அருவறுப்பாக இருக்கும். பொய் சொல்லுதல் யாருக்கும் எளியது, அதாவது வந்து சுலபமானது, அதை மறைப்பது கடினம். டக்குனு பொய் சொல்லி விடுவார்கள், அதை மறைப்பதற்கு எவ்வளவு கடினப்படுவார்கள். பொய்மையிலே பொய் சொல்லி, பொய்மையிலே பொய் சொல்லி, எத்தனை அதை பொய் புரளி என்று கூறுவது. பொய் புரளி, பொய்யை சொல்லிவிட்டு அதை மறக்க இன்னொரு புரளியை கூறுவது. அப்படி எல்லாம் இருக்கு, இந்த புரளி கட்டி விடுவது. அப்படி என்ன புழுவு என்பது என்னவா இருக்கும்?
1: சில பேர் சொல்லுவாங்க ஐயா, அப்படியே நம்புற மாதிரியே சொல்லுவாங்க ஐயா.
0: அது நகைச்சுவை
1: பயங்கரமா அப்படியே அழகா சிரிப்பே வராது அவங்க சொல்றதெல்லாம். நான் அவங்களை மீட் பண்ணேன், உங்களை மீட் பண்ணேன், நான் அங்க போயிருந்தேன், உங்க போயிருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
0: அதுவும் சிரிக்காமல் நகைச்சுவையோடும், அதாவது
1: முகமாக
0: அற்புதமாக கூடிய உங்களை நம்ப வைத்து விடுவாங்க. அங்கே போகணும் எனக்கு, அங்கே அதற்கு பொய் புழுகுதல் என்பது. ஆனால் அது ஒரு மகிழ்ச்சிக்குரியபடியே நகைச்சுவையாக கூறுவ, கடைசியில் அது பொய் என்பது அது இல்லை என்று தெரிந்தவுடன் நாங்கள் சிரிப்போம் இல்லையா?
1: எங்க ஊர்ல ஒரு ஆள் இருக்கிறார் ஐயா, அவருக்கு பேரு திடீர் புழுகன்.
0: திடீர் புழுகன், அவருக்கு கொஞ்சம் புழுகு என்னவா இருக்கும்?
1: திடீர் அவரு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாரு. அவரு அவருக்கு ஊர்ல இருக்கிறவங்கன்னா பேரு திடீர் புழு, அந்த யாராவது அந்த வீட்டுக்கு ஏதாவது அட்ரஸ் கேட்கலாம், அந்த குடும்பத்து பேர திடீர் குழு அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அவர்களுக்கு சுகவரியா இல்ல, அவர்களுடைய சுகவரியா இல்ல. எந்த மாதிரியான புழுவிலை, அவருடைய புழுவிலை என்ற கூறுங்கள் கேட்டு சிரிக்கலாம். அரசன் இருந்தார், அந்த பீபால் என்று கேட்டுமா, பீபால் பீபால் என்று சபையில ஜோக்கர், அதை நாங்கள் தெனாலிராமன் என்று கூறுவோம், விஜயன் என்று கூறுவோம். நகைச்சுவைக்காக ஒரு அரச சபையில ஒரு நகைச்சுவையாளன் இருப்பான். அந்த நகைச்சுவையாளன் பொய் பேச மாட்டான், புழுகு விடுவான். அதை கேட்டு அரசர் சிரிப்பார் இல்லையா? அரசர் இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் அவருக்கு தூக்கமே வரவில்லை. அங்க பிரண்டு பாக்குறாரு, இங்க பிரண்டு பாக்குறாரு, தூக்கம் வருது. பஞ்சனையிலே படுத்திருந்த அரசன் அல்லவா, தூக்கம் வருதுவே இல்லை. அப்பொழுது ஆவலாளியை சொன்னார், நிசந்து பீபால் அதாவது தெனாலிராமனை அழைத்து வா என்று. தெனாலிராமனும் நல்ல உறக்கத்திலே இருக்கிறார், நடு ஜாமம். அந்த இடத்துல காவலாளிகள், ராமா ராமா உன்னை வேற அரண்மனைக்கு அழைப்பு வந்திருக்கு வாங்கன்னு அவன், ஐயோ இந்த நேரத்தில் என்ன அழைக்கிறார் என்று தூங்கி தூங்கி வழிந்து கொண்டே போறான். போய் அரசவைக்கு சென்று நிதானமான ஒன்று, அரசே நீங்கள் என்னை அழைத்த காரணம் என்ன என்று கேட்டான். அப்ப அந்த அரசன் சொல்லுகின்றார், தெனாலி ராமா எப்படி இருக்கிறாய், எனக்கு தூக்கம் வருவதில்லை, எனக்கு ஏதாவது ஒரு கதை கூறு, நான் தூங்க வேண்டும் என்று. ஆனா தென்னாலிராமன் புத்திசாலி, அவன் நகைச்சுவையாளன் புத்திசாலி. அப்படி ஐயா இவர் சின்ன விடியம் ஐயா, நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள், நான் கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு தூங்கிவிட்டான். நன்றாதியுடன் அரசர் அவனை பார்த்துக் கொண்டிருக்கார். இன்னும் இவனுக்கு கதை கூறுகிறேன் என்று கூறிவிட்டு தூங்குகிறான் போல இருக்கின்றது. தென்னாலிராமா, என்ன என்ன தூங்குகிறாய்? இல்லை அரசே, நான் சிந்தனையில் இருக்கின்றேன், குழப்பாதீர்கள் என்றா. சூமியா, நன்றாக தூங்க முடியும் மட்டும் அரசர் பார்த்துக் கொண்டே இருக்கின்றார். பார்த்துக் கொண்டு இருந்துவிட்டு தென்னாலிராமா, கதை அகப்பட்டு விட்டது. ஆமாம், இப்பொழுதுதான் கிடைத்தது என்றான். என்ன கூறு, நான் இதுவரை நேரமும் கண்ணை மூடிக்கொண்டு தூங்கினண்டா நினைக்கிறீர்கள்? இல்லை, இந்த வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றதில் எண்ணிக்கொண்டிருந்தேன். அந்த நட்சத்திரங்கள் அத்தனையும் திடீரென்று அணைந்து விட்டால் அவற்றுக்கு ஊற்றி திரிவோட்டு எரிப்பதற்கு எத்தனை திரி வேண்டும், எத்தனை லிட்டர் எண்ணெய் வேண்டும் என்று தான் சிந்தித்தேன். அப்படியா, நானும் சிந்திக்கின்றேன் என்று அரசர் கண்ணை மூடிக்கொண்டு சிந்திக்க துவங்கினாராம். அவரை அறியாமல் தூக்கம் வந்து விட்டது அவருக்கு. பாருங்க, அது நடைபெறக்கூடிய ஒரு காரியமா? இல்லை, ஆனால் அதனால் நன்மை பயந்திருக்கு. அவன் சொன்ன அதோட புழுகு, அதாவது இல்லாததை ஜோடித்து. அங்கே இந்த பவுனம்மாள் ஒரு அடைமொழி கூறினாரு, மேக்கப் போட்டு வருவதுதான் புழுகு. இவன் நல்லா மேக்கப் பண்ணி எல்லாம் காட்டி புழுகி விட்டு இந்த பாடல்களில் வருகின்றது. காதல் பாடல்கள் இலக்கிய சுவையோடு வருகிற வர்ணனைகள் எல்லாம் இந்த மேக்கப் தானே. அது அவருக்கு கொஞ்சம் தான் தலைமுடி இருக்கும். கடல் போல ஆழம் உள்ள கூந்தல், கார் கூந்தல் என்றெல்லாம் பாடுவார்கள். நிறைய தலைமுடியா இருக்கும், ஆனா கார் கூந்தல் என்று பாடுவார்கள் இல்லையா? பொன்மேனி என்று கூறுவார்கள். பாடு கருப்பா இருக்கும், ஆனா பொன்மேனி என்று கூறுவார்கள். அதெல்லாம் போய் அது புழுகுதல் என்பது. அதனால்தான் கம்பராமாயணத்திலே வந்த இலக்கியத்திலே வந்த அத்தனையையும் கம்பருடைய புழுகு என்று கூறுகிறார்.
1: கண்டிப்பாக
0: அப்படி புழுகு. அப்படி அவர் கூறிவிட்டார், நான் எத்தனை நட்சத்திரங்கள் எண்ணுகிறேன், அத்தனை நட்சத்திரங்களும் திடீரென்று அணைந்து விட்டால் அதற்கு நெய் ஊற்றி எரிப்பதற்கு எவ்வளவு நெய் வேண்டும், எவ்வளவு திரி வேண்டும் என்று எண்ணுகிறேன் அரசே என்றார். அப்படியா, நானும் அப்படி எண்ணுகிறேன் என்று அவர் கண்ணை மூடிக்கொண்டு எண்ணினார். நீங்களும் எண்ணி பாருங்கள் என்றார். கண்ணை மூடிவிட்டு அவர் தூங்கிவிட்டார். அவர் தூங்கியும் விட்டார். இவன் தூங்கி எழுந்து அவரை தூங்க வைத்து இவன் சென்று விட்டார். இது புழுகு என்பதிலே ஒரு அம்சமானது. அப்படி இந்த பொய் பேசுபவர்களால் ஆபத்து உண்டு, புழுகுபவர்களால் ஆபத்து இல்லை இல்லையா ஜோஜ்? அப்படி அச்சோட தனக்கு தெரிந்தது மாதிரி கூறுவார்கள். சில முகவரியை கேட்டு பாருங்கள், தெரிந்தது போல அமைப்பா, நல்ல முகபாவனையோட இப்படியே திரும்பி வலது பக்கம் போங்கள், அங்கே ஒரு காளிகோயில், காளிகோயில் இருந்து மேற்கு பக்கம் போகலாம், கொடு திருப்பி அந்த இடத்துக்கு வாராமதான் பதிலை கூறியிருப்பான். அப்படி நகைச்சுவையான புழுவுகள் இருக்கின்றது. பொய்யக்கும் புழுவுக்கும் வித்தியாசத்தை பார்த்தேன். நீங்கள் பொய் பேசவில்லை, சின்ன சின்ன விடயத்துக்கு பொய் இல்லை, பாரதூரமான விடயத்தை நீங்கள் அதில் இந்த தப்பு விற்பதற்கு பொய் கூறுவதுண்டு. எங்கள் நாட்டிலே நான் பாடசாலை விட்டு நான் சிங்கள பகுதியை சுற்ற உள்ள ஒரு தமிழ் பகுதியிலே படிப்பித்துக் கொண்டு 300 மைலுக்கு அப்பால் என்னுடைய வீட்டுக்கு அப்பால் படிப்பித்துக் கொண்டிருந்தேன். வீட்டுக்கு வருவதால் 2-3 இடத்திலே இறங்கி நாங்கள் பஸ்ஸிலே மாறியேறோம். இந்த கலவர காலத்திலே எங்களை காப்பாற்றுவதற்காக சில பொய்களை சொல்லியிருக்கின்றேன். எனக்கு வந்து காதிலே குச்சி போற தோடு குத்தவில்லை சின்ன வயதிலே. அப்ப நான் என்னை பார்த்தவுடன் எல்லோரும் ஒரு பஸ்ஸிலே மறுத்து சிங்கள காடையர்கள் ஏறுகிறார்கள், தமிழர்களை வெட்டுவார்கள், அவர்கள் கொலை செய்வார்கள் இந்த கலவரத்துக்குள்ளே. அந்த நேரத்திலே என்னிடம் கிட்டவும் வரவில்லை அவர்கள். ஏதோ எனக்கு என்னுடைய நிறம் ஒன்று, இரண்டாவது என்னுடைய காதலே தோடு போடு, தமிழர் என்றா காதலே தோடு போடுவார்கள் தானே. இப்பொழுது நாகரிகம் மாதிரி இளைஞர்கள் போடுவார்கள். எங்களுடைய முற்காலத்திலே என்னுடைய தமையனாருக்கு இருந்தது தோடு போட்டிருந்தவர் கடுக்கன் என்று கூறு, எனக்கு இல்லை. அவங்கள என்னை பார்த்துவிட்டு என்னுடைய நடைமுறை பாவனையை பார்த்து என்னிடம் வரவில்லை, நான் காதலே குச்சி இல்லாவிட, நான் தமிழன் இல்லை, நான் சிங்களவன் வேண்டிவிட்டார். அவன் சிங்களத்திலே கேட்கின்றார், நீ சிங்களவான? நானும் சிங்களத்திலே பதில் கூறிவிட்டேன். அந்த ஒரு சொல்லுத்தான் எனக்கு அழகாக சொல்லத்தில் சொல்லிவிட்டேன். அவர்கள் தங்கி சென்று விட்டார்கள். அந்த இடத்திலே நான் தமிழன் இல்லையே என்பது, நான் என் உயிரை காப்பாற்றுவதற்காக நான் தமிழன் இல்லை சிங்களவன் என்றும் அதை போய் சொல்லிவிட்டேன். அது எனக்கு வருத்தமாக இருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு அது
1: நன்மை,
0: அது பொய்மையும் வாய்மை பயக்கும் என்று வள்ளுவரே கூறியிருக்கின்றார். ஆதலால் அந்த இடத்திலே பொய் சேர்ந்ததிலே எந்த ஆபத்தும் இல்லை என்று நாங்கள் அதிசய உடலே பொய் சொல்லியிருக்கின்றேன்.
1: அதே மாதிரியே நாங்கள் பெங்களூர்ல வேலை செய்யும்போது இந்த வேலை முடிச்சுட்டு நைட்டு 12 மணி ஆயிடும். முடிச்சுட்டு போறதுக்கு. அப்ப போகும்போது அந்த கர்நாடகா போலீஸ்காரங்க அங்க தமிழ்காரங்களை பார்த்தா கொஞ்சம் இது, நம்ம ஆளுங்களை பார்த்தா வேணும்னு அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க. சில பேர் நல்லவங்க இருக்கிறாங்க, சில பேர் நல்லவங்க இருக்கிறாங்க. ஆமா ஆமா. அப்ப நாங்க அவங்க கேப்பாங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க, இது வரீங்க, தமிழ்ல பேச போனா கனடால பேசு, கனடால பேசுனாங்க. நமக்கு எல்லாம் நம்ம ஆளுங்களே இருக்கிறதால அந்த மொழி அவ்வளவு சீக்கிரம் நமக்கு இதா வர்றதில்லை, வரல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். நானும் ஒரு வார்த்தை மட்டும் கன்னடா தெரியாது அப்படின்னு சொல்லும், அப்படி கன்னடத்துல சொல்லும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் அப்ப எல்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி தான்
0: ஞாபகம் போய் பேசலாம். அதனால்தான் இந்த குரல் 292 குரல் எங்கள் ஐயன் கூறுகின்றார், பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனும். அதைத்தான் முதலில் நான் சுருக்கமாக்கணும், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனும். அந்த பொய்யினால் எனக்கு நன்மை ஒன்று வரும் என்றால், துன்பம் இல்லாமல் போகும் வளம் ஒன்று கிடைக்கும் என்றால், அந்த இடத்தில் அந்த பொய் வாய்மை பயக்கும் வரலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதான் அதனால் நாங்கள் பொய் பேசுதல் தவிர்த்தல் வேண்டும். இது இளைய தலைமுறைகள் கேட்டால் பயன்படும், இளைய தலைமுறைக்கு மட்டுமல்ல எங்களுக்கு பயன்படும், நிச்சயமாக
1: எல்லோருக்குமே
0: பயன்படும். அதனால் தான் இந்த கருத்தை இன்று கொண்டு வந்தேன். புழுகுதல் வந்து மேன்மை, மிகைப்படுத்தியெல்லாம் புழுகுதல். என்னுடைய தந்தை கடினமான உழைப்பு உழைப்பு வரா இருக்கலாம், தொழில் பார்க்கும் இடத்திலே அவர் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கலாம், அதை நான் பார்த்துவிட எங்கள் நண்பர்களோடு பேசும் பொழுது என் அப்பா இப்படி கஷ்டப்படுகின்றார், என் அப்பா பாவம் என்றெல்லாம் கூறாமல் அவர் நல்லா இருக்கின்றார், இருக்கின்றார். அதாவது பொய் தான் நான் கூறுவேன், அப்படி உழை கொடுத்து வருவார், இப்படி வருவார், எங்களுக்கு அது வாங்கி தருவார், இப்படி எல்லாம் உணவுகள் படைப்பார் என்று அது அந்த இடத்துல புழுகுதல், தந்தையை பற்றி மிகைப்படுத்தி புழுகுதல். அது பொய் அல்ல, புழுகும். ஏனென்றால் தந்தையை குறைவுபடுத்த கூடாது என்ற மகனுக்கு அந்த எண்ணம் இருக்கும் பொழுது அப்படி கூறுகின்றான். நல்லவீட்டோ நன்றி, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள், மீண்டும் உங்கள் உறவுகள் வரும் பொழுது இணைக்கலாம். இப்பொழுது 11:15 வர வேண்டிய வந்து இணைந்து பேசிக் கொள்ளலாம். 12 நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். வாழ்த்துக்கள் ஜோர்ஜ், உங்களுடைய
1: நன்றி.
0: எங்க பாலராஜ் ஓடிவாருங்க, நீங்க மீண்டும் அழைத்தீர்கள், நான் உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்துவிட்டு அதற்கிடையிலே ஜோஜ் வந்தார், ஜோஜுடன் சென்றபடியால் நீங்கள் அந்தீர்கள். எங்கே ஓடிவாருங்கள், 11:16 ஆலுமா டோலுமா ஓடிவாருங்கள். இனிமையான பாடல்களை கேட்டோம், இடையிடையே பாடல்களும் வந்தது, நண்பர்கள் வந்து கருத்துக்களை கலந்து கொண்டு செல்கின்றார்கள். அந்த வகையில் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வளமையாக வரும் உறவுகள் வர வேண்டும், இனி வரலாம், வர வேண்டும். நீங்கள் தாமதித்திருக்கின்றீர்கள், வந்து பேசிக் கொள்ளுங்கள், உங்கள் பாடலை பதிவு செய்து செல்லுங்கள். கதம்பத்தை இலங்கை நீங்கள் என்னும் கூறிக்கொண்டு பால்ராஜ், எங்கே உங்கள் அழைப்பு வர வேண்டும் இப்பொழுது? வருகிறீர்களா? வாழ்த்துக்கள் தர வேண்டும் பால்ராஜ். இது முன்கள் தமிழ் வானொலி 24 தமிழ் சேவையில் இணைந்திருக்கின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கும் வேளையில் பாடல்களை கேட்டுக்கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்காக பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. என்பவர்களே வந்து இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகின்றேன். உறவுகள் வருவார்கள், அணைப்பார்கள் என்ற எண்ணத்தோடு. இது முன்னில் தமிழ் வானொலி. எங்களுக்கு நேரம் 12:46 ஆகிவிட்டது, மதிய நேரம். உங்களுக்கு 11:17 இன்னும் 43 நிமிடங்களில் நீங்கள் எங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வர இருக்கின்றது. அதற்கிடையில் வருபவர்கள் வந்து பேசிக்கொண்டு செல்லலாம் என்று கூறுகிறேன். இது முன்னில் தமிழ் வானொலி 24 தமிழ் சபை கனடா கலையகம். பெற வேண்டும் உறவுகள், பதிய வேண்டும் உங்கள் பதிவுகளை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். தமிழ் வானொலி இன்னும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது, அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் வாருங்கள். அந்த பாடலை எங்கள் உள்ளம் மகிழ்வாக இருப்பதற்கான பாடல்களை தெரிவு செய்து வந்து கொண்டிருக்கேன். பழைய பாடல் இங்கே புதிய பாடல் ஒன்று ஆளுமா டோலுமாவும் கொடுத்திருந்தீங்க, அதுவும் ஒரு மகிழ்ச்சி பொங்கல், எல்லோரும் கும்மாளம் போட்டு பாடுவது போன்று. இவர்களுக்கு மகிழ்ச்சி வந்தால் இவர்கள் இருவரும் தங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்ட வகையில் ஒரு பாடலை கேட்கின்றார்கள். அம்மா அந்த பாடலை கேட்போமா? ஒரு பாடலை இது முன்னிறு தமிழ் வானொலி 24 தமிழ் சேவை நாங்கள் அழைப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையில நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் தங்க பதுமை என்ற திரைப்படத்தில் 1959 என்றால் இன்றைக்கு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன. வரும் அந்த பாடலை கேட்டுக்கொண்டு வணக்கம் வணக்கம் வணக்கம் மானே வேற தூங்கி விட்டீங்களா?
2: ஆமாப்பா தூங்கிட்டேன். ஆனா வந்து தேவானந்த போன் பண்ணி உங்கள்ட்ட பேச சொல்லுங்க.
0: தேவானந்தபடியே பேச வந்தீர்கள். சரி, என்ன பாடல் கேட்க இருக்கின்றீர்கள்? நீங்க பல தடவை அழைத்திருந்தீர்கள், கூறுங்கள். ஆலமா டோலமா கேட்டீங்களா?
2: சரிப்பா, அதே போட்டுருங்க.
0: அந்த பாடல் என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
2: இல்ல, அதே போட்டுருங்கப்பா.
0: அந்த ஆலமா டோலமா தான் உங்களுக்கு தேவை. சரி, அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தூங்குறதுன்னா தூங்கலாம், உங்களை நாங்கள் தடுக்கவில்லை. சரியா?
2: சரிங்கப்பா, சரிங்க.
0: நாளைய பணி இருக்கின்றது, நீங்கள் சென்று வாருங்கள். நன்றி மகனே, நன்றி. ஆலமா டோலமா அந்த பாடல். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி. இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் செய்யும் பாடல்களை பதிந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தூக்கத்துக்கு சென்று விட்டார்கள். ஒரு சிலர் நாளை பணிக்கு செல்ல வேண்டும் என்று தூங்க போகின்றார்கள். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. இனிமேல் உங்களுடைய நேர் நேரம் முடிந்தவுடன் கதம்பத்தை ஆரம்பித்தால் எல்லோரும் வரலாம் தானே. சரி, பார்ப்போம். அதற்கு இந்த நேரத்தை நாங்கள் இயக்குநர் சபையோடு பேசிவிட்டு தருகிறோம். இப்பொழுது பாடல் ஒன்றை தருகின்றேன், கேட்டுக்கொண்டு வாருங்கள்.

முப்பாலும் உலக கழித்த பெருமான் திருவள்ளுவர் காட்டிய திருக்குறள் அந்த திருவள்ளுவன் வழியிலே சென்றால் இன்பம் பெருகும் என்பதை கூறும் ஒரு பாடல் தந்தது. அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றை மடக்கி முப்பாலமாக தந்தவர் அந்த குறள். 1330 குறளும் வாழ்க்கை தத்துவங்களை எடுத்துக்கூடும் ஒரு பொக்கிஷமாக எங்களால் போற்றப்படும் பொழுது எத்தனையோ மொழிகளால் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு தெய்வ நூலாகவும் கணிக்கப்படுகின்றது. அதன்படி யார் இப்பொழுது நடக்கின்றார்கள் என்றால் குறைவுதானே. அதிலே எங்கள் வாழ்க்கையின் தத்துவங்கள் அத்தனையும் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறை ஒரு நெறிமுறையை காட்டிய அந்த நூல். அதன்படி நடந்தால் இன்பம் பொங்குமே என்று இந்த பாடலில் கூட கூறியிருக்கின்றார்கள். உறவுகள் வர வேண்டும், காத்தலைக்கு வந்து மகிழ வேண்டும் என்று கூறிக்கொள்ளும் வேளையிலே எங்களுக்கு ஒரு மணியே எட்டி பிடிக்க இன்னும் 6 நிமிடங்கள் இருக்கின்ற, அதே போன்று 11:30 நிமிடத்தை எட்டி பிடிக்க இன்னும் 6 நிமிடங்கள் உங்களுக்கு இருக்கின்றது. நேரத்துக்கு வந்து உங்கள் பாடலை கேட்டு வசதியானவர்கள் வரலாம். எத்தனை பேருக்கு வசதி உண்டு வருபவர்கள் இப்பொழுது வரவில்லை, என்ன காரணம் என்று தெரியவில்லை. உங்களுடைய சௌகரியம் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நான் காத்தலையிலே இந்த பாடல்களை தந்து உங்களோட கருத்துக்களை பரிமாற இருக்கின்றேன். வருவதற்கு வழிசமைத்து வருவது உங்களை பொறுத்தது. பிரயோஜனமான நிகழ்வு என்றால் வந்து பங்கு பெற்றுங்கள். உங்களுக்கு இலகுவாக இருந்தால் பங்கு பெற்றுங்கள். அங்கே ஒரு அன்புறவு அழைத்து அழைத்து உழைந்துவிட்டார். மீண்டும் ஒரு தடவை வந்து பேசும்போது தூக்கத்திலே பேசியிருந்தார். அவரை நான் உடனே பாடலை மட்டும் கேட்டுவிட்டு அனுப்பிவிட்டேன். நான் வைத்து இழுக்கவில்லை. இது மனிதர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. நீங்கள் கதம்பத்தில் இணைந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உறவுகள் வந்து பகிர்ந்து கொண்டு செல்கின்றார்கள். இந்த வேளையில் வரவேண்டிய உறவுகள் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு காற்றலை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். 12 மணி வரையில் இது நிறைவு உங்களின் வருகையை பொறுத்து தான் இருக்கின்றது. சரியா, பாடல்களை இடையிடையே தந்து கொண்டிருக்கின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நாங்கள் மகிழ்கின்றோம். நீங்கள் வந்து பாடல்களை கேட்டு மகிழ வேண்டும். உங்களுக்கு விரும்பின பாடலையும் கேட்டுக்கொள்ளலாம் என்று அதை கேட்பதற்குத்தானே வருகின்றீர்கள். அந்த பாடலை வந்து மகிழ்வோடு கேட்டுக்கிறது. இன்னொரு பாடல் வருகின்றது. இன்பம் எப்படி பொங்கும் இன்பம், அதாவது உள்ளம் பொங்கி மகளும் வேளையிலே வரும் வார்த்தைகள் அந்த பாடல்கள் எப்படி வருகின்றது என்பதை இத்தைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு வெற்றி திரைப்படம் என்பது தமிழனின் சரித்திரத்தை சொல்லும் ஒரு கதை, வீரபாண்டிய கட்டபொம்மன். அதுவே ஒரு பாடல் வருகின்றது. பி.பி. ஸ்ரீனிவாச ஐயாவோடு சுசீலா அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு பாடல். அந்த பாடல் எப்படி கூறுகின்றது இந்த மகிழ்ச்சியை, எப்படி அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று கேட்டு பார்ப்போம்.

இனிமையான அந்த பாடல் இன்பம் பொங்கும் வெண்ணிலா என்னை கண்டு பேசுது என்று உள்ளம் மகிழ்ந்து கொண்டாடும் வேளையிலே வந்த வார்த்தைகள். அது மட்டுமல்ல, அங்கே துள்ளியோடும் மானை குறிப்பிட்டார்கள், ஆடும் மயிலை அழைத்தார்கள். இனிமையான மென்மையான அந்த இதயத்தோடு வரும் இன்பம் தரும் காதல் நினைவுகளை அன்பை எடுத்து கூறினார்கள். அது கண்ணல் பாகு போன்று இருக்கின்றது என்றெல்லாம் இத்தனை வரிகள் அங்கே கூறப்பட்டிருக்கு. அத்தனையும் ஒரு இனிமையான கேட்க மகிழ்வான பாடல்களாக இருக்கின்றது. ஒரு விழாக்களிலே, ஒரு முத்தமிழ் விழா போன்ற விழா, பெரிய கூட்டங்கள் கூடிய சமூக வலைத்தள சமூக மத்தியிலே நடக்கின்ற மகிழ்வான பெரு விழாக்களிலே எல்லாம் இப்படியான பாடல்களை போடும்பொழுது அங்கே வந்திருப்பவர்களுக்கும் ஆனந்தமாக இருக்கும், கேட்பதற்கு நல்ல கருத்துமாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கை முறை முறைகளை எப்படி நாங்கள் வாழ வேண்டும், ஒற்றுமையாக அன்பாக ஒருவருக்கொரு இணைவாக வந்து கேட்கும் பட்சத்தில் அந்த நாகரிகம் இப்பொழுது மாறி எங்கே வந்துவிட்டு ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் இப்படி ஒரு இன்பம் பொங்கும் நேரம் வரும்பொழுது பார்த்தால் அவர்கள் இருவரும் அல்ல, அவர்களுக்கு பதிலாக அங்கே நின்று சும்மா ஆடிக்கொண்டிருப்பார்கள். தேவையற்ற காட்சிகளை கொண்டு போட்டு எங்கே அந்த இன்பம் இருக்கின்றது நாங்கள் உணர முடியாமல் இருக்கின்றது. அப்படியே அந்த களம் அமைக்க தெரியாது இருக்கின்றார்கள் இன்றைய படப்பிடிப்பாளர்கள். இப்படியான காட்சிகள் அமைதியான அழகான செலவு குறைந்த வகையில் அழகாக ஒரு இடத்தில் வைத்து இருவருடைய உள்ளங்கள் எப்படி பொங்கி வழுகின்றது, எப்படி பொங்கி மகிழ்கின்றது, எதனால் பொங்குகின்றது, எப்படி வாழ்ந்த வாழ்க்கையால் வருகின்றது என்பதை காட்டும் பாடல்களாக இருக்கும் வகையில் எங்கள் உள்ளத்தை நிறைப்படுத்துகின்றது. அங்கே இந்த வகையில் இன்னும் ஒரு பாடல், இன்றைய காலத்தில் உள்ள ஒரு பாடல், குதூகலமாக குதூகலித்து இன்றைய தலைமுறை குதூகலிக்கும் பாடல் ஒன்றை கேட்டு பார்ப்போமா எப்படி இருக்கின்றது என்று. உறவுகளை இது 11:32 பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் காற்றலைக்கு வரலாம் அன்பு உறவுகளே என்று கூறிக்கொண்டு, விருப்பம் இல்லாதவர்களை நான் பலவந்தமாக அழைக்க மாட்டேன், உங்களுக்கு இதிலே அழைத்தவர்கள் அத்தனை பேரும் வந்து இணைந்து கொண்டார்கள், அவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, உங்களுக்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது, நேரம் இருக்கின்றது, பேச்சு சுதந்திரம் இருக்கின்றது, உங்களுக்கு கருத்தை பரிமாறிக்கொள்ளலாம், காற்றலைக்கு வரந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஒரு பாடலை, இன்றைய பாடல் ஒன்றை தருகின்றேன். இது கதம்பம் தானே, நாங்கள் இதில் ஒப்பீடு செய்து பார்ப்போம். இதிலே என்ன இன்பம் இருக்கின்றது, இதில் எப்படியான இன்பம், எப்படியான உதாரணங்களை தருகின்றார்கள், எதற்கு உபமானமாக கூறுகின்றார்கள் இன்றைய மகிழ்ச்சியை என்று கேட்டு பார்ப்போமா. திருவாசகத்திலே ஏகன் அநேகன் இறைவன் அடி வருக என்ற வரி இருக்கின்றது. மாணிக்க வாசகர் அவர்கள் மெய்யுருவி பாடினார்கள். திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகாதார் என்ற பழமொழி உண்டு. அப்படிப்பட்ட புனிதமான திருவாசகத்திலே இறைவனுக்கு ஒரு பெயர் அநேகன் என்ற பெயர் கூறப்பட்டிருக்கின்றது. ஏகன் அநேகன் என்று அந்த அநேகன் என்ற பெயரிலே இங்கே ஒரு திரைப்படம் தயாராகி அதிலே பாடல்களும் வந்திருக்கின்றது. அதில் வந்த ஒரு பாடலை தருகின்றேன், கேட்டுவிட்டு இதில் என்ன கூறுகிறார்கள் என்று கூறுங்கள், தயவு செய்து கூறுங்கள். கேட்போமா அந்த பாடலை? அநேகன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

வணக்கம் ஐயா, குணமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறேன் ஐயா. மழையில் நனைந்து உங்கள் அன்பு மழையிலும் நனைந்துள்ளேன். நன்றாக மழை பொழிந்து கொண்டுதான் இருக்கிறது ஐயா. தவட்டி விட்டு ஆமா ஆசுவாசப்படுத்தி விட்டேன். ஆமா ஐயா, ஆமா ஐயா, நல்ல ஒரு பாடல் இப்பொழுது நீங்கள் போட்ட பாடல், அந்த பாடல் இப்ப நாங்க இப்போ ஒரு பாடல் போனதல்லவா? ஆமா, நான் சொல்லிடுறேன் ஐயா. எனக்கு வசீகரா, ஆமா ஐயா, வசீகரா என்ற ஒரு பாடலை எனக்கு பாடல். வசீகரா என்பதே ஒரு பாடல், வசீகரா என் நெஞ்சு நிக்க. ஆமா, அந்த அந்த பாட்டுல ஒரு சிரிச்சுக்கிட்டே பாடுற விதம் ரொம்ப பிடிச்சது. மூஞ்ச கழுவி எங்க அத்தாங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை வந்துச்சு. ஆமா ஐயா, ஆமா ஆமா ஆமா ஐயா, நன்றாக புரிஞ்சது. நீங்க சொன்னது போல் அந்த பண்டிகை காலங்கள்ல அந்த கல்யாணம் திருவிழாக்கள்ல போடும்பொழுது இன்னும் மகிழ்ச்சி பொங்கும். இப்பொழுது இளைஞர்கள் பட்டாளமே அநேகம் அவையா இல்லையா, இது இருக்கு. ஆமாயா, இதுல இதுல என்னன்னா, இது ஒரு கலாச்சாரமா சென்னை வட சென்னையில இது பரவி வருது. அதாவது மீனவர்கள், அந்த துறைமுகத்தில் வேலை செய்பவர்கள் கானா பாடல் என்று தனது உடல் வலியை போக்க ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் கையில் கிடைத்த பானையும் அந்த தட்டையும் தட்டி கொண்டு பாடி அவர்கள் வருகிறார்கள் உடல் சோர்வுக்காக. இது ஒரு கானா பாடல். இப்போ கர்நாடக சங்கீதம் எப்படி ஒரு புனிதத்தன்மம் இருக்கிறதோ, அவர்களுக்கு பேச்சுவார்த்தை அங்கே தெலுங்கும் பேசுவார்கள், தமிழும் பேசுவார்கள் வட சென்னையில. அதாவது ஆந்திரா பாடல் அது, அந்த தெலுங்கையும் தமிழையும் கலந்து நாட்டா துணிங்கயா நல்லா நல்லா. ஆமா, அது மாதிரி அந்த ஆமாயா, இது கலாச்சார தேர்வு.

தேவா என்ற ஒரு இசை அமைப்பாளர் அந்த பகுதியில், ஆமா அந்த பகுதியில் போய் பல நாட்கள் தங்கி அவர்களை பாட்டை கேட்டு கொண்டு வந்து புகுத்துவார் திரையிலே. தூத்துக்குடி வடசென்னை. ஆமா ஆமாயா. மூஞ்ச கழுவி நாளாச்சு. கண்டிப்பாயா தமிழ். தவறு ஐயா அதுல. ஆமாயா கலாச்சாரத்துல தினமும் குளிக்க வேணும், தனி நீராடு அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆனா மூஞ்ச கழுவியே நாளாச்சுன்னு இந்த பாட்டுல வருது. இதுல கலாச்சார சீரழிவு. பார்க்க மாட்டாங்க. ஆமா இதெல்லாம் கலாச்சார சீரழிவு. ஆமா இதெல்லாம்

0: இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கலந்தது அன்பு உறவுகளே. ஆசான், இந்த பாடலில் என்ன குறை, எப்படி இருக்கின்றது கலாச்சார சீர்கள்? இந்த பாடலை எந்த திசையிலிருந்து எங்கு இருந்து கேட்டாலும் எல்லோரும் கேட்டு மகிழக்கூடியதுதானே இந்த பாடல், இல்லையா?
1: ஆமா ஐயா, இது வந்து ஒரு நையாண்டி பாடல்.
0: நையாண்டி மட்டுமல்ல, அங்கே கலாச்சாரம் கையை தொட்டு பார்ப்பதோ எங்கும் தாலி கட்டின பின்னாமலே எல்லாரும் எல்லாம் சரி வரலாம். அதுக்கு முதல் அவர் கேட்கிற எங்களுடைய இது தெரியாத நீ இப்படி எல்லாம் கேட்கின்றாய் என்ற கருத்தோடு தான் இந்த பாடல். ஆண்களுடைய ஆவேசம் அவதியும் தெரிகின்றது, ஆனா பெண்கள் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த பாடலுக்கு அந்த நடை உடை கூட நாகரிகத்தோடு தான் இருக்கின்றது. இப்படியான பாடல்களுக்கு இன்றைய இசையை கொடுங்கள். ஏன் இப்படியான காட்சிகளை இவர்கள் நாள் அமைத்து மக்கள் இது உலகம் முழுக்க பார்த்தால் கூட இந்திய நாகரிகம் அப்படியே தெரிகின்றது. எங்களுடைய பண்பாடு ஆண் பெண் தாலி கட்டுவதற்கு முன் தொட்டு பேசுதலே பிழை என்று கூறப்படுகின்ற கலாச்சார விழுமியங்களை கொண்டு வருகின்ற அந்த பாடல் அது நகைச்சுவை பாடல் தான். இன்றைக்கு 60 வருடங்களுக்கு முன்பு வந்த திரைப்பட பாடல் அந்த பாடல். அந்த பாடல்
1: கேட்கிற மாதிரி இருக்கு.
0: அது மட்டும் கேட்கிறதோடு மட்டுமே உலகத்தின் எந்த பகுதியில் வாழ்பவர்களாவது இந்த பாடலை கேட்டால் ஆஹா இந்திய கலாச்சாரம் எப்படி, அது குறைந்த இது வந்து ஒரு பெரிய பெரும் பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்களுடைய பாடல்களும் அல்ல, சாதாரணமான மக்கள் பெண்களும் ஆண்களும் ஆடிப்பாடும் ஒரு பாடல். என்ன பாடல்? கேளிக்கையாக வந்து கடற்கரையிலே உல்லாசமாக பாடும்பொழுது ஆண்கள் பெண்களை தொட்டு பேசுவதே பிழை, அதற்கெல்லாம் தாலி கட்ட வேண்டும், எல்லாம் தாலி கட்டின பின்பு எல்லாம் சரிவரும். அந்த எவ்வளவு தூரம் இறுக்கமாக அந்த கருத்தை புதைக்கிறார். இங்கே அப்படி இல்லை, எச்சிலை கையிலே துப்பி அதை பார்த்துக் கொண்டு காதலிக்கிற காதல் வருவ காதல் ஒரு காதலாகி என்ன இது? அந்த மக்கள் அந்த மத்திய இப்படியான பாடல்களை நீங்கள் கொண்டு வராது விட்டாலும் இதே போன்ற காட்சிகளை அமைத்து நீங்கள் புதிய இசையை கொண்டு வாருங்கள். யாரும் வேண்டாம் என்று கூறவில்லை. அவரவர்கள் பாடல்களை அதை சூப்பர் ஹிட் டான்ஸ் பாடல் என்று இவர்களை குறித்து போடுகின்றார். இவர்களுக்கு பெரிய விருது எழுப்பி விருது கொடுக்கும் பொழுது கிழிஞ்ச காற்றடையும் கிழிஞ்ச சட்டையோடையும் பெறுவார்கள். அங்கே வாங்குவதற்கு பரிசு வாங்கும். பரிசு என்பது என்ன, விருது என்றால் என்ன, அது எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு பிரமாண்டமான ஜோடனைகள் செய்த மத்தியிலே எவ்வளவு மக்கள் பார்வையாளர்கள் எவ்வளவு அழகாக உடை உடுத்தி வரும் பொழுது இது இவர்கள் வருவார்கள், பெண்கள் வருகின்றார்கள், காட்டிக்கும் அந்த மாடையில் கூட காட்டிக்கொண்டு வரும். இங்கேயெல்லாம் சொல்லுங்க, மேக்கப் இல்லாமல் அவர்கள் அழகில்லை. இது என்ன இந்த பாடல்களை நாங்கள் எப்படி ஒளிபரப்புவது? இதை எங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி எடுத்துக்காட்டு? வெளிநாடுகளில் உள்ள நாங்கள் எங்களுடைய கலாச்சார விழுமியங்களை பண்பாட்டு விழுமியங்களை எடுத்து காட்டுவதற்கு நல்ல ஊடகம் என்றால் அது திரைப்படம் தான். அந்த திரையுலகிலே வரும் காட்சிகளை காட்டி எங்களால் இது என்னுடைய மகளுக்கு இது தூத்துக்குடியில ஆக்கள் பேசுகிற பேச்சுன்னா அவர் ஒன்றும் புரியாது. தமிழே ஒழுங்காக புரியாமல் வாழ்ற மக்களுக்கு இது என்ன? ஆனா இந்த பாடலை போட்டவரும் என்னுடைய இளைய மகள் இப்பொழுது அவர் ஒரு சைக் ஆர்டிஸ்ட், அவருக்கு வந்து வடிவேலு என்ற பகுதிகள் நன்றாக பிடிக்கும். ஆடல மைக்கேல் ஜாக்சனுடைய பிரேக் டான்ஸை பார்த்து வளர்கிற பிள்ளைகளுக்கு பிரபுதேவா வந்து மூஞ்சி என்ன குரங்கு மாதிரியே வச்சுக்கொண்டு ஆடுவார், குரலா மாதிரி போட்டு அப்படி இப்படி ஆடுவார். தேவையில்லாத காதலையும் கையிலையும் மாட்டி அவர் இங்கே வந்திருந்தார். ஒரு தடவை என்னுடைய மகன் ஒருவர் ஸ்பான்சர் பண்ணி அவர் எடுத்திருந்தார், 60,000 டாலர் செலவழித்தார். அவர் வந்து காட்சிகளையும் பார்த்து அனுபவித்து காசையும் வேண்டும். அவர் என்ன கலாச்சாரத்தை பிறப்பி விட்டு போனார் என்று எனக்கு தெரியவில்லை. மகனை கேட்டேன், என்ன கலாச்சாரத்தை அவர் இங்கே பிறப்பி என்றார். வெளிநாடுகளில் இந்த பிரேக் டான்ஸ் இவர்கள் காட்டுவதெல்லாம் இங்கே எடுபடாத ஐயா. கூத்துப்பாடல்கள்
1: இதுலயே இன்னொரு பாடல் மாமா மாப்பிள்ளைன்னு ஒரு பாடல் இருக்கு.
0: அது பலிபாண்டியா,
1: அது நல்ல நையாண்டி. ஆமா, அது ஒரு மாதிரியான பாடல்.
0: விளமியங்கள் இருக்குது என்ன சரி, எங்களுக்கு இப்ப அதில் விமர்சனம். எங்களுடைய நிகழ்ச்சி என்று பொய் என்றால் என்ன, புழுகு என்றால் என்ன என்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். பொய் என்றால் என்ன, புழுகு என்றால் என்ன, நீங்கள் அதற்கு வியாக்கியானம் தாருங்கள். குறுகிய நேரம் தான் இருக்கின்றது நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு.
1: ஆமா, பொய் என்றால் ஒரு உண்மையை மறைத்து திரித்து அதற்கு எதிர்ப்பதமாக சொல்வது.
0: அதனால் அதற்கு நான்
1: உண்மை அதற்கு எதிர்ப்பு, அவன் வந்தானா வரவில்லை என்று பொய் சொல்வது.
0: அது வந்து வரவிலக்கணத்திலே ஆசான் கூறப்பட்டிருக்கிறது, உள்ளதை இல்லதென்றும் இல்லதை உள்ளதென்றும் கூறுவது பொய். நீங்கள் சொன்ன கருத்து, நீங்கள் சொன்ன கருத்து எதிர்மறையாக கூறுவது, அது பொய். அந்த சுவரின் நிறம் நான் பார்த்த சுவர் என்ன சுவர் பாது அது வெள்ளை கலர் நிறம் என்றா இல்ல கருப்பு நிறமாக இருக்கும் மாறி கூறுவது பொய். ஆனால் அந்த பொய் வந்து பிழையானது, பொய்யை பேசக்கூடாது, நாங்கள் பொய் பேசாது வாழ வேண்டும் எல்லாம் பல கருத்துக்களை வள்ளுவர் காலத்திலிருந்து நாங்கள் அறிகின்றோம், பாரத காலத்திலிருந்து அறிகின்றோம். ஆனால் உண்மையாக அறநெறியை தட்டி வாழ்பவன் தான் நிம்மதியாக வாழ முடியும் என்ற கருத்து தெரியும். அப்ப பொய் என்பது உள்ளதை இல்லை என்று மறத்தல், செய்ததை செய்யவில்லை என்று மறைத்தல், வந்ததை வரவில்லை என்று கூறி இப்படி எதிர்மறையாக கூறுவது பொய். நல்ல கல். புழு என்பது என்னையா?
1: அதாயா வெள்ளக்காக்கா மல்லாக்க பறக்குது என்பது புழுது.
0: ஆமா,
1: வெள்ளக்காக்கா இருக்கா, காக்கா என்பது கருப்பு,
0: கருப்பு அதுல வெள்ளக்காக்கா என்னது மல்லாக்கா பறக்குது என்பது எப்படி இருக்கு?
1: மல்லாக்கா பறக்காது, அதுல பார்த்தேன் என்று சொல்லுவார்கள். நான் பார்த்தேன்
0: அதையும் அழகாக வர்ணனையோட பாவனையோட கூறுவார்கள். அது வந்து மிக பட கூறி மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக தான் ஒரு புத்திசாலி, தனக்கு இந்த நகைச்சுவை அமுதம் என்னிடம் இருக்கின்றது என்று இப்படியான சுவைகளை ஊட்டி அது வேடிக்கைக்காக கூறப்படுவது புழுகு என்பது. நான் ஆரம்பத்திலே ஒரு புழுகு என்றால் என்ன என்ற உதாரணம் கூறினேன். வானத்தில் ஓட்டை விழுந்து மழை கொட்டு கொண்டு கொட்டினது, அதெல்லாம் நான் காட்டுக்கு சென்று சித்தரும்பு ஒன்றை தேடி கண்டுபிடித்து அதன் தோலை உரித்து கொண்டு போய் அந்த வாகாயத்தை அடைத்து விட்டு வந்தேன். அது புழு நடைபெறக்கூடிய காரணம், ஆனால் அழகாக அதை எடுத்து செல்ல நம்பக்கூடிய மாதிரி சொல்லுவது அது புழு. இதனால் யாருக்கும் இந்த ஆபத்தும் இல்லை. என்ன?
1: ஆமாயா, ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாரோ, அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாரோ, கலர் கலரா ரீல்
0: விடுறேன்னு
1: கேட்பாங்க. யாரும் அழைச்சிருக்க மாட்டாங்க.
0: அது ரீல் விடுறதும் கூறுவது இங்க இவர் கூறுகின்ற ரெண்டு ஃபாரூக் அவர்கள் வந்து சும்மா அடிச்சு விட்டு போறாங்க ஐயா, எத்தனை அடிச்சு போட்டு போறாங்க, அடிச்சு அப்படி போய் போய் போடுவாங்க. அதனால் தீங்கில்லை, மற்றவர்கள் நம்ம இவன் சொல்வது எல்லாத்தையும் நம்ப மாட்டார்கள், அவ்வளவுதான். ஆனால் எங்கள் வானொலிக்கு வந்து ஒரு சிலர் பொய் புழுக்கு பேசாதீர்கள் என்று விட்டு போனார். ஒரு நாள் அவர் பொய் புழுகு பேசுகிறார். பொய் புழுகு என்பது ரெண்டும் ஒரு ஒரு கருத்து அல்ல. பொய் வேறு புழுகு வேறு என்பதைத்தான் இன்று எடுத்துரைத்தோம் ஐயா அவர்களே. நீங்களும் வந்து அதற்கு நல்ல பதில் தந்தீர்கள். இந்த பாடல்களும் வந்து என்ன இது, அவர்கள் திரவடுத்து அவர்கள் எடுத்தார்கள், பார்க்கிறவர்கள் பார்க்கட்டும், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அதுக்கு விரோதி அல்ல. அந்த எங்களுடைய விழுமியங்களை மாற்றி அவர்களுக்கு நன்றாக தெரியுது இப்படி பணம் சம்பாதிக்க. குத்து பாடல ரெண்டு எடுத்து போட்டு ரெண்டு ரேப்பிங் சீன், கத்தி போட்டு சீன், சண்டை காட்சி போட்ட படம். அதனால் தானே இந்த அனர்த்தங்களை அழிப்பதற்கென்றுதானே ஆண்டவன் எத்தனை உருவத்தில் வந்தார். இப்பொழுது கொரோனாண்ட உருவத்திலே வந்து திரை மடுவங்களையே பூட்ட வைத்து விட்டார். இந்த திரைப்படத்தில் கருத்தொண்டும் மக்களுக்கு ஆதாயம் இல்லை, ஆனா மக்களின் பணத்தை சுரண்டி இந்த நடிகர்களுக்கு கோடிக்கணக்காக கொடுத்து அதை கருப்பு மணியாக பதுக்கி வைத்திருக்கார்கள் அவர்கள்.
1: உண்மை
0: என்னத்தை செய்தார்கள்?
1: சம்பளம் அதிக ஐயா, அவனுக்கு சம்பளம் அதிக ஐயா, நடிகர் நடிகைகளுக்கு
0: அவன்
1: சம்பளம் மிக அதிகம்.
0: ஏன்னா காசை கொடுத்து விருதுகளை வாங்குகிறார். பார்த்தால் அங்கே எல்லா ஊடகம் விருது கொடுக்கும் அவருக்கு. அவர் கொடுக்கிறார், இவர் கொடுக்கிற சிறந்த நடிகர் அவங்க அப்படி இங்க அங்க பார்த்தா அங்க வெட்டி பிடிக்கிறது ஒண்ணு இல்லை. மக்களுக்கு எந்த கருத்தையும் கொடுப்பதில்லை. முதல் ஒரு பாடல் வந்து வசந்தம் இல்லை போலே வந்த ஒரு பாடல், விஜய் நடிக்கின்றார். ஐயோ அந்த பாடலையே சொர்க்கம் திரைப்படத்தில் சிவாயோலை நடத்தி உச்சத்தை கண்ட ஒரு பாடல், அதை ஜாம்பவான்கள் இசையமைத்த பாடலுக்கு இவர் ஒருவர் அதுக்கு மாறி அமைக்கிறாராம். புது ரீமிக்ஸ் இவருக்கு யார் கொடுத்த? இவருக்கு என் தேவையில்லாவே அதே ராகத்தில் வேறு ஒரு பாடலை போடுங்களா அந்த வரிகளுக்கு. அதுவும் ஒரு அவர் சிவாஜி கணேசனுக்கு இவருக்கு ஒப்பிட்டு பார்த்தா என்ன இன்னும் யானைக்கு ஈக்கும் உள்ள வித்தியாசம் கூட இல்லையா? இவர் வந்து ராஜ்மா நிற்க விட்டு கேமராவால எடுத்து போட்டு ஒரு புரிய போறோம், அவருக்கு ஒரு புரிது உடனே. இது என்ன, யாரை பே காட்டுகிறார்கள்? மக்கள் மத்தியிலே சரியான ஏமாற்று வித்தை இன்று அது ஒரு ஒரு தம்பட்ட வித்தையாக வந்துவிட்டது. இந்த திரைப்படம் தென்னகத்து புதிய திரைப்படம் அத்தனையும் அப்படித்தான். பாடல்கள்
1: அப்படி
0: பிள்ளைகள் இந்த பாடலை பாடு, அந்த குழந்தைகள் இந்த பாடலை கேட்டு போட்டு டங்கு மாறி ஊதாரி மூஞ்சி கழுவி நாளாச்சு பாடினால் எப்படி இருக்கும்? சின்ன பயலே செய்தி கேளுடா என்ற காலம் போய் இன்றைக்கு இப்படி வந்து சின்ன பயலெல்லாம் இப்படி பாட ஒழிக்கிட்டார்கள். ஏன்னா அவர்கள் சின்ன பயல்களை கூட கேவலமா தானே நினைக்கிறார்கள். வாய் தீஸ் கொலை வரும் என்ன மாதிரி பாடல் மாறி இரண்டிலே மாறி இரண்டு என்ன நீ என்ன ஒன்று வருது அந்த பாடல் ஒன்று சப்பாத்துக்களை கையை ஓட்டிக்கொண்டு ஆட்டி ஆட்டி பாடுகிறார்கள். அதுல வச்சிருக்கார்கள் கொண்டு போற ஆடைகள் உடைகள்
1: சச்சரச்சீர்
0: ஐயா ஒக்கக்கடான தமிழ் உலகம் தமிழ் திரைப்பட உலகம் நல்லது ஐயா. இவர்களும் புழுகுகிறார்கள் பொய் புழுகிறார்கள் தான் பொய் சொல்லுகிறார்கள். அதற்கு முன்பு அந்த பாடலை உனக்கு மான் போல கண் மான் போல துள்ளுகிறார் அது உண்மை. அதன் போல நடித்து காட்டுகிறார்கள். மனத்திலே உள்ளத்திலே மகிழ்வு வந்தவுடன் அப்படி வர்ணிக்கின்றார்கள். இது ஒரு மகிழ்ச்சியிலே பாடுற பாடல் தானே குத்து பாடல். நீங்க அந்த கானா பாடல் அந்த இடத்துக்கு பொருத்த மகை இருக்கும்.
1: அவர்களுக்கு ஒரு கருத்து ஐயா. இப்போ அந்த பாமர மக்கள் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இங்க கர்நாடக சங்கீதத்தை பார்த்தா இதெல்லாம் இப்ப இழுத்து இழுத்து பாடுறாங்க. என்னப்பா இப்படி பாடுறீங்கன்னு
0: கேக்குறேன். இந்த பாடல் அவர்களுக்காக வந்து கானா பாடல் நல்ல விடயம். அந்த கானா அந்த குழு அந்த அந்த அந்த ஊர்ல உள்ளவர்களுக்கு இந்த பாடலை கூறினா எடுத்துக்காட்டான பாடல் விழிப்புணர்வான பாடலாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக ஒரு திரைப்படத்திலே கொண்டு வந்து உலகம் முழுக்க காட்டி உலகத்தை திருத்தவா இந்த பாடல் வந்திருக்கின்றது. யார
1: திரைப்படத்தில் கொண்டு வரக்கூடாது அது ஒரு கலாச்சார சீர்கள்
0: எல்லா நாட்டிலும் நாட்டுப்புற பாடல் இருக்கின்றது, கிராமிய பாடல் இருக்கின்றது, தென்மாங்கு இருக்கின்றது, குறிஞ்சி இருக்கிறது. அந்த களத்துக்கேற்ற பாடல் ஐயா. அந்தன் கரணையிலே குறிஞ்சி பாடல் வருகின்றது. எப்படி அழகாக அமைத்திருக்கின்றால் அந்த குறிஞ்சி பாடலை மெருகூட்டி கொண்டு வந்து மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். பாடல்களும் அதனுடைய தாக்கங்கள் இதே மீது அந்த வேறொரு எத்தனையோ பாடல்களை நான் தான் தான அவரவர் வந்து எழுதுகிறார்கள். வாய்க்கு வந்தபடி எழுதிவிட்டு போகிறார்கள். அதை அந்த சொல்ல வந்த கருத்தை சுகமாக சொல்ல தெரியவில்லை. வார்த்தை பிரயோகங்கள் எடுத்தவுடன் பாடல் எழுதுபவர் எல்லாம் கவிஞர்களாக வர முடியாது. அது அதுக்கேற்ற கலாச்சாரம் இருந்த காலம் ஒன்று இருந்ததைய பாடல்கள் எழுதுபவர் நடிகர்களுக்கு பயந்தே பாடல்களுக்கு வரி கொடுப்பார்கள் பெரிய பாடல் ஆசிரியர்கள். பொன்மனை செம்மலுக்கு நடிக்கிறது பாடல்கள் வேண்டாம் அவர்கள் எழுதிவிட்டு அவருடன் காட்டி இந்த சொற்கள் சரியா எழுத்து சரியா பொருள் சரியா கேட்டுத்தான் அமைப்பார்கள். இது அப்படி இல்லை. எங்கெங்க அவற்றை பாடல் வெற்ற பாடல் எடுத்தாச்சு அவற்றை இசை வெற்றி இசை கம்ப்யூட்டர் என் பிக்ஸ் பண்ணி போட்டு கொழுவியாச்சு பாட்டு வந்தது திரைப்படம் வந்துவிட்டது. இதை பார்க்க போறது நடிப்பார்கள் கூறிவிடுவார்கள். அடுத்த பாடல்கள் தென்னகத்து திரைப்பட துறையிலே சுத்தமாக 17,000 மேற்பட்ட தமிழ் பாடலை மட்டும் பாடியது பெருமை எங்கள் ஏழுசை வேந்தகர்ச்சியின் சவுந்தரராஜன் ஐயாவுக்குத்தான் உண்டு சார். அந்த பாடல்கள் தமிழகத்தில் என்று மற்ற பாடகர்கள் வந்து தமிழிலும் கன்னடத்திலும் மற்ற மொழிகளிலும் பாடிய எண்ணிக்கையை கூட்டி விருது பெற்றிருக்கின்றார்கள். எங்களுக்கு தேவை எங்கள் மொழிதான். அது சவுந்தரராஜன் அவர்களுக்கு தான் அந்த பெருமை உண்டு. அவ்வளவு தொகையான பாடல்களை பாடு அவர்களெல்லாம் விருது கொடுக்கும் பொழுதோ அல்லது காசு கொடுத்து ஊடகங்களை பிடிச்சி விருதுக்கு போகவில்லை. பத்திரிகைக்கு காசு கொடுத்து தங்களுக்கு விளம்பரம் தேடவில்லை என்று அதுக்கு மேலாக இருக்கின்றது. ஏதோ 24 படம் நடித்து விட என்னத்தை நடித்து மக்களுக்கு என்ன சீர்திருத்தம் கொடுத்தார்கள் ஒன்றுமே இல்லை. இறுதியிலே பார்த்தால் ஒரு கலர் கொடியையும் கொண்டு ஒரு கட்சியை ஆதரித்து கொஞ்சம் மண்டையை கழுவுறதுக்கு தான் இருக்கின்றார்கள். திறமை தங்களுக்கு
1: சந்திரபாபு
0: அப்படி இருந்து ஒரு சிறந்த பாடகர் ஐயா.
1: எழுதி நடித்து பாடி அப்பா பல்முகம்
0: அழகும் அவன் அவனுடைய அழகும் நல்ல அழகு. அவர் தனக்கென்று ஒரு ஸ்டைல் வைத்திருந்தவர் ஐயா. ஒரு வாகனத்தை புதிய வாகனத்தை வாங்கி புதிய வீடு கட்டி அவருடைய பெட்ரூம் வரைக்கும் அந்த கார் போற மாதிரி அமைத்தவர் அந்த வீடு. நடிகர்களை கூப்பிட்டு காட்டும் பொழுது அதில் பிள்ளை இருந்தா சொல்லி நான் இடித்துக் கொட்டுகிறேன் என்று கூறினாராம். அவர் யாருக்கும் தலைவனம் காதல் தலைக்கரம் பிடித்திருந்தா அவரோட திறமை இருக்கு ஐயா. அவருடன் சிறந்த என் எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் அவர்கள் தான் தோன்றி கவிராயர்கள். அந்த களத்திலேயே பாடலையும் ராகத்தையும் போட்டு பாடக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் அவர்கள் கலைஞர்கள். இப்பொழுது உள்ளவர் கலைந்து போபவர்கள். அவர்களும் கலைஞர்கள் தான் இவர்களும் கலைஞர்கள் கலைபவர்கள் இவர்கள். நல்லது. உங்கள் பிரசன்னம் நிறைவேறக்கூடியதா இருக்கின்றது வரவேற்கக்கூடியதா இருக்கிறது. நேரம் 15 நிமிடம் ஆகிவிட்டது. நாங்கள் காத்தலை நிறைவுக்கு கொண்டு செல்வோம். இறுதி நேரத்தில் இரண்டு உறவுகள் வந்தார்கள், முடியும் வேளையிலே வருகின்றார்கள். இவ்வளவு நேரம் இருந்தது. 9 மணிக்கு ஆரம்பித்து 3 மணி நேரம் நான் பல தடவை கூறியிருந்தேன், 12 மணிக்கு தான் முடிகின்றது என்று. அவர்களுக்கு வர சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, இறுதி நேரத்தில் தான் வந்தார்கள். எனக்கு இறுதி நேரம் வரையும் இருக்க வேண்டும், அடுத்த நிகழ்வுக்கு நான் நேரம் கொடுக்க வேண்டும், மக்களுக்கு பிரயோஜனமான விடயத்தை கொடுக்க வேண்டும் என்று காற்றலை என்னை அமர்த்திய வேளையில் அந்த காற்றலையில் எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்காக தான் என்று அந்த பொய் புழுகு இரண்டுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கும் வகையிலே பலபடி எங்களை பேசியிருந்தோம். அதற்கு முன்பு வந்தவர்கள் நீண்ட நேரம் பேசியிருந்தார்கள், நீங்களும் வந்து உங்கள் பிரசன்னத்தை தந்து காற்றலையை அலங்கரித்திருக்கின்றீர்கள், பொய்யுக்கு நல்ல ஒரு விளக்கணம் தந்திருந்தீர்கள், எதிர்மறை என்ற ஒரு கருத்தை கொண்டு வந்து காட்டினீர்கள், புழுகு என்பதற்கு மெருகூட்டி கொண்டு செல்வது, ஆனால் அதிலே ஆபத்தில்லை, நகைச்சுவை புழுகுவார்களையே காத்தால் அப்படியே உண்மை போல இருக்கும், அந்த அவைக்கு மீன் காய்ச்சும் போது துடிக்குதாம் இந்த கொதில் அண்ணிக்கு இருந்து அப்படி கொதித்து துள்ளி விழுந்து விட்டதப்பா என்று கூறுவார்கள். ஏனென்றால் அது ஃப்ரெஷ், அது அந்த ஃப்ரெஷ்ஷானது என்பதை சொல்லுவதற்கு இப்படி மெருகூட்டி சொல்லுவார்கள் இல்லையா. எங்களுடைய விஜயராகவன் புழு கொண்டு புளியை காட்டியிருந்தார், கருவாட்டிலிருந்து ரத்தம் அடிந்ததை கண்டாராம். இது எப்படி இருக்கு இப்படி இதே புழு, இதுதான் யாருக்கும் ஆபத்தும் இல்லை. அங்கே என்னவென்றால் அது உடன் அதாவது ஃப்ரெஷ் என்று கூறுவதற்கா அப்படி கூறினாரு. நல்ல விடயங்களை பேசியிருந்தோம், மீண்டும் நாளை கதம்பத்திலே சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு காற்றில் விடுபெறுவோம் ஐயா.
1: நன்றி ஐயா,
0: நன்றி, விடுபெற்றுக் கொள்வோம், மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி கார்த்திகேயன் ஐயா அவர்களே, உங்களுடைய நன்றி நன்றி நன்றி நன்றி. இதுவரை நிறமும் அன்பு உறவுகள் கேட்டு மகிழ்ந்தது கதம்பம். கதம்பத்தில் இருந்து பல உறவுகள் பல விடயங்களை பேசி மகிழ்ந்த வகையில் குறிப்பாக இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் பொய் புழுகு என்ற விடயத்தை பற்றி அலசி ஆராய்ந்து பல கருத்துக்களை பல விடயங்களை பக்குவமாக ஒரு ஆரோக்கியமான நிகழ்வாக பல கருத்துக்களை உள்வாங்கக்கூடியதாக வந்து பகிர்ந்து கொண்டு சென்ற அனைத்து உறவுகளுக்கும் என் அன்பார்ந்த மன நிறைந்த மகிழ்வையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு காற்றலைந்து கதம்ப நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு காற்றலைந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். தொடர்ந்தும் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டு இருங்கள் அன்பு உறவுகளை. இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இன்றைய நாள் 2021 7ஆம் தேதி 1ஆம் மாதம் வியாழக்கிழமை. இறுதி நேரத்தில் வந்து அழைத்த உறவுகளை என்னால் இணைக்க முடியாமல் இருந்ததைக்கு வருந்துகிறேன். மறுமுறை நீங்கள் வெள்ளன வந்து இணைந்து கொண்டால், அதன் முன்கூட்டியே வந்து இணைந்து கொண்டால், உங்களுக்கு வசதி இருந்தால் என்றுதான் கூறியிருந்தேன். இறுதி நேரத்தில் வந்தபடியால் என்னால் இணைக்க முடியாமல் அடுத்த நிகழ்வுக்கு நான் தொடுத்துவிட இருக்கின்றேன். நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் கூறிக்கொண்டு காற்றிலிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம், நன்றியும் உறவுகளே.
2: பாட்டை போடுங்கஜி.
3: பாட்டு மட்டும் இல்லஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

நலன் தானே எல்லோரும். எல்லோரும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஆயத்தமா இருங்க. முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீறா எல்லோரும் நலமா இருக்கிறீர்களா? எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி அப்ப அடுத்து வரும் அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு கலம்பத்துல கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியோடு காற்றலர் உங்களோடு மீறா அணைந்திருக்கிறேன். சரி, இங்க பாக்கலாம். எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஸ்கூலுக்கு வர்றீங்கன்னு முதல்ல பாக்கலாம். முதல்ல ஒரு கண்ணன் பாடல் கேட்போம். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலுக்கு வரலாம்.

இதே தொலைபேசியிருக்க 5149519739 இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் அது 6674847415 அது வாட்ஸ்அப்பில் நீங்கள் நார்மல் கால் அதாவது சாதாரண தொலைபேசி இலக்கத்துக்கு எல்லாம் நீங்கள் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப் மற்றது வைபர்லையும் கால் பண்ணலாம். ஆனால் வாட்ஸ்அப்பில் தான் கூடுதலாக வருகிறது. இங்கே பார்க்கலாம் அலையுங்கள் கண்டுபிடி நிகழ்ச்சி. இந்த பாடலை முடித்து கொண்டு நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நீங்கள் வரும்போது நாங்கள் நினைத்துக் கொள்கிறேன். எல்லாரும் நலமா இருக்கிறீங்க தானே? எத்தனை பேர் ஸ்கூல்ல இருக்கிறீங்க? அங்க கையோ எடுத்துங்க பாக்கலாம். முதல்ல எல்லாரும் வர வர நீங்க எல்லாம் லேட்டா வர்றீங்களா? பொழுது இந்தியில இங்க நேரம் சரியாக 9:16, கனடிய நேரம் சரியாக 10:44. எங்க பாக்கலாம் எத்தனை பேர் கையோ எடுத்துங்க பாப்பா. பிரகாஷ் புது புள்ளையோடு சேர்ந்திருக்கிறார். பிரகாஷ் வந்திருக்கிறார். அடுத்தது நாகப்பன். சந்தோஷம் வெற்றி பெறலாம் என்றுதான் நாகப்பன் இப்ப முதலே ஓடி வந்துட்டார். பாக்கலாம் வணக்கம் நாகப்பன். மற்ற எல்லாரும் எங்க போயிட்டீங்க? எங்க பாக்கலாம் எத்தனை பேர் கை வைத்துங்க பாட்டு கேட்டுக்கொண்டு

பிள்ளைகளோட என்னென்று நான் கிளாஸ் நடத்துறது. பரவாயில்ல, ஒரு பிள்ளை வந்தாலும் நான் சொல்றதை கேட்கத்தானே போகுது. ரெண்டே ரெண்டு, அதாவது ஃபன்ஷுவாலிட்டியோட அந்த டைமுக்கு சரியாக இந்த ரெண்டு பிள்ளைகள் மட்டும் கிளாஸ் ரூமில் என்டர் பண்ணி இருக்கிறாங்க பாருங்க. சரி, அவங்க நீங்கள் காப்பி எல்லாம் குடிச்சிட்டிங்களா? அமௌண்டாதுங்கிற சந்தன்ராஜ் மாமா, மாமாவும் நினைஞ்சு கொண்டார். பரவாயில்ல, முதல் இணைகிற எல்லாருக்கும் வயசு குறைய, சின்ன பிள்ளைகள்னு சொல்லுவேன். இனி இனி இப்போ இணைகிறவங்க எல்லாருக்கும் வயசு கூட, அதாவது 10 பேருக்கு மேலே போனால் அங்கால லேட்டாக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வயசு கூட என்றது தான் எங்களோட தீர்மானம். பார்ப்பலாம், யாருன்னு பார்ப்போம்.

0: கண்டுபிடி நிகழ்ச்சியில பௌனம்மா எப்படி இருக்கிறீங்க? பௌனம்மா
1: வணக்கம்மா, நலமா இருக்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் பௌனம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்கன்னு குரல்ல தெரியும்.
1: நலமா அம்மா,
0: என்ன வேட்டி சத்தம் கேக்குது? டுடும்
1: அம்மா, நம்ம ஊர்லமா அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு, அதுக்கு திருவிழாமா?
0: அதான் பாத்தேன். பௌனம்மா உங்களோட பாட்டை சொல்லுங்க, நாளையான் பாட்டை என்னன்னு பாப்போம். பௌனம்மா என்ன பாட்டு நாளைக்கு? என்ன பாட்டு உங்களுக்கு முதல்ல
1: சொல்றேன் சொல்றேன் பாட்டு.
0: சரி சரி, அப்ப நாங்க சொல்லுக்குள் போகலாமா பௌனம்மா?
1: சொல்றேம்மா, போலாமா?
0: சரி, கண்டுபிடி நிகழ்ச்சியில் முதல் சொல் ஐந்தெழுத்து சொல். இது ஐந்தெழுத்து சொல், முதலாவது எழுத்து எழுந்திரு என்று சொல்லுற சொல்லுக்கு வர்ற ஏனா, இரண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்து தூணா, தூணா துன்பத்துக்கு வரும் தூணா, நான்காவது எழுத்து காணவில்லை, ஐந்தாவது எழுத்து இல்லன்னா, கல்லுக்கு வருகிற இல்லன்னா. ஐந்தெழுத்து முதலாவது எழுத்து எழுந்திரு என்று வருகிற ஏனா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து தூணா துன்பத்துக்கு வர்ற தூணா, நாலாவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து கல்லுக்கு வருகிற இல்லன்னா. ஐந்தெழுத்து சொல் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு ஓடி வரவானும். ஐந்தெழுத்து சொல் இது, இது எல்லோருக்கும் தேவை, எல்லோரும் இதை பாவித்திருப்பார்கள், சிறுவரிலிருந்து பெரியவர் வரை பாவித்திருப்பார்கள். பண்டைய காலத்திலிருந்து இதுவரை இது இருக்கிறது. நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளுங்க.

0: இணைந்து கொண்டு மற்ற அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் பிபி பிரகாஷ். வணக்கம் பிபி பிரகாஷ். பிபி பிரகாஷ்
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். ரெண்டாவது ஆளா வந்திருக்கீங்க. எங்க பிபி பிரகாஷ்
1: இப்ப சொன்னதுக்கு சொல்லிட்டாங்களா? ஏ என்ன ரெண்டாவது எழுத்தை காணும்? அது சொல்லலையா? என்ன?
0: இல்ல இல்ல சொல்லல சொல்லல. எங்க கெட்டிக்காரன் பாக்கலாம்.
1: அது நீங்க சொன்னதம்மா. எழுதுகோளுமா? எழுதுகோள்.
0: கெட்டிக்காரன். இது பேப்பர் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்பாவே நம்பலாது பிரகாஷ்.
1: அப்படிலாம் இல்லம்மா. அப்படிலாம் இல்ல.
0: பாவம் சின்ன புள்ள பிரகாஷ் கிட்டே சொல்லி கொடுத்துருப்பாரு முதல்ல அப்பா. உங்களுக்கு ஒன்று போட்டாச்சு. நீங்க கெட்டிக்காரன் சரியா? நன்றி நன்றி.
1: அதாவது ஒன்றுமா, ஒரு கேள்வி கேட்டாலும் ஒன்னாவதுக்கு இத்தனை பதில், ரெண்டாவதுக்கு இத்தனை பதில் அப்பாவே சொல்லி கொடுத்தானோ, நீ மூணாவது கேள்வி முதல்ல கேட்டு அந்த கேள்விக்கு உள்ள பதில் ஒன்னாவது பதில் நான் சொல்லிட்டேனா? அதுலயும் புத்திசாலி தானே இருக்கணும்ல.
0: என்ன பாட்டு உங்களுக்கு நாளைக்கு? என்ன பாட்டு வேணா?
1: நாளைக்கு பாட்டு அடுத்தடுத்து சொல்றேம்மா.
0: சரி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: சீனியர் சீனியர் டி துண்டு போட்டாச்சு அவ்வளவுதான்.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அங்கே வணக்கம. வணக்கம் மாமா. மாமா வணக்கம். மாமா மாமா
1: வணக்கம்மா. எழுதுகோள்மா.
0: கெட்டிக்காரன் மாமா பிரகாஷ் வந்து ஓடி வந்து சொல்லிட்டாரு மாமா. மாமா உங்களோட பாட்டை சொல்லுங்க நாளைக்கு பாட்டு. நல்ல மறக்கிறீங்களா? என்ன மாமா?
1: என்ன
0: மாமா? என்ன என்னமாமா? அடுத்த சொல்ல தரவா மாமாக்கு? மாமாக்கு அடுத்த சொல்ல தரவா? எங்க இந்த சொல்லு வந்து ஐந்தெழுத்து இந்த சொல்லு சரியா? இது முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து போடி என்று சொல்றதுக்கு டி, அந்த டி. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நாலாவது எழுத்து இல்ல இல்லன்னா, அதாவது வெள்ளை என்று வெள்ளை வெள்ளைக்கு வார இல்லன்னா வெள்ளை. ஐந்தாவது எழுத்தை காணவில்லை மாமா. மூன்றாவது எழுத்த காணையில, நாலாவது எழுத்து வந்து இந்த வெள்ளைக்கு வார இல்லைன்னா ஐந்தாவது எழுத்தையும் வருது வருது வருது. பதில் வந்து
1: கடிவாளமும் வராது. இது
0: இல்ல இல்ல. இது வந்து இதில் ஒரு வெளிச்சம் இருக்கிறது சொல்லலாம். வெளிச்சம்
1: வெளிச்சம்
0: ஜாமத்துல பாக்கலாம். சரி நல்லா சொல்லி இருக்கு உங்களுக்கு. அதிகாலை மூன்றாம் ஜாமம் நாலாம் ஜாமத்துல பாக்கலாம். மூன்றாம் ஜாமத்துல சரியா மாமா? சத்தம் போடாம யோசிங்க. நன்றி மாமா. எங்க அடுத்தது எங்க ஓடி வாங்க பாக்கலாம். நான் சொன்ன சொல்லுக்கு உடனே ஓடி வாங்க பாப்போம். யார் கெட்டிக்காரன்னு பாப்போம்.

0: வணக்கம் அருள்.
1: அன்பான காலை வணக்கம்.
0: அன்பான வணக்கம் இந்த அன்பு செல்வத்துக்கு, அருளுக்கு அன்பான வணக்கம். எப்படி இருக்கிறீங்களையா?
1: நலமா இருக்கு, சுகமா இருக்கு.
0: அம்மா அம்மா நான் நலமா இருக்கிறேன்யா. நீங்க உங்களை சார்ந்த எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? எல்லோரும்
1: எல்லாரும் முதல்ல சுகமா இருக்கா?
0: முதல்ல பாட்டை சொல்லுங்க பாப்போம். கட்டிக்காரன் மாதிரி
1: எனக்கு நந்தா படத்துல
0: நந்தால
1: நந்தால மன்னிக்கோமா, வின்னர் படத்துல எந்த உயிர் தோழியே, வின்னர் படத்துல
0: வின்னர்ல எந்த உயிர் தோழியே,
1: எந்த உயிர் தோழியே
0: எழுத்துக்களை நாங்கள் மறைத்து விடுவோம், அதோட தரவும் கொடுப்போம். அப்ப நீங்க அதை கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சு சொன்னா உங்களுக்கு ஒரு மாசம். அதாவது நான் இப்ப கொடுத்த சொல்லு நாகப்பன் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனா இவர் சொல்ல மாட்டார். முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து நீங்க உங்களோட தங்கச்சி அக்காவை பேசுங்க போடி என்று அந்த டி, இரண்டாவது எழுத்து டி,
1: அந்த டி
0: மூன்றாம் அந்த டி அதுதான் டி. அப்ப மூன்றாவது எழுத்த காணையில, ஐந்தாவது எழுத்து வெள்ளை, வெள்ளை மனம் உள்ள மச்சான்.
1: சொல்லுங்க
0: உங்களுக்கு ஒரு
2: மாதிரிமா
0: கேட்டிக்காரன், கெட்டிக்காரன் அந்த வாய் துரு துருன்னு இருந்தது இல்ல நாகப்பன். ஐயோ அவ சொல்லிடுவாரோ அந்த டென்ஷன்
2: சொன்னாலும் எனக்கு மார்க் உண்டு
0: உண்டு. ஏன்டா நீங்க சொல்ல போறீங்கன்னு தெரியல எனக்கு. அதனால கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். நன்றி. பாட்டு என்ன நாகப்பன் உங்களுக்கு? நாகப்பன் வணக்கம். பிரகாஷ், பிரகாஷ் வணக்கம். வணக்கம் மாமா, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்பதானே கண்டுபிடிச்சீங்க. சொல்லுங்க மாமா. அதுக்கு முன்பாக எங்க எங்க வீரன், வீரன் வாரர் வணக்கம். எங்களுடைய மகாலிங்கம், மகாலிங்கம்
1: வணக்கமா, வணக்கம். நலமா மாமா பேசி முடிச்சதுல இருந்து, மாமா பேசி முடிச்சதுல இருந்து நான் தொடர்ந்து இருக்கேன். விடுவெள்ளின்னு நீங்க சொல்லிட்டீங்க, வானத்துல இருக்கும்னு அதுலயே புரிஞ்சு போச்சு.
0: ஒரு பாட்டை
1: ட்ரை பண்றேன் எடுக்கல.
0: நாளைக்கு நீங்க கேட்க போற பாட்டை சொல்லுங்க.
1: அப்படிங்களா? உலகில் இரண்டு கிளிகள், அது ஊமை பேசும் மொழிகள். அதுமா
0: என்ன நடந்தது நேற்று நீங்க வரல?
1: நான் வடலூர் போயிருந்தம்மா, 11:30 பையன் வந்தேன். அப்பதான் வந்தேன், செல்வகுமார் அடிச்சாரு, டயர்டா இருந்து படுத்துட்டம்மா.
0: நீங்க
1: பூசம்,
0: நீங்க பூசத்துக்கு போய் நீங்க இப்ப நான் குடுக்கும்போது லைனை குடுக்கலையம்மா, லைனை குடுக்கணும். அந்த காலத்துல நான் சரியா ஒரு 19 வயதுல இருந்து லைன் குடுக்கறேன், யாருமே ஆப்படையில. இப்ப போய் லைன் கொடுத்து என்ன தேவை?
1: நான் அந்த லைனை சொல்லம்மா,
0: 19 வயதுல லைன் கொடுக்க முடியாம போச்சு. நீங்க 99 என்னண்டு நான் கொடுக்க போறேன். நீங்க என்ன, நீங்க உங்களுக்கு சொல்ல,
1: எனக்கு
0: உங்களுக்கு சொல்ல கொடுக்கலாம். சொல்லு, நான் இப்ப கொடுத்த சொல்லு, கொடுக்க போற சொல்லு ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல். சரியா? முதலாவது முதலாவது எழுத்து வில்லுக்கு வர மீனா, இரண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை, நாலாவது எழுத்து லானா. இந்த கல்லுக்கு வரும் இல்லைன்னா அந்த லானா தெரியும் தானே, கலை கலை கலைக்கு வார கலை கலை கலைக்கு வார லானா கலை கலை
1: கடை கடையா
0: கடை இல்ல.

0: நாலாவது எழுத்து காலத்துக்கு வாரலானா ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. இது பறந்து தெரியும், இது பறந்து தெரியும். நெற்றி கொண்டு ஓடி வாங்கோ கெட்டிக்காரன், நல்ல புள்ள. சரியா,
1: விண்மீன் பறக்குதா?
0: நானும் அங்க படிக்கணும், நானும் அங்க இருக்க படிக்கணும். விண்மீன் பறக்குதான் பாக்க. நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி
1: நன்றிமா, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே எங்களுடைய ராமன்? ராமன் எப்படி இருக்கிறீங்க ராமன்? கொஞ்சம் பாத்துக்குங்க. முதல்ல உங்களோட பாட்ட சொல்லுங்க ராமன். நீங்க
2: அமைதியான நதியிலே ஓடங்கிற பாடல போடுங்கம்மா.
0: எங்களுக்கு பாடி காட்டுங்க பாப்போம்.
2: அமைதியான நதியிலே ஓடம்
0: இலே ஓடம் அளவில்லாத வெள்ளம் கண்டால் ஆடும். காற்றிலும் மழையிலும் கலங்க வைக்கும் இடியிலும். அது நான் அந்த பாட்டு நல்ல ஒரு பாட்டு. உங்களோட மனைவிக்கு பேர் தான் சரிதா இல்லையா? என் மெமரி பவர் சரியா இருக்கா என்ன, எனக்கு அந்த ஞாபக சக்தி தொண்ணூத்தொன்பது வயசுலயே ஞாபக சக்தி இருக்கான்னு
2: பாத்தேன்.
0: சரி அந்த சொல்ல நான் என்ன திருப்பி உங்களுக்கு தரேன் பாருங்க. சரியா
2: சொல்லுங்க.
0: முதலாவது எழுத்து வீணா, ரெண்டாவது எழுத்து நாணேல, மூன்றாவது எழுத்து நாணேல, நாலாவது எழுத்து காலத்துக்கு வார லானா, ஐந்தாவது எழுத்து காணேல. யாரோ திருடி கொண்டு
2: போயிட்டாங்க.
0: கெட்டிக்காரன் என்ற ராசா.
2: ஆண்கள்
0: எல்லாரும் புத்திசாலிகளா இல்லையா? விடுபட்டு மீண்டும் வாங்க, அடுத்த சொல்ல கொடுக்கறேன். சரியா
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே என் அன்புறவர்கள் நீங்க அழைக்க வேணும் அடுத்த பாப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களுடைய சோமசுந்தரம் எப்படி இருக்கிறீங்க? சோமசுந்தரம்
3: நன்றாக இருக்கேன். அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் சோமசுந்தரம். இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க?
3: இன்னைக்குங்களா? இன்னைக்கு வந்து கொண்டக்கடலை புளி குழம்பு சாப்பிட்டங்க.
0: இந்த தண்ணி குழம்ப மட்டுமா? அதோட
3: குழம்பு மட்டும் இல்ல, பொரியல் பொரியல், வெண்டைக்காய் பொரியல்.
0: வேற என்ன சாதமா?
3: சாதம் இப்ப இல்லங்க, இப்ப வந்து சப்பாத்தி மதியம் சாப்பிட சொன்னேன்.
0: இல்ல நான் ஏன் சாப்பாடு கேட்டேன்டா, இன்னைக்கு புத்தி உரிமையா இருக்கிறீங்களா இல்லையாண்டு. கொண்ட கடல புத்திய தரும் எல்லாரும் நாளைக்கு கொண்டு.
3: அப்படியா?
0: எல்லாரும் நாளைக்கு
3: பாதியிலதான் கேட்டேன். அந்த பாதியிலதான் கேட்டேன். விமானம் தானங்க அது?
0: இல்லங்க, விண்கலம் என்பது சரி. விண்கலம்
3: விண்கலமா?
0: அது எங்களுடைய ராமன் சொல்லிட்டார். ராமன்
3: படத்துல வந்து ஓட பக்கம் ஒரு குருவி வா வாங்குது.
0: அது உங்களை பாட அத பாட சொல்லலாம், எனக்கே தெரியாது. என்ன ஓட பக்கம்?
3: ஓட பக்கம் ஒரு குருவி வா வாங்குது, ஒதுங்கி நிக்கும் பெண் குருவி வேணாங்குது அப்படின்னு வரும். நீங்க பாருங்க, நீங்க சூப்பரா படைங்க, நீங்க பாடுங்களேன்.
0: பாட்டே தெரியாது, தெரிஞ்சுதான் நான் பாடிடுவேன்.

0: இது கடைசி எனக்கே சோதனை வந்துட்டு பாருங்க.
1: சூப்பரா நீங்க பாடுவீங்க. ஆனா நீங்க பாடு கேட்டது இல்லையா?
0: கேட்டிருப்பேன், எனக்கு ஞாபகமா இல்ல. ஆறாடம் ஆறிரோ படம் ஞாபகம் இருக்கிறது. அது பானுப்பிரியா
1: பாக்கியராஜ படம.
0: பாக்கியராஜா படம்.
1: ஆமா பாக்கியராஜ். ஆமா ஆமா. அதுல வந்து இந்த பாட்டு வந்து நல்லா இருக்கும், கேக்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும், மெலோடியா இருக்கும்.
0: அப்ப நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டு வருது உங்களோட சார்புல. உங்கள்ட்ட அப்ப நான் சொல்லுக்கு போகலாமா? உங்களுக்கு தரக்கூடிய சொல்லு. சரி
1: சொல்லுங்க.
0: முதலாவது எழுத்தை காணவில்லை.
1: காணவில்லையா?
0: காணையில காணையில துளைஞ்சு போச்சு. யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. கள்ள
1: கள்ள பயல். ஓகேங்க ஓகேங்க.
0: கண்ணு பசங்க கலவெடுக்கிறதுல கட்டிக்காரு, எழுத்து கலவெடுக்கிறதுல ஓடிட்டாங்க. ரெண்டாவது எழுத்து மல்லி. மல்லிகைக்கு வார இல்லன்னா, மல்லிகைக்கு வார இல்லன்னா. சரியா? மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து வடைக்கு வார டையன்னா. முதலாவது எழுத்த காணையில, ரெண்டாவது எழுத்து மல்லிகைக்கு வார இல்லன்னா, மூன்றாவது எழுத்து காணவில்லை, நாலாவது எழுத்து வடைக்கு வார டையன்னா. இது நாலு எழுத்து சொல். இது நாலு எழுத்து சொல். இது இது வந்து இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், கூடுதலா ஆண்களுக்கு பிடிக்கும். கூடுதலா
1: உணவா?
0: இல்ல இல்ல. இது வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு உடலின் ஒரு பாகம். இது ஆண்களுக்கு பிடிக்கும், பெண்களுக்கும் பிடிக்கும். இப்படி இத பாக்கலாம். யோசிச்சு ஒண்ணு வாங்க. இன்றைக்கு நீங்க இன்றைக்கு கொண்டக்கடல புளி குழம்பு, அதனால இன்றைக்கு புத்திசாலித்தனமா இருக்கணும் நீங்க. சரியா? நான்கு எழுத்து முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து மல்லிகைக்கு வார இல்லன்னா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நாலாவது எழுத்து வடைக்கு வருகிற வடைக்கு வருகிற என்ன நாகப்பன் அங்கேயும் இங்கேயும் தாவி ஓடி வர என்ன நடந்தது அந்த நம்பருக்கு நாகப்பன்?
2: வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா.
0: அந்த நம்பருக்கு என்ன நடந்தது? அந்த பக்கம் வரவே இல்லையே. என்ன நடந்தது?
2: இல்ல, இந்த நம்பர் தான் கிடைச்சது.
0: கிடைச்சது. சரி, அந்த நம்பருக்கு வரீங்க. சரி சொல்லுங்க பாப்போம். அதே நாலு எழுத்து சொல்லு.
2: சல்லடை.
0: அத பார்த்து ஆண்களுக்கு பிடிக்குமா சல்லடை? பெண்களுக்கு ஆண்களுக்கு பிடிக்குமா? பாப்பா இவர் சல்லடையோட வரன்னு பாப்பா. எங்க பிரகாஷ் சொல்லுங்க. வணக்கம் பிரகாஷ்.
3: இது கூட பிரியாமலமா இருக்கா? இது வெள்ளிடை.
2: பாத்தீங்களா மெல்லிடை இவர் சொல்லிட்டாரு பிரகாஷ்.
0: நன்றி பிரகாஷ். என்ன சொல்லி சொன்னாரு? இது கூடவா தெரியாம இருக்கிறார் நாகப்பன்.
2: அம்மா
0: என்ன,
2: நானு பின்னாடி சொன்னத கேக்கல.
0: முன்னுக்கு
2: சொல்லுன்னு வந்துட்டேன்.
0: வந்துட்டீங்க நீங்க சல்லடை ஒண்ணு வந்துட்டீங்க. இல்லன்னா கேட்ட உடனே அப்ப பின்னுக்கு வடைய டை வந்தோடனே உடனே ஓடி வந்துட்டீங்க. நன்றி நன்றி. ரெண்டு பேருக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. மாமா வர. வணக்கம் மாமா. மாமா மாமா வணக்கம். மாமா வணக்கம். மாமா ரீகனெக்டிங் ஆனது மாமாக்கு. வணக்கம் மாமா. மெல்லிடை மாமா பிரகாஷ் சொல்லிட்டாரு மாமா.
3: மெல்லிடை கேட்டதுனா
0: பாருங்க மாமா. நாகப்பனுக்கு தெரியல, மெல்லிடை பிரகாஷுக்கு தெரிஞ்சிருச்சு. நீதான் போகுதுன
3: நானும் முதல்ல சல்லடை தான் நினைச்சேன். நீங்க அப்புறம் ஆண்களுக்கு பிடிக்கணும்னு டக்குன்னு.
0: நன்றி மாமா. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே அடுத்த சொல்லுக்குள் நான் போக போறேன் கொஞ்சம்.

0: என்னங்க என்னங்க சொல்லுங்க சொல்லுங்க மகாலிங்க
1: சொல்லுங்க
0: என்ன மகாலிங்க மெல்லடிய மெல்லடிய சல்லடை போட்டு தேடிக்கணும் இவ்வளவு நேரமா அதுவும் பிரகாஷ் சொல்லிட்டார் நீங்களே தெரியும் லேட்டா வந்துட்டீங்க பிரகாஷ் மெல்லடியை கண்டுபிடிச்சு இது கூட தெரியாது எல்லாரும் நீங்க நின்றுட்டு அவர் அப்படித்தான் சொன்னார் நன்றி நன்றி நன்றி நன்றி அடுத்த சொல்லுக்குள் போகலாம் அடுத்த சொல்லுக்குள் போகலாம் முதலாவது எழுத்தை காணவில்லை முதலாவது எழுத்தை காணவில்லை இரண்டாவது எழுத்து இவன்னா இவன்னா மோருக்கு வார இவன்னா மோர் மோர் நீங்க குடிப்பீங்கல்ல நல்ல தயிர் வச்சுட்டு அதை போய் அந்த மோர் மோராக கரைச்சி குடிப்பீங்கல்ல அந்த மோருக்கு வார இவன்னா ரெண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்தை காணவில்லை நாலாவது எழுத்தையும் காணவில்லை கடைசி எழுத்து இம்மண்ணா அம்மாவுக்கு வார இம்மண்ணா முதலாவது எழுத்தை காணவில்லை ரெண்டாவது எழுத்து இரண்ணா மோருக்கு வார இரண்ணா நாலாவது எழுத்தையும் ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை ஐந்தாவது எழு ஆறாவது நாலாவது எழு ஐயோ குழம்பிட்ட மூன்றாவது அச்சோச்சோ மன்னிச்சுக்குங்க இதான் சொல்றது பாத்தீங்களா வயசானவங்க நிகழ்ச்சி நடத்தப்படாங்க முதலாவது எழுத்தை காணவில்லை ரெண்டாவது எழுத்து மோருக்கு வார இரண்ணா மூன்றாவது எழுத்தும் நாலாவது எழுத்தையும் காணவே இல்லை ஐந்தாவது எழுத்து அம்மாக்கு வார இம்மண்ணா எங்க பாக்கலாம் எங்கே

மெல்லிடைய கண்டுபிடிச்ச உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. இது பெண்ணின் கூந்தலுக்கு ஒப்பிடுவர். பார்க்கலாம்.

0: வணக்கம் தாங்கப்பா. வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. தேர் வடம்.
0: என்னங்க? என்னங்க?
1: தேர் வடம்.
0: தேர் வடம். இது வந்து பொன்னின் கூந்தல் கூப்பிடுவாரா? வணக்கம் வணக்கம். உங்களுடைய சோமசுந்தரம் எப்படி இருக்கீங்க? என்னது
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: எழுத்து வந்து முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து மோருக்கு வார
1: இரண்டாம்,
0: மூன்றாவது எழுத்து நாலாவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து அம்மாக்கு வார இம்மண்ணா. இல்லை நாகப்பன், நாகப்பன் இல்லை.
1: நன்றி நன்றி.
0: எங்கே எங்கே சோமசுந்தரம்? ஒரு பாட்டு வரும், உங்களோட பேர் வரக்கூடிய பாட்டு, அது தெரியுமா உங்களுக்கு என்னண்டு? சோமசுந்தரம், உங்களோட பேர் வரக்கூடிய ஒரு பாட்டு வரும், அது என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு? இருக்கிறீங்களா காட்டிலேயில?
2: கார்மேகம் நானும்
0: சொல்லிட்டேன். ஐயோ, ரெண்டு பேரும் போட வேண்டி வரப்போதே.
2: ஒரே நேரத்தில்
3: ஒரு பதம் வந்திருக்காரு. முதல் மார்க்கு அவர்
0: எடுக்கட்டான்.
3: நாலஞ்சு போடுங்க.
0: அம்மா
2: வந்த ஏமாத்திடலாம், எப்படியாவது ஏமாத்திடலாம் அம்மாவை.
0: நன்றி
2: நன்றி.
0: மாமா சொல்லுங்க, மாமா சொல்லுங்க. மாமா இல்லங்க சொல்லுங்க. மாமா வணக்கம். மாமா மாமா சொல்லுங்க.
1: என்ன
0: வணக்கம் சொல்லுங்க. கார்மேகம் அது சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் உடனே சொல்லிட்டாங்கம்மா. நேற்று மாதிரி ஜோதியும் பிரகாஷம் வந்து நின்று சண்டை. எங்க சஞ்சனா, எங்களுடைய ராமன். வணக்கம் ராமன்
1: சொல்லுங்க.
0: நன்றி நன்றி நன்றி ராமன். வணக்கம் ரேவதியம்மா. ரேவதியம்மா வணக்கம்.
4: கார்மேகம்.
0: கார்மேகம் எங்க இப்பதான் ஓடி கார்மேகத்தோட வாதிங்க. ரேவதியம்மா உங்களோட பாட்டு சொல்லுங்க, உங்களோட பாட்டு சொல்லுங்க.
4: பாட்டி நான் சொல்றேன், மறுபடியும் வரேன் மீராமா.
0: சரி, இப்ப நான் கேக்குறதுக்கு ஒரு பாட்டு, அந்த பாட்டை கண்டுபிடிங்க பாப்போம், உங்களால முடியுதான்னு பாப்போம். ஐயோ வச்சுட்டீங்க. ரேவதியம்மா இங்க பாப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். பௌனம்மா பௌனம்மா வணக்கம்.
5: அம்மா கார்மேகம்
0: கெட்டி காரி. எங்கட பௌனம்மா இப்பதான் கண்டுபிடிக்க, பத்து பேர் சொன்ன அப்புறம் கண்டுபிடிச்சிட்டீங்களே. கெட்டி காரி.
5: ரிங் போக மாட்டேங்குதுப்பா. நீங்க ரிங் எடுத்து போக மாட்டேங்களா? என்ன சரியா கிடைக்க மாட்டேங்குது.
0: சரி நன்றி நன்றி. எந்தாலும் கெட்டிக்காரி, எந்தாலும் கெட்டிக்காரி. நன்றி நன்றி நன்றி அம்மா. நன்றி. எங்க எங்க மகாலிங்க நீங்க
2: சொல்லுங்க. கார்மேகம் கார்மேகம்மா
0: கெட்டிக்காரன். பன்னெண்டு பேர் சொன்ன அப்புறம் சொல்லி இருக்கீங்க நீங்க கெட்டிக்காரன். நீங்க கெட்டிக்காரன்.
2: சரி அம்மா, சின்ன பொண்ணோட மகள் வந்து உங்ககிட்ட பேசணும்னு நாங்க வந்திருக்காங்க.
0: எங்க கொடுங்க பாப்பா.
2: சுருதிகா.
0: சுருதிகா சுருதிகா கொடுங்க. சுருதிகா எங்க? வணக்கம் சுருதிகா. சுருதிகா
6: வணக்கம்.
0: எப்படி?
6: வணக்கம் அம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க சுருதிகா குட்டி?
6: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல நல்ல சோமா இருக்கிற. எங்க பாக்கலாம்? எங்க தாத்தா பிடிக்குமா
6: பிள்ளைக்கு?
0: எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு தாத்தாவ?
6: தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்ப பாட்டி?
6: பாட்டியே ரொம்ப பிடிக்கும்.
0: பாட்டியும் பிடிக்கும். தாத்தாவையா பாட்டியா கூட பிடிக்கும்? யார் முதல் போஸ்ட்ல நிக்கிறாங்க?
6: எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும்.
0: ரெண்டு பேரையும் பிடிக்குமா உங்களுக்கு? ரெண்டு பேரும் சேம் சேம் அளவுல பிடிக்குமா உங்களுக்கு? அல்லாட்டி கொஞ்சம் தாத்தா கொஞ்சம் கூட?
6: அப்படிலாம் இல்ல, ரெண்டு பேருமே சேமா தான்.
0: சேமா தான் பிடிச்சு கட்டிக்காரு அம்மா, நீ நல்லா வந்துருவ வாழ்க்கையில. சரி, என்ன பாட்டு வேணும் சொல்லிக்கா குட்டிக்கு? சுட்டுக்கா என்ன பாட்டு வேணும் பிள்ளைக்கு? நாளைக்கு நாளைக்கு இந்த பாட்டு பிள்ளைன்ற பேர்ல வரும். என்ன பாடல் வேண்டும், என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க? நல்லதம்மா, இப்ப போட்டி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது செல்லக்குட்டி. நீங்க நீங்க வெள்ளிக்கிழமை தாத்தாட்ட வாங்க, இங்க நீண்டா
6: அதாவது
0: சோமசுந்தரம் இணைஞ்சு போனார், எங்களுடைய அன்பு உறவு சோமசுந்தரம். இந்த சோமசுந்தரத்துல பேர் வரக்கூடிய ஒரு பாடல் சொல்லுங்க பாப்பா கட்டிக்காரு.
6: சோமசுந்தரம் ஒரு பாட்டு வரும், தங்க தேரோடும் வீதியிலே, அந்த பாட்டு நடுவில் வரணும்.
0: வருதா சோமசுந்தரம்? இன்னைக்கு தெரியும்
6: தங்கத்தேரோடும்
0: எனக்கு சோமசுந்தரம் வந்து வரணும். இந்த பாட்டை நீங்க யாராவது சொல்லிட்டீங்கன்னா கெட்டிக்கார பாப்போம். சரியா?
6: சரி, நான் இப்ப என் பாடல் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
6: அந்த நீங்க சொன்ன கூந்தலே கூந்தலிலே மேகம் வந்து, பாலநாகம்மா.
0: என்ன பாட்டு? கூந்தலிலே
6: கூந்தலிலே மேகம் வந்து குளிர்ந்ததம்மா அப்படின்னு ஒரு பாடல் வரும். பாலநாகம்மால ஸ்ரீதேவியும் சரத் சரத் பாபு.
0: பாலநாகம்மா
6: அருமையான பாடல், அது அருமையான பாடல்,
0: அருமையான பாடல். நன்றி நன்றி அம்மா, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க.
6: நன்றி
0: நன்றி. வணக்கம் விஜயராகவன், விஜயராகவன் வணக்கம். அப்படி இருக்கிறீங்க விஜயராகவன், விஜயராகவன், விஜயராகவன், விஜயராகவன் வணக்கம், வணக்கம் விஜயராகவன், வணக்கம் விஜயராகவன், வணக்கம் நாகப்பன், நாகப்பன் வணக்கம்.
7: வணக்கம் அம்மா. சோமசுந்தரம் பாடல்.
0: எங்க?
7: மாணிக்கம் மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு.
0: அப்பதான் யாருக்கு பிடிக்கும் பாவம்.
7: அது பாடுறது நீங்க பாடுவீங்கம்மா, நான் பாத்த மட்டும் சொல்லிட்டேன்.
0: சரி, எங்க நான் அவங்க பவுனம்மா, நீங்க சொல்லுங்க. பவுனம்மா வந்துட்டு அவ பாட விடலாம். பவுனம்மா
8: சொல்லுங்க,
0: சொல்லுங்கம்மா. அந்த பாட்டு என்ன? சோமசுந்தரம் பாடுறது பாட்டு.
8: மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாட் காணிக்கையாய் கொண்ட சோமசுந்தரர் கண்களுக்கும் முகூர்த்த நாள், முகூர்த்த நாள்.
0: கெட்டி காரி உங்களுடைய நாகப்பன், அதுக்காண்டி ஒன்று போட முடியாது. இது என்னுடைய இடையில நீங்க எல்லாரும் கொஞ்சம் குஷியா
7: இருக்கணும்.
0: இல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஒன்று கவிங்க, அம்மா பாடுனது கொண்டு கேப்பான். அதனால
8: போட்டியாது
0: சோமசுந்தரத்துக்கு அவருக்கும் சந்தோஷமா இருக்கும். எந்த பேர்ல ஒரு பாட்டு இருக்கு இல்ல? சரி நல்லது நல்லது. நன்றி நான் சொல்லு.
7: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. ஃபாரக் நீங்க, ஃபாரக் நீங்க தனியே வராம எல்லாரையும் கூட்டிட்டு வாரீங்க. நீங்க பாவம் தனியே வர, நான் அவருக்கு தனியே உங்களுக்கு கால் ஒன்று தாரேன். ரெண்டாலும் இப்ப பேசுங்க. ஃபாரூக், ஃபாரூக் வணக்கம், ஃபாரூக், ஃபாரூக் வணக்கம், ஃபாரூக் வணக்கம், ஃபாரூக், ஃபாரூக் வணக்கம், ஃபாரூக்
9: அன்பு
0: வணக்கம். ஃபாரூக் நீங்களா போட்டது அல்லது யார் போட்டது இது?
9: அன்பு வணக்கம் அம்மா, நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கும் ஃபாரூக். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? என்ன பாட்டு நாளைக்கு?
9: என்ன என்ன படம்
0: சொல்லுங்கம்மா?
9: நல்லதாமா, அதே பாட்டு வந்திருக்கா
0: இந்த உலகத்தில். நல்ல பாட்டு கட்டிக்கலாம். என்ன நடந்தது, நீங்க லேட்டா வந்துட்டீங்க, 12வது ஆளா வந்துட்டீங்க, என்ன நடந்தது?
9: பணியில வந்து
0: ஐந்தரத்தை சொல். நீங்க இவ்வளவு நாள பிரகாசோட தான் வந்து நீங்க இன்றைக்கு நான் பாருக்கோட போட்டிருக்கேன், பாருக்கோட போட்டிருக்கேன், பாக்கலாம் யார் கட்டிக்காரங்க. ஐந்தெழுத்து சொல் இது. முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து கை, எங்கட கைக்கு வர கை கை கை கை கையண்ணா. மூன்றாவது எழுத்த காணையில, நாலாவது எழுத்த காணையில, ஐந்தாவது எழுத்து கைய வச்சான் வையண்ணா. வை வை வை கைய வை என்று வர மாதிரி கையண்ணாவும் வையண்ணாவும் மட்டும்தான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. முதலாவது எழுத்த காணையில, ரெண்டாவது எழுத்து கையண்ணா, மூன்றாவது எழுத்தும் நாலாவது எழுத்தையும் காணையில, அஞ்சாவது எழுத்து வையண்ணா. என்ன இதுல இருந்தா உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் வராது? அதனால ஆயுள் நீடிக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் எல்லோருக்கும், மனிதர்களுக்கு ஆயுள் நீடிக்கும். இத கேட்டால் ஆயுள் நீடிக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்கலாம் பாரு. இதுல நாலு படம் போட்டிருக்கீங்க, முதலாவது படம் யாரு? முதலாவது படம்,
9: முதலாவது படம் அப்பா, அப்பா இங்க அப்பா வயசானவர் அப்பா.
0: அப்பா அந்த கீழே
9: போலீஸ் போலீஸ் போலீஸ் உடல், போலீஸ் உடல் இருக்கிறது என்னுடைய சகோதரன் இறந்துட்டா ஒரு வருஷம் இறந்துட்டா, அவர் மாதிரி திருமணம் நடந்தது போலீஸ் உடையில் இருப்பது. ரெண்டாவது இருப்பது தகப்பன், மூணாவது சிறிய தம்பி கடைசி தம்பி, நாலாவது குழு கலர் தம்பி.
0: நாலாவது அதாவது போலீஸ் உடையில் பக்கத்துல இருப்பவர் நீங்கள், தொப்பி போட்டுக் கொண்டிருப்பவர் உங்களுடைய சகோதரர்
9: தகப்பனார்.
0: எங்களுடைய புதுக்கோட்டை செல்வகுமார் என்ன இருக்கு, அதாவது நித்திர கொள்ள விடுறாரு இல்ல? ஆமா ஆமா, அதுல இருக்கிறது பாருங்க யாரு கேளுங்கம்மா, என்ன இதம்மா பாருங்க
9: கண்டுக்க. அந்த புதுக்கோளர் செட்டு தான் நான் சின்ன தம்பி, கடைசி
0: கடைசி தம்பி. நல்லது
9: நல்லது, நன்றி. புதுக்கோளர் நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் ஞானசேகரம் அண்ணா, ஞானசேகரம் அண்ணா வணக்கம்.
10: வணக்கம் வணக்கம் சகோதரி, வணக்கம் சகோதரி, ஞாபகம் இருக்கிறீர்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க என்னண்ணா எப்படி இருக்கிறீங்க, வீட்டை வந்துட்டீங்களா நீங்க?
10: இல்ல இல்ல, இப்பதான் புறப்பட போறேன், நாச்சோல இருந்து இப்பதான் புறப்பட போறேன். நான் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும், முடிஞ்ச அளவுக்கு இடையில நான் உங்களோட பேசுறதுக்கு முயற்சி பண்றேன். நகைச்சுவையா?
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் ஞானசேகரம் அண்ணாக்கு உண்டு அண்ணா.
10: நன்றி நன்றி சகோதரி, நன்றி சகோதரி.
0: உங்க பாட்டை சொல்லிட்டு போங்க அண்ணா, உங்க பாட்டு
10: அஞ்சா அஞ்சல் பெட்டி 520 படம் திருமகள் தேடி வந்தால் பாட்டு.
0: அங்க பாடுங்க என்ன இருக்கா, அவரை நின்று கொண்டு சைக்கிள் எடுக்க முதல்
10: வேணா கூட்டமா இருக்கீங்க, கடைவீதியில் கூட்டமாக இருக்கிறது. கடைவியில் ஒரு மாதிரி பாடுகிறேன். நன்றி நன்றி.
0: ஆனா அந்த இருட்டான இடத்துல நிக்க வேணாம் அண்ணா, நீங்க இருட்டான இடத்துல நிக்க வேணாம், வீட்டை போயிட்டு சரி வீட்டுக்கு போங்க,
10: காலை விளக்கு நிக்கிறேங்க.
0: சரி சரி நன்றி அண்ணா.
9: அம்மா
0: ஞானசேகரம் அண்ணா சொல்லிட்டேன்,
10: வணக்கம் விஜயராகவன், காரைக்கால் விஜயராகவன்.
0: என்ன நடந்தது விஜயராகவன் உங்களுக்கு? அது அந்த
10: பணம் தெரியல, கட் ஆயிட்டுமா? கட்
0: ஆயிடுச்சு. சரி, உங்களோட இது வேற நம்பரா? இது
10: ஆமா, இது வேற நம்பருமா?
0: உங்களோட பாட்டை சொல்லுங்க விஜயராகவன். முதல்ல நலமா இருக்கிறீங்களா நீங்க?
10: அலைகள் ஓய்வுகளேமா, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரை காத்த அந்த பாடல்
0: பாடுங்க பாப்போம்.
10: விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரின் கலந்த உறவே.
0: முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து தித்திப்பு அதுக்கு வரத்தீனா, நான்காவது எழுத்து காணவில்லை, ஐந்தாவது எழுத்து, ஐந்தாவது எழுத்து போடி அதுக்கு வரடி, முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை, மூன்றாவது எழுத்து தித்திப்புக்கு வரத்தி,
10: கடைசி எழுத்து டி,
0: அடுத்த நாலாவது எழுத்து காணவில்லை.
3: பதில் பதில் நெத்தி அடி
0: இல்ல ஐயா, ஆசை தோசை அவளுக்கு சொன்ன
3: உடனே சொல்லலான்னு
0: இல்ல இல்ல பிள பிள பிள நன்றி நன்றி நன்றி நன்றி. நான் பார்த்தேன், நன்றி பாவம், நான் பார்த்தேன் நீங்க சொல்லிடுவீங்கன்னு பார்த்தேன், நான் சொல்லவே இல்ல. விஜயபாகவன் யோசிச்சு கொண்டு வாங்க. எங்கே ஃபாரூக், வணக்கம். வணக்கம் ஃபாரூக், எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தீங்க, மாமாவையும் அழைச்சிட்டு வந்துட்டீங்க ஃபாரூக், தனியா அழைங்க. ஐயோ சரி பரவாயில்ல, பாக்கலாம், யார் சொல்றீங்க இல்ல. வணக்கம் ஃபாரூக், எடுங்க ஃபாரூக், நீங்க எடுங்க ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக், ஃபாரூக் வணக்கம். சரி பாப்போம். வணக்கம் நாகப்பன், நாகப்பன்
11: வணக்கம். அம்மா வணக்கம், அம்மா குழு குடுங்க.
0: இது
11: மனிதடிமா, நெத்தியடி
0: இல்ல இல்ல, இது மனிதருக்கு அறிவை கொடுக்கும்,
11: மனிதருக்கு அறிவை
0: கொடுக்கும், அறிவை கொடுக்கும். இதே
11: ஆத்திச்சூடி
0: எட்டிக்காரன் அப்பா
3: நன்றி மாமா.
0: எந்த குரலையும் மாமாட இது இதுல போட்டு வச்சிருக்கிறார், அப்ப அது பிள்ளைத்தா கேக்குது. சரி, அடுத்த சொல்லுக்குள் போகலாம். இப்ப 13 பேர் வந்திருக்கீங்க எல்லாமா, அதுல பாக்கலாம் யாரு. அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்த சொல் ஒரு பாட்டு ஒன்று கேப்போமா, ஒரு ரெண்டு வரி பாட்டு கேட்டேன்னா. எதனால ஒரு ஜாலியான பாட்டுடா நீங்க சும்மா துள்ளி துள்ளி வருவீங்க பாப்போம்.
12: யார் சொல்வதோ

0: வணக்கம் வரதராஜன். வணக்கம் வரதராஜன், எப்படி இருக்கிறீங்க வரதராஜன்? வணக்கம் வரதராஜன். வரதராஜன், அடடா, வணக்கம் வரதராஜன், ஓடிட்டீங்க. வணக்கம் விஜயராகவன்.
1: விஜயராகவன்
0: சொல்லிட்டார்கள், நீங்க கேட்டுக்கொண்டு வாங்க. சொல்லிட்டாங்க, ஆத்திசோடி சொல்லிட்டாங்க. கட்டிக்காரன், நீங்க கட்டிக்காரன். சரி, அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அதுக்கு முன் இந்த பாடலை கேட்போம்.

சொல்லுக்குள் போகலாம், அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்து இது ஏழாவது சொல்லு, சரியா? முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. இது எத்தனை எழுத்துக்கள் என்றால் ஏழு எழுத்துக்களை கொண்டது. இது எட்டாவது சொல்லு, ஏழு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்தும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து கீரைக்கு வார ரையண்ணா, கீரைக்கு வார ரையண்ணா. நாலாவது எழுத்தையும் அஞ்சாவது எழுத்தையும் காணவில்லை. ஆறாவது எழுத்து திராட்சைக்கு வார இட்டண்ணா, திராட்சை இட்டண்ணா. ஏழாவது எழுத்தை காணவில்லை. முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து கீரைக்கு வார ரையண்ணா. நாலாவது எழுத்தும் அஞ்சாவது எழுத்தையும் காணவில்லை. ஆறாவது எழுத்து திராட்சைக்கு வார இட்டண்ணா. ஏழாவது எழுத்தை காணவில்லை. இது இது இது ஒரு பக்தியோடு சம்பந்தப்பட்டது. இது பக்தியோடு சம்பந்தப்பட்டது. இது பக்தியோடு சம்பந்தப்பட்டது.

பாட்டை கேட்டுக்கொண்டு இது சொல்ல கண்டுபிடிக்காம விட்டுறாங்க. இது இது எட்டாவது சொல்லு, ஏழு எழுத்து சொல்லு, இது ஏழு எழுத்து சொல்லு. நான் இப்ப ஏழு சொற்களை முடித்து எட்டாவது சொல்லுக்குள் வந்துட்டேன். ஆனா இது ஏழு எழுத்து சொல்லு. இது முதலாவது எழுத்து, இரண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்து கீரைக்கு வருகிற ரை என்ன, நாலாவது எழுத்து அஞ்சாவது எழுத்தை காணவில்லை, திராட்சைக்கு வர இட்டா, ஏழாவது எழுத்து காணவில்லை. எங்கே இது பக்தியோடு சம்பந்தப்பட்டது, பக்தியோடு சம்பந்தப்பட்டது.

0: பிரகாஷ் வணக்கம்.
1: வணக்கம்மா. பக்தியோட சம்பந்தப்பட்டது ருத்ராட்சை.
0: இல்லை, தவறு தவறு தவறு தவறு தவறு. மீண்டும் முதல் மீண்டும், அதாவது முதலாவது சொல்லு, முதலாவது எழுத்து, இரண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்து கீரைக்கு வார ரை என்ன, நாலாவது அஞ்சாவதையும் காணவில்லை, ஆறாவது வந்து இட்டன்னா திராட்சை திராட்சை இட்டன்னா. அடுத்தது கடைசி எழுத்த காண இல்ல, கடைசி எழுத்த காண இல்ல. சரியா?
1: சரிங்க சரிங்க.
0: ஓடிவாங்க ஓடிவாங்க, அங்க பாக்கலாம். இந்த மச்சா மீச என்ன வீச்சர் வாழ்ந்தோன்னு நீங்க அதை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க போல இருக்குது. நான் நினைக்கிறேன் நாகப்பன் கண்டுபிடிச்சிட. வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம். மதுரை மீனாட்சி.
0: கட்டிக்காரன் எப்படி தெரிஞ்சது? மதுரை மீனாட்சி. ஜார்ஜ் நாகப்பன் சொல்லிட்டார். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பாட்டு கேட்போம். அந்த பதில் வந்து மதுரை மீனாட்சி. நாகப்பன் நீங்க சொல்லிட்டீங்க. நாகப்பன் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க நான் சொன்னது பக்தி என்று சொன்னோட நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இனி கஷ்டமா கொடுக்க போறேன். இந்த தரவு வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கலாம். சரி, இது அடுத்தது நாலு எழுத்துக்களை கொண்டது. நாலு எழுத்துக்களை கொண்டது. நாலு எழுத்துக்களை கொண்டது. நாலு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து கூனா. இரண்டாவது எழுத்து கூனா. குலத்துக்கு வார கூனா. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து இம்மன்னா, அம்மாக்கு வர இம்மன்னா. முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து கூனா. கூனா அதாவது குலம் என்றதுக்கு வர கூனா. நான்காவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து இம்மன்னா, அம்மாக்கு வர இம்மன்னா. இம்மன்னா இம்மன்னா. இதற்கும் இதற்கும் இது நான்கு எழுத்து சொல். இதற்கும் இதற்கும் அதை சொன்ன கண்டுபிடிச்சிருவீங்க. இதற்கும் மூங்கிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. கொஞ்சம் தூரத்து தூரமாக நான் தூரமாக சொல்லி இருக்கிறேன். மூங்கிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. மூங்கில் இருக்கிறது இல்லமா, மூங்கிலுக்கும். இதற்கும் மூங்கிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. மூங்கில் இருக்கிறது அல்லவா, புல்லாங்குழல் செய்யற மூங்கில், அதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. எங்கே பார்க்கலாம்?

0: வணக்கம் நாம வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. மகிடம்
0: இல்லை இல்லை, மீண்டும் பாருங்க. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: எங்கே ஜார்ஜ்? ஜார்ஜ் வணக்கம்.
2: மகுடம் மகுடம்
0: இல்லை இல்லை இல்லை. அதாவது வடிவா கேட்டுக்குங்க, முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து கூனா, குலத்துக்கு வாழ கூனா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து அம்மாக்கு வார இம்மண்ணா. எங்க
2: ஒரு குழு கொடுங்க. குழு குழு
0: அதான் சொல்லிடுறேன். மூங்கில், மூங்கிலுக்கு தூரத்தில், அதாவது கிட்ட வச்சு உங்களுக்கு சம்பந்தப்படுத்தல நான், தூர மூங்கில், அதாவது புல்லாங்குழல் செய்யற மூங்கிலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. பாப்போம் சரியா? அரே அப்பா என்னன்னு தெரியலையே. சரி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஃபாரூக் உங்களை நான் தனியே அழைக்கிறேன் ஃபாரூக், என்ன நீங்க கூட்டத்தோட வரீங்க. வணக்கம் சின்னவளையம் பிரகாஷ். மூங்கிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, புல்லாங்குழலுக்கு. கொஞ்சம் தூரத்துல சொல்லிருக்கேன், கிட்ட சொன்னா டக்குனு புடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சுன்னு வாங்க. ஓகே நன்றி நன்றி நன்றி. ஃபாரூக் உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறைய உங்களுக்கு கூப்பிட்டுறேன், அப்ப அதுல இருந்து நீங்க என்னை அழைக்கலாம், எங்களை அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்க கூட்டத்தோட எப்படி வாரீங்கன்னு தான் எனக்கு தெரியல, ஒருக்க பாக்கலாம் அது எப்படி. நீங்க வணக்கம் நாகப்பன். நாகப்பன் வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. கோகுலம்.
0: கோகுலம் கெட்டிக்காரர். அது எப்படி கண்டுபிடிச்சீங்க இவ்வளவு தூரத்துல? யாரும் நீங்க போய் மூங்கில் மூங்கில் புல்லாங்குளம் சொல்றேன். கோகுலம் கோகுலம் கொஞ்சம் அப்படியே சுத்தி சுத்தி சொல்லி பார்த்தேன்னா. எங்க நன்றி நன்றி நன்றி. வணக்கம் விஜயராகவன். விஜயராகவன் வணக்கம். விஜயராகவன் கனெக்டிங் வர இல்லையே உங்களுக்கு. சரி மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஃபாரூக் நான் உங்களுக்கு உங்களுடைய தனிய அழைப்புக்கு எடுக்கிறேன்னா, அப்ப இனி நீங்க இதுல இருந்து வரலாம் சரியா? ஒரு தடவை அழைச்சிருக்கிறேன், அதுல இருந்து வரலாம். இங்கே வணக்கம் ஞானசேகரம் அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா ஞானசேகரம் அண்ணா. அண்ணா அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. எங்கே விஜயராகவன். வணக்கம் விஜயராகவன். இல்லை அது சொல்லிவிட்டார், கோகுலம் என்றது சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டார். நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்ப அது சரி, உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் தெரியுமா உங்களுக்கு? எங்க நாகப்பன் உங்க இணைப்புக்கு வாங்க. வணக்கம் மகாலிங்கம் சொல்லுங்க. மகாலிங்கம்
2: சொல்லுங்க.
0: மகுடம் இல்லையா ஐயா? கோகுலம் கோகுலம் கோகுலம். மகுடத்துக்கும் மூங்கிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மகுடத்துக்கும் இல்லையே மூங்கிலுக்கு சம்பந்தம் இருக்கு. நன்றி நன்றி நன்றி ஐயா நன்றி
2: நன்றி.
0: கோகுலம் நீங்கள அவர் சொல்லிட்டா இருந்தாலும் நீங்க கட்டிங்களும் கட்டிக்காரன், அதுவும் சைக்கிள் ஓடிக்கொண்டு சொல்றீங்கன்னா கட்டிக்காரன். நன்றி அண்ணா நன்றி நன்றி நன்றி. எங்க நாகப்பன் உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் வேண்டும் இருக்கா வந்து நீங்க சொல்லணும். என்ன நான் உங்களுக்கு இந்த கோகுலத்துக்கு புள்ளி போடாம விட்டுட்டேனா என்னன்னு தெரியவில்லை, பாக்கலாம். நாகப்பனுக்கு எத்தனை புள்ளிகள் யாரும் தெரிஞ்சா ஓடி வந்து சொல்லுங்க பாப்போம். ஏனண்டா அப்ப நான் கொடுத்த சொற்கள் வந்து ஒன்பதாவது சொல்லு கொடுத்துட்டேன். அப்ப உங்களுக்கு புள்ளி போட்டாச்சுன்றதுதான் அர்த்தம். இந்த அந்த புள்ளிய என்னன்னா சரிதானே, ஒன்பது வந்தா. சரி அடுத்த சொற்களுக்கு சொல்லுக்கு போகலாம். அடுத்த சொல்லு சரி அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அங்க பாப்பா சரியா ஜோஜ்மாய் சொல்ல வர தெரியல. வணக்கம் நாகப்பன். பத்து பதினஞ்சு இருக்குமா?
1: வணக்கம் அம்மா.
0: பத்து பதினஞ்சு புள்ளி
1: பத்து பதினஞ்சு இல்லம்மா, நாலு புள்ளி தான்
0: கெட்டிக்கு ஆற. நீங்க உண்மையிலேயே நீங்க பொய் சொல்லவே மாட்டீங்க. ஜோஜ பாருங்க பத்து பதினஞ்சு இருக்கு மட்டும் சொன்னாரு. முதலாவது எழுத்து ராணா, அதாவது அரவத்துக்கு வார ராணா, ரா இல்ல ர, அரவம் அரவம் அரவம் என்றா பாம்பு, அரவத்துக்கு வார ர. இப்ப ரதிக்கு வார ரா. இரண்டாவது எழுத்த காணையில, மூன்றாவது எழுத்த காணையில, நாலாவது எழுத்தையும் காணையில, அஞ்சாவது எழுத்து வானா, ஆறாவது எழுத்து இம்மண்ணா. அதாவது ஆறு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்து ரதிக்கு வார ராணா, இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து, நாலாவது எழுத்து காணையில, மூன்று எழுத்துக்களை காணையில திருடி கொண்டு போயிட்டாங்கள். அஞ்சும் ஆறும், அஞ்சாவது எழுத்து வானா, ஆறாவது எழுத்து இம்மண்ணா. எங்கே பலரை கேட்கலாம்?

0: காலை 10:19 இந்திய இலங்கை நேரம் கனடிய நேரம் சரியாக 11:48 யார் சொல்வதோ யார் சொல்வதோ கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி இங்கே நீங்கள் காட்சியிலைக்கு வரலாம். நாங்கள் இப்பொழுது இது 10வது சொல்லு, இது முதலாவது எழுத்து ராணா, ரதிக்கு வர ராணா. 2வது எழுத்தை காணவில்லை, 3வது எழுத்தை காணவில்லை, 4வது எழுத்தையும் காணவில்லை. 5வது எழுத்து வானா, வானா வந்து வா வானா, அது சரியா கேக்குறதா உங்களுக்கு? வடிவு குவார வானா, இம்மன்னா ஆனாக்கு அம்மாக்கு வார இம்மன்னா, அம்மாக்கு வார இம்மன்னா. எங்க 6 எழுத்து சொல், முதலாவது எழுத்து ராணா, ரதிக்கு வாரது. 3வது 4வது 5 எழுத்துக்கள், 5வது எழுத்தையும் காணவில்லை, 3 எழுத்துக்களை காணவில்லை. அடுத்த 5வது எழுத்து வானா, வடிவுக்கு வார வானா. 6வது எழுத்து இம்மன்னா, எங்களுடைய எங்களுடைய
1: மூணு புள்ளிமா.
0: என்ன புள்ளி? என்ன
1: புள்ளி?
0: யாருக்கு? யாருக்கு?
1: நாகப்பனுக்கு.
0: நாகப்பனுக்கு?
1: நாகப்பனுக்கு.
0: நாளையா? நாளையா? பாவம் ஐயா, நீங்க
1: ரெண்டு நீங்க மாமாவுக்கு மூணு, பிரகாஷ் மூணு நீங்க.
0: நாகப்பனுக்கு 4.
1: சரி
0: மகாலியா, நீங்க பாட்டு சொல்லிட்டீங்கல்ல, நீங்க பாட்டு சொல்லிட்டீங்க.
1: பாட்டு சொல்லிட்டேன்.
0: நன்றி நன்றி ஐயா,
1: எழுதிட்டீங்களா?
0: நன்றி நன்றி. எங்க அண்ணா ஞானசேகரம் அண்ணா? ஐயோ ஞானசேகரம் அண்ணா வந்தீங்க, ஓடி வாங்க அண்ணா. நீங்க வந்திருந்தீங்க, எங்க பாக்கலாம், ஓடி வாங்க. இந்த சொல்லி எதுக்கு கண்டுபிடிக்க முடியாம, இதுக்கு நான் தரவு கொடுக்கவில்லை, அதுதான். இது இது ஓடும், இது ஓடும், இல்ல இது ஓடாது. இந்த இது வந்து இது வந்து எப்படி என்றால், இது ஒரு ஓடும் ஒரு வாகனத்தை, வாகனமும் இதுல கலந்திருக்கிறது, ஓடுகிற அதாவது உருள்ற ஒரு வாகனமும் இதனோடு இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இது ஓடும் போது எல்லோரும் பார்ப்பார்கள், இந்த இது அந்த அதுல இருக்கிற அந்த வாகனம் ஓடும் போது நிறைய மக்கள் நின்று பார்ப்பார்கள், சந்தோஷமா பார்ப்பார்கள், மன நிறைவோட நின்று பார்ப்பார்கள். இது அதுல இருக்கிற அந்த வாகனம் இது அது அது ஓடும் போது நிறைய மக்கள் சந்தோஷமாக நின்று பார்ப்பார்கள். என்ன செல்வகுமார் ரெண்டு, செல்வகுமார் இது நல்லா இருக்கா? செல்வகுமார் ரெண்டுக்கும் போடும். செல்வகுமார் வணக்கம், செல்வகுமார் வணக்கம், செல்வகுமார் செல்வம் வணக்கம், செல்வகுமார் வணக்கம், செல்வகுமார் வணக்கம் வணக்கம். கனெக்டிங் வந்து காட்டுது. வணக்கம் செல்வகுமார், செல்வகுமார் சரி பாட்டை கேட்கலாம். இன்னொரு பாட்டை மாத்தலாம் அவங்க பாப்போம். நேரம் நேரம் சரியாக இப்பொழுது 10:23 இந்திய இலங்கை நேரம், அது கனடிய நேரம் சரியாக 11:51. இதுக்கு தரவு நான் கொடுத்திருக்கிறேன், என்னவென்றால் இந்த இந்த சொல்லோடு ஒரு வாகனம் இருக்கிறது, அதுல வாகனம் இருக்கிறது. அம்மா பாக்கலாம். அம்மா வணக்கம். அம்மா ரேவதி அம்மா, அம்மா ஒரு ரதோற்சவம், ரத உற்சவம், ரதோற்சவம் என்று வரும் ரதம் ராணா. அம்மா சொல்றேன், ரதம் என்பது தேர். அம்மா அம்மா ரேவதி அம்மா, ரேவதி அம்மா ரதோற்சவம் சரி, கட்டிக்காரி ஒன்று எடுத்துட்டீங்க, ஒன்று எடுத்துட்டீங்க அம்மா கட்டிக்காரி. அது அந்த அது ஓடும் போது பல்லர் வந்து வசதி பாப்பாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க கட்டிக்காரி. நன்றி நன்றி நன்றி நன்றி. ரதோற்சவம் கட்டிக்காரி, தேர் தேர், அந்த தேர் தேர் திருவிழான்று தேர் உருளும் போது பலர் குழுமி நின்று சந்தோஷமாக பார்ப்பார்கள். அதைத்தான் நாங்கள் அந்த அந்த இதை சொல்லி இருந்தோம். சரி நீங்கள் மீண்டும் உழைப்புக்கு வாங்கோ. அண்ணா வந்திருந்தார் முதல்ல, அவருக்கு அந்த இது கிடைக்கவில்லை என்று நினைக்கிறேன். சரி அடுத்த சொல்லுக்குள் நாங்கள் போறோம். அதுக்கு முன்பாக வணக்கம் ரதீஷ், ரதீஷ் வணக்கம். ரதீஷ் எப்படி எப்படி இருக்கிறீங்க? ரதீஷ் எப்படி
2: இருக்கிறீங்க?
0: முதல்ல உங்களோட செல்ல பாட்டை, நீங்க 14வது ஆளா வந்திருக்கீங்க, உங்களோட செல்ல பாட்டை சொல்லுங்க பாப்பா. நாளைக்கு என்ன பாட்டு?
2: பாடல் வந்து ஓ தங்கம் தங்கம் எனது மனம் அப்படி ஒரு பாடல் இருக்கு.
0: தங்கம் தங்கம் இப்படியா?
2: பூப்பறிக்க வாரிகளா திரைப்படம் பேரு
0: தங்கம். ஸ்டேஜ்ல பாடுற பாட்டு பூப்பறிக்க
2: நல்ல ஞாபகம் வச்சிருக்கு நீங்க.
0: பூப்பறிக்க வாரிகளா? என்ன செய்யறது, நூறு வயதுக்கு இன்னும் ஒரு வயதுதான் இருக்குது, 99 இப்ப. என்னதான் ஞாபக சக்தி நல்லா இருக்கு எனக்கு எனக்கு உங்களை சொல்ல
2: 99. அப்போ செஞ்சு அடிக்க போறீங்களா?
0: உங்களை சொல்ற நாக்கு யாருக்கு என்ன கேக்குறீங்க நீங்க?
2: இல்ல எனக்கு வந்து 80 தான் ஆச்சு, நீங்க அதுக்காக 99 சொன்ன சரி வராது.
0: உங்களுக்கு ஒரு சொல்லு தர போறேன், நான் நீங்க கண்டுபிடிங்க.
2: கொடுங்க, கண்டுபிடிக்க முடியாம இருந்தாலும் பரவாயில்ல, பாக்கலாம், முயற்சி பண்ணி பாக்கலாம்.
0: சரி, அது உங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு சொல்லு இது, சரியா? கண்டுபிடிக்கணும் நீங்க, சரியா? உங்களோடு உங்களுக்கு இது இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இது ஏழு எழுத்து சொல், இது ஏழு எழுத்து சொல், சரியா? முதல் எழுத்து தானா, இரண்டாவது எழுத்து இங்கண்ணா, இங்கண்ணா, சரியா? தங்கைக்கு தங்கைக்கு வார இங்கண்ணா, தானா இங்கண்ணா, ரெண்டு எழுத்து சொல்லிட்டேன். மூன்றாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து காணவில்லை, ரெண்டு எழுத்த காணையில. ஐந்தாவது மொத்தமா ஏழு எழுத்து, ஐந்தாவது எழுத்து ஏழு எழுத்து போடுங்க, நான் சொல்ல போறேன். ஐந்தாவது எழுத்து, ஐந்தாவது எழுத்து கல, காலத்துக்கு வர லானா, லானா, லானா, அது ஆறாவது எழுத்து யானா, யானா, ஏழாவது எழுத்து காணவில்லை.
2: மொத்தமா காணவில்லை.
0: இது உங்களுடைய தொழிலோடு சம்பந்தப்பட்டது, உங்களுடைய தொழிலோடு சம்பந்தப்பட்டது. அதாவது முதலாவது எழுத்து தானா, இரண்டாவது எழுத்து இங்கண்ணா, மூன்றாவது எழுத்து காணவில்லை.
2: இது என்ன தங்கம், தங்கம், தங்கம் காணவில்லையா?
0: அது தங்க என்றது சரி, அங்கால என்ன, அங்கால என்ன இல்ல, அங்கால, அதாவது ஏழு எழுத்து சொல் தங்க என்றதை கண்டுபிடிச்சிட்டீங்க, அங்கால. அடுத்தது அதாவது நீங்க மூன்றாவது எழுத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, தானா இங்கன்னா நான் சொன்னது, மூன்றாவது எழுத்து காணா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, நாலாவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து காலத்துக்கு வர லானா வருது, லானா, ஆறாவது எழுத்து, ஆறாவது எழுத்து யானா, யானா சொல்லி இருக்கிறேன், ஏழாவது எழுத்த காணையில.
2: அணிகலன்
0: பெண்களுக்கு பிடிக்கும். ஐயோ, இது யாருக்கோ போதே, இது ரேவதி அம்மா வந்து வாரா ஓடி வாராங்க பாபா. ரேவதியம்மா சொல்லுங்க, ரேவதியம்மா அவருக்கு சுவமா கொடுத்த
3: தங்க ஆலையாவா?
0: தங்க
3: ஆலையா?
0: இல்ல இல்ல, என்னம்மா
3: ஆலையாவா?
0: இல்ல, தங்க தானா இங்கன்னா காணா, தானா இங்கன்னா நான் கொடுத்தா காணாவா அவர் கண்டுபிடிச்சு விட்டார். இப்ப இந்த நாலாவது எழுத்த காணே இல்ல
4: அணிகலனா
0: அணிகலன். ஐந்தாவது எழுத்தும் ஆறாவது எழுத்தும் வானா யானாவ சொன்ன நான் ஏனா ஏனாவது எழுத்த காணே இல்ல. இருக்கு லா யா இருக்குது, கடைசி எழுத்தும் இல்ல, நான்காவது எழுத்தையும் காணையில. இப்ப தங்க
4: என்னண்டு யா காலேத்தா
0: யா பயத்துக்கு, பயத்துக்கு வார யா.
4: சரி
0: பயத்துக்கு வார யா. அடிச்சு இதுதான் தங்கத்துல, தங்கத்துல அதுக்கு அதுக்கு மறுபேர் என்ன, மறுபேர் என்ன
4: சொன்னீங்க
0: வாவ விட்டுட்டேன் நான் வளையல
4: சொன்னீங்க
0: லை சொல்ல அவரு பாவமாமா அவர் கொண்டு கொடுத்துடலாம் அப்பதான் அவனால வருவேன்.

0: அம்மாவை வச்சுக்கொண்டே நான் அடுத்த சொல்லுக்கு
1: போறேன்.
0: இது இவருக்காக நான் திடீரென்று எடுத்தது, அதனால டக்கண்டு.
1: சரி
0: அம்மா, இது ஆரம்பத்து சொல், இது ஆரம்ப சொல்.
1: சரி,
0: முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தவையும் காணவில்லை அம்மா.
1: சரி,
0: மூன்றாவது எழுத்து ராதாக்கு வார ராவண்ணா.
1: சரி,
0: நான்காவது எழுத்து காணவில்லை.
1: சரி,
0: ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை.
1: சரி,
0: ஆறாவது எழுத்து ரீனா, ரீனா அதாவது கரிக்கு வர ரீனா, கரி கரி முகன் அதுக்கு வர ரீனா. அப்ப முதலிய சொல்றேன், முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து ராவண்ணா, ராதைக்கு வர ராவண்ணா. நாலாவது எழுத்தும் ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. கடைசி எழுத்து கரிக்கு வர ரீனா.
1: இது சொல்லுங்க, தரவு தரவு சொல்லுங்க.
0: தரவு வந்து
2: தங்க வளையல், தங்க வளையல்,
0: தங்க பாருங்கம்மா, கண்டுபிடிச்சிருந்தா தங்க வளையலுக்கு வரமா. மாலிங்கா, மாலிங்கா, மகாலிங்கா, உங்களோட வண்டி லேட்டா ஓடும், லேட்டா. எத்தனை கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர்ல ஓடுது உங்களோட வண்டி?
2: எங்க எடுக்க, நீங்க எடுக்க மாட்டாங்க, எடுக்கவே மாட்டாங்க. பேச்சே சொல்றாங்க,
0: பேச்சையே
2: தங்க வளையல்,
0: தங்க வளையல் கட்டியா
2: சொன்னமா?
0: அதே
2: யார் சொன்னது? இல்லையா, ரதீஷ் தான் ஒண்ணு சொல்லாம விட்டாரு,
0: அதுக்கப்புறம்
2: சொல்லிட்டாரா? ரேவதி அம்மாவுக்கு முன்னாடி
0: சொல்லிட்டார்.
2: என் பேத்தி கிடந்து குதிக்கிற, ஐயோ சொல்லுங்க, எடுங்க எடுங்க.
0: அவளுக்கு ஒரு ஒன்று போடலாம். என்ன பேர் அவளுக்கு?
2: சரி,
0: என்ன?
2: சுருதிகா.
0: சுருதிகா,
2: சுருதிகா,
0: சுருதிகா கொண்டு நான் போட்டுட்டேன். உங்களுக்கு இல்ல, தாத்தாக்கு இல்ல, தாத்தாக்கு இல்ல, தாத்தாட வண்டி லேட், அதனால அவளுக்கு ஒன்று
1: கொடுத்தேன்.
0: ஒன்று ஒன்று பிள்ளைக்கு ஒரு ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்தேன், சரியா? இது வந்து ஒரு ஒரு சமயத்தோடு சேர்ந்தது,
1: சமயத்தோட சேர்ந்து
0: சேர்ந்தது. அதாவது சமயம், சமயம், சமய, இது என்ன, மதத்தோடு சேர்ந்தது, மதத்தோடு சேர்ந்தது. வணக்கம், வணக்கம் எங்களுடைய ராமன், ராமன், ராமன் வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம்.
0: நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன இது? இப்ப நான் இப்ப ராமன் ஆரலுக்கு, இது சமயத்தோடு சேர்ந்தது, இது சமயத்தோடு சேர்ந்தது.
3: முதல் இரண்டு எழுத்துக்கானவங்களே, அடுத்த எழுத்து அந்த ராதானமா,
0: ராவண்ணா, ராவண்ணா வந்து ராதைக்கு வாரது. பேருந்து நாளையும் அஞ்சையும் காலையில ஆறாவது எழுத்து ரி, கரிக்கு வார ரி.
3: இருக்கு, இருக்குமா, இருக்குமா, இருக்குமா, இருக்குமா,
0: கண்டுபிடிச்சோட ஓடியா? என்னது?
3: சிவராத்திரி, சிவராத்திரி.
0: இன்னொருக்க ட்ரை பண்ணுங்க, இன்னொருக்க ட்ரை பண்ணுங்க.
3: நவராத்திரி,
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், நவராத்திரி, கெட்டிக்காரன். வணக்கம், நீங்க என்ன நாகப்பன்?
3: வணக்கம் அம்மா, சிவராத்திரி, நவராத்திரி.
0: அவர்
3: எடுத்துக்கங்க,
0: நவராத்திரி தான் சரி. அவர் சொல்லிட்டார், யாருங்கிற ராமன், ராமன் சொல்லிட்டார் முதல்ல. அவரும் சிவராத்திரி சொல்லிட்டு நவராத்திரி. நன்றி ஐயா, நன்றி, நன்றி. சரி, நீங்க அடுத்த சொல்லுக்கு நாங்க போகலாம். ஒரு பாடலை கேட்போம், ஒரு பாடலை உற்சாகமா கேட்டுக்கொண்டு, ஒரு ரெண்டு வரியை கேட்டுக்கொண்டு நாங்க செய்யலாம், சரியா? எங்க பாப்போம், இன்னொரு பாடல், ஒரு கொஞ்சம் துளிசியான பாடல் உண்டை கேட்டாதான் நீங்க அதை கேட்டுக்கொண்டு வருவீங்க, கொஞ்சம் உற்சாகமா வருவீங்க. இங்க பாப்போம்.

சொல்லுங்கள் போகலாம். பாடல் எல்லாம் சரியா நல்ல கிளியரா கேட்கல. அது இந்த ஆச தோஷமாய் இல்ல அந்த பாட்டு. சரி, அடுத்த சொல், அடுத்த சொல். இது ஆரழுத்து சொல், இது ஆரழுத்து சொல், இது ஆரழுத்து சொல். சரியா, இது ஒரு, இதுவும் மதத்தோடு சேர்ந்த ஒரு சொல். சரியா, மதத்தோடு சேர்ந்தது. இதனுடைய இதனுடைய எழுத்துக்கள், அது முன் எழுத்துக்களை சொன்னா கண்டுபிடிச்சுன்னா தான் நான் யோசிக்கிறேன், உங்களுக்கு கஷ்டமா கொடுக்கணும். முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து மணப்பெண்ணுக்கு வார நானா, மணப்பெண், மணப்பெண்ணுக்கு வார நானா, மன அதுக்கு வார நானா. நாலாவது ஐந்தாவது எழுத்து காணவில்லை. ஆறாவது எழுத்து இரண்ணா, பார் என்று சொல்றது, பார், பார்வை, பார்வை, இர், இர், அந்த இரண்ணா. அதாவது முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது மணப்பெண்ணுக்கு, மணப்பெண்ணுக்கு வருகிற நானா. நாலாவதும் ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. ஆறாவது எழுத்து பார், பார்வையோடு சம்பந்தப்பட்ட பார் என்ற சொல்லில வர இரண்ணா. எங்க ஓடி வாங்க பார்க்கலாம். கட்டிக்காரன்டா

0: ஒன்று, மதத்தோடு சார்ந்த ஒன்று, அதாவது சைவ சமய மதத்தோடு சார்ந்த ஒன்று. இது வந்து முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து மனப்பெண்ணுக்கு வார நானா, நாலாவது ஐந்தாவது எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து பார்வைக்கு வார இரண்ணா, பார்வைக்கு வார இரண்ணா. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கோ, நான் கொஞ்சம் இலகுபடுத்துகிறேன். இந்த முதலாவது இரண்டாவது எழுத்து காணாத அந்த எழுத்து மனிதர்கள் எல்லோருக்கும் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. பாரோ, வணக்கம் பாரோ, வணக்கம் பாரோ.
1: என்னண்டு கண்ணனை பார்,
0: கண்ணனை பார், நீங்க கண்ணன் எப்படி, மன்னிக்கணும், எப்படி உருவாக்கிய தவறு, எப்படி உருவாக்கி இருக்கிறீங்க, நெருங்கி இருக்கிறீங்க நீங்க சைவ மதத்தோடு சேர்ந்தது, நெருங்கி இருக்கிறீங்க. இந்த காணாத ரெண்டு எழுத்து, சரி, அப்ப நாங்க ஞானசேகர மன்னாக்கு கொடுத்துடலாமா? நன்றி. ஞானசேகர மன்னா சொல்லுங்க. வணக்கம் ஞானசேகர மன்னா, உங்களுக்கு கனெக்டிங் நீங்க கனெக்ட் பண்ணி கொள்ளுங்க. அந்த முதலாவது இரண்டாவது எழுத்து காணையில இல்ல, அந்த காணாத ரெண்டு எழுத்து மனிதர்கள் எல்லாரிடமையும் நாங்க பார்க்கலாம். மூன்றாவது எழுத்து நான் சொன்னேனே, மனப்பெண்ணுக்கு வர நானா, அஞ்சும் ஆறும் காணையில, ஆறாவது அந்த நாலும் அஞ்சும் காணையில், நான் தான் புலவிடுறேன். முதலாவது இரண்டாவது எழுத்து காணையில காணாத அந்த ரெண்டு எழுத்து மனிதர்களிடையே நீங்கள் காணலாம், எல்லார்ட்டையும் காணலாம். மற்றது வணக்கம், வணக்கம் ஞானசேகரம் அண்ணா, வணக்கம் அண்ணா, அண்ணா
2: கண்பர்,
0: யாரு, யாரது,
2: கண்பர்,
0: கண்பரா,
2: கண்ணப்பர்
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். நன்றி, கெட்டிக்காரன். எங்கே வணக்கம் நாகப்பன், வணக்கம்,
1: வணக்கம் கண்ணப்பர்.
0: ஞானசேகர மன்னா சொல்லிட்டார், கெட்டிக்காரன் நீங்கள். அம்மா வணக்கம், அம்மா வணக்கம்,
3: கண்ணப்பர்
0: சொல்லிட்டு என்ன மனிதனுக்கு இருக்குன்றவன கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும். வணக்கம் பிரகாஷ், வணக்கம் பிரகாஷ், நன்றி. உங்களோட வச்சுக்கொண்டு அந்த அடுத்த சொல்லுக்கு போகலாம், கேப்போமா,
1: சொல்லுங்க.
0: சரி, முதலாவது எழுத்து இரண்டாவது எழுத்து காணையில, சரியா, மூன்றாவது எழுத்து இரண்ணா, இரண்ணா ஒரு நிமிஷம் தாங்க. வணக்கம் பௌனம்மா, பௌனம்மா வணக்கம்,
3: கண்ணப்பர்,
0: கண்ணப்பர் எல்லாரும் சொல்லிட்டீங்க, நீங்களும் சொல்லிட்டீங்க, கெட்டிக்காரி நீங்க, சரியா,
3: சொல்லிட்டாங்க.
0: சரி, உங்களையும் வச்சுக்கொண்டு கேக்கலாம் இந்த அடுத்த சொல்ல, முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணையில், இது ஆரெழுத்து சொல், இது ஆரெழுத்து சொல், முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை, மூன்றாவது எழுத்து இரண்ணா, பார்வைக்கு வார இரண்ணா,
3: சரிம்மா,
0: நாலாவது அஞ்சாவது எழுத்த காணையில, ஆறாவது எழுத்து அம்மாக்கு வர இம்மண்ணா, இம்மண்ணா. இது மனிதர்களிடையே இருக்கிற ஒன்று, எல்லாராலும் நிச்சயமாக ஒருதன் உயர்வதற்கும் தாழ்வதற்கும் இந்த சொல்லு தேவைப்படுகிறது. உயர்வதற்கும் ஒருதனை வீழ்த்தி விடலாம், ஒருதனை வளர்த்து விடலாம். இது முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து இரண்ணா, இரண்ணா, நாலு அஞ்சு காணையில, ஆறாவது எழுத்து இம்மண்ணா, இம்மண்ணா அம்மாக்கு வாரது. இது வந்து இது பத்திரிகையோடு மனிதர்களோடு ஊடகங்களோடு சம்பந்தப்பட்ட உண்டு. இது பிரகாஷ், பத்திரிகை, மனிதர்கள் ஊடகம் மற்றது ஒருதன் வாழ்வதற்கும் வீழ்வதற்கும் இது முக்கியமா தேவை. ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒருதன சாகடிக்கணும்டா இது இது தேவைப்படும். இது
1: அமர்கலமாமா
0: இல்ல இல்ல அமர் ஒரு மனிதன் உயர்த்தும் அவர்களும் வீழ்த்துவது அப்படி ஒரு கச்சலுங்க எனக்கு
1: இல்ல இல்ல இல்ல சொல்லுங்க இப்ப புரியல.
0: அதாவது ஒரு மனிதனை வாழ வைக்கவும் அவனை இல்லாமல் ஆக்குவதற்கும் அவனை அதாவது வீழ்த்துவதற்கும் உதவும் இது இருந்தா. மற்ற ஒரு வியாபாரத்துக்கு இது தேவை, ஒரு வியாபாரத்துக்கு இது தேவை, வியாபார ஸ்தலங்களுக்கு இது தேவை, எல்லோருக்கும் தேவை நிச்சயமா. ஒரு கலைஞனுக்கு எல்லோருக்கும் தேவை இது. பாவ அம்மா கேக்கலாமா எங்க எங்களுடைய ரேவதி அம்மா, ரேவதி அம்மா
3: சமர்ப்பணமா சமர்ப்பணம்
0: சமர்ப்பணம் அம்மா எனக்கு விளங்கப்படுதுங்க அம்மா. சமர்ப்பணம் எப்படி ஒரு ஒரு மனிதனை உயர்த்தும், ஒரு கலைஞனை உயர்த்தும் ஒரு கலைஞனை, ஒரு வியாபாரியை, ஒரு கடை ஸ்தாபனத்தை, ஒரு மனிதனை, ஒரு ஒருதனுடைய வாழ்வை கூட இதில் வீழ்த்தவும் வாழ்த்தவும் முடியும். எங்க பாக்கலாம் எங்க எங்க அது ஆறு வெட்டுச்சோல். சரி உடை வெட்டு வாங்க, உடை வெட்டு வாங்க, உடை வெட்டு வாங்க. அமர்க்கலம் சமர்ப்பணம் ரெண்டு வந்திருக்கிற ரெண்டு பேரும் எங்க பாக்கலாம். நிச்சயமாக ஒரு மனிதன் செல்வகுமார் நீங்க இணைஞ்சீங்க செல்வகுமார், பகல்ல எல்லாம் நீங்க பேசி பேசி அந்த நெட்டை முடிச்சிட்டு இந்த கடைசி நேரத்துல உருக்கா அழைச்சு போட்டு அதாவது அந்த அட்டண்டன் போடுவீன் என்ன இப்படித்தான் போட்டுட்டு போயிட்டீங்க. இணைஞ்சு கொள்ளுங்க செல்வகுமார், கண்ணனை காணல எங்க இணைஞ்சு கொள்ளுங்க பாப்போம்.

0: இங்கே அந்த சொல்லை மீண்டும் கொடுக்கிறேன், கவனிச்சு கொண்டு வாங்க. இங்க பாக்கலாம், அமர்க்கலம் ஒருத்தர் சொன்னார் அமர்க்கலம், மற்ற அம்மா சொன்னது சமர்ப்பணம். சமர்ப்பணம் இந்த ரெண்டாலையும் எப்படி அங்க பாக்கலாம். அந்த சொல்லு முதலாவது ரெண்டாவது சொல்ல காணையிலே, மூன்றாவது வந்து இறன்னா பார்வைக்கு வர இறன்னா, நாலாவது அஞ்சாவது எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து அம்மாக்கு வர இம்மண்ணா. இதனால் ஒரு வர்த்தக ஸ்தாபனம், ஒரு கலைஞன், ஒரு மனிதன், ஒரு எதுவா இருந்தாலும் அவற்றையெல்லாம் முன்னுக்கு கொண்டு வரவும் பின்தள்ளி விடுவதற்கும் இது உதவும். வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம்.
1: உடற்பலம்
0: இல்லை இல்லை இல்லை வருது, நீங்க என்ன உடல் என்று வரும். ஒரு பொருளை எல்லோரையும் கவர பண்ணுவது இது, ஒரு விடயத்தை எல்லோருக்கும் தெரியப்படுத்துவது, கவர பண்ணுவது இது. ஏதோ ஒரு விடயத்தை, இப்ப நான் ஒரு மூலையில இருக்கிறேன் இங்க கனடால, என்ன என்ன தெரியப்படுத்துவது இது உலகளாவ எங்கே. ஆனா அதுக்காண்டி நீங்க மீடியா, அதாவது எங்களுடைய வானொலியோடு இருக்காமல் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வானொலி இல்லாத பட்சத்திலும் என்ன உலகெங்கும் தெரியப்படுத்துவதற்கு இது இருந்தால் போதும். நான் ஒரு சாதனை செய்து விட்டால் இதை கொண்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம். எங்கே நல்லது நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கிறது, நல்லதாயும் இருக்கும் கெட்டதாயும் இருக்கும். இது

0: சாமர்த்தியம்.
1: சாமர்த்தியம் இல்லையம்மா, இல்லை இல்லை இல்லை. அங்கே மீண்டும் நினைச்சு கொள்ளுங்க. அங்கே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் எல்லாரும் நினைவுறீங்க, எல்லாரும் நெருங்கி கொண்டு வரீங்க, அங்க பாக்கலாம். எல்லார்ட்டும் சொல்லலையும் இருக்கிறது பாப்போம். அம்மா கண்டுபிடிச்சிட்டா. எங்க ரேவதியம்மா? அம்மா
0: விளம்பரம். விளம்பரம்
1: இல்லை அம்மா, இல்லை
0: விளம்பரம் இல்லையா?
1: இல்லை இல்லை விழா வராதே. இருவண்ணா படிவா யோசிங்க. இருவண்ணா வருகிறது, மூன்றாவது எழுத்து இருவண்ணா வருகிறது, நாலு அஞ்சு காணையில ஆறாவது எழுத்து இம்மண்ணா வருகிறது. எங்கே

0: இங்கே ரெண்டு எழுத்தை, முதல் ரெண்டு எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து பார்வைக்கு வார இரண்ணா, நான்கு ஐந்தையும் காணவில்லை, ஆறாவது எழுத்து அம்மாக்கு வார இம்மண்ணா. எங்கே அலையுங்க, என்ன நாகப்ப நீங்க கண்டுபிடிக்காம இருக்கிறது காரணம்? இப்ப நாகப்பன், இப்ப நான் ஒரு பொருளை வச்சிருக்கிறேன் விற்பனைக்கு, நான் ஒரு பொருளை ஒரு சந்தையில கொண்டே வச்சிருக்கிறேன். அதே பொருள் எல்லாரும் வச்சிருக்கிறாங்க, அதாவது அடுத்து அடுத்து அடுத்து வச்சிருக்கிறாங்க. என்னட்ட மட்டும் ஒரு கூட்டம் நெடுக வந்து வாங்க வருகிறது என்று சொன்னால் என்ன பற்றி இது நடந்திருக்கும்? பலரிடையே என்ன பற்றி, என்னுடைய நான் விற்க வச்சிருக்கிற அந்த நிறைய பழங்கள், அதாவது கிரேப்ஸ், அதெல்லாம் பழங்கள் வச்சிருக்கோம்னா அந்த பழங்களை பற்றி என்ன பற்றியும் இது இருந்திருக்கும். எங்கே கெட்டிக்காரன் பாப்பா, வணக்கம் பி பி பிரகாஷ், வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா.
0: எங்க சரியான பதில் விமர்சனம். ஒரு ஒரு பொருளை விக்கிறதுக்கு, ஒரு ஒரு ஒரு தடவை தாழ்த்துறதுக்கு விமர்சனம் படுத்துனா, இப்ப நீங்க உங்களை பற்றி நான் பிள்ளையான விதத்துல விமர்சனம் செய்தனண்டா உங்களுடைய வாழ்க்கை பாடா போகும். உங்களை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி இவர் நல்லவர், வல்லவர், இவர் நல்லா பேசுவார், அமர்க்கலம் சொல்லுவார், புளியானதெல்லாம் வந்து சொல்லுவார் என்று சொன்னா நீங்க முன்னுக்கு வந்துருவீங்க. சரியா?
1: சரிங்க சரிங்க.
0: ஊடகம், பத்திரிகை, மற்றது கடை, கடைக்கு தேவைன்னு சொன்ன விளம்பரம், விளம்பரம், விளம்பரம், இந்த விமர்சனம் வேண்டும். கடை ஒரே ஒரு ஸ்தாபனம் நடக்கிறதுக்கு இந்த கடையில நல்ல இருக்கிறது எல்லாரும் விமர்சனப்படுத்தணும், அப்பதான் தேவை. நன்றி நன்றி நன்றி கட்டிக்கா. எங்கே வணக்கம், எங்கே ராமன், ராமன் வணக்கம். வணக்கம். எங்க சொல்லுங்க பாப்போம்.
2: அதிர்ஷ்டம்.
0: அதிர்ஷ்டம் இல்ல, விமர்சனம் கண்டுபிடிச்சிட்டார் பிரகாஷ். விமர்சனம் என்பது விமர்சனப்படுத்துற, உங்களை உங்களை நீ உங்களுக்கு செல்வகுமாரம் மட்டும் தான் தெரியும். உங்களை பத்தி இப்ப நான் அடிக்கடி ராமன் இப்படி செய்யறேன், நான் ராமன் இப்படி நல்லா நல்லா பேசுவேன், நல்லா பொய் சொல்லுவேன், நல்லா சிரிப்பேன், நல்லா பாடுவேன்.
2: அம்மா யோசிச்சு விஷயம், அதெல்லாம் வருமோ நினைக்கலாம்.
0: விமர்சனப்படுத்தினா நீங்க முன்னுக்கு வந்துருவீங்க, அதுதான் விமர்சனம். சரியா? சரி, இன்னொன்று அதுக்கு முன்பாக ஒரு நிமிஷம் தாங்க, அம்மா அழைக்கிறா. வணக்கம் பவுனம்மா. பவுனம்மா,
3: அம்மா விமர்சனம்
0: கெட்டிக்காரி, அது என்ன எல்லாரும் சொல்லா போறோம் உங்களுக்கு தெரியுது பாவம். உங்களுக்கு ஒரு ஒரு
3: சொல்லு
0: கிடைக்குது இல்ல, ஒரு சொல்ல கொடுக்கலாம் பார்த்தா நீங்க உங்களுக்கு ஒன்று எடுத்து கொடுக்கலாம் பார்த்தா, ராமன் எடுத்துட்டா, ஜோஜ் எடுத்துட்டா, கன பேர் எடுக்க இல்ல வந்தவர்கள்ல பாக்கலாம். இப்ப அடுத்தது அடுத்த சொல்லுக்கு பாப்போம். சரியா? அடுத்த சொல்லு நான் குடுக்க போறேன், நீங்களும் இருக்கிறீங்க.
3: அப்பா எனக்கு எனக்கு பாட்டு குடுத்துருங்கம்மா.
0: உங்களை பாட்டு சொல்லுங்க, எழுதிக்கலாம். எங்க என்ன பாட்டு?
3: எனக்கு திருமாங்கல்யம் படத்துல இருந்து பொன்னான மனமேங்கு போகின்றது.
0: திருமாங்கல்யம், அதுல பாடுங்க பாடுங்க.
3: பொன்னான மனமெங்கு போகின்றது சொல்லும்.

0: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, சூப்பர். அது ஏன் அப்படி நல்ல பாட்டுன்னு நான் சொல்றேன்னு தான், கண்ணன் வந்துடுச்சு இடைகள்
1: உங்களுக்காக வந்துருக்குமா,
0: கண்ணன் வந்துருச்சு. அப்ப அதனால சரி, அடுத்த சொல்லு, உங்களை உங்களை வச்சுக்கொண்டே சொல்லலாம் என்று
1: நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா.
0: இந்த சொல்லு முதல் இரண்டு எழுத்துக்களை காணவில்லை, சரியா? முதல் இரண்டு எழுத்துக்களை காணவில்லை, மூன்றாவது எழுத்து சண்டைக்கு வர சானா, சண்டை அதுக்கு வர சானா, மூன்றாவது. நாலாவது அஞ்சாவது எழுத்த காணல, இல்ல நாலாவது எழுத்த காணல, அஞ்சாவது எழுத்து இந்த சந்திரனுக்கு வர இந்த, சரியா?
1: எதுக்கு
0: இப்ப ரெண்டு எழுத்த காணையில, முதல் ரெண்டு எழுத்து, மூன்றாவது எழுத்து சானா, சண்டைக்கு வர சானா,
1: சானா.
0: நாலாவது எழுத்து காணையில, அஞ்சாவது எழுத்து இந்த, சந்திரனுக்கு வர இந்த, ஆறாவது எழுத்து, ஆறாவது எழுத்த காணையில, ஏழாவது எழுத்த காணையில, எட்டாவது எழுத்து உம்மண்ணா, அம்மாக்கு வர உம்மண்ணா. இதுக்கும் கதைக்கும் சம்பந்தம் இருக்கிறது, இதுக்கும் கதைக்கும் சம்பந்தம் இருக்கிறது, குட்டி குட்டி கதைகளுக்கு, பெரிய பெரிய கதைகளுக்கு, குட்டி குட்டி கதைகளுக்கு சம்பந்தம் இருக்கிறது. எங்க கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கம்மா, சரியா?
1: நன்றி.
0: எங்கே பாப்போம், இதுக்கும் கதைக்கும் சம்பந்தம் இருக்கிறது, இதுக்கும் நரிக்கும் கூட சம்பந்தம் இருக்கு. நரி நரி தெரியும் தானே, ஊழாடும் பூண்டு, அதுக்கு சம்பந்தம் இருக்கிறது. சரி, ஒரு பாடலை கேட்கலாம், ஒரு துளிசை பாடல்களை கேட்கலாம்.

0: வணக்கம் அம்மா. வணக்கம்
1: அம்மா. ஞான சம்பந்தம்.
0: ஞான சம்பந்தம் பக்கத்து வீட்டுக்காரரும் அம்மா பக்கத்து வீட்டுல இருக்கிறார அம்மா. என்னம்மா இல்ல இல்ல அதல்ல சரியாமா
1: சரிமா
0: அம்மா ஞான சம்பந்தத்தை கொண்டு வந்துட்டா கெட்டிக்காரு. இப்படித்தான் முயற்சி செய்யணும். ஓடிவாங்க

0: நீரமா
1: தங்க
0: தந்திரம்
1: கெங்க தந்திரம் கெட்டி கெட்டி கெட்டி கெட்டி கெட்டி பஞ்ச தந்திரம் கெட்டி காரி. அம்மா அம்மா உங்களுக்கு எத்தனை எத்தனை புள்ளி அம்மா?
0: அப்புறம் மீரமா
1: உங்களுக்கு எத்தனை புள்ளிங்க? அம்மாக்கு எத்தனை புள்ளி? யாருக்காவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க.
0: ரெண்டா? ரெண்டு தான்
1: நினைக்கிறேன். கெட்டிக்காரு கெட்டிக்காரு கெட்டிக்காரு இல்லையே? ரெண்டுதான் ரெண்டுதான். சரி சரி ரெண்டு.
0: நானே ஒண்ணு சொல்லிட்டேன், அப்புறமா வந்துட்டேன். எனக்கு இது கிடைக்கல.
1: பஞ்சதந்திரம் என்பது சாமியம்மா.
0: மீரமா விமர்சனம் அது வந்து சொல்லிட்டு நீங்க இல்லன்னு சொன்னீங்கன்னு நினைச்சிட்டேன். மீரமா விமர்சனம்,
1: நீங்க விமர்சனம்
0: அதுனா
1: விமர்சனம் என்று சொன்னதுல நீங்க நீங்க சொன்னது வந்து சமர்ப்பணம்.
0: சமர்ப்பணம் அது ரைட்டு மீரம்மா. அவர் பாருக்கோ யாரோ வந்து விமர்சனம் சொன்ன மாதிரி இந்த அது இல்லன்னுதான் நான் கவனம் விட்டேன்.
1: அவர் சொல்ல இல்ல,
0: யாரோ சொன்னா
1: இல்ல சொல்ல இல்ல யாரு
0: வேற யாரும். சரி மீரம்மா அடுத்தது சொல்றீங்களா?
2: உங்களுடைய கதை நேரம் கேட்டுட்டே இருக்காங்க, அதனால நரிக்கு அதெல்லாம் தெரியும்.
0: இல்ல இல்ல தந்திரம் நரிக்கு சம்பந்தம் உண்டு, தந்திரம்
1: கண்டுபிடிச்சேன். இது வந்து இது வந்து அஞ்செழுத்து சொல், இது வந்து அஞ்செழுத்து சொல் சரியா?
2: சொல்லுங்கம்மா.
1: இது அஞ்செழுத்து சொல், இது ரெண்டு எழுத்து காணியில முதல் ரெண்டு எழுத்தும், மூன்றாவது எழுத்து பயத்துக்கு வார யானா, நாலாவது எழுத்து காணையில அஞ்சாவது எழுத்து ஆனா அம்மாக்கு வர உம்மன்னா, இது உங்க எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட உண்டு. ரெண்டு எழுத்த காணையில மூன்றாவது எழுத்து பயத்துக்கு வார யானா, நாலாவது எழுத்து காணவில்லை, ஐந்தாவது எழுத்து அம்மாக்கு வர உம்மன்னா, இது உங்க எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட உண்டு. இது நீங்க அடிக்கடி எல்லாரோட வார்த்தைகளிலும் வருகிறது. இது ஒரு இடம், இது ஒரு ஒரு இடம், ஒரு ஒரு இடம். இப்ப உங்களோட வீடு, வீட்டுல ஒரு அறை,
2: என்னண்டு
1: ஜிம்மா?
2: இல்ல இல்ல இம் இம்
1: இம் இம் கிடைச்சு அம்மா ஜிம் சொல்றாங்க.
2: மூணாவது எழுத்து யா,
1: யா கடைசி எழுத்து ஒரு எழுத்த காணையில அஞ்செழுத்து அஞ்செழுத்து.
0: சமையல் சமையல் அறை இடம் வருமா?
1: இல்ல சமையல் அறை வராது. ஆனா உங்களோட வீட்டுல எல்லாருடைய வீட்லயும் இல்ல இது. இது இது இதுல இதுல நிறைய நிறைய தொழில்நுட்ப பொருட்கள் இருக்கும். தொழில்நுட்ப பொருட்கள் இருக்கா? சரி நேற்று மட்டும் வாங்க சரியா? இதுக்கு மேல ஒன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அந்த தொழில்நுட்ப பொருட்களை நேச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருங்க. நீங்க ரெண்டு பேரும் எங்கே பாக்கலாம்?

0: எங்க ஞானசகரம் அண்ணா நீங்க கண்டுபிடிச்சிருங்க சொல்லுங்க.
1: கலையகம்
0: கெட்டிக்காரன் அண்ணா, நீங்க கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் அண்ணாவுக்கு
1: ஒரு நன்றி சகோதரி.
0: அது நான் தொழில்நுட்ப பொருட்கள் என்று சொல்லியிருந்தேன். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன்
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்க அடுத்த சொல்லுக்கு போகலாம். அடுத்த சொல் அடுத்த சொல் போகலாம். முதலாவது எழுத்தை காணவில்லை, முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து பாம்புக்கு வார லையண்ணா, பாம்புக்கு வார லையண்ணா. மூன்றாவது எழுத்தையும் நாலாவது எழுத்தையும் இல்ல, முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து பாம்புக்கு வார லையண்ணா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து நான்காவது எழுத்து மண்ணுக்கு வார நானா, மண் மண் மண்ணுக்கு வார மூன்று சுழி நானா, ஐந்தாவது எழுத்து காணவில்லை. இது எங்கள் காட்டளிக்கு வருகிற ஒரு அன்பு உறவின் பெயர். எங்க பார்க்கலாம் இனி இது பெயரோட போகலாம். முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து பாம்புக்கு வார லையண்ணா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நாலாவது எழுத்து மண்ணுக்கு வார நானா, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. இது எங்கள் காட்டளிக்கு வருகிற ஒரு அன்பு உறவின் பெயர். அன்பு உறவின் பெயர் எங்க பாப்போம்.

0: வணக்கம் நாகப்பன், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கலைவாணன்
0: கெட்டிக்காரன், கெட்டி கெட்டி கெட்டி கெட்டிக்காரன், இது தெரியாம எல்லாரும் முடிச்சு கொண்டிருக்கீங்க. நாகப்பன் கலைவாணன் கெட்டிக்கார் கெட்டிக்கார். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். பாத்தீங்களா, அவர் கண்டுபிடிச்சிட்டார். சரி, வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் பாரு சொல்லுங்க.
2: கலைவாணன்
0: சாரி, எங்க ராமன் சொல்லுங்க. ராமன் பாம்பு லை என்று
2: சொல்லுவோம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் பவுனம்மா, பவுனம்மா
3: அம்மா, பாம்புக்கு வர்ற லைய, பாம்புக்கு ஏதுமா லையி?
0: ஐயோ, அதைத்தான் அவரும் கேட்டு போறாங்க. அதாவது அந்த லையன்னாவ பாம்பு லை என்று சொல்லுவோம் நாங்கள். என்ன பாம்பு மாதிரி நெளிஞ்சு அந்த லானா, மற்ற லானா கொம்பு லாவா இருக்கும், இது வந்து இப்படி நெளிஞ்சு அந்த லாக்கு பாம்பு. அது பாம்பு லை என்று நான் சொன்னதை அப்படி சொல்லுவாங்க. நான் நினைச்சவங்களுக்கு அது புரியுமாக்கம் என்று. சரி, அதை மாத்திக்கலாம். எங்க அடுத்த சொல்லுக்கு போக முதல் நாங்கள் அந்த பருத்த கோழி

0: எனக்கு வச்சிருக்கு.
1: அடுத்த சொல்லுக்கு போகலாம். இதுவும் ஒரு காட்டிலைக்கு வார அன்பு உறவின் பெயர். முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து பாப்பாக்கு வார பாவண்ணா. பாப்பாக்கு வார பாவண்ணா, குட்டி பாப்பாக்கு வார பாவண்ணா. நான்காவது எழுத்து ஐந்தாவது எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து இத்தன்னா இத்தன்னா, ஏழாவது எழுத்து காணவில்லை. அதாவது முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து குட்டி பாப்பா பாப்பாக்கு வார பாவண்ணா, நாலாவது நாலாவது ஐந்தாவது எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து ஆறாவது எழுத்து இத்தன்னா, ஏழாவது எழுத்தை காணவில்லை. முதல் பிள்ளையா சொல்லிட்டேனோ தெரியல, முதல் சொல்லு பாப்போம். முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து பாப்பாக்கு வார பாவண்ணா, ஐந்து ஆறு எழுத்துக்களை காணவில்லை, ஐந்தாவது எழுத்தும் ஆறாவது எழுத்தையும் காணவில்லை. இல்லை இல்லை, நான் பிள்ளையா சொல்லுகிறேன். மூன்று அதாவது இரண்டு எழுத்துக்களை இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து பாப்பா என்று வர்றதுக்கு பாவண்ணா. அடுத்த நான்காவதும் ஐந்தாவதும் எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து இத்தன்னா இத்தன்னா இத்தன்னா, அதாவது முத்தத்துக்கு வார இத்தன்னா, ஏழாவது எழுத்து காணவில்லை. இது எங்கள் காட்டலிக்கு வருகிற ஒரு அன்பு உறவின் பெயர். எங்கே ஒரு அன்பு உறவின் பெயர்?

சொல்லவும் சொல்லுகிறேன். எங்களோட காட்டலைக்கு வருகிற ஒரு அன்பு நேயரின் பெயர். முதலாவது எழுத்தும் இரண்டாவது எழுத்தும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து பாலுக்கு வார பாவண்ணா. சரியா, பாலுக்கு வார பாவண்ணா. நான் பிள்ளையா விட்டேன், பானாண்டு சொல்லிட்டனோ. பாவண்ணா, பாலுக்கு வார பாவண்ணா. நாலாவது ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்து முத்தத்துக்கு வார இத்தன்னா. ஏழாவது எழுத்தை காணவில்லை. எங்கே

0: ஆ வணக்கம்மா. அம்மா கிருபாமூர்த்தி.
1: அடே அடே அடே, மன்னிக்கும், நான் பேசுறேன். என்ன என்ன சொன்னீங்க?
0: கிருபாமூர்த்தி.
1: அதான் நீங்களே சொல்லாட்டி பேந்தேன். உங்களுக்கு ஒரு மார்க் கொடுக்கலாம் வந்துட்டு தான் நான் ட்ரை பண்ணது. பார்த்தா நீங்களே சொல்லாட்டி இது என்ன நடக்கிறது என்று நான் ஜோதிச்சேன். பாப்பா, ரேவதி அம்மா சொல்லுங்க. பாப்பாத்தி இல்ல, ஒரு இங்க பாப்பாத்தி என்று ஒரு நேர் வருகிறாரா எங்களை காதலைக்கு?
0: தெரியல எனக்கு, கடைசி மதம் தெரியல.
1: அதுல நான் சொன்னது ரெண்டு எழுத்து காணையில முதல் ரெண்டு.
0: ஆமா,
1: பாலுக்கு வார பாவன்னா.
0: ஆமா, பா
1: அது. மற்றது நாலு மஞ்சையும் காணையில. ஆறாவது எழுத்து இத்தன்னா.
0: ஆமா,
1: ஏழாவது எழுத்து காணையில என்று சொன்ன பவுனம்மா வந்து சொல்லிட்டா. பவுனம்மா சொல்லாட்டி போயிருந்தேன். வெக்க கேடு.
0: என்ன பேரு?
1: கிருபாமூர்த்தி. கிருபாமூர்த்தி.
0: கிருபா. ஓ, அவங்களோட
2: அவங்க மனைவியே
1: சொல்லிட்டாங்க.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து கதம்பத்திலே இணைந்து கொள்வதற்காக இரவும் பகலுமாகிய உங்கள் இரவிலும் எங்கள் பகலிலும் இணைந்திருக்கும் இந்த வேளையில் எங்களுக்கு 11:36 என்று கூறுகின்றேன். இப்பொழுது 11:36 உங்களுக்கு 9:06 இரவு வேளை. அதேபோன்று ஒவ்வொரு நாடுகளும் பருவ காலத்துக்கேற்ப நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது. சூரியன் அங்கிருந்து ஒளியை தந்தாலும் அவர் ஒளியை தேடி சுற்றி கொண்டிருக்கும் இந்த பூமியிலே பூகோள அமைப்பின்படி எங்களுக்கு நேரங்கள் மாறிக்கொண்டு காலங்களை மாற்றி காட்டிக்கொண்டு கால நிலைகளையும் மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த பருவ கால வேளையிலே நாங்கள் இன்று 25 பாகை வெப்பநிலையிலே இருக்கின்றோம். 25 பாகையிலே இருக்கும் எங்களுக்கு படிப்படியாக உயர்ந்து 29 பாகையை தொட்டுவிட்டு மீண்டும் 11 பாகை வரை குறைந்து வர வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். ஒன்று கூடலாம் குறையலாம், அதில் காரியமில்லை. பகல் வேளையும் எங்களுக்கு நிமிடக்கணக்குகளாக சுருங்கி வந்து இப்பொழுது குறைந்த பகலுக்கு வந்து கொண்டிருக்கோம். குறைந்து என்றாலும் 14 மணித்தியாலத்துக்கு மேல் எங்களுக்கு பகல் உண்டு என்பதை கூறிக்கொண்டு தேய்விரை காலம் சுமூகமாக இருக்கின்றோம். இன்று மழை நாள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இன்று செவ்வாய்க்கிழமை இணைந்து சிறப்பிக்க இருக்கின்றோம். கதம்பத்திலே எதுவாக இருக்கும் என்று எண்ணினால் எதுவாக இருக்கும் அதற்கு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பு உறவுகள் வரவேற்பை தந்து இன்று நிகழ்ச்சியையும் கூறியிருக்கின்றார்கள். தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே தினமும் ஒலிக்க இருக்கும் இந்த வேளையில் இந்த நேரத்தில் ஒலிக்க இருக்கும் கதம்பத்திலே நாளொரு வண்ணம் காட்சிகள் நிகழ்ச்சிகள் மாறிக்கொண்டு செல்லும். அந்த வகையில் இன்று நாங்கள் நிகழ்த்த இருக்கின்றோம் மொன்றியல் தமிழ் வானொலியிலே. செவ்வாய்க்கிழமை என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும்தானே, அது இந்த நிகழ்வாக இருக்கும் என்று இசை கூற பெற வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். அது இதுதானே அந்த இசை? கேட்போம் வாருங்கள்.

0: சிறப்பான இந்த நிகழ்ச்சி சொல்லாயோ வாய் திறந்து என்று கூறும் வேளையிலே சொல்லோடு பாடல் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். அதை உன்னிப்பாக கவனித்து இன்றைய இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி வருவதென்று தெரிந்து கொண்டு அன்புடனே இங்கே எங்களுடைய அன்பு கிருஷ்ணன் அவர்கள் தனிமையிலே இனிமே காண தயாராக இருக்கும் அவர் வருக வருக நிகழ்ச்சிக்கு வாருங்கள் சொல்லோடு சொல்லோடல் நிகழ்ச்சிக்கு என்று எழுதி அனுப்பியிருக்கும் வேளையிலே ஜெகபர் சாதிக் அவர்களும் நான் இருக்கின்றேன் என்பதை தெரியப்படுத்தும் விதமாக முன்கூட்டியே எனக்கு சைகை தந்திருக்கின்றார். அடுத்து வர இருப்பவர்களும் வருவீர்கள், இணைந்திருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு நாங்கள் இன்று சொல்லோடு பாடல் நிகழ்வுக்குள் நுழைவோம்.
1: கூஞ்சல் மனம் அன்றாடம் உன்னோடு மன்றாடும் வேளை சொல்லாயோ வாய் திறந்து.
0: சொல்வோம் எங்கள் வாயை திறந்து. எதை சொல்வோம்? சொல்லோடு தான் நாங்கள் இணைந்து சொல்லிக் கொள்வோம் எங்களுடைய உள்ளத்தின் எழுச்சிகளை, உணர்ச்சிகளை, பாவங்களை, அத்தனை எண்ணங்கள் இருக்கிற எண்ணங்கள் அத்தனையும் வெளிப்படுத்துவோம். அடுத்தவர்கள் சொல்லும் சொல்லிலிருந்து நாங்கள் அவர்களுடைய பாவங்களை உணர்ந்து கொள்வோம். ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு மொழி உதவுகின்றது. எல்லா மொழிகளிலும் சொற்கள் உண்டு. அது ஆங்கில சொற்களாக இருக்கலாம், வேற்று மொழி சொற்களாக இருக்கலாம், எங்களை அன்னை தந்த தேனிலும் இனிய தேன்மொழி சொற்களாக இருக்கலாம். அந்த சொற்கள் இல்லை என்றால் எங்களுக்கு ஆதிகால மனிதர்கள் உயிரினங்கள் எப்படி சைகை புரிந்தார்களோ அந்த சைகை மொழியைத்தான் அவங்கள உபயோகித்து கொண்டிருக்க வேண்டி வரும். சரி, இப்பொழுது வந்திருக்கின்றார் ஒரு உறவு, அவரை முதலில் இணைத்து விடுவோமா? சொல்லோடு என்ன சொல்லப் போகின்றார் என்று. வணக்கம், வணக்கம், வணக்கம். முதல் நேயராக இணைந்து விட்டீர்கள் மகளே கஸ்தூரி. வணக்கம்.
2: அழகான காலை வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: அழகான மகிழ்வான காலை வணக்கத்தை தந்த உங்களுக்கு மாலை வணக்கத்தை தருகின்றேன். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நாங்கள் நல்ல மகிழ்ச்சியா, சூப்பரா இருக்கிறோம்.
0: சூப்பராயும் இருக்கின்றீர்கள், மகிழ்ச்சியாயும் இருக்கின்றீர்கள். அப்படி என்றால் ஆரவ் எப்படி இருக்கின்றார்?
2: அவர்
0: ஆரம்ப பாடசாலை ஒன்றுக்கும் போவதில்லையா?
2: எங்களுக்கு இப்ப விடுமுறை இல்லையா? ஒரு ஆண்டு ஆண்டு விடுமுறை
0: அங்க இங்கு போன்றுதான். அங்கு எங்களுக்கு இங்கே அந்த விடுமுறை செப்டம்பர் மாதம் அழகாக பாடி காட்டினார். எங்களுக்கும் இங்கே வந்து செப்டம்பர் 2 எப்பொழுதும் வருடத்திலே தொழிலாளர் நாள் விடுமுறை வரும் இங்கு. அங்கும் தொழிலாளர் நாள் 2 இல்லை,
2: தொழிலாளர் நாள் வந்து மே மாதம்.
0: இங்கு அமெரிக்க நாடுகளில் 2, அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் பாடசாலை ஆரம்பிக்கும். சிறப்பு சிறப்பு இன்று காலையில்
2: ஆசிரியர் பயிற்சி நாள் என்று சொல்லி 2 செப்டம்பர் 2 ஆசிரியர் பயிற்சி நாள், 3 காலையில பாடசாலை ஆரம்பம்.
0: பாடசாலைக்கு உங்கள் வீட்டுக்கும் நீண்ட தூரமா அல்லது?
2: ஒரு 8 நடந்து போனா பாடசாலை.
0: அப்ப தினமும் நடந்துதான் போவாரா அல்லது வாகனத்தில் போவார?
2: நடந்துதான்.
0: நீங்கள் கொண்டு சென்று
2: உங்களுக்கும்
0: ஒரு நடைப்பயிற்சி ஆகின்றது இல்லையா? உடற்பயிற்சி
2: கடத்திர போறது எல்லாமே நடந்து போற தூரத்திலேயே எனக்கு சகலவிதமான மளிகையில இருந்து எல்லாமே இருக்கு,
0: அமைந்திருக்கின்றது. அழகாக இங்கு அன்பான அழகான மங்களகரமான காலை வணக்கம் ஐயா என்று வணக்கம் கூறியிருக்கின்றீர்கள். நாங்களும் வணக்கத்தை தருகின்றோம். அதைத் தொடர்ந்து ஞானசேகரன் நாச்சியார் கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து அவரும் வணக்கம் அப்பா என்று அறிவித்திருக்கின்றார். வணக்கம் மகனே என்று நானும் கூறிக்கொண்டு இணைந்து இணையில் இல்லாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை கூறிக்கொள்ளுகின்றேன். எங்களுடைய காலநிலை உங்களுக்கு இவ்வளவு மாலை நேரம் தானே?
2: 4:44
0: 4:44 எங்களுக்கு பதினோரு மணி 44 நிமிடம் முற்பகல் உங்களுக்கு பிற்பகல்.
2: 28 வானம் மூடிக்கொண்டு வருது, மழை வர்றதுக்கு ஆயிட்டா.
0: எங்களுக்கு 24 காட்டுகின்றது, இன்று 28-29 செல்லும் என்று போட்டிருக்கின்றார்கள். மழை நேற்றைய தினம் இருந்தது, இன்று ஈரப்பதம் இருக்கின்றது. ஆனால் வெளிச்சமாக, நல்ல வெளிச்சமாக சூரியனுடைய ஒளி கிடைத்துக் கொண்டிருக்கிறது.
2: மத்தியானம் இப்ப ஒரு 3:30 வரைக்குமே வெளிச்சம் நல்லா இருந்தது, நல்ல வெக்கியாவும் அந்த சூடாவும் இருந்தது. ஆனா இப்ப சடனா மாறி போச்சு.
0: ஓ, அப்படித்தான். நம்ம இங்க காலநிலை அடிக்கடி மாறுவது உண்டுதானே மகள், அதனால தான்.
2: காலநிலையும் மாறும், மனிதர்களும் மாறுவாங்க. இங்க
0: வென்றிடுவேன் பாடல் கேட்டீர்களா? வென்றிடுவேன் பாடல் கேட்டீர்களா? இன்று நாங்கள் சொல்லோடு பாடல் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி எடுத்து வர இருக்கின்றோம் மகளே. சொல்லோடு பாடல் இதுவரை நேரமும் நாங்கள் என்ன செய்தோம், பேசினோம். உங்கள் கருத்துக்களை எனக்கும், என் கருத்துக்களை உங்களுக்கு இந்த அளவலாபும் வேலையிலே சொற்கள் தான் நாங்கள் விளையாடியது இல்லையா? அந்த சொற்கள் இல்லை என்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது. ஒருவரை ஒருவர் அறிய உதவுவது சொற்கள், மொழி. அந்த மொழி வந்து சொற்களை தாங்கி இருக்கின்றது. சொற்களால் ஆக்கப்பட்டு அந்த மொழி மொழியப்படும் வேளையிலே உள்ள கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன. அந்த வகையில் இன்று நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு நாளையிலே கிட்டத்தட்ட 16,000 மேற்பட்ட சொற்களை நாங்கள் பாவிக்கிறோம் என்று உபயோகிக்கின்றோம் என்று ஆய்வுகளிலே கண்டிருக்கின்றார்கள். அதிலும் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக கூறப்பட்டிருக்கின்றது. அது உண்மையும் தானே என்ன? சரி, அப்போ உங்களுடைய பகல் பொழுதுகள் எப்படி செல்கின்றது உங்களுக்கு? மகனை பாடசாலைக்கு அனுப்பிவிடு, பணிபுரிகின்றீர்களா?
2: இல்ல, நான் ஆங்கிலம் கூடுதலா கத்துக்க வேணுமா? அதுக்கு போவேன்.
0: ஓ, நீ பாடசாலைக்கு
2: ஆங்கிலம் படிக்கிறதுக்கு? ஆங்கிலம் படிக்கிறதுக்கு போவேன்.
0: ஓ, ஆங்கிலம்.
2: ஆங்கிலம் நடந்தாலும் எங்க போனாலும் அந்த ஆங்கிலத்திலேயே உயர் தகுதி, அந்த தகுதி என்று 1000 சொல்லுவாங்க. அதனால அதாவது சொல்ல என்ன சொல்லுங்க ஐயா, சின்ன வயசுல அப்பா அம்மா படி படி படி என்ன படிக்கல,
0: பாடிக்கொண்டே இருந்திருக்கிறீர்கள்.
2: ஏனண்டா அப்படிங்க பொழுதுபட்டா அப்பா கூட கோயிலுக்கு பூசை பண்ணினதும் மந்திரம் சொன்னதும் பின்னாடி சேவாரம் பாடினதான் கண்ட சொர்க்கம்.
0: ஓ, அதெல்லாம் தானே. அதை போல பேரின்பம் எதுவும் இல்லை தானே. உங்களுக்கு எது முடிந்ததோ, உங்களுக்கு எது புரிந்ததோ, எது உங்களுக்கு விருப்பமோ, இல்லையம்மா, ஒருவருக்கு பிடித்தமானதும் பொருத்தமானதும் அதை புரிந்து கொள்ள முடிந்து அதுக்கு சந்திரன் கிடைச்சு அதை அதிலேயே தேர்ந்து

0: சிறப்பு பூசை மதியம், அதுக்கு பஞ்சபுராணம் பாடி திருப்புகள் வந்து முத்தை திருமதி படிச்சிருக்கேன்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்புகள்.
0: அதுவும் படிச்சு கலையாத கல்வி அபிராமி அந்தாதி எல்லாமே பாடிட்டு வந்தேன்.
1: வாழ்த்து பாரு, அதிலே உள்ள திருப்தி வேற எதுவும் இல்லை உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு விருப்பம், உங்களால் முடியும், உங்களுக்கு கிடைத்த வரம், அதை நீங்கள் கடைபிடித்து நடைமுறையில் அதை நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு சந்தர்ப்பமும் இருக்கின்றது. அதை நீங்கள் செய்கின்றது தெய்வீகம். அம்மா எல்லாருக்கும் முடியாது இந்த தொண்டு. அடுத்து
0: அது என்ன சொல்லுங்க ஐயா, அந்த முத்தேத்தரது எனக்கு ரொம்ப, நான் படித்த காலங்களில் எனக்கு சொல்லி தந்ததுன்னா, முத்தேத்தர் பதித்திர திருப்புகளை யார் அந்த சொற்பிசராம பாடுறாங்களோ தமிழ் ஒழுங்கா பெறும்.
1: அதைத்தான் இங்கே நான் கூறிக்கொள்வது. எங்களுக்கும் அந்த திருப்புகளை படியுங்கள் என்று எங்கள் நிகழ்ச்சியில் ஒரு ஒரு அங்கமாக மகள் ரேவதியை கொண்டு வந்ததுகளை புகுத்தியிருக்கு. நம்ம திருப்புகள் பன்னிசை வகுப்புக்கு செல்பவர், அவர் வந்து கூறுவார். அந்த இந்த திருப்புகள் இன்றெல்லாம் ரேப் பண்ணெல்லாம் கைதட்டி சொல்லி மேட வழியை பாடுகிறார்கள் அல்லவா. இது அன்று எங்கள் அருணகிரிநாதராலே அந்த ரேப் அருளி செய்யப்பட்டு விட்டது. ரேப்பின் அடிப்படை முத்தைத்தர பத்தி திருநகை தான். அந்த தமிழை எப்படி அறுத்து உறுத்து வல்லின சொற்களை வைத்து அருளை அதுக்களை புகுத்தும் வண்ணம் ஆன்மீகத்தோடு கொண்டு வந்ததை பாடிக்காட்டி உலகளாவ பரவச் செய்தது அந்த முத்தைத்தர் பத்தி திருநகை அந்த அதை சொல்லிக்கொண்டு வந்தாலே தமிழ் தன்னை அறியாமல் நான் பிறண்டு வரும். நான் இவர் எங்கள் உறவுகளுக்கு கூறுவேன், அது உண்மை சிறப்பு. அதை நீங்கள் பாருங்கள், நாங்கள் இப்பொழுது பேசும்பொழுதே எத்தனை சொற்களை நாங்கள் பயன்படுத்தி விட்டோம் இல்லையா? சரி, இவ்வளவு நேரம் நாங்கள் பேசியதிலிருந்து எந்த பதம் உங்களை மகள வைத்தது அல்லது உங்களுக்கு விருப்பமாக இருந்தது? இது உங்களை அபிராமி என்ற பெயர் சொல் உங்களை கவர்ந்திருக்கின்றது. சரி, அப்ப அபிராமி என்ற பதம் பெறக்கூடியதா? எதுவும் பாடல் இருக்கின்றதா?
0: ஓ இருக்கே.
1: என்ன பாடல்? குணா திரைப்படத்திலே அபிராமி
0: அபிராமி அபிராமி
1: பாருங்கள்.
0: எனக்கு கீர்த்தனதான்
1: டக்குனு ஞாபகம் அபிராமி என்று வரக்கூடிய
0: இல்ல, அபிராமி ஸ்டார்டிங்கே அப்படித்தான் பெறும். அபிராமி நேரில் வந்தாள் என்னை காணவே அழகான சொந்தம் தந்தாள் அபிமானை தொடுக்க பார்வதி என்னிடம் ஓடி வந்தாள். அப்படி ஒரு பாட்டு கீர்த்தனை உண்டு.
1: கீர்த்தனை இருக்குது பாடல்கள் ஏதாவது இடைவெளியிலையும் பெறலாம். ஆரம்பிக்க வேணும் என்ற இடையிலையும் பெறலாம். சொல் தேடும் பொழுது நாங்கள் விரும்பிய பதத்தில் கூட எத்தனை கருத்துக்களை தரக்கூடிய எத்தனை சந்தர்ப்பங்களை எங்களுக்கு ஞாபகம் கூட்டக்கூடிய விடயங்கள் கூட இருக்கின்றது. உங்களுடைய நண்பிகள் தோழிகள் யாராவது அபிராமி என்ற பெயரில் இருக்கின்றார்களா?
0: என்னுடன்
1: படித்தவர்கள் நாங்கள் ஆண்கள் பாடசாலையில் தனியவும் அதன் பின்பு கலவன் பாடசாலையில் படித்திருக்கேன். கல்லூரிகளில் கலவனாக இருந்து வந்திருக்கின்றோம். ஆசிரியராக வந்த பின்பு கலந்திருக்கின்றது. அபிராமி என்ற பெயரில் பலர் என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள். அந்த அபிராமி என்ற பெயரை கொண்டவர்கள் அவர்களுக்கு தனித்துவம் இருக்கின்றது. பண்பாடு, பழக்க வழக்கங்கள், ஆன்மீகம். அபிராமி அந்த பாட சிறப்பான அது நேற்றைய தினம் உங்களிடம் ரேவதி கேட்டா நீங்கள் கேட்டிருந்தார்கள். ரேவதி தான் சிறப்பான பாடல். அப்படி என்றால் இன்று உங்களுக்கு இந்த அபிராமி என்ற விருப்பத்துக்குரிய பதம் அந்த பதம் பெறக்கூடிய அந்த பாடலை கேட்பதென்றால் விருப்பமா உங்களுக்கு?
0: கண்டிப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏண்டா அது எல்லாருக்கும் ஆயுள விரும்பக்கூடிய திருக்கடையூர் அபிராமி அம்பாளுடைய பேர் இல்லையா, எனக்கு அதனால அந்த இது ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, அப்ப அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் இன்று சொல்லோடு பாடல் நிகழ்வு நேராக வந்து இணைந்த உங்களுக்கு விருப்பமாக கொடுக்க முடியும்.

0: மேலும் இந்த
1: நன்றி.
0: சொல்லோடு பாடல் என்று நாங்கள் கூறும்பொழுது இந்த சொல் என்ற ஒன்று இல்லாமல் இந்த
1: ஆமாம்,
0: மனித உயிரினம் உறவாடுவதோ நடமாடுவதோ பயணிப்பதோ கடினம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்?
1: இல்ல அது உண்மை. இப்ப ஏதாவது ஒரு, அதாவது சொல்லா பேசுறத சரியா பேசணும், அந்த கணக்கா பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லும், நம்ம பேசுற ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை கொண்டது. அதனால அந்த சொல் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பொருள் இருக்கு.
0: ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பதத்துக்கும் பல பொருளும் இருக்கின்றது இல்லையா?
1: கண்டிப்பா பல பொருளும் இருக்கு, கண்டிப்பா.
0: சரி, இந்த
1: நன்றி.
0: உயிரினங்கள் சொல் என்ற ஒன்று இல்லை என்றால் அவர் பேசும் சக்தி இழந்தவராகத்தான் போவார். அவரால் எதையும் வெளியே சொல்ல முடியாது. அதனால்தான் அந்த வாய் பேச முடியாதவர்கள், ஊனமுற்றோர்களுக்குள்ள அப்படி இருக்கின்றார். கண் தெரியாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவருடைய எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் உள்ள கிடக்கே வெளியே அவரால் சொல்லால் எடுத்து அம்பிய முடியாது. அதனால் மற்ற ஏனைய இன உயிரினங்களுக்கும் சொல் என்று வராது. சத்தத்தால் தான் அவர்கள் உணர வைக்கின்றார்கள், அசைவுகளால் தான் உணர வைக்கின்றார்கள். இந்த மனித உயிர்களுக்குத்தான், மனித பிறவிக்குத்தான் இந்த சொல் என்பது கிடைத்திருக்கின்றது. அதனால் நாங்கள் அதிலும் பேச வாய் பேசக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றார்கள், வாய் பேசாதவர்களும் சிலர் இருக்கின்றார்கள். அந்த சொல் என்றது ஒரு அமிர்தம் தான் எங்களுக்கு இல்லையா? கிடைக்க பிறக்க அதை மேம்படுத்தி சொல்லால் வளம் பெற்று சொல்லை உயிராக வைத்து வாழ்க்கையாக வைத்து கொண்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இன்று நீங்கள் பாடுவதென்றால் கூட சொல் இல்லாமல் பாட முடியாது.
1: கண்டிப்பா.
0: அதனால் சொல் என்ற பதம் மிகவும் முக்கியம். அதனால் தான் சொல்லோடு பாடல் என்ற ஒரு நிகழ்வை கொண்டு வந்து நாங்கள் இந்த தமிழை பற்றி நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படி செய்கிறோம் என்று கேட்டு பரிமாறி பேசி மகிழ்ந்து விட்டு பலவிதமான பொருட்களை எடுத்தாளும் விதம் இருக்கின்றது சொல்லில். அந்த சொல்லை எடுத்தாளும் விதத்திலே தான் மனித பண்பை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அவன் அறிஞனா, கலைஞனா, ஞானியா, யோகியா, அவன் நல்லவனா கெட்டவனா என்றெல்லாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது சொல்லினால்தேன். அவர்கள் உபயோகிக்கும் சொல்லுதல் யாருக்கும் எளிது, ஆனால் அதன் கண் வாழ்வதுதான் கடினம், நடப்பதுதான் கடினம் என்று கூறுவார்கள். அந்த சொல்லை நாங்கள் சொல்லும் பொழுது அந்த சொல்லுக்கு என்ற எவ்வளவு பெருமதி இருக்கோ அந்த பெருமதியை நாங்கள் வெளியே தரும் பொழுது அந்த சொல்லினால் நாங்கள் பெருமதி பெறுகின்றோம் என்ற ஒரு சின்ன கருத்து எனக்கு தெரிகின்றது. சிறப்பாக கலந்து நீங்கள் முதல் நேயராக வந்து இணைந்து சிறப்பாக பொருள் தந்திருக்கின்றீர்கள், பேசியிருக்கின்றோம், நிறைய பாடி காட்டியிருக்கின்றீர்கள். நீங்கள் வந்தால் எங்களுக்கு ஒரு பாடல் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. எல்லோருக்கும் விருப்பம்.
1: எனக்கு அந்த ஒரு ஏதோ ஒன்று, அந்த உயர்ந்து உள்ள அந்த திரைப்படத்துல ஒரு பாடல் இருக்கு, வந்தாள் மகாலட்சுமின்னு ஒரு பாடல் இருக்கு. அதுல பக்தனின் வீட்டோடு தங்கி விட்டாள் பண்டிகை நாள் பார்த்து.

0: லட்சுமியே.
1: சிறப்பு சிறப்பு அபிராமி சிவகாமி என்றெல்லாம் பாடல்கள் இருக்கின்றன. அப்போ இந்த பதம் என்பது ஒளித்திருக்கவில்லை, அது வெளிப்படையாகத்தான் இருக்கின்றது. அதை நாங்கள் பேசும்போது பழகும்போது கண்டுபிடிக்க, நாங்களாகவே கண்டுபிடிக்கிறதுல தானாகவே அந்த எங்களிடம் வந்து சேர்ந்துவிடும் இல்லையாம்மா. அதனால் இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வை மிகவும் மகிழ்வோடு நான் தொகுத்து வழங்க விரும்பி கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் வந்து என்னோட ஈடு கொடுத்து அழகாக இந்த சொற்களை எடுத்து தந்து சொல்லோடு பாடல் என்ற நிகழ்வுக்கு சொல்லென்றால் என்ன, சொல்லிலே என்னமெல்லாம் செய்யலாம், வல்லிலே இருக்கின்றது வன் சொல் இன் சொல் வன் சொல் என்றெல்லாம் பல இருக்கின்றன. நல்லது மகளே, எடுக்க எடுக்க குறையாத
0: அடைப்படுத்து. நீங்கள் அழைப்பு கிடைச்சது, நேரத்தோட கிடைச்சது பெரிய ஒரு மகிழ்ச்சி.
1: இல்லை,
0: அழைப்பு தந்ததுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி ஐயா.
1: நன்றி சொல்லுவேன். இது உங்கள் வானொலி, நீங்கள் வந்து பேச உரிமை உண்டு. நான் ஆரம்பத்தில் என்னுடைய ஆரம்ப உரையிலே ஏதோ சொல்ல நினைத்து உங்கள் இணைப்பை கண்டவுடன் உடனே எடுத்து விட்டேன். வந்து விட்டால் விட்டால் இந்த தாமதம் ஆகிவிடும். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். இணைந்தீர்கள், சிறப்பித்தோம். பல படியங்களை பேசி பல சொற்களை அறிந்து ஒரு நல்ல ஒரு பாடலையும் தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்காக நான் இந்த பாடலை ஒளிபரப்புவேன். மீண்டும் சந்திப்போம். நாளை உங்களுடைய பொக்கிஷம் எண்ணுகிறேன். நாளை தானே? நாளை புதன்கிழமை பொக்கிஷம். வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்போடு இருங்கள். வாழ்த்துக்கள். ஆடி செவ்வாயினுடைய பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். வாழ்த்துக்கள்.
0: கண்டிப்பா. நன்றி. நன்றி ஐயா.
1: நன்றி மகளே. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களை இணைத்து விட்டு நீங்கள் இணைய வேண்டும். என்ன நடந்தது உங்களோட காற்றலைக்கு? இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சொல்லோடு பாடல் கதம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: ஆதார அட்டையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: அரசடிக்கு போம் சரவணன்.
0: ஆமாம், சரியாக இருக்கின்றது. யாமிருக்க பேமேன் சரவணன் முதலில் அழைத்தீர்கள். நான் நினைத்தேன் அந்த நினைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. எப்படி இருக்கின்றீர்கள்?
1: சுகமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: ஓ, நலமாக இருப்பது என்று கூறுவதற்கு சுகமாகவும் இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் சுத்தமானவர், நல்லவர் என்று எங்களுக்கு தெரியும். அப்படி இருப்பீர்கள். காற்றலையே என்னத்தான் கவலையாக இருக்கு. எப்படி வெப்பம் அப்படி இருக்கின்றது?
1: இன்னைக்கு பரவாயில்ல. இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து மேகமூட்டமாகவே இருந்து சூரிய ஒளியை இல்லாம தான் இருந்தது.
0: அரசடி குப்பம் அனைத்தும் இருள் சூழ்ந்திருக்கின்றதா மந்தமாக?
1: இருள்னா ரொம்ப இருளாக இல்லை, மேகமூட்டமாக இருந்தது. சூரிய ஒளி இல்லை.
0: இப்பொழுது இரவு நேரம் தானே, இருந்தால் என்ன இல்லாமல் விட்டேன். பகல் வேளையிலேயா பகலும் இரவாகும், இரவும் பகலாகும் இல்லையா? இரவு வரும், பகலும் வரும், உலகம் ஒன்றுதான் இல்லையா? பாருங்கள், நாங்கள் வந்தது வரக்கூடிய இத்தனை சொற்களை உபயோகித்து விட்டோம். சொல்லோடு பாடல். சரி, இன்று என்ன தகவலை தரப்போகின்றீர்கள் எங்களுக்கு? எத்தனை சொற்களை வந்து சொற்களாலே என்ன தகவலை தர? சொற்கள் இருந்தால் தானே தகவலை தர முடியும். தகவல் இருந்தால் தானே சொற்கள் வெளியே வரும். கொண்டு பாருங்கள்.
1: தகவல் என்றாலே ஒரு திருக்குறள் பற்றி ஒரு தகவல் சொல்லலாமா?
0: அடுங்கப்பா, கொண்டு பாருங்கள் ஐயா, அதுதானே பெரும் செல்வம். கொண்டு பாருங்கள், கொண்டு பாருங்கள்.
1: இந்த சுதந்திரம் அடைந்த சமயத்தில் மகாத்மா காந்தியிடம் சென்று கேட்கிறார்கள், நீங்கள் இந்த அமைதியான முறையில் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று என்பது போல நீங்கள் அமைதியான முறையிலே இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து விட்டீர்கள். இந்த அமைதியான முறையில் இந்த போராட்டம் இந்த போராட்டம் கையில் எடுத்ததுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு உந்துதல் இருக்குமே, அது என்னன்னு மகாத்மா காந்தி அடிகள் கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் மகாத்மா காந்தி அடிகள் அவர் சொல்கிறாங்க, ரஷ்ய நாட்டை சேர்ந்த லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதிய போரும் அமைதியும் என்ற புத்தகத்தை படித்த பிறகுதான் எனக்கு இந்த அமைதியான முறையிலே நம்ம சுதந்திரம் பெற வேண்டும் என்ற எனக்கு எண்ணம் வந்தது அப்படின்னு மகாத்மா காந்தி அடிகளை சொல்றாரு. சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அந்த ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் ஒரு முறை கல்கத்தா வராங்க. அங்கிருந்து ரஷ்யாவிலிருந்து வரும்போது, கல்கத்தாவுக்கு வரும்போது காந்தி அடிகளை அவர் பார்ப்பதற்காக கல்கத்தா செல்கிறார். சென்றவுடன் அங்கே செய்தியாளர்கள்லாம் கேட்குறாங்க. இப்போ செய்தியாளர்லாம் அவர் அந்த லியோ டால்ஸ்டாய் அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, அமைதியான முறையில் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிய புத்தகத்தை படித்து விட்டு ஒரு அமைதியான முறையில் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு, உங்களுடைய புத்தகம் தான் இவருக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருந்தது, நீங்கள் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு உங்களுக்கு என்ன உந்துதலாக இருந்ததுன்னு செய்தியாளர்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ கேட்ட உடனே அவர் லியோ டால்ஸ்டாய் சொல்கிறாரு, உங்கள் இந்தியாவிலே தமிழகத்திலே பிறந்த தெய்வ புலவராம் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை மொழிபெயர்த்து நான் படிக்கையிலே அங்கே ஒரு திருக்குறள் எனக்கு வந்து உந்துதலாக இருந்ததுன்னு ஒரு குறளை குறிப்பிடுறாரு. அந்த திருக்குறள் தான் பார்த்தீங்கன்னா, நினைவுகளை திடீர்னு
0: அமைதியாகி விட்டீர்களோ.
1: ஆமா, அது
0: பொறுமையை பற்றியதா?
1: என்னன்றி கொண்டாருக்கும் உண்டா ஓய்வில்லை, சீனின்றி கொன்ற மகர், அந்த குரல் இல்ல இல்ல, இது இல்ல, வேற குரல். அந்த திருக்குறள் தான் எனக்கு வந்து உந்துதலாக இருந்து சொன்னார். அந்த அது எப்படின்னு சொல்ல, அந்த
0: திருக்குறள்
1: சொல்லிவிடுவாங்க, நமக்கு தீங்கு செய்தார் ஒருத்தர், நன்னையும் செய்திவிடல் அந்த திருக்குறள் தான் எனக்கு
0: அவருக்கு பிடிச்சது. இன்னொன்று இருக்கு, அகழ்வாரை தாங்கும் நிகழ்வோல் அகழ்வாரை அகழ்வாரை தாழ்
1: தாங்கும் நிலம் போல தம்
0: எழுவாரை, அது அங்கேயும் பொறுமைக்கு காக்கப்படுகின்றது இல்லையா பொறுமை.
1: ஆமா, அந்த திருக்குறள் தான் எனக்கு எனக்கு உந்துதலாக இருந்ததுன்னு சொன்னாராம் அவரு.
0: அமைதி, பொறுமை, சாத்வீகம் இதெல்லாம் அங்கேதான் வருகிற சொற்கள். அப்படிப்பட்ட ஒரு திருக்குறள் உலக திருமறை என்று கூறுவதில் சந்தேகமில்லை. அது ஒரு மறையாக ஒரு வேதமாக நாங்கள் கடைபிடிக்கக்கூடியது, வாழ்க்கை பயணத்துக்குரிய வேதம் அங்கே காட்டப்பட்டிருக்கிறது வாழ்க்கை. ஆனால் அங்கே மதத்தையோ அல்லது மொழியை பற்றியோ அவர் கூறவில்லை எதுவும். ஆனால் பொது மறையாக தந்திருக்கின்றார். எத்தனை 63 64 மொழிகளிலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற பெருமைக்குரியது. அது தமிழ்நாட்டில் இருந்ததென்றால் அது மேலும் பெருமை எங்களுக்கு. இப்போ நாங்கள் இத்தனை விடயங்களை பேசிவிட்டோம். அதற்கு காந்தி தாத்தா எதுவும் சொன்னாரா அவர் இதை சொன்னவுடன்?
1: சொன்னவுடன் அப்ப காந்தி தாத்தா காந்தி அவங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சுதான் இப்படி ஒரு திருக்குறளை வைத்து அது ஒரு புத்தகம் எழுதியுள்ளாருங்கிற விவரமே அவருக்கு அப்பதான் தெரிஞ்சுதான் காந்தியடிகளுக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரிய வந்ததுதான்.
0: சரி, இப்ப நாங்கள் பேசிய பிள்ளையிலே இந்த சுதந்திரத்தை பெற்றது மேலை நாட்டில் அந்நிய மொழிக்காரர் எங்களை மதிப்புக்கு மதிக்க வைத்தது, அவரை திருத்தி வைத்தது, அவரை ஒரு பேரறிஞராக்கிவிட்டது, ஆய்வாளராக்கியதுக்கு இந்த திருக்குறள் என்பது ஒரு உந்துதலாக இருந்தது. அதிலே அவருக்கு பிடித்த அந்த அமைதி என்பதை, அமைதி என்றது சலனம் இல்லாமல் என்று பல கருத்துக்களோடு பல சொற்களை சொல்லலாம். இன்று நாங்கள் அமைதி என்ற சொல்லை கண்டோம் என்று எண்ணிக்கொள்வோம். ஏனால் அமைதி என்றதை வைத்து தான் இதுவரை நேரம் எங்களால் உரையாடக்கூடியதாக இருந்தது. சரி, அமைதி என்ற சொல் வரக்கூடிய பாடல் ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா, அல்லது ஏதோ ஒரு பாடலை நீங்கள் கேட்க வேண்டும் வந்தீர்கள், என்ன பாடல் கேட்க வேண்டும் என்று வந்தீர்கள்?
1: இல்ல இல்ல, நான் எதுவும் கேட்கணும் வரல. ஏன்னு கேட்டாங்க, ஏதோ பேசும்போது ஒரு நீங்கள் ஏதாவது வார்த்தை சொல்லுவீங்க அந்த பாடல், அதுலதான் பாடல் கொடுக்க
0: நினைச்சுக்கிட்டேன்.
1: அமைதியின்னு
0: நான் தான் அமைதியை காண்டேன். உங்களுக்கு என்ன பதம் இது உங்களை பற்றி கொண்டது? இவ்வளவு நேரம் நாங்கள் பேசிய வார்த்தைகளுக்குள்ள எந்த வார்த்தை எந்த பதம் உங்களை தொடுகிறது, உங்களுக்கு உங்களை நினைவில் இருக்கிறது அல்லது கவர்ந்தது என்று கூறலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? வேறு பதம் எதுவும் இருக்கிறது? நாங்கள் இவ்வளவு நேரம் பேசியதை வைத்து,
1: இவ்வளவு நேரம் பேசிய பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்த செய்தியை சொல்லும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் இந்த அறிவிக்கு விருந்தாகும்
0: திருக்குறள், திருக்குறள்
1: அந்த பாடல்,
0: திருக்குறள் பற்றி உங்களுக்கு வந்துவிட்டது. அறிவாளி என்ற திரைப்படத்திலே திருக்குறள் அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே என்று அந்த கலைஞர் அந்த நடிகர் வானொலியில் பாடுவது போன்ற ஒரு காட்சி இல்லையா?
1: ஆமா, நீங்கள் சொல்லும் வார்த்தை அமைதிங்கிற வார்த்தையில ஒரு பாடல் வேணும் என்று
0: அறிவுக்கு விருந்தா நல்ல பாடல் அந்த பாடல் உங்களுக்கு அது உடனே தட்டி இருக்கிறது. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறள், நான் முதல் கூறினேன் உலகம் மறையண்டு அறிவுக்கு விருந்தாகும் அந்த திருக்குறள் அருமருந்தாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை பயணத்திலே. 3 பாடல எழுதினவர், வாழ்க்கையில் உள்ள ஒரு ஏதாவது ஒரு இடையூறு வருது அல்லது ஒரு தேவை வருது, ஒரு ஆலோசனை வேண்டுமென்றால், ஒரு அறிவுரை வேண்டுமென்றால், அல்லது மன அமைதி வேண்டுமென்றால் திருக்குறள் புத்தகத்தை எடுத்துவிட்டால் 103 அதிகாரத்திலும் ஒரு பாடல் இருந்தே ஆகும். அதை தொட்டு நாங்கள் இதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். உபமான உபமேயங்கள் மட்டுமல்ல, உதாரணங்கள் மட்டுமல்ல, அறிவுரைகள் நிறைய இருக்கும் அதுக்கு. அது ஒரு பொதுமறையான நூல்.
1: தமிழகத்தில் பிறந்த திருவள்ளுவர், மயிலாப்பூரில் பிறந்த திருவள்ளுவர்னு வரலாறு சொல்கிறது. இந்த தமிழகத்திலே பிறந்தாலும் எந்த ஒரு திருக்குறளில் அவர் தமிழ் என்ற வார்த்தையை பயன்படுத்த
0: இல்லை. அவர் ஊர் பெயர் ஒன்றுமே இல்லை, சமயத்தை பற்றி அவர் எண்ணவில்லை, அவர் இன்ன சமயம் என்று கூறவில்லை. அப்படி அதுதான் பொதுமறை. அடுத்து அவர் வந்து இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், திருக்குறள் என்றதை எழுதியவர் அதுக்கு பொழிப்புரை எழுதவில்லை. வேறு வேறு கவிஞர்கள் காப்பியங்களில் அமைக்கும் பொழுது தெளிவுரைகளை தருவார்கள், இதிலே தெளிவுரை தரவில்லை. ஏனென்றால் நீங்களே தெளிந்து கொள்ளுங்கள் என்று இட்டைக்கு அந்த அந்த திருக்குறளை ஆய்வு செய்து செய்து செய்து எத்தனையோ மொழிகளில் வெளிவந்து எத்தனையோ பேர் உரை எழுதி இருந்தும் பெரிய பெரிய அறிஞர்கள் உரை எழுதி இருந்தாலும் இப்போ இறுதியில் இப்பொழுது கூட AI என்று ஒன்று வந்துவிட்டது. அதில் கூட திருக்குறளை கண்டுபிடித்து அதனுடைய ஆழ நீளம் என்னவென்று அறிய முயல்கின்றார்கள் இல்லையா? ஆய்வுக்குரியது, அறிவுக்குரியது, அழியாத ஒரு தெய்வ குரல், அந்த தெய்வ புகழ் கொண்டது, அது தெய்வீகமானது. வாழ்த்துக்கள்.
1: நெய்வேலியிலே கவிஞர் மேத்தாவானன், எழுத்தாளர் மேத்தாவானன் என்பவர், அவர் அந்த உரை எழுதியிருக்கார். அந்த திருக்குறள் எத்தனை அடி இருக்கோ அத்தனை அடி உள்ள ஒரு உரை, ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கார். அந்த புத்தகம் கூட எனக்கு
0: ஏழு, அதில் வந்து ஏழு சொற்களை கொண்டு சுருக்கமாக ஒன்றரை வரியிலேயே ஆக்கி விடுவார். ஆனால் அதை அதுக்குள்ளே பொருள் அடக்கி உலகத்தை அடக்கி வைத்திருக்கிறார். அதனால் ஒருவர் கூறியிருக்கின்றார், கடுகை துளைத்து ஏழ் கடலை புகுத்தி குறுகத் தரித்த குரல். குரல் என்பது சின்னல். அப்போ ஒரு கடுகுக்குள்ளே ஏழு கடலையும் உள்ளுக்குள்ள வச்சு மூடிவிட்ட மாதிரி இருக்கதாம் அந்த குரல்னு கூறுவார், உதாரணம் கூறுவார்கள். அதற்கு இன்னொருவர் மேலும் ஒரு படி இது உயர்ந்து, அணுவை துளைத்து ஏழ் கடலை புகுத்தி என்று எழுதிவிட்டிருக்கார். அணு, அணுவண்டா எல்லாத்தையும் விட சிறந்தது, சிறியது. அதுக்குள்ளே ஏழு கடலையும் புகுத்துறேன்டால் இந்த உலகத்துக்குள்ளே எங்களோட வாழ்க்கை பயணத்துக்குள்ளே அத்தனையும் சுருக்கி அது ஏழு சொற்களுக்குள்ளே அடக்கிவிட்டார். புரிகிறதா ஐயா? அதுக்குள்ளே வரும் ஒரு ஒரு ஏழு சொற்களை கொண்ட அந்த குரல், அதனால் தான் அது குரல், அது மேன்மதங்கியது திருக்குறள். அதுக்குள்ளே எத்தனை கருத்துக்கள் இருக்கின்றது. ஓ, சிறப்பு, சிறப்பான விடயத்தை இன்றைய சொற்களிலே வந்து பல சொற்களை பேசி மகிழ்ந்து கலந்துரையாடி நல்லதொரு பாடலையும் கேட்டிருக்கீங்கள். கேட்டு மகிழ்வோம் சரவணா.
1: சரி,
0: நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது வருகின்றார் அன்புடனே எங்களுடைய நாச்சியார் கோயில் தேவா அவர்கள் அழைத்தார். அழைப்பு நின்று விட்டது. சரவணா, நீங்கள் சென்று விட்டீர்களா? ஆம், சென்று விட்டார். அடுத்த ஒரு மல்லியம் அவர்களும் முயல்கின்றார் வருவதற்கு, வர வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். இது மூன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேரம் தமிழ் பணி. நேரம் சரியாக நண்பகலை தொட்டுவிட்டோம் நாங்கள். எங்கே யார் வரப்போகின்றீர்கள், தோன்றுகின்றீர்கள்? வந்துவிட்டார் எங்களுடைய ஆர் தேவா அவர்கள். வணக்கம், வணக்கம். ஓம் நம சிவாயம்.
2: நாச்சியார் கோயிலிருந்து ஆர் தேவா பேசுறேன்.
0: ஓம் நமச்சிவாய என்று நாச்சியார் கோயிலிருந்து அன்பு தேவா வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமோடும் வளமோடும் மகிழ்வோடும் மகிழ்ச்சியோடும் உங்கள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தோட
0: எல்லோருடைய
2: நன்றாகவே
0: எல்லோருடைய அன்பினோடும் இருக்கின்றீர்கள், நல்லாகவே இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள். சரி, அம்மா எப்படி இருக்கின்றார்? நீண்ட நாள் நான் அம்மாவை பற்றி எப்படி இருக்கின்றார்?
2: ஆமா ஆமா ஆமா ஆமா, நல்லா இருக்கேன்.
0: அம்மாவுக்கு இப்பொழுது பேர்த்தியாரின் விடயத்தை என்னோட பெருமகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? மங்களகாரியம் பெறப்போகின்றது அல்லவோ, அதனால அவருக்கு பெருமகிழ்ச்சியா. இதெல்லாம் பாக்கியம், அவர்கள் செய்த தவம் ஐயா. இதெல்லாம் எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது இல்லையா? சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. அங்கே உங்களுடைய காலநிலை இன்று எப்படி இருக்கிறது? இப்பொழுது எப்படி இருக்கின்றது?
2: இப்போது குழு உள்ள கொஞ்சம்
0: அப்படியா, குழு உள்ளதா? சரி, இந்த மழை சரி தேவா, இந்த நேற்று எல்லாம் வந்து மழை நன்றாக அடித்து கொட்டுகின்றது, மகிழ்ச்சியாக எழுதியிருந்தார்கள், பேசியிருந்தார்கள். ஒரு சிலர் வந்து வறட்சியாக இருக்கின்றது, கிடைக்கவே இல்லை என்று வருந்தி இருந்தார்கள். சரி, இந்த மழை நீங்கள் இப்பொழுது சொல்லு, மழை பெய்து குளிர்ச்சியாக இருக்கின்றது என்று கூறுகிறீர்கள். இது தொடர்ச்சியாக இருந்தால் அப்படி இருக்கும், இந்த குளிர்ச்சியும் இந்த மழை வீழ்ச்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் அப்படி இருக்கும்.
2: மனிதர்கள்
0: வரவில்லை என்றால் ஐயோ வரவில்லை, தாகம் என்று கூறுகிறார்கள். என்ன சொல்லுவது ஐயா, இந்த மழை என்னதான் செய்யும்? ஆனால் அது நான்
2: காலநிலை பருவநிலை மாறினாதான் நாம நல்லா இருக்கலாம். ஒரே நிலைமையா இருந்துச்சுன்னா தினமும் பிரியாணி தின்னு யாரும் உயிரோட வாழ முடியாது,
0: வாழ முடியாது. இடையில ரொட்டி உரட்டி சாப்பிடத்தான் பண்ணது, இதை விட கஞ்சி குடிக்கத்தான் பண்ணுனா கம்மங்கூழ்
2: காலநிலை,
0: அதுதான் காலநிலை. ஆழ்த்துக்கு நல்ல உதாரணத்தை கொண்டு,
2: உடம்பு சரியில்லைன்னா கஞ்சி தான் குடிச்சாகணும்.
0: ஆமா, கஞ்சியை போன்ற ஒரு
2: பிரியாணி தின்னா செரிக்குமா?
0: அது செரிக்க மாட்டேது. கஞ்சியை போன்ற ஒரு ஒரு ஒரு ஆரோக்கியமான உணவு ஒரு இல்லையா? கஞ்சி, அதிலும்
2: கஞ்சி வச்சு,
0: அதிலும் பழைய கஞ்சி, பழைய கஞ்சி மேலும் சிறப்பா இருக்கும். அது நல்ல சத்துள்ளது பழைய கஞ்சி.
2: ஆமா, அதே மாதிரிதான் இயற்கையும், இயற்கை மாறி மாறி வர்றதுதான் நல்லது. அது ஒரே மாதிரியா இருந்துச்சுன்னா என்னன்னா அது ஒண்ணுமே புரியாது.
0: இயற்கை ஒரே
2: அலைவான்.
0: ஒரே மாதிரியான இயற்கையை எப்படி ஐயா ரசிப்பது? காலண்டே எப்படி ஐயா சகித்துக் கொள்வது? ரசிப்பதில் சகித்துக் கொள்வது. பாருங்கள் இத்தனை வார்த்தைகள் வந்து குவிகின்றது, சகித்துக் கொள்வது. அந்த சகிப்புத்தன்மை எல்லா இடத்துக்கும் பொருத்தமாக இருக்கு. சகிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு மனிதனுக்கு இல்லையா? இப்பொழுது முதல்ல எங்களுடைய உபரிதரம் வந்து பேசியதில் இந்த சகிப்பை நான் பார்த்தேன். சகிப்புத்தன்மை வேண்டும். சரி,
2: உண்மை
0: உண்மை. இப்ப நாங்கள்
2: அன்னைக்கு ரேவதி அவர்கள் ரொம்ப 12 மணி நேற்று வரமுல்ல, 12 மணி வரையும் ஓடுது. என்ன
0: அது? அவருக்கு சகிப்புத்தன்மை இருந்தபடியாதான், சகிப்புத்தன்மை இருந்தபடியாதான் சகிப்போடு வந்து சந்தோஷமாக சென்றார் வதிரிகள். சகிப்பு இல்லை என்றால் சலிப்புத்தான் வரும் இல்லையா? அவ சகிப்பு நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருந்து நீடித்து கொண்டே போய்விட்டது. அதுக்கேற்ற மாதிரி எங்கள் மொண்டியல் தமிழ் வானொலியும் எங்களுக்கு இடம் கொடுத்தது, நீங்கள் உறவாடுங்கள் என்று சொல்லி. அது மட்டும் இல்ல,
2: ஒரு உண்மை புரியாம போயிட்டேன்னு
0: அவ நகைச்சுவைக்காக
2: லைன் கிடைக்கல சொன்னாங்க.
0: அதனால்தான் உங்களுடைய மீரா அம்மா வந்தால் நேரம் தெரியாமல் இருந்து உங்களை எல்லோரையும் இணைத்து வைத்து உல்லாசமாக சல்லாபமாக பொழுது போக்கி கொண்டிருப்பார். கும்மாளம் போட்டு நாங்கள்லாம் இங்கே ராஜாக்கள் ராணிகள் என்று எல்லாம் தூக்கமும் தூக்கமும் கொள்வார்கள். இந்த அதுலேருந்து அடுத்த லைன்ல தூங்கிக்கொண்டு குரட்டை அடிப்பார்கள் என்ன அப்படியெல்லாம் செய்வார்கள். அதை கேட்டு ரசித்து சிரிப்பார்கள் ஒரு அப்படி சிறப்பு சிறப்பு நல்லது. தேவா, நாங்கள் இப்பொழுது பேசிய விடயத்திலே உங்களுக்கு எந்த பதம் உங்களை பிடித்த சொல்லாக? இப்ப நாங்கள் பல சொற்களை உருவாடி கொண்டு வந்து விட்டோம், என்ன சொல் உங்களை கவர்ந்தது?
2: எனக்கு வந்து அந்த சக்கரை கட்டி சக்கரை கட்டின்னு ஒரு படம்.
0: இல்ல, இப்பொழுது நாங்கள் சக்கரையை பற்றி பேசவில்லையே. கஞ்சி பேசி இருக்கின்றோம், சகிப்பு பேசி இருக்கின்றோம், மழை பேசி இருக்கின்றோம், குளிர் பேசியிருக்கும், கூதல்
2: பேசும்.
0: எனக்கு பிடித்தது, என்னை கவர்ந்த ஒரு பதம் கஞ்சி. அப்ப கஞ்சி என்று வரக்கூடிய பதம் பெறக்கூடிய பாடல் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
2: வருதியா? வரதப்பா வரதப்பா கஞ்சி
0: வருதப்பா. பாருங்களேன், இவ்வளவு கலையோட வேதனையாக இருப்பவர்களுக்கு கஞ்சி கலையத்தை கண்டவுடன் வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா
2: கஞ்சி வருதப்பா
0: வரதப்பா வரதப்பா கஞ்சி வருகிறது தேவா.
2: ஆமா ஆமா,
0: வரதப்பா கஞ்சி வரதப்பா என்ன போடும். அதே போல அந்த கஞ்சி கலையத்தை இறக்கி விடு, சோறு கொண்டு போற புள்ள கஞ்சி கலையத்தை இறக்கி விடு, அப்படி ஏற்பாட்டுருக்கு. என்ன என்ன இன்னும் ஒரு பாடல், நெப்போலியனும் குஷ்புவும் ஆடுகிற பாடல்கள் ஒன்று கஞ்சியே அதில் வருகிறது. அப்படி கஞ்சிக்கெல்லாம் பல பாடல்கள் வருகிறது. எங்கள் வார்த்தைகள் எல்லாம் எங்கள் 247 சொற்கள் அடங்கிய எங்களோட மொழியிலே எத்தனை ஆயிரம் வார்த்தைகள் இருக்கின்றது, எத்தனை கோடி வார்த்தைகள் இருக்கின்றது, எங்களால் கணக்கிட முடியாது இல்லையா? ஒரு ஒரு எழுத்தை கொண்டதும் ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. நீ என்பது ஒரு சொல், பூ என்பது ஒரு சொல்.
2: இலங்கையில இருந்து பேசினாங்கல்ல, சிவன் பாட்டு பண்ணாங்கல்ல, அந்த சிவன் பாட்டை யாராலையும் பாட முடியாது, அவ்வளவு தமிழ்ல அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், எப்படி உங்களுக்கு இது இதாச்சு அப்படின்ட்டு. ரொம்ப படம் படி வச்சிருக்காங்க.
0: அது உள்வாங்க
2: தமிழ்
0: உள்ள உள்வாங்கிக் கொள்ளுகின்ற. நீங்கள் கஸ்தூரியை கூறுகின்றீர்களா? ஆமா, அவர்கள் அது உள்வாங்கிற விதமும் அது அவர்களை ஆட்கொண்டுள்ளது. அந்த இசை, அந்த இசை ஞானம், தமிழினுடைய ஆர்வம், அது அது அவருக்கு உள்ளே உள்வாங்கப்பட்டது. அது ஆளுமை அவர்களுக்கு நன்றாக இருக்கின்றது. நாங்களும் அப்படி வரோம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்று கூறிவிட்டார்கள். சொல்ல சொல்ல வந்த ஒரு பாடல்கள், சொல்ல சொல்ல வந்த இந்த தமிழ் பாட்டுன்னு வந்துருக்கு. வாழ்த்துக்கள் தேவா. வரதப்பா கஞ்சி வரதப்பா கஞ்சியை எதிர்பார்ப்போம்.
2: நன்றி,
0: கஞ்சியை எதிர்பார்ப்போம்.
2: எல்லாரும் பொறுத்திருந்து பொறுமையா கால் வாங்க, எல்லாரும் வரணியா.
0: சகிப்பு தன்மை, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, சொல்லோடு பாடல். சொல்லோடு பாடலில் வந்து இணைந்து அன்பு உறவுகள் தங்கள் சொற்களால் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு செல்லும் பொழுது அதற்குள்ளே ஒரு சொல்லை கண்டுபிடித்து அதிலிருந்து ஒரு பாடலை பற்றி நாங்கள் கேட்டு மகிழலாம். ஏனென்றால் எந்த சொல் வந்தாலும் எங்கள் தென்னகத்து திரைப்படத்துறையிலும் இசை தமிழுக்குள்ளே அடங்கி இருக்கின்றது. எங்கள் இசை தமிழுக்குள்ளே அத்தனையும் இருக்கின்றது. அதனால் அந்த சொற்கள் இசையோடு வரும்பொழுது அது மனதை தொட்டு கொண்டு செல்லும். இப்போ பொறுமை, சகிப்பு, சாந்தம், அகிம்சை என்றெல்லாம் கூறுகிறோம், அமைதி, அது சொல்லால் கூறிவிட்டு இருக்க முடியாது வராது. அந்த சொல்லை கொண்ட பாடல்களை கேட்கும் பொழுதும் எங்களுக்கு அந்த அமைதி, சாந்தி எல்லாம் கிடைக்கும். அதற்காகத்தான் கதைகளை உருவாக்கி அதற்கேற்ற களங்களை அமைத்து நடிகர்களை வைத்து அதை காட்சியாக்கி அதை ஒரு உருவமாக்கி அதை குழந்தைகள் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவமாக, வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக திரைப்படத்துறை ஊடகம் தந்திருக்கின்றது எங்களுக்கு. அன்று இன்று என்று கூற முடியவில்லை, என்றும் பிழையாக என்று கூறவில்லை நான், இல்லை, அப்படிப்பட்ட கலைஞர்கள் தட்டுப்பாடாக வந்தது. அங்கே கவிதைகளை எழுதுகிற பாடல்களை எழுதுகிறார்கள், தமிழுக்கு பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. அங்கே பாடல்களை அமைத்து விட்டார்கள், அதை சுரவரிசைகளோடு பாடுவதற்கு பாடகர்கள் சங்கீத ஞானம் குறைந்தவர்களால் அங்கே டப்பாங்குத்து மாதிரி ஒற்றை அடியிலே டப்பா டப்பா என்று போகின்றார்கள். எங்கள் மரபுக்கலை வாத்தியங்கள் தந்த இசை தந்த மொழி, இசையால் குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா என்ற ஒரு சிறந்த வயலின் வித்துவான் இருக்கின்றார், அவர் இசையமைப்பால் அவர் பேசுவார். அதில் மிருதங்கத்தை தரக்கூடிய வித்துவான்கள்லாம் மிருதங்கத்தால் எங்களுக்கு விவரத்தை கூறுவார்கள், எங்களோடு பேசுவது போன்று இருக்கும். வாத்திய கலைஞர்கள் வாத்தியத்தால் எங்களோடு பேசுவார்கள் இசையால். ஆனால் இன்று அப்படி வரவில்லை என்ற ஒரு கவலை தான், வரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. எங்கே அடுத்த உறவு எட்டி எட்டி பார்க்குறது யாராக இருக்கலாம், அவர் வேறு யாரும் இல்லை, எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் தான். வணக்கம், வணக்கம் மகாலிங்கம் அவர்களே, வணக்கம்.
3: நலமாக இருக்கீங்களா?
0: நலமாக, மகிழ்வாக, சிறப்பாக இருக்கின்றோம். நீங்கள்
3: நலமாக மகிழ்ச்சியாக இருக்கீங்களா?
0: உண்மையாகவா?
3: ஆமாய்யா.
0: சத்தியமாகவா?
3: உங்க இணைப்பு கிடைச்சது இல்ல எனக்கு, அதுதான் பெரிய மகிழ்ச்சியா.
0: எந்த இணைப்பு எப்பொழுதும் கிடைக்கும், உங்களுடைய பலத்தளம் தான் சற்று பலவீனமாக இருக்கும், புரிகிறதா? இணைப்புகள் வேறு, சில வேளையில் நீங்கள் என்ன அற்புதமாக அழகாக பேசுகிறீர்கள், பாடுகிறீர்கள், சில சமயத்தில் அதுதானே அதுக்கு அலை என்று கூறப்படுகின்ற, அது அலைகின்றது வான அலையிலே அலைந்து வருவதனால் தான் அது அலை என்று கூறுகிறோம். அது சில வேளை உங்களுக்கு ஒரு அலைக்கழிப்பாக இருக்கும் இல்லையா? சரி, உங்களை மலையெல்லாம் அடிச்சு வந்து கொட்டோ கொட்டணும் மலை என்று அங்கேயெல்லாம் அழகாக படம் வரை இந்த படத்தை போட்டு இருக்கிறீர்கள், பார்த்து மகிழ்ந்தோம். இப்பொழுதும் இருக்கின்றதா அப்படி?
3: இன்று இல்லையா, நல்ல பகல்ல வந்து வெயில் இருந்ததுயா, மாலையில சற்று கொஞ்சம் குளிரோட காற்று இருக்கு,
0: குளிரோட,
3: ஆனா மழை மப்பா இருக்கு,
0: மப்பாக இருக்குதா? சரி, அந்த உங்கள் பகுதியில மல்லியத்தில் மழை பொழிந்தால் அந்த நீர் தேங்கி நிற்குமா அல்லது வழிந்து ஓடி விடுமா?
3: வழிந்து ஓடிவிடும்,
0: வழிந்து ஓடிவிடும்.
3: அதுவும் எங்க தெருவுல சுத்தமா நிக்காதியா, மற்ற தெருக்கள்ல வந்து சில இடத்துல தண்ணி இருக்கும்யா. எங்க தெருவுல வந்து எப்போதுமே வெள்ளம் வந்தது இல்லையா, பக்கத்து தெருவுல பக்கத்து ஊர்லாம் வெள்ளம் வந்திருக்கு, ஆறே வந்து உடைந்து உள்ளார வந்து பூந்திருக்கு, ஆனா எங்களுக்கு வந்து வெள்ளம் வந்தது இல்லையா.
0: இப்பொழுது நாங்கள் பேசும்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், சுத்தமா இருக்காது என்று சொன்னால் ரெண்டு கருத்து இருக்கு, அசுத்தமா இருக்குமா அல்லது சுத்தமான முற்றாக மழை வளைந்து ஓடி விடுவோம். பாருங்கள், அந்த சுத்தம் சுத்தமாக என்ற பதத்துக்கு எப்படி கருத்துக்கள் வருகிறது என்று. சுத்தமாக நீங்கள் கூறியது ஒன்றும் இல்லாமல் வடிந்து ஓடிவிடும் என்பதை, சுத்தமா இருக்காது என்றால் அப்ப அசுத்தமாக இருக்குமோ என்றுமே இல்லை, என்ன பண்ணி வரும் அசுத்தமா தான் இருக்குமோ? சிறப்பு, சிறப்பு, சிறப்பு.
3: வந்து திருவிளையாடல வர்ற மாதிரி இருக்கு
0: எனக்கு. இன்னும் மகாலிங்கம் பண்றோன்னு ஒரு ஞாபகம் இப்பொழுதும் இருக்கின்றது. நீங்கள் சிறு வயதிலே பாலகனாக பாடசாலை செல்லும் பொழுது இந்த செக்கு எண்ணெய் படிக்கும் இடத்தில் தந்து அதிலே உட்கார்ந்து செக்கெடுத்து உண்பது, அது பெரிய வேடிக்கையாக மகிழ்ச்சியாக நகைச்சுவையாக இருப்பதை நினைக்கும் பொழுது எப்படியான குடும்பத்தரமான பையனா இருந்திருப்பீர்கள். ஞாபகம்,
3: எல்லோட வெள்ளமும் சேர்ந்து எண்ணெயும் கலந்த ஒரு இது.
0: அதுக்கு ஒரு தமிழ் பதம் இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு ஒரு தமிழ் பதம் இருக்கு ஐயா, அதுக்கு ஒரு பதம் இருக்கின்றது தமிழிலே, பெண்ணாக்கு என்று கூறுவார்கள். பெண்ணாக்கு, அதுக்கு பேர் பெண்ணாக்கு.
3: பின்னாக்குங்கிறது கூட நாக்கு, அதாவது பின்ன.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல மகாலிங்க, அது ரெண்டு சுழிய இல்ல மூன்று சுழிய கொண்ட இன், பெண் நாக்கு என்று வரும். அதுக்கு பேர் பெண் நாக்கு. ஒரு பாடல் ஜானகி அம்மா என்ற பாடல் இருக்கு, ஞாபகம் இருக்குன்னுதா?
3: தெரியலையா
0: என்னையா? போடா போடா புண்ணாக்கு, அதுதான் அதுதான். இன்று நீங்கள் தந்த பதத்தில் நாங்கள் பின்னாக்கு என்ற கருத்தை கொண்டு வந்து போடா போடா பின்னாக்கு என்ற பாடலை கேட்போமா? நீங்கள் கொண்டு வாருங்கள். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் நீங்கள்?
3: நான் நினைத்தது என்னன்னா, நீங்க யாரு, நான் யாரு, இதெல்லாம் ஏன் வந்து நம்ம இப்படி இருக்கோம்ங்கறதெல்லாம் காரணம் என்னையா?
0: அது எனக்கு புரியவில்லை, நீங்கள் கூறுங்களேன். அன்பு,
3: எதனால நம்ம வந்து இந்த உரையாடல் போக்குவரத்து?
0: அன்பினால், அன்பினால் இணைந்திருக்கணும், அன்பினால் இணைந்திருக்கணும்.
3: அந்த அன்பு வச்சு எந்த உலகத்தையும் வெல்லலாம்ங்கிறது எனக்கு ஒரு அபிப்பிராயம். அன்பு, அன்புங்கிற சொல்ல வந்து பாடல் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு
0: வாழ்த்துக்கள். சிறப்பு, நீங்களாகவே சொற்களை கொண்டு வந்து புகுத்தி அதை எங்களுக்கு தெரிய வைத்து அதை கேட்டு அதுக்கு ஒரு பாடலை திறப்பவர்கள் வித்துவான் தான், கெட்டிக்காரன். என்ன பாடலை கேட்க போகிறீர்கள்? அதை வைத்து, அன்பு என்பதை வைத்து அது என் பாடல் இருக்கின்றதோ
3: இருக்கின்ற அன்பு என்றாலே அம்மா தாய்போல் வந்து இடமா அப்படின்னு சொல்லி அந்த வரிகள் வருங்க.
0: எப்படி அந்த படங்கள் முதல் வரியை கேட்போம்.
3: எனக்கு வரல, இருந்தாலும் சொல்றேன்.
0: ஜெயலலிதா அம்மா அந்த பாடல,
3: இந்த தாயே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா நடிச்ச படங்க. அன்பென்றாலே அம்மா,
0: அந்த அந்த பாடல் நியூ நியூ என்ற திரைப்படமா? சீதாவுடன் நடிக்கிற, சீதாவுடன் நடிக்கிறாரு அந்த பாடல் தானே? அன்பென்றால் அது அம்மா அந்த பாடலா? இல்லை அவர் பாடியது காலையில் கண் விழித்ததுன்னு சொல்லுவது அம்மா. எப்படி எப்படி அந்த பாடல், என்ன பாடல் நீங்கள் கேட்க வேண்டிய பாடல்?
3: தாய்போல் வருமா அன்பு அப்படின்னு சொல்லி வரும், அன்புங்கிறது பின்னாடி வரும். ஆனா அந்த காலைக்கு நீங்க சொல்ற மாதிரி காலையில் எழுந்த அம்மா முகத்துல முழிக்கிறது வந்து அவ்வளவு அன்புங்கிற மாதிரி வரும். அன்புங்கிறத கருத்து வச்சுதான் அது வரும். ஆனா அதுலயே வந்து நிறைய தாய் பத்தி எல்லாம் வரும். இந்த பாடல் வந்து ஒரு இனிமையான ராகத்துல வந்திருக்கு. அந்த இந்த ராகம் என்னன்னு தெரியல, கஸ்தூரி அம்மாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
0: இல்ல இல்ல, கஸ்தூரிக்கு தான் தெரியும், அவர் தான் மீட் பண்ணு. பாடலின் முதல் வரியை கூறுங்களேன்.
3: அதான்யா நீங்க சொன்னதுதான் யா ரைட்டு. காலையில் கண் விழி, காலையில் கண் விழி,
0: காலையில் எழுந்ததும் கண் விழித்தால் அம்மாவா?
3: அம்மா.
0: சரி, அந்த பாடல் உங்களுக்கு காலையில் எழுந்தது. இப்போ எழுதுவார்கள், எழுதுவார்கள் மற்றவர்கள் எழுதுவார்கள் உங்களுடைய அந்த கருத்து என்ன பாடல்னு. உடனே மகள் சியாமலா துடிச்சு கொண்டு ஓடி வந்துடுவார், இல்லைன்னா எங்களுடைய ரேவதி எழுதுவார், உடனே எழுதுவார் அவர்.
3: நான் தடுமாறும் போதெல்லாம் அவங்க ரெண்டு பேருமே தான் அந்த இது கரெக்டா சொல்லுவாங்க.
0: தாய், அவர் தாய்க்குலம் அல்லவா? தாய்க்குலம்.
3: ஆமாயா.
0: சரி, இப்ப இன்று பகல் வேலை எப்படி சென்றது உங்களுக்கு? பேச வேண்டும்.
3: இன்று ஆடி மூன்றாவது செவ்வாய்,
0: கஸ்தூரி அம்மா வந்து சொன்னான், கஸ்தூரி மகள் மிக வந்து கூறிவிட்டார். கூறுங்கள்.
3: மிக மிக ஒரு புண்ணிய நாளாகும் அது. இதுல வந்து அந்த பத்மகாளி அம்மன் சொல்ற அந்த காளியம்மனுக்கு நான் அந்த வாரம் வாரம் செல்றது. இந்த
0: பார்த்தீர்களா, உங்களுக்கு இணைப்பு நின்று விட்டது போல் தெரிகின்றது. எங்களிலே பிழை இல்லை, நாங்கள் இணைந்து உங்களை ஆவலோடு உங்கள் கருத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தான் வலைத்தளம் சதி செய்கிறது மகாலிங்கம். உங்களுக்கு ஏன் அப்படி இணைக்கின்றேன், மீண்டும் பார்ப்போம். வந்துவிட்டார், என்ன நடந்தது
3: ஐயா? தடை வந்துருச்சு.
0: எங்களிடம் தடை இல்லை, உங்களிடம் தான் தடை. இந்த இடையூறுகள்
3: வருகின்றது
0: என்னென்னா, உங்களுக்கு அழைப்புகள் அடிக்கடி வருகின்றது போல் இருக்கின்றது.
3: ஆமா,
0: அதுதான் அதுதான்.
3: அது அந்த மூன்றாவது செவ்வாய்க்கிழமை அந்த ஆடி செவ்வாய்ங்கிறது மிக வந்து மாரியம்மனுக்கு வந்து உகந்த நாளையா. அதுலயும் வந்து காளியம்மனுக்கு வந்து உகந்த நாள். எங்க தெருவில் இருக்கிறதும் காளியம்மன் தெரு கோயில் தான், எங்க தெருவு பேரே காளியம்மன் கோயில் தான். அதனால என்னமோ தெரியல பாசம், அந்த அம்பகத்தூர் காளியம்மன் சொல்லிட்டு அந்த காளி கோயில் இருக்கு, அங்கே போய் அந்த பால் அபிஷேகம் பார்க்கணுங்கிற மட்டுமே அந்த ஒரு ஆசையினால இன்னைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சதையா, மிக அருமையா அந்த தரிசனம் கிடைச்சது. அதே மாதிரி நானும் வந்து சில பேர் வந்து பால்லாம் கொடுத்தாங்க, அதை நான் கொண்டு போய் உற்சாகத்தோடு கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டர் இருக்கும் அந்த கியூவில் சுற்றி அவங்க வரணும், கொண்டு போய் கொடுக்க முடியாது. நான் உள்ளார பூந்து என்னை வந்து யாருமே சொல்லலை, இருந்தாலும் நான் உள்ளார போய் அந்த பாலுங்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணி கேனில் டப்பாவில் வாளியில் இதெல்லாம் வச்சுருந்தது ஒரு 10-20 பேருக்கிட்ட வாங்கி நான் கொண்டு போய் கொடுத்து
0: சிறப்பான சேவை.
3: மிக சந்தோஷம்யா. அந்த நான் எப்படி போய் பார்க்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி எனக்கு கிடைச்சது.
0: அன்னைக்கு நினைத்தது நிறைவேறும். நல்லதோர் நாள், நல்லதோர் தினம், நல்ல சேவை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் அந்த பாடலை நீங்களும் நானும் தடுமாறி கொண்டிருந்த வேளையில் நாங்கள் நினைத்தபடி கஸ்தூரி மகள் அங்கிருந்து அனுப்பி வைத்தார். அது காலையில் தினமும் கண்பளித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா என்று வருகின்றது அந்த பாடல். அதுதானே. நன்றி காயத்ரி அவர்களே, நன்றி நன்றி. காயத்ரி அந்த பாடலை உடனே எழுதி அனுப்பி
3: விட்டாருங்க.
0: மன்னிக்க பண்ணும் கஸ்தூரி, பாருங்கள் பெயரை மாற்றி விட்டேன், காயத்ரி என்று விட்டேன். கஸ்தூரி காயத்ரி கஸ்தூரி மகளே மன்னிக்க வேண்டும். கஸ்தூரி சாயந்தான் நீங்கள் அனுப்பி விட்டீர்கள் அந்த பாடலை. அமைதிப்புறாவே என்ற பாடலும் அழகாக இருக்கொண்டு சரவணனோடு பேசும்பொழுது எழுதியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது எங்களுடைய தஞ்சாவூர் தர்மபுரி சாந்தியும் இணைந்திருக்கின்றேன், ஜியாமலா இணைந்திருக்கின்றோம் என்றெல்லாம் எழுதியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி பிள்ளைகளே, பாருங்கள் அடிக்கடி பேசுவோம். இப்பொழுது சொல்லோடு பாடல் நிகழ்வில் நான் அன்பாக வந்து இணைந்து பல கருத்துக்களை தந்த மகாலிங்கத்தை நன்றி. உங்களுடைய காலையில் தினமும் கண்பிடித்தால் அம்மா என்ற அந்த பாடல் காற்றலையில் வரும் பொழுது கேட்டு மகிழ்வோம். நன்றி மகாலிங்கம், மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி
0: நன்றி. அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கிறார் காற்றலையில். உங்களுடைய நண்பர், எங்களுடைய தோழர் நான் அழைத்துக் கொள்வேன் தானாக வந்த சந்தனம் என்று அன்பு நாகப்பன் அவர்கள் கோவை மாநகரில் இருந்து. வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எங்கள் பகல் நேர வணக்கத்தை தந்த உங்களுக்கு அன்புடன் இரவு நேர வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் உங்களிடம். நீங்கள் நலம் தானா?
4: நலமும் மகிழ்வும் வளமும்
0: சிறப்பு. அனைவரும் நலமா?
4: அனைவரும் நல்ல நலம் ஐயா.
0: ஏனென்றால் நல்ல நலம் அட நலம் பெறும் நல்ல நலம் சிறப்பு சிறப்பு. இப்ப உங்களை மட்டும் கேட்டு விட்டால் மற்றவர்கள் கேட்ப நாங்கள் மனிதர்கள் இல்லையா, எங்களை கேட்கவில்லையே என்று எப்படி மழை அப்படி அங்க உங்களுக்கு இப்ப இன்று மழை எதுவும் பொழிந்ததா? அவங்க கேரளாவில் மழை பொழிகின்றது, அந்த சாரல் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சான்று இருக்கிறது அங்கே சிறப்பு சிறப்பாக இருக்கு.
4: நியூஸ்ல பாக்குறேன் கேரளால ஏக இடத்துல வெள்ளங்கய்யா,
0: ஐயோ
4: அளவுக்கு அதிகமான வெள்ளம்.
0: ஓ அளவுக்கு அதிகமான வெள்ளம்,
4: பாதி மாவட்டங்களே காலி. ஆமா அந்த அளவுக்கு.
0: எங்கே எங்களுடைய ஈழத்திரு நாட்டிலும் மலையக பகுதியிலே மலை மண் சரிவுகள் மழை பொழிந்ததால் மண் சரிவுகள் ஏற்பட்டு இழப்புகள்
4: ஏற்பட்டு
0: அதிலே ஒரு ஒரு வீட்டிலிருந்து 6 பேரை காணவில்லை என்றதுன்னா 6 பேரும் மரணம் அடைந்து விட்டார், மண்ணுக்குள்ளே மாண்டு விட்டார். அப்படின்னா மண் சரிவுகள் மலைப்பகுதியிலே வீடுகள் அமைத்திருப்பார்கள், அந்த மேலே வீட்டுக்கு மேற்பகுதியாக உயர்ந்திருக்கும் மண் மலைக்கு ஈரத்துக்கு அது சொகுசாகி உடைந்து வீட்டுக்கு மேலே விழுந்து மூடிவிடும்.
4: அவ்வளவு வயிற்றுல இருந்து உழுகும் போது என்ன ஆகுன்னா கரைஞ்சு கரைஞ்சு மண்ணு கூட கரைஞ்சிக்க முடியாது, கரைஞ்சு வீடோட
0: அப்படியே நிலை
4: நிறைய பகுதி அப்படி.
0: உங்களுக்கு அப்படி மலைப்பகுதி உள்ளதா உங்களோட ஊர்ல?
4: எங்க ஊர் கோயம்புத்தூர் வந்து சமவெளி.
0: அதுதானே சமவெளி ஐயா, வாழ்த்துக்கள். சமமான மனிதன் சிறப்பாக. இப்பொழுது அங்கே ஆலய உற்சவங்கள் எப்படி நடைபெறுகிறது உங்களோட ஊர்ல?
4: எங்க ஊர்ல மொத்தம் 2 கோயில் தான் பெரிய கோயில் இருக்கு,
0: அந்த அம்பாள்
4: கோயில் ஒன்று, தஞ்சை
0: கோயில். ஓ அங்கே இப்பொழுது ஆடி செவ்வாய் சிறப்பாக நடைபெறும் என்று எல்லோரும் கூறுகிறார்கள். உங்கள் பகுதியிலே அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும். நாங்கள் போகாது விட்டாலும்
4: திருச்சி தஞ்சாவூர் பக்கம் எல்லாம் நிறைய கோயில் இருக்கையா, நிறைய.
0: நாங்கள் போகாது விட்டாலும் உமவர்கள் சென்று அங்கு வழிபாடு செய்து கொண்டு வரும் பொழுது அந்த அருள் எங்களையும் பாலிக்கும், எங்களையும் சாரும் இதுதான் ஆன்மீகம். சிறப்பு சிறப்பு வாழ்த்து. ஏனென்றால் நாங்கள் போகாது விட்டாலும் போனவர்களை பார்த்து நாங்கள் மதிக்கின்றோம், பெருமைப்படுகின்றோம். அது அவரே கண்டபடம் எங்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு இறை நம்பிக்கை, ஒரு ஒரு பெயர் உச்சரிப்புகள் வரத்தான் செய்யும் இல்லையா? பணியெல்லாம் அப்படி செய்யும்.
4: இன்றைய தினம் ஐயா கோவைக்கு ஒரு ஆன்மீக சம்பந்தமா நம்ம சியாமலா சகோதரி கூட வந்திருக்கிறாங்க.
0: என்னன்னா
4: என்னால பாக்க போக
0: முடியும்
4: சொல்றாங்க. நான் வேலையில தவற விட்டு.
0: அவர் சென்று விட்டாரா, திரும்பி விட்டாரா, அல்லது நிக்கின்றாரா?
4: திரும்பி போயிட்டாங்க. திரும்பி பஸ்ல போயிட்டு இருக்கேன்னு
0: சொன்னாங்க. கலைத்து பிடிச்சிருக்கவனுமே ஐயா மகள் எவ்வளவு. உங்களோட ஊர்
4: தெரியலையா? முன்னாடி தெரியல, பணி நிமித்தமா நானே
0: வெளியே சென்று இவ சொல்லாமல் கொள்ளாமல் வந்துவிடு. எங்களுக்கு எனக்கு நேரு வானொலியில் அறிவிக்கணும்.
4: அது என்னன்னு தெரியல, வந்த பிறகு இருக்கேன்னாங்க. ஆனா அதுக்குள்ள என்னால போய் பார்க்க முடியல.
0: சரி, இன்னமொரு சந்த பூமி உருண்டை தானே, மீண்டும் ஒரு தடவை பார்க்கலாம்.
4: மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி வரும்போது முன்னக்கூடியே சொல்லி
0: சொல்லுவா. ஏதோ திடீர் காரியமாக புறப்பட்டு விட்டார். எனக்கும் பேசும் பொழுது என்ன, வீடு மழை பெய்ததப்பா, நன்றாக இருந்ததப்பா என்று கூறிவிட்டு பார்த்தால் பெரிய சத்தம் என்னென்னா, வாகனத்திலே அவர் செல்லுகின்ற பேருந்தோ வாகனத்திலே பாடல் பலமாக மக்கள் கூட்டம் பேசுவது கேட்கின்ற அந்த இடையூறுகளையும் அவர் கூறுவது எனக்கு கேட்கவில்லை. எழுதிவிடும் மகளே பாடல் என்றோடனே அவர் வாக்கு தந்து வாக்களித்து விட்டு பாடலை எழுதியிருந்தார். அந்த பாடலை சிறப்பு சிறப்பு.
4: இங்கிருந்து திரும்பி கிளம்பி ஊருக்கு போயிட்டு இருப்பாங்க.
0: நேற்றைய தினமான நான் எங்களுடைய கணக்கிலே சொல்கிறேன், உங்களுக்கு அது நேற்று இரவோ பகலோ அதை நீங்கள் கணித்துக் கொள்ள முடியும். எங்களுடைய இந்த நேரம் அங்கே அவ பயணத்தில் இருந்தார். வந்து உடனே ஏதோ அவசரமாக வந்து செல்கின்றார் போல் அங்கே எல்லோரும் எழுதி இருந்தார். மழை மழை மழை அங்கே நாச்சியார் கோயில் பக்கம் எல்லாம் மழை என்றெல்லாம் எழுதி இருந்தார்கள்.
4: நல்ல மழையா?
0: ஆக ஒரே ஒரு இடத்தில், ஒரே ஒரு ஊரில் மழை பெய்யவில்லை. தருமபுரி தகடூரிலே சாந்தி துன்பப்பட்டு கொண்டார். வெப்பம் தாங்க முடியவில்லை, அப்படி இருக்கிறது. இன்னும் மழை வரவில்லை.
4: வெப்பம் இருக்குது,
0: வெப்பம் இருக்காது. இல்லை, ஒரு சில இடங்களில் வெப்பம் இருக்கு. எங்களுக்கு இன்றுதான் வெப்பம். எங்களுடைய தொழில்நுட்பவியலாளர் நியமனம் தந்திருக்கார், ஒரு மணிக்கு பின்பு வருவேன்னு சொல்லி. அவர் இனி வந்து பார்த்து ஒப்பந்தங்கள் எழுதி அது ஆயிரக்கணக்கான டாலர் முடியும் செய்து முடிவதற்கு அதை புதிதாக ஆக்கி கொள்வது வருவார் என்று. ஆனால் வெப்பம் தணிந்து எங்களுக்கு மழை பொழிந்து கொண்டிருக்கு. மழை பொழியவில்லை, தூறல்கள் மழை சாரல்கள் வருகிறதாலே கொஞ்சம் குளிர்மையாக இருக்கின்றது. அப்படி இருந்தும் 24 பகை 29 வரை செல்ல இருக்கின்றது.
4: திருச்சி தஞ்சை பகுதியிலெல்லாம், மயிலாடுதுறை இந்த பகுதிகளெல்லாம் இருந்தோம்னா நிறைய கோயில் இருக்கு. கோயில் கோயிலா சுத்தலாம், ஆசைதான் போய் பாக்குறதுக்கு. ஆனா எங்களை பகுதியில கோயிலே இல்ல அதிகப்படியா.
0: அப்படியா? இவ்வளவு ஒரு
4: வேலைதான், வேலைதான் கோயிலா தெரியும்.
0: ஓ, செய்யும் தொழிலே தெய்வம்.
4: ஆமா,
0: வேலை வேலை வேலை வேலை வேலை வேலை வேலை வேலை. சரி, சரி. இன்று நாங்கள் பேசிய இவ்வளவு பேசிய விடயத்திலே எந்த வார்த்தை உங்களை கவனத்துக்கு ஈர்த்தது? கோயிலை பற்றி பேசணும், மழையை பற்றி பேசணும், காலநிலையை பற்றி பேசணும், சமயத்தை பற்றி, ஆன்மீகத்தை பிடிச்சு விட்டீர்களா? வேலை, தொழில், உத்தியோகம், வேலை வேலை வேலையை பற்றி என்ன பாடல் சிறப்புகள்? அவை சண்முகியா
4: கேட்டுருலாம்.
0: பிடிச்சு விட்டேன் பார்த்தீங்களா? வேலை வேலை வேலை வேலை
4: சுத்தி வளர்த்து படத்துக்கு பேர் வைப்பாங்கல்ல, கடைசியிலயாவது ஒரு பேர்
0: வச்சு விட்டாங்க.
4: பசங்களை சொல்லிடுவாங்க
0: அவை சண்முகியில வந்த அந்த பாடல், நல்ல பாடல் அந்த பாடல். பகல் வேலை இப்பொழுது உங்களுக்கு பணியை ஆரம்பித்து விட்டபடியால் கடினம்தான் வந்து இணைவதும் காலம் கிடைப்பது சந்தர்ப்பம் கிடைப்பது கடினம்.
4: பகல் நேரத்தில் எப்படி நிகழ்ச்சி இருக்குதா எங்களோட பகல் நேரத்தில்?
0: உங்கள் பகல் நேரம் தானே மதிய நேரத்தில் நேரொலி இருக்காது. உங்களுக்கு பகல் எங்களுக்கு இருவல்ல ஐயா,
4: அதுதான் கேட்கறேன். அந்த நேரத்துல கிடையாது,
0: அந்த நேரத்துல நேரொலி வராது.
4: 9 மணி நிகழ்ச்சி தான் இருக்கு. நான் நினைச்சிட்டேன் எதா இருந்தாலும் சரி முதல்ல வந்து அடிச்சு புடிச்சு இடத்த புடிச்சிடணும்.
0: இன்று அப்படித்தான் கஸ்தூரி முந்தி வந்து விட்டார். ஆமா, கஸ்தூரி கஸ்தூரி காயத்ரி கஸ்தூரி என்று வருகின்றது. என்ன காரணம் என்று தெரியும். கஸ்தூரி கஸ்தூரி தானவ கஸ்தூரி. என்ன உங்களுடைய பகல் வேலை என்றால் எங்களுக்கு இரவு வழியா இருக்கும் அல்லவா?
4: ஆமா ஆமா ஆமா ஐயா, தூக்கத்துக்கு தான் இருப்பீங்க நீங்க.
0: அப்படி வர வேண்டும் என்றார் உங்களுக்கு. மாலை நேரமும் உங்களுக்கு இல்லை, மாலை நேரம் உங்களுக்கு இரவு நேரமா போய்விடும். எங்களுக்கு
4: இருக்கும் அந்த அந்த வேலையில கொஞ்சம் வர்றதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சிரமம். இன்னொரு 3 மாதம் அளவுக்கு.
0: சரி, உங்களுக்கு உங்களுக்கு 7 மணி நீடித்தாலும் சோபித்தது அந்த நிகழ்ச்சி ஆறுதலாக. உங்களுக்கு இப்போ ஒரு சிலருக்கு மாலை 6 மணி 7 மணிக்கெல்லாம் மகள் இல்லை அது அட்டவணைகளையும் கூட்டி கழித்து பெருக்கி பிறரோடு பேசித்தான் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்வு இந்த நேரத்தை கொண்டு வந்தோம். உங்களுக்கு மாலை 6 மணின்னா ஒரு சிலருக்கு பணி முடிந்து வருகிற நேரம், பிள்ளைகள் பாடசாலைகள் வந்து வீட்டு கடமைகள் செய்து கொண்டிருக்கிற நேரம் என்றெல்லாம் இடையூறாக இருக்கும். ஆறுதலாக இருக்கக்கூடிய 9 மணி உங்களுக்கு கணக்காக இருக்கும் தான் இந்த நேரத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் நேரொலிக்கு. மற்றபடி நீங்கள் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கலாம், சும்மா கேட்டுக்கொண்டு வந்தோம். நேரொலிக்கு வருவது தான் சுவாரஸ்யம்.
4: பேசியில் கேட்கலாம். இதில் என்னன்னாங்க, எங்களுக்கெல்லாம் வேலை இருந்தால் நைட்டு 10:30 வரைக்கும் இருக்குது, இல்லைன்னா 4 பூரா ஃப்ரீயாகவே இருக்கிறோம் வீட்டில்.
0: அது உங்களுடைய முன்பும் கூறியிருக்கிற உங்களுடைய வேலை அட்டவணை வந்து சொல்ல முடியாத ஒன்று அதுதான். சில சமயம் ஊரில் வேறுபடத்துக்கு ஓடி கேரளா பக்கமும் போய்விடுவீர்கள். அப்போ ஆனால் இப்போ கைபேசி இருக்கிறபடியால் எங்கிருந்தும் நான் கடமையை ஆற்றி கொண்டிருக்கும் பொழுது அப்படி நேரம் இல்லையே வருவது. ஞாயிற்றுக்கிழமையிலே 10:30 to 11 மணிக்கு தான் பூர்த்தி ஆகும். ஆனால் அது முடிந்தால் நீடித்திருந்தால் ஒரு 10 நிமிடம் 20 நிமிடங்குள்ளே நான் கடந்த வாரம் நாங்கள் 1 மணி நேரம் வச்சுருந்தோம். நன்றாக இருந்தது, நிகழ்ச்சியும் அப்படி சென்றது. பார்ப்போம் அதை பற்றி இருக்கா. நான்
4: எல்லாருமே 2 பாட்டு பாடி 11:30 வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டாங்க.
0: ஏன்னா ஆரம்ப காலத்தில் 1-2 நிகழ்ச்சி 2 மணித்தேலம் போனது, ஒருவர் இருவரோடு இல்லையா? அதனால் தான் அதை கொண்டு வந்தோம். ஒரு பாடலை கொடுத்து கொண்டு வந்தோம், ஒரு பாடலை பாடிவிட்டு போய்விடுவார் கேட்டுவிட்டு மீண்டும் வராதபடியே நான் தான் பாடலை போட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை ஓடிக்கொண்டு போய். உங்களுக்கு தெரியும் எப்பொழுதும் அப்படி வருவதும் இல்லை, இப்படி வருவதும் இல்லை தானே. அடுத்தது எத்தனையோ பேர் வரவில்லை, இன்னும் வருபவர்கள் வரவில்லை. பாட வேண்டிய அன்றெல்லாம் கிருஷ்ணா வரவில்லை, அவருக்கு பணி, அவர் பயணம். இப்படி வரக்கூடிய சியாமலாவும் அன்று வர முடியாத நிலை. எல்லோரும் தொடர்ந்து எல்லோரும் எல்லா நேரத்திலும் பெறுவார்கள் என்று இல்லை தானே நாகப்பன்? அதனாலே உங்களுக்கு நன்றாக தெரியும். பொக்கிஷம் போன்ற நிகழ்வு கூட இருவருடன் நான் நிகழ்த்தி இருக்கின்றேன். இருவரோடு இப்பொழுது பாட்டுக்கு பாடல் பாருங்க, 9 பேர் 8 பேர் வருகின்றார் உங்களை தவிர. நீங்கள் வந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் தானே. நீங்கள் வருவது சந்தன் ராஜ், நீங்கள் அடுத்தது எங்களது ராஜ்குமார், இவர்கள் எல்லாம் பாட்டுக்கு அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமில்லை. நீங்கள் உங்கள் கடமைகளை புரியுங்கள், கடமைதான் முதலில், அதன் பின்பு நேரம் இருந்தால். ஆனால் நீங்கள் தான் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், அது செய்கின்றீர்கள். அந்த வந்து கலந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம். இப்பொழுது நாங்கள் பேசி கொண்டிருந்த வேளையிலே உங்களை கவர்ந்தது எந்த வேலை என்ற பதத்துக்கு வேலை வேலை வேலை வேலை என்ற பாடலை, அது உங்களுக்கும் பிடிக்கும் அந்த பாடல் சிறப்பு. அந்த பாடலை தருகின்றேன் நாகப்பன். வாழ்த்துக்கள் ஐயா, நலமாக மகிழ்வாக இருங்கள். மீண்டும் நாங்கள் நாளை பொக்கிஷத்தில் சந்திப்போம். நன்றி. பொக்கிஷம் கூட 9 மணின்னா உங்களுக்கு வசதியாகத்தான் இருக்கும். சில வேளை எனக்கு நியமனங்கள் அந்த நேரத்துக்குள்ளே இருப்பதானால் நான் முன்பு 1 மணி 1/2 மணி நேரம் முன்பு வருகிறேன் என்று முன்னறிவித்தல்
4: தந்துவிடுவேன்.
0: உடனே வந்து விடுகிறீர்கள். ஆமாம், நேரம் கிடைப்பதை பொறுத்து. நன்றி ஐயா. நன்றி நன்றி நாகப்பன், நன்றி நன்றி. அடுத்தது என்னுடைய குளப்படி சிங்கம் காற்றலையில் இருக்கின்றார், அவரை இணைக்கத்தாரே வேண்டும். வணக்கம் வணக்கம் வணக்கம் குளப்படி சிங்கம் ஃபாரூக், எப்படி இருக்கின்றீர்கள்? வணக்கம் மகனே, அன்பு வணக்கம் தந்த உங்களுக்கு நாங்களும் எல்லோரும் அன்பு வணக்கம் தந்து நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நீங்கள்
5: மகிழ்ச்சி.
0: அங்கே உங்களுடைய பகுதியில காலநிலை எப்படி இருக்கு மகனே? பாக்கியராஜன் போக தூரல் நின்று போச்சு. சரி, உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டம்?
5: ராமநாதபுரம் மாவட்டம்.
0: ஓ, நீங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்றீர்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்ப தூரல் நின்று போச்சு. சரி, பகல் வேளை என்ன, உங்களுடைய பகல் பொழுது எப்படி சென்றது என்று சொல்லோடு பாடல் நாங்கள் சொல்லிக்கொண்டே பேசிக்கொண்டே இருப்போம். அங்கு பேச்சிலே ஒரு பதத்தை கண்டுபிடிக்கலாம், அல்லது நீங்கள் நினைத்து வைத்து இருக்கும் பாடலை ஒட்டிய பேச்சுக்களை எடுக்கலாம் நீங்கள். சரியா?
5: உண்மை.
0: இப்ப எங்களுக்கு அன்பு மாலிங்கம் வந்தாரே மனதுக்குள்ளே ஒரு அன்பு என்ற பதத்தை வைத்துக்கொண்டு, அம்மா என்ற பதத்தை வைத்துக்கொண்டு அதையொட்டி பேசிவிட்டு பாடலை கேட்டுவிட்டு போகிறேன். நீங்களும் அப்படி வரலாம். ஆ, பாருங்க, பேசுங்க. பகல் போலே
5: என் நண்பனோடு உல்லாசமாக சுற்றி திரிந்தேன்.
0: ஓ, எங்கெல்லாம் போனீர்கள்? ஆலயம் அல்லது கடை வீதி அல்லது கடற்கரை அல்லது மலைப்பகுதி, எங்கு சென்றீர்கள்?
5: நாங்க வந்து இந்த வண்டி டூ வீலர் எடுத்திருந்தாப்ல, அதுல இது அதோடைய இன்சூரன்ஸ் புக் வாங்கிருக்கேன்.
0: அப்ப சுத்தி தெரிஞ்சிரு, சுத்தி அடித்து விட்டு வந்திருக்கீர்கள். சுத்தி அடித்து விட்டு வந்திருக்கு. வாழ்த்துக்கள். அந்த சுத்தி என்பதை பார்த்தீர்களா? சுற்றி வருவதை சுத்தி என்று பேச்சு வழக்கிலே வந்து விட்டது இல்லையா? சுற்றுதல், சுற்றுலா, சுற்றி பார்த்தல், சுற்றி திரிதல். அந்த சுற்றி திரிதலுக்கு பல விதமான கருத்து. சும்மா வயல வட்டி இல்லாமல் தண்டைச்சோறு சாப்பிட்டு சுற்றி திரிகிறதும் இருக்கு, சுற்றி திரிகிறது. தேவை இல்லாமல் அரட்டை அடித்து கொண்டு வாலிப பருவத்தில் பூர்வாரங்களோட வம்பு பண்ணி கொண்டு சுற்றி திரிகிறது இருக்கின்றது. சும்மா தேவை இல்லாமல் பணங்களை கொண்டு சென்று செலவழித்து சுற்றி திரிவது, இப்படியெல்லாம் பல இருக்கிறது. ஓ, அறிவுக்காக பல விடயங்களை பார்த்தறிய வேண்டும் என்று சுற்றி திரிந்து பார்ப்பது, இப்படியெல்லாம் சுற்றி என்றதுக்கு பல கருத்துக்கள் இருக்குது. சரி, நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். அப்போ சுற்றி வரும் பொழுது உங்களை கவர்ந்தது என்ன, எந்த விடயம் கவர்ந்திருந்தது உங்களை?
5: பழைய நினைவுகள்லாம் பேசி தெரிஞ்சிடும்.
0: ஓ, அப்போ பழைய, அப்போ பாலிய நண்பரோடு சென்றிருக்கின்றீர்கள். தற்காலிக நண்பர், இப்பொழுது வந்த நண்பரில் பாலிய நண்பரோடு, என்ன சின்ன வயது நண்பராக இருந்தேன். ஆ, அது ஒரு வசதி தான். அப்பொழுது மறந்த ஞாபகங்களை நினைவூட்டுவது.
5: ஆ,
0: அப்படி அந்த நினைவு அலைகளில், அப்படி வந்த நினைவு அலைகளில் என்ன நினைவு அலைகள் உங்களை தட்டியது?
5: அந்த ரெண்டு திருக்குறள் ஞாபகம் வந்ததுப்பா.
0: அட்டேங்கப்பா, என்ன திருக்குறள் ஐயா?
5: அதாவது
0: உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கண் இடுக்கண் களைவதே நட்பு என்ற திருக்குறள் உங்களுக்கு உதவி செய்தல், மற்றவரை காப்பாற்றுதல், மற்றவர்களுக்கு உதவி செய்ய சிறப்பு. அது என்ன என்ன சந்தர்ப்பத்திலே அந்த ஞாபகம் உங்களுக்கு வந்தது, என்ன காரணத்துக்காக?
5: நட்பு இதுவரை நீடிச்சிருக்கலப்பா, அதே நினைச்சேன். மகிழ்ச்சியா.
0: ஓ, நட்பு என்றால் உடுக்கை இழந்தவன் கை போல் இருக்க உடனே கை வந்து எங்களுடைய மானத்தை மறைப்பதற்கு உடுப்பு வைத்திருக்க கட்டியிருப்போம். அந்த ஆடை, அது ஆண் ஆடை பெண்ணாடை என்று இல்லை, எந்த ஆடை என்று இல்லை, ஆடை கட்டுவது மானத்தை மறைப்பதற்காக, அது உயிருக்கும் மேலானது. அந்த நேரத்தில் அது ஆடை மெதுவாக நழுவிவிட்டால் அது கீழே விழப்போகின்றது என்று மானத்தை மறைப்பதற்காக எங்களோட கை எப்படி ஓடி சென்று உடனடியாக, எங்களோட கட்டளை இல்லாமல் சொல்லாமலே ஓடி சென்று இழுத்து தூக்கி பிடிச்சி சொல்வதோ, அதே போல நண்பன் இருக்க வேண்டுமாம் உதவிக்கு.
5: அந்த நட்பு கிடைச்சது
0: மகிழ்ச்சி. அப்படியா, அப்படியா, நண்பன் இருக்குங்க. சரி, அப்ப அந்த நட்பை அடிப்படையாக வைத்து இப்படி எல்லாம் திருக்குறளை கூறும் உங்களுக்கு என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
5: அதே பாடல் நம்ம காதல் தேசத்திலிருந்து, முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா.
0: அவர் நீங்க முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி அந்த பாடல் தானே?
5: ஆமாப்பா, அந்த வரி மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்குமா. மூழ்காத சிப்பிடிச்சு.
0: ஓ, இப்ப வந்துடு முஸ்தபா முஸ்தபா ஓமப்பா அண்டு வந்து விட்டா. ஆமாப்பா, எந்த கட்டத்திலே இந்த இந்த பாடல் உங்களுக்கு ஞாபகம் வருவதற்கு ஏதாவது சந்தர்ப்பம் ஏற்பட்டதா?
5: என்று என்னுடைய நண்பன் என்னோட

0: என்று எண்ணுகிறேன். ஆனால் நட்பை பற்றி பல பாடல்கள் இருந்தது. அதிலே இது முஸ்தப்பா முஸ்தப்பா மிகவும் ஒரு ஜாலியான பாட்டு தான், சிறப்பான பாடல். இப்பொழுது அவர் இந்த மேல நாடு அரப நாடுக்கு செல்கின்றாரா இல்லை அமெரிக்க நாடுக்கு செல்கின்றார், எங்கே செல்கின்றார்?
1: நம்ம நாகப்ப அவருக்கு தான் போறாரு.
0: என்னையா?
1: நம்ம நண்பர் நாகப்பன் ஊருக்கு தான் போறாரு.
0: ஓ, அப்ப கோவை மாநகரத்துக்கு செல்கிறார். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து கோவை மாவட்டம் அங்க செல்றது. அவரை இவருக்கு தெரியுமா தெரியாது? உங்களுக்கு தான் தெறியுமா? உறவுகள் நீங்கள் ஒருவர்கள் சந்திப்பதை நீங்கள் நாங்கள் அதை எடுத்து மகிழ்கின்றோம். சகோதரர்களாக, நண்பர்களாக, தோழர்களாகின்றீர்கள் ஒவ்வொருவரும். அதிலே முதல்வர் வந்து எங்களுடைய நாகப்பன், அடுத்துக்காக எங்களுடைய கிருஷ்ணன், மகாலிங்கம் போன்ற தேடுவார். போற இடத்துல ஒரு நண்பர் இருந்துருவார்கள், எங்கள் வானொலி நண்பர். அதை சந்தித்து விட்டு வந்து எங்களுடைய சரவணன் போன்றோர் எல்லாம் சந்தித்து விட்டு வந்து பேசுவார்கள். நல்லது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அப்ப முஸ்தப்பா முஸ்தப்பா உங்களுக்கு விருப்பமான பாடலாக என்று நீங்கள் பேசியதில் நட்பு என்றதை நாங்கள் நட்பு பற்றி பேசுவோம். சரி, நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பதங்களை பேசுவீர்கள், எத்தனை சொற்களை உபயோகிக்கின்றீர்கள், ஞாபகம் இருக்கா? எண்ணிக்கணக்கு இல்லையே. ஆமா, என்னவென்றால் நான் கேட்ட கேள்வி, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஆய்வுகளிலே கூறப்படுகின்றது 16,000 சொற்களை உபயோகிக்கின்றார்களாம் கிட்டத்தட்ட. அதிலும் பெண்கள் அதைவிட மேலாக பேசுகின்றார்களாம். எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இப்ப நாங்கள் இருவருமே எத்தனையோ 100 பதங்களே கண்டுவிட்டோம், பேசிவிட்டோம். எத்தனை? 100, 100க்கு மேற்பட்டதே பேச. அதனால் இந்த சொற்கள் என்பதை, மொழிகள் இல்லாவற்றுக்கும் சொற்கள் இருக்கிறது. இந்த சொற்கள் தான் உள்ள கிடக்கையை வெளியே கொண்டு வருவதும் உள்ளே வாங்குவது. கூறுங்கள், வேற என்ன கூற போகின்றீர்கள்?
1: ஒரே ஒரு திருக்குறளுக்கு மட்டும் விளக்கம் கொடுங்கப்பா.
0: என்ன ஐயா?
1: நன்றி மறப்பது நன்றன்று, அன்றே மறப்பவர்
0: அல்ல.
1: விளக்கம் வேணும்ப்பா.
0: நன்றி
1: மறப்பது
0: நன்றன்று,
1: மறப்பது நன்று, அன்றே மறப்பது நன்று.
0: அது நன்றி. ஒருவர் எங்களுக்கு ஒரு உதவி செய்தால் அந்த நன்றியை உயிருள்ளவரை மறக்கக்கூடாது. அதே நேரம் அந்த அடுத்த வரை கூறு, அன்றே மறப்பது நன்றன்று கூறுகிறீர்கள் அல்லவா, அது என்னவென்றால் சொல்லிவிட்டு கொடுத்து விட்டு சொல்லி காட்டக்கூடாது. அந்த மற்றவர்கள் இல்லை, நாங்கள் கொடுத்து விட்டு. அடுத்தது, இன்னொருவர் எங்களுக்கு துன்புறும் வண்ணம் ஏதாவது நடந்தால் அதையும் நாங்கள் மறந்து விட வேண்டும். ஆமாம், சொல்லி காட்டக்கூடாது. அந்த குரல் சரியான திருத்தத்தில் வரவில்லை. சரியா? என்னன்று அது எப்படி வர? என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வு உண்டாம், ஒய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்று வரும். எந்த விதமான நன்றிகளை சொல்லுகிற உபகாரங்களை நாங்கள் மறந்தாலும், எங்களுக்காக மற்றவர்கள் செய்கின்ற நன்றி செய்கின்ற உதவியை மறப்பது நல்லதல்ல. ஒய்வே இல்லை, விடுவே இல்லை. சரியா என்று பேர் இருந்தது. பூர்த்தி ஆகியிருக்கிறதா அல்லது இன்னும் விளக்கம் வேணுமோ? அந்த இரண்டாவது முதலில் நீங்கள் கூறு, நன்றி மறப்பது நன்றன்று, அதை அன்றே மறப்பது நன்று என்று கூறப்பட்டிருக்கிறது அல்லவா. ஒருவர் எங்களுக்கு செய்கின்ற தீமைகளை, அது தீமை என்று தெரியும், ஆனால் அதை நாங்கள் மனதிலே வைத்து அவர்களுக்கு எதுவும் செய்து அதை அன்றே மறந்து விட வேண்டும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் வேண்டாத ஒன்றை எங்களுக்கு செய்துவிட்டார், அவர் வேண்டுமென்று செய்தாரோ, விஷமமாக செய்தாரோ, வினயமாக செய்தாரோ, அது அவருடைய, அது அவருக்குத்தான் அது கேடு விளையும். நாங்கள் அதை தூக்கி வைத்து எங்கள் மனதை உறுத்தி துன்பப்படுவதோடு திருப்பி அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எல்லாம் எண்ணுவது கூடாது. ஆனால் நன்றி மறப்பது நன்றன்று, ஒருவர் எங்களுக்கு செய்கின்ற உதவியை நாங்கள் மறப்பது நன்றன்று. அதனால்தான் எங்களை பெற்ற தாயை நாங்கள் இறுதி வரைக்கும் நன்றியோடு இருக்கின்றோம் இல்லா, தாய் தந்தையர்க்கு. எங்களுக்கு அருள் புரியும் ஆண்டவரை நாங்கள் இறுதி வரைக்கும் நன்றியோடு இருக்கின்றோம் இல்லவா. அது மட்டுமல்லாமல் ஒரு நண்பன் எங்களுக்கு ஒரு உதவியை செய்தார், அல்ல இன்னொரு முகம் தெரியாத ஒருவர் எங்களுக்கு ஒரு உதவியை செய்து விட்டார். உதாரணமாக நீங்கள் ஓடி செல்லும் பொழுது ஒரு விபத்து ஏற்படுது, ஒரு வண்டி கவிழ்ந்து விழுகிறது, அதிலே உங்களுக்கு காயம் ஏற்படுகிறது, யாரும் இல்லாத இடத்துல ஒரு ரோடி வந்து, முன்பின் தெரியாத ரோடி வந்து உங்களை தூக்கி உதவி செய்கின்றார். அதையெல்லாம் மறக்கக்கூடாது தானே, அதை யாரோ விவரோ. நன்றி மறப்பது.

0: நன்றன்று நல்லதல்ல. அந்த அன்றே மறப்பதென்றதுக்கு வேறு ஒரு இதிலே தான் வரும், இதில் தொடர்ந்து வர மாட்டாது. ஆனாலும் அன்றே மறப்பதென்றால் தீமைகளை கொடியதுகளை அன்றே மறந்துவிட வேண்டும். அடுத்தது இன்னும் ஒன்று அதுக்கு கருத்தெடுக்கலாம், நாங்கள் ஒருவருக்கு ஒரு உதவியை உபகாரத்தை செய்துவிட்டால் அது அன்றே அதை விட்டுவிட வேண்டும், அதை நினைக்கக்கூடாது. தொடர்ந்து உங்களுக்கு அப்படி செய்தேன், இது செய்தேன், நான் அவருக்கு இது செய்தேன், அது செய்தேன் என்று சொல்லக்கூடாது. அதனால் தான் இன்னொன்று வருவது, வலது கை கொடுப்பதை இடது கையே அறியக்கூடாது என்றும் இருக்கின்றது. ஃபாரூக், ஃபாரூக் இருக்கிறீர்களா? நான் மட்டும் எனக்குள்ளே பேசுகிறேனா? பதிலை காணவில்லை. நன்றி. இப்போ முஸ்தப்பா முஸ்தப்பா என்ற பாடலை தந்தவருக்கான அந்த பாடலுக்கு ஆயத்தமாகவும், அடுத்து வருகிறாள் என் அன்பு மகள் ரேவதி வருகின்றார். வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி, வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மகளே. மும்பையால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். பாடல் தொடரும் வேளை வருகின்றது. நிகழ்ச்சியிலே வந்து இப்பொழுது ரேவதி இணைய வருகின்றார். மீண்டும் இணைத்து பார்ப்போம். இணைந்து விட்டார். வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி, வணக்கம்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே. கே கே நகர், சென்னை மாநகர். நான் நலமாக மகிழ்வாக சிறப்பாக என் உறவுகளோடு உறவாடி கொண்டு இருக்கின்றேன். நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் மிகவும் நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: சிறப்பா. உடல் நலம் எப்படி இருக்கின்றது மகளே? வைத்தியரோட ஆலோசனை
1: கொஞ்சம்
0: ஜலதோஷம். வெப்பத்தில் சென்றீர்களா அல்லது இந்த சாரல்கள் ஏதாவது பட்டதா? என்ன கை வைத்தியம் செய்தீர்களா, வேற மாத்திரை மருந்துகள்
1: எடுத்தீர்கள்?
0: இதுக்கு முக்கியமாக வைட்டமின் சி, உயிர் சத்து சி உள்ள உணவுகள் பானங்கள் அருந்த வேண்டும். மஞ்சள் நிறம் உள்ள பழங்கள், தோடம்பழம் உங்களுடைய சாத்துக்குடி சிறப்பாக இருக்கும். பப்பாளி அது பழமாமா, அப்படி பல வகைகள். மஞ்சள் நிறம், அது விட்டமின் சி உள்ளது எடுத்துக்கொள்ளுங்கள். அது அது அது அது அது அது அதி மதுரமும் அருமருந்தம்மா நெல்லி. தினமும் ஒரு நெல்லிக்காய், நெல்லி தினமும் ஒரு நெல்லி உண்டு வந்தீர்கள்னா அது சர்வ ஜீவனா ஜீவ சர்வ சஞ்சீவி அம்மா. சஞ்சீவி என்றது நிரந்தரமா. என்னம்மா?
1: முற்றிய நெல்லி, மூத்தோர் சொல் வார்த்தையும் முற்றிய நெல்லிக்கனியும் ஆரம்பத்தில் துவர்ப்பும் பிறகு இனிப்பும்.
0: அப்படி அப்ப நாங்கள் சொல்றோம் உங்களுக்கு ஆரம்பத்தில் கசக்குமாம்மா. அப்படியா? மூத்தோர் வார்த்தை அமிர்தம் என்று நான் அறிந்திருக்கின்றேன். அமிர்தம் என்பது சாகா மருந்து, அது அமிர்தம் உண்டவர்கள் சாகாவரம் பெற்றவர்கள். அதைத்தானே போய் திருப்பார்கடலை கடைந்தெடுக்க சென்றடத்துக்கு அதுக்குள்ளே இந்த விஷம் பெருகி வந்தது இல்லையா? சரி, அமிர்தம் அமிர்தம் சிறப்பு தான். மூத்தோர் வார்த்தையும் முது நெல்லி பழமும் நெல்லிக்கணி முற்றிய நெல்லிக்கணி இனிக்கும். அதாவது மூத்தோர் சொல்லும் அப்படித்தான், முதலில் புரியாது சிந்தித்து பார்த்தால் புரியும். சரியா? நெல்லிக்கனியும் முதல் கடிக்கும் பொழுது கயற்பு துவர்ப்பு அரசுவையும் அதன் உள்ளே இருக்கின்றது. அதை இறுதியாக நாங்கள் மிண்டு முழுங்கி அது உடலுக்குள்ளே போவதற்கு தண்ணீர் கொஞ்சம் குடிக்கும்போது அந்த நா வந்து இனிப்பு சுவையை தரும். அரசுவையும் அதிலே இருக்கின்றது நெல்லியிலே. இங்கே எங்களுக்கு நெல்லி அதை அங்கிருந்து ஆய்ந்து அதை அது பையிலே போட்டு பதப்படுத்தி அது கெட்டு போகாமல் இருப்பதற்காக சில வேதிப்பொருட்களை போட்டு அனுப்பி இங்கே வந்து பண்டகசாலையில் இருந்து திரும்பி வியாபார நிலையத்துக்கு வந்து எங்கள் கரத்துக்கு கிடைக்க நாள் செல்லும். அதற்கிடையில் அதில் உள்ள சத்துக்கள் அழிந்துவிடும். சக்கையை தான் சாப்பிட வேண்டும். மேல நாடுகளே அப்படி
1: இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா அதுக்குள்ள வச்சு சாப்பிடுறது எல்லாமே உயிர் போனதுதான்.
0: இல்லையம்மா, ஃப்ரிட்ஜ் வந்து அந்த ஒரு பொருளை வைத்தால் அது வந்து பாக்டீரியல்கள் தாக்காமல் அதை குளிர்ச்சி அடைய வேண்டும். வெளியிலே இருக்கின்ற பாக்டீரியாக்கள், பாக்டீரியா என்ற அந்த நுண்கிருமிகள், நல்ல கிருமியும் உண்டு, உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கிருமியும் உண்டு. இப்பொழுது உங்களுக்கு ஜலதோஷம் வந்தது வெளியிலிருந்து உங்களுக்கு கிடைத்த பாக்டீரியாவால் தான், இட்ஸ் வைரஸ் அல்ல பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவுக்கு நுழைய முடாமல் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது குளிர்சாதன பெட்டி. அது குளிர்நிலையிலே அதுக்குள்ளே இருக்கும் பொழுது அதுக்குள்ள புதிதாக ஒரு பாக்டீரியாக்கள் உற்பத்தியாக மாட்டாது. அதனால் தான் கூறப்படும் என்று அதில் இருக்கின்ற சத்துக்கள் இழந்து போவது அது இயற்கையம்மா. ஒரு பழத்தை அல்லது ஒரு ஒரு ஒரு கத்தரிக்காயை அல்லது இன்னொரு பொருளை நாங்கள் அந்த உயிரோடு இருக்கும் பொழுது பறித்து வைத்து விட்டால் 25% உயிர் சத்து உடனே போய்விடும். அதன் பின்பு தேக்கி வைக்கும் வேளையிலே மீதி எல்லாம் போய் போய் போய் அது பார்க்க எங்களுக்கு இது உயிர் உள்ளது போல் தான் தெரியும். குளிர்ச்சி தண்ணியை தெளித்து தெளித்து தெளித்து தெளித்து உயிர் கொடுத்து வைத்திருப்பார்கள். சத்துக்கள் இறங்கி விடும். அதை பின்பு கொண்டு வந்து நாங்கள் சமைக்கும் பொழுது பாதி போய்விடும் தீயிலே வெப்பத்திலே
1: மிகுதியத்தான்.
0: அதை உயிரோடு அதாவது ஃப்ரெஷ்ன்னு சொல்லுவார், ரோ வாக சாப்பிட்ற மாங்காய் மாம்பழம் அவையெல்லாம் இயற்கையாக பழுத்ததை நாங்கள் சாப்பிடுகிறோம். அது எங்களுக்கு மாம்பழத்திலே இருக்கு அப்படியானது அன்னாசி பழம் அதெல்லாம் உடனே பறித்து சாப்பிடுவது. வைத்து சாப்பிடும்போது பாருங்கள் அது பழுதடைந்து விடும், வெளியே வைத்து விடாது. ஏன்னா பாக்டீரியாவின் தாக்கம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பாக்டீரியா தாக்கம் இருக்காது. அதுக்காகத்தான் நீங்கள் ஒரு பொருளை வாங்கி வந்து சமையலுக்கு உடனே சமைப்பதற்கும் உங்களுடைய குளிர்சாதன பெட்டிக்குள்ளே வைத்து விட்டு மீண்டும் எடுத்து சமைக்கும் போதும் சுவையில் வித்தியாசம் இருக்கும் அம்மா. நிச்சயமா. அப்போ இன்று அங்கே காலநிலை என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு? மழை தூருகின்றதா அல்லது காற்று அடிக்கின்றதா? வெயில் அடிக்கும் பொழுது வெப்பத்தினால் உஷ்ணத்தினாலும் ஜலதோஷம் ஏற்படலாம். அதிக உஷ்ணத்தினாலும் அந்த கிருமிகள் வரலாம். அதற்காகத்தான் நாங்கள் நிழல் ஊட்டிக் கொள்வது. என்ன வெப்பத்தில் வாழக்கூடிய கிருமிகளும் இருக்கின்றது. அதிக மழை பொழிந்தாலும் அந்த கிருமிகள் அடங்கிவிடும். குளிர் என்ற ஒன்று இருக்கின்றது, அது எங்கள் நாசிக்கு போகும் பொழுது ஒவ்வாமை ஏற்பட்டுவிடும். தீய சுவாசங்கள் இருக்கின்றது. மனம் நறுமணம் விட வேறு மனம் நாங்கள் சாதாரண மனம் நாற்றம் என்று கூறுவோம். நாற்றம் என்றால் மனம். அது துர்நாற்றமாக இருந்தாலும் அது எங்களுடைய சுவாசத்துக்கு ஒவ்வாதது. அந்த துர்நாற்றத்துடன் காற்றோடு துர்நாற்ற காற்றோடு சேர்ந்து கிருமிகள் வந்து நுழையும். கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இதுக்கு நீங்கள் கை வைத்தியம் செய்தது நல்லா நல்ல காற்று வீசும் வேளையிலே நீங்கள் உங்கள் சாளரம் ஜன்னலை திறந்து அதில் நின்று கொண்டு வெளியே இல்லாமல் போதில் உங்கள் ரெண்டு வலது கை இடது கை விரல்கள் சுட்டு விரலை தூக்கி ஒரு சுட்டு விரலால் வலது மூக்கை அழுத்தி கொண்டு இடது மூக்கால் உள்ளே ஒரு தடவை அந்த காற்றை உள்வாங்கி வைத்து கொள்ளுங்கள். ஒரு 2-3 செகண்ட் நாடி வைத்திருந்துட்டு மீண்டும் இடது விரலால் இடது மூக்கை பொத்தி கொண்டு இடது மூக்கால் உள்ளெடுத்த சுவாசத்தை வலது மூக்கு நாசியினால் விடுங்கள். அது உள்ளே சென்று சுத்தப்படுத்தி கொண்டு வர முடியும். 3-4 தடவை செய்தீர்கள் என்றால் அதன் பின்பு சுகமாக இருக்கும் ஆரம்ப காலத்திலே.
1: சரியாம்மா?
0: அதற்கு பேர் அது உங்களுக்கு தெரியும். சாதாரணமாகவும் செய்யலாம். இது தடிமல் வந்துவிட்டது, ஜலதோஷம் வந்துவிட்டது, மூக்கடைக்குது, நாசடைக்குது என்று செய்யும் நேரத்தை விட சாதாரணமாகவும் செய்யலாம். அடுத்து அதிகாலை வேளையிலே நாங்கள் ஸ்நானம் செய்ய சென்ற இடத்திலே 4-5 தடவைகள் மூச்சு அடக்கிக்கொண்டு மூக்கை சீர வேண்டும் என்று வெளியேற்ற வேண்டும். என்ற இரவு நேரத்தில் மின்விசிறிகள் சுத்தும் வேறு காற்றுகளோடு எங்களோட நோய்க்கிருமிகள் அங்கே தங்கி நிற்கும். அவற்றை வெளியேற்றி விட வேண்டும். அதற்காகத்தான் காலையில் அது செய்தால் வந்துவிடும் அம்மா. கவனமாக இருங்கள். அப்படி இல்லை என்றாலும் வைட்டமின் சி மாத்திரை வாங்கி போடுங்கள். வைட்டமின் சி நல்லது. இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் பல விடயங்களை. உங்களை கவர்ந்த விடயம் எதுவாக இருக்கலாம்? எந்த பதம் உங்களை
1: கவர்ந்திருக்கு? அதுமே ஒரு பாடல் இருக்கு. அது வந்து படம் சீசாப்பா. படம் சீசா?
0: படம் சீசாவா? அதுல என்ன பாடல்?
1: பாடல் வந்து பாடல் வந்து நாடி துடிக்கிது துடிக்கிது என்னை நாடி துடிக்கிது துடிக்கிது அப்படியே
0: நாடி துடிக்கிது துடிக்குது என்னை நாடி துடிக்குது அட்டே அப்பா அப்படி அந்த பொருள்.
1: ஆமா அப்பா அதுல அப்ப அருமையான பாடல் எல்லாமே நாடி நாடி நாடின்னு தேன் வரா மாதிரி
0: நாடு எத்தனை நாடு பார்ப்போம் பாடல் வரும்பொழுது எத்தனை நாடி வருதுன்னு பாருங்க. நாடிக்கு உடனே ரெண்டு கருத்துக்கிறது நாடி என்பது எங்களுடைய நாடி இரத்த நாடி துடிக்குது துடிக்குது இன்னும் எங்களை தேடி வரு எங்களை தேடி வருவது நாடி விரும்பி கொண்டு வரது வருது நாடி வருடே அடே அப்பா நாடியா நாடி சிறப்பாக இருக்கின்றது.
1: கண்ணதாசன் அவர்களோட பாடல் அப்பா
0: அருமையான சிறப்பாக அடைந்தீர்கள். நேற்றைய தினம் நீங்கள் வாக்களிக்க தவறிவிட்டீர்கள். என்ன நடந்தது? நான் நீங்கள் வரவில்லைன்னா நான் நினைப்பது
1: என்னன்னா
0: இல்லையாம்மா வரவில்லை என்ற என்ன உறவுகள் வரவில்லை என்றால் நான் நினைப்பது ஒன்றே ஒன்றுதான். முதல் நலம் நலமுடன் இருக்கின்றாரா நலக்குறைவு ஆகிவிட்டாரா இதைத்தான் முதல் இணைப்பேன். வானொலிக்கு எப்பொழுதும் வருவீர்கள், கேட்கின்றீர்கள், எழுதுகிறீர்கள், எல்லாம் பார்க்கின்றீர்கள். அங்கே இந்த முறை தளத்திலேயும் பாடல் எழுதி இருக்கின்றீர்கள். சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் மகளே. கவனம் உடல்நலத்தை கவனித்துக்கொள்ளும். அப்பா சொன்ன பிள்ளைகள் கேட்க வேணும் தானே, பிள்ளைகள் சொல்வதையும் அப்பா அதை கேட்டதுக்கு அதுக்கு ஏதோ சொல்ல வேணும் தானே.
1: வாழ்த்துக்கள்.
0: நல்ல பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைகள் எனக்கு கிடைச்சு. இப்ப அடுத்த பிள்ளை தனிமையிலே இருந்து பாடுபவர் வரப்போகின்றாரம்மா. நம்மட திருபுவனம் திருபுவனம் தனிமையில
1: இருக்கின்ற
0: அவரிடம் போவோம். அவ வந்து பேர குழந்தைகள் வீட்டுக்கு சென்று விட்டார். சென்று அங்க ஒண்ணு தள்ளி விட்டுன்னு
1: வந்துட்டார்.
0: அவர் இப்ப அவர் பாடலை கேட்டு தனிமையிலே அவர் இனிய தனிமையை சிறப்பு மகளே இணைந்தோம். அவர் தான் பெறுகின்றார். அவரையும் இணைத்து விடுவோம். நன்றி. மீண்டும் சந்தோம். நாளை பொக்கிசம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே ஐயா வணக்கம். உங்களை நினைத்து விட்டேன். தனிமையிலே இருக்கின்ற தனி மகாராஜன் எங்கே அழைப்பு தந்து விட்டேன், எங்கே போய்விட்டீர்கள்? சரி மீண்டும் அழைப்பார். அழைக்கின்றார். வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா வணக்கம். என்ன நடந்த கிருஷ்ணன்? கிருஷ்ணன் உங்களை இணைத்து விட்டேன். என்ன நடந்தது? மூன்றாவது அலை மூன்றாவது அலை. வணக்கம் கிருஷ்ணா.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: நலமா இருக்கு?
0: என்ன நாங்கள் நலமா இருக்கோம். தனிமை என்றோன்னு ஏதோ எல்லாம் பண்ணுறீங்க போல்றீங்க. இங்கே அழைக்க அழைக்க கிடைக்கிறது இல்லை உங்களுடைய அழைப்பு. என்ன நடந்தது?
2: தனிமை
0: தனிமை கொண்டு அங்கே தள்ளி விட்டு வந்து இங்கே தனிமை வந்து நீங்கள் உல்லாசமாக இருக்கிறீர்களோ? என்ன சாப்பிட்டீங்க? வீட்டு சாப்பாடா கடை சாப்பாடா நீங்கள் தயாரித்தீர்களா? என்னையா
2: இன்று வந்து இரவு சாப்பாடு வந்து ஹோட்டல்
0: தான். பார்த்தீர்களா என் இனிய தனிமையே தனிமை காண முடியும். நீங்கள் இங்கு அவ அங்கு ஆனால் நீங்கள் அங்கும் அவ இங்குமாக இதயம் இருக்கும் என்று எண்ணுகிறேன் இல்லையா? அவ அங்கிருந்து என்ன சாப்பிட்டாரோ தூங்கினாரா அது வச்சாரா இது எடுத்தாரா இங்கேன்னு அவர் நினைப்பா. நீங்கள் இங்கேருந்து இந்த இவ இருந்தால் அது கிடைக்கும் அது கிடைக்கும் அங்கே எப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. தடுமாறிக்கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை. ஏன்ன அவ அங்கே நலமாக இருப்பா நீங்களும் இங்கே நலமாக கவனமாக இருப்பீர்கள் அவருக்கு தெரியும். நிகழ்ச்சியில செல்லவில்லையா என்று அருகில் இருக்கிற ஆலயத்துக்கு. ஆலயம் தொழுவது சாலமன் அன்று காலையும் மாலையும் கடவுளை வணங்கு என்று அறிந்திருக்கின்றோம். அதிலும் இந்த வேளையிலே நீங்கள் சென்று ஆலயத்தில் பிரத்யேகமாக எல்லோரையும் இணைத்து வணங்குவீர்கள் என்று எனக்கு தெரியும். சிறப்பு சிறப்பு சிறப்பு. பணி எப்படி ஆரம்பித்து விட்டதா, பணி இருக்கின்றதா, அல்லது இன்னும் ஆரம்பிக்கவில்லையா?
2: பணி நடைபெற்றிருக்கு.
0: ஓ, பணி ஆரம்பித்து விட்டது. ஓ, தனிமையில். தனிமையிலே ஒரு ராகம். சரி சரி சரி. தனிமை தனிமை உங்களை வாட்டுகிறதா?
2: இல்லை.
0: ஏனென்றால் பொழுது போவதற்கு தானே கடமை இருக்கின்றது, இல்லை? அதிலே உங்கள் நேரத்தை கவனிக்கிறது. சில கர்மங்களை நீங்கள் வீட்டிலே அதை இதை பார்த்து, அதை அங்கே எடுத்து, இதை இங்கே எடுத்து, அனுசியா வைத்த பொருளை எடுத்து, ஒரு இடத்துல வைத்து மாற்றி அடிச்சு, இப்படி எல்லாம் எப்படி எல்லாம் வரும் என்ன தடுமாற்றங்கள்? எதை பார்த்தாலும் அந்த ஞாபகங்கள் வரும். அப்ப மகளோட பேச, அப்படியா பேசுனீங்களா? பேசாமல் விடுவாங்களா? பேசாமல் விட்டு அவங்கள எடுத்து பேசுவாங்க தானே. சரி, என்று என்ன பாடலை கேட்கலாம் எண்ணீர்கள்? என்ன விடயத்தை பற்றி பேசலாம் என்று எண்ணுகிறீர்கள்? சொல்லோடு பாடல்
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
0: அப்படியா? இப்போ தனிமை என்றதற்கு ஒரு பாடலை கேட்டால் எப்படி இருக்கும்? தனிமை என்று, தனிமை என்பதை குறிக்கக்கூடிய பாடல் உங்களுக்கு நிறைய தெரியும். அப்போ ஒரு பாடலை தரங்களேன். பாடலோ நேரமும் சென்று கொண்டிருக்கின்றது. காரியமில்லை, நான் தருகின்றேன் அந்த பாடலை. தனிமையிலே இனிமை காண முடியுமா? இல்லை பேசுங்கள், போல பேசுங்கள். சில விட வேறு பாடலும் வரும். இந்த என் இனிய தனிமையே என்ற ஒரு பாடல் இருக்கு, கேட்டிருக்கலாம்.
2: புதிய பாடல் ஐயா?
0: ஆ, புதிய பாடல். அதில் வந்து நாங்கள் இதுவரையிலே தனிமை என்றால் இனிமை இல்லை என்றுதான் பார்த்தோம். ஆனால் இந்த பாடல் தனக்கு தனிமை தான் விருப்பம் என்று பாடுகிற கருத்தோடு வருகின்றது. இந்த பாடலே நீங்கள் தந்த பாடலின் வரிகளை பார்த்தால் தனிமையிலே இனிமை காண முடியுமா என்று கேட்கின்றது. ஆனால் தனிமை இல்லை என்றுதானே, அங்கே தனிமை என்ற ஒன்று இல்லை என்றது அந்த பாடலே கருத்துக்கள் வருது. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? கடல் இருந்தால் அது கடல் தனியே இல்லை, அங்கே கரை இருக்கும். அந்த வரிகளை கூறுங்கள். அதில் வருகின்றது தானே. அப்போ தனிமை என்பது கொடுமை இல்லை என்று எண்ணலாம். தனிமையிலே இருந்தவர்கள் ஞானிகள் யோகிகளாக எல்லாம் வந்திருக்கிறார்கள், சித்தர்களாக வந்திருக்கிறார்கள். தனிமை தானே அவர்களுக்கு உதவி செய்தது. நீங்கள் தனிமையை விரும்புகிறீர்களா கிருஷ்ணா?
2: விருப்பம் உண்டு.
0: தேவையான நேரத்தில் உங்களுக்கென்ற தனிமையை நீங்கள், உங்களுக்கென்ற ஒரு தனிமையை நாங்கள் ஏற்படுத்துவாமல் வாழும் பொழுதும் மற்றவர்களோடு பேசும் பொழுதும் ஒரு தனிமை, அமைதியாக இருப்பது ஒரு தனிமை. எங்கள் கடமையை நாங்கள் அமைதியாக இருந்து செய்து கொண்டு, இப்போ அமைதி என்று கூறுகிறீர்கள், அமைதி என்று தொட்டீர்கள் ஒரு வார்த்தை. அமைதியாக நாங்கள் அதை சென்று கொண்டு செய்து கொண்டு போகும் பொழுது அது தனிமையான நினைவோடு தான் போக போகின்றது, இல்லையோ?
2: ஆமாம்,
0: தனி
2: அமைதி இருக்கத்தான்.
0: அமைதி தேவை இல்லையா ஐயா? அதாவது உணர்கிறீர்கள், தனிமை என்பது ஒரு முக்கியமானது மனித வாழ்வில். தனிமை என்பது முக்கியமானது. எத்தனை ஆய்வாளர்கள் தனிமையிலிருந்து தான் சாதித்திருக்கின்றார்கள். அன்பால இணைந்தவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது அந்த அன்பை சுமந்து சுமந்து சுமந்து அந்த தனிமையை விலகி ஓடி வந்து சேர்ந்து விடுவார்கள், இணைத்து விடும் அந்த தனிமை. இன்னொருவர் இணைக்கும் வரைக்கும் தனிமை, இணைத்து விட அந்த தனிமை பறந்து விடும். ஆனால் தனிமை வேண்டும் வேண்டாம் என்று எண்ணிக்கொள்ளலாம், இல்லையோ?
2: ஆமாம்.
0: சரிப்பா, இந்த தன் இப்போ நாங்கள் பேசியதை விட்டு வேறு ஏதும் வார்த்தையில் உங்களுக்கு பாடல்கள் இருந்தாலும் கேட்கலாம்.
2: அன்பை சுமந்து சுமந்து,
0: அட்ட அந்த பாடம் வந்து அன்பை விட்டு செல் பாடுகள். அன்பை சுமந்து சுமந்து அந்த பாடலாம் இந்த பாடங்க கேட்போம்.
2: அன்பை சுமந்து சுமந்து அல்லும் பகலும் இருந்து
0: என்னை வளர்த்த மாமா என்று பேர் அந்த பாடல் இல்லையா, கார்த்திக் அண்ட் சிவகுமார். நல்ல பாடல் அந்த பாடல், அன்பை சுமந்து சுமந்து.
2: அன்பை
0: சுமந்து சுமந்து. அந்த உங்களோட பயணம் எப்படி இருந்தது கிருஷ்ணா? நீங்கள் தனிமை, இப்பொழுது உங்களை நாங்கள் விட மாட்டோம், அப்படியும் பேச வேணும், பலபடியும் பேச வேணும், தனிமையாக சென்று விடுவீர்கள். பயணம் அப்படி இருந்தது?
2: நன்றாக இருந்தது.
0: சிறப்பாக இருந்தது. பயணத்தில் இருந்து கொண்டும் பேருந்தில் இருந்தும் எங்களோட இணைந்து கொள்வீர்கள், அது பெரும் சிறப்பு.
2: பாடல் கேட்கலான்னு ஆசைப்பட்டு இருந்தேன்.
0: என்ன பாடல்?
2: மறுநாள் தான் ஒலிபரப்பாகும் சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது.
0: அது நீங்கள் பேருந்தில் போகும் பொழுது உங்களால் கேட்க முடியும். இப்பொழுது பாடலத்திலிருந்து நேரம் இப்பொழுதே உங்களுக்கு 11 மணியை தொட போகணும், அதன் பின்பு இரவு நேரம் வந்துவிடும். 3-4 பாடலண்டா உடனே கொடுக்கலாம். நீண்ட பாடல்கள், கன பாடல்கள் வந்தால் அது தருவதற்கு 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் எடுக்கும். அன்று போல் உங்களுக்கு இரவு நீண்ட நேரம் ஆகிவிடும். சிலர் கேட்க மாட்டார்கள். அடுத்த உறவுகளின் நிகழ்ச்சியும் வந்து இங்கே எங்களுக்கு எங்களுடைய அட்டவணையை பிழைத்துவிடும். அதனால்தான் 2-3 பாடல், 4-5 ஆக குறைந்த ஒரு 4-5 நிகழ்ச்சியை முடித்து அந்த இதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் கூட பிடிச்சி தந்துவிடுவேன். இது இன்று வந்து இப்பொழுது 8 பாடல்கள் வந்துவிடுகிறது. 8 பாடலுக்கும் அப்படியே 40 நிமிடம் எடுக்கும். அப்போ 11:40 முடிக்க வேண்டியது உங்களுடைய 11 மணிக்கு. நாங்கள் 11:40 வரைக்கும் முடிக்கும் பொழுது தூக்கத்துக்கு செல்பவர்கள், நாளை பணிக்கு செல்பவர்கள் முன்னே தூங்க வேண்டும். குழந்தைகள் இருக்கிற வீடுகளில் அது இடையூறுகள் இருக்கின்றன.
2: அது போன்ற நேரங்களில் நான் வந்து எப்படி பாடல் தேர்வு செய்வேன் என்றால், பகல் நேரம்னா அது கொஞ்சம் புதிய பாடல், இரவு நேரத்தில் கேட்குறதுனா பழைய பாடல் விரும்பி கேட்பேன். அது நல்லா இனிமையாக இருக்கும் இரவு நேரத்தில்.
0: அப்படியா? அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி வந்து மறு உரிமை பரப்புகள் இருக்கிறபடியால் ஒரு தடவை தவறவிட்டால் நேரம் இல்லாமல் இருந்தால் மறு தடவை வரும்பொழுது கேட்டுக்கொள்ளலாம்.
2: அது உண்மைதானே?
0: அது இருக்குதானே கிருஷ்ணா?
2: கேட்டிருக்கேன்.
0: இப்பொழுது நான் இப்போ நேரம் எங்களுக்கு 1:14, உங்களுக்கு வந்து 10:44, இன்னும் 16 நிமிடத்தில் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்து அடுத்த நிகழ்வுக்கு கொடுத்து தொடர்ந்து போய்கொண்டிருக்கப்படும் நிகழ்வுகள். ஆதலால் 8 பாடல்களை தருவதற்கு கொஞ்சம் இப்போ 4-5 பாடல்கள்னா ஒரு 5 நிமிடம் 4 நிமிடம் கூட எடுத்துக்கொள்ளலாம். மன்னிப்புகள் உண்டு, சலுகைகள் உண்டு, தருகிறார்கள் சந்தர்ப்பம் உண்டு, நாங்கள் நீட்டிக்கொள்ள முடியவில்லை இல்லையா?
2: சரிங்க.
0: ஆனால் நீங்கள் தனிமையில இருக்கின்றீர்கள், உங்களுக்காக இந்த பாடல் இரண்டும் வந்து தனிமையா இருந்து கேட்கக்கூடிய பாடல் தானே. அப்ப அந்த பாடலை இப்போ ஒலிபரப்புனா நல்லதென்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ? எங்கள் வார்த்தைகளை எப்படியெல்லாம் செல்லாவிக்கலாம் ஐயா, அப்படியும் பேசலாம் இப்படியும் பேசலாம், வேண்டாம் என்று சொல்ல முடியவில்லை. எப்படி நினைக்கிறீர்களோ என்று ஒரு வார்த்தையை போட்டால் யாராவது என்ன சொல்வார், சரியப்பா கேட்டு போவோம். எனக்கு அப்படி செய்ய முடியாது. இருப்பினும் எல்லோருடைய
2: சொல்லுங்கள், நினைப்பதெல்லாம் சுழ கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கும், நினைக்க தோன்றும்.
0: நினைத்ததெல்லாம்
2: அதாவது நினைக்கிறது உடனே கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்க தோணும்.
0: உடனே கொடுப்பது, இது வந்து உடனே கொடுப்பதற்கு நேயர் நேரம் அல்ல, நேயர் விருப்பம் அல்ல. நேயர் நேரம், நேரம் நேயர் விருப்பம் என்ற ஒன்றுக்கு வேறு வார்த்தைகள் பேச மாட்டோம். நீங்கள் வந்தாச்சு, பாடலை கேட்டாச்சு, எழுதியாச்சு, அந்த பாடலை ஒலிபரப்பியாச்சு, முடிஞ்சதளவு. இது நாங்கள் தொகுத்து வழங்கி உங்களோட பேசி வந்து சொல்லோடு பாடல் சொற்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருந்து விட்டு அதன் பின்பு உங்களுக்கு விருப்பமான பாடலை தருகிறோம், இந்த பாடலை தருகின்றோம். ஏனைய நிகழ்ச்சியும் அப்படித்தான், நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து வருபவர்களுக்கு ஒரு பாடலை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். அது எந்த பாடல் என்று கேட்டு கூடுதலான நண்பர்கள் கேட்டிருந்தால் அதுக்கு ஒரு நேரத்தை எடுத்து அதை ஒரு நிகழ்ச்சியாக கொண்டு வருவேன். இப்போ நேயர் விருப்பம் என்று கொடுக்கு. குறைந்த பொக்கிஷம் போன்ற நிகழ்ச்சி முன்பு 3-4 பேர் தான் வருவார்கள். பொக்கிஷம் முடிந்தவுடன் பாடலையும் உடனே அப்பொழுதே கொடுத்து விடுவேன். அந்த பொக்கிஷம் வந்து அப்படி தான் நீண்ட ஆட்கள் கூடுதலான உறவுகள் வந்தால் கொஞ்சம் நேரம் பற்றாக்குறை இருக்கும் ஐயா, சரியா?
2: நன்றி.
0: இருப்பினும் எல்லோருடைய விருப்பத்துக்கு எல்லோரும் இதை இப்போ ஒருவருக்கு தந்தால் எல்லோருக்கும் அதை நான் செய்ய வேண்டும். அதனால்
2: தான்
0: அப்போ பொறுமையோடு இருக்க இதில் என்று நாங்கள் பேசிய பொறுமை, இந்த மகாத்மா காந்தியின் எதிரில் வந்து பொறுமை, அமைதி, சாந்தம் எல்லாம் இருக்கிறபடியால் சகிப்புத்தன்மை வேண்டும். நீங்கள் கேட்ட பாடல் நிச்சயம் பெறும். இப்பொழுது உங்கள் பகல் வேளையிலே நீங்கள் பணிபுரியும் பொழுது கேட்டு கேட்டு அந்த பணியை செய்யலாம் இல்லையா? இப்போ நான் நீங்கள் கேட்டவன் சுட சுட பாடலை தந்து விட்டால் நீங்களும் சென்று தூங்கி விட்டு பேருந்து உங்களுக்கு இங்கே பாடல் இல்லாமல் போயும். நல்லது. அங்கே எப்படி பிள்ளைகள், கிருஷ்ணகிரி எப்படி இருந்தது காலநிலை?
2: அங்கே கொஞ்சம் இங்க வெயில் தாக்கம் அதிகம், அங்க அந்த அளவு இல்லை.
0: அங்க மலைப்பகுதி தானே, மலைச்சாரல் இருக்கிறபடியே கொஞ்சம்
2: குளிமையாக இருந்தது.
0: குளிமையாக இருந்தது. நாங்கள் அதுவும் இல்லை இதுவும் இல்லை. இப்பொழுது நான்கு நாள், வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள், ஐந்து நாள் இன்றைக்கு ஆறாவது நாளும் அப்படி இந்த வெப்பத்துக்கே தான் வாழுகிறோம். அந்த கருவிகள் இல்லாமல் இன்று இந்த நிகழ்ச்சி முடிய தொழில்நுட்பம், அந்த தொழிற்சாலை அவங்க இயந்திரம் வந்து சரிபார்த்து சுமைப்படுத்துபவர்கள் வருவார்கள். அவர்களை உள்ளெடுத்து நான் கொண்டு சென்று என்னுடைய அந்த இடத்தை காட்டி அதை சீர் செய்தால் சரி வந்தால் குளிர் கிடைக்கும், இல்லையென்றால் அப்புறம் வெப்பமும் கிடைக்காமல் என்னென்ன செய்ய போகிறோமோ தெரியாது. ஒரு பெரிய பாரிய ஒரு விடயமாக மாறிவிட்டது. அந்த வெப்பக்கருவி எங்களுக்கு வெப்பக்கருவி வேலை நிறுத்தம் செய்துவிட்டது, குளிரூட்டியை தரம் மறந்து விட்டது. அதற்கு சில உதிரி பாகங்கள் மாற்ற வேண்டும் என்றால் மாற்றப்போனால் முழுவதையும் மாற்ற வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றது என்று இப்பொழுது பேச்சுவார்த்தையிலே இருக்கின்றோம். இனி அந்த தொழில்நுட்பவியலாளர் வந்து தொட்டு பார்த்து கலட்டி பார்த்து திரும்பி பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு நேரம் எடுக்கும், எப்படியான அதை மாற்ற வேண்டும், எவ்வளவு பணம் முடியும், அதை பார்க்க வேண்டும். அது உடனடியாக செலுத்த வேண்டும், மாதம் மாதம் செலுத்த வேண்டும், அது பெருந்தொகையாக வருகின்றது போல் தெரிகின்றது. அப்போ நாங்கள் இங்கே ஓய்வூதியத்தில் வாழ்பவன் நான், பணி இப்பொழுது இல்லைத்தானே, ஓய்வூதியம் பென்ஷன், அப்போ அவற்றுக்கெல்லாம் அதுக்குள்ளே அடங்கக்கூடியதாகத்தான் பார்க்க வேண்டும். மின்விசிறியை கொண்டு வந்தால் ஒன்று இருக்கின்றது, மின்னிலை வேலை செய்யுது, அந்த காற்று குளிர்காற்றை தரமாட்டாது தானே, சும்மா ஊதிக்கொண்டிருக்கும், அதனால் நோயும் வரும், ஜலதோஷம் வரும், நீண்ட நேரம் அதன் உள்ளே தூங்கணும். மற்றது மகளுக்கு வந்து அந்த மின் விசிறியால் வருகின்ற காற்று ஒவ்வாமை இருக்கின்றது அளவுக்கு, அதையும் பார்க்க
2: இந்த மின் விசிறி இல்லைன்னா இந்த ஓலமட்டை வந்து தண்ணி தெளிச்சு தான்
0: அவத்து அந்த ஓலமட்டையால் விசிற கை விசிறிக்கே நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் தெளிச்சு விட்டு அந்த அது விசும்போறு வர குளிர் வந்து எங்களுக்கு படுகின்றது. இந்த மின்விசிறி வெப்ப காற்றை தான் உள்ளே சுற்றி கொண்டிருக்கிறது. குளிரூட்டி இருந்தால் ஏர் கண்டிஷனர் இருந்தால் அதை குளிர பண்ணி கொண்டிருப்பார். அந்த பகுதி எனக்கு பணிபுரியவில்லை. பிறகு குளிர்காலம் வரும்பொழுது அந்த பகுதி தான் எங்களுக்கு வெப்பத்தை தருவது, ஹீட்டரும் அதன் உள்ளாலே தான் அந்த விசிறிகளாலே தான் பெற வேண்டும். அந்த பகுதி பழுதடைந்து விட்டது என்றால் கிட்டத்தட்ட இது வந்து 20 வருட வீடாகிமா 20 வருடம் ஆகிவிட்டது. இந்த வீடு கட்டி வீடு கட்டும் பொழுது அந்த இதை பொருத்தி விடுவார்கள். அது உதிரிப்பாகம் கொஞ்சம் ஓய்வடைவது ஓய்வெடுப்பது வழக்கம்தானே. அவர் பென்ஷன் கேட்டுவிட்டார். அப்போ அவரை மீண்டும் மாற்ற வேண்டும் என்றால் பொருளை உதிரிப்பாகத்தை விட அதை பொருத்துவதற்கு கூலி அதிகம் இங்கே, சரியா? இப்பொழுது அந்த ஒரு உதிரிப்பாகம் 250 டாலர் என்றால் அதை கொண்டு வந்து பொருத்துவதற்கு $500 வருகின்றது. புரிகிறதா ஐயா? சரி, அப்படி பொருத்து விட்டால் அதுக்கு உத்தரவாதம் வேணுமே. அதற்கு உத்தரவாதம் தரும் பொழுது இது புதிதாக இருக்கும், இதோட இருக்கின்ற அடுத்த கருவிகளும் அடிக்கடி இப்பொழுதாக பார்க்கும். அப்போ அவர்கள் இன்னும் ஒரு ஆலோசனை கூறுகிறார், அதை முட்டாக மாற்றி விட்டால், முட்டாக மாற்றுவதென்றால் கிட்டத்தட்ட $5,000 வேண்டும். அது பார்க்க குளிருக்கும் வெப்பத்துக்கும் இருக்கலாம் பொறுத்து. $500 என்றால் யோசித்து பாருங்கள், சாதாரணமானது அல்ல. ஆனாலும் எங்களுக்கு அது வேண்டியது, செய்ய வேண்டியது செய்யத்தானே வேண்டும். ஆனால் இப்படி ஆலோசனைகள் முதலங்களோட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று நீ அந்த அங்கிருந்து தொழில்நுட்பவியலாளர்கள் வர இருக்கின்றார்கள். இன்னும் சில நிமிட நேரத்தில் வந்து அதை திறந்து பார்த்து பரீட்சித்து பார்ப்பார்கள் எது பிழை எது மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது. இப்பொழுது எல்லாத்தையும் நிறுத்தி வைத்திருந்து நாங்கள் சாளரங்களை திறந்து விட்டு வெளிக்காற்றை உள்ளே எடுக்க பார்க்குறோம். இப்போ வெளியே வெப்பம் 26 வகைக்கு வந்துவிட்டால் அந்த வெப்பம் உள்ளே வர பார்க்கிறது. அதில் பார்க்க பூட்டி விட்டு திரைச்சீலைகளை மறைத்து விட்டு இந்த சாதாரண கூரை மின் விசிறி, சீலிங் ஃபேன், கூரை முன் விசிறி மின் விசிறி, அதை மெதுவாக உடப்பட்டிருக்கின்றேன். கலையகத்துக்குள்ளே அதுவும் இல்லை, கலையகத்துக்குள்ளே அந்த விசிறி பாவிக்க முடியாது. இதுக்கு குளிரூட்டி தான் தேவை, இல்லை என்றால் கண்ணனிகள் மீண்டும் பேர்ந்து குளறுபடி ஆகிவிடும். கவனமாக இருங்கள்.
2: நானும் அனுஷாவும் நானும் அனுஷா வந்து கேரளாவுக்கு போயிருந்தோம்.
0: அப்பா எப்படி இருந்திருக்கும் அந்த இதுக்கு?
2: சபரிமலை பயணம்.
0: அப்ப வெப்பம் எப்படி இருந்தது?
2: அப்ப போகும்போது சுருளி அருவி, தேனி மாவட்டத்துல சுருளி அருவி ஒண்ணு இருக்கு ஐயா, குளிக்க நல்லா ஜாலியா இருக்குன்னு நினைச்சு ஆசைப்பட்டு போனோம். நாங்க போன நேரம் மூடப்பட்டு இருந்தது அருவியில, அருவியில தண்ணி இருக்கு.
0: ஐயோ, அதை பார்த்து விட்டு வந்தீர்கள் அவ்வளவுதான்.
2: ஆமா ஆமா, என் பக்கத்துல போடிலிங்கன்னு ஒண்ணு இருக்கு,
0: அங்கேயே குளிச்சிருக்க.
2: அதை பார்த்துட்டு வந்தோம்,
0: பார்த்துட்டு வந்தீங்க. அப்ப குளிக்க குளிக்கவில்லை, நீராடவில்லை. சரி, இப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு வேறு ஏதாவது பாடல் ஞாபகத்துக்கு வருகிறதா?
2: கோடி அருவி கொட்டுதே உன்னாலே,
0: அந்த பாடல் வந்து விட்டதா? சரி, அந்த பாடலே இந்த அப்ப அந்த ஒரு பாடலே கேட்போம். என்ன சும்மா அன்பை சுமந்து சுமந்து தனிமையில இனிமேல் ஆட முடியுமா? கோடி அருவி கொட்டுதே உண்மையிலே என்ற பாடல், அந்த பாடல். இது அண்மையிலே வந்த பாடலா இல்லை பழைய பாடலா? அடிக்கடி கோடி அருவி கொட்டுது. கோடி அருவியா கோடை அருவியா?
2: கோடி அருவி.
0: அப்படியா? கோடி என்பதுக்கு அர்த்தம் எண்ணிக்கை இருக்கின்றது. கோடி எங்கள் வீட்டு கோடி, கட்டிடத்தின் கோடி என்றெல்லாம் பெறுகின்றது. எப்படி ஒரு பொருள், ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்கின்றது? பல பொருள் இருக்குது. சரி, உங்களுக்கு கோடி அருவி கொட்டுது என்னையா?
2: அதே போல தேனியில சுருளி அருவி குளிக்க முடியல.
0: என்ன காரணம்?
2: குற்றாலத்துக்கு
0: குளிர்மையா கூட
2: தண்ணி இல்ல.
0: ஓ, தண்ணீர் இல்ல,
2: வெயில் தானே ஐயா.
0: ஓ, வறட்சி.
2: குற்றாலம் வந்து அங்கேயும் அருவியில குளிக்க முடியல.
0: ஆமா ஆமா, உலக செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உலகம் பூராவும் வெப்பம் அதிகரித்து நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது என்று. அருவிகளில் கூட தண்ணீர் இல்லாத அளவுக்கு வறட்சி ஏற்பட்டிருக்கின்றது. அங்கே
2: ஒரே சரியா
0: என்னையா
2: குளிக்க முடியாத அளவுக்கு.
0: ஆமாம் ஆமாம், தண்ணீர் தட்டுப்பாடு பெற போகின்றது. நீர் நீர்த்தேக்கம் எல்லாம் வற்றி கொண்டு போகின்றது என்றெல்லாம் பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ இதெல்லாம் கூறுகிறார்கள். இன்னும் 2 வருடத்தில் முற்றாக தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு பசுமை எல்லாம் இழந்து உணவுக்கு தட்டுப்பாடுகள் ஏற்படும் என்று ஒரு செய்தி பரவுகின்றது. இந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. சரி,
2: வருங்காலத்தில்தான்,
0: வருங்காலத்தில் தானே எங்களோட காலம் ஓடி போறாப்போது. எங்களுக்கு இல்லை தானே, நாங்கள் தப்பி விட்டோம் தானே என்று எண்ணக்கூடாது. எது வருங்கால சந்ததிகளும் சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஏதாவது எங்களால் முடிந்த வேண்டும், மரக்கன்றுகளை நாட்ட வேண்டும், அப்படி எதுவும் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். எப்படி இது எவ்வளவுக்கு சாத்தியமாக வருகின்றதோ தெரியவில்லை. நல்லது,
2: ஒன்றும்
0: பண்ண முடியாது. எங்கள் கருத்தில் எதுவும் இல்லை. ஆனால் நாங்கள் அதை செய்யாமல் இருந்தால் அப்படி என்றே நாங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். நன்மை செய்ய பிறந்த நீ அதை செய்ய முடியாது விட்டால் தீமையாவது செய்யாது இரு என்றுதான் அறிவுரை கூறுகின்றது. தனிமையில் இருக்கும் உங்களோடு சில நீண்ட நேரம் உரையாடுகிறோம். மீண்டும் சந்திக்கலாம் நாளை பொக்கிஷத்தில் என்று கூறிக்கொண்டு நாங்கள்
2: விடைபெறுவோம்.
0: அப்படி சொல்லக்கூடாது, முடிந்தால் கண்டிப்பாக என்று கூற வேண்டாம். நீங்கள் வருவீர்கள், சந்தர்ப்பம் இருக்கின்றது, முடிந்தால் வர வேண்டியதுதான். இறைவன் அதுவரைக்கும் எங்களுக்கு
2: கடுமையான போட்டி ஐயா. சென்ற வாரம்
0: எதுக்கு
2: பெற முடியவில்லை?
0: ஓ, அது உங்களுக்கு
2: நாகப்பன்?
0: ஆமாம், அப்படித்தான் இருக்கணும். அப்படிதான் போட்டி என்பது, அப்படித்தானே? தனி ஒருத்தர் ஓடுவது போட்டி இல்லை, பல பேரோட ஓடி சேர்வது தானே போட்டி. நல்லது. நன்றி கிருஷ்ணா, தனிமையை போக்குங்கள், மகிழ்வாக இருங்கள், சிறப்பாக இருங்கள். எத்தனை நாளைக்கு உங்கள் தனிமை? 10 நாள்?
2: 5 நாள்.
0: 5 நாள் தானே, பாதி. இப்போ 1 நாள் போய்விட்டது, தூங்க போய்விடுவீர்கள். தூங்கி எழுந்தால் 1 நாள் கடந்துவிடும், இன்னும் 4 நாள். வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பு. மகிழ்வோடு பாதுகாப்பாக இருங்கள். சந்திப்போம்.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.

சொல்லாயோ வாய் திறந்து என்ற பாடலை கேட்கும் சொல்லோடு பாடல் நிகழ்வு கதம்பத்திலே ஒலித்த வேளையிலே முதல் நேயராக கஸ்தூரி வந்திருந்தார். அவரை தொடர்ந்து அன்பு சரவணன், து ஆர் தேவா, மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம், தானாக வந்த சந்தனம் நாகப்பன், அவரை தொடர்ந்து குளப்படை சிங்கம் அன்பு ஃபாரூக், அன்பு மகள் ரேவதி மற்றும் அன்புக்குரியவர் கிருஷ்ணன், மானங்காத்த கிருஷ்ணன் என்று பெயர் பெற்றவர், இவர்கள் வந்து இணைந்து பல சொற்களை நாங்கள் எங்களை அறியாமல் பேசிக்கொண்டிருப்போம். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு பதத்தை நாங்கள் எடுத்தால் அதில் பல பாடல்கள் இருக்கின்றதை அறிகிறோம். அதிலே ஒரு பாடலை கேட்போம் என்று எண்ணி உங்களுக்கு அதை பதிவு செய்துவிட்டு அந்த பாடலை உடனடியாக தருவதற்கு முடியாத காரணத்தை இப்பொழுது கிருஷ்ணாவோடு பேசும்பொழுது புரிய வைத்தேன். ஆனால் நீங்கள் தூங்கி எழுந்து எங்களுடைய பாடல் ஒன்று அங்கே இருக்கின்றது, அது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போலே நேர் நேரத்துக்கு முன்பு அதோடு இணைந்து இந்த பாடல் வரும் உங்களுக்கு. சொல்லோடு பாடல் நேயர் விருப்பம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு அந்த பாடலை தருவேன் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். நேரம் 1:28 எங்களுக்கு காட்டுகின்றது. 2 நிமிடத்தில் அடுத்த நிகழ்வு நுழைந்து விடும் அல்லவா? அதனால் தொடர்ந்து இந்த கதம்பம் இழுத்து கொண்டு போகின்றது, நேரத்தை முழுங்குகின்றது என்ற குறைபாடுகளும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் சரியான நேரத்துக்கு முடிப்பாது விட்டால் 1 நிமிடம் முந்தி பிந்தி முடிப்பதில் மன்னிப்புகள் உண்டு என்று கூறிக்கொண்டு இன்று 2026 ஆண்டு 8வது மாதத்தில் 4வது நாளுக்கு வந்துவிட்டோம். நேற்று தான் மாதம் பிறந்தேன்னு பார்த்தா 4வது நாளுக்கு வந்துவிட்டோம். செவ்வாய்க்கிழமை 3வது செவ்வாய்க்கிழமை புனித நாளில் எல்லோரும் விரதங்கள் அனுபவித்து ஆலய தரிசனங்களை செய்து ஆன்மீகத்தில் வாழ்வு சிறக்க வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருக்கும் போலே எல்லோருக்கும் வாழ்வு சிறக்க வேண்டுமென்று நானும் கூறிக்கொண்டு அம்பாளை வேண்டிக் கொண்டு உங்களுடைய பாடல்கள் அத்தனையும் தருவேன் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். முடிவுக்கு கொண்டு வரும் வேளையில் என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி, அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் எனக்கு அளித்த அன்பு தமிழ் தாய்க்கும் இவற்றுக்கெல்லாம் மூல காரணமாயிருக்கும் நாங்கள் ஓம் நமசிவாயோ என்று மந்திரத்தை கூறும் எல்லாம் வல்ல ஈசனுக்கும் என் அருகில் இருக்கும் சிவன் ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் வல்லபாம்பாள் சமேதராக இருக்கும் கைலாயநாதர் அவருடைய திருவிழா காட்சிகளை நான் நேரில் சென்று பார்க்க முடியாது, இருந்தாலும் தொலைக்காட்சிகளிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவர் கருணையோடு மீண்டும் நன்றி கூறி அவர்கள் தாழ் பணிந்து கொண்டு என் அன்பு உறவுகளை உங்களோடு இணைந்து நானும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே இறைவனிடம் மீண்டும் மனித நேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து நாங்கள் வாழ்வோம், நல்லெண்ணம் நடக்க வேண்டும், வல்லமை தர வேண்டும் இறைவா என்று இறைஞ்சி கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். சொல்லோடு பாடல் நிறைவு பெறுகிறது. விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்வோம் வளமாக, அன்புடன், மகிழ்வோடு.

0: எங்க பிரகாஷ் ஒரு நிமிஷம் நில்லுங்க. அங்க வணக்கம் அண்ணா, அண்ணா வணக்கம், அண்ணா
1: வணக்கம், வணக்கம், வணக்கம். வணக்கத்தை தெரிவித்துள்ளேன்.
0: கிருபாமூர்த்தி அண்ணா கலைவாங்க அண்ணா, உடனே உங்களோட இணைப்பு சரியில்லை, உங்களோட பெயர் கொடுத்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கிருபாமூர்த்தி மனைவிய சொல்லிட்டா வந்து அவட மனைவி கன நேரத்துக்கு போறதுதான் அண்ணா. என்ன பாட்டு
2: பாட்டு
1: மட்டும்
0: இல்ல பாம்பின் கால் பாம்பறையும் அப்படித்தானே அண்ணா, ரெண்டு பேரையும்
1: பாம்பாக்கிட்டான். ஒரு
0: உங்களுக்கு ஒரு சொல்லு கொடுக்கலாம், சரியா சரியா நீங்க இப்படி நிக்கத்தக்கதா ரெண்டு பாம்பையும் ஒரு ஒரு சொல்லு கொடுத்துடலாம். எங்க பாப்போம், சரி சுலோமா கொடுக்கலாம். ஓகே, மூன்று எழுத்து சொல், இது நடு எழுத்து ரூனா, இவரும் எங்களுடைய ஒரு அன்பு நேயர். பிரகாஷ் சொல்லக்கூடாது, ஒரு அண்ணா ட்ரை பண்ணிட்டேன். மூன்று எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல், இவர் எங்களுடைய அன்பு உறவு. நான் முதல் எழுத்த காணையில, இரண்டாம் எழுத்து ரூனா, ரூனா கருணைக்கு வர ரூனா, மூன்றாவது காணையில.
1: முதல் எழுத்து இல்ல, ரெண்டாவது எழுத்து ரூனா, மூன்றாவது எழுத்து இல்ல,
0: இல்ல இது எங்களுடைய அன்பு உறவு. இன்றைக்கு வந்து பாட்டும் கேட்டிருக்க பாக்கலாம். அண்ணாக்கு ஒரு ஒரு மார்க்ஸ் கொடுக்க, அந்த அவ முணுமுணுக்கிற
1: மூணு எழுத்து சொல்.
2: நான் சொல்லட்டுமாமா?
0: இல்ல சொல்லவேனா, நீங்க சொல்லவேனா, அண்ணாக்கு சான்ஸ் கொடுத்துருக்க, அவருக்கு கொண்டு வரட்டு. உங்களுக்கு நாலுல நிக்கிறீங்க, நல்லா இருக்குது. இவருடைய பெயர் வந்து சைவ
1: சமயத்தோட
0: இல்ல, ஒரு ஒரு ஒரு நேயருடைய பெயர், இங்க வந்து பாட்டு கேட்கிற ஒரு நேயருடைய பெயர் இவர். இவர் இவருடைய இந்த இந்த இந்த பெயர் வந்து சமயத்தோடையும் சம்பந்தப்பட்டது. பக்தி முத்துனா இப்படித்தான் வரும், பக்தி பக்தியோட சம்பந்தப்பட்டது, பக்தியோட. அண்ணா
1: கொஞ்சம் கொடுங்க சகோதரி,
0: கொஞ்சம் என்னண்டு கொடுக்க, இவருக்கு கருத்த முடி இருக்கும், கண் ரெண்டு இருக்கு, மூக்கொண்டு இருக்கு, சொக்க ரெண்டு இருக்கு, பல்லு வரிசையா இருக்கு, கொஞ்சம் ஆள் கொஞ்சம் உயரமா இருப்பார், ஸ்லிம்மா இருப்பார், நடந்தா நல்ல நடையா இருக்கும். இவர் தாயகத்துல இருக்கிறார், சரி கண்டுபிடிங்க. எங்களுடைய இலங்கையில் இருக்கிறார்,
1: இலங்கையில்.
0: இவர் எங்களுடைய இலங்கையில்
1: இருக்கிறார்.
0: அண்ணா சொந்தத்துக்கு
2: ரதீஷுக்கு தான் மலையாளம் தமிழ் தெரியாதுன்னு பார்த்தா ஐயாவே கொண்டு வந்துட்டீங்க.
0: இல்ல சொந்தத்துக்கு உதவி செய்து ஒன்று எடுத்து கொடுக்கலாம். செல்வகுமார் வணக்கம் வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம். நீங்க யாராண்டு வந்தீங்க? அது எதை
3: கண்டுபிடிச்சுக்கு
0: வராது அது. நீங்க ரூனா இல்லோ? நீங்க இது ரூனா? அருள் அருள் அருள் சொன்னீங்க. தாயகத்தில் இருக்காரு, இலங்கையில இருக்கிறான்னு
3: சொன்னேன்.
0: வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கம். என்ன செல்வகுமார் நீ வந்து வந்து ஓடுறீங்க? செல்வகுமார் ஓடியாங்க? செல்வகுமார் வணக்கம். வணக்கம் ஞானசேகரம் அண்ணா. அண்ணா சொல்லுங்க. அண்ணா சொல்லுங்க. ஃபாரூக் இல்ல, அருள் அருள். அது ரூனா அண்ணா. இது ரூனா. இது இது நாங்க கருணைக்கு வாங்க சொல்லி இருந்தேன். ரூனாக்கு எது என்று சொல்லலையோ? சொல்லி இருந்தேன் ஏதோ ஒன்று. நன்றி அண்ணா, நன்றி நன்றி. சரி, அடுத்து அடுத்து அடுத்த சொல்லுக்கு போகலாம். அடுத்த சொல்லுக்கு போன ஒரு பாட்டு, இந்த கோழி குழம்பு வச்சிருக்கேன், கோழி குழம்பு வச்சிருக்கேன் பாட்டு போனதாக்கம் பாப்போம்.
4: கருப்பான

சரி, இந்த சொல்லுக்குள் போலாம். இது ஒரு பொருள், இது ஒரு பொருள், இது இல்லாத வீடே இருக்காது. கொஞ்சம் பண வசதி இல்லாதவர்களிடம் இது இருக்காது. இது நிச்சயமா எல்லாருடைய வீட்லயும் இருக்கும், எல்லா பாடசாலையில இருக்கும், எல்லோரிடமும் இருக்கும். எல்லோரும் அங்க இங்க போகும் போதெல்லாம் கொண்டு போய் வருவார்கள். இது ஐந்தெழுத்து சொல். இது ஐந்தெழுத்து சொல். முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து போடி என்று சொல்ற வார டி டி, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நாலாவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து ரெண்டு சுழி நீ, கன்னிக்கு வார நீ, கன்னி கன்னிக்கு வார நீ. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து போடி டி டி டி ரெண்டு எழுத்து, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நாலாவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து கன்னிக்கு வார நீ. இது எல்லாருடைய கையிலையும் இருக்கும், எல்லாருடைய வீட்லயும் இருக்கும். இது போக்குவரத்து கூட எல்லாரும் கொண்டு போய் வருகிறார்கள். இப்ப இதுல நன்மையும் பயக்கும் தீமையும் பயக்கும், பார்க்கலாம். இது ஒரு பொருள், இது ஒரு பொருள். எங்கே கருப்பான கை, அந்த கையில கொண்டு போலாம், அதுதான் அந்த கை வந்தது. கருப்பான கையால கொண்டு போகலாம், தோளில் தோளில் அது மாட்டி கொண்டு போகலாம், பார்க்கலாம்.

0: கொண்டு வர்றது போல ஓடி வந்துட்டார். நாகப்பன் வணக்கம். நாகப்பன்
1: வணக்கம். அம்மா மடிக்கணினி
0: மடிக்கணினி கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன். வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம். அம்மா
2: மடிக்கணினி
0: மடிக்கணினி மடிக்கணினி கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன். வணக்கம் வணக்கம் வணக்கம் பிரகாஷ். பிரகாஷ் வணக்கம். பிரகாஷ்
3: மடிக்கணினி
0: மடிக்கணினி. அது நாகப்பன் தான் சொல்லிட்டேன். நாகப்பன் சொல்லிட்டா முதல்ல ஓடி வந்து
3: இங்க அதான் காலையில தான் போகுது. ரிங்கிங்கும் போக மாட்டாங்க.
0: ரிங்கிங் போகுது இல்லையா? ஐயோ. வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா
3: மடிக்கணினி
0: மடிக்கணினி அண்ணா கெட்டிக்கார அண்ணா இந்த இப்பதான் வந்திருக்கு. அப்ப விடுபட்டு போயிடாங்க. விடுபட்டு போயிடாங்க. உங்களுக்கு ஒரு சொல்லு தந்து
3: பாட்டு
0: உலகம்
2: போற போக்கு கொஞ்சமும் நல்லா இல்ல.
0: இல்ல கொஞ்சமும் வந்து வருமா இப்படி வரும்.
1: தங்கம தென்னாலே
0: எல்லாரும் மாறி மாறியே சொல்றீங்கண்ணா. சரி நாளைக்கு அந்த பாட்டு வரைக்கும் கேட்கலாம். அண்ணா உங்களையும்
1: பாட்டு வந்து இந்த பாட்டு ஒரு சிறுவன் பாடல்கள் பாடி கேட்டேன். இப்பதான்
0: கண்டுபிடிப்பீங்க சார். இது வந்து மூண்டெழுத்து சொல். இது வந்து மூண்டெழுத்து சொல். முதலாவது எழுத்த காணையில ரெண்டாவது எழுத்து லாவண்ணா. லாவண்ணா அதாவது பாலாக்கு வார லாவண்ணா பாலா. கடைசி எழுத்து காணையிலேயா மூன்று எழுத்து சொல்லுதானே. இது
2: தரவு தரவு
0: தரவு தரவு தரவு. இது நல்ல சுவையா இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: மலாய் மலாய்
0: இல்ல அது என்னமாது. ஆமா என்னமா இது. ஆமா லாவண்ணா. அம்மா ஆமா லாவண்ணா அதாவது அதாவது பாலா பாலாக்கு வார லாவண்ணா. இது எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். இத
2: லாக்கு காலத்து வருமா
0: என்னத்துக்கு வரும். அது அரவு வரும். லாவோட அரவு வந்தா லாவண்ணா. லாவண்ணா
2: நாவா
0: லா லா இதுக்கு
3: லாட்டரி லாட்டரி லாட்டரி லா
0: அது லோ லாவா லாட்டரி லாவட்டி நீங்க சொல்ற
2: லாட்டரி. சரி சரி இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது நீங்க நீங்க என்னை இருத்தி வச்சு அது தந்து கொண்டுதான் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் பாவம் வரையும். எங்க பாக்கலாம். இது மூண்டெழுத்து. இது மூண்டெழுத்து. இது வெண்மை நிறமா இருக்கும். பாவம் அண்ணா அன்றைக்கு சொல்லட்டும்.
2: சொந்தங்களுக்கு
0: ஒரு மாசம் எடுத்து குடுத்துருவாங்க. அல்லாடி எங்க குடும்பம் எல்லாம் படிக்காத குடும்பம்னு சொல்லிடுவாங்கன்னா அதுக்கு தான் பாலாடை உடனே சொல்லிட்டாரு பாருங்க. வெண்மை என்ன பாலாடைட்டாரு
3: பொண்ணும்
0: நல்லா பாடுறா. நல்லா பாடுவா. இந்த பாட்டு பாட சொன்னா சும்மா இருங்க, அது என்ன சொன்ன சூப்பரா பாடல அருமை. அவ பாடின பாட்டுக்குள்ள அந்த பாட்டு தான் எனக்கு பிடிச்சது. அப்படி அந்த தத்துவமா அந்த இது முழுக்க எல்லாரும் சொன்னார்கள் எனக்கு. அது வந்து ராஜா சலூஜாவோட
1: நடிக்கிறது
0: பாடுவீங்களா இல்ல தானே?
2: நீரம்மா நீரம்மா அவளுக்கு பெண் குரல் யாரு?
0: பெண் குரல் அவதான் குடுக்கறா போல
1: இருக்கு. குரல் கிடையாது, அவளே பேசுவா, அவ குரல் தான்.
0: அதான் ராஜா சலுஜாவுடைய குரல் அது, அதுதான் அந்த அது மெல்ல மெல்ல
1: தொடங்குறது
0: ராஜா சலுஜா அப்படி யாராலையும் பாட முடியாது. அது நான் உண்மையிலேயே பாட முடியாதம்மா. அவ பாடி நீங்க கேட்கலையாக்கம் இல்லையா?

0: ஒரு பாடல் இருக்கும். அப்ப இப்ப எங்களுக்கு நீங்க ஒரு பாட்டு பாடணும், அந்த இதிலே இதிலே பாட்டு பாடுங்க. எங்களுக்கு கணபதி அண்ணா, ரேவதி அம்மா மற்றும் பலர் கேட்காதவர்கள் இருக்காங்க, அந்த பாட்டை ஒரு பாடுங்கம்மா, முழுசா பாடுங்கம்மா. நீங்க இன்னைக்கு நீங்க முழுசா பாடுங்க, நாளைக்கு பாருக்கு ஊருக்கு போகணுமா. நீங்க பாடுங்க, அது பாட்டு அப்படி உங்கள மாதிரி பாட முடியாது, அதை சரியா அச்சுறுத்தி பாட. எல்லாரும் சொல்லிட்டாங்க அது அவ்வளவு நல்லா பாடுறா, எல்லா பாட்டுகளையும் நீங்க பாடின எல்லா பாட்டுகளையும் நாங்க ரசிச்ச பாட்டு என்னன்னா அவ்வளவு அந்த தத்துவமா பாடுறீங்க, அது அது யாராலையும் முடியாது. கடைசி மட்டும் நீங்க பாடுங்கம்மா.
1: நன்றிங்கம்மா, நன்றி.
0: பாடுங்க
1: அம்மா. ரேடியோ நிப்பாட்டிக்கிறமா, ரேடியோ ஓடிக்குமா.
0: சரி, ஓடி போய் ஓடி போய் சின்ன காலையில ஓடி போங்க, ஓடி போய் நிப்பாட்டிட்டு விட்டனும் ஓடி வாங்க. இல்லாட்டி நாங்க எங்களுக்கு அந்த பாட்டு கேட்டு இன்னைக்கு நாங்க எங்களுக்கு இரவு சாப்பிட மாட்டோம்.
2: அம்மா தூக்கம் வராது,
0: தூக்கம் வராது. சாப்பிட்டீங்களா அண்ணா? சாப்பிட்டு அண்ணா சாப்பிட்ட தூக்கம்
2: வராதான்.
0: ஓடி வாங்கம்மா. அது உண்மை. ஆனா ரேவதி அம்மா அதை பாட மாட்டான்னு நினைக்கிறேன், அது முடியாது. அது
1: இல்ல அப்படி இல்ல, பவுனம்மா இல்ல தவிர வேற யாராலும் பாட முடியாதுன்னா அப்புறம் என்னத்துக்கு அந்த இடத்துல நான்
0: பாடணும். ட்ரை பண்ணுங்க, என்னன்னா அந்த அதாவது பவுனம்மாட அந்த அசைவு அதுக்குள்ளேயே அவன் அப்படி அந்த பாத்திரமா மாறி சொல்றான் அந்த வேர்ட்ஸ் அப்படியே. மெல்ல மெல்ல துடுங்க,
1: மெல்ல மெல்ல துடுங்க,
0: துடுங்க,
1: மெல்ல மெல்ல துடுங்க.
0: நிலுங்க நிலுங்க, அவ விடுபட்டு அவ எடுத்து கூப்பிடலாம். நிலுங்க நிலுங்க, இன்னைக்கு கேப்போம். உண்மையில நேற்று அவ அரவாசியோட நிப்பாட்டா, அவ்வளவு இனிமையான இனிமையான குரல். இந்த குரல் எப்படி அசைத்து
1: எடுத்துக்கிறான் காலத்தில் பல கனவு கை கூடும் நேரம் தான் முதலிரவு. மெல்ல மெல்ல தொடுங்கள்.
0: சரியான போட்டி இல்ல. ஆமா நீங்க சொல்ற, ஆமா நீங்க சொல்றது வந்து ஒரு அதாவது ஒரு 8 வயது புள்ள சொல்றமா. மெல்ல மெல்ல தொடுங்க அம்மா, சின்ன பிள்ளை மாதிரி. என்ன அம்மா பவுனம்மா, நீங்க அழைச்சிருந்தீங்க, நான் உங்களை அழைச்சேன். திருப்பி அதை கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது, இங்க பாக்கலாம். ஓடி வாங்க, உங்களா வாங்க. வணக்கம்.
1: பாட்டு பாட்டு வரி எடுத்து
0: போயிட்டு அது பாடம், அவருக்கு பாடம். எங்கம்மா? அம்மா எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அங்க
1: அம்மா இவங்க அவங்க இப்ப வந்தாங்கல்ல ஒரு சகோதரர்,
0: அது எங்களுடைய கணபதி அண்ணா. கணபதி அண்ணா என்னுடைய அண்ணா.
1: ஆமாமா, அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேம்மா.
0: நல்ல நல்ல சந்தோஷம்.
2: நீ நல்லா பண்ண நல்லா பண்ண சொல்றது என் கடமை. அது வந்து என்ன சொல்ற, நான் வந்து அதாவது ஹோல்ஹார்ட்டடா சொல்றேன், இதே பெருமா சொல்றேன், அருமையா பாருன்றது அதுதான் உண்மை.
0: எங்க இதையும் பாடிட்டீங்கண்டா, இதை பாடிட்டீங்கண்டா நீங்க ஃபுல்லா. ஃபாருக் ஊருக்கு வந்துருவாரு, மற்றது ஜார்ஜ் வந்து ஜார்ஜ் டிக்கெட் புக் பண்ணிடுவாரு.
2: ஒரு பாட்டு பண்ணா நீ ஹம்மிங் குடிப்பீங்களா?
1: என்ன பாட்டு
2: பண்ணுங்க?
1: அந்த பாட்டு நீங்க இது இது தெய்வ பிரவியில சொல்லுவீங்க.
0: என்ன பாட்டு
1: அன்பால தேடியா? அறிவு செல்வம் இல்ல, நீங்க வேற ஒண்ணு கூட செய்யலாம். நீங்க வேற ஒரு டூயட் பாட்டு பாடுவோம் ரெண்டு பேருமே சேர்ந்து, நம்ம மீராமா முன்னாடி, அது அப்புறமா தேர்ந்தெடுப்போம் இந்த பாட்டு.
0: எனக்கு முன்னால
2: பாடுங்க, பாட வேண்டிய வசதி வராது. ஹம்மி தான் பாடும்போது
1: நீங்க
0: அண்ணா
1: அண்ணா சொல்றீங்கல்ல ஐயா, இந்த பாட்டு
0: அண்ணா அண்ணா முதல் இந்த பாட்டை அவ பாடட்டேன்னா அதுக்கப்புறம் நாங்க தொடர்ந்து அதை எடுத்து வரேன்னா அப்படியே நில்லுங்க, எங்க பாடுங்கம்மா முதல்ல. எல்லாரும் கேட்க இது விருப்பம், கன பேருடைய உத்தேசம், அதாவது ஃபாரூக் தன்னோட ஊருக்கு போறாராம், உடனே பிளைட் எடுத்துருவார். ஜார்ஜ் வந்து தான் டிக்கெட் புக் பண்றேன்னு சொன்னார். ஷாவுல் ஹமீட் என்னன்னு தெரியல, கேட்போம்.

0: நானும் டிக்கெட் புக் பண்ணலான்றேன் இந்தியா வர்றதுக்கு. எங்க பாருங்க அம்மா பாக்க.
1: இதழே இதழே தேன் வேண்டும் ஆஹா.

0: உங்களோட போனை வணிவா பிடிங்க, உங்களோட போனை ஏதோ செய்யறது, அது சத்தம் குறைஞ்சு. எங்க இனி பாடுங்க, எங்க பேசுங்க, இருக்கா இப்ப பேசுங்க.
1: சரிங்கம்மா.
0: சரி பாடுங்க, இனி பாடுங்க.
1: இதழே இதழே தேன் வேண்டும், இடையே இடையே கனி வேண்டும், இதுபோல் இனி நான் வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும். ஆரம் ஆனந்த பாடத்தின் அரிச்சுவடி ஆரம்பமாகட்டும் அனைத்தபடி. என்ன இது, மெல்ல மெல்ல தொடுங்கள். ஆனந்த பாடத்தின் அரிச்சுவடி ஆரம்பமாகட்டும் அனைத்தபடி.

0: அற்புதம்.
1: உண்மையா உண்மையா உண்மையா உங்களை மாதிரி உண்மையா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கஷ்டம்தான், இருந்தாலும் சொல்ல முடியாது. இப்ப எங்களுடைய ரேவதி அம்மான் சில நேரம் அத பாடி பாடி பழகுனா சொல்வா என்றது எனக்கு தெரியும், பாடுவா.
2: சரி மீனம்மா,
1: என்னடா அதுக்குள்ளே அப்படியே மூழ்கி பாடுறா, அதுதான் நல்லா இருக்குது. என்ன இந்த பாட்டோட பாட்டு பாடுறேன் சொல்லிக்கொண்டிருந்த கணவர் என்ன
0: கேட்டுக்கொண்டுதான் இருக்கேன். சரி பேசிக்கொண்டிருக்கேன், அப்படியே நான்
2: ரசிச்சுக்கொண்டிருக்கேன். நம்ம தளபதி ஐயா ஐயாவும் நானும் ஒரு டூயட் பாட்டு பாடணும்.
1: அது என்ன பாட்டு நீங்க செலக்ட் பண்ணி போட்டு சொல்லுங்க.
0: ஞாயிற்றுக்கிழமை உண்மையாம்மா பவுனம்மா, உங்களுக்கு போட்டு உண்மையா உங்களுடைய கடைசி மட்டும் இந்த பாட்டு எங்க பாடினாலும் உங்களை மறக்க முடியாது எல்லாருக்கும் இத கேட்டவர்களுக்கு.
2: நன்றி சொல்லிடுங்க.
1: மீராமா
2: நம்ம சிந்தனை செல்வன் ஐயா, நம்ம எம்டிஆர் வானொலி, இந்த வானங்கள் இல்லைன்னா நான் வந்து அந்த மழையில இந்த பாராட்டு மழையில நனையவே வாய்ப்பு இருக்காது.
1: மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல பாருங்க வாரணங்க எனக்கும் வரது இல்ல. அது என்ன குரங்கு பார்த்தா எப்படியா குரங்குக்கு அடுத்த பேர் என்ன குரங்குக்கு
2: எதுக்கு
0: மந்தி இல்ல, மந்தி இல்ல, வாரணங்கள் என்ன,
2: வானரங்கள்,
0: எனக்கே வரல. அவ மெல்ல மெல்ல வானரங்கள் என்று சொல்றா அம்மா, நீங்க அத கேட்டு வானரங்கத்துல இருக்க வானரங்களும் தான் வாழ்த்தி இருக்கின்றது
2: வருத்தான்.
0: அதுல முதல்
3: வானரங்க
2: கடல்ல ஒரு மீன் இருக்கு, என்ன சொல்லுவாங்க, கடல் கண்ணியா,
0: கடல் கண்ணி, அதாவது
2: அந்த பேர் தான் நம்ம பௌர்ணமல்
0: கடல் கண்ணி.
2: அப்படின்னா கடல் கண்ணா அப்படின்னா பாதி தானே, காலெல்லாம் இருக்காது, கையெல்லாம் இருக்காது,
0: கீழே அழகா இருக்கும், அழகா இருக்கும். வீட்டை நாங்க புடிச்சு வந்து வான் பக்கமா வெட்டி நல்ல குளம் பண்ணி வைக்கணும்.
2: ஐயோ வானொலிக்கு வரவே முடியாது.
0: அவ கடல் கண்ணி கடலுக்கு இருந்து இந்த பாட்டை சீ போங்க மேல
2: வந்துதான் மீரம்மா காந்த குரலோன்னு கண்ணி
0: மயங்கினவங்க பௌர்ணமாக்கு பேரை கொண்டு கொடுங்க. எங்க ஒரு பேர் ஒன்று வச்சிடலாம் இன்றைக்கு நாங்க, எங்க பாக்கலாம். கணபதி அண்ணா, நந்தி அண்ணா, நந்தி அண்ணாக்கு அந்த பாட்டை பாருங்க.
2: முதலமா
0: கலையின் வாழ்க்கை என்னன்னு பாப்போம்.
2: அதுக்கு போடுங்க, மீராம்மா கொடுப்பாங்க,
0: நான் கொடுக்க மாட்டேன், ரேவதி அம்மா கொடுப்பாங்க. நீங்க பாருங்க, பாருங்க ரேவதி அம்மா கொடுப்பாங்க.
3: ரேவதி அம்மா, ஓகே ரேவதி அம்மா, எங்க கால்தா இல்ல,
0: எங்க கொடுங்க
3: ஒரு நிமிஷம்.
0: எனக்கு நல்ல பசி வந்தா நான் ஹம்மிங் கொடுப்பேன், நல்ல பசி, அத மட்டும் ஹம்மிங் வராது எனக்கு, நல்ல பசிக்கன, அதுவும் பிடிச்ச சாப்பாடு இருக்கணும் அங்க தள்ளி எனக்கு தராம. எங்க பாடுங்க
3: காலையும் நீ மாலையும் நீ ஹம்மிங்
2: ஹம்மிங்
3: ஹம்மிங் போச்சு.

0: இப்ப ஒரு ஹம்மிங் வரும். நல்ல
1: மியூசிக்
0: அருவடிவாகும் தெய்வம் நீ காலையும் நீ பழங்களை போலே பருவம் உருவம் இறைந்தவள் நீ. பாலில் வீழ்ந்த பழங்களை போலே பருவம் உருவமும் இறைந்தவள் நீ. மனதினில் மேடை அமைத்தவள் நீயே. இப்ப
1: ஐயா நீங்க இந்த பாட்டு கண்ணில் வந்து மின்னல் போல் அது அது பாடுவீங்களா?
0: கண்ணில் வந்து மின்னல் போல் பாடுதே இன்ப காவிய கதையே ஓவியமே. நல்ல பாடு.
1: நீங்க நல்லா நிறுத்தி நீங்க ரேடியோல எப்படி பாடுறாங்க அதே மாதிரி நீங்க பாடினாதான் எனக்கு எடுக்கிறதுக்கு பாட்டு ராகத்துக்கு வரும். அதே மாதிரி
2: பாடுங்க, கொஞ்சம் சத்தமா பாடணும். அந்த கீழே உங்களோட பேச்சு வந்து உள்ளுக்குள்ள அமர்ந்து போகுது.
1: இல்ல அந்த பாடல் உங்களுக்கு முழுமையா ராகமா தெரியும்னா அந்த பாடலை எடுங்க. அப்படி தெரியும் பாடுவாரு, அவர் நல்லதான் பாடுவாரு. இல்ல அந்த பாடல உங்களுக்கு தெரியுமான்றதுதான் கேட்கறேன்.
0: உங்களுக்கு தெரியும்
1: தாழ்மையா சொல்லுகிறேன். நீங்க வந்து பூ போல பூ போல பிறக்கும் பால் அப்படி சொல்லக்கூடாது.
2: அவர் பாடுவார் உங்களுக்கு அந்த பாட்டை என்னன்னு சொல்றது ஸ்பீடா போன பூ போல பூ போல முதல் சொல்லி கொடுத்தார்.
1: அப்படி அப்படிங்களா? சரிங்க மன்னிச்சிருங்க. சரிங்க நீங்க சொல்லுங்க, நீங்க பாடுங்க.
2: அண்ணா பாடி நாங்க எல்லாம் அதிர்ந்து போயிருக்கிறோம். நீங்க ஒரு பக்கம் இல்ல,
1: நான் அவருக்கு பாராட்டு நிறைய குடுத்துருக்கம்மா அவங்க பாட்டை கேட்டுட்டு தேதி
2: போட்டிருக்கேன். எங்க அதை பாருங்க பாப்பா, அவளை முடிஞ்சாவா அந்த இடையில பாடட்டும் இங்க பாப்போம். இது ஒரு கடைசி ட்ரை, அதுக்கு பிறகு விடுபட்டு கொள்ளலாம். என்கிட்ட நான் நிகழ்ச்சி மாறிக்கொண்டு போகுது.
0: பூப்பூல பூப்பூல பிறக்கும் பால் போல பால் போல சிரிக்கும்
1: மான் போல.

0: மான் போல மான் போல துள்ளும் போல இதயத்தை அள்ளும்
1: மல் போல.

0: அப்படியே வரும். நீங்க அப்படியே நீங்க கண்டினியூ பண்ண முடியும்.
1: அந்த பாட்டு அந்த அடிய சொல்லுங்க, அந்த சுசிலாமா பாட்டு பாட்டு
0: மடி மீது தவிர்கின்ற முல்லை மழலை சொல்லி.
1: சரி இப்ப பாடுங்க, இப்ப பாடுங்க, நீங்க பாடுங்க.
0: மலர் போல சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிருண்டும் இல்லை.
1: மழலை சொல் இன்பத்தின் மடி மீது தவழ்கின்ற முல்லை. மழலை சொல் இன்பத்தின் இல்லை.
0: இப்ப நீங்க பூ போல சிரிக்கும் பால் போல, பால் போல சிரிக்கும் மான் போல, மான் போல உள்ளும் உள்ளாடும் உயிரென்று கண்டேன். உங்களை உள்ளாடும் உயிரென்று கண்டேன். அவள் உருவத்தை நான் என்று
1: கண்டேன். அவன் உருவத்தை நான் என்று
0: கண்டேன்.
1: நீங்க பாருங்க, தள்ளா தள்ளாடி வருவான், தனியாக இன்பத்தை தருவான். இல்ல முதல்ல இருந்து நான் சொல்றேன், நீங்க பாடுங்க. சரியா தடுமாறாதீங்க. சரி நீங்க பாடுங்க. முதல் பூ போல, பூ போல பிறக்கும், நீங்க பாடுங்க. அடுத்தது நீங்க மான் போல, மான் போல துள்ளும் பாடுங்க.
0: அது ரெண்டு வாட்டி
1: பண்ணு. அடுத்தது நீங்க திரும்ப பூ போல, பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும், பெண் வந்து ஹம் பண்ணணும்.
0: மான் போல் கரெக்ட்.
1: சரியா
0: ஓகே.
1: எங்க
0: இதான் இதான் மீரமா மியூசிக் தியேட்டர் எம்எஸ் மாதிரி விஸ்வநாதி விஸ்வநாதி. பூ போல பிறக்கும், பால் போல, பால் போல சிரிக்கும்,
1: மான் போல, மான் போல துள்ளும், தேன் போல இதயத்தை அள்ளும். அடுத்த பூ போல.

0: அது ஆண் வந்து
1: சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிருங்கும் இல்லை.
0: என்ன இருக்கா
1: தவழ்கின்ற முல்லை, மழை சொல்
0: தவழ்கின்ற முல்லை, மழலை சொல் நீங்களே திரும்பி அண்ணா இல்ல அண்ணா இல்ல அண்ணா இல்ல அண்ணா நீங்க இல்ல அவவே அதை சொல்லிட்டு பூ போல பிறக்கும் பேந்துதான் நீங்க மான் போல மான் போல ஆண் பாடுறதா அது சரி எங்க நீங்க அப்படிதான் வரும் மடிமீது தவழ்கின்ற முல்லையிலிருந்து ஆரம்பிங்க.
2: மடிமீது தவழ்கின்ற முல்லை.

அதுல அந்த ஹம்மிங் என்ன வரும். அடுத்தது பெண், பெண் நீங்க பெண் பாடணும். அடுத்தது பவுனம்மா உள்ளாடும் உயிரொன்று.

0: ஒரு நிமிஷம் தாங்க நேரம் சரியாக 1:29 அந்த கணினி நேரம் இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:01 என்னவென்றால் எல்லா குழந்தைகளும் இப்ப தெரியுதானே வயசான குழந்தையா மாறுறேன் எல்லா குழந்தையும் துள்ளி விளையாடுறது பாத்தீங்கன்னா பூ போல துள்ளுது பால் போட்டு அழகா பாருங்க எல்லா குழந்தைகள் மாறி துள்ளி பாடினாங்க எங்களை எல்லாருக்கும் நன்றி நன்றி அன்பை தெரிவித்துக் கொள்ளலாம் நன்றி விடைபெற்றுக் கொள்ளலாம் இனி
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி மகோனமாக நன்றி நல்லா பாடினீங்க எல்லாரும் அம்மாவுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி சார் எங்கே உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி நான் நிறைவுக்கு கொண்டு வர்ற நேரம் இருக்குது என்னடா அம்மா என்ன அவர்கள் பாட இந்த வானொலியில இது சிறப்பு என்னென்னா அந்த முயற்சி செய்து அவர்கள் பாட வேணும்னு ஆசைப்படும் போது அதுக்கு இடத்தை நாங்கள் கொடுத்துருவோம் என்றதுக்காகத்தான் கொடுத்திருந்தது அதனால குழந்தை பிள்ளைகள் போல அவர்கள் பாடினார்கள் பாடினாலும் அருமையா இனிமையாக பாடினார்கள் நல்லா இருந்தது பாடுவோர் பாடலாம் முயற்சியில நீங்க தயார் பண்ணிக்கொண்டு நீங்கள் வர வேண்டும் என்று எல்லாரையும் கேட்டுக்கொண்டு உண்மையிலேயே இன்றைய நிகழ்ச்சியில எல்லாரும் நீங்க வந்து இணைந்து கொண்டீர்கள் செல்வகுமார் நீங்க இணைந்து போனீங்க செல்வகுமார் பாட்டும் சொல்லல கடைசியா உங்களுக்குரிய பாட்டு நாங்க தான் எடுக்கணும் பிரகாஷ் நீங்க நிறைவாக நீங்க அழைச்சு கொண்டிருந்தீங்க ஏதோ சொல்ல போயிங்க நினைக்கிறேன் யாராவது ஏதாவது சொல்ல இருந்தால் உடனே அழைத்து பாடின பாட்டுலயோ அல்லாட்டி நாங்க குழந்தை பிள்ளைகள் கொஞ்சம் துள்ளி விளையாடுனது இப்ப துள்ளி நாங்க எல்லாம் பாடணும் இல்ல அதை ரசிச்சிருந்தா நீங்க ஏதாவது சொல்லணும்டா உடனே நீங்க வந்து சொல்லிட்டு போக வேணும் உடனே எங்கே வந்து வாழ்த்துக்களை தெரிவித்தால் இல்லாட்டி உங்களோட நடந்த நிகழ்ச்சியோ இல்லாட்டி பாடின பாடலையோ இன்று இணைந்து கொண்டவர்கள் வந்து பவுனம்மா பி பி பிரகாஷ் சந்திரராஜ் மாமா மாமா நீங்க பாட்டு தெரியல இணையுங்க மாமா இணைஞ்சு பாட்டு தந்துருங்கோ எங்களுடைய அருள் நாகப்பன் நீங்க பாட்டு தெரியல நாகப்பன் ஓடி வாங்கோ பாட்டை தந்துருங்கோ பிரகாஷ் பாட்டு தெரியல பிரகாஷ் ஓடி வாங்கோ மற்றது மகாலிங்கம் ராமன் சோமசுந்தரம் ரேவதி அம்மா சுருதிகா விஜயராகவன் ஃபாரூக் மற்றது ஞானசேகரம் அண்ணா ரதீஷ் கலைவாணன் அண்ணா கணபதி அண்ணா செல்வகுமார் இணைஞ்சிருந்தீங்க இணைஞ்சு உங்களோட பாட்டுகளை தந்துருங்க செல்வகுமார் நீங்களும் பாட்டு தெரியல நாகப்பன் பிரகாஷ் சந்திரராஜ் மாமா மூன்று பேரும் வந்து பாட்டை உடனடியாக தந்துட்டு போனா நல்லா இருக்கும் இன்றைக்கு நிகழ்ச்சியில வெற்றி பெற்றவர்கள் உங்களோட இலக்கங்கள்ல சொல்லிடுறேன் முதலாவது ஓ ஜார்ஜ் இது வரையில் உங்களோட பேரை காரம் இல்லையா ஐயோ உங்களோட பேர் அந்த இது என்ன வெற்றிக்கு போடுறத போட்டுட்டு ஜார்ஜோட பேரை எழுதாவிட்டு நல்லா நீங்க வரையில் இன்னைக்கு உங்களோட பாட்டு வந்திருக்காது ஜார்ஜ் நீங்க பாட்டு சொல்லல ஜார்ஜ் சொல்லுங்க
1: ஆமா அதுக்குதான் இது என்ன படம் என் ராசாவின் மனசிலே படத்துல இருந்து அந்த மீனா பாடம் என்ன பாட்டு நல்ல பாட்டு
0: என்ன மீனா பாடுறது என் ராசாவின் மனசுல வரவங்க பாட்டு பிரகாஷ் நீங்க உங்களோட பாட்டை கொண்டு கொடுங்க செல்வகுமார் வாங்கோ என்னோட சந்திரராஜ் மாமா வாங்கோ வந்து பாட்டை தந்துட்டு போங்க என்ன பாட்டு அது சரி உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் தெரியுமா அது சொல்லுங்க
1: ஒரு புள்ளி ஒரு புள்ளிதான்
0: நல்லா தெரியுமா உங்களுக்கு
1: கண்டிப்பா ஒண்ணுதான் ஒண்ணுதான்
0: ஒண்ணுதானா நேற்று மாறி ஒரு 10-15 இருக்கும்னு சொல்லல நீங்க
1: இல்ல இல்ல இல்ல
0: உண்டு உண்டு சரி உண்மையிலேயே முதல்ல கீழே போகலாம் கணபதி அண்ணா உண்டு நீங்க பாட்ட ஞாபகப்படுத்துங்க நான் சொல்லி கொண்டு போறேன் இதுகளை கணபதி அண்ணா உண்டு கலைவாணன் அண்ணா உண்டு அந்த இந்த அண்ணாக்களுக்கு எல்லாம் ஒன்று ஒன்று ஒரு மாதிரி எடுக்க வச்சுட்டேன் சொந்தத்தை விட கூடாண்டு கலைவாணன் அண்ணா உண்டு பவுனம்மா உண்டு சுருதிகா உண்டு ரதீஷ் உண்டு எங்களுடைய ஜார்ஜ் நீங்கள் உண்டு சரியா அடுத்தது ரெண்டு ரெண்டு எடுத்தவங்க ரேவதி அம்மா ரெண்டு ராமன் ரெண்டு
1: இந்த பாட்டு இந்த பாட்டுமா குயில் பாட்டு ஓ அந்த
0: இளமானே
1: பாடிய பாடல்
0: இளமானே அந்த பாட்டா அன்று வந்த சொந்தமல்லவா
1: இன்னைக்கு எவங்க பௌர்ணமியும் சூப்பரா பாடினாங்க அப்புறம் ரேவதம்மா பாடினாங்க அம்மையும் கூப்பிட்டாங்க ரேவதம்மா நம்ம குட்டி ரேவதம்மா கணபதி ஐயா சூப்பரா பாடினாரு இணையம் சரி செய்து விட்டது உடல் நலமும் கொஞ்சம் வீக்கா
0: இருந்துச்சு இணையம் சரி செய்தா பரவாயில்ல இணையத்துக்கு எங்களுக்கு
1: உடல் நலம் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் செல்வகுமார் அவர்களே வணக்கம் ஜார்ஜ் ஐயா வணக்கம்
0: செல்வகுமார் இணையத்துக்கு நாம மறந்து கொடுக்க இயலாது உங்களுக்கு தான் மறந்து சொல்லலாம் சரியா எதுக்கும் உடல் நலத்தை கவனமா பாத்துக்குங்க கண்ணு அங்க இங்க அலைய விட வேணாம் மனச அலைய விட வேணாம் கால்களை ஓட விட கால்களை ஓட விட
1: வேண்டாம் ஓடிதானமா உழைக்கணும்
0: கால்களை ஓடலாம்
1: உழைக்கணும்
0: ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அதுதான் அவர் செய்கிறாரு ஊருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு பாட்டை சொல்லுங்க செல்வகுமார் பாட்டை சொல்லுங்க
1: என்னுடைய பாடல் வந்து என்ன பாட்டு நினைச்சிட்டு வந்தேன் அம்மாட்ட பேசினே மறந்துமா பாட்டு
0: என்ன பாட்டு அது பிரகாஷ் அணைஞ்சு கொண்டு உங்க பாட்டு தரணும் பிரகாஷ் நீங்க இப்ப நாளைக்கு பாட்டு இல்ல ஆக உங்களுக்கு நாங்க பிஜிஎம் மட்டும்தான் போடுவேன்
1: ஆடாமல் ஆடுகிறேன் ஆண்டவனை கேடுகிறேன்

0: நல்ல பாட்டு, அழகான இனிமையான பாட்டு. சந்திரபாஜ் மாமா அவர்கள் இணைங்க செல்வகுமார், செல்வகுமார் சந்திரபாஜ் மாமா இணைங்க, அவர்கிட்ட பாட்டையும் கேட்டுடலாம். நல்ல பாட்டு நீங்க தேர்ந்தெடுத்துறீங்க.
1: சொன்னாரம்மா அதை கேக்குறீங்களா? எனக்காண்டி பாடின பாட்டு நன்றி
0: கண்டு சொன்னாரா? இந்தியோட
2: விட்டுருவாங்க.
0: பாட்டு தந்தாச்சு
2: சரிம்மா, சரிம்மா நாளைக்கு
0: சந்திரபாஜ் மாமா அழைச்சிருங்க. ஒருக்கா செல்வகுமார்
1: செல்வகுமார்
0: சோகத்தோட வந்திருக்கிற மாமா.
1: வணக்கம்.
0: தெரியல உடல்நல குறையா கண்ண அலைவாய
3: விட்டுவா?
0: இல்ல கண்ண அலைவாய விட்டுட்டார், அதனால உடல் நலம் மனநலம் குறைஞ்சிட்டு அப்படித்தானே?
2: என்ன
0: பேசாம நாங்க உங்களை சிரிக்க பண்றதுக்கு தான் சொன்னது. ஆனா பார்த்தா மாமா உங்களோட பாட்டை சொல்லிருங்க மாமா. என்ன பாட்டுன்னு?
3: என் பாட்டு, என் பாட்டு,
0: என் பாட்டு, என் பாட்டு, அவர் பாட்டு சொல்ல இல்ல அங்க. என்ன படம்? என்ன படம் மாமா? மாமா என்ன
3: படம் அது? நெட் வைக்க
0: முடியல, நாங்க பாக்கிறோம். என் பாட்டு, என் பாட்டு, ரெண்ட பாட்டு சரியா அது. எங்க யாரு செல்வகுமார் சோகமா இருக்காங்க? செல்வகுமார் சோகம் எல்லாம் நாங்க அது எங்கேயோ நாங்க விட்டுட்டோம்.
1: ஏங்க அவர் தூங்கி ஏஞ்சி வந்துக்கிறாரு, நீங்களா சோகம்லாம் இல்ல?
3: ஆமா
0: உடல்நல கணபதி அண்ணா உண்டு, கலைவாணன் உண்டு, பௌனம்மா உண்டு, சுருதிகா உண்டு, ரதீஷ் உண்டு, ஜார்ஜ் உண்டு, ரெண்டு வந்து ரேவதி அம்மா, ஜார்ஜ் ஜார்ஜ் உண்டு, மற்றது ரேவதி அம்மா ரெண்டு, ராமன் ரெண்டு ராமன், மற்றது ஞானசேகரம் அண்ணா மூன்று, ரதீஷ் நாலு, இன்றைக்கு ரெண்டு நாலு ஆறு எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார் நாகப்பன். ஐயா நாகப்பன்
3: வாழ்த்துகள், வாழ்த்துகள்.
1: அது எப்பவுமே தெரிஞ்ச விஷயம் தான் வரும்.
0: எப்பவும் தெரிஞ்ச விஷயம் தானே. சரி எங்க நாகப்பன் பாட்டு சொல்லுங்க. நாகப்பன் ஃபாரம் டிக்கெட்
4: ஏறிட்டாரு.
0: எத்தனை உறவுங்க அங்க கட்டிக்காரமா சொல்லுங்க பாப்பா, எத்தனை உறவுங்க?
4: எத்தனை
0: உறவுங்க?
4: பதினாறு. பதினாறு
0: கணபதி அண்ணா ஒரு நிமிஷம் சொன்னீங்க. கணபதி
4: அண்ணா அதாவது
1: ஹலோ
0: சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க அண்ணா.
4: நான் ரெண்டு ரெண்டு கேளுக்கு பதில் சொல்லணும். ஒன்னு வந்து மடிக்கணனி, இன்னொன்னு வந்து பாலாடை இல்லையா? எனக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்கீங்க.
0: இல்ல மடிக்கணனி முதலே சொல்லிட்டாங்க, அது வந்து சொன்னது வந்து
4: அப்படியா?
0: படிக்காங்கன்னு சொல்லிருவாங்கன்னு நான் எடுத்து
3: செந்தில்குமார்
2: இணைப்புல இருக்காரா?
0: இருக்கா இருக்கா
3: இப்ப இருக்காருங்க.
0: அப்போது அவருக்கு உடல் நலம் சரியில்லை, நல்லா தூங்கி ஒரு வெட்டு வெட்டி தூங்கி
1: எழுப்பிட்டு எனக்கு ஒரு பாயிண்ட் போட்டு விட்டுருந்தேன் அப்படியே.
0: பிரகாஷ் பாண்டி இல்லாம பாட்டு சொல்லல. செல்வகுமார் எத்தனை போடலாம்? செல்வகுமார் எத்தனைக்கு நினைச்சீங்க?
2: பிரகாஷ்
0: நினைக்கிறேன்
1: போட்டேன்.
2: அம்மா வணக்கம். அம்மா வணக்கம்.
0: சொல்லுங்க பாரு, நீங்க எத்தனை புள்ளி எடுத்தீங்க பாரு?
2: எனக்கு பத்துமா சுத்தமா இருக்கு. வெற்றி பாட்டை கேட்டு வெற்றி அடைஞ்சு பாட்டை நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா.
0: எல்லா பதிலையும் சரியா தான் நினைச்சாங்களா எல்லாரும் மனசுக்குல, சொல்லத்தான் முடியல.
3: இது ஒரு படத்துல ரேஷன் கடை இல்ல, ரேஷன் கடை வச்சுக்கிட்டு ஒரு கேப்பாரு பாருங்க, புஷ்பா புஷ்பா புஷ்பா
1: புஷ்பு புஷ்பு. எங்க வீட்டுக்காரர் கூப்பிடுற மாதிரி ஞாபகம் வந்துருச்சு. எங்க வீட்டுக்காரர் இப்படிதான்
0: கூப்பிடுவாரு.
2: அம்மா சொல்லுங்க, அம்மா
0: சொல்லுங்க, உங்க பாட்ட சொல்லுங்க. நான் என்ன பாப்போம்,
2: எனக்கு 6000 6000 அம்மா படம்.
0: அது யாரும் கேட்டிருக்காங்களே என்ன பாட்டு?
1: ஆறு புள்ளி எடுத்தனால 6000 6000 போட்டார். அதுக்கு தண்ணுமே
2: அம்மா அம்மா நேத்து நேத்து எழுதுனீங்கம்மா பாக்கியராஜ் பாட்டு, வரவே இல்லம்மா எனக்கு.
0: என்னது
2: என்னோட பாட்டு என்னன்னு
1: தெரியல? இப்ப கோளாறு ஆயிடுச்சா? என் பாட்டு வந்து
2: ஜார்ஜ் பாட்டு வந்து மத்த எல்லாரும் பாட்டு வந்தது, என் பாட்டு வரல.
1: என் பாட்டு வந்துச்சாங்களா?
2: ஆ, செல்வகுமார் பாட்டு வந்தது, அந்த எதுமோ ஒரு சோக பாட்டு.
0: கதம்பத்துல
2: ஆரம்பத்துல இருந்து கேட்டுருந்தேன், என் பாட்டு வரவில்லை.
1: இல்ல கட் பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராம் இடையில போட்டாங்களே அப்புறம், இந்த நேர் நேரத்துக்கு அப்புறம்.
0: அதுதான்
2: நேர் நேரத்துக்கு அப்புறம்
0: அப்ப வந்துருச்சு.
1: அப்ப வந்துருக்கும் பாதில ஐயா ரொம்ப கட் பண்ணாரு. அதுக்கப்புறமா திரும்ப அப்புறமா
5: அதுக்கப்புறமா திரும்ப போடுவாரு.
0: இல்ல இப்ப இப்ப நான் திருப்பி போடுவேன் அதை கேட்டுக்கொண்டு நீங்க தூங்கலாம் சரியா. இப்ப நான் இப்ப உங்களுக்காக நான் அந்த ஓன் எங்கிய பாட்டு நான் இப்ப போட்டுறேன் சரியா. முடிஞ்சு போச்சு. இப்ப உங்களுக்காக நான் அதை இப்ப கடைசி பாட்டு ஓன் எங்கிய நீ தான் சரியா.
5: என்னுடைய பாடல தான் வரல.
0: பதினாறு
2: பாருக்கு வந்து 14 சொன்னீங்கம்மா.
0: பவுனம்மா, பி பி பிரகாஷ், சந்திரராஜ் மாமா, அருள், நாகப்பன், மகாலிங்கம், ராமன், சோமசுந்தரம், ரேவதி அம்மா, சுருதிகா, விஜயராகவன், ஃபாரூக், மற்றது ஞானசேகரன் அண்ணா, அடுத்தது ரதீஷ், அடுத்தது கலைவாணன் அண்ணா, அடுத்தது கணபதி அண்ணா, அடுத்தது செல்வகுமார், அடுத்தது ஜார்ஜ். ஜார்ஜ முதல் போட்டிருக்கணும், நான் எழுத மறந்துட்டேன். அப்ப சரியா 18 அப்ப 19 என்ன என்னைய சேர்த்த என்ன நீங்க எல்லாரும் கேட்டீங்க எல்லாரும் கேக்குறீங்க. அப்பா எனக்கு பாட்டு காவல
5: கன்னடா ரோஜாவுக்கும் சேர்த்தம்னா
0: 18 அப்பா அப்பா சேர்க்கிறாரே இல்லையே பாட்டு எனக்கு போடுறதே இல்லை
2: அம்மா. அப்ப நீங்க பாடம் நடத்துனது தப்பு.
0: எப்படி நீங்க கேட்டது ஆனாலும் ஆணி ரகம் இல்லையா? அது என்ன பாட்டு ஓன் இங்கே என்ன படத்துல டார்லிங் டார்லிங் டார்லிங்?
2: ஆமா
0: அதுதான் கடைசி பாட்டு. இன்றைக்கு என்னடா நாங்க அது நாங்க நேற்று குடுக்கல நீங்க சொன்ன முடியும் நாங்க இன்றைக்கு கொடுத்துறோம். நாங்க ரேஷன் கடை மாதிரி ஏமாத்த மாட்டோம்.
5: கலைவாணன்
1: ஐயாவுக்கும்
5: இன்னைக்கு நேத்து கேட்டிருக்காரு நிகழ்ச்சி பிள்ளை கேட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு லைனே கிடைக்கலங்க எனக்கு நெட் கிடைக்கல
0: அப்படின்னு இவர் என்ன செய்யறாரு மாமா? மாமா இவர் என்ன சொல்றாரு?
1: டார்லிங் இவருன்னு வேணும்னு பண்றதா இல்ல அந்த மாதிரிதான் குடுத்து நெட்வொர்க்கா அப்படியா?
6: இல்ல ஹலோ ஹலோ அம்மா டவர் கிடை டவர்
3: நெட்வொர்க்ல
6: நெட்வொர்க்கே உங்களுக்கு தேவையில்லடான்னு கட் பண்ணி விட்டா பொழுது
0: இல்ல இவர் இவர் இப்ப பொய்யுக்கு நடிச்சவர்
6: இல்லம்மா. அம்மா நான் எப்பமா பொய் பேசிருக்கேம்மா, பொய் பேசுவேன்மா.
0: ஐயா
6: பொய் ஒரு நாள் சொன்னது இல்ல.
2: பொய்யை தவிர என்ன
6: பேசுவாரு? நீங்க வேற
0: இல்ல இல்ல நான் எடுக்கிற பாட்டு புள்ளையா வந்து கொண்டு ஓ நெஞ்சம் என்ன ஓ ஓ நெஞ்ச ஓ நெஞ்சே நீ
6: அனுப்பிச்சுடுவாமா? நான் அனுப்பிச்சுடுவா
0: அனுப்பிச்சுடுவா? இல்ல இல்ல கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு டாலிங் டாலிங்களா கிடைச்சிருச்சு. அப்ப இப்ப உண்மையா எல்லாருக்கும் நன்றி சொல்லி நான் விடப்படுறேன். 12:30 ஆச்சு.
6: எப்படி அப்பா அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் விடைபெறணும். இதுவரை நேரமும் இதுவரை நேரமும் கதமும் நேரலையில் கண்டுபிடி கண்டுபிடி என்ற நிகழ்ச்சியை மிக விமர்சையாக நடத்தும் பங்கெடுத்தவர் அனைவர்களுக்கும் மற்றும் இதை நெறிப்படுத்தி நடத்திய எங்கள் வீராம அவர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எங்கள் ஐயா சின்னன் செல்வன் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுவது கோயத்திலிருந்து ஜார்ஜ். நன்றி அம்மா.
0: நன்றி
2: ஜார்ஜ். நன்றி நன்றி.
0: அந்த கடைசியா கடைசியில கடைசிக்கு முதல் நாகப்பன் தான் கடைசி. அவருடைய இடத்தை யாரும் பிடிக்க முடியாது.
6: ஆமா
0: அவர் கல்யாணம் கட்டி போன அப்புறம் நீங்க நீங்க அதுல இருக்கலாம். இப்ப என்ன அவர் கல்யாணம் கட்டல சரி அவர் தான் கடைசியா விட வருவார். எங்க சொல்லுங்க அடுத்து நீங்க விட பாருங்க. யார் விட பாருங்க?
6: செல்வகுமார். இதுவரை கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி என்ற நிகழ்ச்சி வெகு கோலாகலம்
0: கொஞ்சம்
2: வார்த்தையே மறந்தா எப்படிமா கண்டுபிடிக்கிறது?
0: உங்களுக்கு தெரியும் அதோட ஸ்டைல் அது. அதனால சூப்பர் சூப்பர் நல்லா. எங்க கணவதி அண்ணா நீங்க விட பாருங்கண்ணா.
7: ஓகே இதுவரை டிஆர் பண்பலை வரிசையில் கதம்பன் நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி என்ற அற்புத நிகழ்வில் மீரா அம்மாவும் மற்றும் 18 அன்பர்களும் அருமையாக கலந்து கொண்டு அருமையாக நிகழ்ச்சியை நடத்திய மீரா சகோதரி அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் சின்ன செல்வன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் என் இதயம் கலைந்த நன்றி அறிதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வதை மீண்டும் ஒரு அற்புத நிகழ்வில் சந்தி.
3: வணக்கம் உறவுகளே, இதுவரை நேரமும் கதம்பம் நேரலையில் கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய யார் சொல்வதோ என்கின்ற தலைப்பு உண்டான அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி இருந்தோம். கிட்டத்தட்ட 18 உறவுகள் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த போக்கும் 19 இயக்குநரமாகவும் சிறப்பாக நடத்தியிருந்தார்கள். இதனை சிறப்பாக கேட்டுக்கொண்டிருக்கும் குணச்சன் ஐயா அவர்களுக்கும் மற்றபடி கேட்டுக்கொண்டிருக்கும் நேர் நெஞ்சங்களுக்கு மிகவான இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருமையாக நிகழ்ச்சியில் பாடி காண்பித்தார்கள் மூவருமே, நான்கு பேருமே இயக்குநரமாக சேர்த்து. அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் செல்வை ராஜ். நன்றி, வணக்கம்மா.
0: இன்னொரு விடயம் ஒன்று உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் கேட்கிறேன். இப்ப அதாவது ஒரு சமையல செய்து நாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஒரு ஒரு மேற்பார்வையாளர் இருப்பார், அவரும் சேர்ந்து ஒரு சமையல நீங்க செய்யறீங்க. சாப்பிடும் போது அவருக்கு நீங்க ஒரு ஒரு பாத்திரத்துல போட்டு கொடுத்து அவரும் தானே உங்களோட சேர்ந்து சாப்பிடுவாரு. அப்ப அதே எனக்கு மட்டும் பாட்டு கொடுக்கறதில்லப்பா.
4: நீங்க எழுதி
0: வச்சிருந்தான் போட்டாலும் அவர் கொடுக்கல, உனக்கு தேவையில்லம்மா.
4: வேற
0: ஒரு பேர்ல இதுல எழுதி விட போறேன் நிகழ்ச்சி முடியும் வைக்க அதுல உள்ளுக்குள்ள. அப்ப அதுல ஒரு புள்ள வந்து போற மாதிரி இருக்கும் இல்ல இல்லையா பாப்பா? இது சூப்பர். அப்ப அப்பாவுக்கு தெரியாது இப்படி ஒரு புள்ள வந்ததான்ட்டு அந்த பாட்டை கொடுப்பாருல்ல எனக்கு. கேட்டிருந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் கேட்பார், அவர் ஃபுல்லா கேட்பார். சரி, அடுத்தது இப்ப நாங்க ஃபாரூக் நீங்க கூட பாருங்க.
8: ஃபாரூக் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் உண்மையான இரவு வணக்கம். மற்றும் நிகழ்ச்சி நேரில் கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து நேரங்களுக்கும் இரவு மற்றும் பகல் வணக்கத்தை தெரிவிக்கொள்கிறேன். இன்று நடைபெற்ற சம்மதத்திற்கு கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து என்னுடைய ஆசையை நிறைவேற்றி தந்த இலங்கையில் அம்மா அவர்களுக்கும், நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த இசைக்குழு அம்மா பவனம்மா அவர்களுக்கும், மற்றும் பாரிய ரேகம்மா கனகதையா மற்றும் சிறப்பித்த எல்லாவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்று அப்பா செல்வன் பாடல்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி ஐயா, நன்றி, நன்றி. அடுத்து நாகப்பன்.
9: இன்றைய தினம் கதம்பம் நேர்லை நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியும் மினி பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய மீராம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் சின்ன செல்வன் ஐயா அவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூரிலிருந்து ஏ ஆர் நாகப்பன். நன்றி அம்மா.
0: நன்றி நாகப்பன். உங்களோட பாடல் வரும், நீங்க கேளுங்க. இது நேற்று உங்களுக்கு தர கேட்கவில்லை என்றதுனால இந்த பாட்டை இன்றைக்கு நிறைவாக வருகிறது. நன்றி ஐயா, நன்றி, நன்றி, நன்றி,
9: நன்றி, நன்றி அம்மா.
0: வணக்கம். நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரம் நீங்க கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி, யார் சொல்வதோ யார் சொல்வதோ இந்த கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி நீங்க கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதில் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கும் கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் இணைய முடியாமல் சற்று தளர்வா இருந்தாலும் நீங்கள் கேட்டு ரசித்திருப்பீர்கள். உங்களுக்கும் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. இந்த நிறைவான பாடல் வந்து எங்களுடைய நாகப்பன் கேட்ட பாடல், அது எல்லோருக்காகவும் ஒலிக்கிறது. நல்லது என் அன்பு உறவுகளே, நன்றி, வணக்கம். நேரம் சரியாக இப்பொழுது 2 மணி, அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:31. நீங்களும் இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம். இது நாகப்பன் நேற்று கேட்ட பாடல், அவர் கேட்கவில்லை என்பதற்காக.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM
2: பாட்டு போடுங்க ஜி.
3: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. எல்லோரும் நலம்தானே? முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:07, கனடிய நேரம் சரியாக 10:37. இப்பொழுதிருந்து காற்றலைக்கு வருகிறது கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி. இது கதம்பத்தோடு சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி தான். ஆனால் கூடுதலாக நீங்கள் பாடலுக்கு கவிதை அல்லது கவிதைக்கு பாடல், நீங்கள் உங்களுக்கு பிடித்த வாசித்த சுவைத்த கவிதைகளையும் கொண்டு வரலாம், நீங்கள் எழுதிய கவிதைகளையும் கொண்டு வரலாம். 2 வரி கவிதைகள், ஏதோ மனதில் ஏற்பட்டதை எழுதி பாருங்கள். வந்து சொல்லிவிட்டு அந்த வரிகளுக்கு நாங்கள் பாடல் தெரிவு செய்யலாம், நேர்களும் தெரிவு செய்வார்கள், அல்லது நீங்களே தெரிவு செய்து கொண்டு வந்தால் அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்போம். அதுக்காண்டி நீங்கள் பாடல் கேட்க வராமல் இருக்க வேண்டாம், பயந்து கொண்டு கவிதை எழுத தெரியாதே என்று. இது கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி இருந்தாலும் உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் அல்லவா அல்லவா, நீங்கள் எல்லோரும் சின்ன பிள்ளைகள் போல பயந்து கொண்டிருப்பீர்கள். இப்போ எல்லோரும் அப்படி தான் இருக்கிறீங்க. காற்றலைக்கு வந்தால் ஐயோ கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியில் போனால் என்ன கேட்பாங்களோ தெரியாது, கவிதை தெரியாதே, பாட்டு கேட்கணுமென்று ஆசையாக இருக்குமே என்று நினைப்பீங்கல்லவா? அப்படியெல்லாம் நினச்சி கொண்டிருக்கான். வாங்க காற்றலைக்கு, முடிந்த அளவு நீங்கள் கவிதை வரிகளை சொல்ல பாருங்கள், வரிகளை சொல்ல பாருங்கள். நாங்கள் எல்லாம் கவிஞர்கள் அல்ல, சரியா? இருந்தாலும் நீங்கள் கொடுக்கும் அந்த வரிகளுக்குரிய பாடல்களை நாங்கள் எடுத்து வரலாம். முதலில் என் விருப்பமாக வரும் கண்ணன் பாடல் ஒன்றை கேட்போமா? அதுக்கு முன்பாக இதையும் சொல்ல வேண்டும், அல்லாவிட்டால் இது மறு ஒளிபரப்புன்னு நினைப்பீர்கள், சரியா? இன்றைக்கு 16 தேதி 12 மாதம் 2022 ஆண்டு. இது நேரலையில் இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் இப்பொழுது காற்றலைக்கு வரலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசியில்

9 1 4 5 1 9 2 3 4 5 1 9 2 3 7 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வரும் கண்ணன் பாடல் என்ன சொல்கிறது பார்ப்போம். காட்டு ரோஜா படத்திலிருந்து இந்த பாடல்.

0: நேரம் சரியாக ஒன்பது மணி 12 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 10:43. இப்பொழுது இணைந்திருக்கும் என் அன்பு உறவை சந்திக்க போகிறேன். எல்லோரும் அழைப்புக்கு வரலாம், அழைத்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். இருந்தாலும் முதல் அன்பு நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் அப்பாடா. சொல்லுங்க என்ன கா கா கா கா என்னது என்ன காவோடய நிற்கிறீங்க? வாங்க கேட்கல, நீங்க பேசுறதுங்க. சொல்லுங்க கிருஷ்ணா. ஓ, உங்களோட இணைப்பு எதுவும் அப்படி செய்யுது? இல்ல இப்ப கேக்குறதுங்க, தொடர்ச்சியா பேசு. உங்களோட இணைப்புல ஏதோ இருக்கே, விட்டு விட்டு வருதே.
1: இல்ல எனக்கு நல்லா தெளிவா கேக்குதுமா.
0: சரி இப்ப பேசுங்க, இப்ப தெளிவாயிட்டது. சொல்லுங்க, எங்க எப்படி இருக்கீங்க கிருஷ்ணா? நீங்க
1: நல்லா இருக்கம்மா.
0: கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி இன்னைக்கு? வெள்ளிக்கிழமையில கவிதைகள் சொல்லவா? இருந்தாலும் நீங்க உங்களோட விருப்ப பாடலையும் கேட்கலாம். எல்லாரையும் நாங்கள் சின்ன பிள்ளைகள் தானே நீங்க எல்லாரும். நீங்க உங்களோட இணைப்பு ஏதோ திக்கு திக்கண்டு வருதே, எனக்கு சரியா தொடர்ச்சியா வர இல்லையே. ஒரு விடுபட்டு வர முடியுமா நீங்க? இல்ல இல்ல, விட்டு விட்டு
1: விட்டு வருதுமா.
0: கொஞ்சம் அரைக்கி அங்க அரைக்கி இருந்தீங்கன்னா சரியா இருக்கு. உங்களோட நான் ஜெகபர் சாதி கண்ணாவை இணைக்கிறேன். அப்ப அவரோடையும் பேசலாம் இல்லம்மா. ஒரு நிமிஷம் நின்று கொள்ளுங்க, தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. என்ன நிக்கிற இடத்துலயே நிக்காம கொஞ்சம் விலகி அங்க
1: தள்ளி வந்திருக்கேன், தள்ளி வந்திருக்கேன்.
0: சரி இப்ப பேசுங்க,
1: இப்ப தெளிவா கேக்குதா?
0: கேக்குது, பேசுங்க இப்ப.
1: சரிம்மா. நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரை தான் துணைக்கு வரும், உண்மையான அன்பு உயிர் உள்ளவரை தான் துணைக்கு வரும். சின்ன கவிதை
0: நல்லா இருக்கே. நிழல் கூட வெளிச்சம் உள்ள போதுதான்
1: கூட வரும,
0: துணைக்கு வரும். உண்மையான அன்பு,
1: உண்மையான அன்பு உயிருள்ளவரை தான்
0: உயிருள்ளவரை துணைக்கு வரும், கூட வரும், துணைக்கு வரும். நல்லா இருக்கே. சரி இதுக்கு என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீங்க நீங்க?
1: தாய் மூகாம்பிகை படம், இசையரசி பாட்டு. இதுல சம்பந்தம் இருக்காது, இசையரசி பாட்டு நல்லா இருக்கும், கேட்க இனிமையா இருக்கும்.
0: இதுக்கு சம்பந்தமா எடுத்து வந்தா தானே நல்லா இருக்கும்.
1: இருக்கும், ஆனா எனக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை.
0: ஓ,
1: என்ன
0: பாடல் சொன்னீங்க?
1: இசையரசி. அது கே விஜயாவும் படத்துல வந்து சரிதாவும் பாடுவாங்க அந்த பாட்டு.
0: ஒரு ஸ்டேஜ்ல பாடுற பாட்டா?
1: ஆமாமா, ஆமாமா, அருமையா இருக்கும். போட்டி பாட்டு,
0: எடுத்து வரலாம் நான். சரியா, நல்ல ஒரு கவிதை, நல்ல ஒரு வரிகள் கொண்டு வந்து, நல்ல ஒரு கவிதை கொண்டு வந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சூப்பர். உண்மையா யதார்த்தமாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். உண்மையா வெளிச்சம் இருந்தா தான் நிழலும் வரும் எங்களோட, இல்லையா? அது இல்லாவிட்டால் நிச்சயமா வராது. ஆனா அன்பு இருந்தால் கடைசி வரை வரும், இல்லையா? அதுக்காண்டி நாங்க சேர்த்துட்டா சாக மாட்டாங்க, அடுத்த கல்யாணம் கட்டிக்கோ. உண்மைதானே நான் சொல்றது? இப்ப எல்லாம் அப்படி காலம் மாறி போச்சு இல்ல. மனைவி இறந்த உடனே அடுத்த மாதம் திருமணம் செய்திடுற, அது எப்படி என்று தெரியாது. நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன்னா நிச்சயமாக. அதே மாதிரி பெண்கள் இருந்தால், நான் ஆண்களை மட்டும் குறை சொல்லல, பெண்கள் கூட. முன்பெல்லாம் பெண்கள் கணவன் இறந்துட்டால் வாழ்க்கை பூராவும் தங்களுடைய வாழ்க்கையை அவரை நினைத்த வண்ணமே உடன்கட்டி ஏறுறது. அது அது பெரிய ஒரு கொடுமை. இப்ப எல்லாம் கணவன் கட்டையால செய்த படியில கூட ஒரு படி ஏறினாலும் அந்த அடுத்த படியில கூட ஏற மாட்டார் மனைவி. நீ முதல்ல போ, விழுந்ததுக்கு அப்புறம் எப்படி? நன்றி கிருஷ்ணா, நன்றியா, நன்றி நன்றி நன்றி. நன்றி, உடைபெற்றுக் கொள்ளலாமா? நன்றி நன்றி. ஜெயவசாதிகண்ணா, நீங்கள் இணைப்புக்கு வந்தீங்க. இப்போ நான் பாடல், அவருடைய பாடலை எடுத்து வரும்போது நீங்கள் இணைந்து கொண்டால் வர முடியாமல் இருக்கும். சரி, காற்றலை இணைந்து கொள்ளும் அன்பு உறவு. வணக்கம் தேவா, எப்படி இருக்கிறீங்க?
2: வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா.
0: நடக்க முடியாமல் இருக்கிறாவா? ஆனா ரேடியோ கேக்குறா?
2: நேரடியாகவே
0: அந்த நிகழ்ச்சி வந்தது, எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இது பதிவு செய்த நிகழ்ச்சி என்று, அதனால தான் டைம் சொல்ல இல்லைனா. சரி, இப்ப சொல்லுங்க உங்களுடைய கவிதைகள் சொல்லவா? நிகழ்ச்சி நீங்க கவிதை சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி, படித்ததில் பிடித்தது கொண்டு வாங்க.
2: மண்ணீர் நீர்த்துளியாய் விழுந்து ஆறாகி கடலில் கலந்து நீராவியாக வந்த சொந்தங்களை வழி அனுப்பி வைக்கிறதோ மேகங்கள் மீண்டும் பூமி.
0: இன்னொரு தடவை சொல்லுங்க.
2: மண்ணில் நீர்த்துளியாய் விழுந்து ஆறாகி கடலில் கலந்து நீராவியாக வந்த சொந்தங்களை வழி அனுப்பி வைக்கிறதோ மேகங்களும் மீண்டும் பூமிக்கு.
0: பூமிக்கு. இதுக்கு என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீங்க? அருமையா இருக்கிறது. என்ன பாடல்?
2: பாடலமா?
0: இதுக்கு என்ன பாடல் பொருத்தமா இருக்கும்?
2: பூவாகி பாடல் பொருத்தம் இல்ல, எனக்கு பிடிச்ச பாடல். பாடல்
0: என்ன பாடல்?
2: பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று. அந்த
0: பூவாகி காயாகி பாடுங்க பாக்கலாம்.
2: பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று. அன்னை திரைப்படம்.
0: இப்ப நல்லா பாடுறீங்க. என்ன நீங்க
2: எனக்கு இந்த ஒரு ஒன்றரை வருஷமா எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்பயும் நான் இப்பதான் வந்தேன். பாப்பா எல்லாம் வந்துச்சு, இந்த பிள்ளைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. கட்சி சொருவி பிள்ளைய விட்டு பேச சொன்னா, சின்ன குட்டி பிள்ளை. உங்க நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் கேட்டுக்கிட்டா பேசுறதுக்கு கொஞ்சம் எல்லாம் என் குரல மட்டும் எடுத்துருங்கம்மா. இந்த ஒரு ஒன்றரை வருஷமா நான் பட்ட பண்ணி குறை குறன்னு கர புறன்னு பேசுறது.
0: சரி சரி,
2: நான் பேசுறதெல்லாம் பதிவாகி ஒன்றரை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப இதா இருந்துச்சு. ஒரு வருஷமா
0: அதுக்கு என்ன
2: சிலம்பரை கூட அன்பு பாடிக்கிட்டு அதெல்லாம் டிகே இதெல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டு தான் இருப்போம்.
0: ஓ, உங்களுடைய பாடலையும் எடுத்து வருகிறேன். நீங்கள் அருமையான வரிகள் சொன்னீங்க. விடைபெற்றுக் கொள்ளலாமா?
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நேரம் சரியாக 9:21 அது இந்திய இலங்கை நேரம். கரணிய நேரம் சரியாக 10:51. எங்கே ஜெகபர் சாதிக்கண்ணா, நீங்கள் அழைச்சிங்க இப்பொழுது தேவா பேசும்போதும். நீங்கள் இணைந்து கொண்டால் நான் அடுத்த இரண்டு பாடல்களையும் எடுத்து வந்து விடலாம் என்று நினைக்கிறேன். இரண்டால் பேர்ந்து பாடல் வரும்போது நீங்கள் அழைத்தால் நீண்ட நேரம் காவல் இருக்க வேண்டி வரும். அன்பான உறவுகள், நீங்கள் உங்களுக்கு பிடித்த, அதாவது எங்கேயாவது படித்து பிடித்த வரிகளை நீங்கள் கொண்டு வரலாம். அதுக்கேற்ற பாடல்களையும் தெரிவு செய்து கொண்டு வரலாம். இல்லாவிட்டால் நாங்கள் நீங்கள் கேட்கும் பாடலை தருவோம், அதுக்குரிய பாடலை நாங்கள் தெரிவு செய்து கொள்வோம். முதலில் நான் கிருஷ்ணா அவர்கள் கேட்ட அந்த மூகாம்பியை பாடல் காற்றலைக்கு வருகிறேன்.

0: பாட்டலை இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்துக் கொண்டு பாடலை எடுத்து வரலாம். இந்த பாடல் கிருஷ்ணா, நீங்கள் எடுத்து வரும் பாடல்கள் அனைத்தும் 7 நிமிடம் 8 நிமிட பாடல்கள். நான் அன்றும் ஒரு பாடல் பார்த்திருந்தேன், என்றாலும் நல்ல பாடல்கள் தான். 2 பாடல்கள் வர வேண்டிய இடத்திலே. வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்
1: அம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம்மா.
0: நலமோ என நான் கேட்பேன், யாரோ எப்படி இருக்கிறீங்க ராஜ்குமார்? உங்களுக்கு தெரியாது, மிருகங்களும் ஏதோ ஒரு பாடலைத்தான் பாடுகிறது, ஏதோ ஒரு வார்த்தையைத்தான் பேசுகிறது. ஆனா அது எங்களுக்கு புரியல இல்லையா?
1: மனிதரோடு
0: பேசி களைச்சிட்டீங்களா?
1: ஆமா, என்ன பாட்டு கேட்கலாம் இல்லைங்க. ஏதோ ஒரு இதுல திருப்பி திருப்பி அந்த டிவி போட்டா அந்த உட்காந்துக்குமா நாய் வந்து அந்த பாட்டு பாக்குறதுக்கு வந்து உட்காருமா.
0: ஓ,
1: வீடியோல போட்டாங்க.
0: நிச்சயமா நிச்சயம் பழகி இருக்கிறார்கள் உண்மையிலேயே.
1: டேப்பு போட்டாலும் சரி, ஏதோ ஒரு விஜய் படுத்த பாட்டுக்கு அது ஓடி வந்துடுமா.
0: ஜெகவர் சாதி கண்ணா அழைக்கிறார், ஆனா யாராவது பேசிக்கொண்டிருக்கும் போது அழைக்கிறார். அதுதான்
1: சரி இருங்க, அவர் வரட்டும்.
0: இல்ல இல்ல, நீங்க நீங்க இணைப்புல இருங்க, நான் அடுத்த இணைப்புகளை அவரை அழைத்துக் கொள்கிறேன். அடுத்த இணைப்புக்கு எடுத்துருங்க. நீங்க இந்த இணைப்புல இருந்து
1: பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லைங்க?
0: ஓ, அது சரி. நானும் மரியாதை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னடா எழுப்பி நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போயிடலாம்னு
1: நினைக்கிறேன். இன்னைக்கு
0: கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி. ரெண்டு வரி உங்களுக்கு பிடித்த வரிகளை சொல்லிக்கொண்டு நீங்க பாடலை கேட்கலாம். 1 நிமிஷம் தாங்க ராஜ்குமார்.
1: ஹலோ, என்ன அம்மா பேசுறது கேட்கவில்ல அம்மா? ஹலோ ஹலோ,
0: கவிதை கேட்டோட கேட்காதுதான், அதெண்டா உண்மை. கவிதை கேட்டா வணக்கம் ஜெகபர் சாதிக்கண்ணா அண்ணா, 1 நிமிஷம் நில்லுங்க, உங்களோட குரல் வரணும் இல்ல. எங்க இப்ப பேசுங்க. உங்களோட குரல் அண்ணா சும்மா, அதாவது மைக் போடாமலே எல்லாம் நல்ல கிளியரா வரும். அவ்வளவு எப்படி இருக்கிறீங்க அண்ணா நீங்க?
2: இங்க எல்லாம் நல்லா இருக்குமா. தங்க நிலமா ஐயா நல்லா இருக்கலாமா?
0: அப்ப நிலமா இருக்கிறார். அப்ப காலமா சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி செய்தார் அல்லவா?
2: கேட்டுமா பதிவும் போட்டோமா.
0: நல்ல நிச்சயமே குழந்தைகள் வந்து பேசுவது. அண்ணா ராஜ்குமார் அப்படி எழுந்து கொள்ளுங்க அண்ணா. நீங்க உங்களுடைய கவிதை ஒரு வணக்கம் சொல்லிருங்க ராஜ்குமாருக்கு. ஒரு வணக்கம்.
1: ரெண்டு பேரும் வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நலமா நல்லா இருக்கீங்களா?
0: உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி அவரும் எழும்பி நிக்கிறார், நானும் எழும்பி நிக்கிறேன். அப்படிதான்
1: ஐயா வராருன்னு அப்புறம் வேணா இணைஞ்சுக்கிட்டமான்னு கேட்டேன் அம்மா கிட்ட. இல்ல இல்ல, அடுத்த லைன்ல அழைக்கிறேன்னாங்க அம்மா.
0: பாத்தீங்களா எவ்வளவு நீங்க வாரீங்கன்னு இடத்தையே விட்டு கொடுக்கறேன்றார் ஜெகவர் சாதிக்கண்ணா.
2: அதாவது பொய் சொன்னால் நம்பும் இந்த உலகம், உண்மையை சொன்னால் ஆதாரம் கேட்கும்.
0: எல்லாத்தையும் இப்படியே முன்பு எல்லாம் ஒரு கவிதையாக பாடலாக அமைச்சு வச்சிட்டாங்க இல்லையா? சரி, அதுக்கு என்ன பாட்டு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க?
2: எனக்கு வந்து ஆனந்த ஜோதி அப்படிங்கிற படத்துல இருந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படிங்கிற பாடல்.
0: நல்ல பாடல் அது, உண்மையா பொருத்தமான பாடல்.
2: நிச்சயமா.
0: எங்க பாடி காட்டுங்க அண்ணா, அவருக்கா ராஜ்குமாருக்கு அந்த பாட்டு தெரியாது.
2: புது
1: பாடல் தான் தெரியும்.
2: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பூமகள் தீரும்.
0: இல்ல இல்ல இல்ல,
2: என்ன
0: பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, உன்னை புரிந்து கொண்டேன், சொல்ல தெரிந்து கொண்டேன், இந்த பூவையர் அருமையான பாடல். இப்ப பாருங்க, இப்ப கவிதை வரி தேர்ற ராஜ்குமார்
1: போன கையில வச்சிட்டு இருக்கேன், போடல உள்ள போய் தேலும்
0: அவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்து நான் வச்சிருக்கிறேன், சமாளிப்பாரு பாருங்க. நன்றி அண்ணா. அண்ணா நன்றி அண்ணா,
2: நன்றி
0: அண்ணாக்கு நன்றி. சரி, எங்கே ராஜ்குமார் உங்களோட கவிதையை கொண்டு வாங்க. உங்களோட கவிதையை கேட்கறதுக்கு
1: உங்க மேல பாரத்தை போட்டு ஒரு கவிதையில சொல்லிடுறேன்.
0: இல்ல, அதாவது உங்களோட கவிதையை கேட்கறதுக்கு தாயகத்தில இருந்து ஒரு அன்பு உறவு அழைச்சு கொண்டே இருக்கிறார் பாருங்க. அதுதான் எனக்கு தெரியாது. அழைச்சு கொண்டிருக்கிற அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிருங்க ராஜ்குமார். வணக்கம் நிரூஸ்.
1: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் மீரம்மா.
0: வணக்கம் ஐயா. அவர் ஐயா இல்ல, பையா. பையா
1: அப்படியா?
3: வணக்கம் பையா.
1: நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா?
3: இருக்கிறோம் இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: பொன்னியின்
1: செல்வன் படம் பார்க்கும் போது அம்மா எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டேன். அந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு, சிலோனு
0: ஸ்ரீலங்கா
1: சூப்பரா இருக்கு.
0: அந்த அந்த அழகான இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அழகா தான் இருப்பாங்க. அப்படித்தானே நிரூஸ்? அப்படியா?
1: எவ்வளவு
0: துணிவு. ஆமா போடுற, நான் தான் ஒரு சும்மா பேச்சுக்கு சொல்றேன்டா. அழகான ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அழகா இருக்காங்க.
1: நிரோஸ் வந்து கண்ணாடி பார்த்து பேசுகிறாரு, அவர் மேல தப்பு இல்ல. முகம் பார்க்க கண்ணாடி
3: வச்சு அங்க கூட்டுவா, அது எல்லாருக்கும் சேருந்து தானே. அப்ப அதுல ஒரு நம்மளும் ஒரு பங்கு எடுத்துக்கலாம் தானே.
0: ஓ, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப அங்க இந்த ஊர்ல இருக்க உங்களோட ஊர்ல இருக்கிற எல்லாரும் அழகா இருப்பாங்களா?
1: அவர் கேக்குறீங்களா, என்ன கேக்குறீங்களா?
0: தர்மபுரி தானா அழகான ஆண்கள் இருக்கும் இடம்.
3: அவங்க சொல்லுவாங்க, தர்மபுரிய விட எங்கட ஊர்ல இருக்கிற ஆண்கள் அதை விட சிறப்பா இருப்பாங்க.
1: கூட்டுக்கார பாத்து சொல்லுவாங்க, ஆமா ஆமா ஆமான்னு வாங்க. இல்லன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க சாந்தியக்கா.
0: இல்ல, இப்ப நான் இப்ப உங்களோட கருத்து என்ன?
3: இல்ல நீங்க அவங்க சாந்தியக்கா இல்லன்னு சொன்னா நீங்க அவங்க வீட்டை போயிட்டு ரெண்டு அடி அடிச்சிட்டீங்கடா.
1: சொல்ல மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கா இருக்கிறாரு இல்லீங்க.
0: அதான் திருப்பி அடிப்பாருன்றதுதான் அந்த கருத்து.
3: உங்களோட தர்மபுரி, தர்மபுரியிலதான் ஒரு இந்த பாடகர் ஒரு ஆள் இருக்கிறாரு, முருகேசன்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா
0: கரூர் அழகன். நிருஷுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க கண்ணன்.
4: வணக்கம் நிருபராஜா. வணக்கம்.
0: எல்லாரும் தங்கட ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பிரச்சனையா? இப்ப உங்களோட ஊர்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு ஆக்கலும் சொல்றாங்க, எந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் அழகண்டு. நீங்க என்னமா என்ன சொல்றீங்க கண்ணு? சண்ட பிடிக்கிறாங்களே இவங்க ரெண்டு பேரும். அவர் சொல்றார் இலங்கையில இருக்கிற எல்லாரும் அழகன்றார்.
3: மொத்தமாக மொத்தமாக உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளும் அழகுதான்.
1: திருத்தம், உலகத்தில் இருக்க அனைத்து ஆண்களும் அழகானவர்களே.
0: சொல்லுங்க.
4: வணக்கம். ஆமா சாந்தியம்மா, வணக்கம். வணக்கம்
5: வணக்கம் வணக்கம் கண்ணன்.
1: பாருங்க, சாப்பிடாம கூட சண்டை போட வந்துட்டாங்க பாருங்க. சாப்பிடாம கூட சண்டை போட வந்துட்டாங்க.
0: நிரூஸ், நீங்க வஜீகா ரஜினா இவங்களை சேர்த்துடுங்க உங்களோட பக்கம். சேர்த்துருங்க, உங்களோடய சேர்த்துருங்க. எங்க நாகப்பன் சேர்த்துருங்க. நாகப்பன் அழைச்சு கொண்டிருக்காரு. கண்ணா
4: அதான் சேர்த்தற வேற லைன் போயிட்டு இருக்காரு.
0: இல்ல இல்ல, அவர் உங்களுக்கு தான் அழைச்சிட்டு இருக்காரு. உங்களோட லைன்ல தான். எங்க சாந்தியம்மா, என்ன புதுசா சொன்னீங்க? என்ன யார் அந்த கவிஞர்?
5: அவரு தான் ராஜ்குமார்.
4: நீங்க சொல்றதே ஒரு கவிதை மாதிரி இருக்குங்க.
5: புதுசா எல்லா கவிஞரும் பெண்களை பத்தி தான் எழுதுவாருங்க. இவர் என்னவோ உலகத்தில் உள்ள ஆண்கள் அனைவரும் அழகுன்றாரு. அது புதிய
4: கவிதைங்க.
0: இல்ல கொஞ்சம் பாருங்க, இப்ப கோயம்புத்தூர் அழகன் வந்திருக்கிறார். வாங்க, இன்னைக்கு எல்லாரும்
1: அழகுதான் சொல்லுவாரு. கேளுங்க,
0: வாங்க கோயம்புத்தூர்ல இருந்து அழகா அழகா நாகப்பா. என்ன சத்தம் இல்லாம நிக்கிறாரு அவரு?
4: என்னங்க வெளிய வாங்க, இந்த பக்கம் வாங்க.
1: கண்ணாடி பார்த்தா பேசிட்டுறாங்க
0: பாருங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு அழகனை புடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க.
1: கையில
4: ஒரு சீப்பு வந்தாரு அவரு.
0: என்ன
5: பாத்து ஒரு படத்துல இது ஊத்துவான மாதிரி ஊத்திர போறாரு.
4: 10.5 லட்சம் கார் உனக்கு செலவு கிடையா?
0: சரி, இப்ப இப்ப உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். இலங்கையில இருந்து வஜீகா வந்திருக்கிறார். வணக்கம் வஜீகா. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிருங்க. இங்க அடுத்த
6: வணக்கம். வணக்கம் ரோஸ்.
0: கண்ணன் வணக்கம், நாகப்பன் வணக்கம், சாந்தி அம்மா, ராஜ்குமார்
5: வணக்கம்,
0: எல்லாருக்கும் வணக்கம்.
6: இப்ப வந்ததால
0: ஒட்டு மொத்தமா பாருங்க, அந்த சொல்ல பாருங்க, ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டா வஜீகா. சரி, அடுத்த ரஜினா, நீங்களும் ஒரு வணக்கத்தை சொல்லிருங்க ஒட்டு மொத்தமா. ரஜினா.
7: மீரா மேம் வணக்கம், முதல் வணக்கம் உங்களுக்கு.
0: முதல்ல இந்த மேம் பண்ற இந்த மேடம், இந்த மேடம் மேம் பண்றதை நிப்பாட்டுங்க, நான் எல்லாரையும் நிப்பாண்டி கொண்டு வரேன். அத மட்டும் அத சொல்ல சொல்ல
7: கேக்குறாங்க
0: பாருங்க.
7: இல்ல நான் என்னதான் சிங்கள மீடியம் தான் படிச்சேன், அது தமிழ் வேர்ட்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் வரும், அந்த இடத்துல கொஞ்சம் அந்த மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு போறது பேசக்குள்ள.
0: ஆனா நல்ல தமிழ் கதைப்பா, தமிழ் மீடியம் நல்லா கதைக்கிறான், ஆனா சிங்கள மீடியத்தில் படிச்சது, அது தெரியுமா உங்களுக்கு? அவர் தமிழ் பழகினது வந்து எங்களோட குரூப்புக்குள்ள வந்துதான். அப்படித்தான் நீ ரோஸ் எந்த மொழியா இருந்தாலும் கண்ணன் பேசிடுவார், உங்களுக்கு தெரியாது. சிங்கள மொழி நாளைக்கு பேசலாம். என்ன கண்ணன்
8: இது நாங்க ஒத்துக்க
1: மாட்டோம்.
9: புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க உங்களுக்கு.
0: எப்படி
9: தெரியுமா, நீங்க பேசிட்டு இருக்கிற அஞ்சு பேத்துக்கு குரலையும் உங்க குரல் அழகா இருக்கு,
0: அழகா இருக்கு. அதுக்கு அதுக்கு இப்படி சொல்லுவாங்க, ஒயாகே கட்டாந்திர ஹரி லசனாய். கட்டாந்திரன்றது உங்களுடைய கட்டாந்திர ஹரி லசனாய், லசனாய், லசனாய், லசனாய்,
7: கண்ணன் மங்கோயாத ஹரி ஆதரி.
0: ஓ கிழிஞ்சது போ, இதுக்கு இதுக்கு இதுக்கு
9: நாம் எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டாம், தாமினவா தூமினவா,
0: தாமினவா தூமினவா. இல்ல அவருக்கு விளங்காது, அவர் விளங்கி இருந்தா இப்ப அவர் என்ன செய்வார் தெரியுமா, அவர் பாட்டே பாடி இருப்பார். கண்ணன் அவ சொன்னது என்ன தெரியுமா கண்ணன், மம
9: சொல்லுங்க
0: கண்ணன், மம ஓயாட்ட ஆதரே, நான் உங்களுக்கு நான் உங்களிடம் அன்பு, அதாவது நான் உங்களை காதலிக்கிறேன். கண்ணனுக்கு லக் அடிச்சிச்சு,
8: உங்களோட ராஜராஜ சோழனுக்கு மேல எல்லாம் இருக்கு கண்ணன்.
1: உடனே பாய்மர பக்கம் கப்பல்ல கிளம்பிடுங்க.
0: இல்ல இவருக்கு பிடிச்ச இவருக்கு இவருக்கு கிடைச்ச லக் ஒருதற்கும் இல்ல. என்ன நீரோஸ் சத்தம் போடாம இருக்கிறீங்க நீரோஸ், இதுக்கு பதில் சொல்ல.
9: பேசுங்க பேசுங்க.
0: இப்ப இப்ப கண்ணன் நீங்க சொல்லலாம், நீங்க ரெஜினா மமத் ஒயாட்ட ஆதரே என்று சொன்னா நானும் உங்களை அன்பு செய்கிறேன் என்றதான் அர்த்தம். அவ சொன்னது கண்ணன் மம ஓயாட்ட ஆதரே, கண்ணன் நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்ற. அப்ப நீங்க
9: சொல்லிட்டு பதில் அப்பவே ஆதார் ஆதார்ன்ற
1: ஃபாதர் இந்தியா மட்டும் செல்லுபடியாகும்.
0: எனக்கே நாகப்பன், எனக்கே நீங்கள் ஆதார் கார்டு இருந்தால்
10: ஆறாது ஆறாது ஆறாதுங்கிறத ஆதார் ஆதாரங்கிறத விட ஈராத ஆதார காதல் ஈராத காதல் எடுத்து சந்தித்தா கொஞ்சம் நல்லா இருந்தது.
0: தீராத காதல்
7: நான் நினைக்கிறேன் இனிமா கண்ணன் என்னோட பேச மாட்டார் போல.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இந்த
9: பேச ஆரம்பிப்பேன்.
0: இல்ல இனித்தான் பேச ஆரம்பிப்பார். ஆனா அது உங்களுக்கு புரியும். இல்ல அதாவது வார்த்தைகள் சிங்கள வார்த்தைகள்ல அழகான வார்த்தைகள் இருக்கிறது, அதைத்தான் அவர் சொல்லியிருந்தேன். உண்மையா பேசும்போது தமிழும் அப்படித்தான். அதாவது அதாவது காதல் அன்பை முழுமையாக இனிமையாக வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை, அதாவது மொழி வந்து தமிழ். அது தெரியுமா உங்களுக்கு? மற்ற மொழிகள்லயும் நாங்கள் அது சின்ன சின்ன வார்த்தைகளை சொல்லி வெளிப்படுத்திட்டேன். அது அவ சொன்ன தான் அன்பு செய்கிறேன் காதல் என்று சொன்ன நீங்க காதலும் அதுதான். இப்ப கண்ணன் இன்றைக்கு முழுக்க தூங்க மாட்டேன். மற்ற எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க பாருங்க. மற்றது
7: நினைக்காதீங்க. இந்த என்னன்னா இது இனிமே நான் யாரது நல்ல ஞாபகம் இருக்கும், அதுக்காக தான் அப்படி சொன்னேன்.
0: எப்படிப்பா அப்ப மற்றவங்க பாவம் இல்ல? அப்ப ராஜ்குமார் நிக்கிறாங்க, நாகப்பன் நிக்கிறாங்க, சாந்தி நிக்கிறாங்க, பாவம் இல்ல அவங்க. அப்ப சாந்தி வருத்தப்பட மாட்டாவா? வஜிகா நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க? வஜிகா நீங்க யார காதலிக்கிறீங்க? நீங்க யார அன்பு செய்யறீங்க? ஓடி வாங்க.
6: என்ன செய்யறது மீனக்குட்டி? இது வந்து இதுல வானல நேரடியாக காய்ச்சிக்கிட்டு இருக்கிறதால சில நேரங்கள மௌனிக்க வேண்டிய கட்டமா
0: இது. அப்படி ஆனா மனசுல இருக்குது இல்லையா? மனசுல இருக்குது சொல்லலாம்.
9: அதனாலதான் நாங்க அடக்கி வச்சிருக்கோம்.
0: ராஜ்குமார் நீங்க கவிதை சொல்ல போறீங்க, அதுக்கு பாடலும் சொல்ல போறீங்க. எல்லாரும் அமைதியா இருக்கணும். எல்லாருமா அங்க சொல்லுங்க.
1: நான் எழுதிய காதல் கடிதத்தை தயவு செய்து கிழித்து போடாது. அதை உன் தங்கையிடம் கொடுத்து விடு.
9: பிடிக்கவில்லை என்றால்
0: இல்ல எஸ் இல்ல. இது இது யாருக்கும் மெசேஜ் அனுப்புறார் போல இருக்குது.
1: இருங்க ஒரு நிமிஷம், நான் எங்க வீட்டுக்கார பாக்குறாங்க, பாத்துட்டு சொல்றேன்.
0: பாத்துட்டு சொல்லுங்க.
1: இல்ல இல்ல யாரு
0: பாருங்க. எங்க நான் எழுதிய காதல்
1: கடிதத்தை
0: என்ன கவிதைய
6: எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு போல.
0: கவிதைய மாறி எடுத்துக்கொண்டு வந்துட்டாராம். வஜிகா சொல்றான் மாறி எடுத்துக்கணும். இது நல்லா இருக்குது.
1: என்ன பாடல் கடிதம்
9: கிழிஞ்சு போச்சே.
0: நல்ல அது அழகான பாடல், அழகான கவிதை. என்ன என்ன நான் எழுதிய காதல் கடிதத்தை கிழித்து போடாதே அப்படியா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடித்த வரி அதோட சேர்ந்த பாடல் எங்க கவிதை. நிரூஸ் நிரூஸ் நல்ல கவிதை சொல்லுவாரே. நிரூஸ் நிரூஸ் எடுக்கிறீங்களா?
9: சூப்பர் கவிதை அருமா.
0: நிரூஸ் எங்கே
1: யாருதுங்க? மௌனம்
9: தான் நிரூஸ்.
1: அவரது கவிதை வந்து மௌனம். அவர்
0: சரி. இப்ப கண்ணன் சொல்லுங்க. கண்ணன் சொல்லுங்க. அவர் தேர்ந்தெடுத்து கொண்டு வரட்டும்.
9: நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. கேட்டிங்க சரி சொல்லிறேன்.
0: சரி எல்லாரும் அமைதியா இருங்க. சொல்லுங்க.
9: உன் நினைவென்னும் நிழலை உன் நினைவென்னும் நிழலை நிஜம் என்று நம்பி உன் நினைவென்னும் நிழலை நிஜம் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் நிஜமில்லாத நிழல். உன் நினைவென்னும் நிழலை நிஜமென்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் நிஜமில்லாத நிழல் நான்.
0: ஆட்டே அப்பா எப்படி பாருங்க,
1: என்ன
0: பாடல்
9: இதுல வந்து ஆட்டோகிராப் படத்துல இருந்து மேடம். நினைவுகள் நெஞ்சினில் புதைந்ததனால் கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு அழைக்கின்றேன்.
0: ஓ, இது வந்து இது இது வந்து உண்மையாகவே இவர் எழுதி சொல்றார், அது நல்லா நினைச்சு கொள்ளுங்க.
9: உண்மை எழுதுறதான கேட்டுட்டு இருக்கீங்க?
0: இல்ல என்னடா உங்களுடைய மனத்தாக்கத்தை சொல்றீங்க, மனத்தாக்கம்.
1: கண்ணனையா சாட்டில போட்டு ரத்தம் வலியுது எழுதும் போது.
9: கவிதை தாங்க
0: இல்ல, தன மனத்தாக்கத்தை ஆக்கமா கொண்டு வந்து விட்டார் கண்ணன். பாருங்க சூப்பர், நல்ல பாடலுமான நல்ல பாடல் தெரிவு. சரி, இப்ப அடுத்தது நிரூஸ் நீங்க சொல்றீங்களா கவிதை, ரெண்டு வரி சொல்லி பாடல் கேக்குறீங்களா?
7: நிரூஸ் இல்ல போல.
0: போயிட்டு இல்ல. சரி, அவரை இணைஞ்சு கொள்ளட்டும். வஜிகா உங்களிடம் இருக்கா கவிதை, இல்லாட்டி வஜிகா ஒரு கவிதை சொல்லுங்க பாப்போம். நீங்க
6: டூயட் படத்துல காதலே நீ என்ன செய்ய போகிறாய், நான் மூவியன் என்றும் தெரிஞ்சேனே நீ என்ன செய்ய போகிறாய். அதுல அந்த அடுத்தடுத்த வரிகள் மீனுக்குட்டி உண்மையிலே அழகான வரிகள், அந்த ஒவ்வொரு வரிகளும் உண்மையான அந்த காதல் பிம்பத்தை வெளிப்படுத்து. சரியான ஒரு காதல் அது வெளிப்படுத்த அழகான வரிகள், அது இசையோட கேட்கும் போது அந்த பாடல் வரிகள் உச்சகட்டத்தை அடையிற நேரங்கள்ல உண்மையில நாம ஒரு ஒரு ஒரு செகண்ட் நம்மள உடம்பு மெய்சிலுக்க வைக்குது. நாம அந்த கடந்த காலத்தை நினைவு கூடுற மாதிரி அந்த வரிகள் வந்து அமையும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அந்த பாடலும், முழுக்க முழு பாடல்களும் எனக்கு நல்லா
0: பிடிக்கும். ஒரு சின்ன திருத்தம், உங்களுக்கு கடந்த காலத்தை நினைவூட்டுது, எங்களுக்கு நிகழ்காலத்துல நினைவூட்டுது, அப்படித்தானே கண்ணன்? இப்படிதான் இந்த பக்கத்துல இருக்கிறாங்கள
9: நினைப்பாங்க,
0: இந்த பக்கத்துல இருக்கிறாங்கள அப்படித்தான் நினைப்பாங்க. நாகப்பன், சாந்தி அம்மா, ராஜ்குமார், கண்ணன், இதெல்லாம் இந்த காலத்துலதான். இப்ப நிகழ்காலம், இப்ப நீங்க வந்து கடந்த காலம். சரி, அத நினைவு.
6: காதல் காதல் வசப்படும் போது நமக்கு ஏற்படும் அல்லவா அந்த மன போராட்டம், அந்த போராட்டத்தில் எழும்பும் பாடல் தான் அந்த பாடல்கள்.
0: நிச்சயமா.
6: அமுதென்பதா விசமென்பதா, அமுதென்பதா விசமென்பதா, அந்த வரி அந்த உச்சகட்டத்துல வந்து கீழ்டோனி அணையும்போது நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது
0: கண்ணன். எனக்கு கண்ணன்

0: நாகப்பன்
1: சொல்லுங்க.
2: வானத்தில் நட்சத்திரங்கள் பல இருக்கலாம், பூமியில் பூக்கள் பல இருக்கலாம், இதயத்தில் ஒருவர் தான் இருக்க வேண்டும், அதற்கு பெயர் தான் உண்மையான காதல்.
1: காதல், சூப்பர்.
3: இன்னொரு முறை சொல்லுங்க.
2: வானத்தில் நட்சத்திரங்கள் பல இருக்கலாம், பூமியில் பூக்கள் பல இருக்கலாம், இதயத்தில் ஒருவர் தான் இருக்க வேண்டும்,
1: இருக்க வேண்டும்,
2: அதற்கு பெயர் தான் உண்மையான காதல்.
1: சூப்பர், அருமை. என்ன பாடல் தெரிவு செய்திருக்கீங்க இதுக்கு?
2: இதுக்கு பாடல் வந்து ஒன்ஸ் மோர்.
1: ஒன்ஸ் மோர்ல
2: உன்னில் என்னில் உள்ளது காதல்.
1: நல்ல பாடல், அது நல்ல பாடல். கண்ணன் அந்த பாடல
2: பாடு.
1: காதல் அந்த பாடல்.
3: அப்படியா?
2: சின்ன சின்ன காதல்,
1: சின்ன சின்ன காதல்,
3: காதலா?
1: ஒன்ஸ் மோர்ல. சரி, அடுத்தது சாந்தி அம்மா வாங்க.
3: நீ காதலிக்கிறாய் என்று நினைத்து நான், நீ காதலிக்கிறாய் என்று நினைத்து நான் கவிஞனானே, நீ என்னை காதலிக்கிறாய் என்று நினைத்து நான் கவிஞனானே, அது இல்லை என்ற போது, அது இல்லை என்ற போது நான் கல்லறையானேன். காதலிக்கிறாய் என்று நினைத்து நான் கவிஞனானேன், அது இல்லை என்ற போது நான் கல்லறையானேன்.
1: நீ காதலித்த போது இல்ல, நீ காதலித்த போது நான்
3: கவிஞனானேன்,
1: கவிஞனானேன், இல்லை என்ற போது கல்லறையானேன். சூப்பர் அப்பா.
3: ஆமா,
1: இன்னும் லைப்ரரியில தேடி ஆச்சா சாந்தி அம்மா? சரி, ரஜினா நீங்க
4: சொல்லுங்க.
1: ரஜினா, உங்களுடைய வழிகளை சொல்லி பாடலை கேளுங்க.
5: எனக்கு செய்ய முடியாது, இனிமேதான் பழகணும், இதுக்கு வந்ததால இனிமே கவிதையும் சொல்லி நாலு வரி, ஒரு மூன்று வரி பாடவா? பாட்டு ரெண்டு இல்ல.
1: சரி, பாடுங்க.
5: கண்ணன் கண்ணன் இன்னும்

0: அழகும் பெண்மை உள்ளம் துள்ள துள்ள. Thank you.
1: ஆஹா, கண்ணன் இன்னைக்கு கண்ணனுக்கு தூக்கமே இல்ல. கண்ணன் மொட்டமாடியா?
2: இதெல்லாம் இதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம், கல்லாட்டம் நம்ப மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம்.
3: ஒரு கவிதை ஒண்ணு சொன்னாங்க யார் மீனுக்குட்டையில, ஒரு ஆள் அந்த
1: ஒரு நிமிஷம் பாருங்க பாருங்க ஒண்ணு சொல்லி இருந்தா பாருங்க பாருங்க வஜிகா ஏதோ சொல்றா, என்ன வஜிகா சொல்லுங்க.
3: ஒரு கவிதை ஒண்ணு சொல்லி இருந்தார், அதுல அந்த கல்லறைக்கு போனேன்
1: மோனாலிசா
3: படத்துல இருக்கும் வருது மீனுக்குட்டி, ஒரு பாடல் ஒண்ணு.
1: என்ன பாடல்?
3: மோனிசா அண்ட் மோனாலிசா வரி வர
1: மாட்டேன்.
3: அந்த பாடல் அந்த கவிதைக்கு அந்த அந்த பாடல் அந்த கவிதைக்கு அந்த பாடல் சாரி. ஏண்டா உயிரோட இருக்கும் போது காதல் அவன் ஏற்காதான் அவன் கல்லறைக்கு
1: போயிட
3: போதும் இருக்குதா அந்த பாடல்?
2: இதே கல்யாணம் என்ன பாட்டு பாடுவாங்க தெரியுங்களா? அத உயிரே வா உயிர் எடுக்கவா.
4: ராஜ்குமார் இருக்கா அவரு கவலை.
1: சரி, இப்ப ரஜினா என்ன பாடல் வேணும்? ரஜினா
2: அவங்க மௌனராக ரேவதி அப்படிதான் இருப்பாங்க.
1: துளி துளியாய் என்ன படம் அது?
3: குட்டி அந்த படம் அந்த காதல் தேடி காதல் தேடி வந்த வாழ்க்கை அப்படித்தான் வரும் அந்த பாடல் வரிகள்.
1: காதல் தேடி வந்த
3: காதல் காதல் தேடி வந்த வேலை அப்படித்தான் வரும்.
1: வந்த
3: நேரம் இவன் செத்து கிடக்குறான். ஓ, செத்து கிடக்குறான் படத்துல அதுதான்.
1: ஐயோ,
3: படத்துல அதுதான்.
5: அதான் போனால் இதயம் திரும்பாது மறுமுறை இதயம் அப்படின்னு வரும். அத நல்லா இருங்க, நானே சர்ச்
1: பண்ணி எடுங்க. அங்க துளி துளியா என்ன படம் ரஜினா?
5: அது சொன்னால்தான்
6: தெரியாது.
1: துளி துளியா துளி துளியா
2: பார்வை ஒன்றே
5: போதும்
2: மேடம்.
1: பார்வை ஒன்றே போதுமா? ஓகே, உங்களுக்கு ஒன்றே போதுமா? சரி, இப்ப சாந்தி அம்மா எல்லாரும் அமைதியா இருக்கணும். இதான் முக்கியமான ஒரு கவிஞர் வந்திருக்கிறார், அவரே கேட்போம்.
7: இல்ல நான் காப்பி எடுக்கேன்.
1: ரேவதி அம்மாவும் இருக்கா இணைச்சு பாருங்க. எனக்கு இன்னும் அவளோட பேச கிடைக்கல, எதுக்கு இணைச்சு பாருங்க. எங்க சொல்லுங்க.
7: அப்பா கவிதை.
1: அப்பா என்ன? அப்பாவுக்கு போயிட்டான், காதல விட்டுட்டான். பரவாயில்ல, சொல்லும்.
7: நீங்க தலைப்பு கொடுத்தீங்களா?
1: இல்ல தலைப்பு கொடுக்கல.
7: எல்லாருக்கும் சமர்ப்பணம், ஆண்கள் எல்லாருக்கும்.
1: ஆண்கள் எல்லாருக்கும் சமர்ப்பணம். எல்லாரும் அப்பா ஆங்குன்னுதான் அர்த்தம். நீங்க சொல்லுங்க.
7: தலைக்கு மேலே உட்கார வைத்து அழகு பார்க்கும் அப்பாவை நம்மால் ஒரு நாளும் தலைகுனிய வைத்து விட கூடாது. பெண் பிள்ளைகள் தந்தையின் மீது அதிக அன்பு வைக்க காரணம் தன்னை ஏமாற்ற நினைக்காத ஒரே ஆண் தந்தை என்பதால்.
1: என்ன ஏதோ ஒரு மாதிரி அதுல சுழிச்சு ஆண்களுக்கு ஒரு அடி அடிச்சுட்டா போல இருக்காங்க பாப்பா. இல்ல இல்ல, தலைக்கு மேல சொல்லுங்க. என்ன? இல்ல இல்ல, கடைசியில சுழிச்சிட்டா. எங்க சொல்லுங்க.
7: பெண் பிள்ளைகள் தந்தையின் மீது அதிக அன்பு வைக்க காரணம் தன்னை ஏமாற்ற நினைக்காத ஒரே ஆண் தந்தை என்பதால்.
1: ஆண் என்பதால் தன் தந்தையில அவ்வளவு அன்பு, மற்ற ஆண்கள் எல்லாம் ஏமாத்துக்காரங்க. சூப்பர் அம்மா. இத பெண்கள் தாங்கள் தன் தந்தை மேல் அளவு கடந்த அன்பை வைத்திருப்பது ஏனென்றால், மற்ற ஆண்களை போல ஏமாற்றாத ஆண் அப்பா ஒரு ஆள் தான் அந்த பெண்ணு. சூப்பர் கட்டிக்காரி அம்மா, இந்த புடி இவ்வளவு இந்த வரிகள் இவ்வளவு வரிகளும் இவ்வளவு இதுகள் கொண்ட இடத்துல உங்களோட கவிதான்
2: பேசியம்மா. உங்க சார் நம்பர் கொடுங்க, கொஞ்ச நேரம் பேசணும் அவர்கிட்ட.
1: என்ன பாட்டு இப்ப இதுக்கு? அதுக்கு சரி மீண்டும் வருவேன். சரி உங்களோட பாடலாம் எடுத்து வர்றேன், மீண்டும் உணஞ்சுங்க சரியா? நான் இந்த பாடலை எடுத்து வர்றேன். நன்றி எல்லோருக்கும். அன்பை கொஞ்சம் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி எல்லாருக்கும். முதல் பாடல் எங்களுடைய கிருஷ்ணா அவர்கள் கேட்ட பாடல் காட்சலுக்கு வருகிறது. கிருஷ்ணா, நீங்கள் நல்ல வரிகளை கொண்டு வந்து சொல்லியிருந்தீர்கள். உண்மையிலேயே கூட வெளிச்சம் இருந்தால்தான் நிழல் கூட வரும். அன்பு மட்டும்தான் உயிர் உள்ளவரை தொடர்ந்து வரும் என்பதை சொன்னீங்க. நன்றி. இந்த பாடலை உங்களுக்காக தருகிறேன்.

0: நேரம் சரியாக 10:08 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 11:38. கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் அன்பு உறவுகள் எங்களுடைய கே எஸ் கிருஷ்ணா அவர்கள் ஒரு தனக்கு பிடித்த வரிகளை எடுத்து வந்து இந்த பாடலை சொல்லியிருந்தார். அடுத்து நாங்கள் காற்றிலே இணையும் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் சுகைதா. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மீரா, நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சுவேதா?
1: நலமாகவே இருக்கிறேன். எம்டிஆர் இணைய வழி வானொலி அன்பு உறவுகள் அனைவருக்கும் இதமான இரவு நேர வந்தனம், வாழ்த்துக்கள்.
0: எங்கே இன்று உங்களுடைய கவிதையையும் அதுக்கே பொருத்தமான பாடலையும் பார்க்கலாம்.
1: ஆமாம், நான் கவிதையை சொல்கிறேன், நீங்களே பொருத்தமான
0: பாடலை தேர்வு செய்யலாம்.
1: எனது கவிதையின் தலைப்பு தூரமான வாழ்க்கை. கனத்த மனதுடன் கைகாட்டி பறக்கிறேன், கனத்த மனதுடன் கைகாட்டி பறக்கிறேன். முண்டி அடித்து முன்னோக்கி செல்லும் வாகனத்தில் பின்னோக்கி செல்லும் சாலையோர காட்சிகள் போல நினைவுகளும் பின்னோக்கி செல்கிறது. எதையோ ஒன்றை பறிகொடுத்த நினைவு, எதையோ ஒன்றை பறிகொடுத்த நினைவு. இல்லை இல்லை, பரிசவிக்க விட்டது போல் உணர்வு. உணர்வுகள் நெஞ்சை அடைக்க பாவம் கண்கள் என்ன செய்யும்? விழியால் வழிந்த நீரை யாருக்கும் தெரியாமல் சுட்டு விரல் தட்டி விடுகிறது. விழியால் வழிந்த நீரை யாருக்கும் தெரியாமல் சுட்டு விரல் தட்டி விடுகிறது. முட்களையும் கற்களையும் தகர்த்தெறிந்து ஆங்காங்கே தொங்கிக் கொண்டிருந்தது சில புதர்கள். சின்னவனின் சினுங்கள் இன்னும் ஒலித்தபடி, சின்னவனின் சினுங்கள் இன்னும் ஒலித்தபடி. பொறுமையின் சிகரம் அவள் பொங்கி வந்த விம்மலை எப்படி அடக்கினாளோ. நான் கண்கலங்கி விடக்கூடாது என்ற ஆள் மனது நோக்கம்தான். பொங்கி வந்த விம்மலை எப்படி அடக்கினாலோ பொறுமையின்

0: சிகரம் அவள். நான் கண்களிஞ்சு விடக்கூடாது என்ற ஆழ்மனது நோக்கம்தான். பாவம், பிஞ்சுகளை அணைத்து ஆறுதல் சொன்ன விதம் அணுவளவும் மறக்க இயலா. உப்பிய வயிற்றுடன் அத்தனை உயிர்களையும் சுமந்து அந்தரத்தில் பறக்கும் விமானத்தை விட என் நெஞ்சின் சுமை அதிகம்தான். உப்பிய வயிற்றுடன் அத்தனை உயிர்களையும் சுமந்து அந்தரத்தில் பறக்கும் விமானத்தை விட என் நெஞ்சின் சுமை அதிகம்தான். அழகான நாடு, அற்புதங்கள் ஏராளம். அழகான நாடு, அற்புதங்கள் ஏராளம். ஆத்மாத்த நட்புகளின் அரவணைப்பு எல்லாமே மனைவி பிள்ளைகளின் பிரிவை தவிர. காலப்போக்கில் பழகி கொண்டேன், காலப்போக்கில் எல்லாமே பழகி கொண்டேன். தேட்டம் வேண்டும், அதற்கும் இறைவன் நாட்டம் வேண்டும். என்ன வாழ்க்கையடா இது என்று ஏக்க பெருமூச்சு விட்ட நாட்கள் அதிகம்தான். அந்த நேரத்தில் என் தோட்டத்து மலர்கள் ஒவ்வொன்றாய் கண்முன் வந்து போகும். எப்படியோ வாரங்களையும் மாதங்களையும் கடந்து வருடங்களையும் கடந்து விட்டேன். சின்னவனின் பெரிய ஆசை மாடி வீட்டில் வாழ வேண்டும் என்பதுதான். சின்னவனின் பெரிய ஆசை மாடி வீட்டில் வாழ வேண்டும் என்பதுதான். முடியாவிட்டாலும் அவ்வப்போது ஒவ்வொருவர் கேட்கும் பொருட்களை வாங்கி பத்திரப்படுத்தி கொண்டேன். கொடுக்கும் போது அவர்களின் முகம் அழற்றி கண்முன் நிழலாடி கலங்க வைத்தது. நாளை ஊருக்கு போகும் பெருமிதம், நாளை ஊருக்கு போகும் பெருமிதம். கவலையுடன் கனிந்த வார்த்தைகள் கட்டி அணைத்து முத்தமிட்ட நண்பர்களிடம் சொல்லிக் கொண்டேன், என்ன வாழ்க்கையடா இது. கட்டி அணைத்து முத்தமிட்ட நண்பர்களிடம் சொல்லிக் கொண்டேன், என்ன வாழ்க்கையடா இது. சம்பளம் சோறும் தின்றாலும் நிம்மதியாக குடும்பத்துடன் வாழ்ந்து விடுங்கள். பொறுப்புகளும் தேவைகளும் அதிகரிக்கும் பொழுது வாழ்க்கையுடன் தோற்றுத்தான் போகிறோம். பொறுப்புகளும் தேவைகளும் அதிகரிக்கும் போது வாழ்க்கையுடன் தோற்றுத்தான் போகின்றோம். நன்றி மீரா.
1: அருமையான கவிதை இது. வெளிநாட்டில் வாழும் ஒரு அன்பு உறவு, அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மனம் வேதனைப்படும் இந்த கவிதை. இதுக்குரிய பாடல்
0: துயரம்,
1: ஓ பாடல் என்னமாக எடுத்து வந்தால் நல்லது? ஏனென்றால் இவ்வளவு தூரம் எவ்வளவு சென்று உழைத்தாலும் பக்கத்தில் குடும்பத்தோடு இருப்பது போல சுகம் இல்லை.
0: இப்போ நிம்மதி இல்லை, சுகம் இல்லை, உண்மைதான்.
1: அப்ப அதுக்கு என்ன பாடலே? அதாவது குடும்பத்தோடு வாழ விரும்புகிறார்.
0: குடும்பத்தோடு வாழ விரும்புவது,
1: அதுக்கு
0: நீங்கள் மற்றவர்களை இணைத்துக் கொண்டு யோசிச்சு பாருங்க. நான் அதற்கிடையில்
1: நீங்கள் தெரிவு செய்தால் எடுத்துக்கொண்டு வாங்கும். சரியா, நான் இந்த பாடலோடு வருகிறது. ஏனென்றால் அந்த இது தூர இருக்கிறது போல இல்ல, பணம் முக்கியம் இல்லை என்பது போல அன்புதான் முக்கியம் என்பது போல. அன்பு என்னும் நல்ல தேன் கலந்து இங்கு நான் கொடுத்தேன். அந்த பாடல் என்னடாத ஒரு பொடி சோறு ஒரு முளகாடல் அது மட்டும் போதும்
0: என்பதுதான்.
1: அது வேற பாடல் ஒன்றும் நீங்க தெரிவு செய்யுங்க, நானும் யோசிக்கிறேன்.
0: நன்றி மீரா, நீங்கள் மற்றவர்களை இணைத்துக் கொள்ளுங்களேன். மற்றவர்களை இணைத்துக் கொண்டு அவர்களை உரையாடி விட்டு நான் வருகிறேன்.
1: நன்றி நன்றி எல்லோருக்கும். சுவைதா எல்லோரும்
0: நன்றி.
1: வஜிகா நன்றி நன்றி. காற்றில இணைந்து கொள்ளும் விஜயராகவன் வாங்கோ. விஜயராகவன் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க? எங்களுடைய கவிஞர் விஜய ராகவன் வாங்க. ஃபாரூக், உங்களுக்கு நாகப்பனை இணைக்க முடியுதா? உங்களுக்கு முடியுமா? உங்களுக்கு
2: எனக்கு அந்த தெரியாது மாதிரி எப்படின்ட்டு.
1: நான்
2: நினைக்கிறேன்,
1: நான் இணைச்சிட்டேன் உங்களோட இணைச்சிட்டேன். சரி, இப்ப எங்க விஜய ராகவன் அவருடைய நாக ஃபாரூக்குடைய கவிதையை கேட்டுருவோம். அவர் வேலையில் நிக்கிறாரு நினைக்கிறேன்.
2: அந்த கவிதை
1: அந்த கவிதைக்கு ஒரு நிமிஷம் தாங்க நாகப்பன், ஃபாரூக் பேசட்டும். ஃபாரூக் சொல்லு.
2: அந்த கவிதைக்கு உரியவன் அவங்களுடைய கவிதைக்கு எல்லா வரிகளுக்கும் பொருத்தமா இருக்கு.
1: என்னையும் நாகப்பன் ஜெயிக்க முடியாது. நாகப்பன் சாந்தி அம்மா நினைச்சிருங்க நினைச்சிருங்க. யாரு எங்களுடைய
2: அம்மா? அதுக்கு பாட்டு நான் சொல்றேம்மா.
1: ம், சொல்லுங்க. ஆ, சுவேதா
2: வந்து தெனிந்தது காடு.
1: சுவேதாட
3: பாட்டுதான் பாருங்க.
1: ஆ, அதத்தான் நாகப்பனும்.
2: என்ன
1: பாட்டு
2: அது?
3: என்ன
2: மல்லிப்பூ
1: வச்சு வச்சு வச்சு வாடுதே. அது சரி.
3: அத சொல்றதுதான் நானு வந்தேன் லைனுக்கு.
1: பாத்தீங்களா, அருமை.
2: அம்மா, நான் அந்த நான் சின்ன கவிதையை நானும் சொல்லிடுறேன்.
1: ஆ, சரி, நீங்க சாந்திய நினைச்சிருங்க நாகப்பன். என்ன சொல்ல வருகிறார்?
2: அவங்களும் அந்த படத்தை சொல்லிருப்பாங்க.
1: பாப்போம். எனக்கு இது தோணையில உங்களுக்கு தோணி இருக்கேன். அடிக்கடி நீங்க அந்த பாட்டை கேட்டிருக்கீங்க இல்லையா? வெந்து தனிந்தது.
2: நீங்க கேட்டீங்கன்னா விளங்கும்.
1: சரி, இப்ப ஃபாரூக் கூட கவிதையை பாப்போம். எங்க ஃபாரூக்?
2: ரெண்டு வரி சின்ன கவிதை.
1: ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பாரு.
2: ஆயிரம் உறவு.
1: ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பாரு. சாந்தியம்மா சொல்லுங்க, என்ன பாட்டோட வந்தீங்க?
4: என்ன
1: சொல்லுங்க சாந்தி?
4: வீரம்மா, அவரு என்ன தெரியுமா சொல்லுவாரு நாகப்பன்?
3: சொல்லுங்க
2: சொல்லுங்க சாந்தி. வணக்கம்.
4: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க.
4: வணக்கம் ஃபாரூக்.
1: கேக்கல போல இவங்க காது கேட்காம போயிடுச்சு. கொஞ்ச நாள் நான் அங்க நீச்சி
2: இருக்கேன்.
1: சாந்தி அம்மா பேசுங்க.
4: காது கேட்கலையா? யாருக்கு மீறாம?
1: உங்களுக்கு தான். நானும் கேக்குறேன்.
4: நாகப்பன் ஓட ஓடி வந்தாரா? நாகப்பன், நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? சொர்க்கமே என்றாலும் பாட்டு தான் அவர் சொல்லுவாருன்னு
1: நினைச்சேன். இல்ல இல்ல, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க?
4: அவருக்கு பிடிச்ச ஆஸ்தான நடிகர் அவரோட பாட்டு.
3: அது பரவாயில்ல, இவங்க சொன்ன கவிதைக்கு வந்து இந்த வெந்து தணிந்தது காடு தான் கரெக்டா.
1: ஓ, நல்ல நல்ல. அது வந்து
4: இன்னொரு பாடல் இருக்குங்க, தாயகமேன்னு ஒரு பாடல் வரும். தாய் ஒரு இந்த எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க இப்போ ஒரு இப்போ அந்த மாதிரி ஒரு கதை வரும். என்ன படம்?
3: இவங்க சொன்ன வார்த்தை பூராமே இந்த பாட்டுல தான் இருக்குது எல்லாமே.
1: இது வெளிநாட்டுல இருந்து துன்பப்படுகிற பாடல் தான். சரி, எங்க ஃபாரூக் கூட கவிதையை கேட்போம். எங்க சொல்லுங்க ஃபாரூக்.
2: சொல்றமா. ஆயிரம் உறவுகள் அருகில் இருந்தாலும் அருகில் வந்து திருக்கிட செய்து காதோரம் கதை பேசி விட்டு செல்வார்கள். அவர்களுக்கு பெயர் நினைவுகள். ஆயிரம் உறவுகள் அருகில் இருந்தாலும் அருகில் வந்து திடுக்கிட செய்து காதோரம் கதை பேசி விட்டு செல்வார்கள். அவர்களுக்கு பெயர் நினைவுகள். அவ்வளவுதான் கவிதை.
1: என்ன சொல்லுங்க?
2: ஆயிரம் உறவுகள் அருகில் இருந்தாலும் அருகில் வந்து திடுக்கிட செய்து காதோரம் கதை பேசி விட்டு செல்வார்கள். அவர்களுக்கு பெயர் நினைவுகள்.
1: ஓ, நினைவுகள். ஓகே ஓகே. நல்ல. எனக்கு கள்ள எனக்கு கள்ள யோசனை வந்துடுச்சு. எனக்கு யாரப்பா நாட்டுல ஃபாரூக்கு காதோரம் கதை சொல்றது யாருண்டு யோசிச்சேன். என்னடா
2: பாட்டு? பாட்டு பாட்டு, லவ் டுடே பாட்டு.
1: என்ன பாடல் அது?
2: சாச்சித்தாலே. என்ன சாச்சித்தாலே? அந்த பாட்டு
1: எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. சாச்சி விஜய் ராகவன் இணைஞ்சார் நில்லுங்கன்றது கடையில ஓடிட்டார். என்ன நடந்தது தெரியல, பாக்கலாம். அவரும் ஏதோ ஒன்று சொல்ல வந்தார். அவர் நில்லுங்க ஃபாரூக் வேலையில இருக்கிறார், அவரை முதல்ல விடுவோம்ன்றது கடையில உடனே விஜயராகவன் நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் என்னடா பாருங்க, அந்த வேலையில இருக்கிறதுனால வேலையில இருந்து கெதியா போகட்டும் என்றதுக்காக இணைச்சேன் முதல்ல. நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. சரி, அடுத்த பாடல் யாருடைய பாடல்ன்னு பார்ப்போம்.

நேரம் சரியாக 10:24, அது இந்திய இலங்கை நேரம். கரணி நேரம் சரியாக 11:54. அடுத்த பாடல் ராஜ்குமார், நீங்கள் கேட்ட பாடல், உங்கள் கவிதைக்குரிய பாடல் காட்டிலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

0: இனிமையான பாடல் ராஜ்குமார், நீங்கள் உங்களுடைய வரிக்கு ஏற்ற பாடலை தந்தீங்கள். வணக்கம் விஜயராகவன். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் விஜயராகவன். நீங்க பணியில இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், மன்னிச்சு கொள்ளுங்க. அப்போது நான் வச்சு நீங்க வீட்டுல இருந்து. சரி, எங்கே?
1: இல்ல இல்ல, இரவு பணியில இருக்கேன். இரவு பணியில் அறுவை சிகிச்சை கூடத்திலே இருக்கேன்.
0: ஓ, இருக்கிறீங்க. ஆஹா, சரி. உங்களுடைய வரி என்ன, உங்களுடைய பாடல் என்ன?
1: எனது பாடல் வந்து செம்பருத்தியிலிருந்து ஒரு கடல் நடுவே ஒரு பாடல் இருக்கும், இளையராஜா பாடல்.
0: என்ன செம்பருத்தி படத்துல என்ன பாட்டு?
1: இளையராஜா பாடல, ஒரு பாடல் இருக்கும்.
0: அது நல்ல பாடல். அந்த பாடல், அப்ப இந்த
1: பாடல்,
0: இந்த பாட்டுக்கு ஒரு கவிதை எடுத்து வரணும்னு சொல்றீங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க பாப்போம். இப்ப
1: இப்ப ஒன்னும் கவிதை சொல்ற அளவுக்கு இல்ல, எனக்கு கேஸ் வந்துச்சுன்னா ஒண்ணும் செய்ய முடியாது, நாங்க பணியில இருக்கிறதுனால.
0: சரி சரி, நல்ல நல்ல,
1: தவறு கதை கிடைக்க மாட்டேது உள்ளால.
0: சரி, நான் இந்த பாடலை எடுத்து வந்து அதுக்கு கவிதை அவர்களை எடுத்து வர சொல்லலாம். சரியா?
1: ரெண்டு பாடல், மீனவர்களுக்காக ரெண்டு பாடலுமா, ஒன்று வந்து படகோட்டியில் உள்ள ஒரு பாடலும், இந்த பாடலும் வந்து மிக அருமையாக இருக்கும், மீனவர்களுக்காக உள்ள அவருடைய கஷ்டங்களை வந்து அந்த பாடல்கள் விவரிக்கும் அந்த பாடல்கள்.
0: சரி, நான் எடுத்து வர்றேன். நன்றி விஜயா.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: ஓவியம்.
1: அடுத்த பாடல் யாருடைய பாடல்னு பார்ப்போம். கண்ணனுடைய பாடல். நிரோஸ் வந்துட்டு பாடலும் சொல்லையில கவிதையும் சொல்லையில நான் மீண்டும் இணைஞ்சு கொண்டு வரேன்னு நினைக்கிறேன். இணையட்டும். நாங்கள் கண்ணன் தன்னுடைய ஒரு வரி, அழகான வரிகளை கொடுத்து ஒரு பாடல் கேட்டிருந்தார். ஆட்டோகிராஃபிலிருந்து அந்த பாடலை எடுத்து வரலாம். கண்ணன்.

பத்து பாடல் நல்ல வரிகளை எடுத்து வந்து ஒரு பாடலை கேட்டிருந்தார் எங்களுடைய ஜெகபர் சாதிக்கண்ணாவுடைய பாடல் காட்டிலைக்கு வருகிறது கேட்கலாம்.

0: இரண்டுமே.
1: கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், அதாவது எங்களுடைய சாந்தி அம்மா வந்து ஒரு வரிகளை சொல்லி அப்பாவுக்காக ஒரு பாடல் கேட்டிருந்தார். நல்ல ஒரு கவி வரிகளை எடுத்து வந்திருந்தார். சரி, உங்களுக்குரிய பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியில் அடுத்து நாகப்பன் நல்ல ஒரு கவி வரிகளை கொண்டு வந்து மனசில் ஒரு தடவை மட்டும்தான் வச்சுக்கலாம், இதயத்தில் ஒரு தடவை மட்டும்தான் வச்சுருக்கலாம்னு சொல்லி ஒரு பாடலை கேட்டிருந்தார். காதலை மிகைப்படுத்தி சொல்லியிருந்தார். உங்களுக்குரிய பாடல் காட்டலைக்கு வருகிறது, கேட்கலாம். நேரம் சரியாக 10:46, அது இந்திய இலங்கை நேரம். கணினி நேரம் சரியாக 12:16. கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியோடு நீங்கள் முனைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகள், பாடல்கள் இருக்கிறது தான், இருந்தாலும் முனைந்து கொள்ளலாம்.

வார்த்தைகள். உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது

இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதலாம்.

0: கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அன்பூரவை சந்திக்கலாம். வணக்கம் வடலூர் ஆனந்தன், எப்படி
1: இருக்கீங்க?
0: என்ன கவிதை? இது ராஜ்குமார் சொன்னது போல கவிதை லைப்ரரியில போய் தேடி நூலகத்துல போய் தேடி எடுத்துக்கிட்டு
1: அவரு ஓர மாட்டிட்டு கவிதை தேடி வாசிக்கிறாரு
0: பாருங்க, அதனால எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க, நூலகத்துக்கு போய் தேடுறாங்களா. இன்னைக்கு உங்களுடைய கவிதை என்ன, பாடல் என்ன?
1: ஒரு கவிதை சொல்றமா
0: சார். எங்க
1: தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், தோல்வி கூட ஒரு நாள் தோற்றுவிடும்.
0: ஓ, அதுக்கு இந்த பாட்டு தான் வருமோ? தொடர்ந்து செல், தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது தம்பி. அதோ நீங்க என்ன பாட்டு
1: வச்சிருக்கீங்க? கொடுக்கலாம், அந்த பாட்டு கூட கொடுக்கலாம்.
0: நீங்க என்ன பாட்டு வச்சிருந்தீங்க?
1: இது தொடர்ந்து முயற்சியா? முயற்சினா முயற்சி வச்சு ஒரு பாடல் கொடுத்துட வேண்டியதாமா.
0: என்ன பாட்டு?
1: வெற்றி வெற்றி என்று சொல்லி கூட ஒரு பாடல், வெற்றி வெற்றி என்று
0: வெற்றி வெற்றி
1: சொல்லும் கோவில்,
0: வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி, அது அதா?
1: அந்த பாடல் கூட கொடுக்கலாம் நினைக்கிறேன், நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
0: அது என்ன படத்துல வெட்டி வெட்டி என்று சொல்லும் கோயில் மணி?
1: கட்டுமரக்காரன். கட்டுமரக்காரன்,
0: கட்டுமரக்காரன், கட்டுமரக்காரன். எங்க என்ன சொல்லுங்க, ரெண்டே ரெண்டு வரியோட வராங்களா பாயிலர் கவிதை? என்ற ஒரு ஆறு வரி
1: ரெண்டு ஒரு கவிதை எழுதிருக்கோம் சொல்றமா. ஆமா, ஆனந்தம் தருவது அன்பு, இன்பம் தருவது பாசம், அன்பும் பாசமும் கலந்து தருவது நேசம்.
0: ஆனந்தம் விளையாடும் வீடு, நான்கே அன்பில் கலந்தாடும். அந்த பாட்டு கொடுக்கலாம். சரி சொல்லுங்க.
1: இன்னொரு கவிதை ஒன்னு சொல்லிடுறமா. எவ்வளவு சிக்கலானாலும் பயணிக்கிறது ரயில் தனது தண்டவளத்தில். எவ்வளவு சிக்கல் ஆனாலும் பயணிக்கிறது ரயில் தனக்கென தண்டவளத்தில் ரயில். மனிதா வாழ்க்கையும் அப்படித்தான், உனக்கான பாதையை தேர்ந்தெடு, புறப்படு இலக்கை அடைய.
0: பாதை எங்கே பயணம் ரெண்டு பாடல் இருக்கு இல்லையா?
1: பாடிட்டீங்களா? கவிதை சொல்லுவது பாடல் கொடுத்துட்டீங்க,
0: அந்த பாட்டு இருக்கு. அல்லாட்டி சித்திரை மாதம் பௌர்ணமி நேரம் முத்திரதங்கள் ஊர்வலம் போகும். அதுவும் வரா, அது வராது. இது பாதை எங்கே என்னால நல்ல வரும். என்னக்கா சொல்லுங்க அந்த ரயில் ரயில் இது கவிதைய.
1: எவ்வளவு சிக்கல் ஆனாலும் பயணிக்கிறது ரயில் தனக்கென தண்டவளத்தில். மனிதா வாழ்க்கையும் அப்படித்தான், உனக்கென பாதையை தேர்ந்தெடு, புறப்படு இலக்கனை அடைய.
0: இந்த பாட்டு தான் சரியா வரும். பயணம் பயணம் அந்த பாட்டு வரும். நல்ல அருமையான பாடல் அது. பத்திர மாத சித்திர முண்டின் பயணம் இல்லையா? அது
1: வாடிக்கையாளர் நமக்கு அதிகம் கிறிஸ்துமஸ் இங்க பக்கத்துல.
0: ஏன்னா
1: அப்பா காலத்துல இருந்து வாடிக்கையாளர் இருக்கிறாங்க, அதனால அது கொஞ்சம் அதிகம்.
0: எனக்கும் கிறிஸ்துமஸ் வருதப்பா, இந்த காட்டிலேயில வாடிக்கையாளர் கொஞ்சம் கொஞ்சமா கூறுறாங்க. என்னத்த சொல்றது, பயந்து கொண்டே வராம இருக்கிறாங்க.
1: ரெண்டு வரி கவிதை எல்லாம் பரவாயில்ல, ரொம்ப இரண்டு வரி கவிதை எல்லாம் எளிமையா எடுத்துக்கலாம். அது ஒண்ணு சிரமம் இல்லையா? அதுல
0: நிச்சயம்
1: எழுதணும்னாதான், ஒரு பக்கம் புறா எழுதணும்னாதான் மெனக்கிடணும். இரண்டு வரி நான்கு வரி கவிதைகளை எளிமையாவே கொண்டு வரலாம், அது சிரமம் இருக்காது.
0: உண்மை. அப்ப நான் பாடலை எடுத்து வர்றேன், கேளுங்க. நன்றி. அடுத்த பாடல் காட்டலிக்கு வருகிறது. யாருடைய பாடல் என்றால் எங்களுடைய நாப்பனுடைய பாடல் எடுத்து வந்தாகிவிட்டது. வஜீகா உடைய பாடல். வஜீகா ஒரு நல்ல ஒரு காதல் கவிதை ஒன்று சொல்லி ஒரு பாடலை கேட்டிருந்தார். என் காதலே என் காதலே என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டிருந்தார். பாருங்க, அந்த காலத்து ஞாபகம் என்று சொல்லியிருந்தார். நாங்களெல்லாம் இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிறோம். சரி, பார்க்கலாம். நாங்களும் அந்த பாடலோடு இணைந்து கொள்வோம். நல்ல ஒரு பாடல், டூயட் திரைப்படத்திலிருந்து.

கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியில் அடுத்து காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய ரெஜினா அவர்கள் தந்த அவர் வரியே தரவில்லை பாடலை கேட்டிருந்தார். அவருக்குரிய பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

0: நேரம் சரியாக பொழுது 11:07, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:38. அடுத்த பாடல் தெரிவு, யாருடைய பாடல் தெரிவென்றால் எங்களுடைய சுவைதா அவர்கள் நல்ல கவிதை ஒன்று எடுத்து வந்திருந்தார். அதாவது வெளிநாட்டுக்கு பிரிந்து சென்று அங்கு வாழும் அன்பு உறவுகள் என்ன என்ன மனநிலையோடு இருக்கிறார்களோ, திரும்பி வரும்போது இவ்வளோ சந்தோஷத்தோடு எதிர்பார்ப்புகளோடு இங்கும் அங்கும் வாழும் அன்பு உறவுகளை ஒரு கவிதையாக வடித்திருந்தார். யதார்த்தமான கவிதை அது. அது வந்து நாங்கள் சும்மா ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. வாழ்க்கையோடு ஒன்றி இரண்டு உள்ளங்கள் படும் வேதனையையும் அதில் சொல்லுகிறது, சந்தோஷத்தையும் சொல்லுகிறது. கேட்போம் அதுக்குரிய பாடல். அந்த வெந்து தனியும் காடு என்ற படத்தில் இருந்த அந்த பாடலை ஒருக்கா கேட்கலாம்.
1: பூ வைக்கல, மல்லிகைப்பூ
2: வச்சு வச்சு காஞ்சுதான் போகுது.
1: எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மச்சானுக்கு, நீ பூ வச்சிருந்தா தானே பிடிக்கும்.
3: கல்யாணம் ஆனவன், காதலிக்கவன், எல்லாம் இந்த போன்ல தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கானுவ. இந்த போன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ஆமா, உனக்கு யார் இருக்கா?
1: நமக்கு யாரும் இல்ல. இனிமே வந்தாங்கன்னா வாங்கிக்கலாம்.
3: வரும்.
1: இந்த கோயில் உடனே நான் சத்தியமா வந்துருவேன்.
2: சரியா,
1: பாட்டு பாரு தங்க.
2: பக்கத்துல யாராவது இருக்காவளா?
1: யாரு இல்லடி, பாட்டு பாரு.
2: சரி
0: பாருங்க. மனைவிக்கு அப்பயும் ஒரு சந்தேகம் தான், மனைவியோ காதலியோ பக்கத்தில் யாரும் இருக்கிறாங்களா பாட்டு பாட சொல்றேன்னு கேட்குறான். அவோ பாட சொல்கிறார், ஆனால் அவ சந்தேகப்படுறா. பாருங்க, இந்த பெண்களுக்கு இருக்கிற சந்தேகம் விட்டு போகவே மாட்டுது. இல்லை, காற்றில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ஆனந்தன், வணக்கம். ஆ, எங்கே பார்க்கலாம் புதிய உறவு? எங்கே பார்க்கலாம்? உங்களோட வீட்டுக்காரங்களா?
4: ஹலோ ஹலோ,
0: வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சுகுணா ஆனந்தன். நீண்ட எத்தனையோ நாட்களுக்கு பிறவாக சுகுணா ஆனந்தனுடைய குரல் காற்றலையில கேக்குது. நல்ல அருமையான குரல். இவ்வளவு காலம் எங்க ஒழிச்சிருந்தீங்க? அவர் ஒழிச்சு வச்சாலும் ஆனா எல்லா போட்டோஸும் போட்டுருவார் குழந்தைகள்ட உங்கட. அதெல்லாம் எடுத்து அனுப்பி கொண்டே இருப்பார். பார்க்க ஆசையா இருக்கும். குழந்தைகள்ட படம், உங்களோட படம் எல்லாத்தையும் போட்டோஸ் எல்லாம். நலமா இருக்கிறீங்களா நீங்க?
4: நலமா இருக்க மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் சுகுணா. நீங்க உதவி செய்வீங்களா ஆனந்தனுக்கு?
4: செய்வேங்க.
0: உங்களுக்கும் தைக்க தெரியுமா? தைப்பீங்களா நீங்களும்?
4: ப்ளவுஸ் தைப்பேங்க, இப்ப கிடையாதுங்க.
0: கைவேலையெல்லாம் செய்து
4: கொடுக்கலாம்.
0: ஆனா ப்ளவுஸ் நல்ல ஆனந்தன் தான் தைப்பாரு. ஆண்கள் தான் உண்மையா பெண்களுக்கு?

0: தைப்பதுல கட்டிக்காரங்க ஆண்கள் தான் எங்கும் எந்த ஊர்லும்.
1: ஆமாங்க, கட்டிங் வேற மாதிரி இருக்கும். ஜென்ஸ் கட்டிங் வேற, லேடிஸ் கட்டிங்
0: வேற. நிச்சயமா
1: வித்தியாசமா இருக்கும். அதுல கண்டுபிடிச்சதான்
0: பிடிக்கணும். அவங்கதான் கச்சிதமா அப்படியே தச்சு கொடுப்பாங்க. எங்க எல்லா இடமும், நான் இங்க கனடாவில கூட ஒரு கடையில கொண்டு போய் கொடுத்திருந்தேன் எனக்கு பிளவுஸ் தைக்க. அப்ப அது ஒரு ஒரு மணி நேரத்துல தச்சு தரோ, அன்றே தச்சு தரேன்ட்டு. நாங்க கொஞ்சம் தூர போயிருந்தோம்.
1: செய்வாங்க செய்வாங்க.
0: அப்ப உடனே வந்துட்டு அப்ப நாங்கள் நிக்க ரெண்டு பிளவுஸ் தைக்கணும். கணவன் ஒன்று தைச்சா, மனைவி ஒன்று தைச்சாங்க. சரியா, கணவன் தைச்சது கச்சிதமா இருந்தது. அவருடைய அளவு கூட ஒரு அளவு பிளவுஸ் தான் கொடுத்திருந்தேன், சரியா இருந்தாள். ஆனா மனைவியை தைச்சது வந்து அவதான் கட் பண்ணி எல்லாம் செய்திருந்தா, ஆனா அவட பிளவுஸ் வந்து கொஞ்சம் தோளால விழுகிற மாதிரி அந்த இதமா இருந்தது. வித்தியாசம், அதை புடிச்சு வச்சு அவ தச்சு அதை சரி செய்யறதுக்கு எல்லாம் உண்மையிலேயே சரியான எக்ஸ்பென்சிவ் ஆன அந்த துணி அது நாசமாவே போயிடுச்சு. இப்பவும் இருக்கு அந்த பிளவுஸ், அது போடுறது இல்லை நான் உண்மையிலேயே. ஆனா கணவன் தச்சது
1: வச்சிங்க,
0: அது அவவே சொன்னாங்க மன்னிப்புக்கு. நான் இது இதுக்காக ஒரு சின்ன ஒரு அது விலைதான், ஆனா எங்களுக்கு தேவையா இருந்தது எனக்கு உண்மையிலேயே. அவசரமா தான் தைச்சது. ஆனா திரும்ப நல்ல காலம் ஒரு ரெண்டு சாரியும் எடுத்து வச்சு ரெண்டு பிளவுஸ் தைச்ச உடனே ஒன்று தப்பிடிச்சு அதுக்கு அந்த ஃபங்க்ஷனு போக முடிஞ்சது. ஆனா அவ தைச்சது இன்னும் தான் அந்த புடவை உடுக்கவும் இல்லை, அப்படியே இருக்குது. பிளவுஸும் அது போட முடியாது. அது என்னடா போடும்போது எங்களுக்கு வித்தியாசம் தெரிகிறது, அது முடியாமலே இருக்குது, அதை பார்க்க அசிங்கமா இருக்கிறது. அதை ஏன் ரெண்டு கேட்டேன், அப்ப ஏன் அப்ப அவரை கொண்டு சே வெட்டி இருக்கலாம்னு சொல்ல, ரெண்டு பேரும் இப்படித்தான் வெட்டி வெட்டி தைப்போம், நாங்க இன்றைக்கு தெரியாம நான் வெட்டினது ஏதோ பிழைச்சு போச்சுன்ற அவன் அந்த என்ற அளவு பிளவுஸ வச்சு அவனால வெட்ட முடியல. ஆனா கணவன் தைச்சது கச்சிதமா இருந்தது, உண்மையா நல்லா இருந்தது. அதான் இப்ப ஆண்களிடம் அந்த திறமை இருக்கு, அதை நீங்க கோவிச்சு கொள்ள கூடாது. நான் பெண்களை அப்படி சொல்றேன்,
1: அப்படிலாம் கிடையாதுங்க, அவர் நல்லா தைப்பாரு நானே சொல்லுவாங்க.
0: ஆனா இன்னொரு விடயம் இருக்கிறது. என்னது என்னது, அக்கா என்னுடைய மூத்த சகோதரி, அவ ஒரே தையல் தான், எங்களுடைய தாயகத்திலும் தைப்பானெல்லாம் இங்கும் தையல் தான் செய்திருந்தா. அவவும் நல்லா தைப்பா, அது யாரு கண்டாலும் நல்ல. அவளுடைய அவ இங்க கம்பெனியில வந்து டிசைன், அதாவது முதல் முதல் ஒரு பெரிய பண்டலா வெட்டி கொடுக்கறதுல டிசைன் முதல் அடிச்சு கொடுக்கறது தைச்சு கொடுக்கறது அவ தான். அப்ப அது நல்ல பழக்கம் இருக்குது, நல்லா தைப்பா. பெண்கள்லயும் திறமை இருக்குது, ஆனா
1: கூலி போட்டு வாங்குறாங்க. ஒர்க் நிறைய வச்சு செய்வாங்க.
0: ஆனா இப்ப ரொம்ப இல்ல, உண்மையிலேயே இப்ப பாக்க போனா அந்த பிளவுஸ் எல்லாம் எப்படி என்றா, இவங்க இவ்வளவோ வைக்கிற அழகே இல்ல. ஆனா உண்மையா சிம்பிளா தச்சு போடுறதுல இருக்கிற அழகு, இவங்க ஏதோ தொங்க விடுறாங்க, மணிமணியா ஓட்டுறாங்க, அப்படி செய்யறாங்க, சும்மா குடுக்கற சேலையிலேயே அவங்க சொல்றாங்க இப்படி ஒரு டிசைன் போட்ட, அதெல்லாம் மட்டும் உடம்புல போட்டு கொண்டிருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். முதல்
1: அது கொஞ்சம் நவசாதன இருக்குங்க, நார்மலா இல்லாம
0: அது
1: ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆக மொத்தத்துல அது ஒரு இதுவா தான் இருக்குங்க.
0: நிச்சயமா
1: இருக்காது.
0: சில பெண்களுக்கு துணியே தேவையில்ல, இல்ல நாடாவிலேயே பின்னுக்கு கட்டிடுறாங்க.
1: ஆமா ஆமா, அங்க ஒண்ணுமே இருக்காது.
0: எங்கேயோ ஒரு எங்களுடைய சொந்தக்க ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன இருந்த போது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கூட்டமாக சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அப்போ அந்த பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த ஒரு பெண்ணுக்கு பின்னுக்கு நாடா தான், மேலுக்கும் அப்படித்தான் ஒரு நாடா தான். அங்கே பிளவுஸே காண இல்லை உண்மையா. அப்போ அப்போ பார்த்துட்டு சொல்லாங்க, என்னப்பா இவ இப்படி வந்திருக்கிறா, சும்மாவே அதை குறுக்கு கட்டாம. அப்போ உடனே நான் சொன்னேன், அதுக்கு கோவிச்சுக்காங்க, ஏன்டா அந்த காலத்தில் பிளவுஸ் இல்லாம தானே கொடுத்தாங்க சாரிய உண்மையிலேயே. அப்ப அது நல்ல அழகா தானே இருந்தது, அதைத்தான் மெல்ல மெல்ல குறைச்சு கொண்டு வராங்க. இனி இந்த வருங்காலத்துல நாங்க அப்படித்தான்
1: கொடுக்கோம்.
0: உண்மைதானே, நல்ல அழகா தானே இருந்தது அந்த
1: காலத்துல.
0: நிச்சயமா சரி, இன்னைக்கு தான் இணைஞ்சிருக்கிறீங்க சுகுணா, எனக்கு சந்தோஷமா இருங்க. அடிக்கடி நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு கவிதை வருமா? கவிதை வருமா உங்களுக்கு?
1: கவிதை பாட்டு தாங்க.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க? எங்க தெரிஞ்ச ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச வரிகள், ஏதாவது வாசிச்ச வரிகள் இருக்கா?
1: என் கவிதெல்லாம் அவ்வளவா நினைப்பில்லங்க.
0: சரி பரவாயில்ல, பாட்டு என்ன பாட்டு சொல்லுங்க.
1: ஒரு குடைக்குள் மழை அப்படின்னு சொல்லலாம்.
0: குடைக்குள் மழை, அது எப்படி?
1: அந்த ஹோல் வந்து ஓட்டையா இருக்குங்க கொடையில, அது கேட்டா அது வந்து அந்த அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் வச்சுக்கிறதுங்க. கொடை வந்து ஓட்ட ஓட்டையா இருக்குங்க, இது கிழிஞ்சிடுச்சுன்னு சொல்லாம குடைக்குள் மழை
0: மழை
1: நினைவெல்லாம் நித்திய படத்துல இருந்து பனிவிழும் மலர் வனம்.
0: இடைக்கால பாடம் எங்க பாடுங்க பாக்கல.
1: எனக்கு பாடு அவ்வளவுதான் மேம்.
0: பனிவிழும்
1: மலர் வனம் உன் பார்வை ஒரு வனம், இனி வரும் முனி வரும் தடுமாறும் தனிமரம்.
0: நல்லா பாடுறீங்க.
1: ஓ இனி வரும் முனி வரும் தடுமாறும் தனிமரம்.
0: ஒரு பழைய பாட்டு எது உங்களுக்கு முழுமையா தெரிஞ்ச ஒரு பாட்டு பாப்போம். ஒரு நாலு வரி நல்லா அழகா பாடுங்க பாக்கலாம். நல்லா பாடுறீங்க.
1: பழைய பாட்டு
0: நல்லா பாடுறீங்க, நல்லா இருக்குது கேக்க. எங்க எங்க பாடுங்க பாடுங்க. வரும் வரும் ஏதாவது ஒரு பாட்டு, பழைய பாட்டு என்ன பாட்டு அல்லாடி தெரிஞ்ச பாட்டு ஒன்று சொல்லுங்க. நல்ல பாட்டு.
1: மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவா. அது மறந்து போச்சு.
0: என் நேரமும் உன்னாசைதான். நல்ல பாடல் இல்லையா?
1: நல்ல பாட்டு,
0: நல்ல ஒரு பாடல். நல்ல பாடுறீங்க சுகுணா நீங்க.
1: சும்மா அப்படி அப்படியே சுறாரோ பாடிட்டே இருப்பாங்க.
0: ஆனா ஆனந்தனும் நல்லா பாடுவார், நல்ல பாடல்கள் எடுத்து
1: பாடுவார். சின்ன பிள்ளையில இருந்து பழகுங்க.
0: நல்லா பாடுறாரு, நீங்களும் நல்லா பாடுறீங்க. நீங்க அதை முயற்சி செய்யாம இருக்கிறீங்க. அடுத்த தடவை நீங்க பாடுவோர் பாடலாம். ஞாயிற்றுக்கிழமையில வரும் வந்து பாடணும். எனக்கு ஒரு குட்டி பாடுனாலும் நல்ல பாடமாகி கொண்டு ஓடி வந்து பாடுங்க. இன்றைக்கு இணைஞ்சதுல சந்தோஷம் எனக்கு. இல்ல காலையில ஒரு தேநீரோடு இருக்கிறேன். இப்ப இங்க நேரம் சரியா 12:48. நான் நிகழ்ச்சிக்கு வரும்போது அப்படியே அப்பா நிகழ்ச்சி எடுத்து வந்திருந்த, அதை தொடர்ந்து என்மென கானம் அப்படியே காற்றலையில செய்திருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டேன். ஒரு நாளும் 9 இந்த நிகழ்ச்சி வரும். சுகுணாக்கு மீண்டும் மீண்டும் இந்த காற்றலை இணைந்தது அன்ப தெரிவிச்சுக்கிறேன். சரியா நல்லா பேசுறீங்க. நன்றி நன்றி நன்றி அம்மா.
1: நன்றி.
0: அருமையாக இணைந்து பேசியிருந்தார் சுகுணா. உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது. எங்கேயே நான் இப்ப சோய்தாட பாடலை நான் எடுத்து வரவில்லை என்று தான் நினைக்கிறேன். நான் மறந்து விட்டேனோ தெரியவில்லை. சரி சுயதா உங்களுடைய பாடல் வருகிறது, கேட்கலாம்.
2: அதான் பாரு.

0: போறேன்.
1: எல்லாம் நம்ம பையன் தான் செல்லும் பாடுறி எல்லாருக்கும் டி ஒருத்தர் இப்படி.

0: அழகிய பாடல் தான். இந்த பாடலை அடிக்கடி கேட்டதுனால நாங்கள் அதை எப்படி கேளு. ஆனால் பாடலின் இந்த காட்சியையும் பார்த்து அந்த படத்தில் வரும் அந்த காட்சியும் பார்க்கும்போது நல்ல. ஏனென்றால் இந்த யூடியூப்பில் எல்லாரும் சும்மா இந்த பாடலை வச்சு வச்சு தங்களுடைய அசைவுகளை காட்டினதுனால சில நேரம் எங்களுக்கு அது வெறுப்பாக இருக்கிறது. ஆனால் நல்ல அருமையான நல்ல ஒரு பாடல். சரி, அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்றால் எங்களுடைய ஃபாரூக் கேட்டிருந்தார் ஒரு பாடல். அவர் ஒரு நல்ல வரிகளை தந்து நல்ல பாடல் ஒன்றை கேட்டிருந்தார். அவருடைய பாடல் லவ் டுடே படத்திலிருந்து வருகிறது, கேட்கலாம்.
1: ஃப்ரெண்டே.
2: ஆமாம். இப்போ என்ன நடந்துச்சுன்னு எலி கொஞ்சம் அமைக்க பிடிச்ச மாதிரி எக்ஸ்பிரஷன் குத்துனுங்கிற உத்தமா

0: ஃபாரூக், உங்களுடைய பாடல் நல்ல சூப்பர் பாட். ரெண்டு தான் அந்த பாட்டை கேட்டேன், லவ் டுடே புதிய படத்திலிருந்து. காற்றலையில் இணைந்திருக்கும் கவிதைகள் சொல்லவாலு ஒரு கவிதை சொல்ற பெரிய கவிஞர் வந்திருக்கிறார். வாங்க சாகுல், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்க. கோயத்திலிருந்து ரவஞ்சரி சாகுல் மீது இணைந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் ரொம்ப நீண்ட நாளுக்கு பிறகு இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் இணைந்து மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: திரைப்படத்திலிருந்து
1: நிலவே முகம் காட்டு.
0: ஓ, நல்ல பாடல்.
1: உள்ளத்தின் உணர்வுகள் சோகம் என மௌன மொழி பேச, நிழலாடும் நெஞ்சமதில் இயக்கத்தின் கனவலைகள் நினைவாகி போகாதோ என்று ஏங்கி தவிக்கிறது இரு நெஞ்சங்கள். உள்ளத்தின் உணர்வுகள் சோகம் என மௌன மொழி பேச, நிழலாடும் நெஞ்சமதில் இயக்கத்தின் கனவலைகள் நினைவாகி போகாதோ என்று ஏங்கி தவிக்கிறது இரு நெஞ்சங்கள்.
0: அருமையான வரிகள், உண்மையா சத்ருவமாக அந்த பாடலுக்கு மேற்ற வரிகள். உண்மையாக இப்போ எல்லோருடைய நெஞ்சும் அப்படித்தான் ஏக்கங்களோடைய தவித்த வண்ணமே இருக்கிறது. முதல்ல
1: உங்களுடைய வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும்.
0: அது சரி,
1: நினைவுகள்
0: உண்மை உண்மை நிச்சயமாக நல்ல நல்ல வரிகள். அது நீங்கள் எழுதுனதா இது இல்லையா?
1: ஆமா, உடனே அந்த பாடலை கேட்டு எழுதினேன்.
0: எழுதினது நல்ல அருமையாக இருக்கிறது, நல்லா இருக்கிறது. கட்டிக்காரன்
1: இப்பெல்லாம் இந்த பாடலை ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு ட்ரிப் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அது என்னவோ தெரியல, அந்த பாடல் வந்து மனசுல அப்படியே. ஆனா ஒரு நாளைக்கு மூணு ட்ரிப்பாவது கேட்காம இருக்க
0: மாட்டேன். காட்டு ஓ ஜாஸ்மின் ஏதோ சொல்லிட்டாவோ?
1: இல்ல, அப்படி இல்ல. இல்ல, இந்த பாடல் வரிகள் இல்ல இல்ல பாடல் வரிகள் எஸ்பிபி குரல், எஸ் ஜானகி குரல் அப்படியே நெஞ்சத்தை அப்படியே மயக்கிட்டே இருக்கு.
0: இல்ல, இந்த வரிகளும் நல்ல வரிகள், எல்லோரும் விரும்பிய பாடல்கள். இந்த பாடல்கள்
1: நல்ல பாடல்,
0: நிச்சயமா நான் எடுத்து வருகிறேன். ஹனீஃப் கேட்டேன்னு சொல்லிருக்கோம், சரியா?
1: ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றி நன்றி ராகுல், நீங்கள் இணைந்து. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அருமையான கவிதையோடு இணைந்து கொண்டார் எங்களுடைய ஷாகுல் ஹமீட், குவைட் நாட்டிலிருந்து. அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்று பார்க்கவும். ஏனென்றால் மறக்கவில்லை, இருந்தாலும் அவங்களுடைய விஜய ராகவன் பாடலை மட்டும் கேட்டிருந்தார், கவிதை சொல்லவில்லை. இருந்தாலும் அவருடைய பாடல் காட்சியளிக்க வருகிறது, கேட்கலாம்.

நேயர்கள் சொல்லவா நிகழ்ச்சியில் அடுத்து எங்களுடைய வடலூர் ஆனந்தன் அவர்கள் இணைந்து அழகான ஒரு சின்ன வரி கவிதைகளை சொல்லி கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்ட இந்த பாடல் காட்சிக்கு வருகிறது. கேட்போம்.

கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் அடுத்து இணைந்து கொண்டார் திருமதி வடலூர் ஆனந்தனுடைய மனைவி சுகுணா. ஆனந்தன் சுகுணாவுடைய அது அவருடைய கவிதை மிக சிறப்பு. குடைக்குள் மலை பாருங்க, ரெண்டு சொல்லே முடிச்சிட்டார். அதனால் அவர் கேட்ட அருமையான இந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம். நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்தில் இருந்தேன்.

0: நிர்வாணமனம்.
1: கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் நிறைவாக இணைந்திருந்தார் எங்களுடைய ஷாகுல் ஹமீத் குவைட்டிலிருந்து. அழகிய இரு மனங்களின் ஏக்கங்களை சொல்லும் ஒரு கவிதையை சொல்லி அதற்குரிய தகுந்த பாடலை கேட்டிருக்கிறார். அந்த பாடலை கேட்போம். எஜமான் திரைப்படத்திலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீர்கள். கவிதைகள் சொல்லுமா.

0: கவிதைகள் சொல்ல வா நிகழ்ச்சியில் அருமையான பாடலோடு கவிதையை தந்திருந்தார் ராகுல் அமீன் அவர்கள். அடுத்து காற்றலையில் மாமா வணக்கம். சந்தனராஜ் மாமாவுக்கு ஒரு வணக்கம்.
1: இனி இரவு நேர வணக்கத்தோடு சந்தனராஜ். வணக்கம்மா.
0: வணக்கம் மாமா, நல்லா இருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, இது நீங்க எழுதிய கவிதையா கொண்டு வந்திருக்கிறது அல்லாட்டி
1: சுட்ட கவிதை?
0: சுட்ட கவிதையோ டேடா. ஆ சரி,
1: எங்களுக்கு சுடத்தான் தெரியும்.
0: மனித குலத்திலே களவண்டாலே ஒரு தயக்கம் தான். ஐயோ நான் களை எடுத்துட்டேன், நான் கள்ளனா. இது சுட்டதுன்னா அதுல எந்த பயமும் இல்லை, நான் சுட்டதப்பா. சரியா? சரி சொல்லுங்க கவிதையை பார்க்கலாம்.
1: தோழமைக்கு அப்படிங்கிற தலைப்பு இருந்த ஒரு கவிதைமா. இறைவன் அளவுக்கு மீறிய சோதனைகளை செய்வதாக அலுத்து கொள்ளாதே தோழா. இறைவன் அளவுக்கு மீறிய சோதனைகள் செய்வதாக அலுத்து கொள்ளாதே தோழா. உன்னை உயிர்ப்போடு வைத்திருக்க படைத்தவன் கைவசம் வைத்திருக்கும் ரகசியம் அது. உன்னை உயிர்ப்போடு வைத்திருக்க படைத்தவன் கையோடு கைவசம் வைத்திருக்கும் ரகசியம் அது. கடந்து போன காலங்களின் கல்லறைகளில் நின்று நீ கதறியது போதும். உன் இருப்பை நிலைநாட்ட நிலத்தின் யதார்த்தத்திற்கு இறங்கி வா. கடந்து போன காலங்களின் கல்லறையில் நின்று நீ கதறியது போதும். உன் இருப்பை நிலைநாட்ட நிலத்தின் யதார்த்தத்திற்கு இறங்கி வா. நீ கண்டுகளிக்க எத்தனை எத்தனை இயற்கை காட்சிகள், நீ கேட்டு ரசிக்க எத்தனை எத்தனை பட்சிகளின் காணங்கள், நீ கண்டுகளிக்க எத்தனை எத்தனை இயற்கை காட்சிகள், நீ கேட்டு ரசிக்க எத்தனை எத்தனை பட்சிகளின் காணங்கள், நீ உண்டு ருசிக்க எத்தனை எத்தனை கனி வகைகள், நீ உண்டு ருசிக்க எத்தனை எத்தனை கனி வகைகள், நீ முகர்ந்து மகிழ எத்தனை எத்தனை மலர்களின் கூட்டங்கள், நீ பழகி பார்க்க எத்தனை எத்தனை ஜனசமுத்திரங்கள், சின்னஞ்சிறு சிறகு கொண்டு விண்ணளக்க விரையும் சிட்டுக்குருவியின் நம்பிக்கையை பார். நீ பழகி பார்க்க எத்தனை எத்தனை ஜனசமுத்திரங்கள், சின்னஞ்சிறு சிறகு கொண்டு விண்ணளக்க விரையும் சிட்டுக்குருவிகளின் நம்பிக்கையை பார். இப்போது சொல், நீ வாழ்வதற்கான தடயங்களை பூமி பந்தில் எவ்விதம் பதிய வைக்கப் போகிறாய்? இப்போது சொல், நீ வாழ்வதற்கான தடயங்களை பூமி பந்தில் எவ்விதம் பதிய வைக்கப் போகிறாய்? அவ்வளோதாம்மா.
0: இந்த கவிதைக்குரிய பாடல் நீங்கள் வச்சிருக்கிறீங்களா இல்லாட்டி நேர்களிடம் விட்டு விடுவோம்,
1: நீங்களே தேர்வு பண்ணுவோம்.
0: இந்த பாடல் எப்படி இருக்கு மாமா? தோல்வி நிலையென நினைத்தால் வாழ்வு.
1: அதை விட
0: சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
1: என்ன ஒரு பாட்டு இருக்குல்ல, அது என்ன பாட்டு? எங்கும் நிறைந்த இயற்கையில் என்ன சுகமோங்கிற ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அதை போட்டுரும்.
0: எங்கும் நிறைந்த,
1: எங்கும் நிறைந்த இயற்கையின்
0: இயற்கை
1: சுகமோ அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல் இருக்கு, அது கொடுக்கலாம் நினைக்கிறேன். நிச்சயமா நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி மாமா, நீங்கள் தான் நிறைவான கதவு பூட்டவன்.
1: வாழ்த்துக்கள்.
0: கதவு பூட்டவன்
1: அவரும் சிறப்பாக நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தார். வாழ்த்துக்கள் அவருக்கும்.
0: சுகுணா நல்லா நல்லா பேசுறான், நல்லா பாடுறா, நல்லா இருந்தது அவளுடைய. பணியில் இருந்து கூட எங்களுடைய சொன்னா பாத்தீங்களா, அந்த கோணம் அந்த அந்த பிள்ளையா தச்சதையும் வச்சிருங்க, அது ஞாபகமா இருக்கட்டும் சொல்லி இருந்தா.
1: நல்லது,
0: நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நன்றி மாமா, நன்றி நன்றி. உண்மையிலேயே மாமாவுடைய அந்த பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக நான் எனது ஒரு கவிதையையும் பாடலையும் எடுத்து வருகிறேன். அந்த பாடலை தெரிவு செய்வதற்கு முன்பாக அருமையான கவிதை மாமா நீங்கள் எடுத்து வந்தது, உங்களுடைய கவிதை பல எண்ணங்களை கொண்டு சென்று விட்டது. ஏனென்றால் அந்த ஒவ்வொரு வரியையும் நாங்கள் தோல்விக்கு முன்பால் இருந்து தோல்வியை நினைச்சு நாங்கள் ஏங்கி தவிக்கும் நாட்கள் இருக்கும். இழப்புகளை அந்த இழப்புகள் தாங்க முடியாமல் நாங்கள் ஏங்கி எங்களுடைய செயல்பாடுகளை விட்டு நாங்கள் சோர்ந்திருக்கும் நேரத்தை எல்லாம் தட்டி அதையெல்லாம் விட்டு விட்டு மீண்டும் நீ நடை போடு என்பது போல உங்களுடைய வார்த்தைகள் அந்த வரிகள் இருந்தது. அதுக்கு நீங்கள் தந்த பாடலை நான் எடுத்து வருகிறேன். அதுக்கு முன்பாக நான் கொடுக்கும் கவிதையும் பாடலையும் எடுத்து வந்து மாமாவுடைய பாடலை எடுத்து வரலாம் என்ற தெரிவு செய்ய வேண்டும். அதை என்னுடைய கவிதை காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து யாரும் இல்லா தனியறையில் என்ற அந்த பாடலுக்குரிய கவிதை இது. யாருமில்லா தனிமையில் என்னுயிர் வாடும். யாருமில்லா தனி அறையில் என்னுயிர் வாடும். தனிமையில் தனி அறையில் ஏன்டா அது அப்படித்தான் நீ பாட்டு வருது. யாருமில்லா தனி அறையில் என்னுயிர் வாடும். யானும் நீயும் இருப்பது போல் சுகம் வந்து மோதும். யானும் நீயும் இருப்பது போல் சுகம் வந்து மோதும். என் அருகில் நீ இல்லாத போது உன் குரலின் சத்தம் என்னை வந்து தழுவும். என் அருகில் நீ இல்லாத போது உன் குரலின் சத்தம் என்னை வந்து தழுவும். மோகமில்லா காதல் உண்மையில் எனக்கு கூடும். மோகமில்லா காதல் உண்மையில் எனக்கு கூடும். தூரத்தில் நீ இருந்த போதும் தூரத்தில் நீ இருந்த போதும் உன் குரல் வந்து என்னை தழுவியே துணை நிற்கும். தூரத்தில் நீ இருந்த போதும் உன் குரல் வந்து என்னை தழுவியே துணை நிற்கும். எப்போதும் என்னை மீட்டும் விரலால் எப்போதும் என்னை மீட்டும் விரலாக உன் குரல் சத்தம் இங்கு கேட்கும். எப்போதும் என்னை மீட்டும் விரலால் விரலால் உன் குரல் சத்தம் இங்கு இருக்கும். என்னவோ தெரியாது ஏதோ எழுதிட்டேன் நான். அந்த பாடலுக்குரிய கவிதை எடுத்து வரலாம். அந்த பாடலை

எனது இந்த பாடலுக்குரிய கவிதை முன்பு முறுக்க வாசித்திருந்தேன். இன்னொரு தடவை, யாரும் இல்லாத தனியறையில், யாரும் இல்லா தனியறையில் என் உயிர் வாடும், யாரும் இல்லா தனியறையில் என் உயிர் வாடும், யானும் நீயும் இருப்பது போல் சுகம் வந்து மோதும், யானும் நீயும் இருப்பது போல் சுகம் வந்து மோதும், என் அருகில் நீ இல்லாத போது உன் குரல் சத்தம் என்னை வந்து தழுவும், என் அருகில் நீ இல்லாத போது உன் குரலின் சத்தம் என்னை வந்து தழுவும், மோகமில்லா காதல் உன்மேல் எனக்கு கூடும், மோகமில்லா காதல் உன்மேல் எனக்கு கூடும், தூரத்தில் நீ இருந்த போதும், தூரத்தில் நீ இருந்த போதும் உன் குரல் வந்து என்னை தழுவியே துணை நிற்கும், உன் குரல் வந்து என்னை தழுவியே துணை நிற்கும், எப்பொழுதும் என்னை மட்டும் எப்பொழுதும் என்னை மீட்டும் விரலாக உன் குரல் சத்தம் கேட்கும், எப்பொழுதும் என்னை மீட்டும் விரலாக உன் குரல் சத்தம் கேட்கும். இது இந்த பாடலுக்குரிய கவிதை. எங்களுடைய மாமா சந்தனராஜ் மாமா சொன்ன பாடலுக்குரிய கவிதை காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

நேரம் சரியா 12:09 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருந்தீர்கள். அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:39. கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் பலர் இணைந்து சிறப்பித்திருந்தீர்கள். நிறைவாக எங்களுடைய நிரு கவிதை சொல்லாவிட்டாலும் பாடலையும் கேட்கவில்லை, இருந்தாலும் அவருக்கு இந்த கவிதைகள் சொல்லவா அந்த பாடலை நான் முழுமையாக கொடுக்க இருக்கிறேன். இன்று கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அன்பு உறவுகள் KS கிருஷ்ணன் அவர்கள், தேவா, ராஜ்குமார், ஜெகபர் சாதிக்கண்ணா, நிரூஸ், கண்ணன், சாந்தி, நாகப்பன், வஜீகா, ரெஜினா, சுகைதா, ஃபாரூக், விஜயராகவன், ஆனந்தன், சுகுணா, ஷாவுல் ஹமீட் மற்றும் எங்களுடைய சந்தனராஜ் மாமா அவரோடு சேர்ந்து நான் இணைந்து கொண்டேன். அருமையாக தங்களுடைய கவிதைகளை சொல்லி அருமையான இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருந்தீர்கள். உங்கள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி அடுத்த வெள்ளிக்கிழமை இல் நாங்கள் சந்தித்துக் கொள்ளலாம், நாளை வேறு நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் அதுக்கு முன்பாக கேட்டு ரசித்த அன்பவர்களுக்கும் இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு நிறைவாக நிரூஷுக்காக ஒன்றிய தமிழ் வானொலி கொடுக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது கவிதைகள் சொல்லவா. நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
1: வணக்கம் அன்பு உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில். இன்றைய தொடுபானம் 5. உங்களுக்கு தெரியும், ஜனரஞ்சகமான தொடுபானம். வாரம் ஒரு முறை மலரும் வேளையிலே ஒரு முறை ஒரு அறிவிப்பாளர் ஒரு நேயர் என்ற விதத்திலே எங்கள் தொடுபானம் தொட்டுக் கொண்டிருக்கின்றது உங்கள் இதயத்தை. அந்த வகையில் இன்றைய உங்கள் இதயத்தை தொட வந்திருப்பவர் எங்கள் அன்பு நேய நெஞ்சம், நீண்ட நாள் உறவு. அவர் எத்தனையோ அன்பு உறவுகளை இந்த மொன்றியல் தமிழ் வானத்தில் இணைக்கும் பாலமாக இருந்ததோடு மட்டுமில்லாமல் அவர்களின் வளர்ச்சியில் கண்டு அவர்கள் அறிவிப்பாளர் கலைஞர்களாகவும் இன்று மிளிர்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே இவரும் ஒரு அறிவிப்பாளர். ஜனரஞ்சகமான நிகழ்வை எங்களுக்கு தந்த எல்லோடு மனதையும் கவர்ந்த எங்கள் அன்பு நீ நெஞ்சம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த திரு சிதம்பரம் வண்டிகே சிலுவை சந்தனராஜ் அவர்கள் இன்று உங்கள் இதயத்தோடு இதயம் கலந்து பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். அந்த வகையில் காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கும் அவரை நான் நினைத்து உங்களோடு பேச வைக்கின்றேன். வணக்கம் சந்தனராஜ். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றோம், சுகமாக இருக்கின்றோம். உங்களை சந்திப்பதில் மகிழ்வாக இருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் காற்றலையில் வந்து உங்கள் அன்பு நீய நெஞ்சங்கள் உங்களை எல்லோரும் அறிவார்கள் என்றாக அவர்கள் எல்லோருடனும் உங்களை இதயத்தை திறந்து அவர்களோடு சற்று நேரம் தொடுமானமாக உங்கள் உள்ளத்திலே தொட்டுக்கொண்டும் தொடாமலும் இருக்கும் அந்த எண்ண பகிர்வுகளை பகிர்ந்து கொள்ளப் போகின்றீர்கள். சரிதானே? நல்லது.
2: பல்வேறு நிகழ்ச்சிகளை காற்றலை தந்து கொண்டிருக்கிறது MTR FM எனும் ஒரு காற்றலை. இந்த காற்றலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை 24 மணி நேரம் நாம் சிறப்பாக ஒளிபரப்பு கொண்டு இருக்கின்ற வேளையிலே இந்த தொடுவானம் எனும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி சமீபத்தில் ஆரம்பித்தாலும் பல அனுபவர்களை இணைத்து அவர்களுடைய உள்ள கிழக்குகளை எல்லாம் இந்த காற்றலை மூலமாக எல்லா நண்பர்களும் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நிகழ்ச்சி தருகிறது என்பது மற்றொரு மகிழ்ச்சியை தருகிறது ஐயா.
1: நன்றி சந்தன்ராஜ், உங்களுடைய வருகைக்கு நன்றி. வரவேற்றுக் கொண்டு உங்களை இணைக்கப்படக்கும் போவதற்கு முன்பு உங்கள் இதயத்தை தொடங்குகிறேன். நீங்கள் பிறந்து காலம் தொட்டு இந்த நீங்கள் இப்பொழுது இருக்கும் பகுதியில் இருக்கின்றீர்களா, இல்லை வேறு இடத்தில் பிறந்து இந்த ஊருக்கு வந்தீர்களா?
2: அதாவது வந்து நான் பிறந்தது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசூர் கூச்சிக்காடு சிறிய கிராமம். அங்கெல்லாம் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் வளர்ந்தது வந்து சென்னையில. அதுக்கப்புறம் இப்ப தற்போது இருப்பது சிதம்பரத்துல.
1: சிதம்பரத்துல சிதம்பரம் அந்த பெரிய கோவில் இருக்கின்றது, நடராஜ பெருமான்.
2: நடராஜ பெருமான்
1: அதுக்கு அருகில் இருக்கின்றீர்கள். புனிதமான ஒரு புண்ணியமானவன் உலகத்தின் நடுவிலே இருக்கின்ற இந்த உலகம் என்ற பூகோளத்தின் மையம் எது என்று கேட்டால் அது சிதம்பரம். நடராஜ பெருமான் விரல் ஊண்டி நிற்கும் அந்த பாயிண்ட், அந்த புள்ளிதான் உலகத்தின் நடு என்று ஆய்வாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். பெருமை பெருமை புண்ணிய பூமியிலே வாழ்கின்றீர்கள். சிறு வயதுல
2: அந்த ஊர்ல வந்து ஒரு 7 வகுப்பு வரை அந்த நடுநிலை பள்ளியில படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. குடும்ப சூழ்நிலை வந்து அப்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா எனக்கு வந்து ஒரு அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி, 4 பேர். இப்ப 4 பேருமே நாங்க இங்க சிதம்பரத்துல தான் இருக்கோம்.
1: இப்போதும் இருக்கின்றீர்கள்? நல்லபடியா? நல்லபடியா.
2: ஆமா, இங்க சிதம்பரத்துல தான் இருக்கோம். ஏன்னா அக்காவுக்கு தனியா உங்களுக்கு கடை வச்சிருக்காங்க, பாத்திர கடை. நாங்க அண்ணன் எல்லாருமே
1: சென்னைக்கு போகும்போது
2: 12 வயது.
1: அடுத்த ஒரு வருடத்துல டீனேஜர்ஸுக்கு வந்து விடு, 13 வயதுக்கு வந்து விடுவீர்கள். அந்த நேரம் நீங்க சென்னைக்கு போகணும். அது வரைக்கும்
2: மகிழ்ச்சியா இருந்தது.
1: எத்தனை மைல் தூரம் இருக்கும் சென்னையும் உங்களுடைய நீங்க பிறந்த இடமும்? ஓ, 500 கிலோமீட்டருக்கு அப்பால் போவதுன்னா வெளிநாடு போவது போல் தான். அந்த 12 வயது மட்டும் நீங்கள் பிறந்த மண்ணிலே வாழ்ந்த போது உங்களுக்கு பள்ளி தோழர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியைகள், பெற்றார், உறவினர்கள், நல்ல நல்ல இரத்த சம்பந்தமான உறவு, தூரத்து உறவுகள், வயல்வெளி, அருமையான விவசாய பூமி உங்களுக்கு ரம்மியமாக இருந்திருக்கும். அந்த வேளைகளிலே உங்களால் மறக்க முடியாது என்றும் திருப்பி அங்க போக முடியாம இருக்கு, அதே போன்று ஒன்றை பெற முடியாம இருக்கின்றது என்று அடிமனத்திலே இருக்கும் எண்ணங்கள் இருக்குமே சிலது. ஒரு பசுமையான நினைவுகள் ஏதாவது பகிர்ந்து கொள்ள முடியுமா? அதாவது அந்த விடயத்தை திருப்பி பெற முடியாது.
2: அங்க வந்து பனை மரங்கள் நிறைந்த பூமி அது. எங்க அப்பா வந்து பனை ஏறுவாங்க, எங்க அம்மா அந்த பனை அந்த பனையினுடைய அந்த பயணி காட்சி கருப்பட்டி அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதாவது வந்து அது எங்க நாங்க இருக்கிற அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற ஊர்ல விட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து
1: நல்லபடியும் செய்து கொண்டிருக்கு. அந்த நேரத்தில் உங்கள் பசுமையான நினைவுகள் எப்படி இருந்தால் அது திரும்பவும் அதை பெற முடியாது. அதை நினைக்க நினைக்க மறக்கவும் முடியாமல் அந்த இடத்துக்கு போகவும் முடியாமல் இருக்கின்றது. இப்ப அப்படி ஏதாவது ஒரு நினைவு அந்த தோழர்களோடு அல்லது உங்களோட தாய் தந்தையோடு நடந்த ஒரு மறக்க முடியாத ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாவது சொல்ல முடியுமா?
2: இருக்கு, அங்க அந்த நம்ம குளிக்கிற அந்த ஆறுகள் அப்படி அந்த ஓடை எல்லாம் இருக்கு இல்லையா, அது அந்த கிணறு இருக்கு அங்க. அந்த பசுமை நிறைந்தது, அந்த கிராமம்னாலே பசுமை நிறைந்ததுதான் நிச்சயமா. அந்த மரங்கள் அந்த முந்திரி மரங்கள் இதெல்லாம் நிறைய உள்ளதுல அங்க வந்து அதுல அந்த
1: நினைக்கும் போது உங்களை அறியாம உங்கள் வாயிலே ஏதாவது மனதில இருந்து ஒரு பாடல் நினைவலையே தட்டிவிடக்கூடிய பாடல், ஓடி விளையாடி வெயில்கள் மலைகள் காற்று வயல் பூமி என்றெல்லாம் உங்கள் விளையாட்டு தோழர்களோடு சுதந்திரமாக துள்ளித்திருந்து ஓடித்திருந்த காலம், அந்த காலம் ஒரு அற்புதமான காலம், அது மீண்டும் எங்களுக்கு வராது. அந்த நேரத்தில் இந்த இதுகளை நினைக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடல் தோன்ற வேண்டுமே?
2: அந்த வகையில பாட்டு வாத்தியார் படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல், எனக்கு கேஜே ஜேசுதாஸ் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். சோலை மலரே சோலை மலரே அப்படிங்கிற ஒரு இனிமையான பாடல் வந்து அதுல வரும். அதுல வரிகள் அருமையான அற்புதமான ஒரு அந்த இயற்கையை வர்ணித்து பாடக்கூடிய ஒரு அருமையான பாடலா இருக்கும் அது.
1: அந்த பாடலை கேட்கும் போதும் அதை நினைக்கும் போதும் உங்களுக்கு அந்த பசுமையான நினைவுகளை தூண்டி விடுகின்றது இல்லையா?

0: சோலை மலை.
1: ஏன்னா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க நாங்க அப்ப அது அங்க வந்து கரண்டா இருக்காது, இருட்டாவே இருக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா.
1: ஒரு மரத்தின் அடிதான் அந்த குடிசை மாதிரி கட்டிருப்போம்.
0: ரம்யமான சுகாதாரம் உள்ள சுதந்திரமான வாழ்க்கை அப்படியான நேரம் அந்த இடம் நல்லது. சின்ன வயதுல அந்த புறாவினுடைய கூடுகளை பித்து போடுகிறது, அதுக்குள்ள இருக்க முட்டைகளை எடுத்து பார்ப்பது, இப்படியான விளையாட்டுகள் செஞ்சு
1: காக்கப்புறா வந்து உங்களுக்கு மேலதான் கட்டியிருக்கோம்.
0: ஓ அணில்கள் எல்லாம் ஓடி விளையாடும் அணில்கள். அப்பொழுது அடியும் வாங்கி இருப்பீங்களா அப்பா அம்மாட பிடிக்க கூடாது பாவம் சரியா? சொல்லுங்க. அது வாழ்க்கையில மறக்க முடியாது. அந்த கண்டிப்பா அந்த கட்டுப்பாடு உள்ள அந்த நேரத்தில் நீங்கள் குஷியாக உங்கள் உள்ளத்துக்கு மகிழ்வாக இருக்கின்றது என்று செய்த இந்த விடயங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது அந்த இடத்துக்கு உங்களால் திரும்ப செல்ல முடியாது. நாங்கள் வளர்ந்து விட்டோம், ஆனால் அந்த பாலிய நினைவுகள் மனதில் பசுமையாக இருக்கின்றது. உங்களுக்கு அதை மீட்டி பார்க்க வேண்டும் போல் இருக்கின்றது. அந்த வேளையிலே இந்த பாடலை கேட்கும் போது உங்களுக்கு அது மிகவும் மகிழ்வை தருகின்றது என்று கூறுகின்றீர்கள். சரி, அதற்கு அப்புறம் நீங்கள் சென்னைக்கு சென்று விட்டீர்கள். அந்த சென்னைக்கு செல்லும் பயணத்தில் ஏதாவது நினைவுகள் இப்பொழுது பாடலோடு வருகின்றதா, அல்லது சென்னைக்கு சென்று நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று என்ன அதை கூறுங்கள், அதை கூறுங்கள்.
1: அது அது வந்து சென்னைக்கு போனோம்னா பேருந்துல போனோம். அப்ப பாத்தீங்கன்னா விடியற் காலையில வந்து நாங்க அங்க சென்னையில இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட் கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா அந்த விமானங்களுடைய அந்த சத்தங்கள் எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம கேட்டது கிடையாது.
0: அதுக்கு முன்னாடி கேட்கல.
1: ஆனா அது அதனுடைய சத்தங்களை கேட்டவொடனே அந்த மகிழ்ச்சி, அந்த பஸ்ல உட்காந்து அதை பாக்குறதே பெரிய ஒரு ஆனந்தமா இருந்தது.
0: ஒரு புதிய உலகத்தை பார்ப்பது போல உங்களுக்கு இருந்திருக்கும்.
1: ஆமா நிச்சயமா.
0: கிராம சூழ்நிலையும் பட்டணத்தில் சூழ்நிலையும் வித்தியாசமாக இருந்திருக்கிறது. வாகனங்கள், நெரிசல்கள், மக்கள் ஓடித்திரிகிற ஓட்டங்கள், அங்குள்ள வாழ்க்கை முறைகளை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பாடல் நினைவுக்கு வருகின்றது. மித்த

யாரும் இல்லை, இங்கே சரியா தமிழ் பேச ஆளும் இல்லை, மெதுவா போறவுக யாரும் இல்லை, இங்கே சரியா தமிழ் பேச ஆளும் இல்லை. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாகம் கோணல்லே, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாகம் கோணல்லே, அநியாயம் ஆத்தாடியே

மத்தியிலே

நேற்று வாங்கி போன காத்து என்னாச்சு வீட்டுலே, காத்து வாங்க பீச்சு பக்கம் காத்து நிற்கும் கூட்டமே. நேற்று வாங்கி போன காத்து என்னாச்சு வீட்டுலே, கெட்டு போன புள்ளிகளா, வாழ பட்டணத்தில் வந்தீகளா. மெதுவா போற உருகை யாரும் இல்லை, இங்கே சரியா தமிழ்.

0: பத்து வருஷம் கழிச்சு போறேன், நாங்க இருந்த இடமே மாறி போச்சு, அப்படி ஆயிடுச்சு சென்னையினுடைய நிலை இப்போது.
1: அப்பொழுது அதை சென்னை என்று கூறுவார்கள், இல்ல மெட்ராஸ் என்று கூறினவர்கள், இல்ல மெட்ராஸ், இப்பொழுதுதான் சென்னை. அந்த இடத்துல அங்க போய் உறவினர் வீடுகளில் இருந்தீர்களா, இல்ல கல்வியை தொடர்ந்தீர்களா, என்ன நடந்தது?
0: இல்ல இல்ல, அங்க நாங்க தூரத்து உறவு மச்சான முறைதான். அவங்களுடைய அந்த இரும்பு கடை, பழைய இரும்பு கடை இருக்கு பாருங்க, பழைய ஜாமான் வாங்குற அந்த இரும்பு கடையில வேலை பார்த்தேன்.
1: அப்ப இரும்பு இரும்பு வேலை தான் செய்திருக்கிறீர்கள்.
0: இரும்பு கடையில வேலை பார்க்க வாய்ப்பு அப்ப கிடைச்சது. அப்ப அதே சமயத்துல எங்க அண்ணன் வந்து அவரு பழனி பக்கத்துல ஒட்டன் சத்திரம் அப்படிங்கிற ஊருக்கு, அவரு வந்து மளிகை கடைக்காக போயிட்டாரு அவரு வேலைக்கு.
1: நீங்கள் இரும்பு கடையிலே அந்த வேலை எப்படிப்பட்ட வேலையாக இருக்கும் என்று அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? அந்த நேரத்திலே நீங்கள் கிராமப்புறத்திலே செல்லமாக வண்டி உருட்டி அது ஓடி இது ஓடி விளையாடி காத்தாடி விட்டு கொண்டு திரிந்த காலம், உங்களை வேலைக்கு 12 வயதிலே நீங்கள் சென்னைக்கு வந்திருக்கிறீர்கள், பெரும் மாநகரத்துக்கு வந்திருக்கின்றீர்கள். மாநகரத்தை பார்த்தவுடன் உங்களுக்கு எல்லாம் பிரமிப்பாக இருந்திருக்கும். அந்த வேளையில் உங்கள் உறவினருடன் இணைந்து அவருடைய கடையிலே நீங்கள் வேலை பார்க்கும் போது எப்படிப்பட்ட வேலை அந்த வேலை? இரும்புகளை வாங்கி விற்பவர் ஆவர்.
0: போட்டு வாங்கணும், அதே சமயம் அந்த ஒரு சில ஐட்டங்கள் அந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் பிரிக்கணும், அதெல்லாம்
1: அதெல்லாம் பிரித்து அடுக்கி எடுத்து வைத்து தூக்கி துப்புரவு பண்ணி வைக்கிற வேலை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். அந்த அப்பொழுது உங்களுக்கு ஊதியம் கிடைத்ததா, தருவார்களா? எவ்வளவு காலம் நீங்கள் சென்னையில் வாழ்ந்தீர்கள்?
0: ஒரு 7 வருடம் அங்க இருந்தேன்.
1: அப்ப நீங்கள் கிட்டத்தட்ட 19 வயது இளந்தாரி, இந்த இளம் வாலிப அந்த காலை காலை பருவத்திலே நீங்கள் அங்கு சென்னையில் தான் இருக்கின்ற, அதாவது மெட்ராஸில் தான் இருக்கின்றீர்கள். அந்த வேலை அந்த
0: சிதம்பரத்துக்கு வந்து 2012
1: சிதம்பரத்துக்கு வந்து விட்டீர்கள். சரி, அங்கு என்ன எதற்காக சிதம்பரம்? அந்த தொழில் பிடிக்கவில்லையா, அல்லது ஊதியம் போதாதா, அல்லது மெட்ராஸ் வாழ்க்கை சற்று கடினமானதா கிராமிய வாழ்க்கையை விட? என்ன காரணம்? நீங்கள் அதில் நல்ல தொழில் அங்கு இருந்திருக்கலாம், அதை விட்டு வந்ததற்கு காரணம் எதுவும் இருக்குமா? கூற முடியும் என்றால் கூறுங்கள், கூறவில்லாட்டி கூற வேண்டாம்.
0: அப்பா வந்து அது வந்து அண்ணனுடைய அண்ணனுக்கு வந்து தனியா ஒரு கடை வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அவங்களுக்கு. அவர் வந்து அதனால திருப்பி துணைக்கு ஆள் வேணும் அப்படிங்கே, சரி தம்பியும் கூட்டுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்னையும் அழைச்சாங்க. இங்க
1: அழைத்து
0: அனுபவங்கள் இல்ல.
1: ஆமா, இரும்பு கடையில தானே நீங்க இருந்தீர்கள். மளிகை கடை அனுபவம் அண்ணாவுக்கு தானே இருந்திருக்கும்.
0: அண்ணாவுக்குதான் பொட்டலம் கட்டுறதுக்கு எல்லாம் தெரியாது. அப்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே படிச்சு அது ஓரளவுக்கு பொட்டலம் கட்டுற அளவுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி தம்பியும் கூப்பிட்டுட்டோம், சரி இங்கேயும் கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்ட்டு போட்டுக்கிட்டு அப்படின்ட்டு. அப்ப வந்து இன்னொன்னு வந்து அந்த படிப்பினுடைய ஒரு முக்கியத்துவம் வந்து எங்களுக்கு தெரியவில்லை.
1: ஏன்னா குடும்ப சக்கரத்தை குடும்பத்தை ஓட்டி செல்ல வேண்டும், குடும்ப தலைவரோடு சேர்ந்து அப்பாவோடு சேர்ந்து நீங்கள் குடும்பத்தை தாங்கி நடக்க வேண்டும். 3 ஆண் குழந்தைகள் என்றபடியால் அண்ணா, நீங்கள், உங்களுடைய தம்பி, இப்பொழுது 3 ஒரு இடத்துல இருக்கீங்க. அந்த அங்கிருந்து மெட்ராஸை விட்டு மெட்ராஸிலிருந்து நீங்கள் புறப்பட்டு சிதம்பரத்துக்கு வரும் பொழுது சந்தனராஜ், நீங்கள் முழு சமத்துமான திருப்தியோட வந்தீர்களா, அல்லது அரைகுறை மனத்தோட வந்தீர்களா, ஐயோ இந்த வாழ்க்கையை விட்டுட்டு போகிறேனே என்று எண்ணினீர்களா, இல்லை என் தாய் தந்தையருடன் ஓடி சென்று சகோதரங்களுடன் தனி வியாபாரம் தனி ஸ்தாபனம் ஆரம்பிக்க போகின்ற மகிழ்ச்சியில் வந்தீர்களா?
0: அப்படி அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட இதுவரைக்கும் கூட ஒரு சில வருடங்கள் முன்பு வரை கூட ஒரு எந்த ஒரு இதுல ஒரு பிடிப்பு கிடையாது. சரி, என்னமோ நம்ம பாக்குறோம் சம்பாதிக்கிறோம் சாப்பிடறோம் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல இருந்துருந்த தவிர, அதுல ஒரு முழுமையான ஒரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனைகள் கூட எங்களுக்கு இல்ல.
1: அந்த
0: எப்படியோ நம்ம இருக்கிறோம் அப்படியே போயிட்டு இருக்கின்ற மாதிரி வாழ்க்கை. ஆமா ஆமா, ஒரு அது எப்படி சொல்றது, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையா போயிட்டே இருக்குங்கிறதுல ஒண்ணுமே இல்ல. அதுல
1: பெரிய சுவாரஸ்யமாக கூறுவதை கொண்டுள்ள, காலை எழுந்தால் வேலை, வேலை முடிந்தால் வீடு, அதற்கிடையிலே வருமானத்தை கொண்டு குடும்பத்தை ஓட்டிக்கொண்டு. ஆனால் அப்பாவுக்கு அம்மாவுக்கு உங்களுக்கு அது நல்ல உதவியாக இருந்திருக்கின்றீர்கள், அதுதானே பெரிய பேரின்பம். இப்ப நீங்கள் அந்த காலத்தில் படிப்பதாக இருந்தால் இந்த நிலையில
0: இருந்தாங்க, நாங்க 3 பேர் தான் இங்கே தங்கிக்கிட்டு இந்த கடைக்குள்ளரே, அம்மாவுக்கு தெரியும், இந்த கடைக்குள்ளரே நாங்க சமையல் பண்ணிட்டு இங்கு சில வருடங்களை ஓட்டணும் ஆரம்பத்துல.
1: அந்த நேரத்திலே உங்களுடைய மனதிலே என்ன எண்ணங்கள் தோணும், என்னடா இது வாழ்க்கை, இது என்ன இப்படியா இருக்கிறது, இவ்வளவு கஷ்டமா இருக்கின்றதே, இது எப்படி நான் கொண்டு செய்வது, அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்குமா உங்களுக்கு, ஒரு சலிப்பு மாதிரி வந்திருக்கு?
0: இல்ல, அதாவது அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படல. இன்னொரு காரணம் கேட்டீங்கன்னா, இந்த ஏரியாவில வண்டிகிட்டு ஏரியாவில நாங்க தான் முத முத கடலை ஆரம்பிச்சதே நாங்க தான்.
1: ஆகவே
0: 7 மணி 8 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் கூட்டமே இருக்காது, ஆட்களே வரமாட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நாங்க எங்களுக்கு அது ஜாலியா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும்.
1: இந்த வயது வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வயது எட்டிப்பட்டீர்கள். இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு யாராவது நண்பர்கள் உங்கள் உள்ளத்தோடு நல்லாக ஒன்றி பழகக்கூடிய ஒரு நல்ல நண்பராக யாராவது இருந்தார்களா, அல்லது எல்லோரையும் நட்பாக எல்லோருடனும் பழகினீர்களா?
0: நான் பொதுவா எல்லாருமே நல்லா பழகுவேன். ஆனா பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து எங்களுடைய பள்ளி தோழர்களாக இருந்தவர்கள் எல்லாம் அந்த நான் வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் ஒருத்தரும் வெளியூர்லயே வேலை பாக்குறதுக்கு
1: போயிட்டாங்க.
0: ஊர் திருவிழா வரும்போதுதான் வந்து ஒரு சிலர் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு.
1: அந்த கோவிலுக்கு போவீர்கள், உங்களை ஊருக்கு போவீர்கள் தூத்துக்குடி?
0: ஆமா, எல்லாருமே திருவிழா வருதுலயே அந்த திருவிழாவுக்கு எப்படியா இருந்தாலும் போயிடுவோம். முக்கியமா
1: அந்த
0: இன்னொன்னு, நாங்க அதிகமா வெளியில போக மாட்டோம். நாங்க வீட்டை விட்டு வெளியில போறதா எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்ல அதிகமா.
1: இரண்டால ஸ்தாபனம் கடையல்லவா,
0: சுற்றுறது கொள்றதெல்லாம் இருக்காது. அந்த நேரத்துக்கு வந்தோமா வீட்டுல படுத்தோமா அப்படிங்கிற அந்த ஒரு அதுலயே வளர்ந்துட்டோம் நாங்க.
1: சரி, அந்த திருவிழா நேரத்திலே பழைய கூட்டாளிகளை எல்லாம் நீங்கள் சந்திக்கும் போது உள்ளம் எப்படி இருக்கும் அந்த நேரத்திலே? ஆஹா, பகிர்ந்து கொள்வீர்கள், பேசிக் கொள்வீர்கள். இந்த வேளையிலே நீங்கள் அந்த பள்ளி நினைவுகள், பாலிய எண்ணங்கள், குழந்தைகளில் நீங்கள் செய்த குறும்புகள் எல்லாவற்றையும் பகிர்ந்து ஒரு நாள் 2 நாள் தான் உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியும். பின்பு மீண்டும் திரும்ப வந்து விடுவீர்கள், ஒரு வாரத்திலே வந்து விடுவீர்கள் கடைக்கு. அங்கிருந்து இங்க வந்ததன் பின்பு உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அந்த நண்பர்களை எல்லாம் விட்டு பிரிந்து, அப்பா அம்மாவை விட்டு பிரிந்து திரும்பவும் இங்கே வந்து கடையிலே வேலை பார்க்க துவங்கும் போது ஏதாவது மனதில் ஏதாவது திட்டங்கள், இது இப்படி இருப்பதை விட நான் அப்படி இருக்கலாம், அப்படி போகலாம், இப்படி போக, நண்பர்கள் எல்லாம் அங்காங்கு சென்று வேலை வாய்ப்புகள் பெற்று இருக்கின்றார்கள், ஏன் நானும் போகக்கூடாது என்று அப்படியான இது விரக்தியல் அப்படி எண்ணங்கள் வந்ததா இல்லையா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, அந்த பாடல்கள் கேட்கும் போது அப்படி வரும். அதாவது அந்த ஒரு ஜாதி மல்லிங்கிற ஒரு திரைப்படத்துல இருந்து மறக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு இனிமையான பாடல் இருக்குது.
1: ஜாதி மல்லிகையில,
0: ஜாதி மல்லி அப்படிங்கிற திரைப்படத்துல மறக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும்.
1: அந்த இந்த நினைவுகளை மறக்க முடியவில்லை என்ற எண்ணம் வருகின்றது இல்லையா?

0: ஆனால் ஆனால் ஆனால் உங்களுக்கு இன்னமும் ஒரு சரியான நண்பர் கிடைக்கவில்லை. இப்ப இப்ப இந்த இல்ல இல்ல இப்ப நான் கூறுவது சந்தன் ராஜ், நான் கூறுவது என்னவென்றால், இந்த நேரத்தில் இந்த வயது வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல உயிர் தோழன் என்று ஒருவர் பெறவில்லை, கிடைக்கவில்லை. எல்லோருடன் நீங்க நன்றாக பழகி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த நண்பன் என்று கூடிக்கொண்டு இருவருமாக சேர்ந்து கொண்டு ஏதாவது நடவடிக்கைகள் நடைமுறைகள் படம் பார்க்க போறது அங்க போறது இங்க அப்படி இன்னும் பெறவில்லை, உங்களுக்கு ஒரு தோழன் பெறவில்லை இன்னும். நல்லது வாடிக்கையாளர்கள் எல்லோரும் உங்களை பற்றி நன்றாக கூறி இருக்கின்றார்கள். எங்களுக்கு உங்களை பற்றி நீங்கள் எல்லோருடன் நல்ல நாணயத்துடனும் மரியாதையுடன் நடந்து கொள்வார் அவர் உங்களை பற்றி நன்றாக எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். அந்த வேளையில உங்களுக்கு எல்லோரும் நண்பர்களாக இருந்திருக்கின்றார்கள். எல்லோரும் நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள்.
1: தந்தையார் அவர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க, அதாவது கட்டணம் வாங்க கூடாதுங்கிறதுல அவங்க ஒரு முனைப்பா இருப்பாங்க. எதுலையும் ஒரு நம்ம வந்து நாணயமா இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்துவாங்க அவங்க. அதுல
0: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் எல்லாம் உங்களிடம் இருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். நீங்கள் எங்களுக்கு எத்தனையோ பேரை முன்னியல் தமிழ் வானொலிக்கு அறிமுகமாக்கிய போது அவர்கள் வாயிலாகவும் என்னுடைய மகள் அங்கே நேரடியாக வந்து உங்களை பார்த்திருக்கின்றார். எங்களுடைய இயக்குனர் மீரா அவர்கள் நேரடியாக உங்கள் இடத்துக்கு வந்த இடத்தில் நீங்கள் நடந்து கொண்ட விதம், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களை அனுசரித்து அவரோடு பழகிய விதங்களிலிருந்து அவர் நன்றாக உங்களை அளந்தெடுத்து கொண்டு ஒவ்வொன்றாக எனக்கு கூறியிருக்கின்றார். அந்த நேரத்தில் எல்லோருடைய மனத்திலும் நீங்கள் ஒரு நல்ல நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் உள்ள ஒரு மனிதநேயம் உள்ளவர். அது மட்டும் இல்ல, பரோபகாரி என்னும் கேள்விப்பட்டு சிலர் பணங்கள் இல்லாமல் வருபவர்களுக்கும் அவர்கள் பசியோடு வருகிறார்கள் என்று அவர்களுக்கு நீங்கள் உணவு விநியோகங்களை முகம் மலர்ந்து செய்திருக்கின்றீர்கள் என்று பலர் கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் பணம் கொடுப்பார்கள் பிந்தி என்றாலும் அந்த உடனே அவர்களை தேவைக்கு நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். அதுக்கு பல உதாரணங்கள் உண்டு. இந்த நேரத்திலே இந்த வாடிக்கையாளர்களை வைத்து உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைத்தது? ஏதாவது அப்படி ஒருவரே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். அவர்களை பற்றி எண்ணும் போது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அனுபவம் உங்கள் உங்கள் மனதிலே பட்டிருக்கும், அதை எண்ணும் பொழுது ஏதாவது ஒரு பாடல் தோன்றும் உங்களுக்கு, அப்படி இருக்கின்றதா?
1: இல்ல, நம்ம அதாவது அவங்களுடைய மனசு வந்து பல விதங்கள்ல இருக்கலாம், ஆனா நம்மளுடைய மனசு வந்து எப்பவுமே அவங்க வந்து ஒரு வாடிக்கையாளர்னா அவங்களை அலட்சியப்படுத்த கூடாது. ஒரு நம்ம கடைங்கும் போது நம்மளுடைய அந்த முகத்துல இருக்கிற அந்த பொன் சிரிப்பு, நம்ம அங்க அவங்கள எப்படி நம்ம அணுகுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்களுடைய வரவு நமக்கு வரும். இதுதான் உண்மை.
0: சிறப்பான சிறப்பான கருத்தை கூறியிருக்கின்றீர்கள். ஒரு நிமிடம் தாருங்கள்.
1: சொல்லுங்க ஐயா.
0: ஒரு நிமிடம்,

0: உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தவழ்ந்து பெறும் தொடுவானம் ஐந்து. இன்றைய தொடுவானம் ஐந்தினை சிறப்பித்துக் இருக்கின்றார் எங்கள் வண்டிகேத் சிறுவை சந்தனராஜ் அவர்கள், எங்கள் அறிவிப்பாளர், நீண்ட நாள் நேயர், எங்கள் வானொலியின் ஒரு பிரதானமானவர், எங்களுக்கு எத்தனையோ வகையில் கைகோர்த்து வழி நடந்து எங்கள் மொழியல் தமிழ் வானொலியின் பயணத்தில் பங்கு கொள்ளும் ஒரு அன்பு உறவு. உங்களோடு இதயம் திறந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். நல்லது சந்தன்ராஜ், கூறுங்கள்.
1: இந்த வேளையில நான் பள்ளி படிப்புல வந்து எனக்கு இந்த உயர்ந்த உள்ளம் அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து ஓட்ட சட்டிய வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு பாடலுக்கு வந்து அந்த ஸ்டேஜ்ல ஒரு ஆடக்கூடிய ஒரு அவங்க அந்த நேரத்துல எங்க அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆண்டு விழாவில் எல்லாரையுமே எங்களெல்லாம் அந்த பாடலுக்காக ஆட சொல்லியிருந்தாங்க.
0: என்ன பாடல்? வந்து உயர்ந்த உள்ளம்
1: சட்டியை வச்சுக்கிட்டு
0: ஓட்டச்சட்டியை வச்சுக்கிட்டு வந்த பாடலா?
1: தளம் போடாதே அப்படிங்கிற ஒரு பாடல், நல்ல ஒரு கருத்துக்களை கொண்டு வந்த பாடல்.

0: ஓட்டச்சட்டியே வச்சுக்கணும், அது உங்களுக்கு நினைவுக்கு வருகின்றது இல்லையா?
1: பழைய நினைவு. அப்ப வந்து நாங்க டப்பர் தான் போட்டிருப்போம், பேண்ட் எல்லாம் கிடையாது. எங்க மாமா ஒருத்தர்
0: தொடுவானம் என்பது அதுதான், உள்ளத்தை தொட்டு கொண்டிருக்கும். வானமும் பூமியும் நிலையான ஒன்று இருந்து கொண்டு இருக்கின்றது. பார்த்தால் தொடுவது போன்றுதான் இருக்குமா? நான் தொட முடியாது வானத்தை. அதே போல எங்கள் உள்ளத்தில் இந்த எண்ணங்கள் தொட்டு கொண்டு இருக்கின்றன, உள்ளத்தில் இருக்கின்றன. அது தொட்டு அதை திரும்ப மீண்டும் நாங்கள் தொட்டு பார்க்க முடியாது. அப்படியான எண்ணங்கள் தான் நல்லது. நீங்கள் கடையிலே வந்து வாலிபர் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது உங்களுடைய நடுப்பகுதிக்கு வருவோம். உங்களுடைய திருமணம் என்ன மாதிரி? உங்களுடைய திருமணம், உங்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்க, மூன்று குழந்தைகள் இல்லையா? இரண்டு அன்பு செல்வங்களை கொண்டிருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்த தர்ம பத்தினியை நீங்களாக தேடினீர்களா, காதல் பயப்பட்டீர்களா இருவரும், அல்லது நீங்கள் உங்கள் பெரியோர்கள் நிச்சயத்து உங்களுக்கு திருமணம் ஆக்கப்பட்டதா?
1: அது வந்து பெரியவர்கள் திருமணம்.
0: உங்களோட உறவினர் தானே?
1: தூரத்தில் சொந்தம் தான்,
0: தூரத்து முறையில சொந்தம். அப்பா அம்மாக்கு பிடித்து விட்டது, அவர் முடிவு பண்ணிட்டு நீங்கள் ஆம் சொல்லி விட்டீர்கள்.
1: ஆமா, அவங்க மாமா எல்லாம் வந்திருந்தாங்க, இங்க வந்து என்னையும் பார்த்தாங்க, கடையும் பார்த்தாங்க.
0: ஒருவருடைய பேசவும் இல்லை, ஒருவர் விருப்பத்தை இன்னும் தெரிவிக்கவில்லை. நீங்க நேரடியாக
1: பேசணும். அதாவது எப்படின்னா, எங்க அப்ப வந்து இங்க கடையில வந்து இந்த டெலிபோன் வந்து இந்த காயின் போன் வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணிருந்தோம் கடையில.
0: ஆமா,
1: பிசினஸ்க்காக.
0: அதுல எந்த இடத்துல
1: காயின் போட்டு பேசுற போன்? அப்ப வந்து அந்த ஆபீஸ்ல என்ன கேட்டாங்கன்னா, அவங்க ஏதாவது டென்த் படிச்சிருக்கணும், அவங்களுடைய கையெழுத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அப்ப வந்து நிச்சயம் பண்ணியாச்சு. சரி, உடனே இப்ப அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து ஒரு கடிதத்தை, அந்த கடிதத்தை அனுப்பி அதுல கையெழுத்து போட சொல்லி அப்படி வாங்கணும்ன்றதான் முதல் முதல்ல பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
0: முதல் முதல் என்ன வார்த்தை கிடையாது, முதல் முதல் என்ன வார்த்தை நீங்கள் தொலைபேசிக்குள்ளால் பேசியது ஞாபகம் இருக்கின்றதா?
1: இருக்கு இருக்கு. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு உடனே அந்த இதுல ஃபார்ம் வரும், அதுல கையெழுத்து போடுங்க,
0: அவ்வளவு.
1: அந்த இடத்துல கையெழுத்து போடுங்க, வேற ஒண்ணும் சொல்லல.
0: ஆமாங்க, அவங்க ஆமாங்க, சரிங்கண்டாங்களா?
1: ஆமா, அது முதல்ல வந்து அவங்க மூணாவது பொண்ணு தான் எடுத்தாங்க, குழந்தையாரு.
0: உங்களுக்கும் அப்படி நடந்திருக்கு, குழந்தையாரதான் முதல் பேச.
1: அதாவது எப்படின்னா, இவங்க வந்து வேலைக்கு போடுவாங்க, இவங்க வந்து அவங்க வந்து நர்சிங் கொஞ்சம் முடிச்சிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல சிம்ல வேலை பார்த்துட்டு
0: இருந்தாங்க.
1: ஆமா, அந்த நேரத்துல அவங்களை கூப்பிட முடியாது இல்லையா, அதனால நாங்க அவங்க வீட்லயும் போன் கிடையாது, பக்கத்து வீட்டுல போன் உண்டு, அவங்களுக்கு போன் பண்ணி இது மாதிரி இருந்தோடனே அப்புறம் அவங்க அவங்க அண்ணா அக்கா கூட்டம் ரெண்டு கூட்டம் வந்து திருப்பி பேசணும்.
0: ஓ, அன்று உங்களுக்கு எப்படி இருந்தது மனோநிலை? எப்படியும் எனக்கு வரப்போன மனைவி எப்படி இருப்பான்னு தெரியாது. இன்றைக்கு பேசணும்னா ஓடு ஒரு வார்த்தையாவது பேசினா அன்றைக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு வித்தியாசமான உணர்வுகள் வந்திருக்க வேண்டுமே சொன்னா?
1: அது நிச்சயமா அது ஒரு மகிழ்ச்சி தானே, மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான்.
0: அப்படியான ஒரு தருணத்தை
1: முதல்ல பார்த்தேன். பேர் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா மூணு பேரும் ஒரே போல வந்த மாதிரி இருந்தது எனக்கு பார்க்க.
0: அவங்களுக்கு
1: அப்பா பேர் அருள்தாசன், அம்மா எங்க அப்பா பேர் வந்து மிக்கேல் தாசன்.
0: மிக்கேல் தாசன்,
1: இவங்க பேர் வந்து சகாய அன்சியா ராணின்றது, அந்த மூணு பேர் ஒன்னா வருதா?
0: ஆமா.
1: அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து சிலுவை சந்தன ராஜ் அப்படிங்கிற அந்த பேரும் ஒரே பொருத்தமா வந்த மாதிரி இருந்தது.
0: பேர்களையும் பொருத்தம் பேருந்து, அதை பற்றி நீங்கள் மனதுக்குள்ளே கற்பனை பண்ணி நான் பேர் அப்படி, என்னுடைய பேர் இப்படி, இதில் இப்படி பொருத்தவர்கள் உங்களுக்கு இல்லையே, நீங்கள் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கின்றீர்கள் இந்த நேரத்தில் திருமணம் ஆவதற்கு முன். அந்த நேரத்தில் அதை இப்பொழுது வரும் பாடல்கள், ஏதாவது பாடல்கள் வரும் பொழுது உங்களுக்கு இந்த நினைவை ஊட்டி கொண்டிருக்கின்றதா?
1: அந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வள்ளி படத்துல இருந்து ஒரு பாடல் இருக்கு.

0: அந்த நேரத்தில் உங்களோட குடும்ப வாழ்க்கையை பற்றி, உங்களோட மனைவி வந்த மனைவியோட நீங்கள் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும், மனைவி எப்படிப்பட்டவாக உங்களுக்கு இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு நினைவு இருக்கிறது, ஒரு ஒரு கற்பனை இருந்திருக்கும். ஏதாவது நீங்கள் பாடல்களை கேட்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு உங்கள் இதயத்தை தொடுகிறதா, இப்படித்தான் அப்படி ஒரு எண்ணம் வரும். அப்படி ஏதாவது ஒரு நினைவு பாடல்களை, ஏதாவது ஒரு பாடல் நீங்கள் உச்சரித்து இருப்பீர்கள், நிச்சயமாக உச்சரித்திருப்பீர்கள்.
1: மனைவி வந்த நேரம் நல்ல வாழ்வு அப்படிங்கிற ஒரு இனிமையான பாடல் இருக்கு.
0: அந்த பாடலும் உங்களுக்கு கவருகிறது, அந்த பாடல் மனைவி வந்த நேரம் நல்ல
1: என்ன
0: மாதிரியா, மனைவி வந்த நேரம் நல்ல
1: வாழ்வு வந்து சேரும்.

0: வாழ்வு வந்து சேரும். உங்களுக்கு தீர்மானிக்கப்பட்டு நிச்சயிச்சு எவ்வளவு நாளையால் திருமணம் நடந்து?
1: அது கிட்டத்தட்ட ஒரு எப்படி 4-5 மாதங்கள் இருக்கும். இன்னொன்னு வந்து எங்களுடைய அந்த ஊர் திருவிழாவின் போதுதான் எல்லோருமே திருமணத்தை வந்து நடத்துவாங்க.
0: உங்கள் திருமணம் வந்து காதலர் சினத்திலிருந்து நடந்ததா?
1: ஆமா,
0: ஒரு பதிவு இருக்கு.
1: தேதி வந்து எங்களுடைய அந்த திருவிழா வந்து அந்தோனியார் கோயிலு, அது வந்து 13 நாட்கள் வந்து அந்த திருவிழா நடக்கும். 10வது திருநாள் அந்த திருமண வைபவங்கள் வைப்பாங்க எல்லாருமே.
0: அதாவது
1: இல்ல
0: அவங்களுடைய காதலர் உங்களுக்கு அந்த கால திருமணம் நடக்கும் பொழுதுதான் நீங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றீர்கள் இல்லையா?
1: ஆமா, நிச்சயதார்த்தங்கிறது அன்னைக்கு காலையிலே அவங்க வீட்டுல போய் நிச்சயதார்த்த புடவை கொடுத்து மாத்திட்டு அப்புறம் உடனே கொஞ்ச நேரத்துல திருமணத்துக்கு அங்க கோயிலுக்கு போயிடும்.
0: அன்று பூராவும் நீங்கள் நீங்களா இருந்திருக்க மாட்டீர்கள் இல்லையா? சரி, திருமணம் முடிந்தவுடன் நீங்கள் தூத்துக்குடியில இருந்தீர்களா, இங்க சிதம்பரத்துக்கு வந்து விட்டீர்களா?
1: தூத்துக்குடியில எங்க ஊர் அங்க இருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து போயிட்டோம். குச்சிக்காட்டுக்கு போயிட்டோம். அவங்க ஊர் வந்து தூத்துக்குடி.

0: கூடியா திருமணம் முடிந்து நீங்கள் அங்கே இருந்து எவ்வளோ நாளை தனி குடித்து இல்லை அப்பா அம்மாவோட குடும்பமாக நீங்கள் எல்லாம் இருந்து விட்டு மீண்டும் இங்கே சிதம்பரத்துக்கு குடும்பமாகவே வந்து நீங்கள் உங்களோட மனைவியோடு வந்தீர்களா இல்லை நீங்கள் தான் முதலில் தனியே வந்தீர்களா? வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் உறவுகள் இங்கே வளர்ந்து விட்டார்கள் அப்ப இங்கே வைக்கத்தானே வேண்டும் நீங்கள்.
1: நிச்சயமா
0: பெரிய
1: கடையில இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரேடியோ வந்து இங்க பரங்கிப்பேட்டைன்னு ஒரு ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்து அதை வச்சு கேட்டுட்டு இருப்போம். டேப் தான் போட்டு கேட்போம் மெயினா. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த டேப்ப துடைக்கும் போது அது வந்து ஸ்டேஷனுக்கு எஃப்எம் ஸ்டேஷனுக்கு மாறி போச்சு. வருது அப்படின்னு பார்த்தா திருப்பினாக்க எங்களுடைய காரைக்கால் வானொலிங்கிற அந்த வானொலியினுடைய அப்பதான் அவங்க வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. சோதனை ஓட்டம்
0: மாலை
1: நேரத்துல
0: அந்த நேரத்துல உங்களுக்கு அதை கிடைத்து விட்டது அந்த பாலி.
1: அது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு துல்லியமா கிடைச்சது எங்களுக்கு. அப்ப
0: பக்கத்துலதான்
1: எல்லாமே துல்லியமா கிடைச்சோன்னே அதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுல இன்ட்ரெஸ்ட் போக ஆரம்பிச்சது. நாங்க சின்ன வயசுல வந்து அங்க ஊர்லயே நிறைய அந்த இலங்கை வானொலி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. எங்கிட்ட அந்த பேட்டரி கட்டப்பட்ட அந்த ரேடியோ ஒண்ணு உண்டு, பிலிப்ஸ் ரேடியோ.
0: ஆமா,
1: அதுல வந்து அந்த பாடல்கள் கேட்போம். அதுல வந்து நாங்க அந்த அந்த பனை ஓலையில பாயெல்லாம் மனையிறது உண்டு. வந்து ஒரு பாடலுக்குள்ள மனையணும் பாடல பாய
0: ஒரு பாடல் முடிவே நடக்கும். ஓ, ஒரு பாடலுக்குள் பாய் பின்னி முடிக்க வேண்டும்.
1: அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்க நடந்தது. அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு போனதுக்கப்புறம் அதாவது ரேடியோக்கான வாய்ப்புகள் இல்லாம போயிடுச்சு. அங்க கடையில வர ஒரு ரேடியோ எல்லாம் எடுத்து வைப்பேன், ஆனா கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்ல. இப்ப திருப்பி இங்க வந்து ஒரு கேட்கும் போது பாத்தீங்கன்னா அந்த காரைக்கால் ஒண்ணு கேட்கும்போது திருப்பி அப்புறம் சரி நம்ம பேர் வருமா அப்படின்னு அத அவங்க கடிதங்கள் மூலமா சில நேரோட பேர் வரும்போது அது ஒரு ஆசை, நம்ம பேரும் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த காரைக்கால் வானொலியில வந்து நாங்க நேர்ல ஆரம்பிச்சோம். அதுல இருந்து கடிதங்கள் போட்டு கொண்டு அப்படியே வந்தபோது திருப்பி சென்னை வானொலி, திருச்சி வானொலி, அப்புறம் சீன வானொலி, அப்புறம் வெரிதாஸ், இப்படி இலங்கை வானொலி, இப்படி பல வானொலிக்கு வந்து கடிதங்கள் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது.
0: அவரோட கடிதம் மூலம்தான்
1: எல்லாருமே ஒன்னா இருக்கும்போது கடையை பாத்துவாங்க எல்லாருமே. மெயினா அந்த வானொலியிலே எழுதுறதுக்கு என்னுடைய நேரம் அதுலயே செலவிட்டுட்டே இருப்பேன். குறிப்பிட்டு கொண்டு சில இதை பதிவு பண்ணி எத்தனையோ ரேடியோ அந்த டேப்ரெக்கர்லாம் வீணாக்கி இருக்கும்.
0: அப்படியா?
1: பதிவு பண்ணி
0: அப்படி வரும் பொழுது நீங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியே என்ன எப்படி உங்களுக்கு கிடைத்தது? எம்டிஆர்
1: அந்த வானொலியில பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர்களாக நிறைய பேர் இருக்காங்க. அந்த காரைக்கால் வானொலி மூலமா நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பா வந்து பொன்ராஜ்னு ஒரு நேயர் இருந்தாரு எங்களுடைய, என்ன வந்து முதல்ல எனக்கு கடிதங்களை அவருதான் என்னுடைய பேரையும் கேட்டுட்டு அவர் கடிதம் போட்டிருந்தாரு. அவரு அதாவது பொதுவா போட்டு விட்டாரு, ஏன்னா எந்த அட்ரஸ் எல்லாம் அவருக்கு தெரியாது. எங்களுடைய அட்ரஸ் பொதுவா சிலராஜ் வண்டிகேர் அப்படின்னு சிதம்பரம் போட்டு விட்டாரு.
0: ஆனா அது வந்து சேர்ந்து
1: சுத்தி சுத்தி வந்து பல நண்பர்கள் அறிமுகம். அதுல வந்து என்னுடைய இதய நண்பர் கோயத்துல இப்ப இருக்காரு இரவான் செடி சாகுல் கமீது.
0: அப்படி வந்த நண்பர்
1: வந்து இவரு ஐயப்பன் நரசிங்கன் படி ஏஜி ஐயப்பன் இருக்காரு.
0: இன்று காலையிலும் அவர் வந்து எங்கள் வானொலிக்கு வந்து செல்வார். இருக்கிறவங்கள்
1: பின்பு ராஜா பெரியசாமி, இப்படி எங்களுடைய சிதம்பரத்துல ரமணி ராஜேஷ், குருபாஸ்கர், துறை செந்தில், இப்படி பல வானொலி வட்டங்கள் இருக்கிறார்கள்.
0: அவர்கள் எல்லோரும்
1: பிரகாஷ் இப்போது உள்ள நண்பர்கள் எல்லாருமே அப்ப ரொம்ப தீவிரமா இருப்போம். அந்த வானொலினாலே ரொம்ப ரொம்ப தீவிரமா இருப்பாங்க.
0: அந்த நேரத்திலே சந்தனராஜ் இப்படியான இந்த நல்ல ஜனரஞ்சகமாக உங்களுக்கு விருப்பமாக உங்கள் உள்ளத்தை கவர்ந்து உள்ளத்திலே ஒரு வித்தியாசமான உணர்வுகளை ஏற்படுத்தி உறவுகளை தந்த அந்த வானொலிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது என்ன பாடலை நீங்கள் அவர்களோடு விரும்பி கேட்பீர்கள்? அந்த நாளில் அப்பொழுது இருந்த சீசனுக்கு இந்த பாடல் உங்களுக்கு ஒரு விமர்சையான பாடல் அடிக்கடி கேட்கிற பாடலா இருக்கும்?
1: அதாவது இடைக்கால பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இப்ப பாத்தீங்கன்னா அந்த வானொலியின் போதே எங்களுக்கு வந்து என்னுடைய இதுல வர்றது வந்து புன்னகை தேசம் அப்படிங்கிற டேபிள் வந்து எங்கள் மூச்சுக்குள்ளே ஒன்று பாட்டு சிட்டம்
0: புன்னகை தேசத்துல.
1: ஆமா, எங்கள் மூச்சுக்குள்ளே ஒன்று பாட்டு சிட்டம் அப்படின்னு ஒரு அருமையான பாடல் இருக்கு. அதுல அது வந்து அந்த வானொலி பத்தி நிறைய வரும். அதுல

0: மாதிரி காரைக்கால் வானொலி இப்படி நிலையங்கள்ல இருந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 8 மணிக்கு மேல வந்து அந்த காரைக்கால் வானொலியுடைய நிகழ்ச்சிகள்ல வந்து ஒரு கொஞ்சம் கேப் கிடைக்கும் அதுல. அதுக்கப்புறம் அந்த ஆங்கிலத்து செய்திகள் இதெல்லாம் போகுமா. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாள் என்னுடைய நண்பர் வந்து நாங்க இப்ப அந்த நிலை அந்த செல்போன் வசதி வந்த பிறகு பாத்தீங்கன்னா அதுல அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்த பிறகு அதுல குரூப்ல வந்து வாட்ஸ்அப் வானொலின்னு ஒரு நண்பர் நடத்திக்கிட்டு இருக்காரு. திருநெல்வேலில இருந்து கோஎஸ் கோபால்னு ஒரு நேயர் நண்பர் அவரு, அவர் வந்து அதுல அந்த நம்மளுடைய அந்த எம்டிஆர் மொண்டியல் தமிழ் வானொலியினுடைய அந்த பதிவுகளை போட்டிருந்தாரு. இதுல
1: அவர் வந்து எங்களுடைய நேயராக இருந்தார், எங்களோட நிறைய தொடர்புடைந்தார். கே எஸ் கோபால் அவர்கள்
0: கூறினார். சுப்பிரமணியம் பணி அதிகமா இருக்கு அவருக்கு, அந்த வானொலியிலே பணி நிறைய இருக்கிறதுனால அவரால் அதை செய்திகள் மட்டும் கொஞ்சம் விளம்பரமா போயிட்டு இருந்தது. திரும்ப அவரு போன் பண்ணி கேட்டேன், ஏன் விளம்பரம் தான் போயிட்டு இருக்கு, இல்ல இல்ல வருவாங்க வருவாங்க நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா உங்களுடைய குரல் அம்மாவுடைய குரலும் கேட்டு நாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா எங்களுடைய நண்பர்கள் வந்து பண்ணாங்குடிக்காரு ராமலிங்கம் இவருடைய அந்த பாடல்கள் எல்லாம் ஒளிபரப்பாச்சு. ஓ சரி சரி, நம்ம நண்பர்கள் இதுல இருக்காங்க அப்படிங்கறத நானும் அதுல தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க குறிஞ்செய்தி அனுப்ப சொன்னீங்க உடனே, அதுக்கு நானும் என்னுடைய நண்பர் ரமணி ராஜேஷுக்கு போன் பண்ணி சொன்னேன், நண்பரே இது மாதிரி ஒரு நிலையம் இருக்குது, நீங்க அதை வந்து அதுக்கு அவங்க வந்து பேஸ்புக்ல போட சொல்றாங்க, நீங்க போட்டு பாருங்களேன் அப்படின்னு. ஆனா எனக்கும் கொஞ்சம் சிரமமா தான் நான் போட்டுட்டேன், அவரும் எனக்கு முன்னாடி போட்டாரு. அவருடைய பாடல் உடனே
1: பாடல் வந்து
0: என்னுடைய பாடலும் கொஞ்சம் வந்தது.
1: ஆமா,
0: என்னுடைய பேரை படிக்கிறதுக்கு அம்மா வந்து கொஞ்சம் சிரமப்பட்டாங்க,
1: உறவை வளர்த்திருக்கின்றீர்கள். வானொலி வானொலி உறவு ஊடக உறவு என்பது நிலையான ஒரு உறவு. ஊடகங்கள் இருந்ததோ இல்லையோ எங்கள் இதயத்தை ஊடறுத்து வந்து ஊடறுத்து எங்கள் இதயங்களை ஒன்றோடொன்று இணைத்து செல்லும் அது ஊடகம் என்று கூறப்படும். அகம் எங்களுடைய உள்ளம், அதை ஊடறுத்து வந்து சேர்ந்த ஊடகம். அதிலே மொண்டியல் தமிழ் வானொலி உங்களோடு இணைந்து, நீங்கள் எங்களோடு இணைந்து அன்னை கலைவாணியின் அருளால் நீண்ட காலம் பயணம் செய்து இத்தனை உறவுகளை கொண்டு வந்து இணைத்து வளர்த்து வைத்திருக்கின்றீர்கள். இந்த நேரத்திலே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்களோட மனைவியை பற்றி கூறினீர்கள், அவோடு தான் எல்லாம் ஒன்றும் மனைவியை பற்றியும் தொட்டு உங்கள் செல்வங்களையும் நன்றாக வளர்த்து செல்வங்களும் இப்பொழுது காற்றலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றார். உங்களுடைய ஸ்தாபனத்தால் நீங்கள் திருப்தி அடைகின்றீர்களா?
0: நிச்சயமாக. இன்னொரு விஷயம் நம்ம எவ்வளவுதான் கவலையா இருந்தாலும் நம்மளுடைய மனநிலை வந்து நல்ல முறையில கொண்டு வர்றது வானொலி தான். அதை நான் அடிச்சு சொல்லுவேன் கண்டிப்பா.
1: வானொலி
0: அதனுடைய பாடல்கள் நிகழ்ச்சிகள் இப்படிதான் என்னுடைய கருத்து.
1: அப்ப உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன்.
0: நம்ம எவ்வளவுதான் ஒரு ஒரு என்ன மனசு வந்து அதுல வந்து சஞ்சலமா இருந்தா கூட நம்மளுடைய மனசு வந்து அந்த செகண்ட்ல மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இசைக்கு தான் உண்டு. அப்படி பாத்தீங்கன்னா அந்த முந்தியல் தமிழ் வானொலி வந்து அதே மாதிரி நீங்க சொன்னீங்க, அம்மா வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் தான் அவங்களோட அந்த நேரலையில, ஏன்னா யாருன்னு எங்களுக்கும் தெரியாது, அவங்களை வந்து அவங்களும் எங்களை யாருன்னு தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க அந்த 4-5 மாதங்களே நாங்க பேசுறதுல எங்களை தேடி வந்துட்டாங்க.
1: மீண்டும் முகம் தெரியாத உறவுகளோட இல்ல இல்ல எனக்கு மாமா இருக்கார், மகன் இருக்கார், அண்ணன் இருக்கார், தம்பி இருக்கா, ஏதோ எல்லாம் அடக்கி கொண்டு போன. சரி உன்னோட திருப்தி, நீ போயிட்டு வாண்டே அனுப்பிவிட்டா வாங்க வந்து நிறைவாக திரும்பி வந்தது. இந்த இடத்திலே சந்தன்ராஜ் உங்களுக்கு நான் இன்னும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மகள் அங்கே வந்திருந்த போது உங்களுடைய குழந்தை மாதிரி அவளுடைய அன்பாகவும் பண்பாகவும் அவளுக்கு வேண்டிய ஒழுங்குகளும் செய்து கொடுத்து இடங்கள் எல்லாம் காட்டி அவளை நன்றாக வரவேற்று அவளை பக்குவமாக பார்த்து அவள் நல்ல மனோநிலையோட நல்ல சிறந்த ஒரு மனோநிலையோட நல்ல தெளிவோடு என்னிடம் வந்து மீண்டும் சேர்ந்து வானொலியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கியத்தில் வந்தது. உங்களுக்கு தான் அதில் நீங்கள் பெரிய பங்கு நீங்கள் ஆற்றி இருக்கின்றீர்கள். அதே போன்று கேரளா நாட்டில் இருக்க ரதீஷ் அவர்களும் நல்ல பங்காற்றி அங்கே உள்ளவர்கள் எல்லோரும் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு உறவு போல அவை அணைத்து அவளோடு நன்றாக பேசி அவளை அனுசரித்து ஆதரித்து நீங்கள் அனுப்பிய காலம் முழுவதும் நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம் உங்களுக்கு.
0: நிச்சயமா நிச்சயமா, அது வந்து என்னுடையது மட்டும் இல்ல, நிச்சயமா நம்ம என்னுடைய நண்பர்கள் வந்து எங்க ரமணி ராஜேஷ் இருக்கட்டும், முத்துக்குமாரா இருக்கட்டும், குருபாஸ்கர் இருக்கட்டும், துறை செந்தில் இருக்கட்டும், தமிழ் வாணனா இருக்கட்டும், இப்படி வந்து அவ்வளவுமே, ஏன்னா நான் வந்து இந்த நிலையத்துல அறிமுகப்படுத்தின எல்லாருமே நல்ல அதே அன்போடு இருக்கிறாங்க. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தருது. அதே போல
1: கூறுங்க,
0: அங்க வந்திருக்கப்ப கூட அவங்கள்ட்ட நாங்க ஒரு சின்ன விஷயத்தை சொன்ன உடனே அதை வந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நண்பர்கள் எல்லாம் வந்து செஞ்சிருந்தாங்க. வந்து கடையை விட்டு நவர முடியாத ஒரு சூழ்நிலை கூட அவங்க செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க என்ன அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இருந்தாங்க எல்லாருமே.
1: நான்
0: அவங்களுக்கு என்னுடைய
1: முதலில் உங்களை கூறுவேன், உங்களை பற்றி அறிந்திருக்கின்றேன். நம்பிக்கை, நாணயம், விசுவாசம், நேர்மை, நிதானம், பரோபகாரம், ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் உங்களை நான் கண்டேன். ஒரு சில சம்பவங்களை இதில் கூறிக்கொண்டிருக்க முடியாது. இந்த இடத்திலே அந்த எங்களுடைய லியோ ஐயா அவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் உங்கள் வாயிலாக. அப்படியான ஒரு மூத்த உறவு எங்களுக்கு, அவருடைய பிளெஸிங், அவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் வண்ணம் அவருக்கு நீங்கள் அவரை எப்படி பராமரிக்கின்றீர்கள் என்பதை என் மகள் நேரடியாக பார்த்துவிட்டு எனக்கு வந்து கூறிய போதுதான் உங்களுக்கு இவ்வளவு தன்மைகளும் இருக்கின்ற ஒரு அன்பு நெஞ்சம் எங்கள் வானொலியின் முக்கியத்துவராக இருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு நீங்கள் பேசும் தன்மை, மற்றவர்களோடு பழகும் பாங்கு எல்லாம் எங்களையும் நன்றாக கவர்ந்திருந்து மற்றவர்களையும் கவர்ந்திருந்து உங்கள் வார்த்தைக்கு பெருமதி உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஒரு ஒரு பிரயோஜனமான ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு மனிதர், மாண்புறு மனிதர் என்றுதான் கூற வேண்டும். அன்பு சந்தனராஜ் அவர்களே, உங்களோடு நாங்கள் அன்போடு உறவாடுவோம். நீங்கள் கதம்பத்தில் வந்து பேசும் பொழுதும் சகோதர தத்துவம், விட்டுக் கொடுத்தல், சகிப்புத்தன்மை, கனவுடையங்களை உங்களிடம் நான் பார்த்திருக்கேன். ஒரு ஆசிரியர் என்ற ரீதியிலே எனக்கு, நான் உளவியல் ஆசிரியர், ஒரு பேர் பேசும் பொழுது அவரை பற்றி அவருடைய உழப்பாங்கனே என்னால் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் ஒரு நீங்கள் ஒரு முழு மனிதர் என்று நான் மகிழ்ந்து கொள்கின்றேன். இந்த வேளையிலே உங்களுக்கு ஒரு பொதுவாக மக்களுக்கு கூறிவிட்டீர்கள் வானொலியை பற்றி, கடமையை பற்றி எல்லாம் கூறிக்கொண்டு வந்தேன். உங்களோட தாய் தந்தையரை பற்றி எண்ணும் பொழுது, உங்கள் குடும்பத்தை எண்ணும் பொழுது, பொதுவாக ஒரு ஏதாவது ஒரு பாடல் அடிக்கடி உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு பாடல் வந்திருக்கும் தானே, ஏதாவது பாடல் கூறுங்க.
0: சொன்னீங்க அவரை வந்து நான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ரேடியோ மெக்கானிக் அவரு, ஐயா வந்து
1: ஐயா
0: வானொலி பட்டியெல்லாம் ரிசீவர் பாக்குறாரு.
1: ஆமா, முந்தி கூறுங்க.
0: அவர் வந்து ஒரு ரேடியோ பாக்குறது, இன்னொரு நண்பர் மூலமா அவருக்கு இருக்காருங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு போய் பார்த்த, மாடியில போய் பார்த்தேன். பார்த்த உடனே அவர் வந்து அங்க கேட்டுட்டு இருக்காரு. அவரு அவரால் வந்து அவரால் என்ன சொல்றதுன்னு தெரியல.
1: அவரை பற்றி மகள் புரியுங்க,
0: தூரத்துல இருந்தாலும் நம்மள வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் அந்த வானொலிங்கிறது முக்கியமா கருதுறேங்க ஐயா.
1: அதனாலதான் ஊடகம்
0: இந்த தினமும் போன் அடிப்பாரு, ஒரு நேரம் ரெண்டு முறையா போன் அடிச்சு கேட்பாரு, என்ன நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு, எப்படி இருக்கு, எப்படி இருக்கீங்க, எங்க இருக்கீங்க அப்படிங்கறதுல ஒரு கருத்தா எங்களை எல்லாம் விசாரிச்சுக்கிட்டே இருப்பாரு, உங்களையும் விசாரிச்சுட்டே இருப்பாரு.
1: அவர்
0: இருக்கிற கிராமத்துல வந்து அந்த தொலைபேசியினுடைய அந்த சேவை வந்து சரியானபடி கிடைக்கல. அவருக்கு
1: நான் அறிந்தேன், 2 மைல் தூரம் வந்து இருந்துதான் அந்த அலையை பெற்றுக் கொண்டு கேட்பார் என்று நான் அறிந்திருக்கேன். நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். இந்த இடத்திலே ஒரு பாடல், முழுமையாக ஒரு பாடல் உண்டு. மக்களோடு சேர்ந்து நீங்கள் எல்லாம் வாழுகிற இடத்திலே உங்கள் மனம் திருப்தி பாடக்கூடிய
0: அந்த தாய் தந்தையினுடைய பாடல் வந்து அம்மானா சும்மா இல்லடா அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு, திருப்பு முனை படத்துல இருந்து.
1: ஆமா, அம்மானா சும்மா இல்லடான பாட்டு எல்லோருக்கும் அதை கூறுகிறீர்கள். இந்த ஒரு அறிவுரையாக கூறுகிறீர்கள், அம்மா என்றா சும்மா இல்லை என்ன. அம்மாவின் வழியாகத்தான் எங்களுக்கு எல்லாம் வருகின்றது. நல்லது.

0: இதுவரை நேரமும் நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம் சந்தன்ராஜ். நீங்கள் எல்லா விடயங்களையும் சுற்றி வளைச்சு கூறியிருக்கணும். ஆனால் இந்த உங்களுடைய செவியிலே நான் பார்த்த அளவில் பிறருக்காக வாழ வேண்டும், அன்பு கருணையோடு வாழ வேண்டும், சேவை முக்கியம், செய்யும் தொழிலே தெய்வம், போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பண்பான குணங்களை உங்களிடம் பார்க்கின்றேன். உங்கள் நண்பர் ஷாவுல் ஹமீத் இப்பொழுதும் உங்களோட நண்பராக இருக்கின்றார் என்றதை எங்களுக்கு எண்ணும் பொழுது மகிழ்வாக இருக்கின்றது. உங்களுடைய மனிதநேயம், பக்குவம், பாங்கு அத்தனையும் மீண்டும் வளர வேண்டும். நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளும் நீண்ட செல்வமும் நிறைந்த பேரும் புகழுமோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று முன்னிலை தமிழ் வானொலி ஊடாக உங்களை நான் வாழ்த்திக் கொள்கின்றேன். இந்த வேளையிலும் இந்த வேலை பலவிலும்
1: நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது எதுவுமே ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. மனித வாழ்க்கை நம்ம எவ்வளவுதான் நினைச்சாலும் கூட ஒரு என்ன சொல்றது, அது ஒரு இப்ப பாருங்க, இப்ப இருக்கிற காலகட்டத்தை பாத்தீங்களா இல்லையா, நம்ம எப்படியோ இருக்கணும் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு ஆசையோட இருந்தோம், இப்ப பாருங்க நம்மளுடைய சூழ்நிலையை மாறிடுச்சு.
0: என்னுடைய வாழ்க்கை அதைத்தான் நீங்கள் கடந்த வாரம்
1: நம்மளை சார்ந்தவர்களையும் நம்ம நல்லா வச்சுக்கணுங்கிறதுல ஒரு நம்ம கண்ணு கருத்துமா இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. எதற்காகவும் மனசு போட்டு கலக்கப்படுத்திக்காதீங்க, எல்லாமே மாறக்கூடியது. சில சமயம் ஒரு இப்ப இருக்கிற சூழ்நிலை இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட மாறும். அதனால நம்ம அதை எதுக்கும் கவலைப்படாம இருக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சு வாழணுங்கிறது எல்லாரும், அதாவது வானொலி நேயர்கள்னாலே அவங்களுக்கு தெரியும். நிச்சயமா பக்குவப்பட்ட நேயர்கள் எப்படியா இருந்தாலும் அதெல்லாம் கடைபிடிச்சுதான் இருக்காங்க. என்னுடைய பார்வையில நிறைய பேர் அப்படிதான், நான் எல்லாம் சும்மா சிம்பிளா செஞ்சுட்டு இருக்கோம். என்னை விட மிக திறமையான நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் அந்த என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த நேரமும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய இந்த பேட்டியை வந்து ஒரு சிறப்பான முறையில எடுத்து மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மத்திய தமிழ் வானொலி செய்திருக்கிறது. உங்களுக்கும் இயக்குனர் மீரா அவர்களுக்கும் என்னுடைய இணைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே
0: இந்த நேரத்தில் இந்த தொடுவானம் உங்கள் உள்ளத்தை தொட்டு உள்ளத்தில் கிடந்த சில எண்ண கணக்குகளை இப்படி ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைக்காததான் அதை ஏற்படுத்தி தொடுவானம் தந்திருக்கின்றது. மொழியல் தமிழ் வானொலியில் எங்கள் இனிய நெஞ்சர்களும் கேட்டு மகிழ்ந்திருக்கேன். உங்களுடைய பிரயோஜனமான பலனுள்ள ஒரு செவ்வியை நாங்கள் கண்டிருக்கின்றோம். நல்ல முறையில் உங்கள் இதயத்தை திறந்து தொடுவானத்தில் எல்லோருடைய இதயத்திலும் கொடுத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். உங்களுக்கு உறுதுணையாக இருக்க என்று நீங்கள் கூறினீர்கள். உங்கள் மனைவியை பற்றி சுருக்கமாக கூறியிருந்தீர்கள். அவரை பற்றி எனக்கு நான் மகளே மகளே என்று அழைப்பதுண்டு. அப்படியான மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று கூறிக்கொண்டு நீங்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறப்போமா?
1: நிச்சயமாக ஐயா, நன்றி, வணக்கம் ஐயா,
0: நன்றி,
1: சந்தோஷமாக எல்லோருமே சந்தோஷமா இருங்க. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம். நிச்சயமாக
0: வணக்கம்
1: ஐயா,
0: நன்றி நன்றி நன்றி. உறவுகளே, நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மறந்தது தொடுவானம் 5. தொடுவானம் 5 அலங்கரித்து சென்ற எங்கள் அன்பு நீய நெஞ்சம் அறிவிப்பாளர் கலைஞர் மனிதநேயம் உள்ள ஒரு உறவு பண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள்.

அடுத்த வாரம் இன்னும் ஒரு நேயரோடு வந்து உங்களை சந்திக்கும் வரை, இன்று அறிவிப்பாளர், அடுத்த வாரம் ஒரு நேயர், அந்த நேயரோடு வந்து சந்திக்கும் வரை காற்றிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கமும் நன்றியும் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

0: மீனாவோட பர்த்டே அன்னைக்கு அவளோட அம்மாவும் அப்பாவும் வந்து ஒரு அழகான டிரெஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு. அப்புறம் அன்னைக்கு கேக்குக்கு மட்டும்தான் இப்ப வெயிட்டிங். அவளோட அம்மாவும் அப்பாவும் மீனாவை ஃப்ரெண்ட்ஸ் கூட விட்டுட்டு வெளியே கேக்கும் சமோசாவும் வாங்க போனாங்க. மீனா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஆனா அவளோட அப்பா அம்மா அன்னியோட வரவே இல்ல. அவங்க ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க.
1: உன்னோட அண்ணனும் அண்ணன் முன்னாடியும் இறந்துட்டாங்க. இப்ப இந்த பொண்ணை நம்ம தலையில கட்டிட்டாங்க. இவ்வளவு பெரிய வீட்டுல அவ தனியா எப்படி வாழ்வா?
0: மீனாவோட தலையெழுத்து அவ அவளோட சித்தி வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தா. அவளோட சித்தி அவளை காலேஜ விட்டு நிறுத்திட்டாங்க. அப்புறம் அவளை வீட்டுல வேலை செய்ய சொல்லிட்டாங்க.
1: இங்க பாரு மீனா, நீ இந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்யற. அப்புறம் சாப்பிடவும் தூங்கவும் நீ இந்த கிச்சன்லயே இருக்கலாம். இதுக்கு மேல நான் உனக்கு ஒன்னும் பண்ண முடியாது.
0: சரி சித்தி, நான் கண்டிப்பா வேலை செய்யறேன் சித்தி. மீனாவோட சித்தியும் அவங்களோட பொண்ணு சுவாத்தியும் சேர்ந்து மீனாவை ரொம்பவே தொல்லை பண்ணாங்க. கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு மீனாக்கு திருப்பி பர்த்டே வருது. அன்னைக்கு அவ அவளோட பர்த்டே ட்ரெஸ்ஸ கட்டி புடிச்சிட்டு அழுதுகிட்டே தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில அவ கண்ணு திறந்து பார்த்தா அந்த ட்ரெஸ் அவளோட கைகள்லயே இருந்துச்சு. அவ நல்லா பார்த்தப்போ அப்போ அந்த ட்ரெஸ் டைமண்டாலா இருந்துச்சு.
2: சித்தி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
0: மீனாவோட சித்தப்பாக்கு அவ மேல பாசம்லாம் இருந்துச்சு. ஆனா அவரோட வைஃப் தொல்லையால அவரால ஒன்னும் பண்ண முடியல. மீனாக்கு அந்த வீட்டுல அவரு மட்டும் தான் நல்ல ஆறுதல்.
3: மகளே, இது வைரம். இந்த துணி முழுவதும் வைரத்தால நிறைஞ்சிருக்கு.
2: ஆமா, இப்ப நான் என்ன பண்ணுறது?
3: இத உன்னோட சித்தி கிட்ட இருந்து மறைச்சு வச்சிடு. அண்ணா அண்ணியோட கடைசி நினைவா இது மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கு.
0: சரி சித்தப்பா. மீனா நைட்டோட நைட்டா அந்த ட்ரெஸ்ஸ போட்டு பார்த்து அவளையே கண்ணாடியில பார்த்தா தனிமையில. ஒரு நாள் அவ பார்த்தப்போ அவளோட பெட்ஷீட்ல ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சு.
2: சே, எனக்கு ஒரு புது பெட்ஷீட் இருந்தா நல்லா இருக்கும். இந்த பெரிய ஓட்டையால நைட்டு ஃபுல்லா குளிரா எடுக்குது.
0: மீனா இப்படி சொன்ன உடனேயே அந்த பெட்ஷீட் அந்த செகண்டே ஒரு புது பெட்ஷீட்டா மாறிடுது. மீனா ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் அவ ட்ரெஸ்ஸ திருப்பி மறைச்சு வச்சுட்டு தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில,
1: ஏய் பொண்ணு, எழுந்திர எழுந்திர.
2: சித்தி, நான் எழுந்துட்டேன்.
1: மரியாதைய உண்மைய சொல்ல, எங்க இருந்து பெட்ஷீட்டை திருடிட்டு வந்த நீ?
2: நான் உன திருடல சித்தி.
1: இத மட்டும் தான் என் வாழ்க்கையில நான் பாக்காம இருந்தேன். ஒரு திருடிக்கு சோறு போட்டுட்டு இருக்கேன் நானு. ஊர்ல இருக்கவங்க பார்த்தா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க?
2: ஆனா சித்தி, நான் திருடவே இல்லையே.
1: அப்படியா? அப்போ இவ்ளோ அழகான புது பெட்ஷீட்ட உன் செத்து போன அப்பா அம்மா வந்து கொடுத்தாங்களா என்ன?
2: சித்தி, அப்பா அம்மாவை பத்தி எதுவுமே சொல்லாதீங்க.
1: மூடு வாயை, மூடு. என்ன விளையாடுறியா? அப்புறம் உன்கிட்ட இருக்க ஒரே நல்ல டிரெஸ்ஸையும் தூக்கி போட்டுருவேன். போ, போய் வேலைய செய்.
0: மீனா தினமும் வேலை செஞ்சு முடிச்ச உடனே சித்தி நைட்டுல கூட அவளுக்கு ஒரு வேலைய சொல்லிட்டுதான் தூங்குவாங்க. அன்னைக்கு அவங்க அப்படி தூங்கிட்டு இருந்தாங்க.
2: தினமும் வேலை செஞ்சு எவ்வளவு களைப்பா ஆகுறேன், ஆனா நைட்டுலயும் சித்தி இவ்வளவு வேலை சொல்றாங்க.
0: மீனா டயர்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தா. அப்ப அவளுக்கு உள்ள இருந்து அந்த டிரெஸ்ஸோட வெளிச்சம் அடிச்சது. அப்ப அவளுக்கு ஞாபகம் வந்தது அவகிட்ட அந்த மந்திர வைர டிரெஸ் இருக்குன்னு.
2: ஆமால, நான் அந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு அதோட மந்திரத்தால இவ்வளவு வேலை செஞ்சு முடிச்சிடலாம்.
0: மீனா அந்த டிரெஸ் போட்டுக்கிறா. அப்புறம் உடனே அவளோட எல்லா வேலையும் முடிஞ்சிடுது.
1: மீனா எழுந்துரு, நான் உன்கிட்ட நேத்து சொன்ன வேலையை நீ செய்யல தானே? இங்க நல்லா காலங்காத்தால சோம்பேறி மாதிரி தூங்கிட்டு.
2: ஆனா சித்தி, நான் தான் அந்த வேலை ஃபுல்லா முடிச்சிட்டேனே.
1: என்ன?
2: ஆமா, அங்க பாருங்க.
0: சித்தி வெள்ளை அரிசி மூட்டை ஃபுல்லா இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சீக்கிரமாவே மீனாவோட வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியா மாறிடுது. சித்தி எப்பெல்லாம் வேலை கொடுக்கறாங்களோ மீனா அவளோட அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வந்துருவா. அப்புறம் உடனே வேலை முடிஞ்சிரும். ஒரு நாள் சித்தியும் அவங்களோட பொண்ணும் பேசிக்கிட்டு இருந்தாங்க.
4: மா, ஏதோ ஒண்ணு தப்பு இருக்கு. அந்த பொண்ணு நீங்க சொல்ற வேலை ஒவ்வொன்னுத்தையும் அவ்வளவு சீக்கிரம் எப்படி பண்றா?
1: நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளா அவ ரொம்ப தான் சந்தோஷமா இருக்கா. நான் எத்தனை வேலை சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே பண்றேன்னு சொல்றா.
4: நாம அவளுக்கு அவ்வளோ வேலை கொடுக்கறோமா? இதெல்லாம் ரோபோட் கூட ஈஸியா செய்ய முடியாது. இவ எப்படி இவ்வளத்தையும் பண்றா?
1: இவ மேல ஒரு கண்ணை வைக்கணும் பொண்ணு.
0: அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து மீனா மேல ஒரு கண்ணா இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க. சித்தி மீனாக்கு ரொம்ப வேலை கொடுத்துட்டு நைட்டு வரைக்கும் அவ பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. சித்தி கொஞ்சம் கண்ணை சந்த உடனே மீனா அவளோட அந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு வந்து எல்லா வேலையையும் பண்ணி முடிச்சிடுறா. அப்போன்னு பார்த்து அங்க சுவாதி வந்துடுறா.
2: மா, எந்திரிங்கம்மா, இங்க பாருங்களேன், அவகிட்ட ஒரு மந்திர டிரெஸ் இருக்கு.
1: நான் நினைச்ச மாதிரியே தான். நீ இத்தனை வேலையையும் இப்படிதான் பண்றியா? இங்க வா, அத கூட எனக்கு.
2: இல்ல, இது என்னோட அப்பா அம்மா எனக்கு கடைசியா கொடுத்தது.
4: மா, இந்த டிரெஸ்ல டைமண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க.
1: அடி பாவி, நன்றி கெட்டவளே. நான் உனக்கு ஒரு வருஷமா சோறு போடுறேன், எல்லாத்தையும் என்னோட சொந்த காசுல பண்ணுறேன். ஆனா நீ இவ்ளோ வைரத்தையும் ஒளிச்ச வச்சிருக்க. இப்போ இந்த டிரெஸ் நான் எடுக்காம விட மாட்டேன்.
2: இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் சித்தி, அப்படி பண்ணாதீங்க. அப்போ சித்தி, அந்த டிரெஸ்ல இருக்க வைரத்தை எடுக்க வரும்போது எல்லா வைரமும் முள்ளா மாறிடுது. அப்புறம் சித்தியோட கைய நல்லா குத்திடுது.
1: ஆ கடவுளே, ரொம்ப வலிக்குது. சுவாதி, என்ன அங்கேயே நின்னு பாத்துட்டு இருக்க? அவளோட டிரெஸ்ஸ போடுங்க வா.
2: சுவாத்தியும் அவளோட அம்மா மாதிரி நீனாவோட டிரெஸ்ஸ கழட்டலாம்னு போறா. அப்ப அந்த வைரங்க திரும்பி முள்ளா மாறி அவ கை ஃபுல்லா குத்திடுது.
5: ஆ அம்மா, எனக்கு குத்திடுச்சு. ஆ காப்பாத்துங்க அம்மா, ரொம்ப வலிக்குதே.
1: இவளை இந்த டிரெஸ்ஸ போட்டுக்கிட்டே மேல இருந்து தள்ளி விடலாம். அப்புறம் இவ செத்தே போயிடுவா. அப்புறம் இந்த டிரெஸ் நமக்குதான்.
2: சித்தியும் சுவாத்தியும் சேர்ந்து நீனாவ தள்ளி விட வராங்க. ஆனா மீனா அந்த டிரெஸ் போட்டு விழும்போது அவளுக்கு அந்த டிரெஸ்ஸே ஒரு மெத்த மாதிரி மாறி அவளை காப்பாத்திடுது.
6: நீங்க எல்லாம் மீறி போயிட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானம்னு ஒண்ணு கிடையவே கிடையாதா? இன்னைக்கு வைரத்துக்காக என்னோட உயிரையே எடுக்கறீங்க.
1: அட இல்ல இல்ல தங்கம், நீ எங்களை விட்டு எங்க போக போற? நாங்க வந்து உன்னோட அம்மா அப்பா மாதிரி, நீ இங்கேயே இரு. ஆனா நாங்க கொஞ்சம் கேக்கும் போது அப்பப்ப வைரம் தரியா.
2: நீனா கோபத்துல அவளோட எல்லா பொருட்களையும் வைர டிரெஸ்ஸையும் பேக் பண்ணிக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பிடுறா. அவ டிரெஸ்ல இருந்த சின்ன சின்ன வைரத்தை எடுத்து அவ தனக்குன்னு ஒரு வீடை வாங்கிடுறா. அப்புறம் அவளோட படிப்பையும் முடிச்சிடுறா டவுன்ல. நீனா அவளோட சித்தி அப்புறம் அரக்கி பொண்ணு கிட்ட இருந்து தூரமா அவளோட சொந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தா. ஒரு காலத்துல மனோகர்புரின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அங்க மீனானு துணி துவைக்கிறவங்க ஒருத்தங்க இருந்தாங்க. மீனாக்கு ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க, ஜெயந்தி அப்புறம் பாலா.
1: ஜெயந்தி, சோப்பு காலி ஆயிடுச்சுமா, நாடார் கடைக்கு போய் துணி துவைக்கிற ஒரு சோப்பு கட்டிய வாங்கிட்டு வாமா.
4: பாலா போ, கடைக்கு போய் சோப்பு வாங்கிட்டு வா.
2: நீ என்ன குருடா, கண்ணு தெரியலையா? நான் சமையல் செஞ்சிட்டு இருக்கேன். அப்புறம் அம்மா உன்கிட்ட தானே சொன்னாங்க, நீ போய் வாங்கிட்டு வா.
4: என் கையில நான் மருதாணி போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் பஜாருக்கு போனும். நான் குளிச்சதுக்கு அப்புறம் கிளம்பி போகணும்.
2: பஜாருக்கு நானும் தான் போகணும்.
1: நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க.
2: அப்புறம் பாலா தான் கடைக்கு போய் சோப்பு வாங்க வேண்டி இருந்துச்சு. சாயங்காலமா மீனா அவ ரெண்டு பொண்ண கூட்டிக்கிட்டு பஜாருக்கு போனா. ஜெயந்தி ஒரு செப்பல் கடைக்கிட்ட நின்னுகிட்டா. அவளுக்கு ஷெல்ஃப்ல வச்சிருந்த ஒரு பிங்க் கலர் செப்பல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.
4: மா, எனக்கு அந்த செப்பல் வேணும்.
1: செல்லம், இப்போ என்கிட்ட காசே இல்லம்மா. நீ ஒரு மாசம் பொறுத்துக்கோ, தீபாவளி வரப்போது. உனக்கு அப்ப நிறைய டிரெஸ் வாங்கி தரேன். அப்புறம் அடுத்த மாசம் உனக்கு நான் செப்பல் வாங்கி தரேன்.
4: இல்லம்மா, எனக்கு இப்பவே வேணும், இல்லனா வீட்டுக்கு வரமாட்டேன்.
2: ஒரு மாசம் வெயிட் பண்றதுல நீ என்ன ஆயிடுவ ஜெயந்தி? நீ வேணா என் செப்பல் போட்டுக்கோ. ஏன்,
4: உன்னோட கேவலமான செப்பல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன். என்னால ஒரு மாசம் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு அந்த பிங்க் கலர் செப்பல் இப்பவே வேணும்.
2: மீனா கடைக்காரன் கிட்ட காசை கொஞ்சம் குறைச்சு கேட்டு ஜெயந்திக்கு செப்பல் வாங்கி கொடுக்கறாங்க.
1: பாலா, ஜெயந்தி செப்பல் வாங்கிக்கிட்டா நீயும் ஒண்ணு வாங்கிக்கோடா.
2: வேணாமா, நான் ஒரு மாசத்துக்கு அப்புறமா வாங்கிக்கிறேன். வீட்டுல உப்பு காலி ஆயிடுச்சுமா, நம்ம உப்பு வாங்கணும்.
1: ஜெயந்தியும் உன்ன மாதிரி பொறுப்பா இருந்தா நல்லா இருக்கும்.
2: கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மீனா துணி தோச்சு தோச்சு டயர்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் மீனாவோட ரெண்டு பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு தயாராயிட்டாங்க. மீனா அவங்க ரெண்டு பொண்ணுக்கும் கல்யாணத்தை குறிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே மீனாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அவங்களால கட்டில இருந்தே எழுந்துக்க முடியல. மீனா ஜெயந்தியையும் பாலாவையும் அவங்கள பாக்க வர சொன்னாங்க.
1: பசங்களா, உங்க ரெண்டு பேரோட கல்யாணம் வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேன். உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க விரும்புறேன்.
2: மீனா ஜெயந்திக்கு ஒரு ரொம்ப அழகான சாரியையும் பாலாக்கு ஒரு உப்பு டப்பா கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க.
4: அம்மா எனக்கு எவ்வளவு அழகான சாரி கொடுத்துருக்காங்க பாரு, ஆனா உனக்கு வெறும் உப்பு டப்பா. நீ அதுக்குதான் லாய்க்கு.
2: ஆமா உப்புதான், ஆனா இது அம்மா கொடுத்தது, அதனால இது எனக்கு ரொம்பவே முக்கியமானது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜெயந்திக்கும் பாலாக்கும் கல்யாணம் நடந்துருது. ரெண்டு பேரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அக்காவும் தங்கச்சியும் தனித்தனியா இருக்க வேண்டி இருந்துச்சு. ஒரு நாள் பாலா அவளோட வீட்டை பெருக்கிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு உப்பு டப்பா கிடைச்சது. அதுதான் அவங்க அம்மா கொடுத்த உப்பு டப்பா. நான் இந்த டப்பாவை திறந்து கூட பார்த்ததில்ல, இதுல இருக்க உப்பு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பாலா டப்பாவை திறந்து பாக்குறப்போ டப்பால உப்பு கூட ஒரு லெட்டர் இருந்துச்சு.
7: இது சாதாரண உப்பு இல்ல செல்லம், இந்த உப்பை ஏதாவது ஒரு கடாய் இல்ல ஏதாவது யானத்துல போட்டு அந்த யானத்தை நல்லா மூடி அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு மனசுல கடவுளை வேண்டிக்கிட்டு உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேளு. அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு திறந்தா நீ கேட்ட சாப்பாடு அதுல தயாரா இருக்கும். ஆனா இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி யானத்தை திறந்து பார்க்க கூடாது.
2: பாலா அவங்க அம்மா கொடுத்த மந்திர உப்பை பயன்படுத்தி பார்த்தா. அவ கடாயில ஒரு சிட்டிக்கு உப்பை போட்டு கடாய ஒரு தட்டு போட்டு மூடிட்டா. அவ 5 நிமிஷம் வரைக்கும் சோலை பட்டோரைய பத்தி நினைக்கிறா. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவ திறந்து பாக்குறப்போ கடாயில சுட சுட சோலை பட்டோரைய ரெடி ஆயிடுச்சு. பாலாவோட புருஷன் வீடு கட்டுற ஒரு மேஸ்திரி. பாலா அவளோட புருஷன் கிட்ட சொன்னா, நீங்க இந்த வேலையை விட்டுருங்க, நாம ஹல்வா பண்ணலாம்.
3: ஆனா எனக்கு சாப்பாடு செய்ய வராது.
2: அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என்கிட்ட அம்மா கொடுத்த மந்திர உப்பு இருக்கு. மந்திர உப்போட செயல்னால பாலாவோட புருஷன் ஸ்வீட்டு கடை வச்சாரு. அப்புறம் ரொம்ப நல்லா சம்பாதிச்சாங்க. பாலாவோட வீட்டுல இருந்து தினமும் ஸ்வீட்ஸோட வாசனை வந்த உடனே பக்கத்து வீட்டுல இருந்த ஜெயந்திக்கு அது பொறுக்கல. பாலா தினந்தனமும் இவ்ளோ நல்ல ஸ்வீட்ஸ எப்படிதான் பண்றா? ஒரு நாள் ஜெயந்தி மறைமுகமா பாலாவோட பாத்ரூம்ல ஒளிஞ்சுகிட்டா. அப்புறம் அவ பாலா மந்திர உப்பு போட்டு சமைக்கிறத பாத்துட்டா.
4: அப்படியா கதை? அம்மா உனக்கு மந்திர உப்பு கொடுத்திருக்காங்க, ஆனா எனக்கு ஒரு கேவலமான சாரி கொடுத்தாங்க. இந்த உப்ப கொஞ்ச நாளைக்கு நான் எடுத்துட்டு போறேன். நீ இத நிறையவே யூஸ் பண்ணிக்கிட்ட, இப்ப கொஞ்சம் என்ன யூஸ் பண்ண விடு.
2: ஆனா ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஜெயந்தி, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை திறந்து பாக்க கூடாது. ஜெயந்தி மந்திர உப்பு அவ வீட்டுக்கு கொண்டு வந்தா. அப்புறம் அவ ஒரு சமையல் யானத்துல உப்பு போட்டுட்டு அதை மூடி போட்டு மூடிட்டா. அப்புறம் ஜெயந்தி குலாப் ஜாமுனை பத்தி யோசிச்சா. ஆனா அவளால 5 நிமிஷம் வர பொறுக்கவே முடியல.
4: இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இப்போ குலாப் ஜாமுன் கண்டிப்பா தயாராயிட்டு இருக்கும்.
2: ஜெயந்தி 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே யானத்தை திறந்து பாத்துடுறா. யானத்துல இருந்து பயங்கரமான நாகப்பாம்பு ஜோடியா வெளியே வந்துச்சு. அதுல ஒண்ணு ஜெயந்திய கடிச்சிருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜெயந்தியோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த உடனே அவரு ஜெயந்திய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. ரொம்பவே கஷ்டப்பட்டு ஜெயந்தியோட உயிரை காப்பாத்தினாங்க.
4: அம்மா கரெக்டா தான் சொன்னாங்க பாலா, உன்ன மாதிரியே எனக்கும் பொறுப்பும் பொறுமையும் இருக்கணும். அம்மாக்கு தெரிஞ்சிருந்தது எனக்கு பொறுமை ரொம்ப கம்மின்னு. அதனாலதான் அம்மா அந்த உப்பை என்கிட்ட கொடுக்கல. உன்னாலதான் இந்த உப்பை நல்லா பயன்படுத்த முடியும்.

இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டது கதை நேரம். கதை நேரத்தில் கதை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம். என் அன்பு உறவுகளுக்கு சொல்லவா.